إلا بالحق ذلكم وصاكم به لعلكم تعقلون.

0: முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
1: பெண்களே, உங்க ஆசைகளை அடக்குங்க, நீங்கள் திருப்தி காணுங்க. உங்க பிள்ளைகள், உங்கள் மகள்மார்கள் உங்களுக்கு முன்னாடி வளர்ந்து வருகிறார்கள். நீங்க உங்க கணவன் முன்னாடி கிடைக்கிறது அல்ஹம்துலில்லாண்டுங்க. உங்க பக்கத்துள்ள மகள் சொல்லுவா, பாப்பா அல்ஹம்துலில்லா, நீங்க வளர்த்த வளர்ப்பு, நீங்க திருப்தி காணாம இவ்வளவா இவ்வளவா, எல்லாரும் உடுக்குறாங்க இவ்வளவா, அல்ஹம்துலில்லா, நீங்க வாங்கினது 1000 ரூபாய், இன்னொரு வீட்டில் வாங்கினது 20000 ரூபாய். உங்க 1000 ரூபாய் அல்லாஹ் பரக்கத்து செய்தால் குடும்பமாக சிரிப்பீர்கள் தாய்மார்களே. இந்த பெருநாள் உங்களுக்குரிய பெருநாளாக மாறும். 20000 கொடுத்தும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி வராது. வெஸ்டர்ன் வேர்ல்ட் அமெரிக்கா இன்றைக்கு சிரிப்புக்கு துடிக்கிறது, சந்தோஷத்துக்கு அடைகிறது. அவர்கள் ராத்திரிக்கு தூங்குற நேரம் சாக்குள்ள சீப்பின் டேப்லெட் எடுத்துட்டு போய் தூங்குறார்கள். அவர்களுடைய பெட்டை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அவர்களுடைய லக்ஸரி அபார்ட்மெண்ட்களில் நீங்கள் தூங்கிருக்க
2: மாட்டீர்கள். நேர்கள், இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 6:01.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளின் மனநிலையும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு இது.
2: واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان استقل حديث كتاب الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار எல்லாபுகளும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள் தாபீன்கள் தபஇ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். ஆக அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய ஒன்றுகூடலிலே பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளுடைய மனோநிலையும் என்கிற ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம், பிள்ளைகள் பெற்றோர்களை மதித்து அவர்களுடைய மனசு நோகாமல் நடக்க வேண்டும் என்கிற ஒரு தேவைதான் என்பதை தலைப்பிலிருந்து நாம் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ற அந்த காலகட்டம் பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்துதல், பெற்றோர்களை கட்டுப்படுத்துதல், பெற்றோர்களுடைய பொறுமதியை புரிந்த பிள்ளைகள் என்கிற ஒரு காலகட்டம் மலையேறி போய் ஐரோப்பிய கலாச்சாரத்துக்குள் வந்து 18 வயசை தாண்டினால் அது எங்களுடைய இஷ்டம் என்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதுக்கு முன்னால் உள்ள காலகட்டத்திலேயே பெற்றோர்கள் கடுமையாக பிள்ளைகளிடம் ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க வினைகின்ற போது பிள்ளைகள் சில தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது, அந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி பல பெற்றோர்கள் வார்னிங் பண்ணப்பட்டு எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைய காலகட்டத்தை நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம். மெல்ல மெல்ல மேற்கத்திய கலாச்சாரத்துக்குள் நம்முடைய நாடு நழுவிக்கொண்டே விழுந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு உதாரணம் இதுக்கு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டங்களில் பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்து கொடுப்பார்கள், அதோடு சேர்த்து புத்தகத்தையும் படித்து கொடுப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு புத்தகத்தை படித்து கொடுப்பார்கள், அவ்வளவுதான் ஒழுக்கம் பற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆசிரியர்களும் இல்லை, கேட்கக்கூடிய மனநிலையில் மாணவர்களும் இல்லை, அதுக்கு பெற்றோர்கள் இடம் கொடுப்பதும் இல்லை. பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கும்போது இன்னறிக்கு பிள்ளை தொற்றப்படான்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலில் சேர்க்குறோம். அந்த காலத்திலெல்லாம் இதான் பிள்ளை கண்ணில் மூக்கில் படாமல் மற்ற இடமெல்லாம் அடிங்க சார், உங்களுக்கு அந்த உரிமையை நாங்கள் தாரோம் என்று தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்ட உஸ்தாதுக்கிட்ட ஆசிரியர்கள்கிட்ட சேர்த்து விடுவாங்க. அந்நிடமிருந்து ஆசிரியர் தேவையில்லாமல் எல்லாம் பிள்ளைகளை அடிக்க மாட்டாங்க, டிஸ்பிளின் ஒழுக்கம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு முன்னால் ஆசிரியர்கள் இன்னொரு பெற்றோர்களாக நடந்துக்குவாங்க. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மேடையில் ஏறி பாட்டு படித்து டான்ஸ் அடிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்போ இல்லை. இப்போ ஆசிரியர் தினம் வந்துட்டாலே அவங்க மானத்தை அவங்களே குழி தோண்டி புதைச்சிட்றாங்க, ஒரு வருஷமாக படித்து கொடுத்ததை சைவரால் பெருக்கி விடுறாங்க. அது நம்ம ஆசிரியர் தினங்களில் பல ஸ்கூல்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டம் இந்த தலைப்பை பற்றி பேச வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது. இப்போ முதல்ல பெரியவங்க சின்னவங்க நாங்கள் எல்லாருமே பெற்றோர்களின் மகிமையை புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்றால், இயல்பிலேயே மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்கிறான். மனசு நன்றி பாராட்டக்கூடிய மனசு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நமக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சிட்டா அதை எப்பவுமே மறக்க மாட்டோம். எப்போ கண்டாலும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டை வந்து ஒரு டீ சாப்பிடலாம் இல்லை அப்படி என்று கேட்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்குது. சும்மா ஒரு டீ தந்தாலே, ஒரு டொஃபி தந்தாலே, ஒரு விருந்து தந்தாலே அவங்கள எப்போவுமே மறக்க மாட்டோம். நீங்கள் கண்டிப்பாக எங்களை வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணுமென்று தான் நம்ம சொல்லுவோம். அதுலேயும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செஞ்சுட்டு ஆர்வம் மறந்துட மாட்டோம். நம்ம ஒரு பிரயாணம் போகிறோம், நம்மளோட வாகனம் பிரேக் டவுன் ஆகிட்டு அல்லது ஒரு பஸ் இல்லாமல் போச்சு, ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஊர்க்காரர் முகம் தெரியாதவர் அப்போ தான் சந்தித்தவர் என்ன உங்களை பார்த்தா ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறது, என்னாச்சுண்டா, இல்லை வந்தோம், வாகனம் பிரேக் டவுன், இல்லாட்டி பஸ் இல்லை, அங்களை என்ன செய்கிறன்னு முடியலை அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல, நைட்டு நம்ம விட்டு தங்கிட்டு போங்கன்னு கதவை திறந்து பாய போட்டு தந்தாலே அவங்களுக்கு விருந்தெல்லாம் தர வேணாம். ஒரு நைட்டு இந்த மனுஷன் எங்களை தங்க விட்டான், அதுக்கே இவரை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும். வீட்டுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வரணும், திரும்ப அந்த ஊர் வழியால் போனால் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. கொலகாரன் கூட காசு வாங்கின நன்றிக்காக செய்கிறான். அப்போ சாதாரணமாக நன்றி உணர்வுங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, மிருகங்களுக்கு விலங்குகளுக்கு கூட இருக்குது. ஒரு நாள் நீங்கள் சாப்பாடு வச்சு போட்டு எத்தனை நாளைக்கு புறவு பார்த்தாலும் உங்களை கண்டு மோந்துக்கிட்டு கிட்ட வந்து வாலாட்டக்கூடியதாக இருக்கிறதுனால தான் நன்றியுள்ள மிருகம் என்று நான் நம்ம சொல்கிறோம். அது எப்போவுமே மறக்காது. ஞாபக சக்தி ரொம்ப நாளாகவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விலங்கு யானை என்று நம்ம சொல்லுவோம், மறக்கவே மறக்காது. அவங்களுக்கு அந்த யானைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு உதவி செஞ்சால் கூட உங்களை மறக்காது, உபத்திரம் செஞ்சால் கூட உங்களை மறக்காது, பழிவாங்க. அப்போ இப்படியான ஒரு நன்றி உணர்வு மனுஷனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, இருக்கும். ஆனால் அந்த நன்றி உணர்வை முக்கியமான ரெண்டு இடத்துல மனுஷன் காட்ட மாட்டேங்கிறான். ஒன்று அல்லாஹ் கிட்ட, அடுத்தது பெற்றோர்கள்கிட்ட. ஒரு மனிதன் நன்றி உணர்வை முதல்ல காட்டணும் எங்கன்றால் அல்லாஹ் கிட்ட. ஏன்னா அல்லாஹ் தான் நம்மளை படைச்சது, அல்லாஹ் தான் நமக்கு இந்த வாழ்வாதாரத்தை தந்தது. அல்லாஹ் சூரத்து தஹர் முதலாவது வசனத்திலே சொல்லி காட்டுறான், லம் யகுன் ஷய்யன் மத்கூரா, இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லை அல்லவா அப்படின்னு அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்த நம்மளை அல்லாஹ்வுத்தாலா படைத்தான். தாய் தகப்பம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லையே, அவங்க பிறந்தது பிறகு அவர்களுடைய முள்ளந்தண்டிலையும் நெஞ்செலும்பிலையும் நம்ம இருந்தோம். தகப்பனுடைய முள்ளந்தண்டிலையும் தாயினுடைய நெஞ்செலும்பு பகுதியிலையும் நாம் என்ன செஞ்சோம், இருந்தோம். அப்போ இருந்து ஒரு உயிரணுவாகவும் ஒரு சினமுட்டையாகவும் ஒரு கருவறையை நம்ம சந்தித்து அந்த கருவறையில் இருந்து நம்ம திசுவாகி உடல் உறுப்புகள் தீர்மானிக்கப்பட்டு ஒரு ஒரு திசுவாக அந்த உடலில் இருந்து நம்ம பிரிஞ்சு வளர்ந்து ஆளாகி நம்ம இந்த உலகத்தில் சுவாசித்து வாழ்வாதாரங்களை பெற்று நம்ம ஆகியிருக்கிறோம். இத்தனையும் படைத்தவன் இறைவன், இவ்வளவும் தந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக நம்ம இருக்கணும். அதுதான் நம்முடைய தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்க நின்று வணங்குகிற போது மனைவிக்கு ரொம்ப கவலையாக போச்சு, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு தானே, இவ்வளவு கால்கள் வீங்குற அளவுக்கு நின்று வணங்கணுமா என்று கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், யா ஆயிஷா அஃலா அகுன் அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானா இருக்கக்கூடாது ஆயிஷா, அதுக்கு தான் வணங்குறேங்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், நம்ம ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மளை படைச்சிருக்கிறான், நமக்கு இந்த வாழ்வாதாரங்களை தந்திருக்கிறான், அந்த அல்லாஹ்வுக்கு நாம் வணக்கம் செலுத்தணும், இதுதான் ஒரு நன்றியுள்ள மனிதன் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த வணக்கம் செலுத்தாத போது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத போது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற போது அந்த மனிதன் அல்லாஹ் குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லக்கநூத், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அவ்வளோதான், ஒரு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இந்த மனிதனுக்கு சில சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், தின்ன சோறு இல்லாமல் வரும். ஒரு மனிதனை நாம் சோதிக்க நாடினால் ஃபக்கதர் ஆலிஹி ருசுக்கா, அவனுடைய ருசுக்கை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிருப்போம். ஃபயபூல் ரப்பி ஹானன், இந்த மனிதன் சொல்கிறான் என்ன நல்லா கேவலப்படுத்திட்டாங்கிறான். அப்போ சாப்பாடு கிடைக்கலன்றோன்னே அல்லாஹ் கைவிட்டான்னு நினைக்கிறதா, நம்ம சாப்பிட்றது இல்லைங்க, நம்ம சுவாசிக்கிறதுக்கு எத்தனை கோடி கொடுக்கலாம் சொல்லுங்கள். நம்ம என்ன சுவாசிக்கும், நம்ம உட்காந்து பயம் கட்டிட்டிருக்கிறோம். சுவாசிக்கிறத எப்போயாவது கவுண்ட் பண்ணி நம்ம சுவாசிக்கணும், மறந்துடக்கூடாது அப்படி என்று இழுத்து விட்டு இழுத்து விட்டுட்டு நம்ம இருக்கமா, நம்ம பாட்டுக்கு சுவாசம் நடந்துகிட்டு உலகத்தில் இந்த மனுஷன் அனுபவிக்கிற எவ்வளவோ இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் சுவாசம். இந்த சுவாசத்துக்கு எவ்வளவோ செலவழித்தாலும் பொறுமா. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், மிஷினில் மாட்டப்பட்ட ஒரு மனுஷன் படுத்துட்டிருக்கிறான், பாத்ரூம் போகிறண்டா கூட அதோடையே போகணும். அதனால தான் பையை போட்டு வச்சுருக்கான், ஒன்றுக்கு ரெண்டுக்கெல்லாம் அதிலே போகும். ஏன்னா இதை கலட்டிட்டு போக ஒன்றா இல்லை, மிஷினை தள்ளிக்கிட்டு போக முடியாது. படுத்த படுக்கையிலேருந்து முதுகில் புண்ணு போடுது, படுக்கை புண்ணுன்னு சொல்கிறோம். இதை கலட்டினா அவன் செத்து பேத்துருவான். அந்த படுக்கிறவன் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்து, மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தால், மெஷின் இல்லாமல் சுவாசிக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணுமென்று பேரம் பேசுவான். ஆனால் அதுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது, எத்தனை கோடி கொடுத்தாலும் முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம சுவாசிக்கிறதுக்கே அல்லாவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். தின்னச்சோறு இல்லை, உடுக்க உடுப்பில்லை, வாழ வீடு இல்லை, ஓட வாகனம் இல்லை, நான் எதுக்கு தொழணுமென்று கேட்குறவங்க சுவாசிக்கிறதுக்கு தொழணுமா இல்லையா, மனுஷனாக பிறந்ததுக்கு தொழணுமா இல்லையா, நமக்கு ஈமான் வந்ததுக்கு தொழணுமா இல்லையா? அப்போ அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நம்ம இருக்கணும், முதல் படி. ரெண்டாவது படி என்ன, நம்ம பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ்வுத்தாலா அவனுடைய திருமறையில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது சார்ந்த இன்னொரு விஷயத்தை அடுத்து சொல்வான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. அக்கீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அது சார்ந்த ஒரு விடயம், வஆத்து ஸகா, ஸகாத்தை கொடுங்க அப்படின்னு சொல்வான். அத்தீஉல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க என்று சொல்லும்போது அது சார்ந்த ஒரு விடயம், வஅத்தீஉ ரசூல், ரசூலுல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வான். யஅமுரூன பில் மஅரூஃப், நன்னை அவர்கள் ஏவுவார்கள் என்று சொல்லும்போது அது சார்ந்த விடயம், வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை அவர்கள் தடுப்பார்கள் என்பதை சேர்த்து அல்லாஹ் தஆலா என்னைவான் சொல்வான். அதே நேரத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வை வணங்குங்க அப்படி என்று சொல்கிற நேரம், வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க அப்படி என்று சொல்கிற நேரம், அது சார்ந்த விடயம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை வணங்கணும் என்கிறதுக்கு அடுத்த அது சார்ந்த ஒரு விடயம், மனிதன் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்கிறான். அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான், தீர்ப்பு வழங்கி விட்டான், சட்டமாக்கி விட்டான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நீங்கள் வணங்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்கிறான் தெரியுமா, ஒபில் வாலிதைனி ஹசானா, நீங்கள் பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வஷ்குர் லீ, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, ஒலி வாலிதை, உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எனக்கு நன்றி செலுத்து, அடுத்தது உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. முதல்ல அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து, அவன் படைச்சான், அதுக்கு அடுத்தது நன்றி செலுத்துறதுக்கு யார் தகுதி என்றால் நம்முடைய பெற்றோர்கள் தான். அல்லாஹ் படைச்சான், இந்த பெற்றோர்கள் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் ஒரு விஷயத்தை சொல்லி அது சார்ந்த விடயம் அடுத்து சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, அல்லாஹ்வை வணங்கு என்கிற அடுத்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறது, பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய் என்கிற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பல இடங்கள் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை குறித்தே நமக்கு சொல்கிறான். சூரத்துல் ஹக்கா 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வ வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதைஹி, இந்த மனிதனுக்கு நாம் பெற்றோர்களிடம் இஹ்சானா, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறோம், வசியத்து செய்திருக்கிறோம். காரணம், ஹமலத்துஹு உம்முஹு குருஹன், இந்த தாய் உங்களை கஷ்டத்தோடு சுமந்தால், வ வதஅத்துஹு குருஹா, அந்த தாய் அந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டே அவனை பெற்றெடுத்தாள், சுமந்தது கஷ்டத்தோடு பெற்றெடுத்தது கஷ்டத்தோடு. அது மட்டுமல்ல, வஹம்லுஹு வஃபிசாலுஹு சலாதூன ஷஹ்ரா, சுமந்ததும் பால் கொடுத்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ சுமந்து பால் கொடுக்கக்கூடியது, 10 மாதம் 9 மாதம் சுமக்கிறான், அடுத்தது 2 வருஷம் பால் கொடுக்குறாங்க, அதை 30ங்கிறான். அப்போ 21 மாதம் என்ன செய்யலாம், பால் கொடுக்கறத மறப்பிக்கலாம். அப்போ அன்னளவாக 2 மாதம் பால் கொடுக்கிறதும் ஒன்பது மாதம் சுமக்கிறதுமாக இருக்குது. அப்போ 30 மாதம் அவங்க சுமந்து உங்களுக்கு பால் கொடுக்குறாங்க. சுமந்தது கஷ்டத்தோடு, பெற்றெடுத்தது கஷ்டத்தோடு அல்லாஹுத்தாலா இதை சொல்லி காட்டுறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹுக்கு சுபஹானத்தாலா சூரா அல் இஸ்ரா அந்த 14வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் சொல்கிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா ஐயாஹு ஒபில் வாலிதைனி இஹ்சானா. நான் நேரத்தோடு ஒதுக்கி காட்டின வசனம்தான், உன்னுடைய ரப்பு தீர்ப்பு வழங்கிவிட்டான், அல்லாவை தவிர ஒரு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிவிட்டான், உங்களுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், இம்மா எபுலகன் இந்த கல்கிபரா அஹதுஹுமா ஓ கிலாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவர் அல்லது இருவருமே உன்னிடம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வயோதிப நிலையை அடைந்து விடுவார்களாக இருந்தால் ஃபலா தகுல் லஹுமா உஃப், உஃப் என்று கூட அவங்கள சொல்லிடாத. உஃப்ன்ற நம்ம தமிழ் அப்படியே மொழிபெயர்த்தால் சி என்று கூட என்ன செய்ய வேண்டாம், அவர்களுக்கு நீ சொல்லிவிட வேண்டாம். ஒலா தன்ஹர்ஹுமா, அந்த பெற்றோர்களை நீ எப்போதும் என்ன செய்ய வேண்டாம், அதட்ட வேண்டாம். ஒலா ஒகுல் லஹுமா கவுலன் கரீமா, அந்த பெற்றோர்களிடம் மரியாதையான வார்த்தைகளால் பேசு. வஃபிர் லஹுமா ஜனாஹ துல்லி மின ரஹ்மா, கருணையின் காரணமால் பணிவின் ரக்கையை அவர்களுக்கு பணித்து கொடு. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வஃபுல் ரப்பிர்ஹமா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அது மட்டும் இல்லை, நீ அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனை செய், யா அல்லாஹ் சின்ன வயதில் என்னிடம் இவர்கள் இரக்கம் காட்டியதை போன்று நாயனே என் பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் தஆலா பெற்றோர்கள் குறித்து பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் சொல்லி தருகிறான் தெரியுமா? அந்த பெற்றோர்கள் நமக்காக சிரத்தைகள் எடுக்கின்றார்கள். மனைவியில் நல்ல மனைவி கெட்ட மனைவி சொல்லலாம், கொஞ்சம் தப்பான ஆளு, நண்பனில் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் சொல்லலாம், மனைவியில் அழகான மனைவி அழகில்லாத மனைவி சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு பிள்ளை எங்கள் உம்மா அழகில் எனக்கு வேற உம்மா தான்னு சொல்லுவாங்க. ஒரு புருஷன் சொல்லுவான், நீ வேற வேற ரொம்ப அசிங்கமாக இருக்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன்ப்பா, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலம்மா. எவ்வளாவது ஒருத்தன் எவ்வளாவது ஒருத்தி எங்கள் உம்மா பார்க்க அவ்வளவா நல்லா இல்லை, இந்த உலகத்திலேயே மிக அழகு எங்கள் உம்மா தான், அவள் தான் என் மனசில் மகாராணி, அவள் அங்கவீனர்களாக இருக்கலாம், வயசில் இந்த கொட்டானாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம், மூக்கரையாக இருக்கலாம், ஊமையாக இருக்கலாம், குருடாக இருக்கலாம், குஷ்டரோகம் பிடிச்சிருக்கலாம், யாருமே தாயை என்ன செய்ய மாட்டாங்க, அசிங்கம் என்று ஒதுக்க மாட்டாங்க. நல்ல தாய் தான் உலகத்தில், நல்ல தாய் நல்ல தகப்பன். அவங்க வேறு வேறு தவறுகள் செய்யலாம், ஒரு விரல் விதிவிலக்கா கோடியில் ஒன்று எங்கேயாவது ஒன்று சில தப்பான தாய்கள் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் பெற்றவர்கள் பெற்ற பிள்ளைகிட்ட எப்போவுமே நல்லா தான் நடந்துக்குவாங்க, எப்போவுமே நல்லா தான் நடந்துக்குவாங்க. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பல உறவுகளை சந்திக்கிறான், பல நட்புகளை அணுகிறான், ஏ நம்ம விரும்புகிற நம்முடைய மனைவி, நம்ம விரும்புகிற நம்முடைய கேர்ள் ஃப்ரெண்ட், நம்முடைய பாய் ஃப்ரெண்டு, நம்மளை விரும்பின கணவர், உன்னை நீ எப்படி என்னை விரும்பின, மூக்கு முடி நல்லா இருந்துச்சு, உன் நடை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பட்டிருந்துச்சு, உன்னுடைய சிம்பிள், நீ ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது, நீ சோசலிசமாக பழகிறது, நீ கேஷுவலாக இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன்னுடைய முடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன் பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருந்துச்சு, இப்படி தானே சொல்லி நம்மளை விரும்புகிறாங்க. நம்முடைய வயது, நம்முடைய இளமை, நம்முடைய தோற்றம், இதிலெல்லாம் நம்ம ஒருத்தர் விரும்புவோம். ஆனால் நம்மளை எதுவுமே தெரியாமல், நம்மளை யாரெண்டே தெரியாமல் நம்மளை விரும்பின ஒரு உறவு இருக்குமென்றால் நம்முடைய தாயும் தகப்பன் இருந்தார். கர்ப்பத்தில் குழந்தை என்கிற மெசேஜ் மட்டும் தெரிஞ்சால் மாதவிளக்கு நின்று போச்சு, காட்டை வச்சு பார்த்தா பாசிட்டிவோ, பிள்ளைக்கு நின்றுட்டு அப்படி என்று தெரிஞ்சால் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இது என்ன பிள்ளைன்னு தெரியாதுங்க, என்ன பிள்ளைன்னு தெரியாது, எப்படி பிள்ளைன்னு தெரியாது, கருப்பா சிவப்பான்னு தெரியாது, குருடா முடமா சுத்தியா எதுவுமே தெரியாதுங்க, என் பிள்ளை அப்படி என்று ஒரு தாய் வயிற்றில் நம்மளை சுமக்க தொடங்குவாள், தகப்பன் தலையில் நம்மளை சுமக்க தொடங்குவாள். ஒரு தாய் வயிற்றிலையும் தகப்பன் தலையிலையும் தான் சுமக்கிறான். ஒரு தகப்பன் ஒரு குழந்தைக்காகத்தான் ஓவர் டைம் வேலை செய்கிறான், ஓடி ஓடி வேலை செய்கிறான், வெயில் பார்க்காம வேலை செய்கிறான். இந்த மாதம் நாட்டுக்கு போகிறந்தவர் இன்னொரு வருஷம் கழித்து போவோம், கொஞ்சம் பெனிஃபிட் கூட கிடைக்கும், சம்பள உயர்வு வர மாதிரி இருக்குது என்றெல்லாம் நிற்கிறது, டயர்டாக இருந்தாலும் டேப்லெட்டை போட்டுட்டு வேலைக்கு போகிறது, கஷ்டமாக இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு வேலை செய்கிறது அந்த குழந்தைக்காகத்தான். அவர் எப்போவுமே தலையில் சுமந்துக்கிட்டு தான் இருப்பார், ஆனால் நமக்கு முன்னே காட்டிக்க மாட்டார். இதுதான் தகப்பன். தாய் வயிற்றில் நம்மளை சுமந்துக்கிட்டு இருக்கிறா. எப்படி ஒரு மனநிலையில் ஒரு தாய் நம்மளை வயிற்றில் சுமப்பா தெரியுமா? நம்ம யாராவது கீழே விழும்போது, வேகமாக விழும்போது, ஒரு நொட்டியில் விழும்போது நம்ம தலையை தூக்குவோம், தலையை பொத்துவோம், தலையை பார்த்துக்குவோம். ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண் கீழே விழும்போது சுபஹானல்லாஹ் வயிற்றை மட்டும்தான் பொத்துவா, அவளை பற்றி அவள் யோசிக்கவே மாட்டாள். என் தாயும் அப்படித்தான், உங்கள் தாயும் அப்படித்தான். அவள் கீழே விழும்போது வயிற்றை தான் பார்ப்பா, என் புள்ள என்று. தலை பட்ட பரவாயில்ல, கால் உடஞ்சி பரவாயில்ல, கை உடஞ்சி ஒன்றும் இல்லை, பிள்ளைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. மசட்டையில் சாப்பிட முடியாமல் இருக்கிறவ சாப்பிட்றதுங்கிறது உசுர் போகிற ஒரு மசட்டையாக வாந்தி வர ஒரு ஃபீலிங் வரும். மூத்தவங்க சொல்லுவாங்க, வகுத்தில் இருக்கிற பிள்ளைக்கு ஏதாவது ஆகப்போது போகுதுடி அப்படின்னு சொன்னால் விஷத்தை சாப்பிட்ற மாதிரி அதை சாப்பிடுவாங்க. அந்த பிள்ளைக்காக, பிள்ளைக்காக நான் தயார், பிள்ளைக்காக நான் இந்த மருந்தை குடிக்கிறேன், பிள்ளைக்காக நான் வாக்கிங் போகிறேன். என் பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியாது, யாருன்னு தெரியாது, ஆனா பெண்ணா எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தைக்காக ஒரு தாய் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 10 மாதம் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கிற காலங்களில் செய்யக்கூடிய தியாகத்தை எப்பயாவது நம்முடைய உம்மா நம்மளை உட்கார வச்சு, நான் உனக்காக இன்னும் கஷ்டப்பட்டேன், இப்படி அழுதேன், இப்படி வேதனைப்பட்டேன் என்று ஒரு நாள் சொல்லியிருப்பாவா? அதுதான் இஹ்லாஸ். நம்முடைய நண்பன் சொல்வான், 2 மணி நேரமும் உனக்காக காத்துக்கிருந்தான்றான். நம்முடைய நண்பன் சொல்லுவான், நம்மளோட பொண்டாட்டி சொல்லுவான், விடிய விடிய தூங்கல, நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தான்பா. எப்பயாவது நம்மளோட உமா பாப்பா சொல்லியிருப்பாங்களா, நானும் பாப்பாவும் எத்தனை நாள் முழிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தேன் தெரியுமா, எத்தனை நாள் உனக்காக ஓடினோம் தெரியுமா, எத்தனை நாள் நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறத உனக்கு தந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிருந்தோம் தெரியுமா. எதுவுமே ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க, சொல்லி காட்டவும் மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்முடைய எல்லா தாய்மார்களும் அந்த கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அந்த வயிற்றில் சுமந்துட்டு இருக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எப்போ ட்ரெவலிங் முடியும், இந்த பேக்கத்துக்கு கீழே வைக்க வேண்டு காத்துக்கிட்டு இருப்போம், ஃப்ரீயாக இருக்கணுமெண்டு நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் 10 மாதமாக நம்முடைய தாய் நம்மளை வயிற்றுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருப்பாள். உள்ளே இருக்கிற குழந்தை 4 மாதம் தாண்டும் போதும் மெதுவாக உதைக்க தொடங்கும். அந்த உதைக்கும் போதும், பிள்ளை பிறளும் போதும், பிள்ளை துடிக்கும் போதும் அந்த தாய்க்கு ஒரு வேதனை கூடும். இதில் ஆச்சரியம் என்னென்றா, 2 நாளாக பிள்ளை துடிக்கலண்டா வேதனை இஞ்ச கூடிடும், மனசு வலிக்க தொடங்கி, என்னாச்சு புள்ள துடிக்கலை, உடனே டாக்டர்கிட்ட போய், புள்ள துடிக்கலை டாக்டர், சந்தோஷம் தானே, புள்ள துடிக்காட்டி வலி இல்லை தானே, இல்லை இல்லை எனக்கு வலிக்கட்டும், இந்த புள்ள துடிக்கட்டும், டாக்டர் பாருங்கள் அவர் ஸ்கேன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைம்மா, புள்ளட ஹார்ட் வேலை செய்து இந்த மருந்தை சாப்பிடுங்க. புள்ள துடித்து வலிச்சா சந்தோஷம். இதுதான் நம்முடைய தாய். இன்னும் நம்மளை காணவே இல்லை, நம்ம எப்படி பிறக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்கிற எதுவுமே தெரியாமல் நம்முடைய தாய் நம்மளுக்காகவும் நம்முடைய தகப்பன் நம்மளுக்காகவும் வாழ்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவினுடைய திருமறையில் என்ன சொல்கிறார், ஒரு தாயிடம் நீங்கள் நல்ல முறையில், தகப்பனிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க அப்படி என்று சொல்லிட்டு தாய்க்கு அடுத்ததாக சொல்கிறான். பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான், தாயை பற்றி தான் சொல்றான். உன்னை கஷ்டத்தோடு சுமந்தால், கஷ்டத்தோடு ஈன்றெடுத்தால், உனக்கு பால் கொடுத்த காலம் மொத்தம் 30 மாதங்கள், சுமந்ததும் பால் கொடுத்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அவளிடம் நீ நல்ல முறையில் நடந்துக்கோங்கிறான். தாயையும் தகப்பனையும் சொல்லிட்டு தனியாக தாயை பிரிக்கிறான். தாய்க்கு முதலிடம் இஸ்லாம் கொடுக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி நான் ரொம்ப நெருக்கமான தோழமை வைத்துக்கொள்ள தகுதியான உறவு எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முக், உன் தாய் என்பார்கள். சுமம்மன், அதுக்கு பிறகு யார், யா ரசூலல்லாஹ், உம்முக், அடுத்ததும் உம்மா தாண்டா அப்படின். சுமம்மன், மூன்றாவது யார், யா ரசூலல்லாஹ், உன்னுடைய தாய். சும்மமன், நாலாவது யார், யா ரசூலல்லாஹ், உன்னுடைய தகப்பன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தாய் சாதாரணமானவர் கிடையாது. நம்ம மறுபடி மூன்று தடவை அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் நட்பு பாராட்ட வேண்டும், நேசம் கொள்ள வேண்டும், பாசம் கொள்ள வேண்டும் என்றால், தாங்க வேண்டும் என்றால் அது உன் தாய். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா? படைச்ச ரஹ்மானுக்கு தெரியும், ஒரு தாய் எடுக்கக்கூடிய சிரமத்தை வேறு எவங்களும் எடுக்க முடியாது, எவங்களும் எடுக்க முடியாது. ஒரு பிரசவ வலியை நம்ம சும்மா சொல்லிட்டு விடுறோம், ஒரு பிரசவ வலியை நம்ம சொல்லிட்டு விடுறோம். ஐரோப்பிய நாடுகளில், நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு சில நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன், அங்கே இஸ்லாம் இருக்குதோ இல்லையோ மனைவி கிட்ட நல்லா நடக்கக்கூடிய கணவன் தான் அதிகமாக இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்றால், அங்கே பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணினா புருஷன் பக்கத்தில் இருக்கணுங்கிறது கட்டாயமான சட்டம். புருஷன் பக்கத்தில் இருக்கணும், தொப்புள் கொடி அவர் கையால் தான் வெட்டணும். அப்போ அந்த நாட்டில் வாழக்கூடிய நம்முடைய நாட்டில் இருந்து போனவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், இங்கேருந்து போனவங்க சொன்ன தகவல் தான், அந்த நாட்டில் வாழக்கூடியவங்களுக்கு அந்த லேபர் ரூமில் புருஷனை பக்கத்தில் வச்சு தான் அந்த குழந்தை பெற்றுக்குவாவேன். அன்னைக்கு தான் அந்த புருஷனுக்கு தெரியும் நம்முடைய மனைவி எவ்வளவு கஷ்டப்படுறான். அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போது அவள் துடிக்கிற துடி, அவள் உயிர் கடைசி இடத்துக்கு போய் திரும்ப வருதே, செத்துருவா அப்படின்ற அந்த மெஷின் நேர்கோடாகி தலையை பிச்சுக்கு டாக்டர்ஸ்மார் ஓடும்போது பக்கத்தில் இருக்கிற புருஷன் பதறுவான், மூச்சு நின்றும் மறுபடி அப்படியே வேலை செய்யப்படும். அவன் செத்து போவா, ஆனால் மீண்டும் உயிர் பெறுவான். பழையவர்கள் சொல்லுவாங்க மறுபுறவி அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தை பெத்த தாயை மறுபுறவி அப்படின்னு சொல்லுவாங்க, செத்து பிழைப்பான். அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் அவ்வளவு வேதனைகளை தாங்கலாம். உடல் வேதனை மட்டுமில்லை, மனசால ஒரு வேதனையை நம்முடைய தாய்மார்கள் தாங்குறாங்க. நம்முடைய தாய் தெருவுக்கு ஒரு மீன் வேண்டிருந்தாலும் மொக்காடு சரியாக போட்டு, உடலை சரியாக மறைச்சி, கழுத்தை சரியாக பிடிச்சி, இது எவ்வளவு பாப்பா மீன் என்று கேட்ட நம்முடைய தாய் நம்மளை பெத்தெடுக்கிறதுக்காக ஒரு அந்நிய ஆணிடம் நிர்வாணமாக இருக்கிறாள் என்றால் அவளுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளவு வலியை தாங்கியிருப்பாக மனசாக. உடல் வலி அது வேறு, அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த தாய் சுட்டிச்சு போறது வேறு, அதோடு சேர்த்து மனசில் துடிக்கும், நான் அண்ணிய ஆணு கிட்ட நிக்கிறேனே, என்ன இன்னொருத்தன் பார்க்கிறான், கை வைக்க கூடாத இடத்துக்கு கை வைக்கிறானே, நமக்காக செத்து நமக்காக மனசு நொந்து அந்த தாய் நம்மளை பெற்றெடுக்கிறான். ஒரு வியோஜி நெருங்கின நண்பர், அவர் ஒரு விஷயம் சொன்னார், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்போது அந்த குழந்தை பிறப்பு வழியை வெட்டி கீறி அந்த குழந்தையை நாங்கள் பெற்றெடுப்போம், அதை திரும்ப தைக்கணும், உடம்பிலேயே வலி.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
4: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம். எலோலன் ஹோட்டல் கெட் டுகெதர் பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல் இலக்கம் 211 மர்தான வீதி வேர்வள, தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலன் ஹோட்டல் உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், ஒலி நயம் காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: தையல் போட்ட இடத்துல ரத்தம், சீசர் பண்ணின இடத்துல வலிக்கும், கவனம், இப்படிதான் சொல்லி அனுப்புவாங்க. 2.5-3 kilo குழந்தை பிறக்குது, 2.5 kilo 3 kilo குழந்தை தான் பிறக்கும். அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு அந்த தாய் தூங்க தொடங்குவான். அதை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னால், அந்த தாயினுடைய மனநிலை, ஒரு பெண் எப்படி இருப்பா, அந்த குமரில் எப்படி இருப்பான்டா, அவள் படுத்துட்டாள்ண்டா, காலத்தால் ரோட்டில் ஒரு சத்தம் கேட்கும், இல்லாட்டி பக்கத்து உள்ள ஒரு சண்டை போகும், இல்லாட்டி ஒரு ஊடு பற்றி ஆக்கள் கத்திருப்பாங்க, ஓடிருப்பாங்க, அவளை பாட்டுக்கு படுத்திருப்பாள். ஆனால் பிள்ளை ஒன்று பெற்றதுக்கு பிறகு அந்த தாய் அந்த குழந்தை மேலே ஒரு கவனம் வச்சுக்கிட்டு தூங்குவான். அந்த கையை அப்படி வச்சுக்குவான். அந்த குழந்தை காலை உசுப்பும், கொஞ்சம் அப்படி எண்ணும், கண்ணை முடிச்சிடுவான். பிள்ளை அப்படி எண்ணும், பிள்ளை அப்படி எண்ணும். தூக்கம் இல்லாமல் இருக்கும், வலி வேதனைகளோடு இருக்கும், மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், அசந்து தூங்க வேண்டிய நேரம். ஆனால் அவளால் தூங்க முடியாமல் தூக்கத்தை அலைச்சலைச்சி பிள்ளைக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் தாய். இப்போ நான் சொல்கிறது எல்லா பெற்றோர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கூட இருக்கிற உம்மா, கூட இருக்கிற மாப்பிள்ளை, கூட இருக்கிற மதினி, இவங்கெல்லாம் தூங்குகிற ஒரு நேரம் பெறும், தூங்கிடுவாங்க. ஒரு குழந்தை தாய்ப்பாலுக்காக கற்று, இந்த சின்ன குழந்தைகள் வச்சிருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும், நாங்கள் சின்ன வயசில் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தாய்ப்பால் கொடுத்தோம்ங்கிறத சொன்னால் கண் படும். அப்படி அப்படி பிள்ளை தாய்ப்பால் குடிச்சிக்கிட்டே இருக்கு. அந்த தாய் அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் தூங்கிடுவாங்க, குழந்தை அழும், எல்லாருக்கும் தூக்கம் பெய்திடும். அந்த குழந்தை அழுகை சத்தத்தில் முதல் கண்ணை முழிக்கிறவள் அந்த தாய் தான். இப்போ அவள் எழுந்து மெதுவாக இழுகி அப்படியே முதுக கட்டில சாச்சி அல்லது சுவரில் சாச்சி அப்படியே இருந்து பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய கண்ணை மூத்தி உதட்டம் மடித்து வலியை தாங்கி இழுத்து ஒரு தண்ணி கிளாஸ் தூக்கக்கூடாதுன்ற டாக்டர் சொல்லியும் அந்த 2.5-3 kiloவை அப்படியே வலியோட தூக்கி நெஞ்சு வரைக்கும் வசத்தி அதுக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு அப்புறமா தன் வலியை பார்க்கக்கூடியவள் தான் என்னையும் உங்களையும் பெற்றுத்தான். ஏன்னா புள்ள அழுவுது, அந்த புள்ள அழக்கூடாது, அதுக்கு தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும் என்கிறதுக்காக செத்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தருவார். நம்மளை பெற்ற தாய், நம்ம கல்யாணம் முடிச்ச நம்ம மனைவி இதைத்தான் பண்ணுறான். இப்போ அவன் புருஷனுக்கிட்ட பொண்டாட்டி எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதும் இல்லை, பிள்ளைகளை வளர்த்துட்டு தாய் நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணினு தெரியுமாடான்னு சொல்கிறதில்லை. அந்த தாய் அந்த பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்கு. இதான் ஒரு தாய். அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஏதாவது சுகம் இல்லாமல் போச்சு, அம்மா ஒரு புறம் பாப்பா ஒரு பக்கம், புள்ள நடுவில் தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து விடிய விடிய கச்சிட்டு இருப்பாங்க. காலையில் அவர் வேலைக்கு போகணும், பாப்பா அவருக்கு தூக்கம் பெறாது, துணியை நிலச்சி வச்சு ஒத்தி ஒத்தி விடியட்டும், ஹாஸ்பிட்டல் போக ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து அந்த புள்ள நித்திரை கண்ணில் மெதுவாக சிரிக்கும் அந்த சிரிப்பை ரசித்து அந்த காலை கொஞ்சி கையை கொஞ்சி உடம்பு தொட்டு பார்த்து உடம்பு முழுக்க தடவி பார்த்து வேறு எங்கேயாவது ஏதாவது இருக்குதாண்டு பார்த்து எங்கேயாவது ஒரு கொப்பளம் வந்திருக்குமா ஒரு சின்ன எறும்பு கடிச்சிருக்குமா அந்த உடுப்பை தட்டி துறைச்சி அந்த பிள்ளைய கண்ணாலேயே பார்த்து நிமையாலேயே மூடிக்கிட்டு விடிய விடிய இருப்பாங்க. புருஷனுக்கிட்ட பொண்டாட்டி சொல்லுவாள், நீங்கள் கொஞ்சம் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன், இல்லடி நீ கொஞ்சம் தூங்கு நான் பார்த்துக்கிறேன். நமக்காக சண்டை செஞ்சு போட்டி போட்டு நம்மளை பார்த்துக்கிட்டது தான் நம்முடைய தாயின் தகப்பன். எப்பயாவது இதை நம்ம யோசித்து பார்த்தோம், நம்ம கல்யாணம் முடிச்சிருக்கோம், நமக்கு புள்ள பிறந்திருக்கேங்க கொலையாவது, நம்மளோட உம்மா பாப்பா என்ன பாடுபட்டு இருப்பாங்கங்கிறத யோசித்து பார்த்தோமா? இப்படி ஒரு தாய் ஒரு தகப்பன் அந்த பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்தில் அவங்க ஆளுக்கால் என்ன செய்வாங்க, தியாகங்களை செய்வாங்க. இதை நம்மக்கிட்ட சொல்கிறதில்லை, நமக்கு ஒரு வருத்தம் வந்துட்டால் அவங்களுக்கு தூக்கம் வராது, நம்மளுக்காக வேறிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், பிறந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ஓட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 30 லட்சம் ரூபா செலவாகும். பிறந்த குழந்தை ஒரு கிழமை தான் கண்ட உறவு, ஒரு கிழமை தான் கண்ட உறவு 30 லட்சம். இருக்கிற ஊடுகளவை விற்றா தான் முடியுமெண்டா விற்பாங்க. டாக்டர் சொல்லுவான், இன்கேஸ் சக்ஸஸ் ஆகாமலும் விடலாம், பரவாயில்ல பரவாயில்ல, வந்தாலும் போனாலும் இந்த ஊடுகளவு தேவையில்லை, அந்த பிள்ளை தேவை, மௌத்தானாலும் பரவாயில்ல, நாங்கள் கடைசி முயற்சி செய்யலாம் போல் இருக்கித்தானே செய்வோம். இப்போ நாம் நடுத்தருவுக்கு வந்து ஒரு 4 நாள் 3 நாள் கண்ட உறவுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு உறவு நம்முடைய தாயின் தகவல். வளர்ந்து வந்த நமக்கு குடும்பத்திலேயே உதவி செய்ய மாட்டான், காக்காக்கு ஆப்ரேஷன், தாத்தாக்கு ஆப்ரேஷன், பெரியாப்பாக்கு ஆப்ரேஷன், குடும்பக்காரனே நைஸா ஷஹ் கொஞ்சம் நேரத்தோடு சொல்லிக்கலாம், இப்பான் உம்ராக்கு போய் வந்த காசி முடிஞ்சு என்று சொல்கிற காலம் என்ன தான் கண்ட உறம்பு உறவு, அது தப்பும் தப்பாமல் விடும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருக்கிற வீடு வளவை விற்று இதை செய்வோம்னா செய்யும், இதுதான் அந்த தாயின் தகப்பன் வழங்கிட்டா. இந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைக்காக அணு அணுவாக என்னெல்லாம் செய்ய முடியும் அதை செய்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி உங்களுடைய பெற்றோர்கள் சூரத்துல் லுக்மானில் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை அல்லாஹ்வுக்கு இணை வைக்க சொன்னால் அப்போ மட்டும் கட்டுப்படாதீங்க, மற்ற விஷயங்களில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கிறான். அப்போ பெற்றோர்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கிறாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வரலை, நீங்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்த, நல்லா நடந்துக்கிறேன், அல்லாஹ்வும் விரோதி முஷ்ரிக், நான் அவனை பார்த்துக்குவேன், அது நான் பார்த்துக்குறேன், நீ நன்றியோட நடந்து உன்னை பெற்றவே உன்னை வளர்த்தவே இணை வச்சுட்டா நான் பார்த்துக்கிறேன், அது நானும் அடியானும் பார்த்துக்கிறேன், நீ முதல் நல்லா நட. இணை வைக்கிற பெற்றோர்கள் முஷ்ரிக்கு நல்லா நட, கொடுக்கல் வாங்கல சரியாயிரி, சாப்பாட்டை கொடு, உடுப்பை கொடு, நல்லாயிரி, அவங்க உன்னையும் இணை வைக்க சொல்லி சொன்னால் அப்போ கட்டுப்படாது, அதுக்கு மட்டும் கட்டுப்படாத, மற்ற விஷயங்களில் நல்லா நடந்துக்க. இது சூரத்துல் லுக்மான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். அப்போ அந்த அளவுக்கு இந்த உறவை அல்லாஹ் தஆலா உயர்த்துறான், அவ்வளோ உயர்ந்த ஒரு மகிமையை இந்த பெற்றோர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா கொடுக்குறார். இதோட நின்றுடல, அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சி கட்டத்திலும் அந்த பெற்றோர்களினுடைய தியாகம் அளப்பரிய. கணக்கு பார்த்தாங்களா, எழுதி வச்சாங்களா, எவ்வளவு செலவழிக்கும்ங்கிறத நோட் பண்ணினாங்களா, ஃபுல்லே ஃபுல்லே ஃபுல்லே என்று தான் யோசிப்பாங்க. வளர வளர வளர வளர நம்முடைய முகத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் நம்முடைய பெற்றோர்கள். சில பிள்ளைகள் பெற்றோர்களுடைய நடவடிக்கைகளை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, கடுகடுப்பாக நடக்கிறாங்க, என்னோடய அவளுக்கு இரக்கம் இல்லை, எங்கள் பாப்பாவுக்கு என்னோடய இரக்கம் இல்லை, எங்கள் உம்மாவுக்கு என்னோடய இரக்கம் இல்லை, பிள்ளைகளுக்கு தெரியாது. அதான் இந்த தலைப்பில் அடுத்த பக்கம் பிள்ளைகளுடைய மனோநிலை நமக்கு தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்முடைய பெற்றோர்கள் நம்மகிட்ட கடுகடுப்பாக நடக்கிறாங்கன்னு இறக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இறக்கத்தால் தான் கடுகடுப்பாக நடக்கிறாங்க. உங்களை திருத்தணும், நீங்கள் தவறிடப்படா, உங்களுக்கு ஏதாவது பிழை நடந்துடக்கூடா, ரெண்டா கடுகடுப்பாக நடப்பாங்க. செல்லம்மா வளர்த்த பிள்ளை தான், ஒரு அவுட்லுக் வந்துட்டு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அவுட்லுக் வந்துட்டு என்ன விடத்த நிற்கிற உள்ளுக்கு போ அன்றுவான். ஏன் உம்மா உருக்கினா? உம்மாக்கு என்னோட இறக்கம் இல்லை, இவ்வளோ பேருக்குள்ளே உருக்கிட்டா. இறக்கத்தில் தான் சொன்னேன், உனக்கு ஒரு அவுட்லுக் வந்தது உனக்கு தெரியாது. நாலு பேர் பார்ப்பான், அண்ணியன் ஒருத்தன் பார்ப்பான், அதை தாய் தாங்கிக்க மாட்டான். இது நம்முடைய பிள்ளைக்கு ஆபத்து, தனியாக பயணம் போகக்கூடாது, நைட் கிளாஸ் தேவையில்லை, ரோட்டில் தேவையில்லை, இந்த கூட்டாளி உணவு நல்லம் இல்லை, இந்த பிள்ளை வந்து கிசு கிசுக்குது, எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, இது பெரிய வயசு கூடின உறவு, இது தப்பு, இதெல்லாம் பார்க்குற தாய் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நடப்பாங்க, கடுகடுப்பாக நடப்பாங்க, அடிக்கவும் செய்வாங்க. அது பாசத்தினார், அது பிள்ளைகள் தப்பாக விளங்கு, பிள்ளைகள் தப்பாக விளங்கு. இந்த தகப்பன், இந்த தகப்பன் எப்படி நடந்துக்குவான், தகப்பன் எப்படி நடந்துக்குவான்? பெண்கள் கண்ணுக்கு முன்னாடி அழுதுருவாங்க. நம்மளோட உம்மா அப்போ அண்ணா கண்ணால் தண்ணியோடும், அப்போ அழுவாங்க, பெண்ணுக்கு மறைக்க தெரியாது, அப்போவே சொல்லிக்குவாங்க, என்னடி நீ இப்படி செஞ்சேன்னுருவாங்க, உன்னை நினச்சி இன்றைக்கி இப்படி நெஞ்சு பொறுக்குதுடி அப்படியம்மாங்க. நம்முடைய பாப்பா மாறந்த ஆண்களுக்கு முன்னாடியெல்லாம் அழ வைக்கம் அழமாட்டாங்க, அழுகையச்சமாக கல் மாதிரி அடக்குவாங்க. ஆண்கள் அழக்கூடிய இடம் இந்த பள்ளிவாசல், ஒரு வயலோரம், ஒரு கடற்கரையோரம், ஏதாவது ரோட்டு போய் முடிகிற ஒரு இடத்த பைக்கில் கொண்டு நிப்பாட்டிட்டு கையை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பார் நம்மளோட பாப்பா. சுஜூதில் எத்தனை பேர் அழுகுறாங்கங்கிறது பள்ளிக்கு வர எங்களுக்கு தான் தெரியும். துவா தொழுதுட்டு எல்லாரும் போனது போகிற ஒரு ஆள் துவாவில் நின்றாலும் இந்த பிள்ளைக்காக துவா கேட்டுக்கு நிற்கும். உங்களுக்கு முன்னாடி நம்முடைய பாப்பா அழமாட்டார், நமக்கு முன்னால் அழுகுறது இல்லை. பிள்ளைகள் தூங்கும், பெட்ஷீட்டை சரியாக்குற மாதிரி, நெழும்பு வலையை கட்டி விடுற மாதிரி அந்த ரூமுக்கு போய் இந்த பிள்ளையோட முகத்தை பார்த்து, நான் ஒரு குமர் பிள்ளை முத்தமிட முடியலை. அந்த வாப்பா அந்த புள்ளை தூங்கின சொந்து தூங்கும்போது அந்த ரூமில் போய் பெட்ஷீட்டை சரியாக்குற மாதிரி, பொண்டாட்டிக்கிட்டேயே செல்லாமல் செல்ல தகப்பன் உள்ளே போய்த்துருவான், நொழும்பு வலையை சரியாக்குற மாதிரி அந்த பிள்ளையோட நெட்டி அப்படியே தடவி விட்டு தள்ளி நின்று அந்த பிள்ளைய பார்த்து, இப்படி தூங்குறாள் என்ற பிள்ளை, பகல் கூட நான் திட்டேன், நான் கொஞ்சம் அடிச்சிட்டேன், இந்த பிள்ளைக்கு வலிச்சிருக்கும் உண்டு, அந்த காலை பிடிச்சி அந்த ரூமில் நின்று கண்ணீரை பொழிச்சி அப்படியே ஊற்றி அழுது அழுது தூக்கம் இல்லாமல் நம்முடைய பாப்பா இருக்கிறது தூங்கின பிள்ளைக்கு தெரியாது. காலையில் எழுந்ததோ அந்த காட்டு மிராண்டி உசுரோடு இருக்கானா செத்துட்டானான்னு நினைக்குது பிள்ளை. ஏன்னா நேற்று ஏசினதானே, ஆனால் அடித்த கையை தூக்கி சுவரில் அடிச்சு இந்த கையால் அடிச்சிட்டேன் என்று அழுகிற தகப்பனை நீங்கள் காணலை. அது நீங்கள் தூங்கின நேரம், நீங்கள் இல்லாத நேரம். ஒரு தாயின் தகப்பன் ஒரு பிள்ளையை அப்படித்தான் பழக்கிறான். ஒரு பிள்ளை அப்படியே குமராயிட்டு விரக்கொள்ள இதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடணும், இந்த பிள்ளை நல்லா இருக்கணும் என்று தான் ஒரு தாயும் தகப்பனும் ஏங்கிறது. சின்ன வயசுலேருந்து கலர் தெரியாத நேரம், டிசைன் தெரியாத நேரம், அளவு தெரியாத நேரம், கடகடையாக ஏறி இறங்கி அந்த பிள்ளைக்கு உடுப்படுத்து கொடுத்து நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டு நல்ல ஷூ நல்ல புக் அதுக்கு முடியுமான அளவுக்கு செலவழித்து யூனிஃபார்ம் வேண்டி கொடுத்து இந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைக்கு மொழி கொடுத்து அந்த பிள்ளைக்கு சட்டம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைக்கு பேச்சு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைய வளர்த்த தாய் தகப்பனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா? தெரியும் தானே. ஆனால் அந்த பிள்ளைய செய்யக்கூடிய ஒரு தவறு காதல். உலகத்திலேயே ஆக பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், அதுக்கு அடுத்து ஆக பெரிய பாவம் காதலித்தல். இதை இஸ்லாமிய மார்க்கமே சொல்லுது. காதலித்தல் என்றால் என்ன தெரியுமா? உக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினை செய்தல். காதலிக்கிறத போல பெற்றோர்களை சித்திரவதை செய்யக்கூடிய வேறு எந்த வழியும் உலகத்தில் கிடையாது. சில வீடியோக்கள் வரும், பெத்த தாய் தகப்பனை போட்டு அடிக்கிறது, கதிரையில் இருந்த மாதிரி உதச்சி விட்டு தள்ளி விடுறது, பிடிச்சி கட்டி எடுத்து குத்துறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தாங்கலாம், இதெல்லாம் தாங்கலாம். ஆனால் ஒரு பிள்ளை காதலிச்சு ஓடி போகிறத, இன்னொரு ஆம்பளையோட பேசிட்டு இருக்கிறத, வீட்டுக்கு ஃபோனை மறைச்சி வச்சுக்கிறத ஒரு தாயின் தகப்பனும் அறிஞ்சிட்டாங்கண்டா, அவங்கள வெட்டி அறிஞ்சா கூட தாங்கியிருக்கலாம், இப்போ தாங்க முடியாது. எப்படி செத்து போவாங்க தெரியுமா? எப்படி நம்பி வளர்த்த பிள்ளைகள், ஒரு பிள்ளையை வளர்க்குறதுல ஒரு தாயின் தகப்பனும் என்ன லாபம் அனுபவிக்கான்னு சொல்லுங்க. உழைக்கிறதை எல்லாம் கொட்டி கொட்டி கொட்டி ஓடி ஓடி வேர்த்து ரத்தம் சிந்தி உழைச்சி கொட்டி சேர்த்து கட்டி அம்புட்டையும் அப்படியே உதறி போட்டுட்டு கபன் சீலையோட தானே கபருக்குள்ள போகுது ஒரு தாயின் தகப்பன். ஆருக்கு இந்த சொத்துக்கள், எதுக்கு இதுகள் எல்லாம்? பிள்ளைகளுக்கு தானே. பார்த்து பார்த்து கொடுத்துட்டு சேர்த்து சேர்த்து வச்சதெல்லாம் பிள்ளைகளுக்கு தானே. அந்த தாய் தகப்பனை தூக்கி எறிஞ்சிட்டு போறண்டா, எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஒரு தாய் என்னட்ட வந்தா, ஒரு போனை கொண்டு வந்தா, லவ் பண்ணினாள், ஓடி போனாள், பிடிச்சுக்கு வந்தோம், அவன் நல்லவன் இல்லை, அவன் தூள்காரன், அவன் ட்ரக்ஸ் பாவிக்கிறவன், அவனுக்கு நேரத்தோட பொம்பளை தொடர்புகள் இருக்குது, நான் எவ்வளவு சொல்லி இவள் கேட்கல, பிடிச்சு கொண்டு வந்து வச்சோம், திரும்பியும் அவன் ஃபோன் கொடுத்துருக்கான். இன்னைக்கு டவுட்டு வந்துட்டு இந்த ஃபோனை பிடிச்சிட்ட மௌலவி, ஆனால் இந்த ஃபோனில் அவள் வாட்ஸ்அப் கொண்டு ஓப்பன் பண்ணி அவனோட பேசினத்தை கேட்டேன் மௌலவி, எனக்கு இனி தாங்க இல்லை மௌலவி என்று அந்த வாய்ஸை போட்டு காட்டுறான். இவ சொல்றா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டு அலுமாரி எல்லாம் தேறா, எனக்கு பயமா இருக்கு, போன் குடி வட போகுது போல இருக்கு. அதுக்கு அவன் சொல்றான், நான் வந்த நின்றா அவளை கழுத்தில் கத்தியால் குத்தி அவளை கல்லை கட்டி கடலை இறக்குவேன் என்று சொல்கிறான். அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணுது, முதல்ல அதை செய். இது என்ன பிள்ளை, அவள் செத்து போனாள், அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்த்தேன்? இதுக்குள்ள அந்த பிள்ளை ஒரு நோயாளி, அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க எப்படின்டா, ஒரு மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபா அந்த பிள்ளைக்கு செலவழிச்சிட்டிருக்கிறாங்க பல வருஷமாக. அந்த பிள்ளை அந்த வேலையை பார்த்துருக்கு, பாப்பா ஒரு நெருப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான், இந்த பிள்ளைக்குத்தான் நாங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செலவழிச்சிட்டிருக்கிறோம், வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம். ஒரு தருதலையை காதலிச்சதும் இல்லாமல் இந்த பெத்து வளர்த்த தாயை அவன் கல்லை கட்டி கடலை இறக்க போகிறான், கழுத்தில் குத்தி கல்லை கட்டி கடலை இறக்க போகிறான்னு சொன்னால் இந்த பிள்ளை ரிப்ளை பண்ணது, முதல்ல அதை செய். அப்போ இந்த பிள்ளைக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இப்படியான பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அல்லா? இந்த வார்த்தை சொன்னால் இதை ஒரு தாய் காதால் கேட்டுட்டாலே அவளால் தாங்கலாமா? அவள் செத்துட்டாள், ஆல்ரெடி செத்துட்டாள், உசுரோட ஒரு சடம் உலாக்குது. நான் கேட்டேன், இவள் தேவையா உனக்கு, விட நண்டன். இல்லை மௌலவி, அவள் கஷ்டப்படுவாள் எங்கள் அந்த தாய். இல்லை மௌலவி, அவன்கிட்ட போன அவள் கஷ்டப்படுவாள். பரவாயில்ல மௌலவி, அவன் எப்படியாவது மறப்பிக்கணும். அவன் குடிகார மௌலவி, தூள்கார மௌலவி, அவன் வயசுக்கு மூத்த மௌலவி என்றார். அப்பையும் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு இந்த தாய் யோசிக்கா. ஆனால் அந்த பிள்ளை இவளை கடலில் இறக்கணும்னு சொன்னதுக்கு முதல்ல அதை செய்கிறாங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸலாஸன் லா யத்குலூன் அல் ஜன்னா, மூன்று பேர் இருக்கிறாங்க அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். ஒன்று முதுமினுல் ஹம்ரு, தொடர்ந்து மது அருந்துபவர்கள், போதை பாவிப்பவர்கள். ரெண்டாவது அல் ஆக், பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள். அப்போ இந்த நோவினை செய்கிற பெற்றோர்களை நோவினை செய்கிறதுங்கிறது பெரிய பாவம், நம்பிக்கை துரோகம் என்றால் படைத்த ரப்பை வணங்காமல் விடுறது ஒரு துரோகம். படைத்தவன் அவன் இன்னொருத்தன்ட்ட போய் பிரார்த்திக்கிற, இது பெரிய துரோகம். ரெண்டாவது, பெத்த தாய் தகப்பனை தூக்கி எறியிறையே, நன்றி கட்டவனாக நடக்கிறையே, இது அடுத்த துரோகம். அதனால தான் சொல்கிறேன், உலகத்திலேயே பெரிய பாவம் இணை வைத்தல், ரெண்டாவது பாவம் காதலி. ஒரு மாதம் பழையின, ஒரு வருஷம் பழையின, ரெண்டு மாதம் பழையின, ரெண்டு வருஷம் பழையினத்தை உங்களுக்கு மறக்கல, 10 மாதம் வகுத்தில் சமந்து செத்து உன்னை பெத்து இவ்வளவு காலம் வளர்த்த தாய் தகப்பனை உனக்கு தூக்கி எறிய இயலும்? ஏன் இந்த பிள்ளைகள் காதலை தூக்கி எறிஞ்சு விட்டு வாப்பா அம்மாவோட சேர மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது? உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் என்ன செய்வான்ன்ற உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் இப்படி நம்பி போய் ஏமாந்து பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பெற்றோர்களுக்கு துரோகம் செஞ்சு காதலிச்சு ஓடி போற இந்த பிள்ளைகள் மௌத்துக்கு இடையில் அந்த வலியை அனுபவிக்காம சாக மாட்டாங்க. அவன் ஆரோடையாலும் தொடர்வாகுவான், அப்ப தெரியும் அந்த வலி. அவன் ஒருத்தியோட தொடர்வாகுவான், எனக்கு அவன் ஒருத்தியோட தொடர்வாகுவான்.

ரோடினான் ஹேட்டன் ஓண்ட. இப்போ விளங்குதா வலி? உன்னை கல்யாணம் பண்ணவன் இன்னொருத்தியோட போனதுக்கு உனக்கு இவ்வளவு வலிக்குதே. இதை விட ஒரு கோடி மடங்கு செத்திருப்பாங்க உன்னோட உமாவும் பாப்பாவும் என்னோட ஓட போல. விளங்குதா அண்டு ஹேட்டன்? இப்பாம் விளங்குதுண்டா? இது ரொம்ப லேட் உங்களுக்கு. நான் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு தாய் தகப்பன் ஆரம்பத்தில் சபிச்சு விட்டுருவாங்க. அந்த சாபம் அல்லாவிடத்தில் திரை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் ஒரு மூணு நாள் கணக்கை மன்னித்து சேர்த்துருவாங்க. ஆனால் அந்த சாபம் வேலை செய்ய இந்த உலகத்தில் அனுபவிப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த தாய் தகப்பன் மனசு. ஒரு தாய் தகப்பன் நமக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்களே, ஒரு ஓடி போகிற புள்ள நினைக்கணும். நாம் ஒரு சுகத்துக்காக கொஞ்ச நேரத்துக்காக ஓடுறோமே, நம்மளோட வாப்பா பள்ளிக்கு போகிற இல்லையா, நம்மளோட உம்மா குடும்பத்துக்கு கதைக்கிற இல்லையா, ரோட்டுக்கு வார இல்லையா, நம்மளோட காக்கா ஸ்கூலுக்கு போகிற இல்லையா, நம்மளோட நானா யூனிவர்சிட்டி போகிற இல்லையா, நம்மளோட தங்கச்சிக்கு மாப்பிள்ளை எடுக்கிற இல்லையா. ஒரு சுயநலவாதி, ஒரு துரோகி அவள். அதை கூட்டிகிட்டு ஓறானே அவன் ஒரு சுயநலவாதி, அவன் ஒரு துரோகி. எப்படி சாபம் பெறும்? ஒரு தகப்பன் தற்கொலை செய்ய அனுமதி என்றால் அப்படியே குடும்பத்தோட செத்துருவாங்க. அனுமதி இல்லையே இஸ்லாத்தில். எத்தனை பெற்றோர்கள் பிள்ளையால பள்ளிக்கு வராம அப்படியே சில மாசங்கள், சிலர் அப்படியே ஊடுவலம் வைத்துப்பட்டு ஊரை விட்டு முகத்தில் முழிக்கொண்டா, உறவுகளை சந்திக்கொன்னா, திரும்ப பள்ளிக்கு வருவார், அமைதியாயிருவார், ஒரு மனநோயாளி ஆயிடுவார். யார் நிமிந்து பார்த்தாலும் ஓ அதுக்குத்தான் பார்க்காங்க, பிள்ளையோட விஷயமா கேட்க போறான், உடம்பெல்லாம் பதறும், மனநோயாளி ஆகுவான், சீனி கூடும், ப்ரெஷர் கூடும், அல்சர் கூடும், தூக்கம் போகும், ஆளும் மெலிஞ்சிடும். ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் கொடுக்குற பரிசு இது. அவக்கு என்ன, போய் ஜாலியாக படுப்பாங்க, ஜாலியாக போய் ரூமில் ஹோட்டல் போட்டிருப்பாங்க, ஹோட்டலில் ரூம் போட்டிருப்பாங்க, குழந்தை பெற்றுக்குவாங்க, அவங்க டூர் போவாங்க. அவங்களுக்கு என்ன, சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் இதை விட ஒரு துரோகம் இருக்குமா? யோசிக்க கூடாதா? அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறானே சூரா ஹதீத் 22வது வசனத்தில், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்திலையும் உங்களையும் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விடயங்களும் உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டேனுங்கிறானே. நமக்கு ஆறு மாப்பிள்ளைங்கிறது அப்போவே எழுதிட்டானேங்கிறது நம்பிக்கை இல்லையா? சூரத்தில் நாம் 59வது வசனத்தில், ஒமா தஸ்குத்தும் மரக்கத்தின் இல்லா யாழமுகா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் விழாது என்று சொல்கிறானே, அந்த கலாக்கதரில் நம்பிக்கை இல்லையா? சூரா ஹூது 6வது வசனத்தில், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நான் எடுத்துட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கலாக்கதரில் நம்பிக்கை இல்லையா? எழுதின மாப்பிள்ளை கிடைக்குமங்கிற நம்பிக்கை இல்லையா? ஓடி போகிறோமே, நீ ஓடி போனதுதான் உனக்கு அல்லாஹ் மாப்பிள்ளையாக்கினா, உண்மையிலேயே அதுதான் உனக்கு மாப்பிள்ளை. ஓடாமல் இருந்திருந்தால் ஹலாலாக கிடைச்சிருக்கும், நீ ஓடினத்தால் ஹராமாக கிடைச்சிருக்கும், அவ்வளோதான். நீ பொறுமையாயிரு. உனக்கு இவ்வளவு செஞ்ச தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாமலுக்கு இல்லை. இந்த பிள்ளைகளாக பார்த்து முடிவு எடுக்கிற நேரம் அது கல்யாணம் இல்லை, விபச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா நிக்காஹ இல்லா பி ஒலி, ஒலி இல்லாமல் திருமணம் செல்லுபடியாகாது. திருமணம் இல்லை என்ற அடுத்த விபச்சாரம் தான், ஒலி இல்லாமல். ஒலி வாப்பா, ஏன் வாப்பா? ஒரு மாப்பிள்ளைய நீ விரும்பினா வாப்பா கிட்ட சொல்லு. ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பிடிச்சா வாப்பா கிட்ட போய் கேளு, குறுக்க போய் அந்த பொம்பளைக்கிட்ட கேட்காத, அது உன்னுடைய கையால் ஆகாத தனம். நீ உண்மையான ஒரு ஆம்பளையா இருந்தா, உனக்கு ஒரு கட்ச் இருந்தா, உனக்கு ஒரு நல்ல இமேஜ் இருந்தா, உனக்கு தைரியம் இருந்தா, அந்த வாப்பா கிட்ட போய் கேளு, எனக்கு உங்களோட மகளை தாங்கன்ட்டு. அப்போ உன்னுடைய இமேஜ் நல்லா இருந்தா நீ கேட்பேன், உனக்கே தெரியும் கேட்டா கிடைக்காதுன்ட்டு. முகத்தை எப்படி பார்ப்பான்? நீங்க கல்யாணம் பண்ற, நீ போட்டிக்கிற சேற்ற வேலை தெரியுமான்னு கேட்பான். நீ ஏற்கனவே தண்டாச்சோறு, நீ என் பிள்ளைய கேட்காயா? காசு பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, மார்க்கம் உள்ள பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை, கட்டித்தார நம்பான்னு ஒரு மார்க்கம் தெரிஞ்ச தகப்பேன். ஆனா நம்ம அப்படி கேட்கறது இல்லை, இப்படி போய் குறுக்கால போய் விழுகிறோம். அப்போ ஒரு தகப்பன் முடிவெடுக்கணும், தகப்பன் தான் தேடணும். ஒரு தகப்பன் பார்க்குறத ஒரு ஒரு பொம்பளை பார்க்க மாட்டான். நீங்கள் அவன் ஹாயில் ஹாய் என்று சின்னத்தை பார்ப்பீங்க, உனக்காக தெருவில் மூட்டை பைக்கில் முறுக்கி முறுக்கி காத்துக்கிருந்ததை பார்ப்பேன், நீ ஸ்கூல் கலையை கூட மூணு பேரை ஏற்றிக்கு ரேஸ் ஒன்றரை ஓடினத்தை பார்ப்பேன், கையை பிளேடால் வெட்டி
உன்னை காணாததுக்கு

0: என்னுடைய காதல் பரிசு என்று ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் போடுவான். அதை பார்ப்ப நீ, நீ கையை அறுத்துக்கிட்ட நினைப்போ எனக்காக உசுரை விடுவார். உனக்காக உசுரை எடுக்கிறவன் தான் அறுக்கிறவன், உனக்கு தெரியாது. அறுக்கானண்ட அவன் தூள் பாவிக்கானண்ட அறுத்த மகள், உனக்கு புரியாது. உண்மையான மார்க்கம் உள்ளவனாக அல்லாஹ்வை பயந்தவனாக அவன் இருந்தா இப்படி வரமாட்டான். வாப்பா கிட்ட போயிருப்பான், அவன் தான் நாம் இல்லை, அவன் தான் உன்னை வச்சு காப்பாற்றுவான். இது நம்மளோட காதில் கழுத்தில் கிடக்கிறது முடிஞ்சா கடைசி நம்மளை விற்கிறவன் வித்த கேஸ் எனக்கிட்ட வந்துச்சு. காதலிச்சு கூட்டிக்கு ஓடி போய் அவளை காதில் கழுத்தில் கிடந்தது எல்லாத்தையும் முடிக்கப்பட்டு அவருக்கு தூள்பாவிக்கணும். கடைசிக்கு இருந்த ஒரே ஒரு சொத்து அவரை பொண்டாட்டி, அதுக்கும் விலை பேசிக்கிட்டு வந்தான். அதில் அவள் தூக்கில் தொங்கி மயிரிழையில் உயிர் தப்பினாள். அவள் எனக்கிட்ட கவுன்சிலிங் அழைத்து வரப்பட்டாள். இது விளங்குறதில்ல. ஒரு வாப்பாக்காரன் பார்ப்பான், ஒரு மாப்பிள்ளையை சொன்ன அவன் ஆறோடு பழகிறான் அப்படின்னு. ஒரு மாப்பிள்ளை தேற முதல்ல அவரை கூட்டாளி மாதிரி யார், கூட்டாளி சரியில்லாட்டி அவர் சரியில்லை என்ற அர்த்தம். ஏண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்ஸுர் மை யுஹாலிலுஹு. ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் நண்பனின் கொள்கையில் இருப்பான், யாரோடு பழகிறான் என்று பார்த்து பழகட்டும் அப்படின்றான். திருக்குறள் 801, நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின் ஹிந்துக்கள் சொல்கிறாங்க. மதுரமான தண்ணி கூட நஞ்சானால் தள்ளி வைக்கிற நெருக்கமான உறவு கூட தப்பானால் தள்ளி வை. இதைத்தானே இஸ்லாம் சொல்லுது. அந்த உறவுகளை பார்ப்போம், யாரோடு இவர் பழகிறார். இதை சொல்லுவோம், நான் தூள் அடிக்கிறல்ல அவனுகள் அடிக்கிற, ஆனால் அவன்கள் சின்ன வயசு ஃப்ரெண்டு. தூள் அடிக்கிறவன் சின்ன வயசுல இல்லடா, ஒட்டி பிரிச்சு எடுத்த ஃப்ரெண்ட் என்றாலும் தூக்கி எறி. இதுதான் இஸ்லாம். எப்படி நீ ஃப்ரெண்டாக இருப்பேன், நல்லவனோடு தான் நீ பழகணும், கெட்டவனை தூக்கி எறியணும். அப்போ சூழல் ரொம்ப முக்கியம். ஒரு தகப்பன் யாரோட பழகிறான்னு பார்ப்பான், பள்ளிக்கு வாரானாண்டு பார்ப்பான், சுபவுதோட வாரானாண்டு பார்ப்பான், எங்கே சுற்றுறான்னு பார்ப்பான், எந்த கிரவுண்டில் உட்காந்துருக்கான்னு பார்ப்பான், எந்த கடையில் டீ குடிக்கான்னு பார்ப்பான், என்ன அவனுடைய லட்சியம் என்று பார்ப்பான், அவனுக்கு விருப்பமானது என்னன்னு பார்ப்பான். பார்த்து போட்டு முடிவெடுப்பான், மகள் நல்ல மாப்பிள்ள மாஷா அல்லாஹ் நீ பார்த்ததும் சரியாக தான் பார்த்துருக்கா என்று பேசி தருவான் பார்ப்பான். இதை உங்களோட உங்களால் பார்க்க இல்லாது, உங்களோட நீங்கள் பெண், நீங்கள் வீட்டுக்கு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ரோட்டில் பைக்கில் சுற்றுறது மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அதில் அவன் நல்லவனாக தான் இருப்பான். கல்யாணம் முடிச்சது பிறகு தான் அசில் வழியான். அதனால தான் காதல் பிள்ளை காதலிக்கக்கூடாது.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நம்மளை சோதிக்கப்படாது. நம்மளோட பாப்பாவுக்கு வயசு வேறு, நம்மளோட உமாவுக்கு வயசு வேறு. வயசு வந்து அவரை புரட்டி விடுவான். நம்மளை சோதிக்கிறது எப்படி புரட்டுவான்டா, திரும்ப அவர் சின்ன பிள்ளை ஆயிடுவார். திரும்ப அவர் சின்ன பிள்ளை ஆகுவார். சின்ன பிள்ளை ஆனால் அவருடைய நிலை எப்படி இருக்கும் அதை மருத்துவத்தில் சொல்லுவாங்க. டெமென்சியா இல்லாட்டி அல்சைமர் என்று சொல்லுவாங்க. அதாவது 65 வயதை தாண்டும்போது ஒரு சிலருக்கு மூளையில் அசிடைட் கோலின் அப்படிங்கிற ஹோமோன் கம்மியாகும், குறையும். அந்த அசிடைட் கோலின்ங்கிற ஹோமோன் குறையும் போது சில செல்லுகள் டெத் ஆகும். அந்த செல்லு திரும்ப தலைக்காது. அது டெத் ஆனால் இந்த வயசான ஆளுக்கு மறதி ஏற்படும், பழைய நிலைமைக்கு திரும்ப அரிப்பேன். அப்படியே சாரனுக்கு உடுப்போட யூரின் போகும். இன்னும் திண்டு போட்டு எனக்கு ஒத்துரி சாப்பாடு தரலம்பாங்க. நம்ம வாயில் மண் சுப்பா. இந்த பண்டி கதைக்கிற கதையை இப்போ நான் தான் சோறு தீத்தினேன். அஸ்தான் வாராக்கள்கிட்ட சின்னத்தை பார்த்தையா, நாம் ஒன்றும் கொடுக்கலையாண்டி, இவ்வளோ ஊறி மிடிக்கணும் பிள்ளைக்கண்டு. மகள் சொல்லுவார், உங்களை எல்லாம் சோதிக்கார், அவங்களுக்கு வயசை கூட்டி கொடுப்பார். நாம் சின்ன வயசில் ஒரே கதையை எத்தனை தடவை கதைச்சிருப்போம், கோவப்பட்டாங்களா நம்மளோட அம்மாவும் பாப்பாவும். இந்த பிள்ளை நீங்கள் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்கள், வீட்டை என்னடா கறி, மீன் அம்பா, இறைச்சி ஆக்கினாலும் மீன் தான், மரக்கறி ஆக்கினாலும் மீன் தான், கோழி ஆக்கினாலும் என்னட்டாலும் மீன் தான் அம்பா. நாம் இன்னும் கேட்போம், ஆ அம்பா, டே எது ஆரோடடா வந்த, ஆ அம்பா, அம்மாவோட வந்தா, ஆ பாப்பாவோட வந்தா, ஆ அம்மா. நமக்கு அது செல்லம்மா தெரியும், வந்துப்பா நீ கேளு, ஆ கட்டிக்கணும் பிள்ளரி. அவன் ஒரே கதையை திரும்ப திரும்ப கதைச்சா நமக்கு இறக்கம் வரும், பாசம் வரும். ஒரு தாயும் தகப்பனும் அந்த புள்ள திரும்ப திரும்ப உண்டை கேட்க கேட்க, திரும்ப திரும்ப உண்டை சொல்ல சொல்ல இன்னும் கட்டி பிடிச்சி கொஞ்சுவாங்க. அந்த வார்த்தையை பார், குரலை பார், உதட்டப்பார். இந்த வாப்பா உமாவும் திரும்ப வயசாளியாகி உங்களுக்கு தான் அம்பாங்க, நமக்கு தான் அம்பாங்க. இப்போ நம்ம கோபம் பெறும், அப்போ நமக்கு மார்க்ஸ் என்ன உள்ளும். அல்லாஹ் நம்மளை தானே இப்போ சோதிக்க, அவங்களுக்கு அதை ஆக்கினான். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் தானே, அவர்களை அப்படியே நாம் வயதால் புரட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்றானே. உனக்கு சுஃபில் ஹல்க்ங்கிறான், படைப்பால் புரட்டுவோம். திரும்ப சின்ன பிள்ளை ஆகுவாங்க, வீட்டுக்கு மூத்திரம் பெய்வாங்க. நாம் வீட்டுக்கு இல்லை, சாரனில் மூத்திரம் பெஞ்சாலும் செல்லம்மா தானே கழுவினாங்க, நோகாமா தானே பார்த்துக்கிட்டாங்க. இங்கடா செல்லம் பாப்பாட சாரனில் கக்கா பத்தியாடா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைட பிள்ளைய பிடிடி கழுவிட்டு ஓடி வரான்னு சொன்ன பாப்பா, இப்போ நம்மளோட வீட்டுக்கு கொஞ்சம் டொய்லெட் போவார், சனியன் சாகுது இல்லை. அல்லா நம்மளுக்காக அவங்களுக்கு அந்த நிலையை கொடுப்பார். நாம் எப்படி அவங்கள பார்க்குறோம், எவ்வளோ ஆசையாக நம்ம பார்க்கணும் பார்ப்போமே. எத்தனை நாளைக்கு இருக்க போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தானே. கழுவுவோமே, செல்லமாக கழுவுவோம், இறக்கமாக நடப்போம். ஒன்றுமில்ல வாப்பா, போங்க வாப்பா, அப்படியே அப்படியே போங்க, நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு செல்லப்படா. டொய்லெட் போகக்குள்ள, யூரின் போகக்குள்ள, போங்க வாப்பா, கழுவு போட்ட கழுவுவோமே. அது என்ன, நம்மளோட வாப்பா, நம்மளோட உம்மா. உங்களை பார்த்துக்கிட்டவங்களை பார்த்துக்கிற வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுக்குறாங்க. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு போகிறதுக்கு தயாராகும் போது ஒருத்தர் வந்து நானும் பிறப்போகிறேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்களுக்கு வயசான பெற்றோர் தாய் அல்லது தகப்பன் இருக்கிறாங்களா? ரெண்டு பேருமே இருக்காங்க யா ரசூலுல்லாஹ். அங்கே போய் உங்களோட தியாகத்தை செஞ்சுக்கங்க, இதை விட நன்மை கூட கிடைக்கும், போங்க அங்கே போங்க. பெற்றோர்களை போய் பாருங்க, யுத்தத்தில் வந்து போராடி ஷஹீதாகி கிடைக்கிற நன்மையை விட அந்த உமா பாப்பாவை போய் கழுவுங்க, துப்புரவாக்குங்க, சோறு தீத்துங்க கிடைக்கும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தது, அங்கே போய் பாருங்க. அப்போ அந்த பெற்றோர்களின் மகிமை தெரிந்த ஒரு பிள்ளை தான் அதை செய்வோம். அதை ரசூலுல்லாஹ் எவ்வளோ ஒரு கட்டான சூழ்நிலையில் யுத்த நேரத்தில் காட்டுறாங்க, போ அங்கே போய் பாரு. சிறந்த அமல்கள் என்னையா ரசூலுல்லாஹ், அமல்களிலேயே ஒரு சிறந்த அமல் என்னையா ரசூலுல்லாஹ், நேரத்துக்கு தொழுகிறது. ரெண்டாவது என்னையா ரசூலுல்லாஹ், பெற்றோர்களிடம் பணிவிடை செய்து. அப்போ ஒரு பெரிய சுமந்த அமல் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய. நமக்கு வயசான பெற்றோர்கள் கிடைச்சாலே அல்ஹம்துலில்லாஹ், சொர்க்கம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு நினைக்கணும். இதை விட வேற ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? சான்ஸ், ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, நமக்கு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. அவ்வா, எனக்கு போதும், எல்லாரோடையும் சண்டை விடையும் என்னக்கிட்ட தான் வாப்பாவ, நான் பார்க்க போறேன், நான் செய்ய போறேன், நாம ஓடி போய் பார்க்கணும், நாம செய்யணும். இதுதான் பிள்ளைகள், இதுதான் பிள்ளைகள், இதான் அந்த பிள்ளைகளுடைய மனநிலை கொஞ்சம் மாறணும். பெற்றோர்கள் நமக்காக சிந்திப்பாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னார், தகப்பன் ஒரு வார்த்தை சொல்லிட்டானண்டா, அந்த வார்த்தையில் பல அர்த்தங்கள் இருக்கு. அதனால தான் சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ரிதல்லா ஃபிரலல் அப்பன், தகப்பனின் பொருத்தத்தில் அல்லாவின் பொருத்தம் இருக்கிறது. தகப்பனின் அதிருப்தியில் அல்லாவுடைய அதிருப்தி இருக்கிறது. எங்க அல்லாஹ் வச்சிருக்கான் பாருங்க. நான் உன்னை புரிந்து கொள்ளணுமா? உன் தகப்பன் உன்னை புரிந்துக்கிற மாதிரி நட, நான் இப்ப உன்னை புரிந்துக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், நம்மள வாப்பா நம்மள புரிந்துக்கிற மாதிரி நம்ம நடந்தா அல்லாஹ் நம்மள புரிந்துக்குவானாம். அல்லாஹ் பரீட்சை தாரான். உனக்கு எங்கட கம்பெனியில வேலை செய்யணும்டா, இந்த குவாலிபிகேஷனை தூக்கிட்டு வா, இதுல டிகிரி முடிச்சுட்டு ஓடியா என்று சொல்ற மாதிரி நான் உன்னை பொருந்தி கொள்ளணுமா? போ, உங்க வாப்பா பொருந்தணும் முன்ன, உங்க வாப்பாட சர்டிபிகேட் தேவை. அப்ப வாப்பா மனசால பிள்ளைய பொருந்திக்கிற மாதிரி பிள்ளை நடக்கிறான் என்றால், ஒரு தகப்பன் பிள்ளைக்காக துவா கேட்கிறான் என்றால், சுப்ஹானல்லாஹ், நாம சொர்க்கம் போடலாம். ஒரு தகப்பன் துவா கேட்கிறான்டா, நீங்க பெரிய சான்ஸ், பெரிய சந்தர்ப்பம். ஆனா ஒரு தகப்பன் சபிச்சிட்டான்டா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய சாபம் அங்கதான் இருக்கு, அல்லாஹ்வுடைய அதிருப்தி அங்க இருக்குது. அப்ப நமக்கு இப்ப அல்லாஹ் என்ன தாரானண்டா, நம்மளும் அப்படி பெத்து வளர்த்த தாய் தகப்பன அப்படியே வயசை பிரட்டி விட்டு போட்டு திருப்பி சின்ன பிள்ளையாக்கி போட்டு இப்ப தாரான், இப்ப என்ன செய்ய, சேவன் வைக்காரா, அவரே கழுவுறாரா? கொஞ்சம் பேர் இப்ப சேவன் வைக்கிற, என்ன சேவன், நீங்கள் பாப்பாக்கு வைக்க முடியாதா, இன்னொருத்தன் கழுவி விடுறது, பெத்த உள்ள நீங்கள் கழுவுங்கள், உங்களை கொண்டு நிர்வாணமாக பாத்ரூமுக்கு வச்சு கழுவினவங்க தானே அவங்க, இப்போ நீங்கள் கழுவுங்க, அவங்க இன்னொரு ஆள் வர்றது அவங்களுக்கு வக்கம். குளிப்பாட்டுறது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என் மனைவி எனக்கு முன்ன மரணிச்சிருந்தா நானே குளிப்பாட்டு வேணுண்டாங்க, இன்னொரு பொம்பளை வர தேவையில்லை, நான் புருஷன், நான் குளிப்பாட்டுவேன். ஆயிஷா நாயிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஆசை, ஆயிஷா மரணம் அவருக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது, ஆயிஷா நாயிட்ட சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆசை ஆயிஷா, நீ எனக்கு முன்ன மௌத்தாகணும், நானே உன்னை குளிப்பாட்டேன். அப்படின்ற அவருடைய ஆசை என்ன, என் பொண்டாட்டி இன்னொருத்தரும் பார்க்கக்கூடாதுன்றது. அப்போ நம்முடைய தாய் தகப்பன் நாம குளிப்பாட்டணும், நாம கழுவணும், நாம துப்புரவணும், நாம ட்ரெஸ் மாற்றணும், நாம தூய்மையாக வச்சுக்கணும், நாம கொண்டே வாய்காயை துறைச்சோம், நாம கொஞ்சம் ஊட்டி விடணும். இதை விட பாக்கியம் இருக்குதா? தீத்தி விடுவோமே, சோறை தீத்தி விடுவோம், பக்கத்தில் இருந்து கதைப்போம், தோளை கையை போட்டு கதைப்போம். இது பெருநாளை குடுப்பெடுக்கிற லட்சணம். கடகடையாக ஏறி பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் எடுத்து போட்டு கடைசியாக ஒரு கடையில் பாப்பாவுக்கு ஒரு சாரன், அதை தாங்க, சரி இந்த சேட்டை தாங்க, சரி அந்த சாரியை தாங்க, சரி பில்ல முடிங்க, ட்ரை ஹல. உமாக்கும் பாப்பாவுக்கும் முடிப்பெடுத்ததுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம், பொண்டாட்டிக்கும் அவருக்கு முடிப்பெடுக்கிறதுக்கு காலத்தால் தொடங்கி நோன்பு திறந்தது அங்கே புடவை கடைக்கு, காலத்தால் வெட்டக்கிறங்கி நோன்பு திறந்தது புடவை கடைக்கு, அந்த உடுப்பெடுக்க போகிறான்ட்டு தராவியும் இல்லை, உடுப்பு தான் எடுத்தேன். நான் கேட்கறேன், இப்படியா உங்க வாப்பா அம்மா உங்களை உடுப்பெடுத்த, நீங்க என்ன உங்களோட பிள்ளைக்கு எடுத்த மாதிரி தானே எடுத்தேன், அந்த வாப்பாவை கூட்டிகி போய் இந்த உமாவை கூட்டி பாருமா, உனக்கு பிடிச்சா எடு, இல்லாட்டின்னு ஒரு கடை இருக்கு பாரு, செல்ல மனசு வரப்படாதா? ஆனால் உண்மையாக நம்மள வாப்பா அம்மா நம்மளை வயசான நாக்கள் இருக்கேன், நம்மளை கூட்டி போன கடை கடையாக செய்ய மாட்டேன், ஆ சரி நான் இதை எடு, நான் இதை தான் ராயிட்டேன் தான் முடிப்போம், நமக்கு அந்த ஆசை வராது வயசு போனால். ஆனால் வார்த்தை ஒன்று போதும் இல்லையா, நம்ம ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? அதை சொன்னால் என்ன, ஏ ஒரு நாலு சாரனை கொண்டை கொடுத்து உண்டை பாருங்க பாப்பா, ஒரு மூணு சேட்டை கொண்டை போட்டு எனக்கு நல்லா பட்டுச்சு பாப்பா, இதில் பாருங்க பாப்பா, நல்ல ஹைஃபை குவாலிட்டியில் எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு வருதில்லை, பேமெண்ட்டில் ஐநூறுரூவா சேட்டு பாப்பாவுக்கு ரெண்டு, ஏண்டாப்பா உங்கள் வாப்பா நல்லா உடுத்தா ஸ்மார்ட்டாக இருக்கு, உண்ட புள்ள நான் சின்ன வயசுல இருக்க கொள்ள, நம்மளோட வாப்பா நமக்கு எப்படி ஸ்மார்ட்டாக உடுப்படுத்துருவார், விலை கூடினாலும் பரவாயில்ல, அதை தாண்டு தானே நமக்கு எடுத்தேன். இப்போ நாம் சேட்டை ஒன்று எடுத்தேன், சரியா 500 ரூபா சேட்டு. ஏ, உங்கள் அப்பா ஸ்மார்ட்டாக இருந்தா என்ன, உனக்கு தானே மரியாதை, நல்ல குவாலிட்டி சாரணை கொடுத்தா என்ன, செய்ய மாட்டேங்கிறோமே. இப்போ பெற்றோர்களை மதிக்கிற நன்றி உணர்வு அப்படிங்கிற லட்சணம் இதானா, இதானா? அப்போ வார்த்தையால் சாவடிக்கக்கூடாது பெற்றோர்களை, நடத்தையால் கொல்லக்கூடாது. அந்த பெற்றோர்களை சொல்ல மதிக்கணும். பழையவங்க சொல்லுவாங்க, முத்திய நெல்லிக்காய் முதியோர் சொல்லும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும். மௌத்தானத்துக்கு போகிறதுதான் அம்மா பாப்பாட அருமை சிலருக்கு தெரிய வார. அல்லாஹும்மா அல்லாஹும்மான்னு துவா கேட்குறேன், உசுரோடு இருக்க கொள்ள தெரிய வார இல்லையா? அவங்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. மகனது சரியாக படலை அங்கே கொள்ள கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அவருக்கு நம்முடைய வயசளவு அனுபவம் இருக்குது, அதை மதிக்கணும். இது சரியில்லை பாப்பா, எனக்கு சரியாக படலை, இல்லை நான் பண்ணி நான் அவளை தான் பண்ணுவேன். ரொம்ப போராடி பார்ப்பாங்க, கேட்கல, சரி பண்ணம்பாங்க, மறுவா கூட்ட வந்து நிற்பார், என்ன அவளோட இருக்கணும் அவள். இதை தாண்டா பாப்பா நான் நேரத்தோட சொன்னேன், என்னண்டா தாயை போல செயலை, நூலை போல செயலை, தாயை போல பிள்ளை, அம்மாவை எங்களுக்கு தெரியும், அந்த பிள்ளையில் அந்த குணம் பெருமெண்டுதான் உன்னோட்ட சின்ன. இப்போ காய்ச்சி விட்டாளா பா, அப்போ அலும்பலங்கிற இல்லையா, பெற்றவங்களோட மரியாதை மதிப்பு அவங்களுடைய அனுபவம், அப்போ இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் பார்க்கணும். அதனால தான் அந்த அந்த அந்த உறவை மதிக்கணும். சி என்று கூட சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த பெற்றோர்களுக்காக அல்லாஹ் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அல்லாஹ் என்ன சொல்றார், இன்னொரு விஷயம் செய், உன் பெற்றோர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய். அந்த பிரார்த்தனை எப்படி செய்ய சொல்றான், யா அல்லாஹ், சிறு வயதில் என்னுடைய பெற்றோர்கள் என்னிடம் இரக்கம் காட்டியதை போன்று இறைவா என் பெற்றோர்களுக்கு நீயும் இரக்கம் காட்டி யா அல்லாஹ் அப்படின்னு கேட்க சொல்றான். அப்போ கண்டிப்பாக உணர்வுபூர்வமான ஒரு பிரார்த்தனை அது. என்னை சின்ன வயசில் எப்படி இரக்கம் காட்டியிருப்பாங்க, அப்படியாலா என் பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டண்டா, அவங்க இப்போ சின்ன பிள்ளையா, ஒரு தாய் தகப்பன் எப்படி இரக்கம் காணும், அப்படி நீ காட்டியாலா. இந்த துவாவை நம்ம கேட்கணும். எப்போ பெற்றோர்களுக்கு துவா கேட்டேன், அம்மா பாப்பாவுக்கு துவா கேட்டேன், மதிக்க மாட்டேங்கிறோம், மனசு பற்ற வைக்கிறோம், இல்லை சிலருக்கு உமாவுக்கு பாப்பாவுக்கு கதைக்கிற கதை சுபஹானல்லாஹ், பத்து வாய தெரியுமா உனக்கு, அவட மதிப்பு தெரியுமா உனக்கு, அவட தியாகம் தெரியுமா உனக்கு, என்னையாலும் தெரியுமா நமக்கு, நமக்கு ஒரு நாள் ஒரு சொட்டு தாய்ப்பால் தந்ததுக்கு நமக்கு நன்றி கடன் பட முடியுமா? நீ தோளையே தூக்கிட்டு சுமந்தாலும் உன்னை மகுத்தில் சுமந்தத்துக்கு ஈடாகுமா? இல்லையே. கொஞ்ச நாளைக்குத்தான் மவுத்தாயிடுவாங்க, பிறகுதான் அந்த தாயோட இருக்கலையே, மடியில் படுக்கலையே, ஒரு வாய்ச்சோறு தீத்தி விட இல்லையே என்கிற ஏக்கம் வரும். அம்மா மௌத்தானது பிறகு உசுரோட இருக்க கொள்ள பாசத்தை கொட்டுங்க, அன்பா நடங்க, ஓடி போய் பாருங்க, பக்கத்தில் போய் இருந்து பேசுங்க. அந்த தாய் உங்களால் மகிழ்ச்சி அடைஞ்சால் போதும், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் தருவான், அல்லாஹ் திருப்தி அடைகிறான். பெற்றோர்களை திருப்தி இல்லை, அல்லாஹோட திருப்தியை தரங்கிறான். எனக்கு அடுத்தபடி உன் பெற்றோர்களிடம் நடந்து கொள்ளுங்கிறான். யுத்தத்துக்கு போகிறவரை நிப்பாட்டி அனுப்புகிறாங்க, உமா பாப்பாவை போய் பாருங்கிறாங்க. அப்போ அந்த தாய் தகப்பன் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு அதான் யோசிப்பாங்க. ஒரு தாய் வாராங்க, ஒரு பைபோலர் அஃபெக்டிவ் டிஸோர்டர் உள்ள ஒரு பிள்ளைக்கு உமாவை, இந்த பைபோலருங்கிறது மனநோயில், திடீரென்று அவனுக்கு ஒரு கோபம் வரும், உமா பாப்பா எல்லாருக்கும் அடிப்பான், கண்ணாடி உடைப்பான், ஊட்ட இடிப்பான், மறுவா திரும்ப அப்படியே கூலாகி சின்ன பிள்ளை ஆகுவான். இதுதான் அந்த நோய், பைபோலர் எஃபெக்டிவ் டிஸ்ஆர்டர்னு சொல்கிறேன். அடித்து கண்ணாடியை ஒட்டச்சி, இப்போ கார் வேண்டணும், காசை தாடி என்று உமாக்கு அடித்து கை காலெல்லாம் காயம். ஒரு உமாக்காரி ஓடி வாரா, ஓடி வந்து ரத்தம், ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் எனக்கிட்ட வந்து நிற்கா, இந்த மகனை ஒன்றும் செய்யணுன்னதா, இந்த மகன் ஒன்றும் செய்யணுன்னதா, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் வாரான் இல்லை, வீட்டுக்கு நிற்கான் ஒத்துரும் இல்லை, எல்லோரும் நாங்கள் ஓடிட்டோம், பாப்பா இல்லை ஏற்கனவே மௌத்து, ஒரு பொம்பளை பிள்ளை அவள் பக்கத்து வீட்டுக்கு ஓடிட்டாள், வீடு சூழ் மௌலவி, வீட்டுக்கு நிற்கான் நல்ல இல்லை, அடுத்த வீடெல்லாம் புதுனம் பார்க்குது, நான் ஆட்டா பிடிச்சி ஓடி வரேன், ரெண்டு ஓடி இப்படி ரத்தத்தை துறைச்சி துறைச்சிருக்கேன், நான் என்னம்மா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போங்கணும், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற போகிறோம் மகன், அவனை ஒன்றும் செய்யணும் அம்மாவுலேவி, என்ன செய்த மௌலவி, அவன் இப்படி ஆகுதான் மௌலவி. ஆஞ்சனன் போலீஸுக்கு நம்ம மெசேஜை கொடுப்போம், அது உண்மையாக அப்படித்தான ட்ரீட்மெண்ட். அது போலீஸ் ஊடாக இப்படி தாயை அடித்தேன்னு சொல்லி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட் ஆர்டர் எடுத்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அது, அதான் அதோட சிஸ்டம். நான் சொல்கிறேன், நம்ம போலீஸுக்கு கால் எடுப்போம், கொஞ்சம் டக்குன்னு போலீஸுக்கு கால் எடுப்போம், அட்ரஸை சொல்லுங்கள், போலீஸால் வந்து பிடிச்சி ஹாஸ்பிட்டல் இல்லை மௌலவி, போலீஸ்காரன் அடிச்சு போட்டுருவான் மௌலவி இந்த பிள்ளைக்கு. எப்படி தாய் அந்த தாய், எனக்கு கண்ணீர் வந்துச்சு. சுபஹானல்லாஹ், அவன் அடித்து உனக்கு ரத்தம் ஓடுது, கை என்னமோ கண்ணாடி வெட்டுப்பட்டு இந்த ரத்தம் ஓடுற அந்த தாய் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன நடந்துன்னு கேட்பாங்க, என் பிள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும், நீங்கள் போலீஸுக்கு கோல் எடுக்காதீங்க, போலீஸ்காரன் என் பிள்ளைக்கு அடித்து போட்டுருவான், என் பிள்ளைக்கு நொந்துடும், வேறு ஒன்றும் செய்யணாதான் மோடு. இதுதான் தாய், இந்த தாயை தான் நம்ம மதிக்க தெரியாமல் இருக்கு. தாங்குவாளா நம்முடைய தாய், செத்து போய்த்துருவாள், நமக்கு ஒரு வருத்தம் பண்ணால் கேள்விப்பட்டால் இருப்பாளா அந்த தாய், இப்படி ஓடி வந்து நம்மட பாப்பா, இதுதான் பாப்பாவுமா. நான் ஒரு பயானுக்கு போயிருந்தேன் எஹலிய குடையில், இப்போ ஒரு 15-18 வருஷம் இருக்கும். பயான் முடிஞ்சதும் உங்களை கண்ணரங்குடி ஒரு பொம்பளை காத்துக்கிறிக்காங்க, ஒரு உம்மா வந்து காத்துக்கிறிக்காங்க என்று சொன்னாங்க. அப்போ நான் இப்போ என்னம்மான்னு கேட்டேன், வீட்டை பிள்ளைக்கு சோகம் இல்லை, பூட்டி வச்சு போட்டு தான் மந்திரிக மகன், என்ற பிள்ளைய கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும் தான். அப்போ அந்த பயான் ஏற்பாடு செஞ்ச ஒரு ஹாஜி என்னுடைய இன்னைக்கு என்ன நல்ல ஃப்ரெண்ட், அவர் சொன்ன ரைட் மௌலவி எனக்கு கூடு தெரியும், நீங்கள் போங்கம்மா நாங்கள் அவரை கூட்டிக்கு வா அப்படின்னா சரி. நான் சாப்பிட்றதுக்கு முன்னையே இரவு சாப்பாடு ஏற்பாடு முதல் வாங்க அந்த பிள்ளைய பார்த்து, அந்த தாய் ரொம்ப வேதனைப்படுறோம், அங்கே போகிறோம், அந்த பிள்ளைய கொண்டே காட்டுறாங்க, டவுன் சிண்டம், அந்த குழந்தையோட பிரச்சனை டவுன் சிண்டம், பிறக்கும்போது மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறகு குமர் பிள்ளை. இப்போ அந்த பிள்ளை முடியை சரியாக வாராதுங்கிறதுக்காக ஆம்பளை பிள்ளை மாதிரி முடியை வெட்டிருக்கு, அந்த பிள்ளை முடி எடுத்து சிக்கு எடுத்து பேன் பார்த்து துப்புரவா பிள்ளை வச்சிருக்காதுங்கிறது, சோல் போடாது, வாயால் தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த பிள்ளையோட முகவாக்கில் உலகத்தில் எல்லாருக்கும் மங்கோலியர் முகவாக்கில் இருக்கும், அந்த பிள்ளை சோல் போடாது, ஒரு நெடிய சோட்டி அவ்வளோதான் போட்டிருக்கு, அது டொய்லெட்டே அதுக்குள்ளாம் போகும், அந்த பிள்ளைய ரூமில் வச்சுக்க, அந்த ரூமை கழுவுறா துப்புரவு செய்கிற, ஆனால் ஒரு பெரிய ஆள யூரின் கக்கா அடிக்கடி கழுவப்பட்ட ரூமுக்கு நமக்கு மூக்கை வச்சுக்கணுள்ளே இல்லை. ஆனால் அந்த தாய் அந்த பிள்ளைய தொட்டு தூக்கிது, வயசான தாய், மாப்பிள்ளையும் மௌத்த பித்தான், அவ இனி கிழவி, இனி இந்த பிள்ளைய ஒன்றும் செய்யணும் அது அவங்களோட மருத்துவத்தால் என்றதுக்கு தான் என்ன கூட்டி போனேன், பார்த்து போட்டு அவக்கு துவா செஞ்சுமா, பொறுமையாக இருங்கம்மா, அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான், இதுக்கு ஒரு மருந்தும் இல்லைம்மா, நீ டாக்டர்கிட்ட போனால் சில டேப்லெட் எடுத்துறா, கொஞ்சம் துடினமாக இருக்கிறது அடிக்கிறது, உம்மா சோறுத்திட்ட போனாலும் பிங்கானை தட்டி விடுறது, அது இதை அடிக்கிறத கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சில டேப்லெட்டுகள் தருவாங்கம்மா, வேறு இதை குணப்படுத்த ஏலா என்ற உடனே அந்த தாய் அழுதுகிட்டு சொன்னால், அந்த அந்த சோலில் முந்தானையை இப்படி பிடிச்சி கையேந்தி வானத்தை பார்த்து அந்த தாய் ஒரு துவா கேட்டா, யாழ்லாம் எனக்கு முன்ன இந்த பிள்ளைய மௌத்தாக்கு யாழ்லாம், ஏன்னா நான் மௌத்தான் அந்த பிள்ளைய பார்க்க ஒருத்தரும் இல்லை யாழ்லான்னு. இந்த தாயிர ஒரே யோசனை தான், நான் மௌத்து வரைக்கும் பார்க்கலாம், எனக்கு வயசாகிட்டு போகுது, என்ன வாழ ஆசை இல்லாத அவன் என்ன சொல்கிறான்டா, இந்த பிள்ளைய எனக்கு முன்ன மௌத்தாக்கிட்டு யாழ்லாம், நான் மௌத்தான் அந்த பிள்ளை யார் பார்ப்பா, ஆறு பீகழுவா, ஆறு வருவா, ஆறால் வருவாங்களா, வரமாட்டாங்களே. அப்போ அந்த தாய் அந்த பிள்ளைய பெத்தட்டில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிக்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாளா, ஒரு பெருநாள் திடலுக்கு போயிருப்பாளா, ஒரு டூர் போயிருப்பாளா, ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி அனுபவிச்சிருப்பாளா, ஏதாவது ஒரு மகிழ்ச்சி அவளை வாழ்க்கையில் இருந்திருக்குமா, வயிற்றில் வளர்த்த பிள்ளைய பெத்தெடுத்து இந்த வயதான நிலை வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பீ மூத்திரம் கழுவிட்டு கடைசியாக கேட்குறதுவா, யாழ்லா எனக்கு முன்ன அந்த பிள்ளைய மௌத்தாக்கு யாழ்லா, ஏன் நான் மௌத்தான் அந்த பிள்ளைய தூக்க சாத்த ஆள் இல்லை, வாப்பா இல்லை மௌத்த போயிட்டார், சகோதரன் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, அது வந்து நிற்காது. இதுதான் அந்த தாயினுடைய கடைசி ஆசை, சுபஹானல்லாஹ், அப்படியே செத்து போயிட்டேன். என்ன ஒரு பாசம், என்ன ஒரு தாய்மை, இந்த தாய்மையை எவ்வளவு கையில் தூக்கணும், இந்த தகப்பனை நம்ம எப்படி சுமக்கணும், அந்த தாய் தகப்பன் எப்படி மதிக்கணும், இது விளங்காம இந்த காதலிக்கிறவங்க இருக்கே சுபஹானல்லாஹ். உலகத்தில் நான் பார்க்கிற பெரிய துரோகி இஸ்ரேலை விட துரோகி அவங்க. இந்த இஸ்ரேல்காரனை விட ஒரு துரோகி இருக்குமெண்டா இந்த லவ் பண்ணி ஓவாக்குறது. தாய் தகப்பனை போட்டு மிதிக்கிறவங்க அவங்க தான். சுபஹானல்லாஹ். இப்போ பிள்ளைகள மனநிலை மாறணும், தாய் தகப்பனை மதிக்கணும், அந்த தாய் தகப்பனுக்கு இஸ்லாம் கொடுக்குற அந்தஸ்தை தெரியணும். இப்போவாவது நம்ம அம்மா பாப்பாவோட போய் பேசுவோம், எப்பயாலும் ஒரு நாளைக்கு போய் பார்க்குறோம்ல பாப்பா அம்மாவை, அதை பார்க்குறது தான் நம்மளோட முதல் வேலையாக இருக்கணும். கொஞ்சம் நாளைக்கு தான் மவுத்தாயிடுவாங்க, அந்த மவுத்துக்கு முன்னுக்கு மனம் ஆற அன்பு காட்டுங்க, மனம் ஆற கட்டி பிடிங்க, மனம் ஆற முத்தம் கொடுங்க. அம்மா கொஞ்சம் தாமா காலை நிட்டு போன மடியில் கொஞ்சம் படுக்க போகிறோமான் படுங்க. மையத்தை வச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியும். ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு தாய் தகப்பன் உசுரோட இருந்தா சுபஹானல்லாஹ், நீங்க பாக்கியசாலி. அந்த பாக்கியத்தை வச்சு சொர்க்கம் நுழைஞ்சு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் செல்லு கேட்கறது இல்லை, அவங்க தூள்பாவிக்காங்க, அது செய்யறாங்க, இது செய்யறாங்க, லவ் பண்றாங்க, ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, தட்டி கட்ட உமா அப்படி வைத்தியாது பத்திரிவாய். எங்களுக்கு தெரியாது அந்த உம்மாட பாசம், இது அனுபவிச்சு அவங்க உணர்ந்து அந்த உம்மாட இடத்தை தெரிஞ்சு கொள்ளும் போது அவங்க உசுரோட இருக்க மாட்டாங்க. அதனால இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த பெற்றோர்களை பேணுதல், பெற்றோர்களுக்காக துவா செய்தல், பெற்றோரை மையத்தை உள்ளுக்கு கொண்டா அந்த ஆட்கள் தொழுறாங்க. அந்த பொடியன் வெளியில் நிற்கானுடா, இவனை விட மோசமான ஒருத்தன் இருக்கான்னா ஏன்டா அவருக்கு தொழுவுற இல்லை, தொலை தெரியா. மையத்தை பள்ளிக்குள்ளே ஊரான் தொழுவிக்கான், ஊரான் துவா செஞ்சிட்டிருக்கான், அவர் சந்துக்கு தூக்கி பார்த்து மாற்றி கொடுத்தோடு கடவுளை நிற்கான், கொண்டை புதைக்கிறதுக்கு ரெடி. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா, நீ ஒரு பிள்ளையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதாமா ஆதம் இப்னு ஆதம் இன் கத்த அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் மரணித்தால் மூன்று விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே துண்டிச்சிடும். இந்த மூணு அவனை கபருக்கு போயிட்டே இருக்கும். முதல் விஷயம் வலதின் சாலிஹின் யதுலஹு, நமக்காக துவா செய்யக்கூடிய நம்முடைய பிள்ளைகள். பிள்ளைகளை என்னமோ நல்லா தான் பெற்றோர்கள் வளர்க்குறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு வாப்பாக்கு துவா செய்கிறதுக்கு மறக்குது, உமாக்கு துவா செய்ய மறக்குது. ஏண்டா என்ன பலன், நம்ம என்ன பிறப்பு, நம்ம என்ன செய்கிற, நம்ம எவ்வளோ நன்றி கெட்டவர்கள். முதல்ல அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக, அடுத்தது பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடக்குமாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஷ்குர்லி ஒலிவாலி தைக்குங்கிறான். அதை நானும் நீங்களும் கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹான வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
0: நேர்கள் இதுவரை பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளின் மனநிலையும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேர்கள் இப்போது ஆண்ட்ராய்ட் முஸ்லீம் வானொலி கையடக்க தொலைபேசி அப்ளிகேஷனை புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் ஆண்ட்ராய்ட் இறங்கு தளங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வானொலி பற்றிய உங்களது கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எம்முடன் இணைந்து கொள்ள info@muslimvanoli.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும், muslimvanoli@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும், அது மட்டுமல்லாது எமது வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமான 0794777161677 அப்படிங்கிற இலங்கை தொலைபேசி வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது கருத்துக்களையும் உங்களது விமர்சனங்களையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த வானொலி பற்றி நீங்கள் உங்கள் உறவினர்கள் மட்டுமல்லாது நண்பர்களுக்கு கூட பகிர்ந்து கொண்டு ஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com. You are listening to
0: Muslim Vanoli. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
4: அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் இந்த சோதனையான காலகட்டத்திலும் கூட அவனது அருளை அதிகம் பெற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் அல்லாஹுனுடைய மார்க்க கல்வியை உளப்பூர்வமாக பெற வேண்டும் என்கிற அந்த உயரிய லட்சியத்தில் அறிவோம் அறிஞர்களை என்கிற ஒரு புதியதோர் தலைப்பின் கீழாக இந்த நேரலை தொடரை அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த தொடர்களை பொறுத்தவரை உண்மையிலேயே ஒரு உணர்வுபூர்வமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு உரையாக இது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பேசுகிற எனக்காக இருந்தாலும் கேட்கிற உங்களுக்காக இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உண்டான விவரங்களை உள்ளடக்கிய இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த இந்த மார்க்கத்தின் கருவூலங்களை அடுத்த தலைமுறைகளுக்கு எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் எடுத்து போய் சேர்த்த அந்த மாபெரும் அற்புதமான மனிதர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை பார்க்கப் போகிறோம். அதில் அறிவோம் அறிஞர்களே என்கிற இந்த தலைப்பில் இமாமு அஹ்லி சுன்னா, அஹ்லு சுன்னாவின் இமாம் என்று அழைக்கப்படுகிற அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாற்று குறிப்பைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம். உண்மையிலேயே இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா ஒரு பல்துறை வித்தகராக, பல துறைகளிலும் ஞானம் படைத்தவராக மாஷா அல்லாஹ் விளங்கியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். பல்வேறு தியாகங்களை அர்ப்பணிப்புகளை இந்த மார்க்கத்திற்காக இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் அறிஞர். அந்த அறிஞருடைய வரலாற்றை நிச்சயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு அந்த இமாம்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் சொல்லித்தர வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரை உலமாக்கள் அவரை அற்புதமான வார்த்தைகளை கொண்டு வர்ணிக்கிறார்கள். அதாவது ஃபஹு ஐந்தல் முஹத்திசீன் இமாமுஹும், ஹதீஸ்களை வல்லுநர்களிடத்தில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் யார் என்று கேட்டால் தங்களுடைய தலைவர் என்று குறிப்பிடுவார்களாம். வைந்தல் ஃபுக்காஹா, ஃபக்கீஹுகளிடத்திலே, ஃபிக்ஹு துறை விற்பனர்களிடத்திலே போய் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் யார் என்று கேட்டால் சையீதுஹும், எங்களுடைய முன்னோடி என்று சொல்வார்களாம். வைந்தல் ஹுஃபாத், ஹதீஸ்களை மனநமிட்ட இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்களை எல்லாம் அல் ஹாஃபித் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்று சொல்லுவோம். அவர்களை போன்ற அந்த மார்க்க மேதைகளிடத்திலே போய் கேட்டால் அமீருஹும், இவர் எங்களுடைய அமீர் என்று சொல்வார்களாம். வைந்த ஷுஜான், வீரர்களிடத்தில் போய் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் யார் என்று கேட்டால் ராயிதுஹும், எங்களுடைய படையின் தளபதி என்று சொல்வார்களாம். இந்த சாபிதீன் அலல் ஹக், சத்தியத்தில் உறுதியோடு நிற்கிறார்களே, சத்திய மார்க்கத்தை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்காமல் சமரசம் செய்யாமல் கொண்ட கொள்கையில் இரும்பை விட உறுதியாக இருக்கிறார்களே, அவர்களிடத்திலே போய் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் யார் என்று கேட்டால் காயிதுஹும், எங்களுடைய ராஜா அவர் என்று சொல்லுவார்களாம். இப்படி ஹதீஸ்களை எடுத்தாலும் ஃபிக்ஹுக்களை எடுத்தாலும் மார்க்கத்தினுடைய கருவூலங்களாக, கலைகளாக என்னென்ன கலைகளெல்லாம், துறைகளெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா துறைகளிலும் அவர் முன்னோடியாக விளங்கிய காரணத்தினால்தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை சான்றோர்கள், ஆன்றோர்கள், அறிஞர் பெருமக்கள் இமாமு அஹ்லி சுன்னா என்று குறிப்பிடுகிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லது வரலாற்றின் குறிப்பை சுருக்கமாகத்தான் இன்ஷால்லா நாம் அறியப் போகிறோம். ஒரு உரையில் அன்னார்களது வாழ்க்கை வரலாற்றை விவரமாக சொல்ல முடியாதுதான். இன்ஷால்லா இங்கே நாம் பதிவு செய்யக்கூடிய கருத்து மேலதிகமாக நீங்கள் இமாம் அவர்களை பற்றி தேடி பிடித்து படிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அமையும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த கருத்துக்களை இங்கே நாங்கள் பதிவிடுகிறோம். இமாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்பதற்கு முன்னால் இமாம் அவர்கள் பிறந்த சூழ்நிலையில், அவர்கள் வாழ்ந்த அந்த கால சூழ்நிலையை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 164 ஆண்டு பிறக்கிறார்கள், அதாவது 2வது நூற்றாண்டிலே பிறந்தவர். இமாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பொறுத்தவரை
5: அவர்கள் வாழ்ந்த காலத்தை பொறுத்தவரை உலமாக்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் முக்கியமான ஒரு காலகட்டமாக குறிப்பிடுகிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு, சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு, அதுவரைக்கும் மாஷா அல்லாஹ் மார்க்கத்தினுடைய புனிதத்தன்மைகள் மிக சிறப்பான முறையிலே பாதுகாக்கப்பட்டது. மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் போதிக்கக்கூடிய பெரும்பெரும் அறிஞர் பெருமக்களும் மார்க்க முன்னோடிகளும் விலகிய இருந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். ஆனால் இமாம் அவர்கள் பிறந்த அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்போதுதான் இஸ்லாமிய மார்க்கம் மக்கா மதீனா என்கிற நகரங்களை தாண்டி பல்வேறு இடங்களுக்கு இஸ்லாம் பல்கி பரவி அந்நிய மொழி பேசக்கூடியவர்களெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அதிகமான எண்ணிக்கையில் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் இமாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரேக்க தத்துவம், ரோமானிய தத்துவம், பாரசீக தத்துவம் எல்லாம் மிகைத்திருந்த ஒரு காலமாக அது இருந்தது. அதாவது பாரசீக, ரோமானிய, கிரேக்க நூல்கள் எல்லாம், தத்துவக்கலை நூல்கள் எல்லாம் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட காலம் அந்த காலம். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் இது போன்ற அந்த மொழிபெயர்ப்பு துறைக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து பல்வேறு நூல்கள் ஏனைய கலைகளில் இருந்து, ஏனைய கலாச்சாரங்களில் இருந்து அல்லது நாகரிகங்களில் இருந்து அரபு சமுதாயத்திற்கு மத்தியில் இறக்குமதியாக்கப்பட்ட காரணத்தினால் பலரும் அந்த நூல்களை படித்து தாக்கம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அந்த சூழ்நிலை இருந்தது. இதன் மூலம் என்ன ஆனது? விதாத்துகளை பார்க்காத மக்களுக்கு மத்தியில், மார்க்கத்தின் புதுமையான விஷயங்களை பார்க்காத மக்களுக்கு மத்தியில் மார்க்கம் என்கிற பெயரில் பல்வேறு விதமான விதாத்துகள் பரவிய ஒரு காலகட்டமாக இமாம் அவர்களுடைய காலகட்டம் இருந்தது. அதே போன்று வழிகேடர்களுடைய வரலாறுகளை படித்து பார்ப்பவர்களுக்கு தெரியும், வரலாற்றின் ஒரு கட்டம் இருந்தது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கடும் விரோதிகளாக காணப்பட்ட ஷியாக்களிலேயே மிக பெரிய பிரிவு என்று அறியப்படுகிற ராஃபுதாக்கள் ஆதிக்கம் செய்த காலமாக அந்த காலம் இருந்தது. அதே போன்று அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாட்டிலிருந்து விலகி போன முஅ்தசிலாக்களுடைய அந்த தாக்கமும் மிக கடுமையாக இருந்த காலம் அந்த காலம். அது மாத்திரமல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் அன்றைக்கு இருந்தவர்கள் பல்வேறு விதமான முறையிலே அநியாயங்களும் அட்டூழியங்களும் செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டமாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் இதை நமக்கு சொல்கிறார்கள். இதைத்தான் இமாம் முக்ரீசி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய ஒரு நூலில் இமாம் அகமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலகட்டத்தை பற்றி சொல்லுகிற போது அற்புதமான முறையிலே சொல்கிறார். அதாவது அல் குதுபுல் ஃபல்சஃபா இன்தஷரத் இன்தஷரத் மதாஹிபுல் ஃபலாசிஃபா ஃபின்னாஸ், இந்த தத்துவக்கலைக்காரர்கள் எதையும் தர்க்க ரீதியாக அணுகக்கூடிய தத்துவக்கலை நிபுணர்கள் பரவி இருந்த ஒரு காலமாக அந்த காலம் இருந்தது. அதே போன்று இஷ்டஹரத் மதாஹிபுல் ஃபிரக், பிரிவினைவாதிகள், பிரிவினை கொள்கைகள் அதிகமாக பரவிய காலமாகவும் அந்த காலம் இருந்தது. அல் கதரியா, அல் ஜஹமியா, அல் முஅ்தசிலா, அல் அஷரியா, அல் கராமியா, அல் ஹவாரிஜ், அல் ரவாஃபித், அல் கராமிதா, அல் பாத்தினியா, இதெல்லாம் நம்ம சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஆனால் இவைகளெல்லாம் அந்த காலத்தில் உள்ள வழிகேடர்கள். எப்படி இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய வழிகேடர்கள் இருக்கிறார்களா இல்லையா, ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, பல்வேறு விதமான புதிய புதிய பெயர்களில் இன்றைக்கு பல்வேறு விதமான பெயர்களிலே எப்படி வழிகேடர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களோ அதே போன்ற வழிகேடர்கள் அன்றைக்கு இந்த பெயர்கள் எல்லாம் அறியப்பட்டார்கள். இப்போ இவர்களெல்லாம் மிகைத்திருந்த ஒரு காலம் இந்த காலம். எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்தில் இந்த சிந்தனையால் தாக்கப்பட்டவர் அல்லது இந்த சிந்தனையின் பக்கம் மக்களை அழைப்பவர் இருக்கிறார் அல்லது இல்லாமல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு காலகட்டத்தில் தான் இமாம் அகமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் பிறக்கிறார்கள். இமாம் அவர்களுடைய இயற்பெயரை பொறுத்த வரைக்கும் அஹ்மத் இப்னு முஹம்மத் இப்னு ஹம்பல் என்று அறியப்படுகிறார்கள். அதாவது முரு என்கிற பிரதேசத்தில் இருந்து இமாம் அவர்களுடைய தாயார் இமாம் அவர்களை வயிற்றில் வைத்திருக்கும் போது, கர்ப்பமாக வைத்திருக்கும் போது ஒரு சில சூழ்நிலைகளுக்காக வேண்டி பக்தாத்திற்கு அவர்கள் குடியேறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஹிஜ்ரி 164 ஆண்டு ரபியுலவுல் மாதம் பக்தாத் என்கிற மாகாணத்தில் தான் இமாம் அகமது இப்னு ஹம்பல் அவர்கள் பிறக்கிறார்கள். இமாம் அவர்களுடைய தந்தையார் இமாம் அவர்களுக்கு 3 இருக்கும் போது இறந்து விடுகிறார்கள். பிறகு இமாம் அவர்களுடைய தாயார் தான் இமாம் அவர்களை எடுத்து வளர்க்கிறார்கள். அவர்களுடைய பாட்டனாருடைய பெயர் ஹம்பல் என்கிற காரணத்தினால்தான் அவர்களுடைய பாட்டனாருடைய பெயரோடு இணைக்கப்பட்டு இவர்கள் பிரபல்யத்தை அடைகிறார்கள். நம்முடைய சமீப காலத்தில் வாழ்ந்து மறைந்த மார்க்க மாமேதை மரியாதைக்குரிய அல்லாமா இப்னுல் உசைமின் ரஹிமஹுல்லா என்று சொல்லுகிறோமே, அவர்கள் கூட அவருடைய பாட்டனாருடைய பெயரை கொண்டு பிரபலமானவர் தான். அதாவது உஸ்மான் என்பது ரஹிமுல்லா அன்னாருடைய யாரு, இமாம் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பாட்டனார், அவர் உஸ்மான். அவரை போன்றே பல குணங்களும் பல பண்புகளும் இமாம் அவர்களிடத்தில் இருந்ததனால் இவர்களை உசைமீன், சின்ன உஸ்மான், சின்ன உஸ்மான் என்று அழைப்பார்கள். அரபு மொழியிலே அப்துல்லா என்றால் பெரிய அப்துல்லா, உபைதுல்லா என்றால் சின்ன அப்துல்லா என்ற அர்த்தம். அதே ஹசன் ஹுசைன் என்றும் பல்வேறு விதமாக அரபியில் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி தான் உஸ்மான் உசைமீன். இப்போ அதே போன்று தான் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பாட்டனார் ஹம்பல் என்கிற அவருடைய பாட்டனாரோடு அவர்கள் இணைக்கப்பட்டு பாட்டனாருடைய பிரபல்யத்தின் காரணத்தினால் அந்த பெயரை கொண்டு இமாம் அவர்களும் என்ன செய்கிறாங்க, பிரபல்யம் அடைவதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இமாம் அவர்கள் எல்லா மார்க்கா மேதைகளைப் போலவே மஷாலா சிறு பிராயத்திலேயே கல்வியை தேட ஆரம்பிக்கிறார்கள். இமாம் அவர்கள் சுப்ஹான் அல்லாஹில் அதீம் கல்வியை தேடும் பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர். அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலேயே பசரா, கூஃபா, ஷாம், ஜசீரா, மக்கா, மதீனா, யமன் போன்ற பல்வேறு பிரதேசங்களுக்கு மார்க்க கல்வியை தேடி பிரயாணம் செய்யக்கூடியவராகவும் பல இடங்களில் சென்று மார்க்கத்தின் கருவூலங்களை தூய்மையான முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேரார்வம் கொண்ட பெருமகனாராய் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசிரியர்கள், அவர்களுடைய ஆசிரியர்களின் பேர் பட்டியலை படிக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கலாம். சற்றேற குறைய 280 மேற்பட்ட ஆசிரியர்களிடத்தில் இமாம் அவர்கள் பாடம் முடித்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, 280 ஆசிரியர்கள் என்றால் எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை வருடங்கள் கல்விப் பணியில் தங்களுடைய ஆயுளை அவர்கள் கடத்தியிருப்பார்கள், எத்தனை பிரதேசங்களுக்கு அவர்கள் சென்றிருந்தால் இத்தனை ஆசிரியர்களிடத்திலே படித்திருக்க முடியும். அவர்களுடைய ஆசிரியர்களில் குறிப்பிடத்தக்க பேர்களை நம்ம சொல்லணும்னா இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய ஆசிரியர். அதே போன்று சுஃபியான் இப்னு உயைனா, வக்கீ இப்னு ஜராஹ், யஹியா அல் கத்தான், யசீத் இப்னு ஹாரூன், இஸ்மாயில் இப்னு உலையா, ஹுஷைம் இப்னு பஷீர், அப்துல் ரசாக் இப்னு ஹம்மாம், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருந்த பெரிய மார்க்க மாமேதைகள், தாபியின்களுடைய வரிசைகளில் வரக்கூடியவர்கள். அப்போ இப்படிப்பட்ட பெரும்பான்மையான அதாவது மார்க்கத்தின் கருவூலங்களை உள்ளபடியே போதிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் பெற்ற ஆசிரியர்களிடத்திலே மாஷாலாம் கல்வி தேடக்கூடிய ஒரு பாக்கியம் இமாம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இமாம் அவர்களுடைய ஆசிரியர்களை பார்த்துட்டு நம்ம இமாம் அவருடைய மாணவர்களையும் பார்க்கணும். இமாம் அவர்களுக்கு ஆசிரியர்களே 280 பேர் இருந்திருந்தால் மாணவர்கள் எவ்வளவு பேர் இருந்திருப்பார்கள்? சுப்ஹான் அல்லாஹில் அதீம். இமாம் அவர்களுடைய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பெரிய நம்ம குறிப்பிடப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், இமாம் அவர்களுடைய மகனார்களாக இருந்த அப்துல்லா சாலிஹ், அந்த இரண்டு மகனார்களுமே இமாம் அவர்களுடைய முக்கியமான மாணவர்களாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது உண்மையிலேயே பெரிய பாக்கியம். மிகப்பெரிய உலமாக்கள் மஷாலா, அந்த உலமாக்களுக்கு அடுத்தவர்களுடைய வாரிசுகள் அந்த கல்வி பணியில் இருப்பதென்பது அரிதிலும் அரிது. அல்லாஹ் நாடிய சிலரை தவிர மிகப்பெரிய உலமாக்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாத காரணத்தினால் அந்த கல்வி பணியில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய முக்கியமான மாணவர்களில், முதற்கட்ட மாணவர்களில் அவர்களுடைய இரண்டு மக்கள் மஷாலா இடம்பெறுகிறார்கள். அதே போன்று இப்னு அம்மிஹி, அவருடைய சிறிய தகப்பனாரின் மகனாக இருக்கக்கூடிய ஹம்பல் இப்னு இஸ்ஹாக், அபு ஸுரா, இவர்களெல்லாம் இமாம் அஹமது ஹம்பலுடைய மாணவர்கள். இன்னும் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம், அதே போன்று இமாம் அபு தாவூத், இவர்கள் எல்லோரும் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, இவர்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு இமாமாக, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அறிஞராக இருக்கிறார். இப்படிப்பட்ட அறிஞர்களுடைய வரலாறுகளும் வாழ்க்கை குறிப்புகளும் இந்த சமுதாயத்திற்கு சென்று சேர வேண்டிய முறைப்படி சேராத காரணத்தினால்தான் மார்க்க அறிஞர்களுடைய முக்கியத்துவம் இன்றளவும் சமுதாயத்தில் புரியப்படாமல் விளங்கப்படாமல் இருக்கிறது. மார்க்க கல்வியின் மீது ஒரு தாகம் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் வராமல் இருக்கிறது. எதுகை மோனையோடு, ஏற்ற இறக்கத்தோடு, உரத்த குரலோடு பேசுகிற பேச்சாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியும் பெருமதியும் முக்கியத்துவமும் உள்ளபடியே மார்க்கத்தை தூய்மையாக அறிந்த அறிஞர்களுக்கு இன்றைக்கு கிடைக்காமல் இருக்கிறது. அப்போ அறிஞர்களுடைய முக்கியத்துவம் நமக்கு எப்போது தெரியும் என்றால் இது போன்ற அறிஞர்களுடைய வாழ்க்கையின் குறிப்பை, வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் நாம் படிக்கிற போதுதான், உணர்கிற போதுதான் என்ன செய்ய முடியும், நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்து இமாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான கருத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையிலேயே இமாம் அவர்களுக்கு கொடுத்திருந்த மனநசக்தி. அல்லாஹ் அக்பர், இமாம் அவர்களுடைய மனநசக்தியை பற்றி பேசுவதற்கு நிறைய குறிப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம சுருக்கமாக இமாம்களுடைய வரலாறுகளை பார்ப்பதனால் ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும் பார்ப்போம். நான் உங்களுக்கு ஏற்கனவே பதிவு செய்ததை போல் இமாம் அவர்களுடைய முக்கியமான மாணாக்கர்களில், முதற்கட்ட மாணாக்கர்களில் அவர்களுடைய பிள்ளைகள் இடம்பெறுகிறார்கள். ஒரு மாணவரை விட ஒரு ஆசிரியர் என்ன செய்ய முடியாது, ரசிக்க முடியாது. உண்மையிலேயே இந்த உலகத்தில் பெற்ற பிள்ளைகளை விட ஒரு கல்வி கற்பிக்கக்கூடிய, கல்வி போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை பற்றிய அந்த ஒட்டுமொத்த விவரங்களையும் அல்லது அவரிடத்தில் காணப்படக்கூடிய திறமைகளையும் உள்வாங்கி ரசிக்கிற ஒரு மனப்பக்குவம் யாருக்கு இருக்கும் என்றால் மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். பிள்ளைகள் கூட அவ்வப்போது சலித்து விடுவார்கள். ஆனால் ஒரு ஆசிரியரை ஒரு மாணவருக்கு பிடித்து விட்டதென்றால், ஒரு ஒரு ரசனையான முறையில் அல்லது திறமையான முறையில் புதுமையான வகையில் பாடம் படிக்கக்கூடிய படித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை ஒரு மாணவருக்கு பிடித்து விட்டால், அல்லாஹுக்குமார் அந்த ஆசிரியர் அந்த மாணவர் காதலிக்கவே ஆரம்பித்து விடுவார், அவரை ரசிக்க ஆரம்பித்து விடுவார். அப்போ அந்த மாதிரி இமாம் அவர்களை பற்றி அவருடைய மகனார் சிலாஹித்து சொல்லும்போது சொல்கிறார், என்னுடைய தந்தை ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை எழுதியிருக்கிறார். லம் யக்துப் சவாதன் ஃபி பயாதின் இல்லா ஹஃபிதஹு, லம் யக்துப் சவாதன் ஃபி பயாதின் இல்லா ஹஃபிதஹு. வெள்ளை தாளில் கருப்பு மையில் எதையெல்லாம் அவர் எழுதினாரோ எல்லாவற்றையும் அவர் மனனம் செய்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹில் அதீம். இமாம் அவர்களுடைய புத்தகங்களை பற்றி பின்னாடி நம்ம பார்ப்போம். அதில் சொல்ல வேண்டிய ஒரு புத்தகம் முஸ்னத் இமாம் அகமது, எல்லோரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த ஒரு நூலில் மட்டும் சுமார் 30,000 மேற்பட்ட 40,000 வரைக்கும் ஹதீஸ்கள் இருக்குது, இது இந்த ஒரு கிதாபில் மட்டும். ஆனால் இமாம் அவர்களுடைய மகனார் சொல்லுகிறார், வெள்ளை தாளில் கருப்பு நிறத்தில் என் தந்தை எதை எழுதினாலும் அதை அவர் மனனம் செய்யாமல் இல்லை. இன்னொரு சம்பவம் பாருங்க, அதே போன்ற உடைய மகனார் சொல்லுகிறார், ஒரு முறை என்னுடைய தந்தை என்னிடத்தில் சொன்னார், ஹுத் ஐய கிதாபின் ஷேத்த மின் கூச்சுபி வக்கீ. வக்கீ என்பது இமாம் அகமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய ஆசிரியர்களில் ஒருவர், மிகப்பெரிய தாபிஈ, மார்க்க மாமேதை. அவர் எழுதிய நூற்களில் அளவர் மக்களுக்கு போதித்த மார்க்க விஷயங்களில் எதை வேண்டுமானாலும் எடுத்து, ஃபயின் ஷிஇத்த தஸ்அலுனி அனில் கலாம் ஃஉஹ்பிருக பில் இஸ்னாத் வஇன் ஷிஇத்த பில் இஸ்னாத் ஹத்தா உஹ்பிரக அனில் கலாம். ஏதேனும் ஒரு செய்தியை என்னிடத்தில் நீ படித்து காட்டினால் அந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர்கள் பேரை நான் அப்படியே சொல்லுவேன், அல்லது அறிவிப்பாளர்களுடைய பேரை நீ சொன்னா அந்த செய்தி என்னங்கிறத நான் சொல்லுவேன். யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு மனன சக்தி. அல்லாஹ் அக்பர். ஹதீஸில் இந்த இரண்டு ரொம்ப முக்கியம், ஒன்னு இஸ்னாத், இன்னொன்னு மத்தன். அதாவது ஹதீஸ்களுடைய வார்த்தைகள், ஹதீஸ்களுடைய வாக்கியங்கள். அடுத்தது என்னது, அந்த ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர்களுடைய வரிசையை தாங்கி நிற்கிற சங்கிலி தொடர். இதில் நீ அறிவிப்பாளருடைய பேரை சொன்னால் அவர்கள் அறிவித்த செய்திகளை நான் சொல்லுவேன், அறிவிக்கப்பட்ட செய்திகளை பற்றி என்னிடத்திலே கேட்டால் நான் அறிவிப்பாளர்களுடைய பேரை சொல்லுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இமாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் மிக வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு கை தேர்ந்த, ஒரு ஆழ்ந்த, பிரமிக்கத்தக்க, பிரம்மாண்டமான மனநசக்தியை அல்ஹம்துலில்லா அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த குறிப்புகளை படிக்கும் போது எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து இமாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி ஜுஹுதுல் இமாம் அஹமத். இமாம் அஹமத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய உலகப்பட்டற்ற தன்மை, இது மாஷா அல்லாஹ் அறிஞர்களிடத்திலே இயற்கையாகவே காணப்பட்ட ஒன்று. இஸ்லாமிய மார்க்கம் துறவரத்தை ஆர்வமூட்டுவதில்லை, துறவரம் மார்க்கத்தில் அனுமதியும் இல்லை, அது தெளிவு. ஆனால் அதே வேளையில் அல்லாஹுவின் மீது ஒருவருக்கு அதிகமான முகப்பத் வந்துவிட்டால் அவர் உலகத்தினுடைய பொருட்களின் மீது அதிக ஆசையோடு இருக்க மாட்டார். அதையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லத்தான் செய்கிறது, நபியே இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை கண்டு உங்களுடைய கண்களை நீங்கள் விரித்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு கூட கட்டளை இடுகிறான். ஆனால் இது யாருக்கு சாத்தியப்படும்? செல்வங்களை, செழிப்புகளை, பணக்காரத்தனமான வாழ்க்கையை, உல்லாசரகமான வாழ்க்கையை விரும்பாத மனம் இந்த உலகத்தில் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கு இருக்காது. ஆனா உண்மையான அறிஞர்களுக்கு, தங்களுடைய இந்த உலகத்தை மறுமைக்காக அடகு வைத்து வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் ஒரு பொருட்டே இல்லை என்பதை வெறுமனே வாயளவில், வார்த்தை அளவில், தத்துவமாக மட்டும் சொல்லாமல் தங்கள் வாழ்க்கை அளவில் அவர்கள் கொள்கையாகவே கொண்டிருந்தார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். அதாவது வக்கானல் இமாம் அஹமது பின் ஹம்பல் யர்ஃபுது தஸல்லுஃப தஹ்த அதாபி சுல்தான், அதாவது ஆட்சியாளர்களுடைய நெருக்கத்தை அல்லது ஆட்சியாளர்கள் மூலம் பெறக்கூடிய அந்த செல்வாக்குகளை விரும்பாமலேயே இமாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான அன்பளிப்புகளை விரும்பாமல் இருந்திருக்கிறார்கள். அதாவது இஸ்ஹாக் இப்னு மூசா அல் அன்சாரி என்கிற அவர்களுடைய சமகாலத்து அறிஞர் ஒரு செய்தியை சொல்கிறார். தஃபா இலையல் மாமூனு மாலன், அன்றைக்கு ஆட்சி தலைவராக இருந்த மாமூன் என்னிடத்தில் சில பொருளாதாரத்தை கொடுத்தார், கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறார். கொடுத்த உடனே இவர் சொல்கிறார், யாரு இந்த இஸ்ஹாக் இப்னு மூசா ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இக்ஸிமுஹு, அதாவது காசு கொடுத்து இக்ஸிமுஹு அல அஸ்ஹாபில் ஹதீஸ், ஹதீஸ்களை வல்லுநர்களாக மார்க்க மேதைகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த பொருளாதாரத்தை பங்கிட்டு கொடுங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. உடனே அவர் சொல்கிறார், ஃபஇன்ன ஃபீஹிம் லாஃபன், அதாவது ஏன்னா அவங்கள நிறைய பேர் பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க. ஃபமா பக்கி அஹதுன் இல்லா அஹத் அகத இல்லா அஹமது இப்னு ஹம்பல் ஃபஇன்னஹு அபா. நான் அந்த அறிஞர்களிடத்திலே அவர் கொடுத்த காசை பங்கிட்டு கொடுத்தேன், எல்லோரும் அந்த பொருளாதாரத்தை வாங்கி கொண்டார்கள் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களை தவிர. அதுக்காக வாங்கினதை நம்ம குத்தம்னு சொல்ல முடியாது. ஹலாலான முறையில் யாராவது விரும்பி அவர்கள் கண்பளிப்பாக கொடுக்கும்போது வாங்குவது மார்க்கப்படி தவறல்ல. இருந்தாலும் உலகத்தை பற்றிய இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய பார்வை, உலகத்தின் மீது இமாம் அவர்களுக்கு இருந்த மோகம், உலகத்தின் மீது இமாம் அவர்களுக்கு இருந்த அந்த பற்றற்ற தன்மையை நாம் புரிந்து கொள்வதற்கு இதை ஒரு உதாரணமாக சொல்லலாம். இன்னொரு உதாரணம் பாருங்க, இமாம் அவர்களுடைய மகனார் அறிவிக்கிறார், ஃபக்கத் கால சாலிஹ் இப்னு அஹமத், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய மகனார் சாலிஹ் ரஹிமஹுல்லா அறிவிக்கிறார், குல்துலி அஹமத், யாரு குல்துலி அபி, என்னுடைய தந்தைக்கு நான் ஒரு முறை சொன்னேன், இன் அஹமத் தௌரகி உஅதி அல்ஃப தினார், ஒரு குறிப்பிட்ட ஒரு இமாமுடைய பேரை சொல்லி, ஒரு அறிஞருடைய பேரை சொல்லி இவருக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்பட்டது. எதுக்கு சொல்கிறார்னா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்குது, உங்களுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது, அல்லது நீங்கள் ஏன் அதை பெறுவதற்குண்டான வழிகளை பார்க்காமல் இருக்கிறீர்கள், முயற்சிக்காமல் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டவுடனே இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா புனையா வரிஸ்கு ரப்பிக்க கைரும் வ அபுகா, குர்ஆனுடைய வசனத்தை, மகனே சூரத்து தாஹால வரக்கூடிய 131வது வசனம், மகனே உனது தந்தைக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்கை பொறுத்தவரை, வாழ்வாதாரத்தை பொறுத்தவரை அது மிகவும் மேலானது, மிகவும் நிலையானது அப்படின்னு. அதாவது இமாம் அவர்கள் எதை சொத்தாக பார்த்தாங்க, எந்த கல்வியை அல்லாஹ் சுப்ஹானத்துல அவர்களுக்கு வழங்கினானோ, எந்த ஹதீஸ்களுடைய ஞானத்தை இமாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினானோ, மார்க்கத்தை போதித்தல் கற்பித்தல் கற்றல் என்கிற எந்த ஒரு ஒரு கொடைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினானோ அதை தான் இமாம் அவர்கள் பெரும் சொத்தாக பார்த்தார்கள். இதுதான் உலமாக்கு, இதுதான் அறிஞர்கள். இப்படியெல்லாம் உண்மையிலேயே என்ன செஞ்சிருக்கிறாங்க, மக்கள் இந்த உலகத்தில் வாழத்தான் செய்திருக்கிறார்கள். அவர்களை போன்று நம்மால் வாழ முடியாவிட்டாலும் பரவாயில்லை, இது போன்ற விஷயங்களை கேட்கிற போது கொஞ்சம் மனது இலகு இறங்கி வருமா இல்லையா? பொருளாதாரத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த மோகமும் அந்த ஆசையும் அல்லது இந்த வேட்கையும் சில பேருக்கு இருக்கிற வெறித்தனமும் கொஞ்சம் அடங்குமா இல்லையா, குறையுமா இல்லையா? அதனால தான் உலமாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர்கள். அடுத்து இமாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இமாமி அஹ்மத், இமாம் அஹமத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மார்க்க ஞானம். அதை பற்றி பேச வேண்டுமென்றால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இமாம் அவர்கள் மார்க்கத்தில் புதுமைகளை வெறுத்தார், மார்க்கத்தில் புதுமைகள் உண்டாக்கப்படுவதை கண்டித்தார், ஆனால் மார்க்கத்தை மஷா அல்லாஹ் புதுமையான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பித்தார். அவர்களுடைய காலத்தில் வேறு யாரும் செய்ய முடியாத அளவிற்கு பல்வேறு விதமான புதிய கோணங்களில் மார்க்கத்தின் கருவூலங்களை கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பித்திருக்கிறார். அவருடைய கல்வி ஞானத்தை, அவருடைய ஞான திறவுகோலை அல்லது அவரிடத்தில் இருந்த அறிவு களஞ்சியத்தை அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்களாயினும் சரி அல்லது அவர்களுக்கு பிற்காலத்தில் வந்தவர்களாயினும் சரி, எல்லோரும் மாஷா அல்லாஹ் அவரை அபரிமிதமாக பாராட்டி கருத்துக்கள் எழுதக்கூடிய அளவிற்கு, அற்புதமான முறையில் பாராட்டி கவிதைகள் படிக்கக்கூடிய அளவிற்கு இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சிறப்பிற்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் பாருங்களேன், அதாவது மா காலஹு ஷேஹுஹு அப்துர் ரசாக் இப்னு ஹம்மா, அவருடைய ஆசிரியர் அவருக்கு யார், இமாம் அவர்கள் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த அவருடைய ஆசிரியர் இமாம் அப்துர் ரசாக் இப்னு ஹம்மாம் ரஹிமஹுல்லா சொல்வார், என்ன சொன்னாரு, மா ரஐது அஃப்கஹா மின் அஹமது இப்னு ஹம்பல், இமாம் அஹமது இப்னு ஹம்பலை விட நான் மார்க்க ஞானம் உள்ள மார்க்க விளக்கம் கொடுக்கப்பட்ட எவரையும் கண்டதில்லை, வல அர்வா, அவரை விட இனிமையான திறமையான ஒருவரை நான் கண்டதில்லை. இதை விட ஒரு பெரிய பாராட்டு பத்திரம் இமாம் அவர்களுக்கு இருப்பதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையிலேயே ஒரு கல்வி பணியில் இருக்கிற அல்லது பிரச்சார பணியில் இருக்கிற கல்வி போதிக்கும் பணியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவர் என்றைக்கு ஒரு ஆசிரியரிடத்தில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதோ அந்த அங்கீகாரம் தான் ஒரு மிக மிக முக்கியமான மறக்க முடியாத ஒரு அங்கீகாரம். இப்படிதானே பொதுமக்கள் எவ்வளோ பேர் பாராட்டுவாங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் நல்லா எழுதுறீங்க, உங்கள் கருத்துக்கள் ரொம்ப புதுமையாக இருக்குது, உங்கள் கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருக்குது, யாரும் செய்யாத பல வேலைகளை நீங்கள் செய்கிறீங்க மஷாலா, இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையான செய்திகளை சொல்கிறீங்க, இப்படி யார் எவ்வளோ பேர் யார்கிட்ட சொன்னாலும் அது அல்ஹம்துலில்லா, அதனால் அவருக்கு ஒரு தற்பெருமை வரக்கூடாது, மேலும் மேலும் அவருக்கு எல்லா கல்வி ஞானத்தை அதிகப்படுவது நம்ம துவா செய்யணுங்கிற மாதிரி நம்ம போய்கிட்டு இருந்தாலும் ஒரு ஆசிரியர் கூப்பிட்டு அந்த மாணவரை பாராட்டினார்னா, இப்படி எந்த ஒரு ஆசிரியரால் கல்வி வழங்கப்பட்டு இன்றைக்கு இவர் போதிக்கும் பணியில் வந்திருக்கிறாரோ அல்லது இவர் ஒரு அறிஞராக மக்களுக்கு மத்தியில் அறியப்படுகிறாரோ அல்லது ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக மக்களுக்கு மத்தியில் வளம் வருகிறாரோ, அந்த ஆசிரியர் அவரை கூப்பிட்டு பாராட்டி அல்லது ஆசிரியர் ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் அவருக்கு கொடுத்தா அதை விட பெரிய ஒரு சிறப்பு எதுவுமே கிடையாது. கல்வி பணியில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெற்ற தந்தைகளை அதாவது தந்தையிடமிருந்து பாராட்டு பெறுவதை விட மிகப்பெரிய பாராட்டியது ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டு பெறுவது. அதனால் தான் கல்வி பணியில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் கல்வி தந்தை என்று அழைப்போம், கல்வி பணியில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம என்ன சொல்லி அழைக்கிறோம், கல்வி தந்தை அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியருக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. அந்த மாதிரி இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய திறமைக்கும் அவர்களுடைய ஆழ்ந்த நுணுக்கமான மார்க்க ஞானத்திற்கு கட்டியம் கூறக்கூடிய விதத்திலே அவர்களுடைய ஆசிரியர் சொல்கிறார், அகமதை போல, இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களை போல நான் மார்க்க ஞானம் உள்ள எவரையும் கண்டதில்லை. அப்ப இதுவே போதும் இமாம் அவர்களிடத்திலே எந்த அளவிற்கு ஞானம் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். அடுத்து இமாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், நான் ஆரம்பத்தில் கோடிட்டு காட்டினேன், இமாம் அவர்களுடைய சிறப்பு கூறுகளில் மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு கூறு, இமாம் அவர்கள் பல்துறை வித்தகராக இருந்தார். பல்துறை வித்தகர், நம்முடைய நாட்டின் அரசியல்வாதிகளைப் போல பல துறைகளையும் வித்தவர் அல்ல, பல்துறை வித்தகர். அப்படின்னா என்னது, என்னென்ன துறைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா துறைகளிலும் மாஷால்லா பாண்டித்தியம் பெற்ற, நிபுணத்துவம் பெற்ற ஆல்ரவுண்டராக இருந்தார். விளங்குதா உங்களுக்கு? உதாரணமாக இப்போது மார்க்க பிரச்சார பணியில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை அல்லது திறமைகள்ங்கிறத விட துறைகளை நம்ம பட்டியல் போடலாம். எப்படி, பேசும் துறை, எழுத்தும் துறை, எழுதும் துறை, பாடம் நடத்தும் துறை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதில் சில பேர் நன்றாக பாடம் நடத்துவார்கள், நன்றாக எழுதுவார்கள், ஆனால் அவர்களுக்கு சிறந்த முறையில் பேச வராது. சில பேர் நன்றாக பேசுவார்கள், அவர்களுக்கு எழுத வராது. சில பேருக்கு பேசவும் வரும், எழுதவும் வரும், ஆனால் மாணவர்கள் சில பேருக்கு பேசவும் வரும், எழுதவும் வரும், ஆனால் மாணவர்களுக்கு

விவரங்களை கேட்டால் அவர்களுக்கு சொல்ல தெரியும். அப்ப யார் எந்த ஒரு அறிஞர் மஷாலா எல்லா துறைகளை பற்றிய செய்திகளையும் எல்லா துறைகளை பற்றிய ஞானங்களையும் கல்விகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கிறாரோ அவரைத்தான் பல்துறை வித்தகர் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு விற்பன்னராக பாண்டித்தியம் பெற்றவராக இமாம் மஹமது இப்னு ஹம்பல், இமாம் இமாமு அஹ்லி சுன்னா இமாம் மஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். விளங்குதா? அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். அதாவது இமாம் மஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மின் அய்மத்தில் ஜரஹி வத் தஅதீல், ஜரஹுவத் தஅதீல் என்கிற அந்த கலையின் இமாம்களில் ஒருவராகவும் அவர் அறியப்பட்டார். ஜரஹுவத் தஅதீல் என்னது அநேகமானவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர் தொடரில் அந்த சங்கிலி தொடரில் இந்த அறிவிப்பாளர் ஏற்றுக்கொள்ளப்படுபவர், இந்த அறிவிப்பாளர் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர், இவர் நம்பிக்கைக்குரியவர், இவர் நம்பிக்கையற்றவர், இவர் பலகீனமானவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? ஒரு சில ஹதீஸ்களுடைய அந்த விமர்சனங்களை பற்றி நீங்கள் இஸ்லாமிய நூல்களில் படிக்கும் போது நீங்கள் படித்திருப்பீர்கள். இப்படி இந்த குறிப்பிட்ட இந்த நபர் பிற்காலத்தில் அவருக்கு புத்தி சுவாதீனம் ஏற்பட்டது, அல்லது பிற்காலத்தில் இவருக்கு மனநக்குறைவு ஏற்பட்டது, அல்லது இவருடைய கொள்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தது. இப்படிப்பட்ட ஆய்வில் மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக, மிகப்பெரிய ஒரு தலைவராக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார். ஒரு உதாரணம் பாருங்க. ஹசன் இப்னு முஹம்மது அல் ஹல்லால் அப்படிங்கிற ஒரு அறிவிக்கிறார். அதாவது அப்துல் ரசாக் அஸ்ஸனானி என்பவர் அறிவித்ததாக அவர் அறிவிக்கிறார். இவங்கெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய மேதைகள். இவங்க என்ன சொல்றாங்க? ரஹில இலைனா மினல் இராக் அர்பஅத்தும் மின் ருஸாயில் ஹதீஸ், ஹதீஸ் கலை வல்லுநர்களில் அதாவது அன்றைக்கு இருந்த மாபெரும் அறிஞர்களில் நான்கு பேர் ஈராக்கில் இருந்து எங்களை சந்திப்பதற்காக வந்தார்கள். நாலு இமாம்கள் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் ஷாத் கூனி ரஹிமஹுல்லா, இன்னொரு இபுனுல் முதைனி ரஹிமஹுல்லா, யஹ்யா இபுன் முயின் ரஹிமஹுல்லா, இமாம் மஹமது இபுன் ஹம்பல் ரஹிமஹுல்லா. இவங்க நாலு பேர் ரொம்ப முக்கியமான பேரறிஞர்கள், மார்க்க மாமேதைகள். இவர்களிடத்தில் மஷாலா பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு படித்திருக்கிறார்கள். இன்றைக்கு குறைக்கும் தஃப்ஸீர் நூல்களை படிக்கும் போது என்ன, இவர்களுடைய பெயர்களை எல்லாம் படிக்காமல் என்ன செய்ய முடியாது, அந்த குரானுடைய வசனங்களுக்கு விளக்கங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஆளுமைகள். அப்போ இந்த சனானி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இந்த நாலு பேர் வந்தாங்க, அதுல முதலாம் நபர் ஷாத் கூனி கான் அஹ்வது ஹும்லில் ஹதீஸ், அவர் வந்து ஹதீஸை அதிகம் மனனம் செய்தவராக இருந்தார். இரண்டாவது நபர் இப்னுல் முதைனி கான் ஆரிஃபுஹும் பிஇஹ்திலாஃபிஹி, அவர் அந்த ஹதீஸ்களில் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பற்றி அதிகம் அறிந்தவராக இருந்தார். இது ஹதீஸில் உள்ள ஒரு உட்கலை. அடுத்து யாரு, யஹ்யா இப்னு முயீன், இவர் ஒரு தாபிஈ. இவர் யாரு, கான் அலமுஹும் பிர்ரிஜால், அந்த ரிஜால் ரிஜால்னா அந்த அறிவிப்பாளர்களை பற்றிய ஞானம் அதிகம் உள்ளவராக இருந்தார். அப்போ மூணு பேர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்தில் அவங்க மாஸ்டராக இருந்தாங்க. ஆனால் அஹ்மது இப்னு ஹம்பல் கான் அஜ்மஉஹும் லிதாலிக குல்லிஹி, இந்த எல்லா விஷயத்திலும் பரிபூர்ணமான ஞானம் கொண்டவராக இருந்தார். தான் ஆல்ரவுண்டர். அவரால் மஷாலா ஹதீஸ் கலை ஆரம்பித்து, குரானிய கலை ஆரம்பித்து, ஃபிக்கு கலை ஆரம்பித்து, அரபு மொழி ஆரம்பித்து, வரலாற்று கலை ஆரம்பித்து, அறிவிப்பாளர்களுடைய நல்லது கெட்டதை ஆரம்பித்து எல்லா விஷயங்களையும் மஷாலா ஆழமாக கற்றுணரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய திறமை வாய்ந்தவராகவும், மிகப்பெரிய தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை கொண்டவராகவும், அன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இமாமாகவும் அவர்கள் இருந்ததனால்தான் கருத்து வேறுபாடு இல்லாமல் கல்வித்துறையில் இருக்கிற அஹ்லு சுன்னா மன்ஹஜில் இருக்கிற எல்லோரும் இமாம் அவர்களை பற்றி சொல்லும்போது இமாமு அஹ்லி சுன்னா என்று சொல்லுகிறார்கள். இப்போ சொல்லுங்க, அவர்களுடைய வரலாறு நம்ம படிக்கணுமா இல்லையா? அவர்களை பற்றிய விவரங்களை நம்ம சேகரித்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? இப்போ அவர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் நினைவு கூறினால் தானே இமாம் அவர்களுடைய பேர் சொல்லப்படும் போது நம்முடைய உள்ளத்திலிருந்து ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்யட்டும்னு துவா செய்ய முடியும். அப்போ ஆலிம்கள், அறிஞர்கள், இப்படியெல்லாம் மார்க்கத்திற்காக சேவையாற்றிய இமாம்கள், அவர்களுடைய தியாகங்களும் அவர்களுடைய அர்ப்பணிப்புகளும் அவர்களுடைய கல்வி கருவூலங்களும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்ற தடங்களும் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் முறையான முறையில் போதிக்கப்படாத காரணத்தினால் தான் தர்க்கரீதியாக மார்க்கம் பேசுபவர்கள் பெரிய ஞானிகளாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறார்கள். உள்ளார்ந்த ரீதியில் மார்க்கத்தில் உள்ளதை உள்ளபடி தேடிப்பிடித்து தோண்டி ஆராய்ந்து அறிவுபூர்வமாக நமக்கு மார்க்கத்தை சொன்னாங்களே, அந்த மாதிரியான இமாம்களுடைய வரலாறு நம்ம என்ன செய்யணும், அவசியமாக படிக்கணும். அடுத்து நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா இமாமு அஹ்லி சுன்னா, அஹ்லு சுன்னாக்களின் இமாம்கள் என்றவர் அறியப்படுவதற்கு அவரிடத்தில் காணப்பட்ட கல்வி ஞானம், மனநசக்தி, மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிற முறை, அல்லது அவர் பெற்றிருந்த ஆசிரியர்கள், அல்லது அவர் உருவாக்கிய மாணவர்கள் என்கிற விஷயங்களை எல்லாம் தாண்டி சத்தியத்திற்காக மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவராக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இருந்தார். அதனால தான் இமாம் அவர்களை அவர்களுடைய கல்வி என்கிற அந்த ஒரு கோணத்தில் மட்டும் அவர்களை சுருக்கி விடாமல்
எப்படி மார்க்கத்தை போதித்த ஒரு கல்வி ஞானம் கொண்டவர் என்கிற ரீதியில்

0: மட்டும் அவரை சுருக்கி விடாமல் ஒட்டுமொத்த துறைகளுக்கும் இமாம் அவர்களை முன்னோடியாக காட்டுவதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் இதையும் ஒரு காரணமாக சொல்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஜாதலா என்கிற அத்தியாயத்தின் 22வது வசனத்தில் சொல்கிறானே, லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹ். நபியே நபியே, அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் விரோதமாக இருப்பவர்களோடு அன்பு காட்ட மாட்டார்கள். வலவு கானு ஆபாஅஹும், அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அபின் அவு அபினா அஹும், அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், அவு இஹ்வானஹும், அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், அவு அஷீரத்தஹும், அல்லது அவர்களுடைய நெருங்கிய உறவுக்காரர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு முரண்பட்டால் அவங்க கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க விருப்பத்தை காட்ட மாட்டார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி கண்டிப்பை காட்டி விடுவார்கள். ஆனால் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசர்களாக இருந்தாலும் மார்க்கத்திற்கு முரண்பட்ட விஷயத்தை அவர்கள் ஏதேனும் செய்தால் முரண்பட்ட விஷயத்திலும் முரண்பட்டு தான் நின்றார்கள். அதனால் கடுமையான முறையில் சோதனைகளுக்கும் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். உதாரணமாக ஹலீஃபா மாமூன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முத்தசிலாக்கள் மிகவும் நெருக்கமான முறையில் அரசர்களுக்கு, ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டது. அவர்களுடைய அந்த தத்துவ ரீதியான தர்க்க ரீதியான போக்கு ஆட்சியாளர்களுக்கு, ஆட்சியாளர்களை வெகுவாக கவர்ந்து விட்டது. இப்படிதானே, பொதுவாகவே இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று என்னதான் நம்ம முக்கியம் முணங்கி எவ்வளவுதான் சத்தம் போட்டு சொன்னாலும் அது மக்களிடத்தில் எடுபடுவதை விட, அறிவியல் பூர்வமாக இது வருகிறது, விஞ்ஞான பூர்வமாக இது வருகிறது, ஜெர்மனியில் ஒரு டாக்டர் சொல்லிவிட்டால், அமெரிக்காவில் ஒரு விஞ்ஞானி சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி பாருங்க, அது ரொம்ப வேகமாக போகும். அப்படிதானே, அது ரொம்ப வேகமாக போகும். அதாவது உண்மை செருப்பை மாட்டுவதற்கு முன்னால் பொய் உலகத்தை சுற்றி வந்து விடும் என்று சொல்வார்கள். அதுக்காக அவங்க சொல்கிற எல்லாத்துலேயுமே பொய் இல்லை, ஆனால் எல்லாமே மெய் இல்லை, அதுதான் உண்மை. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னது மட்டும்தான் பொய் இல்லாத மெய். நல்லா புரியுதா உங்களுக்கு? அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் பொய் கலக்காத மெய். அல்லாவும் அல்லாவுடைய தூதர் என்கிற மார்க்கம் என்கிற வட்டத்திற்கு வெளியே எவ்வளவுதான் வந்தாலும் அது முழுக்க முழுக்க பொய்யே இல்லாவிட்டாலும் அது பொய் கலக்காத மெய் என்று சொல்லவே முடியாது. அப்படிதானே, முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரே தீர்ப்பை மார்க்கம் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் மார்க்கத்தில் இப்படி வருகிறது என்று சொல்லி பார்த்தால் அது மக்களிடத்தில் வெகுவாக ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறதா, அல்லது புதுமையான விஞ்ஞான மருத்துவ ரீதியான அது மக்களிடத்தில் பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்துகிறதா? அப்போ காலம் காலமாக மார்க்கம் என்கிற வட்டத்திற்குள் வாழ விரும்புவாதவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் அந்த மரபுகளை அந்த தூய்மையான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திற்குள் தங்களை உட்புகுத்தி கொள்ளாதவர்களை பொறுத்த வரைக்கும் தத்துவம் தர்க்கம் தான் என்ன செய்ய முந்திக்கிட்டு வந்து நிற்கும். அதே போன்றுதான் அன்றைக்கு வந்த ஆட்சி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களுடைய காலத்தில் முத்தசிலாக்கள் எதையும் தர்க்க ரீதியாக மார்க்கத்தின் விஷயங்களை அணுகுவதால் அவர்களுடைய விஷயம் ஆட்சியாளர்களை வெகுவாக என்ன செஞ்சிருச்சு, கவர்ந்து விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய சிஃபத்துகளில், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் நிறைய விஷயத்தை மறுக்கக்கூடிய
1: நேர்கள் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: விஷயங்கள் போறாங்க செய்யறாங்க, இது மக்களிடத்தில் அதிகமான முறையில் ரீச் ஆகிறதா, அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல்களை பேசுவது, சினிமா சம்பந்தப்பட்ட தகவல்களை பேசுவது, அல்லது சமையல் கலையை போதிப்பது, இது மக்கள்கிட்ட அதிகமாக போய் சேருதா? அதான் எங்கள் ஷேக் சொல்லுவாங்க, குல்லு ஜதீதின் லதீதும், புதியதாக வருகின்ற எதுவும் சுவையாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி யாரும் சொல்லாத புதிய கருத்துக்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டதனால் அதை ஏற்றுக்கிட்டு அது பெரிய ஒரு ஞானமுள்ள ஒரு கருத்து மாதிரி அதுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க இமாம் அவர்கள் முடியாதுன்ட்டாங்க. குரானை படைப்பு என்று சொல்ல முடியாது. குரானை எப்படி படைப்புன்னு சொல்ல முடியும்? குரானை படைப்பு என்று சொன்னால் படைப்புகளுக்கு இருக்கிற எல்லா பலகீனங்களும் அதுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி ஆகிடும். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. குரானை படைப்பு என்று சொல்லிவிட்டால் அது வந்து அல்லாஹ்வுடைய கலாம் என்கிற ஸ்தானத்திலிருந்து அது என்ன ஆகிடும், இறங்கிவிடும். இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை இவர்கள் சொன்னதனால் அது ஏற்றுக்க முடியாதுனவங்க ரொம்ப தெளிவாக இருந்துட்டான். இதுக்கு ஆட்சியாளர்களுக்கு அது வெறுப்பை ஏற்படுத்துகிறது. பல உலமாக்கள், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த பலரும், அதாவது வரலாற்று நூலிலே வருகிறது, ஃபில் வக்தி லதி தராஜா ஃபீஹி கதீரும் மின் அஹ்லில் இல்மி அன் கவுலில் ஹக், ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைக்கு பயந்து அநேகமானவர்கள் அன்றைக்கு இந்த சத்தியத்தை சொல்ல முடியாமல் அவர்கள் மறைத்தும் மறுத்தும் இருந்த நேரத்தில் ஸபத்தல் இமாம் அஹமது ரஹிமஹுல்லாஹு தஆலா ஃபி ஸாஹதி வஹ்தா, அந்த களத்தில் தனி ஆளாக இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் தன்னுடைய கருத்து கொள்கையில் என்ன செஞ்சாங்க, உறுதியாக இருந்தார்கள். அதனால் கடுமையான முறையில் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். முதல்ல சிறையில் அடைக்கப்படுறாங்க, அப்படி இருந்து இமாம் அவர்கள் கருத்தை வாபஸ் வாங்கல. கோபப்பட்ட ஆட்சியாளர் இமாம் அவர்களை அடிப்பதற்கு கட்டளை போடுகிறார். அதே போன்று இமாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அடிக்கப்படுகிறார். எந்த அளவிற்கு என்றால் ஃபதுரிபல் இமாம் அஹமது பி சியாத், சாட்டைகளை கொண்டு இமாம் அவர்கள் அடிக்கப்படுவாராம். ஹத்தா உகுபி அலை, மயக்கம் வரும் வரைக்கும் அடிக்கப்படுவாராம். அஹானஹு அஷத் அலி ஹானா, ரொம்ப மோசமான முறையில் மக்களுக்கு மத்தியில் இழிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு இமாம் அவர்கள் துன்பங்களை அனுபவித்தார்கள். வஸ்தமர் ரஹபு சுஹு நஹ்வம் மின் தமானியத்தி வ இஷ்ரீன ஷஹ்ரா, சற்றேற குறைய 28 மாதங்கள் இந்த ஒற்றை கொள்கைக்காக இமாம் அவர்கள் அந்த வெங்காட்டு சிறையை கூட வெண்ணிலா அறையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் இஸ்லாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்திருக்கிறது. சகோதரர்களே, கஷ்டப்படாமல் இஸ்லாம் அடுத்த தலைமுறைகளுக்கு வரவில்லை. இன்னைக்கு நம்ம சும்மா நம்ம வந்து விளங்காமல் குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸுங்கிறோமே தவிர, என்ன குரானு என்ன ஹதீஸு, குரானையும் ஹதீஸையும் எப்படி புரிய வேண்டும், குரானும் ஹதீஸும் என்றால் என்ன, அதனுடைய வரையறைகள் என்ன, அப்பவும் இமாம்களுடைய அந்த தியாகங்கள் இல்லாமல் அதுக்காக நம்ம வந்து இமாம்களை மூன்றாவது மூலாதாரமாக ஆக்கிட்டாங்க, இந்த குராஃபிகள் சொல்கிற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்று தப்பும் தவறுமாக விமர்சனம் பண்ணாதீர்கள். பேசக்கூடிய விஷயத்தில் நடுவில் உள்ளதை மட்டும் கட் பண்ணி போடாதீங்க. முன்னாடி பின்னாடி உள்ள எல்லா விஷயத்தையும் பாருங்கள். இமாம்களுடைய தியாகங்கள், இமாம்களுடைய அர்ப்பணிப்புகள், இமாம்களுடைய கல்வி ஞானங்கள் மக்களிடத்தில் போய் சேர வேண்டும் என்கிற ஆர்வத்தில் தான் இந்த செய்திகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இமாம்களை போன்று நம்மால் மாற முடியாவிட்டாலும், அவர்களை போன்று கல்வி தேட முடியாவிட்டாலும், குறைந்தபட்ச கல்வியை தேடுவதற்காக நம்ம நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற கவலையோடு பேசப்படுகிற செய்தி இந்த செய்தி. அப்போ 28 மாதங்கள், அல்லது இன்னும் சில வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள் சற்றேறக்குறை 30 மாதங்கள் இமாம் அவர்கள் அந்த துன்புறுத்தத்திலே இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியில் வந்து, இப்படி பல கட்டங்களில் பல முறைகளில் பல சந்தர்ப்பங்களில் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா கொள்கைக்காக வேண்டி, சத்தியத்திற்காக வேண்டி மிகப்பெரிய கஷ்டங்களை, மிகப்பெரிய சிரமங்களை அவர்கள் தாங்கிக் கொண்டு, ஆட்சியாளர்களுடைய எதிர்ப்புகளை கூட இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு, சத்திய கொள்கையில் மிக தெளிவாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து இமாம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான செய்தி, ஆசாருல் இமாமி அஹ்மதா, இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள், அதாவது அவர்கள் எழுதிய நூற்கள், அவர்களால் உருவாக்கப்பட்ட தொகுப்புகள், அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு பெறப்பட்ட கல்வி கருவூலங்கள். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிசி அவங்க வச்சுருந்தாங்க. என்ன பாலிசி, தாங்கள் போதிக்கக்கூடிய கல்வி எழுதப்படக்கூடாது, அவர்களுடைய அந்த விஷயம் தொகுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். ஏன்னா அப்படி அவர்கள் எழுதக்கூடிய அந்த புத்தகங்கள் தொகுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் மக்கள் அந்த புத்தகத்தை சார்ந்து விடுவார்கள், ஹதீஸ்களை விட்டு விடுவார்கள். அப்படிதானே, ஒரு இமாம் மீது அளவு கடந்த ஒரு நேசம் மக்களுக்கு வந்துடுச்சுன்னா என்ன செஞ்சிருவாங்க, குரான் ஹதீஸை கூட பார்க்க மாட்டாங்க. தான் இன்றைக்கு நம்முடைய ஊர்களில் மதுஹபுகளை பின்பற்றுபவர்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக தான். இப்போ நம்மளும் இமாம்களை பேசுகிறோன்னா, நம்ம இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களை பேசுகிறோன்னா, இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய ஹம்பலி மதுஹபை மட்டும் நாம் பின்பற்றுகிறோம் என்று சொல்வதல்ல, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவருடைய சிறப்பை பற்றி பேசுகிறோம் என்றால், இமாம் ஷாஃபி என்கிற அந்த மதுஹபை மட்டும் நாம் பின்பற்றுகிறோம் என்றால், குரானுக்கும் சுன்னாவுக்கும் ஒத்து வரக்கூடிய எல்லா விஷயத்தில் என்னென்ன இமாம்கள் என்னென்ன கருத்தை சொல்கிறார்களோ அது எல்லா கருத்தையும் என்ன செய்யணுமோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிதானே, இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடு என்று சொல்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்ன, இந்தியா எந்த மதத்தையும் சார்ந்திருக்காது என்ற அர்த்தம் இல்லை. இந்தியா எந்த மதத்திற்கும் எதிராக இருக்காது தான் அர்த்தம். அதுதான் உண்மையான அர்த்தம். இன்றைக்கி அதை மாற்றி போட்டான். அந்த மாதிரி குரானையும் சுன்னாவையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்பவர்கள் எந்த இமாம்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல. அவர்கள் எல்லா இமாம்களுக்கும் உடன்பட்டவர்கள். குரானுக்கும் சுன்னாவுக்கும் அந்த இமாம்கள் உடன்படும் காலம் எல்லாம். இந்த பாலிசியை மனசில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி இமாம் அவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. புத்தகம் என்பது இமாம் அவர்களோடு இணைக்கப்பட்டு தூக்கப்பட்டு எழுதப்பட்டு விட்டால் மக்கள் பிற்காலத்தில் அந்த புத்தகத்தை சார்ந்து நின்று விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் இமாம் அவர்களுடைய ஓரத்தில் இருந்ததுனால என்ன செஞ்சாங்க, இமாம் பொதுவாக புத்தகங்கள் எழுதுவதில் அல்லது புத்தகங்கள் தூக்கப்படுவதில் ஆர்வம் காட்டாமல் இருந்தார்கள். ஆனாலும் இமாம் அவர்களுடைய இந்த சொந்த விருப்பு வெறுப்பையும் தாண்டி அவர்களுடைய கல்வி கருவூலம் பிற மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நிறைய நூல்களை புத்தகங்களை தொகுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். நான் உங்களுக்கு சொன்ன இமாம் அவர்கள் குரான் சுன்னா விஷயத்தில் எந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய மாணவர்களுக்கு எப்போதும் ஒன்றை சொல்லுவாராம். அதை வந்து அவருடைய மாணவர்களில் ஒருவர் உஸ்மான் இப்னு சயீத் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார். கால் அலி அஹமது இப்னு ஹம்பல், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ஒரு முறை எனக்கு கூறினார்கள், லா தந்துர் ஃபி குதுபி அபி உபைத் வலா ஃபி மா வலா இஸ்ஹாக்கு வலா சுஃபியானு வலா ஷாஃபிஈயு வலா மாலிக்குன் வ அலைக பில் அஸ்லி. இதுதான் இமாமோட பாலிஸ். எப்படி இமாம் அபு உபைத் அவர்களுடைய நூலில் என்ன இருக்கிறது, அதே போன்று இமாம் இஸ்ஹாக் அவர்கள், இமாம் சுஃபியானு சௌரி, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை மட்டும் பார்க்காதீர்கள். வ அலைக பில் அஸ்ல், குரான் சுன்னா என்கிற மூலாதாரத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக இந்த புத்தகத்தை பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த புத்தகங்களை விட்டு மக்களை தூரப்படுத்துவதற்கு இமாம் சொன்னாங்கன்னு நம்ம தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. மார்க்கத்தின் மூலாதாரங்கள் என்பது குரானும் சுன்னாவும் தான். அதற்கு இந்த இமாம்கள் எல்லாம் சேவையாற்றிருக்கிறார்கள். இந்த இமாம்கள் எல்லாம் சரியான முறையில் விளக்கங்கள் கொடுக்கும்போது அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற கோணத்தில் தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர, அடிப்படை என்பது அதுதான் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இமாம் அவர்கள் தெளிவாக இருந்ததனால் பொதுவாக இமாம் அவர்கள் அதிகமாக புத்தகம் எழுதுவதில் ஆர்வம் இல்லாமல் இருந்தாங்க. ஆனாலும் நிறைய புத்தகங்கள் அவங்க எழுதினதாக அவருடைய மாணவர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக இமாம் அகமது என்கிற பெயரை கேள்விப்பட்ட உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது முஸ்னத் அகமது. முஸ்னத் அகமது என்கிற அந்த ஹதீஸ் கிரந்தம் தான் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய பெயரை கேள்விப்பட்ட உடனேயே நம்முடைய நினைவுக்கு வரும். இந்த முஸ்னத் அகமது என்கிற இந்த நூலை பற்றி மாத்திரம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது அப்துல்லா பின் அஹமத் தசா அலி இப்னு அப்துல்லா பின் அஹமத் கைஃப யக்ரஹு அபூஹு வதஅ அல்குதுப் வகத் அமில் அல்முஸ்னத். அதாவது என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இமாம் அவர்கள் புத்தகம் எழுதுவதில் ஆர்வம் இல்லாமல் தானே இருந்தார்கள். அப்புறம் எப்படி முஸ்னத் அகமதுலாம் வந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு நமக்கு கேள்வி வர மாதிரியே அன்னைக்கு அந்த காலத்தில் கேள்வி வந்துச்சு. அப்போது இமாம் அவர்களுடைய மகனார் அப்துல்லா பின் அகமது இடத்திலே இந்த கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. கைஃப யக்ரஹு அபூஹு வதஅ அல்குதுப் வகத் அமில் அல்முஸ்னத், புத்தகங்கள் எழுதுவதை வெறுக்கக்கூடியவராக அவருடைய தந்தையார் அதாவது இமாம் அகமது இருக்கும்போது எப்படி முஸ்னத் அகமது வந்துச்சு அப்படின்னு உடனே இந்த மாதிரி கேள்வி அங்கேயே வந்த உடனே ஃபஜாபுல் இமாம் அஹமத், அதற்கு இமாம் அஹமது ரஹிமஹுல்லாஹ் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் பதில் சொல்கிறாங்க, அமில் து ஹாதல் கிதாப இமாமன், இந்த புத்தகத்தை நான் ஒரு முன்னோடியாக, ஏன்னா அந்த முஸ்னத் அஹமதில் என்ன இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு, அதை நான் ஹதீஸின் அடிப்படையாக எழுதியிருக்கிறேன். இத அஃதலஃபன் நாசு ஃபி சுன்னத்தின் ரசூல் இல்லா ருஜிஐலே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பற்றிய விஷயத்தில் ஏதேனும் கருத்து வேறுபாடு வந்தால் உடனே அவர்கள் ஹதீஸ்களின் பக்கம் திரும்பணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த நூலை தொகுத்தேன். அப்போ இமாம் அவர்களுடைய நூல்கள் பெரும்பான்மையானவற்றை நம்ம பார்த்தா ஹதீஸ்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய அந்த கித்தாபுகளாகத்தான் இமாம் அவர்கள் அதிகமாக செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முஸ்னத் அகமதை பொறுத்த வரைக்கும் இதில் யாரும் செய்யாத ஒரு சிறப்பை இமாம் அவர்கள் செய்திருந்தார்கள். பொதுவாகவே ஹதீஸ் நூல்களை நீங்கள் பார்த்தால், குறிப்பாக சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பார்த்தால் அது எல்லாமே தலைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இபாதத் ரீதியாக ஃபிக்ஹ் ரீதியாக வரும். உதாரணமாக கிதாபு ஸலா, கிதாபு ஜகாத் அப்படி வரும். ஃபஸ்ட்டு வஹியை சொல்லி ஆரம்பித்து அப்புறம் தொழுக நோன்பு இப்படி தான் வரும். ஆனால் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த முஸ்னத் அகமதை பொறுத்த வரைக்கும் இஸ்னாத் அதாவது அறிவிப்பாளர்கள் தொடரின் அடிப்படையில் அவர் ஹதீஸ்களை சேகரித்தார். அதாவது முதல்ல சஹாபாக்கள் தாபீன்கள் அப்படிங்கிற மாதிரி இதில் கிட்டத்தட்ட 904 சஹாபிகளை தொட்டும் அவர் ஹதீஸ்களை வரிசைப்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆய்விலே அவர் இறங்கியிருப்பார், எத்தனை காலங்கள் இந்த ஒரு பணியை பூர்த்தி செய்வதற்கு அவர் எடுத்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த ஹதீஸ் கிரந்தத்தில் சற்றேறக்குறைய 40,000 ஹதீஸ்கள் இருக்கிறது. சில பேர் 30,000 சொல்லுவாங்க, ஏன்னா அதில் ஒரு 10,000 ஹதீஸ்கள் தக்ராராகன்னா திரும்ப திரும்ப வரும். அப்போது 30,000 முதல் 40,000 வரைக்கும் மஷா அல்லாஹ் ஒன்று திரட்டப்பட்ட ஒரு மாபெரும் ஹதீஸ் பிரம்மாண்டமான ஹதீஸ் கிரந்தம் தான் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்திருக்கிற முஸ்னத் அஹமத். இமாம் அகமது அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய இந்த இஸ்னாதை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பாளர்கள் குறிப்பாக சஹாபாக்களுடைய அந்த வரிசைகளின் அடிப்படையில் இவர் தொகுத்தாரு. இதில் முதலில் அவர் கொண்டு வந்த ஹதீஸ்கள் அதாவது அஷ்ரத்து முபஷிரீன பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபிகள் எதையெல்லாம் அறிவித்தார்களோ அதை முதலில் கொண்டு வந்திருப்பார். பிறகு அப்துல் ரஹ்மான் இப்னு அபிபக்கர், ஸைத் இப்னு ஹாரிஸா, ஹாரித் இப்னு ஹஸ்மா, சாத், அது அபுபக்கரனுடைய அடிமைச்சிறுவராக இருந்த சாயது, இப்படிப்பட்ட அந்த அறியப்பட்ட சஹாபாக்களினுடைய அந்த அறிவிப்புகளை இரண்டாவது பகுதியில் கொண்டு வந்திருப்பார். இரண்டாம் கட்டமாக, அடுத்த கட்டமாக அஹ்லுல் பைத் என்று அறியப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று அறியப்பட்ட அவர்கள் அறிவித்த அந்த ஹதீஸ்களை கொண்டு வந்திருப்பார். சரிதானா? அதற்கு அடுத்து பனு ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த குடும்ப பாரம்பரியம்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் பனு ஹாஷிம் என்கிற அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அஹ்லுல் பைத் அப்படின்னு சொல்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையோடு உடன் பிறந்த இப்படி குடும்பம் என்று ஆகும். பனு ஹாஷிம் என்று சொல்பவர்கள் அவருடைய பாட்டனாரோடு பிறந்தவர்கள், அப்படி அந்த கோத்திர கிளையை சார்ந்த அந்த ஒட்டுமொத்த பாரம்பரியத்தையும் குறிக்கும். அந்த பனு ஹாஷிம் என்கிற அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களுடைய அந்த அறிவிப்பாளர்களுடைய பெயரில் அவர் கொண்டு வந்திருப்பார். அதற்கடுத்து இவர்களுக்கு அடுத்த நிலையில், அடுத்த கட்டத்தில் பிரபல்யம் அடைந்த சஹாபாக்கள் எதையெல்லாம் அறிவித்திருக்கிறார்களோ அந்த தொகுப்பை கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் மக்காவில் உள்ளவர்களுடைய அறிவிப்பு, அப்புறம் மதீனாவில் உள்ளவர்களுடைய அறிவிப்பு, அப்புறம் சிரியாவில் உள்ளவருடைய அறிவிப்பு, அப்புறம் கூஃபாவில் உள்ளவர்களுடைய அறிவிப்பு, அப்புறம் பஸ்ராவில் உள்ளவர்களுடைய அறிவிப்பு, இப்படியே மஷா அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி, சஹாபாக்களின் வகையினர்களை பற்றி நம்ம தெரியணும் அப்படின்னு சொன்னால் முஸ்னத் அகமதுடைய அறிவிப்பாளர்களை பற்றி மட்டும் படிக்கணும். முஸ்னத் அகமதுனுடைய நூல் அநேகமாக மஷாலா ஆங்கில மொழியிலும் உருது மொழியிலும் அதனுடைய மொழிபெயர்ப்பு முழுமையாக அல்ஹம்துலில்லாஹ் வந்து விட்டது. தமிழ் மொழியில் ஆரம்பித்ததாக கேள்விப்பட்டோம், அது முடிந்ததா என்னன்னு தெரியல. ஓரளவுக்கு ஆங்கிலத்தில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு முஸ்னத் அகமதுனுடைய அந்த ஃபஹ்ரஸத், அதாவது பொருளடக்கத்தையாவது நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். அந்த பொருள் அடக்கத்தை நம்ம படித்து பார்த்தாலே நமக்கு தெரியும் சஹாபாக்களில் எவ்வளவு வகையினர்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்களில் வகையினர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சிறப்புகள், அந்தஸ்துகள் அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. அந்த கேட்டகரி, எவ்வளவு கேட்டகரி சஹாபாக்களில் இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா இமாம் மஹதி நம்மளுடைய ஆய்வை நம்ம பார்த்தா நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் சொன்னால், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய பெயரில் சற்றேற குறைய 29 தொகுப்புகள் இமாம் அகமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய பெயரிலே இணைத்து சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் முஸ்னத் அகமத், அதே போன்றால் எயலலுவ மாரிஃபத் ரிஜால், ஏற்கனவே இமாம் அகமது அவர்களுடைய, இமாம் அகமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய ஒரு திறமை சிறப்பு கூறு இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் பற்றிய அந்த ஞானம், அது சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம். அதே மாதிரி இமாம் அகமது அவருடைய மிக முக்கியமானது ஃபதாயிலு சஹாபா. ஏன் இந்த சஹாபாக்களுடைய விஷயத்துக்கு இமாம் அகமது இப்னு ஹம்பல் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க? முஸ்னத் அகமதை பார்த்தாலும் அதுவும் சஹாபாக்கள் தான் ஃபோக்கஸ்டு. அதே மாதிரி அறிவிப்பாளர்கள் விஷயத்தை பார்த்தாலும் அதுலேயும் சஹாபாக்கள் ஃபிக்கா குல்லுகும் உசு, எல்லாருமே நம்பிக்கைக்குரியவர்கள். என்ன சஹாபாக்கள் அளவுக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அடுத்தடுத்த கட்டத்தில் உள்ளவர்கள். இப்போ அதில் யாரெல்லாம் பலகீனமானவர்கள், யார் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு அவங்க வரிசைப்படுத்தினாலும் அதுலேயும் முக்கியத்துவம் தரப்படுபவர்கள் சஹாபாக்கள் தான். இது போக ஃபதாயிலு சஹாபா, சஹாபாக்களுடைய சிறப்புகள் அப்படின்னு நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஏன் இப்படி சஹாபாக்கள் இவங்களை முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்றால், குழப்பம் மிகுந்த இந்த காலகட்டத்தில் நண்பார்ந்த சகோதர சகோதரிகள் புரிஞ்சுக்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் எல்லாம் சஹாபாக்கள் மறுக்கப்படுகிறார்களோ அல்லது மறக்கப்படுகிறார்களோ அல்லது மறைக்கப்படுகிறார்களோ அந்த காலமும் அல்லது அந்த பிரச்சாரத்திற்கு பின்னால் இருப்பவர்களும் குழப்பவாதிகள் என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே போன்று குழப்பங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெளிவை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டுமென்றால் சஹாபாக்கள் உள்ளே வர வேண்டும். இருக்காங்க நம்ம அகலு சுன்னாவல் ஜமா, அகலு சுன்னாவல் ஜமா என்று சொல்லுகிறோம். சுன்னா என்றால் நபியின் ஹதீஸ், ஜமாத் என்று சொன்னால் அந்த சஹாபாக்கள் என்கிற ஜமாத். அப்போது இந்த 14 நூற்றாண்டுகளாக, இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் சரி, மார்க்கத்தினுடைய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு சுன்னா, அந்த சுன்னாவை விளங்கிக் கொள்வதற்கு சஹாபாக்கள் என்கிற ஜமாத் அங்கே போயிடணும். போன நூற்றாண்டில் இந்த என்னுடைய ஷேக் இப்படி சொன்னாரு, எங்களுடைய இமாம் இப்படி சொன்னாரு அப்படின்னு நம்முடைய அந்த கரு, அந்த மார்க்கத்தின் மூலாதாரத்தை எந்த நூற்றாண்டோடும் சுருக்கி கொள்ளாமல் எல்லா விஷயங்களுக்கும் சஹாபாக்களிடத்திலே சென்றால்தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். அதுதான் மார்க்கத்தினுடைய வழியும் கூட. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அன அலைஹி வஸஹாபின் தாங்க தெளிவா, ஃபிர்கத்து நாஜியா, வெற்றி பெற்ற கூட்டம் யார் என்று கேட்கப்பட்ட போது நானும் எனது சகாபாக்களும் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழியில் இருந்தாங்க. அப்ப அதனால குழப்பங்கள் மிகுந்த அந்த காலகட்டத்தில் ஷியாக்களுடைய குழப்பம், மோத்தசிலாக்களுடைய குழப்பம், ஹவாரிஜிகளுடைய குழப்பம், பாத்தினியாக்களுடைய குழப்பம், ஜஹமியாக்களுடைய குழப்பம், கதிரியாக்களுடைய குழப்பம், எல்லாம் குழப்பவாதிகள். அப்ப இந்த குழப்பவாதிகளுக்கு மத்தியில் குழம்பி போன ஒரு நீர் தடாகத்தை சகாபாக்கள் என்கிற நீர் அமுது தான் என்ன செய்யும், தெளிவுபடுத்தும். அதனாலதான் அவங்க சகாபாக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்படி பல முக்கியமான நூல்களை இமாம் அவர்கள் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி இமாம் அவர்களுடைய நூல்களில் ரொம்ப முக்கியமானது அஸ்ஸுஹுத், உலகப்பட்டற்ற தன்மை, உலகப்பட்டற்ற தன்மையை பற்றி மாஷாலா அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாத்தையும் தொகுத்து அற்புதமான ஒரு நூலை எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபராயுத், இது சொத்துரிமை சம்பந்தப்பட்ட, வாரிசுரிமை சம்பந்தப்பட்ட சட்டத்தை எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தாரீக் அப்படிங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று நூலை எழுதியிருக்கிறாங்க. அதே போல் ரத்து அல ஜனாதிகா அல் ஜஹமியா, வழிகட்ட பிரிவினர்களுக்கு எதிராக ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க. இப்படி மாஷாலா இமாம் அகமது இப்னு ஹம்பல் பல நூல்களில் மிக சிறப்பான முறையில் எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். இந்த நூல்களை பற்றி சொல்வதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, எந்தெந்த கோணங்களில் எல்லாம் வழிகேடுகள் வருகிறதோ அந்த எல்லா கோணங்களிலும் வழிகேட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்தில் இமாம்கள் இருப்பார்கள். அவங்க தான் இமாம்கள், அவங்க தான் அறிஞர்கள். அறிஞர்கள் போர் யார், வழிகேட்டை நோக்கி மக்கள் அழைக்கப்படும் போது, பிரச்சாரம் செய்யப்படும் போது அந்த வழிகேடு எந்த கோணத்தில் வருகிறதோ, அல்லது எந்த துறையில் வருகிறதோ, அல்லது எந்த வடிவத்தில் வருகிறதோ, அந்த வடிவத்தில் எல்லாம் போய் என்ன செய்யணுமோ சத்தியத்தை சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை அறிஞர் பெருமக்கள் அதிகம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அதை செய்திருக்கிறார்கள். அதனுடைய தியாகத்தினுடைய அடிச்சுவடுகள் தான் இமாம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகம். இறுதியாக இமாம் அவர்களுடைய மரணத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது சாலிஹ் இப்னு அஹமத் என்கிற இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவருடைய மகனார் தன்னுடைய தந்தையாரின் மரணத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், அதாவது இமாம் அவர்களுக்கு மிக கடுமையான முறையில் ஒரு காய்ச்சல் ஏற்படுகிறது. அதாவது 241 ஹிஜ்ரி அப்போது இமாம் அவர்களுக்கு 77 வயது. ஒரு ரபீல் அவல் மாதத்தில் ஒரு புதன்கிழமை இரவில் இமாம் அவர்களுக்கு கடுமையான முறையிலே ஒரு காய்ச்சல் ஏற்படுகிறது. அந்த காய்ச்சல் நோயாக மாறுகிறது. அந்த நோயிலே இமாம் அவர்கள் 9 தினங்கள் கஷ்டப்பட்டதாக, மிகவும் சிரமப்பட்டதாக அங்கே அறிவிப்புகள் வருகிறது. இமாம் அவர்களை நலம் விசாரிப்பதற்கு, இமாம் அவர்களை இறுதி காலத்தில் சலாம் சொல்லி அவர்களுடைய அந்த நன்மை பெறுவதற்கு அல்லது நலம் விசாரிப்பதற்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் அவர்களிடத்திலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. யாராக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை என்ன செய்திருக்கிறான், எல்லோருக்கும் விதித்திருக்கிறான். நபிமார்களுக்கே மரணம் இருக்கிறது எனும்போது இவர்களெல்லாம் நபிமார்களுக்கு அடுத்த ஒரு நிலையில் வருபவர்கள் தானே. எவ்வளவு பெரிய தியாகம் செய்த முன்னோர்களாக இருந்தாலும், நல்லோர்களாக இருந்தாலும், இமாம்களாக இருந்தாலும், நபிமார்களுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் தான் இவர்கள் இருக்கிறார்கள். நபிமார்களுக்கே மரணம் விதி விலக்கு இல்லை எனும்போது இவர்களை மரணம் பிடிக்கும் என்கிற அடிப்படையில் இமாம் அவர்கள் இவ்வளவு தியாகங்களை, இவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்து, இவ்வளவு அடிச்சுவடுகளை விட்டுவிட்டு இமாம் அவர்கள் தங்களுடைய 77வது வயதில் ஹிஜிரி 241வது ஆண்டில் ரபீல் அவல் மாதத்தில் இமாம் அவர்கள் மரணிக்கிறார்கள். இதுதான் இமாமை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய சுருக்கமான ஒரு வரலாறு. அதனாலே நண்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த வரலாற்றை, இந்த சுருக்கமான இந்த வரலாற்றை நீங்கள் குறிப்பிடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கு யார் யாருடைய வரலாறெல்லாம் படிக்கிறது பெரிய ஃபேஷனாகவும், மிகப்பெரிய ஒரு ஞானமாகவும், மிகப்பெரிய ஒரு நாலேஜாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையான நாலேஜே இது போன்ற இமாம்களுடைய வரலாறுகளை படிப்பது தான். இந்த இமாம்களுடைய வரலாறை நாம் படிப்பதன் மூலமாகத்தான் குரானின் மீதும் சுன்னாவின் மீதும் நமக்கு இருக்கக்கூடிய காதல் அதிகரிக்கும். இப்போ இமாம் அவர்கள் இவ்வளவு தியாகம் பண்ணாங்க, இவ்வளவு கல்வி ஞானம் கொண்டாங்கன்னா என்ன கல்வி அவர்கள் கொண்டிருந்தார்கள், எந்த ஞானத்தை அவர்கள் தாங்கி நின்றார்கள், குரான் சுன்னாவுடைய ஞானம் தானே. அப்போ அந்த குரானுடைய சுன்னாவுடைய ஞானத்தை நாம் பெறுவதற்கு நிச்சயமாக இமாம்கள் ஒரு ஊன்றுகோள்களாக இருக்கிறார்கள் என்றால் அதில் இரண்டாம் கருத்து இடமில்லை. அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை இல்லை. அதனால் நாம் கல்வியை நேசிப்போம், கல்வியாளர்களை நேசிப்போம், கல்வியாளர்களுடைய வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடர்களில் இது போன்று தியாகம் செய்த, இது போன்று அர்ப்பணிப்புகளை ஏற்படுத்திய, மிக சிறந்த அடிச்சுவடுகளை விட்டு சென்ற, அகீதா ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்திய அந்த கடந்த கால அறிஞர்கள் மற்றும் தற்கால அறிஞர்கள் என்கிற அனைவர்களுடைய வரலாற்று குறிப்பையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடரில் சுருக்கமாக பார்ப்போம். அதனால் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதர சகோதரிகள், நீங்களும் பங்கு பெற்று, ஐ மீன் பயன் பெற்று, பிறருக்கும் இந்த பயன் போய் சேர்ப்பதற்கு நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி இந்த மார்க்க கல்வியை பரப்புகிற விஷயத்தில் பங்களிப்புகளை தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவின் ஒளியில் நம்மை வாழ வைத்து, அறிஞர்களை நேசிக்க வைத்து, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழியில் வாழச் சொன்னார்கள் வாழ்கிறார்களோ அந்த வழியில் வாழ்வதற்குண்டான வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
0: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: ஹதீஸ் 566. அபூ சாயித் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் இருந்தபோது தனக்குரிய வாகனத்தில் ஒருவர் வந்தார். அவர் தன் பார்வையை வலப்புறமும் இடப்புறமும் திருப்பிக் கொண்டிருந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரிடம், வாகனத்தின் முதுகில் மேல் மிச்சமாக இடம் இருந்தால் வாகனம் இல்லாத ஒருவருக்கு அதை அவர் கொடுக்கட்டும், அதாவது அவரை தம் வாகனத்தில் ஏற்றிக் கொள்ளட்டும். பயண உணவில் யாரிடம் அதிகமான உணவு உள்ளதோ அவர் இல்லாதவருக்கு அதை கொடுக்கட்டும் என்று கூறினார்கள். இவ்வாறு பல பொருட்களை வகையிட்டு கூறினார்கள். எந்த அளவுக்கெனில் எங்களிடம் உள்ள அதிகப்படியான பொருட்களில் எங்களில் எந்த ஒருவருக்கும் எந்த உரிமையும் இல்லை என்று நாங்கள் இன்னும் அளவுக்கு கூறினார்கள். முஸ்லிம் 1738.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
2: You are listening to muslimvanoli.com.
4: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தொழுகளுடைய வரலாற்றில் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு எம்மை ஆச்சரியப்படுத்தும். 30 அல்லது 31 வயதில் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர் 36 வயதில் மரணமாகி விடுகிறார். 5 அல்லது 6 வருடங்கள் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய வாழ்க்கை. ஆனால் அந்த 6 வருடத்தில் அவர் செய்த தியாகம் அல்லாஹுடத்திலே சொர்க்கத்தை வாங்கி தந்தது, அல்லாஹுடைய தூதருடைய அங்கீகாரத்தை வாங்கி தந்தது. இத்துணை ஆண்டுகள் எம்முடைய வாழ்நாளில் அல்லாஹுடைய தீனில் இருக்கிறோம். இந்த தியாகத்தின் ஒரு அணுவையாவது நாம் தொட்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்வு முழுக்க தியாகங்கள் தான் அந்த 5 அல்லது 6 வருடத்தில். அதில் எத்தனையோ நிகழ்வுகள் உண்டு, ஆனால் இந்த 2 நிகழ்வுகள் மிக முக்கியமானவை எம்முடைய ஈமானுக்கு. ஸஅத் இப்னு முஆத் அன்சாரி தோழர், அதுவும் அவுஸ் கோத்திரத்தாருடைய தலைவர், அன்சாரிகளுடைய தலைவர். அவர் ஒரு தலைமைத்துவ பண்பை கொண்டிருப்பவர். யூதர்களோடு, மக்காவாசிகளோடு, மதினாவாசிகளோடு மிகப்பெரிய உறவை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபித்தோழர். அவர் பத்ருடைய போர்க்களம் நடக்கிறது. ஒரு வாணிப குழுவை தடுப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்துச் செல்கிறார்கள். மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் அது போராக மாறுகிறது. அது போராக மாறுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்து, மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் அழைத்து சொன்னார்கள், அஷீரு அலைய அய்யுஹன்னாஸ், எனக்கு ஆலோசனை செய்யுங்கள், இதில் நாம் எப்படி நடந்து கொள்வதென்று. அபூபக்கர் எழுந்தார்கள், மக்காவாசி. உமர் எழுந்தார்கள், மக்காவாசி. மிக்தாத் ரழியல்லாஹு எழுந்தார்கள், மக்காவாசிகள். அல்லாஹுடைய தூதர் மகிழ்வுற்றார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய ஆலோசனையை விட விரும்புவது வேறொருவருடைய ஆலோசனை. யாரை? அன்சாரிகள், மதினாவாசிகள், அடைக்கலம் தந்தவர்கள். அவர்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறோம், அவர்களுடைய வீட்டில் தங்கி இருக்கிறோம், அவர்களுடைய சொத்துகளையும் அவர்களுடைய செல்வங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இவர்கள் இதில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அல்லாஹுடைய தூதர் ஆசை கொண்டு மீண்டும் மீண்டும் அதை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். அஷீரு அலை அய்யுஹன்னாஸ், ஆலோசனை சொல்லுங்கள். அந்த மதினாவாசிகளில் தலைவர் ஸஅத் இப்னு முஆத் எழுந்திருக்கிறார்கள். எழுந்து சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, எங்களுடைய ஆலோசனையா நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள், அதற்காகத்தானே இப்படி கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் என்று ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களை உண்மைப்படுத்தியிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த அனைத்தையும் சத்தியம் என்று ஏற்றிருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிதாழ்த்தி நாங்கள் கட்டுப்படுவோம் என்று. அல்லாஹுடைய தூதரே, இந்த அன்சாரிகள் அவர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய செல்வங்களிலும் மட்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் உதவி செய்வார்கள் நீங்கள் என்று எண்ணினால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், எங்களை எதை வேண்டுமானாலும் செய்ய சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். எங்களை அழைத்து சென்று எந்த உறவை சேர்த்து வாழச் சொல்கிறீர்களோ சேர்த்து வாழ்கிறோம், வெட்டி வாழச் சொல்கிறீர்களோ வெட்டி வாழ்கிறோம், எங்களுடைய செல்வத்தில் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு விடுகிறீர்களோ விட்டு விடுங்கள், ஆனால் நீங்கள் விட்டு விட்டதை விட நீங்கள் எடுத்துக்கொண்டதுதான்
6: எங்களுக்கு விருப்பமானது. சுபஹானல்லாஹ், இதை எப்படி விளக்குவது? எங்களுடைய செல்வத்தில் நீங்கள் எடுத்து விட்டதை விட எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய தூதரை எங்களை அழைத்துச் செல்லுங்கள். எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஒரு நடுக்கடலில் சென்று எங்களை மூழ்க சொன்னாலும் நாங்கள் மூழ்க தயார். ஒருபோதும் எங்களில் ஒருவர் கூட, அன்சாரிகளில் ஒருவர் கூட பின்வாங்கி விட மாட்டோம். நாங்கள் நாளை எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த போரில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுமையோடும் அல்லாவின் சந்திப்பையும் அல்லாவின் சந்திப்பின் மூலம் உங்களுடைய கண்ணின் குளிர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அல்லாஹுடைய அருளால் எங்களை அழைத்து செல்லுங்கள். அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் தயார், எங்களில் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டார் இந்த போர்க்களத்தில் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சொன்னார்கள், நான் அல்லாஹுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், அந்த பதருடைய போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பதருடைய போர்க்களத்துடைய அமைப்பை அல்லாஹுடைய தூதர் அமைத்துக் கொண்டிருக்கும் போது சஅத் பின் முஆத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த போரில் கலந்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கென்று ஒரு பரணை அமைத்து வைக்கிறோம். அதில் அன்சாரி தோழர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். அதற்கு முன்னாலும் அன்சாரி தோழர்கள் எதிரிகளை தாங்கிக் கொண்டிருப்பார்கள். எங்களை மீறி உங்களை வந்தடைந்தால் நீங்கள் திரும்ப செல்லுங்கள். அந்த குதிரை, அது உங்களுடைய வாகனம், அதற்கு அருகிலே இருக்கும். நீங்கள் மதீனாவை நோக்கி திரும்பிச் செல்லுங்கள். அங்கு எங்களை விட உங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இது போர் என்று அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வந்து மறுபடியும் போர் செய்யுங்கள், அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று சொன்னார்கள். சஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், அவருடைய வார்த்தை உண்மை, அதை உண்மைப்படுத்தினார். அல்லாஹுடைய தூதரோடு பதருடைய போர்க்களத்தில், அல்லாஹுடைய தூதரோடு உஹதுடைய போர்க்களத்தில், அல்லாஹுடைய தூதரோடு ஹந்தக்குடைய முக்கியமான போர்க்களங்களில் பங்கு கொள்கிறார். ஹந்தக் அஹ்சாபுடைய யுத்தம், அதுதான் அவருடைய கடைசி யுத்தம். மக்காவாசிகள் எல்லோர்களையும் யூதர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய பனு குறைதாவுடைய தலைவர்களுடைய யூதர்கள் எல்லா மக்காவாசிகளையும் ஒன்று சேர்த்து, எல்லா மக்கா குழுக்களையும் ஒன்று சேர்த்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிகள் எல்லோர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு அணியில் நிறுத்துகிறார்கள். பனு குறைதாவாசிகள், மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் சஅத் இப்னு முஆத் அவர்களோடு அவர்களுடைய தலைமைத்துவத்தில் ஒப்பந்தமிட்டு வாழக்கூடியவர்கள், அவர்களோடு உறவை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அவர்களே இந்த போர்க்களத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்ற மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய காயம் சஅத் பின் முஆதை, அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டியது. அந்த அஹ்சாபுடைய யுத்தத்தில் தான் அவருடைய கரம் காயப்பட்டு வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அந்த காயம் ஏற்பட்ட போது சஅத் பின் முஆத் சொன்னார்கள், யா அல்லாஹ், என் கண்ணின் குளிர்ச்சியை இந்த பனு குறைதாவுடைய விஷயத்தில் ஏற்படுத்த அவளின் மரணத்தை நீ ஆக்கி விடாது என்று சொன்னார்கள். அந்த காயத்திலேயே அவருடைய மரணப்படுக்கையும் ஏற்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் நோயிற்றிருக்கக்கூடிய சஅத் பின் முஆதை அடிக்கடி சந்திக்க செல்வார்கள். அல்லாஹுடைய தூதரை அவர்களோடு அபுபக்கர் செல்வார்கள், உமர் செல்வார்கள், அல்லாஹுடைய தூதரும் செல்வார்கள். அபுபக்கரும் உமரும் சஅத் பின் முஆதுடைய அந்த காட்சியை பார்க்கும்போது அழுவார்கள். அந்த நோயுடைய படுக்கையில் அந்த காயத்தால் அவர்கள் அழுவார்கள். அல்லாஹுடைய தூதர் தாடியை பிடித்து கொண்டு அவர்களுக்கு அருகிலே கவலையில் நின்று சஅத் பின் முஆதை பார்த்து கொண்டிருப்பார்கள். சஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அஹ்சாபுடைய யுத்தத்தில் பனு குறைதாவுடைய துரோகத்தை எண்ணி எண்ணி வருந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு மதீனாவில் திரும்பி சென்று அந்த போர் முடிந்ததற்கு பிறகு பனு குறைதாவை சுற்றி சிறையிடுகிறார்கள். அவர்களுடைய விஷயத்தில் என்ன தீர்ப்பு செய்வது என்று கேட்கிறார்கள். பனு குறைதாவாசிகள் சொன்னார்கள், அந்த யூதர்கள் சொன்னார்கள், சிறைப்பட்டவர்கள் சஅத் பின் முஆதை அழைத்து வாருங்கள், அவர்தான் அன்சாரிகளுடைய தலைவர், ஔஸ் கோத்திரத்தார். அவர் என்ன தீர்ப்பு செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவர்களுடைய நினைப்பின்படி அவர் எங்களுக்கு தலைவராக இருந்தவர், எங்களை பாதுகாப்பார் என்று எண்ணிக்கொண்டு சஅத் பின் முஆதை அழைத்து வர சொல்கிறார்கள்.
0: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitch.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitch.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தர, வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitch.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitch.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitch.lk.
7: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0771 0043.
8: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
9: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560.
10: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
6: இந்த மரணத்திற்காக நடுங்கி விட்டது என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய அரசு நடுங்கும். அல்லாஹுடைய படைப்பு, அல்லாஹ் அதை எப்படி செயல்பட சொல்கிறானோ அப்படி செயல்படும். அந்த அரசு நடுங்கியது எதனால்? பயத்தால் அல்ல, கவலையால் அல்ல, அன்பாக ஒரு தன்னோடு தன்னுடைய நேசரை வரவேற்பதற்குரிய மகிழ்வால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசை நடுங்க செய்தான். அல்லாஹ் விரும்பினான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பல செய்திகளில் நமக்கு சொன்னார்கள். யாரை அல்லாஹ் சந்திக்க நாடு, யார் அல்லாஹ்வின் சந்திப்பை நாடுகிறார்களோ அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் நாடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். சஹதுடைய மரணத்திற்காக அல்லாஹுடைய அரிஷ் ஆடியது, 7 வானத்தின் கதவுகளும் திறந்து விட்டது. 70,000 மலக்குகள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், 70,000 மலக்குகள் அவருடைய ஜனாசா இருக்கும் இடமெல்லாம், அவரை அழைத்து செல்லும் இடமெல்லாம், அவருடைய கபர் அவர் கபரை நோக்கி செல்லும் இடமெல்லாம் 70,000 மலக்குகள் சுற்றி நிற்கிறார்கள். அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸஅத் இப்னு முஆதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் வைத்தவுடன் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏனென்று? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஸஅதை ஒரு முறை கபர் நெருக்கிவிட்டது. கபருடைய நெருக்கத்திலிருந்து ஒருவர் பாதுகாக்கப்பட்டிருந்தால் அவர் சஅத் இப்னு முஆதாகத்தான் இருந்திருப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் வெறும் 6 வருடங்களில், சுப்ஹானல்லாஹ் அதான் முக்கியமானவை, வெறும் 5 அல்லது 6 வருடங்களில் அல்லாஹுடைய தீனுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்து அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் ஒரு தலைமைத்துவ பண்பிலிருந்து பாதுகாத்து பணிவோடும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய நெருக்கத்தோடும் வாழ்ந்த அந்த தோழர் இந்த தீனுக்காக செய்த தியாகத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து நற்செய்தி உண்டாகட்டும், அல்லாஹ் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான், நீ சொர்க்கவாதி, நீ அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதால் அல்லாஹ் உமக்கு நற்கூலிகளை வழங்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவால் நற்செய்தி பெற்ற நபித்தோழர் ஸஅத் இப்னு முஆத் அல்லாஹ்வுடைய அர்ஷாடியது. சுப்ஹானல்லாஹ், ரஹ்மான் தன்னுடைய அரிசை நடுங்க வைத்தான் அவருடைய மரணத்திற்காக. 70,000 மலக்குமார்கள் படை சூழ அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் உண்மையோடு நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், மினல் முஃமினீன ரிஜாலும் சதக்கு மா அஹதுல்லாஹ் அலை, அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்துச் செல்லுங்கள், எங்கு வேண்டுமானாலும் நாங்கள் உங்களுக்காக மரணிக்க தயார், உங்களுக்காக நாங்கள் எதையும் யாரையும் இழக்க தயார். மனு குறைதாவை இழந்தார்கள், தீர்ப்பு கொடுத்தார்கள். பத்ருடைய பொற்களத்தில் தியாகம் செய்தார்கள், உஹதுடைய பொற்களத்தில் தியாகம் செய்தார்கள், அஹ்சாபுடைய யுத்தத்தில் நடந்த காயத்தால் மரணமானார்கள். ரிஜாலும் சதக்கு மா அஹதுல்லாஹ் அலை, அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள். மின்ஹும் மையந்ததிர், இன்னும் சிலர் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற குர்ஆனுடைய வசனத்திற்கு ஏற்ற நபித்தோழர்கள் இவர்கள். அல்லாஹ் இந்த தியாகத்தில் இருந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. ஜஸாகுமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
0: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அய்யூப் அவர்கள்.
11: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் முதல் கட்டத்தில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இதுவரை நாம் செய்த நற்கர்மங்களை ஏற்றுக்கொண்டு அதன் கூலியை நிறைவாக நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள்வதோடு இனி மீதம் இருக்கின்ற நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு நோற்று நல்ல அமல்களை புரிகின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பை தேர்வு செய்து அதன் கீழ் பல்வேறு வகையான சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினத்தோடு நம்முடைய முதற்கட்ட விடைபெறும் பயணம் முடிந்து ஒரு இரண்டாவது ஒரு வாழ்க்கைக்கு நாமெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்து தயாராக உள்ளோம். பொதுவாக மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மூன்று கட்ட வாழ்வை தற்காலிகமாகவும் ஒரு வாழ்வை மரணமில்லாத ஒரு நிரந்தரமான வாழ்வாகவும் அல்லாஹு தாலா அமைத்துள்ளான். தாயினுடைய கருவறையில் ஒரு 10 மாத காலம் இருக்கிற வாழ்வு ஒரு வாழ்வு. இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஆயுள் காலத்தை தாங்கி ஒரு அற்ப காலம் வாழ்கிற வாழ்வு இரண்டாவது வாழ்வு. மூன்றாவது வாழ்வுதான் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு திரைமறைவு வாழ்வை அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்தினருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த மூன்று வாழ்வும் நிரந்தரமானதல்ல, காலங்களும் நேரங்களும் கொஞ்சம் கூட்டல் குறைவாக இருக்குமே தவிர நிரந்தரமான வாழ்வு என்பது மறுமைதான். இப்ப தாயினுடைய கருவறையில் வாழ்ந்த வாழ்வை எடுத்துக்கொண்டால் அது ஒரு 10 மாத கால வாழ்வு, 11 மாத கால வாழ்வு. உலகத்தில் வாழ்கிற வாழ்வு 70, 80, 90, 100 என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மூன்றாவது கட்ட வாழ்வு அது ஒரு குறிப்பிட்ட வருடத்தினுடைய வாழ்வு அல்ல. இந்த உலகத்தை எல்லாம் அல்லாஹு தாலா அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிற வரை உள்ள ஒரு வாழ்வு, ஒரு நியாயமான நீண்ட ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 102வது வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த வாழ்வை குறித்து இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்துகிறான். பாருங்கள், அல்ஹாக்குமுத்த காசர் அல்ஹாக்குமுத்த காசர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மனிதனுக்கு செல்வத்தை பெருக்க வேண்டும் என்கிற பேராசை உண்டு. அது எதுவரை? அவன் தன்னுடைய மன்னரையை சந்திக்கின்ற வரை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். உலகத்தில் மனிதனுடைய ஆசாபாசம் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று அவன் போகிற ஒரு சவக்குழி, ஒரு மன்னரை வாழ்வு உண்டுமே, அதுவரைதான் இவனுடைய ஆசாபாசங்கள் எல்லாம், ஆசைகள் எல்லாம் என்று அல்லாஹு தாலா மூன்றாவதாக மனிதன் செல்லுகிற இடத்தை இந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இனி ஒரு வசனத்தை பாருங்கள், 23வது அத்தியாயத்தின் 100வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த நாளை பற்றி, அந்த வாழ்வை பற்றி, அந்த மூன்றாவது கட்ட வாழ்வை பற்றி அல்லாஹு தாலா அது உங்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்வு என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? வமிம் வராஇஹிம் பர்ஸுன் இலா யௌமி யுபஸூன். இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் விடைபெற்றால் அல்லாஹ்வினுடைய முழு கண்காணிப்பில் ஒரு திரைமறைவு வாழ்வில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மூன்றாவது வாழ்வு என்பது ஜாதி மத பேதம் இல்லாமல் எப்படிப்பட்ட கொள்கையுடையவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நல்லடியார்களாக இருந்தாலும் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வை கண்டிப்பாக சந்தித்தாக வேண்டும். ஒரு நபரை தவிர, அந்த ஒரு நபர் யார்? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு அடியான் உயிர் நீத்தால் அல்லாஹு தாலா உடனே அந்த உயிரை கைப்பற்றி அதை ஒரு பறவை வடிவத்தில் மாற்றி
12: சொர்க்கத்திலேயே அல்லாஹு தஆலா நேரடியாக உலா விட்டு விடுவான். அவர்களுக்கு கபருடைய வாழ்வே கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிர் நீத்த அடியாருக்கு அப்படி ஒரு சிறப்புண்டு. அவர்களை தவிர மீதமுள்ள எல்லோருக்கும் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு என்பது கண்டிப்பாக உண்டு என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த பூமிக்கு மேல் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. இந்த பூமி பேசுகிற ஆற்றல் உடையது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் வரும் பொழுது, ஒரு நேரம் வரும் பொழுது இந்த பூமி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் என்பதற்கு திருக்குறானிலே ஆதாரம் உண்டு. அப்படிப்பட்ட பூமி இந்த பூமி. சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த பூமி நம்மை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கின்றது. கனிவர்க்கங்களை தந்து, நல்ல நல்ல விளைச்சல்களை தந்து, நல்ல நல்ல உணவுப் பொருள்களை தந்து, வானத்திலிருந்து பொழிகிற நீரை பத்திரமாக பாதுகாத்து சுவைமிக்க நீர்களை எல்லாம் நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் வீடுகளை அமைத்து வாழ்கிற வசதி வாய்ப்புகளை எல்லாம் இந்த பூமி நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் நீங்கள் விரும்பியவாறெல்லாம் நடமாடலாம், வாகனங்களிலே செல்லலாம், அப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு மேல் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எதற்காக? இந்த பூமிக்கு மேல் நீங்கள் நடமாடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த பூமி சாட்சி உங்களுக்கு சொல்ல போகிறது. அந்த பூமி உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், நீங்கள் வீட்டில் ஒரு ஆடு வளர்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஆட்டை அதிகம் அதிகம் பாசம் செலுத்தி, நேரத்திற்கெல்லாம் அதற்கு உணவு கொடுத்து, அதற்கு ஏதாவது நோய் வரும் பொழுது உடனே மருத்துவரிடத்தில் எடுத்து சென்று அதற்கு சிகிச்சை எல்லாம் பார்த்து, அன்போடு பாசத்தோடு ஒரு சிறிய ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்தி நீங்கள் ஆளாக்குகிறீர்கள். உலகத்திலே உண்டு, கோழி ஆடு எல்லாம் வளர்த்துகிறார்கள். வளர்ந்து வரும் பொழுது அந்த ஆடு உங்களை பற்றி என்ன நினைக்கின்றது? எஜமான் நம்ம இப்படி பாசத்தோடு வளர்த்துகிறாரே, எஜமான் நமக்கு ஒரு நோய் வந்தால் கூட உடனே கவனிக்கிறாரே, நம்முடைய எஜமான் தன்னுடைய பிள்ளையை நேசிப்பதை போல நம்மை நேசிக்கிறாரே என்று விசுவாசத்தோடு அதுவும் நம்மிடத்தில் வளர்ந்த ஆளாகிறது. ஆனால் வளர்க்கிற நம்முடைய எண்ணம் ஒன்று உண்டு. என்ன எண்ணம்? நேரம் வரும் பொழுது அழுத்து உண்ணுவது இல்லாமல் அந்த ஆட்டுக்கு யாராவது தங்க நகையோ ஆபரணங்களோ போட்டு அழகு பார்க்க போகிறோமா? இல்லை. சொத்துக்களில் ஏதாவது பங்கு கொடுப்பதற்காக வளர்க்கிறோம் அல்ல, நம்முடைய தேவைக்காக வேண்டி வளர்க்கிறோம். குறிப்பிட்ட நாள் வரும்போது அதை நாம் சமைத்து உண்ணுகிறோம். அறுக்கிற பொழுது ஐந்து அறிவுள்ள ஒரு ஆடு ஆறு அறிவு இருக்கிற நம்மிடத்திலே தோற்று போய் விடுகிறது, ஏமாந்து போய் விடுகிறது. இது யதார்த்தம். அப்படித்தான் இந்த பூமி உங்களை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கிறது. புத்திசாலித்தனமாக நடந்தால் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை இந்த உலகத்தில் நல்லவைக்காக வேண்டி பயன்படுத்தி வாழ்ந்தால் அந்த பூமி நமக்கு எப்படிப்பட்ட பூமியாக அமையும், இல்லாவிட்டால் அந்த பூமி எப்படிப்பட்ட கொடூரத்தன்மையோடு நம்மிடத்தில் நடக்கும் என்பதுதான் அந்த மூன்றாவது கட்ட வாழ்வினுடைய அடிப்படை. அல்லாஹ் 99வது அத்தியாயத்தின் 1 முதல் 5 வரை உள்ள வசனம், இதா ஜுல்ஜிலத்தில் ஆரலு ஜில்ஜாலகா, இந்த பூமி ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் தூக்கி தூக்கி வீசி வெளிப்படுத்துகிற நாள் அந்த நாள். அந்த நாளில் மனிதன் இந்த பூமிக்கு என்னானது, ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகிறது, அந்த பூமிக்கு அடியில் புதையுண்டு போன எல்லா மனிதர்களும் மேலே வந்து தூக்கி வீசப்படுவார்கள், இந்த பூமிக்கு என்னானது என்று மனிதன் கேட்பான். பூமி பேசுகிறது, யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா, அது தன்னுடைய செய்தியை அறிவிக்கும் இறைவனுடைய கட்டளையின்படி பூமி பேசும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த பூமிக்கு அடியில் கொண்டு போய் புதைக்கின்ற வாழ்வுதான் கபருடைய வாழ்வு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதுதான் ஃபர்சக்குடைய வாழ்வு. மனிதன் இந்த உலகத்தில் விடை பெற்று மரணித்து விட்டான் என்றால் அவனுக்கு அல்லாவின் புறத்திலே ஒரு வாழ் உண்டு. மறுமை நாளுக்கு முன்னதாக இயற்கையாக மரணித்து பூமிக்கடியில் தோண்டி புதைக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, எரித்து சாம்பலாகி அதை கொண்டு போய் குளங்கள் குட்டைகளிலே கொண்டு போய் கரைத்தாலும் சரி, வானத்திலே பயணம் செய்யும் பொழுது உடல்கள் எல்லாம் வெடித்து சிதறி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய மலைகளில் உருண்டு விழுந்து விலங்குகளுக்கெல்லாம் இரையாய் ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது கடல் பயணங்கள் செய்து கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கெல்லாம் இரையாகி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு திரை மறைவு வாழ்வு உண்டு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த வாழ்வை குறித்து தான் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் நண்பர்களே. தோழர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறான். இந்த வாழ்வில் ஒரு வழிகாட்டி நெறிமுறையையும் நமக்கு தந்திருக்கிறான். திருக்குறானும் அல்லாஹுனுடைய வாழ்க்கை வரலாறும் இந்த உலகத்தில் ஒரு பயிற்சி கட்டத்தில், ஒரு பயிற்சி கூடத்தில் பயிற்சி எழுதுகிற மாணவர்கள் நாம். சிலபஸாக பாடத்திட்டமாக குரானையும் ஹதீஸையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதை நம்முடைய வாழ்வை நடைமுறைப்படுத்தி சாட்சியாக

கவனித்து அதன்படி வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்துத்தான் உங்களுடைய இரண்டு கட்ட வாழ்வும் அமையப்போகிறது. அன்பர்களே, பொதுவாக இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்தோமோ, அதுபோல நம்முடைய மூன்றாவது கட்ட வாழ்விலும் நமக்கு ஒரு வீடு உண்டு. அந்த வீடு ஒரு இருள் சூழ்ந்த வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அது ஒரு இருள் சூழ்ந்த வீடு, பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த ஒரு வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் ஒரு பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் திடீரென அந்த பெண்மணி இறந்து போய்விட்டார்கள். இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யாராவது ஒரு ஆள் சக்ராத்துடைய நேரத்தில் இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினால், அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து அவருடைய மரணம் அவருக்கு ஏற்படுவதிலே இருந்து அவரை கொண்டு போய் அடக்கி இல்லம் திரும்புகிறவரை அங்கேயே நிற்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ஆரம்ப நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லி அவருக்கு ஒரு சிரமத்தை கொடுக்காமல் மரணப்பட்டால் மட்டும் செய்திகளை அறிவிப்பார்கள். அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நேரத்தில் வந்து குளிப்பாட்டுவது முதற்கொண்டு எல்லா காரியங்களிலும் நின்று ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது பின்னால் சென்று தொழுகை நடத்தி அடக்கம் செய்கிறவரை இருந்து திரும்ப வருகிறவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த நிலையிலும் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பள்ளியில் கூட்டி பெருக்கிய பெண்மணி பகல் நேரத்தில் வந்து பார்த்தா அந்த பெண்மணியை காணவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அழைத்து பணிக்கமர்த்தி அந்த பெண் எங்கே என்று கேட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், இரவு நேரத்தில் அந்த பெண் மரணித்து விட்டார்கள், நடுநிசி உறங்குகிற உங்களையே நாங்கள் தட்டி எழுப்பி தொல்லை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்களே குளிப்பாட்டி கபனிட்டு தொழுகை நடத்தி நாங்களே கொண்டு போய் அடக்கிவிட்டோம் என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயிரோடு வாழ்கிற காலத்தில் ஒரு இறை விசுவாசிக்கு தன்னுடைய இறுதிக்கட்ட துவா கிடைக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே அடக்கினீர்கள் என்று கேட்டார்கள். அடக்கிய இடம் காண்பிக்கப்பட்டது. அங்கே போய் நின்று கொண்டு தொழுது கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், கபருடைய வேதனைகளிலே இருந்து அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். காரணம், கபர் என்பது ஒரு இருள் சூழ்ந்த இடம். என்னுடைய பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹு தஆலா அதற்கு பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் அல்லாஹ் உண்டாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தி முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1742 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த மூன்றாவது நாம் வாழப்போகிற ஒரு வாழ்வு, அது ஒரு வீடு, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம், பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த இடம் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நமக்கு பாதுகாப்பு யார் என்பதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். உலகத்தில் குடும்பாதிகள் உண்டு, நண்பர்கள் உண்டு, யாரும் இல்லாவிட்டாலும் அண்டை வீட்டுக்காரர்கள், சமூக மக்கள், தெருவிலே உள்ளவர்கள் எல்லாம் இருப்பார்கள். நம்மை அடக்குவதற்கு தூக்கிச் செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று உங்களோடு வரும், ரெண்டு திரும்பிவிடும், ஒன்று உங்களோடு நின்றுவிடும். மூன்று எது? ஒன்று உங்களுடைய குடும்பத்தார்கள் தூக்கி வருவார்கள், உங்களுடைய சொத்து, நீங்கள் செய்த செயல்பாடுகள். அடக்கிய பிறகு உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய வாரிசுகள் பங்கிட்டு விட்டு எடுத்து சென்று விடுவார்கள். குடும்பத்தினர்கள் எல்லாம் திரும்ப வந்து விடுவார்கள். உங்களுடைய செயல்பாடுகளோடு அந்த வீட்டிலே நீங்கள் தங்கி கொண்டிருப்பீர்கள். அப்போ அதற்கேற்றவாறு தான் மதிப்பெண் போடப்படும் என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்பர்களே. அப்படியானால் அங்கே என்னென்னலாம் காரியம் நடைபெறுகிறது, அங்கே கேள்வி கணக்குகள் உண்டு. மறுமையில் அல்லாஹு தஆலா துல்லியமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹு தஆலா எடுத்து அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் விசாரிக்கக்கூடிய நாள் மறுமை நாள். அது ஒரு தனி விசாரணை, அது அல்லாஹ்வுடைய விசாரணை. கபரிலும் ஒரு சில விசாரணைகள் உண்டு. அந்த கபரு கூட உங்களுக்கு மிக விசாலமான வீடாக உங்களுக்கு காட்சி தரும். அந்த கபரில் கூட சொர்க்கத்தினுடைய வாசங்கள் எல்லாம் நுகருகின்ற வகையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். அந்த கபரில் கூட சொர்க்கத்து ஆடைகள், உங்களுக்கு அழகான ஆடைகள் எல்லாம் உங்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த கபரில் கூட குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டு விட்டு திரும்ப வரும் பொழுது அல்லாஹு

0: பார்த்தால் ஒரு ஆளை உங்களுக்கு அழகான தோற்றத்தை உடைய, அழகான முகத்தை உடைய ஒரு ஆளையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களோடு அமர்த்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த ஒரு வாழ்வுக்காக வேண்டி எதையும் இந்த உலகத்திலே செய்ய நாம் தயாராக வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். அல்லாஹு தாலா அதற்காக வேண்டிதான் வாழ்வையும் மரணத்தையும் சோதனையாக தந்திருக்கிறேன், உங்களில் நல்லவர்கள் தீயவர்கள் யார் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுதான் அந்த வாழ்வன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் யாரையாவது அடக்கினால் அடக்கிவிட்டு உடனே திரும்ப வந்து விடாதீர்கள். காரணம், அது சாதாரண இடம் அல்ல. அந்த அடியானுக்கு நல்ல ஒரு தைரியம் கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல ஒரு மன அமைதி கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன காரணம்? கேள்வி கணக்கு கேட்போய் பொழுது வருவார்கள். வருகிறவர்கள் எப்படி வருகிறார்கள் என்பது தனி விஷயம். கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது, அல்லாஹுவே மன அமைதியோடு உறுதிமிக்க நெஞ்சோடு தைரியமாக இருந்து பதில் சொல்லுகிற ஆற்றலை யா அல்லாஹ் அவருக்கு நீ வழங்கு என்று அடக்கிய நபருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட இடம் அந்த இடம். மனிதருக்கு மன அமைதியும் தைரியமும் தேவை அந்த மூன்றாவது கட்ட அந்த வீட்டில் வசிப்பதற்கு. சஹாபாக்கள் எல்லாம்
1: நேரம் சரியாக காலை 9 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: சஹாபாக்கள் மன்னரைகளை சந்திக்கின்ற நேரங்களில் எல்லாம் தாடி நினையக்கூடிய அளவுக்கு அழுவார்களாம். என்ன காரணம்? அந்த இடம் அவ்வளவு மோசமான இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை குறித்து, நான் பார்த்த மோசமான இடங்களில் அது போன்ற ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹதீஸிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட அந்த இடத்தை அல்லாஹுனுடைய ரசூலும் சஹாபாக்களும் எப்படியெல்லாம் அஞ்சு நடந்தார்கள் என்பதை தொடர்ந்து கேளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள், திருமதியில் இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள் மக்களோடு செல்லும் பொழுது எங்காவது ஒரு கபரை பார்த்தால் ஓடிப்போய் அந்த கபருக்கு பக்கத்திலே போய் நிற்பார்கள். நின்று அவர் கதறி கதறி அழுவார்கள். ஒரு நாள் தோழர்கள் கேட்டார்கள், சொர்க்கம் நரகம் மறுமை விசாரணை இதை பற்றி பேசும் பொழுது, கேள்வி உறும் பொழுது அழுகாத நீங்கள், இதை பற்றி சொல்லும் பொழுது ஏன் இப்படி நீங்கள் அழுகிறீர்கள் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினுடைய அந்த வாழ்வினுடைய துவக்கம் தான் இந்த வாழ்வு, கபருடைய வாழ்வு. அந்த வாழ்வு யாருக்கு வெற்றி அடைந்ததாக அமைந்ததோ அவர்கள் மறுமையில் வெற்றி அடைந்து விட்டார்கள். யாருக்கு அந்த வாழ்வு மோசமான வாழ்வாக அமைந்ததோ அவர்கள் மறுமையிலே நஷ்டவாளி ஆகிவிடுவார்கள். ஆகவேதான் இந்த வாழ்வை குறித்து நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நினைவு கூறுகிறேன், அஞ்சுகிறேன். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்த மோசமான காட்சிகள் இடங்களை விட இந்த இடம் ரொம்ப பாரதூரமானது. இந்த கபரை காட்டிலும் ஒரு பாரதூரமான பயங்கரமான மோசமான உள்ளத்தையே நடுநடுங்க வைக்கின்ற ஒரு காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற இந்த மன்னரை வாழ்வை தவிர எதையும் நான் பார்த்ததே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட இடம் அந்த மூன்றாவது இடம். நாம் விடைபெற்று பயணம் செய்து மீண்டும் ஒரு பயணத்திற்கு தயாராகிற பொழுது தங்குகிற இடம் அந்த ஃபர்ஸக்குடைய இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த இடத்தை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கேளுங்கள் தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசி மரணித்து போனால், அவரை குறித்து முதல் கட்டத்தில் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அந்த மூன்றாவது கட்ட அந்த மன்னரை வாழ்வு ஃபர்ஸக்குடைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசியை கொண்டு போய் அடைக்கினால் என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். என்ன நடைபெறுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505வது நபிமொழி, அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 17803வது நபிமொழி, திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 991, 992 சொல்லப்போகிற சம்பவங்கள் அந்த மூன்று கிதாபுகளிலும் தொகுத்து இமாம்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல அடியானை கொண்டு போய் அடக்கிய உடனே அல்லாஹு தாலா நல்லவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு வானலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும். வானலோகத்தில் இல்லியூன் என்கின்ற நல்லவர்களுடைய பதிவு புத்தகத்தில் அது பதிவு செய்யப்பட்ட உடனே வானத்தில் இருந்து ஒரு சப்தம் வருகிறது, அந்த உயிரை அவருடைய உடம்பிலே கொண்டு போய் நீங்கள் சேர்த்துங்கள். இப்போ நம்ம போய் அடக்கின உடனே அந்த உடம்பிற்கு அந்த உயிர் திரும்ப வருகிறது. இரண்டு மலக்குமார்கள் அங்கே வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அடக்கிய உடனே நடைபெறுகிற சம்பவத்தை பாருங்கள். அந்த இரண்டு மலக்குமார்கள் எப்படி இருப்பார்களாம்? உயிர் பறிக்கப்படும் பொழுது நாம் ஒரு இரண்டு மலக்குமார்களை பார்த்தோம், கொஞ்சம் மலக்குமார்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அவர்கள் எல்லாம் கருநிறத்து முகத்தை உடைய நீல நிற கண்களை உடைய மலக்குமார்கள். உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில் உள்ள மலக்குமார்களை நாம் பார்த்தோம். அந்த வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்கிறார்கள், முகம் கருத்து கண்களெல்லாம் நீல நிறமுடைய இரண்டு வானவர்கள் வருவார்கள். அவருடைய பெயர் முன்கர் நக்கீர் என்கிற இரண்டு வானவர்கள் வருவார்கள். வந்தமர்ந்து என்ன கேட்பார்கள்? வந்தமர்ந்து அந்த நல்லடியாராக இருந்தால் அவரிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, உம்முடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதர் யார். மூன்று கேள்வி. இந்த தூதர் யார் என்பதில் மட்டும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505 நபிமொழியில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உருவத்தையே காண்பித்து இவர் யார் என்று கேட்பார்கள் என்றும் இடம்பெறுகிறது. இந்த மூன்றுக்கும் இறை விசுவாசிகள் சொல்லுகிற பதில், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை வணங்கி வழிபட்டு வந்தவன் நான், ஏகத்துவத்தை நிலைநாட்டி இணை வைத்தலுக்கு எதிராக போராடி என்னுடைய எல்லா வணக்கங்களையும் அந்த ரப்புக்காக வேண்டி செய்தவன் நான், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். உன்னுடைய மார்க்கம், உலகத்தில் நான் வாழ்ந்த எனது ஊரில் எனது பகுதியில் எத்தனையோ ஆன்மீகங்கள் உண்டு, வழிமுறைகள் உண்டு, மதங்கள் உண்டு, மார்க்கங்கள் உண்டு, ஆனால் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். காரணம், அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். தூதர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய மார்க்கம் அந்த மார்க்கமாகவே என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். சரி, இவர் யார்? இவர்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று அந்த இறை விசுவாசி சொல்லுவாராம். உடனே அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள். உடனே வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது. அல்லாஹ்வுடைய பேச்சை ஒவ்வொரு இறை விசுவாசியும் கபரிலே வைத்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹு தஆலா வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருமாம், என்ன வருமாம், அந்த அடியான் ஒரு சத்தியவான், அவன் மிகப்பெரிய ஒரு உண்மையாளன், ஆகவே அவனுக்கு நீங்கள் சொர்க்கத்து ஆடைகளை அவனுக்கு நீங்கள் அணிவியுங்கள், அவன் இனி கியாம நாள் வரை வசிக்க போகின்ற அந்த வீட்டில் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை அவனுக்கு நுகரச் செய்யுங்கள், அந்த வீட்டை அவனுக்கு கொஞ்சம் விசாலமாக்குங்கள். கொண்டு போய் அடக்கி இருப்பார்கள், நம்முடைய உடம்பு போற அளவுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும், அந்த வீட்டை அவனுக்கு நீங்கள் விசாலமாக்குங்கள் என்று சொல்லப்படும். உடனே சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுமாம், நறுமணங்கள் எல்லாம் அந்த கபரை நோக்கி வீச ஆரம்பிக்குமாம். அந்த கபர் 70x70, இந்த பள்ளி இன்றைக்கு 35 அடி இருக்கும், இதே போல ஒரு 35 அடி, இதே போல ஒரு 70 அடி, 70x70 அந்த மன்னரை விசாலமாக அவருக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு இறை விசுவாசியாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இப்பொழுது இந்த அடியான், மாணவர்கள் இந்த பதிலை எல்லாம் கேட்ட பிறகு, நீ இப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்தாய் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். மாணவர்கள் திரும்ப சென்றவுடன் மிக மிக அழகான தோற்றத்தோடு, பார்ப்பதற்கு கண்ணை கவருகின்ற மிகுந்த அழகான ஒரு தோற்றத்தோடு, அவர் இனி கியாம நாள் வரை வசிக்க போகின்ற அந்த கபரை நோக்கி நடந்து வருவதை அந்த அடியார் பார்க்கிறார். அவர் வரும்பொழுது சொல்கிறார், உமக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், உனக்கு நற்செய்தி, நீ நல்லவருடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டாய், உனக்கு சொர்க்கம் என்று சொல்லப்படும். உடனே அந்த அடியான், இவ்வளவு அழகான தோற்றத்தையுடைய நீங்கள் யார் என்று இவர் கேட்கிறார், மௌத்தா போனவர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகத்தில் நல்ல நல்ல அமல்களை தேர்ந்தெடுத்து செய்தீர்களே, அந்த நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா எனது உருவில் மாற்றி உனக்கு அருகில் அமர வைத்திருக்கிறான். அவர் பேசுகிறார், எதுவரை, கியாம நாள் வரை. நமக்கு இது என்ன பிரச்சனை என்பவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டில் உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக, இந்த உலக அளவில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நாம் இருந்தோமோ, அதைவிட 3 மடங்கு சந்தோஷத்தை அல்லாஹு தஆலா மன்னரை வாழ்வில் நமக்கு தருகிறான். அப்படி தர வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஹராம் ஹலால்களை பேணி நடத்திருந்தல் அவசியம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் தாங்கி பொறுமையோடு வாழ்ந்திருத்தல் அவசியம். இந்த உலகத்தில் நமக்கு வீட்டில் ஏசி இருந்தால் போதாது, இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாளிகை இருந்தால் போதாது, 3வது கட்ட அந்த வாழ்வு சொன்ன இந்த நபிமொழிப்படி நம் எல்லோருக்கும் அமைந்திருத்தல் வேண்டும். அது மிக மிக முக்கியம் அன்பர்களே. அடுத்தது பாருங்கள், அந்த இறை விசுவாசி மென்மேலும் சந்தோஷம் அடைவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவருக்குரிய சொர்க்கத்தில் அவருக்குரிய இடத்தை அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருப்பானே, அதை தினசரி காலையிலும் மாலையிலும் அவரை தட்டி தட்டி அவரை எழுப்பி அந்த இடத்தை அல்லாஹு தஆலா காண்பித்துக் கொண்டே இருப்பான். இதுதான் உங்களுடைய இடம். திருமதியில் 992 நபிமொழி, காலையிலும் மாலையிலும் அந்த இறை விசுவாசி மறுமை நாளில் அவருக்குரிய இடத்தை பார்ப்பார், சொர்க்கத்தினுடைய இடத்தை பார்த்துக் கொண்டே இருப்பார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இப்படியெல்லாம் அந்த இறை விசுவாசிக்கு அந்த மண்ணறையில் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தவுடனே அவர் திடீரென வானவர்களிடத்தில் சொல்கிறார், வானவர்களே, நான் செய்த அமலுக்காக வேண்டி அல்லாஹு தாலா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை, இந்த கபருடைய வாழ்வில் பரிசக்கூடிய வாழ்வில் அல்லாஹ் தந்தானே. சொர்க்கத்தை பார்க்கிறேன், சொர்க்கத்து ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது, சொர்க்கத்துடைய நறுமணம் வீசப்படுகிறது. அடக்கிய இடத்தை காட்டிலும் அதி விசாலமான இடத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி. ஆகவே என்னை அடக்கிய பிறகு வீட்டிலே உள்ளவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள், போய் சொல்லி சந்தோஷமா தான் இருக்கிறேன், நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருங்க, போய் சொல்லிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி உண்டுமா? நல்லடியார்கள் கேட்பார்களாம். உடனே மலக்குமார்கள், புதிய மணமகனை போல நீங்கள் உறங்குங்கள், அல்லாஹ் உங்களை எழுப்புகிற நாள் வரை என்று சொல்லி அவர்களை உறங்க செய்ய வைப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இந்த உயிர் தியாகிகள் உயிர் பறிக்கப்பட்டு அவருடைய உயிரை தங்கத்தாலான குருவியை போல அல்லாஹ் மாற்றி சொர்க்கத்திற்குள் உலாவ விடுவானாம். அந்த குருவிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுமா? என்னையா அல்லாஹ், எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசு எவ்வளவு பெரிய ஒரு பரிசு, எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம் என்று அந்த குருவிகள் பேசுமாம். அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்பானாம், ஏதாவது வேண்டுமா, ஏதாவது வேண்டுமா என்று. மூன்றாவது முறையாக அவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் திரும்ப எங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு மரணிக்க வேண்டும் என்கிற வாய்ப்பை கேட்பார்கள். அல்லாஹு தஆலா அது முடியாது என்று அல்லாஹ் தடுத்து விடுவான். சரி, எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த சிறப்பான இந்த வாய்ப்பை எல்லாம் எங்களுடைய குடும்பத்தாருக்காவது போய் சொல்லிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி உண்டுமா? உடனே அல்லாஹு தஆலா, வேண்டாம், இந்த செய்தியை வீட்டுக்கு சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே, தூதரின் மூலமாக நான் சொல்லுகிறேன். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறான், நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா இறந்த பிறகு கொடுத்திருக்கின்ற உயர் அந்தஸ்தை அல்லாஹு தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருக்குர்ஆனிலும் நமக்கு விளக்கி சொல்கிறார். அப்படியானால் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு நல்லவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு அம்சங்களுடையதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வாழ்வு நமக்கு சிறப்படைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா தூதரை அனுப்பி வேதத்தை கொடுத்து அறாம் ஹலால்களை நமக்கு தெளிவாக்கி இதன்படி நடங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இபாதத்துகளை செய்யுங்கள், இப்படியெல்லாம் தவறுகள் செய்தால், பாவங்கள் செய்தால் உடனே அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் வருத்தப்பட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் மீண்டு வந்தால் அந்த வாழ்வு உங்களுக்கு சிறப்புடைய வாழ்வாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வாழ்வுக்காக வேண்டிதான் இந்த உலக வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய லட்சியம். இளைஞர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், வழிகட்டு போவதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கிற உலகம் இந்த உலகம். இந்த அந்த இளமை பருவத்தை தாண்டி விட்டாலே ஏகதேசம் நரகத்தை கடந்த மாதிரி. அந்த வாழ்வு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கப்பட வேண்டிய வாழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலை குறித்து சொல்லும் பொழுது இளமை பருவத்தை சொன்னார்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் அல்ல, எந்த ஒரு இளைஞன் அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைக்கிறானோ அவனுக்கு நிழலே இல்லாத அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் மட்டுமே இருக்கின்ற அந்த மறுமை நாளில் அவருக்கு அந்த நிழல் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த இளமை பருவம் ரொம்ப ஜாக்கிரதை. அந்த பருவத்தில் தான் அனைத்து தீமைகளையும் செய்ய தூண்டுகிற மனம் விரும்புகிற வயது. அதை மட்டும் தாண்டி விட்டால் அந்த இளமை பருவத்தை மட்டும் இபாரத்து செய்ய அல்லாஹ்வுடைய மார்க்க வளர்ச்சிக்கு பாடுபட நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அணிகளிலே இருந்து பங்களிப்பு செய்ய நாம் அந்த இளமை பருவத்தை பயன்படுத்தினால் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்வுகள் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். அல்லாஹு தஆலா அந்த மன்னரை வாழ்வை நபிமார்களுக்கு எப்படி அமைத்திருக்கிறான் தெரியுமா? நபிமார்களுக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. என்ன விதிவிலக்கு? இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மண்ணறையை தோண்டினாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடம்பு அப்படியே இருக்கும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமிக்கு எங்களுடைய உடலை, தூதர்களுடைய உடலை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், மண் அரிக்காது. இப்ப தோண்டினாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம். ஆகவேதான் சிறிய ஒரு குறிப்பு, துருக்கியினுடைய ஆட்சியின் கீழ் சவுதி அரேபியா இருந்த பொழுது ஒரு சில விஷமிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட அந்த மதீனா மஸ்ஜித் நபவிக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சுரங்கப்பாதை தோண்டி வீடியோ கேமராவோடு மிகுந்த ஒரு சூழ்ச்சி செய்து சுரங்கப்பாதை தோண்டி அருகில் வருகிற நேரத்தில் அரசாங்கம் கண்டெடுத்து அவர்களை சுட்டு கொன்ற பிறகு, இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் எப்படி இருக்கிறது தெரியுமா? 5-10 கிலோமீட்டர் தொலைவிலே ஈயம் இரும்பு போன்ற கடுமையான பொருள்கள் எல்லாம் காய்ச்சி ஊற்றப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்திருந்தா என்ன ஆகும்? அல்லாஹ்வை யாராவது வணங்கியிருப்பார்கள் அந்த சமூகத்தில்? ஆட்டையும் மாட்டையும் குதிரையையும் கோழியையும் குரங்கையும் வழிபடுகிற, தர்காவாக வைத்து வழிபடுகிற இந்த மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போட்டோ கிடைச்சிருந்தா என்னத்துக்காகும்? தௌஹீதில் ஒரு மனிதன் இல்லாமலாயிருப்பான். அல்லாஹு தாலா, ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், மன்னரை வாழ்வை பொறுத்தவரையில் நபிமார்களுக்கு என்று தனி அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமான ஒரு மலக்கையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அந்த மலக்குடைய பணி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எங்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யாராவது சலவாத்து சொன்னால், அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைதலா இப்ராஹிம வஆலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்தலா இப்ராஹிம வஆலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த சலவாத்தை ஒரு முறை ஓதினால் 10 நன்மை உங்களுக்கு. ஓதி வருகிற அன்பர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிந்துரை மறுமையில் உண்டு, இதெல்லாம் சிறப்பு. ஆனால் இப்போ நான் ஓதணும் பார்த்தீங்களா, உடனே இந்த மலக்கு இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு தூதரே உங்களின் மீது ஒருவர் சலாம் சொல்லி இருக்கிறார் என்று அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போய் எத்தி வைக்கிற பணியை ஒரு மாணவர் செய்து கொண்டே இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபிமார்களுக்கு தனி அந்தஸ்து. இது போக புகாரியில் உஹது போரினுடைய பாடத்தில் சமீபத்தில் நான் கண்ட ஒரு நபிமொழியை பாருங்கள். அப்பொழுது பார்த்து ஆச்சரியப்பட்டேன். காரணம், அல்லாஹ் நாடினால் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்பதற்கு ஒரு உதாரணம் அந்த நபிமொழி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லா, இவர் உஹது போரில் இறந்து போய்விட்டார். உஹது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எப்படி அடக்கினாரு? ஒரு ஆளுக்கு ஒரு கபர் கிடையாது. 8 பேர், 10 பேர், 4 பேர், 5 பேர் கிடைக்கிற ஆளுகளை எல்லாம் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கபரில் வைத்து அடக்கினார்கள். அலங்கோலமாக இருந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற சஹாபாக்களை எல்லாம் கண்டெடுத்து 4 பேர், 5 பேர், 8 பேர், 10 பேர் இப்படி எல்லாம் ஒரே குழியிலே போட்டு அடைக்கினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை அப்துல்லா இறந்தவுடன் இப்படி 4 பேர், 5 பேர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்குவதை அவர் மிகுந்த சங்கடத்தோடு அந்த நேரத்தில் சகித்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. 4 மாதம் பொறுத்து, ஹதீஸில் வருகிற வாசத்தை பாருங்கள், ஜாபிர் அவர்கள் 4 மாதம் பொறுத்து திரும்ப போய் தந்தையை எடுத்து தனியாக அடக்குவோமே என்று சொல்லி அவர் அந்த கபரை தோண்டுகிற சம்பவம் தான் புகாரியில் உஹது போர்க்களத்தினுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். 4 மாதம் பொறுத்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை போய் தோண்டி பார்த்தால் எப்படி அடக்கினார்களோ அதே போன்று இருக்கிறார்களாம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து. இப்படி அந்த வீட்டை, அந்த இடத்தை, ஃபர்ஜக்கூடிய வாழ்வை அல்லாஹு தஆலா நினைத்தால் இறை விசுவாசிகளுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அந்தஸ்துகளை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிற இடம் அந்த இடம். அதே நேரத்தில் தீயவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை பாருங்கள். அங்கு நல்லவர்களுக்கு எப்படி சுப செய்தியாக பறந்து விரிந்த ஒரு விசாலமான ஒரு வீடாக சொர்க்கத்துடைய காற்றுகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்பட்டு சொர்க்கம் காலையிலும் மாலையிலும் காண்பிக்கப்பட்டு துணைக்கு ஒரு ஆளையும் அல்லாஹு தஆலா அமர்த்தி சாந்தி சமாதானம் சொல்லி நற்செய்தி சொல்லி அந்த பூமியும் அவருக்கு ஏற்றவாறெல்லாம் அவருக்கு வசப்பட்டு சந்தோஷமாக கியாம நாள் வரை நல்லவர்களுக்கு அல்லாஹுத்தால் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறானோ, அதே போல அந்த இடத்தில் மிக மோசமான தண்டனைக்குரிய இடம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1025 1027 இரண்டு நபிமொழிகளையும் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த கபரில் வேதனை நடப்பதை அல்லாஹு தஆலா அறிவித்து கொடுக்காத ஒரு நேரம் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு நேரம். ஒரு யூத பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து சவக்குழியில் வேதனை அளிக்கப்படும் என்று ஒரு யூத பெண்மணி ஆயிஷா அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். சொல்லுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வருகிறார்கள். வந்து பார்த்தால் சவக்குழியில் வேதனை செய்யப்படுகிறோம் என்று யூத பெண்மணி சொல்லுகிறாள். முன்னால் உள்ள வேதத்தை படித்த அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்குற்று போய் பயந்து நடுநடுங்கி போய், அது யூத பெண்மணிகளுக்கு தான், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள். ஆயிஷா அவர்கள் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், ஆயிஷாவே மண்ணறையில் வேதனை உண்டு, அல்லாஹு தஆலா எனக்கு ஜிப்ரீல் மூலம் அறிவித்தான். ஆகவே ஒவ்வொரு ஐங்கால தொழுகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணறை வேதனைகளிலிருந்து பிரார்த்தனை செய்பவராக இருந்தார்கள் என்று ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இனி ஒரு நபிமொழியை பாருங்கள். யூத கிழவிகள் ரெண்டு பேர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து, நீங்கள் சவக்குழிகளில் வேதனை செய்யப்படுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உடனே ஆயிஷா அவர்கள், எனக்கு இதெல்லாம் மனதுக்கு ஏற்பதாக தெரியவில்லை, இதெல்லாம் மறுமையில் தானே தண்டனை, அதான சவக்குழியில் வேதனை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஆமாம் உண்மைதான், வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி அதற்கு பிறகு தொழுகையில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹ்வே கபருடைய வேதனையிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதுவதை கடமையாக்கினார்கள் என்று முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5503 நபிமொழியாக பார்க்கலாம், 1028 நபிமொழியாகவும் பார்க்கலாம். கபரில் வேதனைகள் உண்டு. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு சேர்ந்து ஒரு நாள் பயணம் செய்து வந்து கொண்டிருந்த நேரம் கழுதையின் மீது ஏறி, அந்த கழுதை ஒரு கபருக்கு அருகில் வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே கீழே விழுந்து விடுவார்களோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு அது துடிதுடித்து ஓட ஆரம்பித்தது. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் நாம் பார்த்தோம், மன்னரையினுடைய வேதனை, கெட்டடியார்களுடைய வேதனை, அவர்கள் போடுகிற சப்தம் எல்லாம் மனித ஜின்ஜினங்களை தவிர எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு தஆலா கேட்கும்படி செய்திருக்கிறான். கழுதை ஓட ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே விழுந்து விடுவாரோ என நாங்கள் எண்ணினோம். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் கீழே இறங்கி இந்த மண்ணறையில் யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், யூதர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த வேதனையை நான் எப்படி உணர்கிறேனோ அதே போல நீங்களும் உணர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்திருப்பேன். ஏன் செய்யவில்லை தெரியுமா? அப்படி நீங்கள் அந்த அவர்களுடைய அலறல் சப்தத்தை, வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற அந்த சப்தத்தை நீங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தால் யாராவது மரணித்தால் கொண்டு போய் அடக்கவே மாட்டீர்கள். ஆகவே நான் அல்லாஹ்விடத்தில் அந்த துவா செய்யவில்லை. அப்படிப்பட்ட கொடூரமான இடம் அந்த இடம். ஆகவே நீங்கள் குழப்பத்திலே இருந்து துவா செய்யுங்கள், மன்னரை வேதனையிலே இருந்து துவா செய்யுங்கள், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலே இருந்து துவா செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 5503 நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில் அந்த மண்ணறையில் நடக்கக்கூடிய அந்த அதாபுகளை பற்றி, வேதனைகளை பற்றி, கொடுமைகளை பற்றி, சித்திரவதைகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டார்கள். வஹி வந்த பிறகு எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜித் நபவி குலுங்குகிற அளவுக்கு சஹாபாக்கள் கதறி கதறி அழுதார்களாம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வெளியே வந்து நான் பார்த்தேன், சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பேச்சை முடித்த நிலையில் இருந்தார். எல்லோரும் எழுந்து போகும் பொழுது ஒரு தோழரை அழைத்து, என்ன நிலக்கிறது இங்கே, ஏன் எல்லோரும் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், மன்னரையினுடைய வேதனைகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு விளக்கி கொண்டிருந்தார்கள் என்கிற ஒரு செய்தி அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்க புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் பார்க்க முடிகிறது அன்பர்களே. அப்படியானால் அது நல்லவர்களுக்கு நல்வாழ்த்து சொல்லுகிற ஒரு இடமாகவும் தீயவர்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய இடமாகவும் அந்த இடம் அமையும் என்பதில் மாட்டுக்கருத்தே கிடையாது அன்பர்களே. ஆகவேதான் அல்லாஹும இன்னி அவுது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரலான தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் அந்த கபருடைய வேதனைகளிலே இருந்து பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் நமக்கு முன்னால் மரணித்து போன ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணித்து போன அவர்களுடைய மன்னரை வாழ்வுக்காக வேண்டியும் நாம் நம்முடைய துவாவில் அந்த சகோதர சகோதரிகளையும் இணைத்துக் கொள்வது நம்முடைய கடமை. அல்லாஹுவே அவருடைய பாவங்களை ஆழங்கட்டி நீரால் கழுவி நீ தூய்மைப்படுத்தியா அல்லாஹ், கபரை விசாலமாக்கி கொடு அல்லாஹ், சொர்க்கத்து காற்றை வீச செய்து சொர்க்கத்து ஆடை அணிவிப்பதாக சொன்னாயே அந்த அந்தஸ்துகளை எல்லாம் அவருக்கு வழங்கியாலா, அவருக்கு அழகான தோற்றத்தையுடைய ஒரு மனிதனை நல்லமிழ் செய்த அந்த மனிதனை அந்த மனிதனுக்கு அந்த அழகான தோற்றத்தையுடைய ஒரு அடியானை பாதுகாப்பாக வைப்பதாக சொன்னாயே அந்த ஏற்பாட்டையும் அவருக்கு நீ செய்து கொடுயாலா. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்து போன ஏகத்துவத்தை பின்பற்றி மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்ட எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுயாலா என்று துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய மரணத்தை முஸ்லிமான மரணமாக அமைக்க, மன்னரை வாழ்வு சிறந்த வாழ்வாக அமைய, எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தில் ஒரு அடியான் வெற்றி பெற்று விட்டால் மறுமையில் நிச்சயம் அவன் வெற்றி பெற்று விடுவான், அதுதான் மறுமையினுடைய துவக்க வாழ்வு, ஆரம்ப வாழ்வு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த வாழ்வு திறம்பட அமைப்பதற்காக வேண்டி இந்த வாழ்வை சிறப்பான அடிப்படையில் அமைத்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கெட்டடியார்கள் அங்கு படக்கூடிய அதாபுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் என்ன என்பதையும் எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தௌவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில்
0: வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு.
3: கேட்க தவறாதீர்கள்.
0: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அஹமது ரசாதி அவர்கள்.
4: கரீம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أوفوا بالعقود أحلت لكم بهيمة الأنعام إلا ما يطلى عليكم غير محل الصيد وأنتم حرم إن الله يحكم.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
5: glitz.lk உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0-843.
6: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
5: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
7: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: கொஞ்சம் பாருங்கள், 3வது ஆயத்தை பார்க்கும் பொழுது அல்யௌமா அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லகுமுல் இஸ்லாம தீனா. சூரா மாயிதாவுடைய 3வது வசனம் என்ன தெரியுமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது இறக்கப்பட்ட ஆயத் இந்த ஆயத்து தான். அதாவது ஒரு யஹூதி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து கேட்டார், இந்த ஆயத் மாத்திரம், இந்த அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி ورضيت لكم الاسلام دينا. இன்றைய நாள் நாம் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்தேன் அல்லாஹ் சொல்கிறார். அல்யௌம இன்றைய நாள், அக்மல்து லகும் தீனகும் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து விட்டேன். 3வது வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விடயங்களை பற்றி பேசியிருக்கிறான் இந்த ஆயத்திலே. முதலாவது அக்மல்து, இரண்டாவது அத்மம்து, 3வது ரதீது. இந்த ஆயத் இறங்கிய நாள் எங்களுக்கு தெரியுமாக இருந்தால், அந்த யஹூதி சொன்னார், அந்த நாளை நாங்கள் பெருநாளாக தேர்ந்தெடுப்போம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த யஹூதியை பார்த்து சொன்னார்கள், இன்னி லஅலமு ஐய யௌமின் நஸலத் ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத் இறங்கிய அந்த நாளை நான் அறிவேன். நஸலத் யௌம அரஃபா, இந்த ஆயத் இறங்கியது எப்பொழுது தெரியுமா? அரஃபாவுடைய நாளை. அது மாத்திரமல்ல, ஃபி யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாளையில் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினார். சகோதர சகோதரிகளே, சூரத்துல் மாயிதாவை நீங்கள் ஓதிக்கொண்டு செல்லும் பொழுது இந்த ஆயத் மூன்றாவது ஆயத்தாக எங்களுக்கு வரும். இந்த ஆயத் கல்புக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய முக்கியமான ஆயத்து தான் இந்த ஆயத். இந்த சூரா மாயிதா என்பது ஹலால் ஹராம் சம்பந்தமாக கடைசியாக இறக்கப்பட்ட சூரா இதுதான். 112வதாக இறக்கப்பட்ட சூரா, இதில் ஹலால் ஹராமை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார், சட்டதிட்டங்களை பத்தி பேசியிருக்கிறார். இந்த சூரா மாயிதாவுடைய 2வது வசனத்தையே நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அல்லாஹ் சொல்கிறான், நல்லதுக்கு உதவி செய்யுங்கள், தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல விடயம் தக்குவாவுடைய விடயங்களுக்கு உதவி செய்யுங்கள், கெட்ட விடயம் பாவத்துக்கு உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இமாம் அபு மைசரா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இந்த சூரத்துல் மாயிதாவில் சகோதரர்களே 18 ஃபர்துகள் இருக்கிறது. இந்த சூரா மாயிதாவில் மாத்திரம் 18 வகையான ஃபர்துகள் இருக்கிறது. என்னென்ன ஃபர்துகள் இருக்கிறது? உதாரணமாக முதலாக அறுப்பதுடைய சட்டதிட்டம். ஏனென்றால் இந்த சூரா மாயிதாவை ஓதும் பொழுது கொஞ்சமாவது எங்களுக்கு விளங்க வேண்டும். முதலாவது என்ன சட்டதிட்டம்? அறுப்பது, அறுத்து சாப்பிடுவது, தபாய. 2வது சட்டமாக, அதாவது யூத கிறிஸ்தவ பெண்களை ஒரு முஸ்லிம் திருமணம் செய்ய முடியுமா? 2வதாக. 3வதாக வுதுவுடைய சட்டம். 4வதாக குளிப்புடைய சட்டம். 5வதாக தயம்மத்துடைய சட்டம். 6வது தீர்ப்பு வழங்கும் பொழுது நீதமாக நடக்க வேண்டும் என்ற விடயம். 7வதாக களவெடுத்தால், கொள்ளையடித்தால் அவர்களுக்கு கை வெட்டப்பட வேண்டும் என்ற சட்டம் இந்த சூராதான் பேசுகிறது. அடுத்தது 9வது, 8வது கொள்ளையடித்தது, 9வது களவெடுத்தது, 10வது சத்தியம் செய்து சத்தியத்தை உடைத்தால் என்ன கஃபாரா கொடுக்க வேண்டும், சத்தியம் செய்து சத்தியத்தை உடைத்தால் என்ன செய்ய வேண்டும், அதற்குரிய சட்டதிட்டங்கள் என்ன என்பதையும் இந்த சூரா தான் பேசுகின்றது. அல்லாஹ் இந்த சூரா மாயிதாவில் தான் ஒருவர் சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை உடைத்தால் என்ன செய்ய வேண்டும், அதாவது 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அல்லது அவர் ஆடை கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும், அல்லது 3 நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற சட்டதிட்டம் இந்த சூராவில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 11வது சட்டமாக, இஹ்ராம் உடுத்திருக்கும் பொழுது வேட்டையாடுவது கூடாது. 12வது சட்டமாக, சாராயம் ஹராம் என்ற சட்டம். 13வது சட்டமாக, மௌத்தின் பொழுது வசிய செய்யக்கூடிய சட்டம். இந்த கிட்டத்தட்ட 18 ஃபர்துகளை பேசிய சூரா சூரத்துல் மாயிதா. அதனாலதான் சூரா மாயிதாவுடைய முதல் ஆயத்துல பாருங்க, அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஔஃபூ பில் உகூத், ஈமான் கொண்டவர்களே உடம்படிக்கை நிறைவேற்றுங்கள், உடம்படிக்கை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இந்த 18 ஃபர்துகளையும் நிறைவேற்றுங்கள். சூரா மாயிதாவை ஓதுவது மாத்திரமல்ல அவசியம் சகோதரர்களே, அந்த சூரா மாயிதாவில் இருக்கக்கூடிய ஹலாலை ஹலாலாகவும் ஹராமை ஹராமாகவும் தெரிந்து வாழ வேண்டும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், தஅல்லமு சூரத்தல் பக்ரா, சூரா பக்ராவை படியுங்கள், சூரத்துல் நிசாவை படியுங்கள், சூரத்துல் மாயிதாவை படியுங்கள், சூரத்துல் ஹஜ்ஜை படியுங்கள், சூரத்துல் நூரை படியுங்கள், இவைகளில் ஃபர்துகள் இருக்கிறது. சூரா பக்ரா, சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் ஹஜ், சூரத்துல் நூர். இந்த ஐந்து சூராக்களையும் படியுங்கள். இதில் ஃபர்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த சூரா மாயிதாவுடைய 44வது ஆயத், 45வது ஆயத், 47வது ஆயத் இந்த மூன்று ஆயத்தையும் ஓதும் பொழுது அப்படியே மார்க் பண்ணு. ஏன் தெரியுமா? இந்த மூன்று ஆயத்துடைய கடைசியிலையும் பாருங்கள். முதலாவது 44வது ஆயத்தில் وَمَلَّمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهِ فَأُولَٰئِكَ هُمُ الْكَافِرُونَ. 45வது ஆயத்துடைய கடைசியை பாருங்க. وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهِ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ. 47வது ஆயத்துடைய கடைசியை பாருங்க. وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهِ فَأُولَٰئِكَ هُمُ الْفَاسِقُونَ. மூன்று இடத்திலேயும் அல்லாஹ் ஒரே விடயத்தை தான் சொல்கிறார். அல்லாஹ் சொல்றார், யார் அல்லாஹுடைய தீர்ப்பை அல்லாஹ் இறக்கிய ஒன்றின் பிரகாரம் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் காஃபிர். திரும்ப, அல்லாஹ் இறக்கிய பிரகாரம் யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் பாலிம், அநியாயக்காரன். மூன்றாவதாக, அல்லாஹ் இறக்கிய பிரகாரம் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் ஃபாசிக், பாவி. இந்த மூன்று ஆயத்திலும் அல்லாஹ் சொல்கிறார். இந்த 18 ஃபர்லுகள் சட்டதிட்டங்கள் இந்த சூறாவில் இருக்கிறது. நீங்கள் இதன்படி தீர்ப்பு வழங்கவில்லை என்றால் நீங்கள் காஃபிர்கள், நீங்கள் வாலிம்கள், நீங்கள் ஃபாசிக்குகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விதமாக அல்லாஹுடைய தீர்ப்பை தீர்ப்பாக வழங்காதவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த சூரத்துல் மாயிதாவிலே சகோதர சகோதரிகளே ஓதும் பொழுது இன்பம் வரும் அப்பொழுதுதான். இந்த சூரத்துல் மாயிதாவிலே 16 தடவை அல்லாஹ் மூமீன்களை அழைக்கின்றார். யா ஐயுஹல்லதீன ஆமனூ, பாருங்க சூராவுடைய தொடக்கத்தையும் பாருங்க. எடுத்து, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்றுதான் அழைக்கிறான் அல்லாஹ். இவ்வாறு 16 தடவை அல்லாஹ் அழைக்கிறான். மொத்தம் குர்ஆனில் அல்லாஹ் 90 தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனு, எத்தனை தடவை? 90 தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் 90 தடவை குர்ஆனில் அழைக்கும் பொழுது இந்த சூரத்துல் மாயிதாவில் மாத்திரம் அல்லாஹ் 16 தடவை அழைக்கின்றார். அது மாத்திரமல்ல, யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே என்று அல்லாஹ் 5 தடவை அழைக்கின்றார். வேதம் கொடுக்கப்பட்டவங்க என்று இருக்கிறாங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களையும் அல்லாஹ் சூரா மாயிதாவில் 5 தடவை யா அஹ்லல் கிதாப் என்றும் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று 16 தடவையும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை யா ஐயுஹர் ரசூல் என்று 2 தடவையும் அல்லாஹ் அழைக்கின்றார். இந்த சூராவுடைய விசேடம் இதுதான். 16 தடவை ஓதும் பொழுது பாருங்கள், அவைகளை மார்க் பண்ணுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த குர்ஆன் இன்பம் அளிக்கும். இந்த குர்ஆன் இன்பமாக மாறும். 16 தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனு, யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே என்று 5 தடவை, யா ஐயுஹர் ரசூல் என்று 2 தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் அழைத்து இந்த சட்டதிட்டங்களை எல்லாம் பேசுகிறார். சகோதர சகோதரிகளே, இந்த சூராவுடைய 120 ஆயத்துகளில் 118வது ஆயத் இருக்கிறது விசேடமான ஒரு ஆயத். அதாவது அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். காலையாகும் வரை ஒரே ஒரு ஆயத்தை மீட்டி மீட்டி மீட்டி ஓதிக்கொண்டே இருந்தார்கள். காலையாகும் வரை மீட்டி மீட்டி ஒரு ஆயத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு ருக்கு செய்தார்கள், சுஜூத் செய்தார்கள். அது என்ன ஆயத் தெரியுமா? 118வது ஆயத். இன்துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் அவர்களை நீ வேதனை செய்தால் அவர்கள் உனது அடியார்களே, அவர்களை மன்னித்தால் நீ அவற்றை மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றாய். காலையான பொழுது அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் கேட்டேன், யா ரசூலல்லா, இரவு காலையாகும் வரைக்கும் இந்த ஆயத்தை ஓதினீர்களே, கடைசியில ருக்கு சுஜூத் செய்தீர்களே. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி ஸஅல்து ரப்பி அஸ்ஸ வஜல் அஷ்ஷஃபாஅத லி உம்மதி, இந்த ஆயத்தை ஓதி ஓதி என்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாத்த தா என்று அல்லாஹுடம் கேட்டேன், அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான், ஷிர்க் வைக்காத அனைவர்களுக்கும் நான் ஷஃபா செய்வேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆயத்து தான் 118வது ஆயத். நாங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியது போன்று நாங்களும் ஓத வேண்டும். இந்த சூராவில் அமைந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களை பார்ப்போம் சகோதரர்களே. காபீல் ஹாபீலுடைய சம்பவம் இந்த சூராவில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் காபீல் ஹாபீலுடைய சம்பவம் இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது 26வது ஆயத்திலிருந்து 26வது ஆயத்திலிருந்து காபீல் ஹாபீலுடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஆதமுடைய ரெண்டு பிள்ளைகளின் செய்திகள், இது கர்ரபா குர்பானன், ரெண்டு பேரும் குர்பானை முன்வைத்தார்கள். ஒருவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காபீலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஹாபீலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காபீல் ஹாபீலை பார்த்து சொன்னார், லாக்கத்துலன்ன, கொன்ன கொள்ளுவேன். சொன்னார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். ஹாபீல் காபீலை பார்த்து சொன்னார், நீ என்ன கொலை செய்தாலும் நான் உனக்கு கையை நீட்ட மாட்டேன். கடைசியில கொலை செஞ்சிட்டார். கொலை செய்து என்ன செய்யறார், கொலை செய்தா முதல் மையீத் உலகத்துல விழுந்திருக்குது. மையீத்தை என்ன செய்யறன்னு தெரியாது. சொல்கிறார்கள் வரலாறுகளில், 6 மாதமாக தம்பியுடைய ஜனாசாவை உடம்புல தூக்கி கொண்டு திரியிறார். சகோதரனுடைய ஜனாசா என்ன செய்யறது, அப்பதான் அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். எப்படி ஒரு ஜனாசாவை மண்ணுக்குள் அடக்க வேண்டும் என்பதை காகம் படித்து கொடுக்கிறது. இந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா மாயிதாவில் தான் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அதே போன்று இந்த சூரா மாயிதாவில் சொல்லப்பட்ட இன்னொரு சம்பவம் தான், ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் அந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள், வானத்திலிருந்து தட்டை இறக்க வேண்டும், அதிலிருந்து நாங்கள் சாப்பிட வேண்டும். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடம் துவா கேட்டார்கள். கடைசி பக்கத்தை பாருங்கள், قال عيسى بن مريم اللهم ربنا انزل علينا مائده من السماء. يا الله வானத்திலிருந்து தட்டை இறக்கி இறங்குமா? இறக்கினான் அல்லாஹ். முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ் படித்து தருகிறான், வானத்திலிருந்தும் இறங்கும், பூமியிலிருந்தும் உருவாகும். எனவே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் மாயிதாவை படித்து சரியாக ஓதி விளங்கி அமல் செய்து இது சொல்லப்பட்டிருக்கும் அந்த சட்ட திட்டங்களை எல்லாம், 18 வகையான ஃபர்துகளை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை சரியாக விளங்கி, குர்ஆனை சரியாக விளங்கி, இதற்கு முன்னால் பல உலமாக்கள் குர்ஆனுக்கு வியாக்கியானம் கொடுத்தார்கள், தஃப்சீர்கள் செய்தார்கள், குர்ஆனை மரணம் செய்தார்கள், குர்ஆனுக்கே வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தது. காலையில் எழும்பியதிலிருந்து ஓதுவார்கள், மாலை தூங்கும் வரை ஓதுவார்கள். இவ்வாறாகவே குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆனை எழுதினார்கள், தஃப்சீர்களை எழுதினார்கள். இந்த உலகத்தில் பல சாதனைகளை இந்த குர்ஆனுக்கு அவர்கள் நிவர்த்தி செய்தார்கள். சகோதர சகோதரிகளே, அந்த குர்ஆன் இன்னும் இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவாக மெது மெதுவாக படிப்போம், வாழ்க்கையில் எடுத்து நடப்போம், மற்ற மக்களுக்கும் இதை தாவத் கொடுப்போம். குர்ஆனுடையவர்களாக வாழ்ந்து யா அல்லாஹ் நம்மை விட்டு முன் சென்ற குர்ஆனுடையவர்களோடு எங்களை சேர்த்தருள்வாயாக. அவர்களோடு உயர்ந்த சுவர்க்கத்தில் வாழ தௌஃபிக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு ரமலான் மாத மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றல்கள். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
6: ரமலான் சிந்தனை.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
8: ஆசைப்படுகிறான், என் பக்கத்திலே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவன் ஆசைப்பட்டு நிறைய காரியங்கள் செய்கிறான். அவன் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கடமையாக்கப்பட்ட தொழுகையை அவன் தொழ வேண்டும். அதன் மூலமாக ஒரு அடியான் என்னை நெருங்கி விடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு அடியான் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுந்து விட்டு உபரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிற நேரத்தில் திடீர் என்று அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ்வுடைய நேசராக அவர் மாறிவிட்டால் அவருக்கு எந்த பயமும் எந்த கவலையும் இந்த உலகத்தில் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் எப்பொழுது வருமாம்? அவன் கடமையான தொழுகையை நிறைவேற்றணுமாம். அப்பொழுது அடியான் அல்லாஹ்வை நேசிப்பானாம். நேசித்துக் கொண்டே இருக்கிற நேரம் உபரியான வணக்க வழிபாடுகளில் அடியான் ஈடுபடுவானாம். தர்மம் கொடுப்பானாம், நினையாது யாருக்கும் தெரியாமல் தர்மம் கொடுப்பானாம். யாருக்கும் தெரியாமல் அனாதைகளை பார்ப்பானாம். யாருக்கும் தெரியாமல் தொழுவானாம். யாருக்கும் தெரியாமல் தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுவானாம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியில் வருகிறது, திடீர் என்று அல்லாஹ்வுடைய நேசம் அவன் பால் வந்து விடுமாம். அல்லாஹ்வை நேசித்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், திடீர் என்று தான் அல்லாஹ்வுடைய நேசம் வரும். அந்த அடி திடீர் என்று தான் அல்லாஹ்வுடைய நேசம் வரும். அந்த அடியான்

பெருசாக அறிமுகம் இல்லை, ஃபேமஸும் இல்லை, பெரிய இபாதத்து ஆளுகளா யார் என்று பார்ப்பதற்கு ஒரு தோழர் அவரிடம் வீட்டுக்கு போய் இந்த இரவு உங்கள் வீட்டில் தங்கலாமான்னு கேட்டார். தங்க கொடுத்தார்கள், அனுமதி கொடுத்தார்கள். வீட்டிலே பார்த்தார், இருளே பெரிய அமர்களமான வணக்கம் எதுவும் இல்லை. என்னப்பா இவர் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லா சொன்னார்களே, என்ன என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் தகப்பனுக்கு அவர் செய்த பணிவிடை அற்புதமாக, தாயின் தகப்பனையும் அவர் பார்த்த விதம் அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போதுமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உபரியான விஷயங்கள் என்று சொல்லுவது தொழுகை, சுன்னத்து தொழுகை, நாலு ஜிக்ர் என்றதை மட்டும் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனர்த்தம் வருகிற நேரம், வெள்ளம் வருகிற நேரம், ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிற நேரம், நீங்கள் சாப்பாடுகிற சாப்பிடலே ஒரு சாப்பாடு பார்சலை கொண்டு போய் கொடுத்தாலும் அது உபரியான வணக்கம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. உங்களுடைய தாய் தகப்பன் வேதனையில் துடிக்கிற நேரம், அவர்கள் ஆசா பாசங்களை நிறைவேற்றுகிற நேரம், அதுவும் உபரியான வணக்கம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நேரம், ஒரு அடியான் சிரித்து இன்னொரு அடியானோடு பேசுகிற நேரம், இது உபரியான வணக்கம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. உதவி செய்வது, கஷ்டப்படுகிற மக்களை பார்ப்பது, வணக்கம் தொழுவது, தஹஜ்ஜத்தில் தொழுவது, அல்லாஹ்விடம் துஆ கேட்பது, இது அத்தனை உபரியான வணக்கம். இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், அது எந்த நேரம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. திடீர் என்று அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய நேசம் அந்த அடியானை சூழ்ந்து கொள்ளும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதை டைரக்டாக சொன்னதாக சொன்னார்கள், நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொன்னான். அப்படி இருக்கிற நேரத்தில் நான் என் அடியானை திடீரென்று நேசிக்க ஆரம்பிப்பேன். அப்படி ஒரு நேசம் வந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த அடியான் கையேந்தினால் வெறும் கையாக அல்லாஹ் நிச்சயமாக அனுப்ப மாட்டான். அந்த அடியான் உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பு கொடுப்பான். அந்த அடியானை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பொருத்தமான அல்லாஹ்வுடைய ரப்புக்கு மிக பொருத்தமான அந்த அடியாராக நானும் நீங்களும் இருக்கக்கூடாதா என்று கல்வி ஏங்கி தவிக்கும். இந்த துனியா விடாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவோடு தான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. இறைவனை நெருங்க வேண்டுமென்றால் துனியாவை கொஞ்சம் தூரமாக்கி விட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியா என்னையும் உங்களையும் பிடித்து கொள்ள பார்க்கும். இந்த துனியாவை விட்டும் சற்று அப்புறமாக்கி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி துனியாவிலே ஆசா பாசங்களை எங்களை கூப்பிடுகிற நேரம், தப்பான விஷயங்களுக்கு எங்களுடைய மனங்கள் போகிற நேரம், அவைகளை விட்டும் அல்லாஹ்வின் பால் நானும் நீங்களும் திரும்பினால், நீங்கள் கரம் ஏந்தினால் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துஆவை உங்கள் கண் முன்னாடி நிறைவேற்றி காட்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்ல போனால் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அவர்கள் கேட்ட துஆக்களை எல்லாம் அல்லாஹ் எப்படி எல்லாம் அங்கீகரித்தான் தெரியுமா? ஸஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அவர்கள் அந்த கபருக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்கள் கனங்கிறது, கண்ணீர் ஓடுகிறது. அந்த அளவுக்கு நெருக்கமான தோழர் ஸஅத் பின் முஆத். எப்படி முஹாஜிர்கள் அபூபக்கர் அவர்களோ, மக்கா வாசிகளில் அபூபக்கர் எப்படி இருந்தாரோ, அன்சாரிகளில் ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு போன்று இரக்கமானவர் தான் ஸஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அவர்கள். ஆரம்ப காலத்தில் பத்ர் யுத்தம் நேரம், அன்சாரிகளுக்கு பேசுங்கள் பேசுங்கள் பேசுங்கள் என்று சொல்லுகிற நேரம், இந்த யுத்தத்தை நடத்துவதா என்று கேட்கிற நேரம், யார் எழும்பி பேசினா தெரியுமா? இந்த ஸஅத் பின் முஆத் ரழியல்லாஹு எழும்பி பேசினார்கள். அபூபக்கர் அவர்கள் பேச, உமர் அவர்கள் பேச, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை எனக்கு இன்னும் பேசுங்கள் என்று சொன்னார்கள். அன்சாரிகளின் ஸஅத் பின் முஆத் எழும்பி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எங்களிடம் கேட்பது போன்றிருக்கிறது, அன்சாரிகளிடம் பேசுவது போன்றிருக்கிறது. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மலைக்கு மேல் ஏறி குதியுங்கள் என்றாலும் இந்த அன்சாரிகள் குதிப்பார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம், உங்களை பாதுகாப்போம் என்று. மதீனாவில் மட்டுமல்ல, மதீனாவுக்கு வெளியில் உங்களை பாதுகாப்போம் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டோம் யா ரசூலுல்லாஹ். இந்த பத்ர் களத்தில் நாங்கள் ஓட மாட்டோம் யா ரசூலுல்லாஹ், இந்த களத்தில் நாங்கள் குதிப்போம் யா ரசூலுல்லாஹ் என்று பேசியவர் அந்த காலத்தில் மிகவும் இரக்கமாக இருந்தவர். மரணம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அவர் மீது வைத்த இரக்கம் எப்படி தெரியுமா? அஹ்சாப் கந்தக் யுத்தத்தில் அவருடைய கைக்கு அம்பு பட்டு இரத்தம் ஓடுகிறது, அவர் ஒரு துஆ கேட்டார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹோடு நடத்துற யுத்தம் இதனோடு முடிந்து விட்டதாக இருந்தால், இதற்கு பிறகு குரைசிகள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அடிக்க மாட்டார்களாக இருந்தால், இந்த சாதை எடுத்து விடிய அல்லாஹ், இந்த சாதை இந்த நோயை பெரிதாக்கி இந்த சாதை உன்னிடம் எடுத்து விடிய அல்லாஹ். யா அல்லாஹ், மக்கத்து காஃபிர்கள் இதற்கு பிறகும் வருவார்களாக இருந்தால், இந்த சாதுடைய இந்த நோயை சுகமாக்கி இந்த சாதை வாழ வைத்து விடியா.

0: கேட்கிறதும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், சஹாபி ரழியல்லாஹு அவர்களுடைய இரத்தம் காயம் பெரிதாகி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறார்கள், உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் போறார்கள். போன உமர் பின் கத்தாப் தாடியை பிடித்துக் கொண்டு இப்படியே பார்க்கிறார், கண்ணெல்லாம் கலங்கி விட்டது. அவ்வளவு நெருக்கமான தோழர் வேதனையில் துடிக்கிறார், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய கூடாரத்துக்கு பக்கத்து கூடாரத்தில் சாதை கொண்டு வந்து வைத்து விடுங்கள், நான் அடிக்கொரு முறை என்னுடைய சாதை பார்க்க வேண்டும், நான் அடிக்கொரு முறை என்னுடைய சாதை பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சாதி ரழியல்லாஹு அவர்கள் ஒரு துஆ கேட்டார்களே, அதுக்கு பிறகு இன்னொரு துஆ கேட்டார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்று பாருங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் அத்தனை பாரத்தையும் இறக்கி அல்லாஹ்விடம் சொல்லிவிடுவார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் அவர்களை கைவிடவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: 3000 பேர் வர போறார்கள். 3000 பேர் தான் போராளிகளே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே பத்ரை தான் 10 மடங்காக பெருக்கி சந்திக்க போறார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 4 ஆண்டுகளுக்கு பிறகு. எந்த பதிலில் 300,000 இப்ப 3000, 10,000, 10 மடங்கு. 300,000 என்றால் பரவாயில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. 3000, 10,000 என்றால் எப்படி இருக்கும்? 300க்கு 1000க்கும் 300, 700 தான் டிஃபரண்ட். 3000, 10,000 என்றால் 7,000 டிஃபரண்ட் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த யுத்தம் மிக அதிபயங்கரமான யுத்தம். சல்மானுல் ஃபாரிசி பர்சியாவிலே, பாரிசு நாட்டில் நாங்கள் எப்படி யுத்தத்தை மேற்கொள்வோம் என்று அந்த தந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார். யார சொல்லலாம், குழியை தோண்டினால் வர்றவர்கள் குழியில் விழுவார்கள், அடிக்க வேண்டியதுதான். ரசூலுல்லாஹ் சரி என்று சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் அந்த யுத்தத்துக்காக பாடுபடுகிற நேரம், அதில் கூட நிறைய அதிசயங்கள் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே ஒரு கல்லு குறுக்கிடுகிறது, அந்த கல்லை உடைக்க முடியல, உடைக்க கஷ்டப்படுறாங்க. ரசூல் சல்லா அலிசலத்தை பார்க்க போன ரசூல்லா கூட மண்ணெல்லாம் அள்ளி, இங்க எல்லாம் வருத்தம், ரசூல்லாவுக்கும் கடுமையான வருத்தம். மண்கள் அவர்கள் கூட குழியை தோண்டிருக்கிறார்கள். போனவர் பார்த்தார், ரசூல்லா சுருங்கி சூங்கி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் சுருங்கி அப்படி சூம்பி தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சொன்னார்கள், யார சொல்லலாம், ஒரு கல் இருக்கிறது உடைப்படுவதில்லை, யார சொல்லலாம், கொஞ்சம் வாருங்கள் என்றார். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வுக்கு அடித்தார்கள். 3 முறை அடித்தார்கள், கல் உடைந்து விட்டது. அப்பொழுது ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வயிறிலே ஒரு கல் தொங்குது. அந்த அதிசயம் உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு ஓடுகிறார், சாப்பாடு கொடுக்கிறார், எல்லோரும் சாப்பிட்டார்களே, 1000க்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அந்த யுத்தத்திலே 6 பேர் காயமடைகிறார்கள். முஸ்லிம்களில் வருகிற நேரத்தில் அம்பு சாது ரலியல்லானவர்களுக்கு, சாது பின் முஆத் ரலியல்லான கையிலே படுகிறது. அந்த நேரத்தில் அந்த யுத்தத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். குறைஷிகள் அன்றைக்கு ஓடினவர்கள் வல்லாஹி திரும்ப வரவில்லை, மக்காவிலிருந்து மறுக்க திரும்ப வரவில்லை. அடுத்தது ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி தான் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே. சாது ரலியல்லானவர்கள் என்ன துவா கேட்டிருந்தார்கள், யா அல்லாஹ், குறைஷிகளோட யுத்தம் முடிந்து விட்டால் இந்த சாதை எடுத்து விடு என்று கேட்டிருந்தார். அடுத்த ஒரு துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், பனு குறைலாக்கள் துரோகம் செய்து விட்டார்கள், அந்த யகூதிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த யுத்தத்தில் துரோகம் செய்து விட்டார்கள், அந்த விஷயத்தில் கண்குறிச்சை ஏற்படுத்தாமல் எனக்கு மரணத்தை தந்து விடாத யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த விஷயத்தில் எனக்கு கண்குறிச்சையை தராமல் எனக்கு மரணத்தை தந்து விடாத யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அதிசயமான வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரத்துக்கு பக்கத்திலே சாது பின் முஆத் இருக்கிறார். அவர் கேட்ட 2 துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நெருக்கம் என்றால் எனக்கும் உங்களுக்கும் உள்ள மிகப்பெரும் ஆயுதம் இந்த துஆ, மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் எதையும் அது முறியடிக்கும். இது இறை நெருக்கத்துக்கு அல்லாஹு தாகிற மிக பெரும் அற்புதமான பரிசு. இந்த துஆவை விட நீங்கள் சம்பாதிக்க கூடிய வேற எந்த சொத்தும் இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற எந்த சொத்தும் பெரிதாக இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த துஆ மிக அற்புதமானது. கேட்டார், கேட்டது போன்ற ஆச்சரியமான வரலாறு. சகோதரர்களே, கோவேரி கழுதைக்கு மேல் ஏறி வருகிறார். ஏன் ஏறி வருகிறார் தெரியுமா? பனு குறைலாக்களை ரசூலுல்லாஹ் முற்றுகையிட்டு விட்டார்கள். முற்றுகையிட்டால் அவர்களுடைய கோட்டையில் இருந்து அவர்கள் வெளியே வரவில்லை. வந்தார்கள் சில அன்சாரி தோழர்கள். அவர்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் முற்றுகையிட்டு விட்டார்கள் என்றால் அடுத்தது கொல்லுவார்கள் என்று தெரியும். துரோகிகளை கொல்ல வேண்டும். அன்சாரிகள் வந்து சொன்னார்கள், சில பேர், யார ரசூலுல்லாஹ், பனு குறைலாக்களுக்கு ஒன்றும் செய்து விடாதீர்கள், எங்களோட பிசினஸ் பண்றவர்கள் யார ரசூலுல்லாஹ், அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள், எங்களோட நன்றாக நடந்திருக்கிறார், இந்த விஷயத்தில் விட்டு விடுங்கள். அந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ், 7 வானத்திலிருந்து என்ன வகி, ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து பேசுற வார்த்தையை பாருங்கள். அதற்கு முன்னாடி பனு குறைலாக்களுடைய தலைவர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், அந்த இடத்திலே அன்சாரிகள் சொன்னார்கள், யார சொல்லலாம், ஒரு பேச்சுவார்த்தைக்கு போவோம், பேச்சுவார்த்தையிலே எது முடிவுக்கு வருகிறதோ அதை செய்வோம். அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். பனு குறைலாக்களை கொல்ல வேண்டும் என்றார்கள். அந்த கோட்டையிலிருந்து யகூதிகள் ஒளிந்து கொண்டிருக்க தலைவர்களை கூப்பிட்டார்கள். கம்ப்ரமைஸ் பண்ற பேச்சுவார்த்தை நடந்தது. என்ன முடிவு வந்தது தெரியுமா? எங்களுடைய தலைவர் அல்லது உங்களுடைய தலைவர், யகூதிகள் சொன்னார்கள், உங்களுடைய தலைவர் சாது பின் முஆத், பெருமானார் பேச வேண்டாம், சாது பின் முஆத் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்று நடப்போம். அன்சாரிகளும் சொன்னார்கள், அது சரி என்றார்கள். அந்த நேரத்தில் கைகளில் இரத்தம் ஓடுகிறது. கோவேரி கழுதைக்கு மேல் சவாரி செய்து கொண்டு அவர் வருகிறார் பள்ளிவாசலுக்கு, ஏனென்றால் தீர்ப்பு கொடுப்பதற்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் வேதனையோடு வருகிறார். கோவேரி கழுதையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கும்லி செய்யதிக்கும், உங்கள் தலைவர்களுக்காக, உங்கள் தலைவனுக்காக எழுந்து போய் அவரை எடுத்துட்டு வாங்க. இதை சில பேர் ஆதாரமாக காட்டி ஜனாதிபதிக்கு எழுந்து நிற்கலாம், பிரதமருக்கு எழுந்து நிற்கலாம், ஏனென்றால் பாருங்களேன் கும்லி செய்யதிக்கும், உங்கள் தலைவனுக்கு எழுந்து நிற்க சொன்னார்களே ரசூலுல்லாஹ். சகோதரர்களை எழுந்து நிற்க சொல்லவில்லை, அவரால் நடக்க இயலாது, கையில் அவ்வளவு வேதனை, அந்த அளவுக்கு இயலாது. அவரை தூக்கி கொண்டு வாருங்கள் என்பதுக்குத்தான் எழுந்து நில்லுங்கள் என்ற வார்த்தை அங்கே வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை தப்பாக சில ஜமாத்தினர்கள் சித்தரித்து எழுந்து நிற்கலாம் என்ற கருத்தை சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் யாருக்கும் யாரும் எழுந்து நிற்க முடியாது அல்லாஹ்வுக்கு தவிர. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாது பின் முஆத் ரழியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள். தீர்ப்பு உங்கள் கையிலே சாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். சாது ரழியல்லாஹு திரும்பினார்கள் யகூதிகளை பார்த்து, நான் தீர்ப்பு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம் என்று யகூதிகள் தலையாட்டினார்கள். யகூதி தலைவர்கள் அன்சாரிகள் பக்கம் திரும்பினார்கள், கேட்டார்கள், நான் தீர்ப்பு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம், நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம். ரசூலுல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார், யார் ரசூலுல்லாஹ், நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா யார் ரசூலுல்லாஹ்? ஆம், நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாது பின் முஆத் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், இவர்கள் துரோகிகள் யார் ரசூலுல்லாஹ். அன்சாரிகள் பிசினஸை பத்தி பேசுற நேரம் அன்சாருடைய தலைவர் என்ன பேசினார் தெரியுமா? யார் ரசூலுல்லாஹ், இவர்கள் துரோகிகள் யார் ரசூலுல்லாஹ். உடைய பெண்களை கைதியாக எடுத்துக்கொள்ளுங்கள், உடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இவருடைய ஆண்களை எல்லாம் தலையை அறுத்து சீவுங்கள் யார் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாது சாது, ஏழு வானத்தில் என்ன தீர்ப்பு வந்ததோ உன் நாவில் இருந்து அந்த தீர்ப்பு வெளிவந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எதுவோ அதை நீ வெளியாக்கி விட்டாய் சாதே என்று சொன்னார்கள். ஹதீஸில் எப்படி வருகிறது தெரியுமா? யகூதி ஒருவர் ஒருவராக மறைத்து மறைத்து கூட்டி வந்து களத்து அறுக்கப்பட்ட ஒருவர் கேட்கிறார், பக்கத்தில் ஒரு யகூதி, போனவர் திரும்ப வரவில்லை, என்ன நடக்கிறது என்று கேட்டார். சொன்னார்கள், பக்கத்தில் உள்ளவர், என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா? போனவர் செத்து தான் எப்படி வருவார்? தலை அறுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்ச நேரத்தில் சாது பின் முஆத் ரழியல்லாஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரியை பரட்டி இந்த ஹதீஸ்களை பரட்டி பாருங்கள். உன்னத தோழர்களுடைய வரலாறை நான் ஏன் எடுத்து சொன்னேன் தெரியுமா? இறை நெருக்கம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண பணத்தால் சாதிக்க முடியுமான விஷயங்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தால் இந்த உலகத்தில் அதிசய மனிதர்களாக நானும் நீங்களும் உலா வருவோம் நிச்சயமாக. சாது பின் முஆத் அவர்கள் என்ன துஆ கேட்டார்கள்? யா அல்லாஹ், இந்த புண்ணு இதை பெரிதாக்கி குறைஷிகளோட யுத்தம் முடிந்தது என்றால் மீண்டும் நபிக்கு எதிராக அந்த மக்கத்து காஃபிர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த சாது வாழ வேண்டிய தேவையில்லை யா அல்லாஹ். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் மக்காவில் படாத பாடுபடுகிற நேரம் சாது ரழியல்லாஹு அவர்கள் மதீனாவில் இருந்து அவர்கள் கூப்பிட்டு, யா ரசூலல்லாஹ், உங்களை மதீனா நகரத்தில் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் பாதுகாப்போம் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எதுவும் நடக்காமல் உங்களுக்கு இந்த மதீனாவில் நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் என்று சொன்னாரே, அவருக்குள்ள ஒரே கோபம். ரசூலல்லாஹ் மீது யார் கை வைத்தார்களோ அவர்களோடு போர் தொடுக்க வேண்டும், அவர்களோடு சண்டை பிடிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய அருளில். அந்த யுத்தம் முடிந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் சாதுக்கு எந்த வேலையும் இல்லையா அல்லாஹ்? இப்படி சொன்னவர் சாது. அல்லாஹ் மீது ஆணையாக சாது ரழியல்லாஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். 10,000 படையோடு 3,000 படை மோதி திரும்ப வர முடியாத மிகப்பெரும் தோல்வியோடு மக்கத்து காஃபிர்கள் திரும்ப ஓடினார்களே, அல்லாஹ் பெரும் வெள்ளமாக இன்றைக்கு என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே சங்கமிக்க வைத்திருக்கிறான். மக்கா வெற்றி, ஃபத்ஹு மக்கா, அஹ்ஸாப் யுத்தம் என்பது மிக தீர்மானமான ஒரு யுத்தம். 3,000 10,000 என்று உலக வரலாறு காணாத ஒரு யுத்தம். புறமுதுகிட்டு ஓடினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹுனைன் போரின் போது, இந்த அஹ்ஸாப் போரின் போது மலக்குமார்களை அனுப்பி உதவி செய்ததை திருமறை குர்ஆனில் மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். சாது ரழியல்லாஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். கண் குருச்சியாக்கி என்னை மௌத்தாகி விடையாள்ளாண்டு ஒரு துவா கேட்டார். பனு குறைலாக்கள் துரோகிகள், ரசூலுல்லாவுக்கு துரோகம் செய்தார்கள், அவர்கள் விஷயத்தில் எனக்கு கண் குருச்சியை தந்துவிடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அவர் கண்ணு முன்னாடியே தலைகள் சீவப்பட்டதை அவர் கண்களால் பார்த்தார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இறை நெருக்கம் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தேவை. இளைஞர்களே, உங்களுக்கு என்ன நெருக்கம் தேவை? காதலியுடைய நெருக்கம் தேவையா? இந்த துனியாவில் உள்ள ஏதாவது ஒரு சொத்தின் நெருக்கம் தேவையா? அந்த நெருக்கத்துக்காக வேண்டி நீங்கள் எல்லாத்தையும் திறந்தீர்கள். இந்த அருமையான இரவுகள் இறைவனுக்காக நீங்கள் திறந்து கொடுத்தால், உங்களுடைய கல்புகள் எல்லாம் அதற்காக திறந்து கொடுத்தால், நிச்சயமாக நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் பக்கம் ஓடி வருகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குடும்ப பிரச்சனைகளோடு தலையிலே பாரத்தோடு சுமந்து கொண்டிருக்கிற கூடியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு எப்படி உதவி செய்தானோ அதே உதவி நம்முடைய வீட்டுக்கு வந்து சேரும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவியை பொறுத்து, அல்லாஹுடைய திருப்பொருத்தை பெற்ற அந்த உதவிகளை எதிர்பார்த்து நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த இறை நெருக்கம் இல்லாமல் இந்த துனியாவில் நானும் நீங்களும் கடைசியாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் தான் இறைவனுடைய நெருக்கம் வேண்டும் என்று நானும் நீங்களும் நினைத்தால், நானும் நீங்களும் கை சேதப்பட வேண்டிய நிலைமை அதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் தாமதம் இல்லை, இன்னும் தாமதம் இல்லை. இந்த இரவுகள் அலங்கரிக்கக்கூடிய இரவுகள். இரவுகளில் தூங்கிக் கொண்டு நாம் எல்லாம் நம்முடைய வீடுகளில் இருக்கிற நேரம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால், கொஞ்ச நேரம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால், நிச்சயமாக அந்த இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிவானத்துக்கு வருகிற நேரம் அவருடைய திருப்பொருத்தத்தால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அரவணைத்துக் கொண்டால், இந்த உலகமே எதிர்த்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நெருங்குகிற நேரம் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் சத்தியத்தை உரைத்துக் கொண்டே.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
4: சிந்தனை.
5: ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எப்போதும் அவன் என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு, ஓ மனிதர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள். அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இறுதி நபி, முதலில் சுவர்க்கம் செல்லக்கூடியவர்கள், நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதர்களே, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள் என்றால், நம்ம எத்தனை தடவை செய்ய வேண்டும்? இப்போ தௌபாவை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். நம்ம செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரையில் அந்த பாவங்களுக்காக நம்ம தௌபா செய்து அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், உலமாக்கள் அதற்கு சில நிபந்தனைகளை கூறுகிறார்கள். முதலாவது நிபந்தனை என்ன? இஹ்லாஸ். அது பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அடிப்படை. தௌபாவை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும், ஒரு ட்ரெடிஷனலாக செய்யக்கூடாது, ஃபார்மாலிட்டிக்காக தௌபா செய்யக்கூடாது, ரைட்? தௌபாவை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த ரமலான் வந்தால் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இந்த ட்ரெடிஷ்னல் தௌபா செய்கிறவங்க, பள்ளிவாசலுக்குள்ளே ஸ்பீக்கரை போட்டுட்டு லைட்டையும் போட்டு வச்சுட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லைட்டை உள்ளுக்கு டிம் பண்ணுறது, இதெல்லாம் வித்தியார்த்திகள். ஆனால் ரமலான் 27 அண்டைக்கு மட்டும் ஸ்பெஷல். இது மார்க்கத்தில் உள்ள விஷயம் கிடையாது. இது இஹ்லாஸான தௌபா கிடையாது. அவர் இருந்துக்கு என்ன செய்வார் இமாம், யா அல்லாஹ், அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் எல்லாம் ஒத்தகரத்துள்ள சொல்ல திரும்ப திரும்ப போட்டு போட்டு அவர் சொல்லுவார், இவர் இருந்துக்கு ஆமீன் சொல்கிறது, ரைட்? அந்த தௌபா இல்லை. தௌபாவினுடைய முதல் கண்டிஷன் என்ன? இஹ்லாஸ். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? அந்த பாவத்தை விடணும். நம்ம செய்கிற தௌபா செய்ய போகிறோம் என்றால் செய்கிற பாவத்தை விட வேண்டும். இப்போ தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிற ஒருவர் தௌபா செய்ய போகிறார், அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை அவர் விட வேண்டும். அப்ப இனி பெர்ஃபெக்டா தொழுவேன் என்கிற முடிவுக்கு வரணும். மூன்றாவது வந்து இனிமேல் இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த தப்பை, இந்த பாவத்தை இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று. நாலாவது என்ன செய்ய வேண்டும்? அவர் ஃபீல் பண்ணணும், நான் இவ்வளவு காலம் இப்படி பண்ணிட்டேனே, என்னுடைய தாய்க்கு இப்படி பண்ணிட்டேன், இந்த மனைவிக்கு இப்படி பண்ணிட்டேன், என்னுடைய அண்டை வீட்டாரோடு இப்படி நடந்து கொண்டு விட்டேன், நான் தொழுகையில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன், பொருளாதாரத்தில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னதமு தௌபா, கவலைப்படுவதே ஒரு தௌபா என்றார்கள். அப்போ அந்த ஃபீலிங் நமக்கு வர வேண்டும். அதே போன்று அடியார்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இஷ்யூஸாக இருந்தால், பிரச்சனைகளாக இருந்தால், ஈகோவெல்லாம் பார்க்காம அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேர் இதற்கு இன்னும் முக்கியத்துவம், நான் உட்பட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருக்கிறோம். அதனுடைய பாரதூரத்தை இன்னும் நம்முடைய உள்ளம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கு. நம்மகிட்ட ஈகோ வந்துடுது உடனே. இப்போ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள், அநியாயங்கள், அடுத்தவருடைய ஹக்குகளில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையில் அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நீதியானவன். அல்லாஹ்வுடைய நீதியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ரெண்டு மிருகங்கள், ரெண்டு ஆடுகள் ஒன்றை ஒன்று குத்துகிறது. கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தி விட்டால் இரண்டு ஆடுகளையும் மறுமையில் எழுப்பி அல்லாஹ் நீதி வழங்குவான். இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுப்பான், குத்தி ஆட்டுக்கு அல்லாஹ் பழி தீர்ப்பான். இப்போ பகுத்தறிவில்லாத மிருகத்திற்கே இந்த நிலை என்றால் மனிதனுடைய நிலை என்ன? நீதி நிச்சயமாக கிடைக்கும், அதில் நோ டவுட். 100% உறுதியாக அல்லாஹ் நமக்கு நீதியை பெற்றுத் தருவான் மறுமையில். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்ததரூன மனில் முஃப்லிஸ், தி பேங்க்ரப்ட் ஆனவன், திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் அவங்களுடைய வழக்கத்தில் உள்ள அந்த பேங்க்ரப்ட், அந்த நம்ம தமிழ்ல நம்ம ஸ்ரீலங்காவில் வங்குரோத்துன்னு சொல்லுவோம், அவர்களுக்கு பழக்கமான வங்குரோத்துக்குரிய விளக்கத்தை சொன்னார்கள். என்னது? மல்லா தீனார் அலகு வலா திர்ஹம், யாருக்கு தீனாரும் திருகமும் இல்லாமல் போகிறதோ அவர் தான் முஃப்லிஸ் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்க தீனார் திருகம் இல்லாமல் போனா, இன்றைக்கு இல்லாமல் போனா நாளை கிடைக்கும், அல்லது இல்லாமல் போனா ஒன்றும் ஆக போறல்ல. ஆனால் உண்மையிலேயே இஃப்லாஸ் என்பது என்ன என்று கேட்டால், இந்த உலகத்தில் தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனிதன், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக ஏசுவது, தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக அடிப்பது, தன்னுடைய சகோதரனின் பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டுவது, தன்னுடைய சகோதரனின் இரத்தத்தை அநியாயமாக ஓட்டுவது, தொழுகையாளி நோன்பாளி, இபாதத்துகள் செய்யக்கூடிய மனிதன் இப்படி செய்துவிட்டு மறுமையிலே அவன் வந்து நிற்கும் போது அல்லாஹ் அவனையும் இவனால் பாதிக்கப்பட்டவனையும் அழைத்து என்ன செய்வான்? இந்த உலகத்தில் தொழுது கொண்டு நோன்பு பிடித்து கொண்டு இருந்த மனிதனுடைய நன்மைகள் அவ்வளவையும் எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் யாரு? எல்லாம் லாஸ்ட். அவரோட தொழுக, அவரோட நோன்பு, அவருடைய தர்மம், அவருடைய ஹஜ், அவருடைய உம்ரா, அவர் செய்த திக்ருகள், ஓதிய குர்ஆன்கள், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா, எல்லாவற்றையும் எடுத்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் ஜீரோ, ஒன்றுமில்லை. அடுத்தது என்ன செய்கிறான் என்று கேட்டால், அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப பார்க்குறான். யார? இவனால் பாதிக்கப்பட்ட மனிதனை. ஆனால் அவன் சுவர்க்கத்திற்கு போவதற்கு தடையாக அவனுடைய பாவங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அவ்வளவு பாவங்களையும் எடுத்து இந்த தொழுகையாளிக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் முதலையும் இழந்து அடுத்தவனுடைய நஷ்டத்தையும் சுமக்கிறார். இவர் தான் உண்மையான முஃப்லிஸ் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ சின்ன விஷயம் அல்ல. அதனால தான் அல்லாஹுடைய ரஹிகுல் மக்தூம்ன்ற ஹதீஸ் அந்த சீரா புத்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. கடைசி பகுதி எடுத்து வாசித்து பாருங்கள், கொஞ்சம் உருக்கமான பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் அந்த கடைசி பகுதியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய கண்டிப்பாக அடிக்கடி வாசிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை தர்கிக் பண்ணுவதற்கு, மென்மையாக்குவதற்கு தேவையான ஒரு பகுதி அது. அந்த பகுதியிலே ஷேக் முபாரக் பூரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னென்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் மிம்பருக்கு வந்து, பள்ளிக்கு வந்து மிம்பரில் ஏறி உட்கார்ந்து அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றிருந்தால், அநியாயங்கள் செய்திருந்தால், ஃபல் யத்தஹல்லல் ஹுமின்ஹு, அவரிடம் போய் அதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அவரிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஹலாலாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையிலே தீனார் திர்ஹம் என்ற பேச்சு கிடையாது. அங்கே என்னிருக்கும் ஹசனாத் செய்யாத்து தான் இருக்கும், நன்மைகள் தீமைகள் என்ற பேச்சு தான் மறுமையில். எனவே அங்கே போய் கை செய்தப்படுவதற்கு முன்னால் தீனார் திர்ஹம் விஷயங்களை இந்த உலகத்தில் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை உயர்த்தி சொன்னார்கள், சேட்டப் தூக்கி சொன்னார்கள், என்னுடைய முதுகு இதோ இருக்கிறது, நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து பழி தீர்த்து கொள்ளட்டும் என்றார்கள். அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து அவர் என்னிடத்தில் பழி தீர்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அப்போ சின்ன விஷயம் அல்ல. இப்போ தௌபாவினுடைய அஞ்சாவது கண்டிஷன் என்ன? யாருக்காவது, நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இனபந்துக்களாக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், நமக்கு கீழே வேலை செய்தவர்களாக இருக்கலாம், ஒன்றாக மஸ்ஜிதிலே இருந்து தாவா பணி செய்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் விளையாடியவர்கள் நன்றாக மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் பெரிய கொள்கைவாதியாக இருந்தாலும், பெரிய தக்குவாதாரியாக நீங்கள் இருந்தாலும், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம நல்லவர்களாக இருந்தால் மற்றவங்களை மன்னிச்சுட்டு போய் தேடிக்கணும். நம்ம பழி தீர்க்கணும்ன்ற நியத்தோடு நம்ம இருந்து விடக்கூடாது. நம்மளால் ஒருவர் நரகம் போய் விடக்கூடாது. நமக்கு அநீதி இழைத்தாலும் யா அல்லாஹ் அவனை மன்னிச்சிருந்து துவா கேட்டுட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அநீதி இழைக்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் இப்படியும் சொல்றான், வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா இருக்கானு நீ நினைக்காத. அநியாயம் கொஞ்சம் பேர் நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம சமூகத்தில் சிலரை ஸ்டைல் பொழுதுபோக்கு என்னென்னா மற்றவனை சீண்டுவதும் மற்றவனுக்கு அநீதி இழைப்பதும் தான். வேறு பொழுதுபோக்கே அவருக்கு இல்லை. மற்றவன குறைய தேடுறது, அதை பற்றி பேசுறது, அதை பற்றி எழுதுறது, லா ஹவுல வலா குவத் இல்லா பில்லா, அவருக்கு முழுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவரால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார்கள், ஆனால் எதிராக கைதூக்க பயப்படுவாங்க. என்னென்ன அவங்களுக்கு மர்ம நம்பிக்கை இருக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபியை நீ நிச்சயமாக நினைக்க வேண்டாம். அவங்களை அல்லாஹ் பிற்படுத்துகிறான், பிடிக்க வேண்டிய டைமில் பிடிப்பான். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நிலையிலேருந்து பாதுகாக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சப்ஜெக்டை பேசும்போது இறையச்சம் உள்ள ஈமான் உள்ள சகோதரிகளுக்கு ஒரு கேள்வி வரணுன்றால், இப்போ இருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆனால் மூத்தானவங்க அல்லது மிஸ் ஆனவங்க, இப்போ அவங்களோட கான்டாக்ட்ஸ் இல்லை நமக்கு, இவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றாங்க? இதற்கு இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் இதை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்றால், இப்படி உங்களுக்கு அவங்க கிடைக்கல, உதாரணமாக அவங்களோட பிரச்சனை வந்து பொருளாதாரத்தோட சம்மந்தமானதுன்னு வைங்க, ஒருவருடைய காசை நீங்கள் அநியாயமாக எடுத்துட்டீங்க, இப்போ திருப்பி கொடுக்க நினைக்கிறீங்க, ஆள் இல்லை, இப்போ என்ன சொல்யூஷன்? அந்த பணத்தை அவருடைய பேரில் அல்லாஹுக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ரெண்டாவது, அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள். அந்த வத்தக்குள்ளாக மஸ்தத்தாத்தும், சக்திக்குட்பட்டவரை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப இதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை. ரைட். வேறு பிரச்சனை, உதாரணமாக ஒருவரை பற்றி அவதூறு பேசியிருக்கிறோம், பொய்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறோம் அவரை பற்றி. இப்போ என்ன செய்கிறது? அவர் இல்லை உயிரோடு, அல்லது அவரை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த சந்தர்ப்பமும் நமக்கு இல்லை. இப்போ என்ன செய்கிறார் இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள், அவருக்காக நிறைய இஸ்திஃபார் செய்யுங்கள், அதே நேரத்தில் அவரை பற்றி மற்றவர்களிடத்தில் நல்லா பேசுங்கள். எந்த வாயால் அவர் மோசம், கெட்டவன், திருடன், விபச்சாரம் செய்தவன் என்று நீங்கள் பேசினீர்களோ அதே வாயால் அப்படியான சபைகளை தேடி போய் போய் அவர் நல்லவர், அப்படி கிடையாது என்று நீங்கள் பேசுங்கள், அல்லாஹ் போதுமானவன் என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஐந்து கண்டிஷனோடு ஒருவர் மௌத்தாகிறதுக்கு முதல் தௌபா செய்தால் நிச்சயமாக அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
6: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியான ஸீரதுன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சியை கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள்.
7: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அர்ரஹீக்குல் மக்தூமங்கிற புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மலக்குல் ஜிபால், மலைகளுக்குள்ள மலக் சொன்ன இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அமைதி பெற்றது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா 7 வானங்களுக்கு மேலே இருந்து இந்த உதவியை அனுப்பியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி வரும்போது வாதி நஹ்லா என்கிற ஒரு இடம், அங்கே பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வாதி நஹ்லா என்பது அங்கு உள்ள இரண்டு பகுதிகள், ஸைலுல் கபீர், ஜெய்மா. அங்கே நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது. அந்த பகுதிகளில் நிறைய பயிர்கள், தாவரங்கள் இருந்தது. பச்சை பசுமையான ஒரு பகுதி. நபி அவர்கள் அந்த இடம், அந்த சொல்லப்பட்ட இடங்களில் எந்த இடத்தில் குறிப்பாக இருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஆனால் இந்த இரண்டு அஸ்ஸைலுல் கபீர், ஜெய்மா, எந்த இடத்தில் நபி அவர்கள் தங்கினார்கள் என்று குறிப்பாக சொல்ல முடியாது என்பது வரலாற்று குறிப்பு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நாட்களில் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது ஜின்கள் நபி அவர்களிடத்திலே ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே இரண்டு சூராக்களில் கூறுகிறார். முதலாவது சூரா சூரத்துல் அஹ்காஃப், 46 அத்தியாயம், 29 ஆயத்திலிருந்து 31 ஆயத்து வரைக்கும். அதே போல சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், 1 ஆயத்திலிருந்து 15 ஆயத்துகள் வரை அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை சொல்கிறார். நபி அவங்க தாயிஃபிலிருந்து இந்த தாயிஃப் மக்கள் அவர்களுக்கு சொன்ன இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அங்குள்ள சிறுவர்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
8: கிளிட்ஸ்.எல்கே உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை. கிளிட்ஸ்.எல்கே வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ்.எல்கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். சைபர் 77 101, சைபர் 143.
9: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 7 34 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
8: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். Prince and Princess நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
7: அல்லது இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக அந்த குர்ஆனுடைய ஓதக்கூடிய சத்தங்கள் வந்தால் நாங்கள் வாய் மூடணும், காது தாழ்த்து கேட்கணும். அதனால் குர்ஆனை நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டு பொருளாக வைத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஜின்கள் நபி அவர்கள் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே வந்தார்கள், அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபலம்மா குதிய, நபி அவர்கள் ஓதி முடித்த போது, ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கௌமிஹிம் முன்திரீன், அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, முந்திரின், எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. என்னத்தை எச்சரிக்கிறது? இந்த குர்ஆன் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை இப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கூட்டத்தாருக்கு போய் சொல்கிறார்கள். காலு, என்ன சொன்னார்கள் ஜின்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு, யா கௌமனா, எங்களுடைய கூட்டத்தாரே, இன்னா சமீஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கி வைக்கப்பட்ட ஒரு இறை வேதத்தை நாங்கள் நிச்சயமாக கேட்டோம். முசத்திகன் லிமா பைன எதைஹி, இதற்கு முதல்ல இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் என்கிற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்களும் எல்லா நபிமார்களுக்கு அடிப்படை விஷயங்கள் உண்டு. ஏகத்துவ செய்தி, அல்லாஹு பற்றிய செய்தி, மறுமை பற்றிய செய்தி, இதெல்லாம் உண்டு தான். சில சட்டத்திட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ முதலுக்கு முரண்பட்டிருக்காது. அப்போ முதல் இறக்கப்பட்ட அந்த தௌராஜி இஞ்சில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அது இருக்கிறது. யஹதி இலல் ஹக்கி வைலா தரீக்கு முஸ்தகீம், உண்மையும் பக்கமும் நேர் பாதையும் பக்கமும் அது வழிகாட்டுகிறது. யா கௌமனா, எங்களின் கூட்டத்தாரே, அஜீபு தாயி அல்லா, அல்லாவுடைய இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அழைப்பாளரை அப்போ அவர் நம்புங்க, நபி அவங்கள குர்ஆன் நம்புங்க. வஆமினு பிஹி, அந்த நபியை கூட நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. யஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். வயஜிருக்கும் மின் அதாபின் அலீம், அந்த நம்பலமான மறுமையுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாப்பான். இது யார் சொன்னது? ஜின்கள் ஜின்களுக்கு சொன்னது. இது எப்போ இந்த ஆயத்து இறங்குது? நபி அவங்க தாயிப்பிலிருந்து அந்த செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற ஒரு இடத்துல பல நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு நபியர்கள் ஓதின குர்ஆன் இந்த ஜின்கள் கேட்டதென்று அல்லாஹ் இந்த சூரத்துல் அஹ்காஃபுடைய 29, 30, 31 ஆயத்துக்களில் நீங்கள் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். 46 அத்தியாயத்தில் 29, 30, 31 சூரத்துல் அஹ்சாப். இதை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். இந்த செய்தி இது இந்த இந்த இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் நபி அவர்களுக்கு தெரியும் என்னது, அங்கே ஜின்கள் வந்திருக்கிறது, ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 72 ஆயத்திலே சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், அதனுடைய பேர் என்ன, சூரத்துல் ஜின். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 15 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 15 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளிலே 1வது ஆயத்திலிருந்து 15வது ஆயத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜின்கள் நபி அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டார்கள் என்கிற செய்தியை இந்த சூராவிலையும் சொல்லுவாங்க. குல் நபியை சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களில் ஒரு சாரார் நீங்கள் ஓதின குர்ஆனை கேட்டார்கள், ஃபகாலு, அவர்கள் தங்களுடைய மற்ற ஜின்களுக்கு சொன்னார்கள், இன்னா சமியானா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம், எஹதி இலர் ருஷ்தி, நேர்வழி நேர்வழியின் பக்கம் அது காட்டுகிறது நேர்வழியை அது காட்டுகிறது, வாமன்னா பிஹி, அதை கொண்டு நாங்கள் அந்த குர்ஆனை ஈமான் கொண்டோம், வலன் நுஷ்ரிக ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் யாரையும் நிச்சயமாக இணை கற்பிக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ், ஜின்களே சொல்லுகிறது அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம். அப்படியே அந்த ஆயத்தை என்ன செய்கிறது, தொடர்கிறது. அதை படித்தால் நமக்கு நேரம் அதிகமாகிடும். நீங்கள் இதை போய் வீட்டில் படித்து பாருங்கள். அப்போ முஸ்லீம்களில் ஜின்களிலும் நம்மை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நல்லவங்க கெட்டவங்க, முஸ்லீம்கள் காஃபிர்கள் என்று. இந்த ரெண்டு சம்பவங்களும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த குர்ஆன் இரண்டு இனத்துக்கும் பொதுவாக இறக்கப்பட்டது, தக்கலைன், இரண்டு இந்த இனங்களுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மான்ல சொல்றான், فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ, உங்கள் ரெண்டு பேருடைய ரப்புடைய எந்த அத்தாட்சிகளை நீங்கள் ரெண்டு சாராரும் பொய்ப்படுத்துவீங்க, எதையும் பொய்ப்படுத்த மாட்டீங்க. ரெண்டு பேர் நிறைய ஆயத்துக்களை எல்லாம் فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا என்று சொல்வதெல்லாம் யாரை பார்த்து, மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து. இந்த இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக, ஆயத்துடைய அந்த வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற இடத்தில் நபி அவர்கள் இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுது, இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் தெரியுது. ஏன்னா வயது சரஃப்னா இலே கனஃபுரம் மினல் ஜின் எஸ்எம் குர்ஆன், உங்களின் பக்கம் சில ஜின்களை திருப்பி விட்டோம், அவங்க குர்ஆன் ஓதியதை கேட்டாங்க அப்படி என்றும், சூரத்துல் அஹ்காஃபில் சூரத்துல் ஜின்ல ஜின்கள் கேட்டார்கள் எனக்கு வகி வந்திருக்குது நபி அவங்க சொல்றாங்க. அப்ப நபி அவர்களுக்கு இந்த ஆயத்துகள் இறங்கியதற்கு பிறகுதான் ஜின்கள் நாம் அந்த இடத்திலே குர்ஆன் ஓதியதை கேட்டிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அப்ப இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்றால் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க. அதே போல சூரத்துல் அஹ்காபுடைய இந்த ஆயத்து தொடர்கிறது, வமன் லா யுஜிபு தாஇ அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு விடையளிக்கவில்லையோ அவர் இந்த பூமியில் அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது, பலஹீனமாக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஒலைஸ் லஹு மின் தூனிஹி அவ்லியா உலாயிக ஃபீ லலாலி முபீன் வ அன்னா வனன்னா அல்லன் நுஜிஸல்லாஹ ஃபில் அர்தி வலன் நுஜிஸஹு ஹரபா, நாங்கள் அல்லாஹுவை பலஹீனப்படுத்த முடியாதென்றும் இந்த உலகத்திலே அவனை நாங்கள் அவனை விட்டும் எங்கேயும் விரண்டு ஓடவும் முடியாது என்றும் நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த தாவத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி நபி அவர்களுக்கு இன்னும் ஒரு என்ன மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தான். இப்போ தாய்ப்பிலிருந்து வரும்போது பெரிய கவலையோடு வராங்க, யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அதே நேரத்தில் அவர்களை அவர்கள் விரட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலைகளுடைய மலக்குகளை அனுப்பி ஒரு நன்மாராய் செய்தி சொன்னான். அதே போல இப்படியான சில வசனங்களை இறக்கியும் நபி அவர்களுடைய மனசில் இருந்த கவலையை போக்கும் அளவுக்கு இந்த சம்பவங்களை, இந்த ஆயத்துக்களை இறக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உற்சாகம் அடைந்தார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபி அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கி விட்டது. எந்த அளவு கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நாம் மக்காவுக்கே போவோம் என்று என்ன செய்தாங்க, மக்காவுக்கு போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. அப்போது அவர்களுடன் சென்ற அந்த ஜைது பின் ஹாரிஸா என்கிற அந்த அந்த சிறுவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி மக்காவுக்குள்ள நுழைய போறீங்க, இந்த மக்காவில் உள்ள மக்கள் உங்களை வெளியாக்கிட்டாங்களே, மக்காவில் இருக்கக்கூடாது என்று, அதாவது குறைஷிகள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெய்தே, அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு வழியை வைப்பான். இப்படியான ஒரு கஷ்டமான சூழலிலும் அல்லாஹ் மீது எப்படியான நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்கன்னு பாருங்க. ஊர்லேருந்து விரட்டாங்க, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. எங்கே போனாங்களோ அங்கேயும் என்ன செய்யலை, தாய்விலையும் ஏதாவது ஒரு உதவி ஒரு நல்ல செய்தி கிடைத்திருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் என்ன செய்யலை, அவங்களுக்கு அதற்கு ஒரு சரியான விடை கிடைக்கல. மக்காவை விட மோசமாக இருந்தது தாயிஃப். அப்படியான நேரத்தில் கூட போனவரும் எப்படி நீங்கள் திரும்ப அங்கே போக முடியும் என்று கேட்டபோது நபி அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றியிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க, அல்லாஹ் அதற்கு ஒரு வழியை வைப்பார். இப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை பின்பற்றும் போது வரக்கூடிய எதிர்ப்புகள், அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் பயந்து இந்த இஸ்லாத்தை விட்டுடக்கூடாது, உண்மையான கொள்கைகளை விட்டுவிடக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல சோதனைகள், அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இனிமேல் நமக்கு உதவியே கிடைக்காதோ என்று முடிவெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அதற்கு வழியை வைப்பான், முயற்சி பண்ணணும், அல்லாஹ்வுமே நம்பிக்கை வைக்கணும். சுபஹானல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு அவன் உதவி செய்வான், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கிட்டே நெருங்கி கொண்டிருந்த போது ஹிரா குகையிலே சில நாட்கள் தங்கினார்கள். அங்கிருந்து ஹுசாயங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அஹனஸ் இப்னு ஷரீக் அல்லது ஷுரைக் என்பவரிடத்தில் ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க, நான் இப்போ வந்திருக்கிறேன், மக்காவுக்குள்ளே நுழைய போகிறேன், எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுப்பீர்களா. அந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கம் என்னவென்றால், யாராவது ஒருவருக்கு ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் அடைக்கலம் கொடுத்தால் அவரை யாரும் என்ன செய்யக்கூடாது, எதுவும் பண்ணிவிடக்கூடாது. பண்ணினா அடைக்கலம் கொடுப்பதாக எடுத்துக்கொண்டவருடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை அடைக்கலம் கொடுப்பதற்காக ஏற்றுக்கொண்டவருக்கு அநியாயம் செய்தவர்களை விட மாட்டாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க. இது அவங்களுடைய காலத்தில் அன்றையிலிருந்து அவங்களுடைய ஒரு பழக்கம் என்றும் அது அரபுகளிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் நான் இந்த மக்காவாசிகளோடு என்ன செய்திருக்கிறேன், குறை அவங்களோட சில ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், அவங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று, அவங்களுக்கு எதிராக நான் நடக்கக்கூடாது என்று. ஆகவே ஒப்பந்தம் பண்ணியவர் இப்படியான ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவர் உண்மையை சொல்லி விலகி கொண்டார். பிறகு சுஹைல் இப்னு அம்ர் என்கிற ஒருவரிடத்தில் இந்த செய்தி அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பனு ஆமிர் என்கிற அந்த கூட்டத்தினர் பனு காபுக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார். முத்தலிம் இப்னு அதி என்கிறவருக்கு அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சரி நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன். யார் அது, முத்தலிம் இப்னு அதி. முத்தலிம் இப்னு அதி அவர் ஏற்றுக்கொள்கிறார், நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குகின்றேன் என்று. அவர் என்ன செய்தார், பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் சொல்ல, நீங்களும் ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள், ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வாங்க, போய் காபாவுடைய நாலு மூலையிலும் நின்று கொண்டார்கள். பிறகு அவர் சொன்னார், முத்தையம் பின் அதி, நான் முஹம்மதை என்ன செய்து கொண்டேன், அடைக்கலம், முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். பிறகு நபி அவர் அந்த மக்கள்கிட்ட சொல்றார், அறிவிக்கிறார், யாரும் முகமது சல்லாஸ் அவங்களுக்கு இது புறவுன்னு செய்து விடக்கூடாது என்று. பிறகு நபி அவர்களை அழைத்து வரும்படி செய்தி அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைது பின் ஹாரிதாவோடு என்ன செய்றாங்க, வருகிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கே முத்தையம் பின் அதி அவர்கள் தன்னுடைய வாகனம், அந்த இருந்த வாகனம் என்ன, ஒட்டகம், அதன் மேலே ஏறி நின்று, குரேஷி மக்களே, நான் முஹம்மதை முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், யாரும் உங்களில் அவரை பழிக்க கூடாது, அவருக்கு நோவினை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்த அடைக்கலம் பெற்றதற்கு பிறகு காபாவுக்கு வந்து அஜல் ரசத்து கல்லை முத்தமிட்டு அதற்கு பிறகு தவாப் செய்து இரண்டக்கா சுன்னத்தை தொழுது, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள். முத்தைமு பின் அதி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நபி அவர்களோடு ஆயுதம் ஏந்தியவர்களாக சென்று அவர்களுடைய வீடு வரும் வரைக்கும் அவர்களை பாதுகாப்பாக நபி அவருடைய வீட்டுக்குள் அவர்களை விட்டார்கள். அப்போது அபூஜஹில் கேட்டானாம், முத்தையுமே, நீ இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமா அல்லது இவருடைய மார்க்கத்தையும் நீ பின்பற்றக்கூடியவரா, இஸ்லாம் ஆயிட்டியா? அப்போ முத்தையும் பின் அதி சொன்னார்கள், இல்லை, நான் அவருக்கு அடைக்கலம் மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறேன், அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியா? அப்படி என்றால் நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அவன் சொன்னான் என்கிற ஒரு செய்தியும் இந்த செய்தியோடு வரலாற்றில் குறிப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு கட்டான கட்டத்தில் தனக்கு செய்த அந்த உதவியை ஒரு முறை சொல்லி காட்டினார்கள். பத்ர் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு முத்தையிம் இப்னு அதி, இப்போது உயிருடன் இருந்து என்னிடத்திலே இந்த இவர்கள் இப்போது பத்ர் போர்க்களத்தில் அந்த பத்ர் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள், அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் இவர்களை விடும்படி கேட்டிருந்தால் அவர் செய்த இந்த ஒரு பெரிய உதவிக்காக பரிகாரமாக நான் என்ன செய்திருப்பேன், அவர்களை நான் விடுதலை செய்திருப்பேன் என்று பத்ர் யுத்தம் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நபி அவர்கள் தாயிபிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வரும்போது நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டோம். நீங்களும் இந்த செய்திகளை விட்டு போய் படிங்க, சரியா? இதில் எவ்வளவு ஈமானியத்தான செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை சொல்லுவதற்காக ஒரு நபி, ஒரு மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவங்களின் மூலமாக தெரிகிறது. ஆகவே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த தீனை நம்மிடத்திலே ஃப்ரீயாக தந்திருக்கிறான், எந்த தியாகமும் இல்லாமல். அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில பின்பற்றணும், எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு அதை சொல்லணும், பிறருக்கும் எடுத்து வைக்கணும், அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணிக்கணும், உலகத்திலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை எல்லாம் ஆக்கி தரணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்டிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய பில்டிங் அது இவ்வளவு கட்டப்பட்டு உயர்ந்திருக்கின்றதனால் அதில் முதல் ஒரு கல் வைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு மேல் தான் மற்ற கல்லுகள் வைக்கப்பட்டது. நான் ஒரு இப்படிப்பட்ட முதல் கல்லாக மாற வேண்டும், தான் தன்னை திருத்திக் கொள்ள வேணும் என்ற, நான் இப்படி பேசும்போது இந்த விரல் என்ன காட்டுது, முதல் நான் தான், பிறரை சொல்லக்கூடாது, அவர் செய்யட்டும், அவர் நான் திருந்தணும், நான் முதல் நான் திருந்தணும், என்னுடைய தாய் தந்தை என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் என்று என்னிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமூகமே திருந்திடுவாங்க இல்லையா? அதனால் இந்த தீனை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், தேடி தேடி படித்து வாழ்க்கையில் பின்பற்றணும் இன்ஷால்லா. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டுமாக இன்ஷால்லா. எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்கு. இது நடந்ததில் ஆயிரத்தில் ஒன்றும் இல்லை, இது ஒரு வரலாற்று செய்திகள். ஆனால் நடந்தது இதை விட அதிகமானது. அதே இவர்களுக்கு கிடைத்த தகவலில் ஒரு சின்ன பாதியை தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த தீனை வளர்ப்பதற்கு எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், இது இன்றைக்கி நம்ம இடத்துல அது எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. அப்படி இல்லாமல் இதை ஒரு பெருமதியான மார்க்கமாக நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
10: நேர்கள் இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடரான ஸீரத்துல் நபி விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
11: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.
11: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
13: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லா நபிய பஅதா அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தொடரில் இப்போ நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து அதாவது எழுத்து விஷயத்தில் ரசூலுல்லாஹ் காட்டிய ஆர்வங்கள் என்ன, எழுத சொன்னவைகள் என்ன, எதை எதெல்லாம் எழுதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், எதெல்லாம் எழுதினார்கள், எழுதுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள், இந்த மாதிரியான செய்திகளை மட்டும் முழுசாக இல்லை, முழுசாக தோத்தா நான் சொன்ன மாதிரி 100 மேற்பட்ட செய்திகள் என்ன உண்டு, ஒவ்வொன்றுக்கும் சில சில உதாரணங்கள் வாதுற மாதிரியான செய்திகளை நம்ம இங்கிறதுல சொல்கிறேன். முதலாவது விஷயம் என்னென்னா, ஒரு செய்தி சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எழுத்தை கற்பிப்பதற்காக ஆர்வம் ஊட்டினார்கள். வணங்கிட்டா எழுத்தை கற்பிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள்னு ஒரு செய்தி சொல்வார்கள். அந்த செய்தி வந்து சில அறிஞர்கள் வந்து ஹசன் தரத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அலிபுனு ஆசிம் என்றவர் வாராரு, சில அறிஞர்கள் அதை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றிருந்தாலும் ஷுஐபல் அர்னாவுத் போன்ற அறிஞர்கள் வந்து ஹாலிதுபின் அப்துல்லா என்ற ஒருவரும் இன்னொரு அறிவிப்பில் வாரதனால பைஹக்கையில் அலிபின் ஆசிம் என்ற ஒரு பலகீனமாக இருந்தாலும் இன்னொரு அறிவிப்பில் ஹாலிதுபின் அப்துல்லா என்றவர் என்ன செய்கிறார் வராங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த ஆசிரியர் வழியை அறிவிக்கிறதால் இது ஹசன் தரத்தில் உள்ளது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க ஷுஐபல் அர்னாவுத் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதே போல் இப்னு சஅதும் வந்து இன்னொரு அறிவிப்பில் வந்து ஆமிர ஷாபி வந்து அவர் வந்து ரசூலான காலத்தில் இல்லாதவர் தான், ஆனால் ரசூலான காலத்தில் நடந்த அந்த செய்தி அறிவிக்கிறார் அப்படின்னா அது முரசலான செய்தி. முரசலன்னு சொன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டிருந்து கேட்ட சஹாபியார் அல்லது அவர்கிட்ட வேறு யாரை தாபின் கேட்டிருந்தால் அது யாருன்றதை அந்த தாவல் இல்லாமல் அறிவிக்கிறதுக்கு தான் பேர் முரசல், தாபிக்கு மேலே அறிவிப்பால். அப்படி ஒரு செய்தியும் வருது. இந்த மூணு இஸ்னாதையும் வைத்து இது ஹசனான தரம் விஷயம் உண்டாயிருக்குது. ஹாலித் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறார், அலிபின் ஆசிம் அறிவிக்கிறார், வேறொரு அறிவிப்பில் என்ன ஆமிர ஷாபி அறிவிக்கிறார். இந்த மூணையும் வச்சு ஹசன் தரத்தில் என்ன செய்கிறார் சொல்கிறாரு. அல்லாஹூ ஆலம், என்ன ஒரு ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு பலமான அந்தளவுக்கான ஒரு பலம் போதும், வேறு அடிப்படைகளுக்கு முரண் இல்லாமல் இருக்கிறதால் அந்தளவுக்கு பலம் போதும் என்று கருதக்கூடிய அமைப்பில் தான் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அது என்னென்னா தபக்காத்திலையும் பைஹக்கிலையும் முஸ்னத் அகமதில் 2216 இலக்கத்திலையும் வரக்கூடிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹும் அறிவிக்கிறாங்க, கான நாசும் மினல் அஸ்ரா யௌம பத்ரின் லம் யக்குன் லஹும் ஃபிதா உன், பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட சிலருக்கு பரிகாரமாக கொடுப்பதற்கு என்ன எதுவுமே இருக்கவில்லை. ரசூலா பரிகாரத்தை வாங்கிட்டு விடுதலை செஞ்சாங்களே, அப்போ எதுவுமே இருக்காத மனிதர்கள் இருந்தார்கள். ஃபஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபிதா அஹும் அவங்களோட பரிகாரமாக ஐயோ அல்லிமு அவுலாதல் அன்சாரி அல் கிதாபா, அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத்தை கற்றுக் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். அதை நாங்கள் ஃபிதாவாக என்ன செய்ய ஏற்றுக்கொள்வோம், அதாவது ஒரு மாதம் இருக்கிறது டைம் வரல, ஒரு மாதம் இருக்கிறது எழுத்தை படிக்கிற அளவுக்கு என்ன ஒரு மாதம் அந்த பிள்ளை எழுத்தை படிக்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது கற்றுக் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு செய்தி என்ன செய்து வருது. அதுதான் பரிகாரமாக ரசூலாங்க என்ன செஞ்சாங்க அதாவது வாங்கினார்கள் என்றும் அந்த ஷாபீட் அறிவிப்பு வருதுன்னு சொன்னேன் தபக்காத்தில், அதில் எப்படி வருதுன்னு சொன்னால் அதாவது அந்த பத்ரவாசிகளுடைய அந்த பரிகாரம் தண்ட பரிகாரம் இருந்துச்சு, கைது செய்யப்பட்டவர்களுடைய பரிகாரம் இருந்துச்சு, 4000 திர்கம் இருந்துச்சு. அப்போ அப்படி இல்லாதவர்களுக்கு அந்த 4000 திர்கத்துக்கு ஈக்குவலாக எழுத்து படிப்பிக்கிறது. சில வரலாற்றுடைய அறிவிப்புகளில் வருது என்னன்னு சொன்னால் 10 படிப்பிக்கிறது. அப்போ 4000 திர்கம் சரியா ஈக்குவலாக 10 எழுத்தை கற்றுக் கொடுத்தல் அப்படி என்ற பகுதி என்ன செய்து வருது. அதுக்கு ஈக்குவலான ஒரு தாலிமன் சொல்லலை, 4000 திர்கம் அப்படி என்றது ஒரு பரிகாரமாக வாரதுன்றது 4000 வந்திருக்க அல்லாஹிர் வெளிப்படையாக அது 4000 திர்கம் தான். அப்போது அது வந்து படிப்பித்தலுக்கு ஈக்குவலாக ரசூலாங்க எடுத்துக்கிறாங்க 10 அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா 4000 திர்கம்ன்றது அன்றைக்கு பெரிய ஒரு தொகை என்று சொல்ல முடியாது, ஏன்னா 4000 திர்கம்ன்றது அன்றைக்கு பெரிய ஒரு

பிஎஸ்டி முடிச்சவங்க இருக்கிறாங்க அல்லது பிஏ எம்ஏ முடிச்சா இருக்கிறாங்க அர்த்தம் இல்லை. அதில் உள்ள என்ன அர்த்தம் பண்ணால் எழுத வாசிக்க தெரியும்னு அர்த்தம். அதான் படிப்பு. இதுக்கு தான் எழுத்து வாசிப்பு. அந்த தாய்மொழியில் எழுத்து வாசிப்பு அல்லது ஒரு அந்நிய காலனித்துவம் இருந்தால் அவண்ட மொழியும் எழுத வாசிக்க தெரியுமான்னு என்ன செய்வான் பார்ப்பான். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாருடைய பிள்ளைகளுக்கு எழுத கற்றுக் கொடுக்குமாறு சொன்னார்கள் என்றால் எழுத்துக்கு ரசூல் அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த விமர்சனங்கள் வந்து நிரூபிக்கப்படவில்லை என்றால் இந்த செய்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படி தான் எடுக்கலாம். அல்லாஹுவாலும் ஒரு வரலாற்றுக்கு இது இந்த அளவுக்கான ஒரு செய்தி போதுமானது. ஏன்னா ஹசன் தரத்தில் பார்க்குறதுக்கு மூணு விதமான அறிவிப்பு என்ன செய்தி இதில் வருது. இப்படி படிப்பிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஒரு தடவை ஒரு பிள்ளைக்கு வந்து படிப்பிக்கிற டைமில் என்னது கற்பிக்கிறதுக்கு கொஞ்சம் அடிக்கவும் செய்வாங்க தானே, இதை படி இதை படினு சொல்லி ஒழுங்காக படிப்பிக்கிறது. ஒரு ஆசிரியராக இருக்கிற டைமில் அந்த படிப்பித்தல் ஆற்றல் உள்ளவங்க அடிக்கவும் செய்வாங்க. அப்படியே அடிச்சிட்டார் அன்சார்ற பிள்ளைகள் ஒருவருக்கு. அந்த ஏற்கனவே கைதி தானே, அவர் படிப்பிச்சு கண்டிக்கிறாரு அடிச்சிட்டார். அப்போது ஒரு பிள்ளை வந்து அழுதுட்டு என்ன செய்யுது வீட்டுக்கு போகுது. கால தரவணி முஅல்லிமி, தரவணி முஅல்லிமி, எனது ஆசிரியர் என்ன செஞ்சிட்டார் எனக்கு அடிச்சிட்டார் அப்படி என்று சொன்ன உடனே அந்த வீட்டில் உள்ள சில கால அல் ஹபீஸ் கெட்டவன் சரியா யத்லுபு பி தஹ்லி பத்ரின் வல்லாஹி லா தத்திஹி அபதன், பத்ருடைய பழிவாங்கலை செய்கிறான். வாய்ப்பு இருக்குது தானே, பத்ரில் கைதியாக வந்து பத்ரில் கொல்ல வந்த ஒருத்தர் கைதியாக இருந்து படிப்பிக்க விட்டுருக்கு. அவன் பிள்ளைகளுக்கு ஒரு அடிக்கிறதன் மூலம் பழிவாங்கிறதுக்கான சான்ஸ் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதனால் இது ஒரு அந்த ஆசிரியர் கல்வின்றது மரியாதையாக இருந்தாலும் இங்கே படிப்பிக்கிறது கைதி. கைதியை படிப்பிக்க வச்ச முதல் ஆசிரியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிட்டா. அந்த கண்ணியத்தை கொடுத்தது முதலனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து ஒரு கைதி செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. அதான் இவர் என்ன செய்கிறாருன்னா பழிவாங்கிறதுக்கு செய்கிறார். அதனால் நீ திருப்பி போக வேண்டாம் என்று அந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க தடுத்தார்கள் என்ற ஒரு சம்பவம் முஸ்னத் அஹமதில் 2216 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவம் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்தை என்ன செய்கிறாங்க படிப்பிக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எழுதினாங்க. குர்ஆன் என்ற சப்ஜெக்டை வந்து நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வரோம். ஏன்னா அது எல்லாருக்கும் குர்ஆனுடைய எழுத்து சம்பந்தமாக வரக்குள்ள அவசரமாக என்ன செஞ்சிடலாம் நம்ம அந்த தகவலை சொல்லிடலாம். அது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் அதாவது எழுத அனுமதித்திருந்தார்கள் எதில் சொல்லியிருந்தார்கள் என்ற செய்திகளை பாருங்கள். இது இன்னொரு பலகீனமான ஒரு செய்தி வரும் என்ன சொல்லி அதில் முஹம்மது பின் இஸ்மாயில் என்றவர் வரார், அதான் சாரி அஃப் இமாம் புகாரி சொல்கிறார், ஹலீல் பின் முர்ரா என்றவர் வரார், முன்கருள் ஹதீஸ் ஹதீஸில் நிராகரிக்கப்பட வேண்டியவர். அது என்ன என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு அன்சாரு தோழர் இருப்பார். அவர் ரசூலுல்லாஹிட்ட ஹதீஸ்களை கேட்பார். ஆனால் அவருக்கு மன்னனம் வராது, அவருக்கு மன்னனம் வராது. ஆனால் ரசூலோட பேச்சில் அவருக்கு கவர்ச்சியாக இருக்கும். ரசூலாங்கள்கிட்ட சொல்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரை நீ கேட்குறேன்னு எனக்கு என்ன செய்யுது அவ்வளோ விருப்பமாக இருக்குது ஆனால் எனக்கு எழுத வராது, அதனால் எனக்கு வந்து நான் என்ன செய்யன்னு கேட்குறேன். அப்போ ரசூலா இஸ்டைன் பிய மீனிக், உங்களை வலதை கொண்டு நீங்கள் துணை தேடிக்கொள்ளுங்க, முயற்சி எடுத்துக்கோங்க, அப்படின்னா என்ன எழுதிக்கோங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லிட்டு அபியதில் ஹத் இப்படி சொன்னாங்கன்னு வருது. ரசூலாங்க இப்படி சொன்னார்கள் அப்படின்னா ரசூலாம் இப்படி சொன்னார்கள் கவனமாக்கணும், இப்படி சொன்னார்கள் அரபு தானே சரியா, இப்படி சொன்னார்கள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எழுத சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வருது. சொல்லிட்டு இந்த ஹதீத் வந்து ஹாதா ஹதீத் இமாம் திருமிதி தான் அதை பதிவு செய்கிறாரு. 2666 இலக்கத்தில் வருகிறது. அல்பானி தஈஃபன்றாரு. இமாம் திருமிதியை வந்து இது பலகீனமான ஹதீத் என்ன செய்கிறார் சொல்கிறார். அல்பானி பலகீனப்படுத்துகிறாரு, இமாம் திருமிதி பலகீனப்படுத்துகிறார், அதுக்கு முன்னால் இமாம் புகாரி என்ன செய்கிறார் இதே பலகீனப்படுத்துகிறார். ஸோ இந்த செய்தியும் ஒரு இப்போ வரலாற்றில் ரசூலாங்க எழுத சொன்னாங்க என்று சொல்லி நம்ம ஒரு பொதுவான உலகத்துக்கு பேசுகிறாங்க தான் இதெல்லாம் பெரிய செய்தி. ஏன்னா ஒரு இஸ்னாது இல்லைங்க, ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லைங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அடுத்த சமுதாயத்தில் ஒரு செய்தியை சொல்வதற்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லை. அவங்களுக்கு முழு மார்க்கமும் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரே ஒரு பலகீனமான அறிவிப்பால் வரிசை முழு மார்க்கம் கிடைச்சி ஒரு அறிவிப்பால் வரிசை இல்லை. ஸோ இஸ்லாமிய சமுதாயத்தில் இது பெரிய கொடை. எனவே இந்த செய்திகளை நம்ம ஆதாரமாக சொல்லணும்னா எங்களுக்கு ஒரு முரணும் இதில் இல்லை, இருந்தாலும் இது பலகீனமான செய்தி, தாய்ஃபான செய்தி இப்படி ரசூலாங்க சொன்னாங்கன்றது ரசூ. ஏன்னா நாங்கள் இதை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, என் மீது நான் சொல்லாத யார் சொன்னாலும் அவர் நரகத்தை தங்குமிடமாக்கி கொள்ளட்டும் ரசூலாங்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை பயப்படுறோம். அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன எழுத எதுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னார்கள் என்று புரிஞ்சுக்கொள்கிற மாதிரியான செய்திகளை பாருங்கள். அப்போ ரபிகனா காலத்தில் எவ்வளோ எழுத்து இருந்திக்கலாம்னு புரியலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொது எழுத்து என்றது எங்கே ஆரம்பமாகுது, மக்களோட எழுதுறது, மன்னர்களுக்கு எழுதுறது, த தீவான் எழுதுறது, மற்ற கடிதம் எல்லாம் மதீனாவில் தான் என்ன செய்யுது ஆரம்பமாகுது.
மதீனாட எழுத்து ஆரம்பத்தை பற்றி ஒரு செய்தி வருது பாருங்கள்.

0: அதுவும் மதீனாக்கு போகிறதுக்கு முன்னால். சஹீஹுல் புகாரியில் 3906 இலக்கம். நான் வந்து மிக முக்கியமான செய்திகளை தான் எடுத்துக்கிறேன், முழுசாக நம்ம இதை தொகுக்கலை. அதாவது மாலிக் இப்னு ஜோசப், மாலிக் இப்னு அதாவது அந்த சுராக்கத் இப்னு மாலிக் இப்னு ஜோசப், சுராக்கத் இப்னு மாலிக் இருக்கார் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹிஜ்ரத் டைமில் பின்னால் ஃபாலோ பண்ணி போவார், பின்னால் ஃபாலோ பண்ணி விரட்டிட்டு போகிறவர் வந்து, அப்படி போகிற நேரத்தில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஒரு அற்புதம் நடக்குது, அவர் பாதிக்கப்படுறாரு, அவர் குதிரை வெளியுது, அவரால் எழுப்பி போக முடியலை, அப்போ என்னை காப்பாற்றுங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதவிகள் பண்ண அவர் நினைக்கிறார், ரசூலுல்லாஹி எதையுமே என்ன செய்கிறாரு வானான்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்கிறாங்க, உன்னை சமுதாயம் என்னை ஃபாலோ பண்ணாத மட்டும் என்ன செய்யுங்க பார்த்துக்கோங்கோ அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாரு பார்த்துக்கொள்ளு சொன்னாருன்னு வருது. இந்த செய்தி புகாரியில் வருது. அப்போ அந்த டைமில் அவர் கேட்குறாரு, எனக்கு ஃபசல் துஹு ஐயக்துபலி கிதாப அம்னின், உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எனக்கு எழுதிட்டாங்க, உங்களுக்கு எனக்கு இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் உண்டை எனக்கு எழுதித்தாருங்கள் அப்படின்னா, நபி வந்து மாலிக்குக்கு என்ன செஞ்சார், பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் என்ற ஒரு ஒப்பந்தம் எழுதித்தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த இடத்துல ஆமிர் இப்னு ஃபுஹைரா இருக்கிறார், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய என்ன
1: நேர்கள் முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: மாலிக் இப்னு சுராகா இப்னு ஜுஸம் சொல்றது ஹதீதா இல்லையா? ஹதீத் ரசூலுல்லாஹ் எழுத சொன்னார்கள் என்றாலே ஹதீத் தானே அது, சரியா? அது வித்தியா. இப்போ இதே முழுமையான ஹதீத் எதை எழுதி கொடுத்தார்களோ அதை மாலிக்கிட்ட அது இருந்து மாலிக் அதை அறிவிச்சிருந்தா நபி அவர்கள் எனக்கு இப்படி எழுதி தந்தார்கள், இந்த தகவல் இதில் இந்த ஏட்டில் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஒரு இதாக இல்லையா? என்னது அதாவது ஒரு ஹதீதாக இல்லையா? அப்போ ரசூல் சல்லா அலிஸ்லாம் அப்படி ஒரு தடை உண்டு இருக்கலைன்னு என்ன செய்யுது? மிக தெளிவாகவே இதில் விளங்குது. சும்மா மவா ரசூலுல்லாஹி சல்லா பின்னர் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அப்படி என்ன செஞ்சாங்க போய்விட்டார்கள் என்ற செய்தி இதில் வருது. அப்போ எழுதினவர் யார்? ஆமிர் இப்னு ஃபுஹைரா. ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதுங்க. அதனால தான் நபிகளுக்கு எழுதுகின்றவர்கள் பட்டியெல்லாம் ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ன செய்வார் வருவார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரைட். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு வந்த பின்னால் நிறைய சின்ன சின்ன வழக்குகள் எல்லாம் கூட, சின்ன சின்ன வழக்குன்னா பெரிய வழக்கு தான், சின்ன சின்ன அரசு உட்படக்களோ எல்லா வழக்கையும் எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்கன்ற சொல்கிற அளவில் எழுதிக்கிறாங்க. ஒரு கொலை சப்ஜெக்ட் உண்டு சஹீல் புகாரில் 7192 வரக்கூடிய ஒரு செய்தி, அதாவது இந்த முஹையிசாவுடைய செய்தி. அப்துல்லா இப்னு சஹல் முஹையிசா இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஹைபரில். அப்போ வந்து என்ன அந்த இடத்துல அப்துல்லா கொல்லப்பட்டார்ன்ற செய்தி வருது. அப்போ யூதர்களில் ஒரு சிலர் கொண்டுட்டாங்க என்ற தகவல் வந்தோடனே அதை ரசு பெரிய சம்பவம் அதை ரசூலாம் விசாரிக்கிறாங்க. அப்போது விசாரிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக அவர்களோடு அந்த வழக்கை விசாரிக்கிற விஷயத்தில் எழுத்து மூலம்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க நடவடிக்கை மேற்கொண்டார்கள் என்று ஃபக்கத்தப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலை ஹிம்பிஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து என்ன தகவலாக எழுதி அவர்களுக்கு என்ன செய்தார் இந்த வழக்கு விசாரணையுடைய சப்ஜெக்டில் என்ன நடக்குதோ அதில் எதை அவர்களுக்கு அனுப்பணுமோ அதை எழுதி என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இதை விரிவாக பேசியிருந்தேன் எழுதி அனுப்பினார்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த செய்தியில் அந்த தகவலில் என்ன செய்து வருகிறது. அப்போ இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு விசாரணை ஹைபரில் ஹைபர் கொஞ்சம் மதீனாலேருந்து வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியது எழுத்து மூலம் எழுதி என்ன ஒரு தோளில் எடுத்து எழுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு விளங்குது. அப்போ வெறுமனே நம்மளோட சிந்தனையில் வாய் வழி தகவல் இதை போய் தங்க சொல்லிடுங்க. எங்களோட சிந்தனை எப்படி வாய் வழி வாய் வழி தகவலை போய் தங்க சொல்கிறது மறுபடி வாய் வழி தகவல் இங்கே வர்றது ஷஃபவியன்னு சொல்லுவாங்க விளங்கிட்டா. இது மட்டும்தான் என்றல்ல இது மட்டும்தான் என்றல்ல ரசூலுல்லாஹ் நிறைய எழுத்தில் தகவலை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். குறிப்பாக வழக்கு போன்ற விஷயங்களில் என்ன தகவல்கள் என்பதை ரசூலுல்லாஹ் எழுத்து என்ன செஞ்சுக்கிறாங்க பயன்படுத்தி. இப்போ இது ஹதீதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை எழுதினார்கள், இந்த விஷயத்தை தகவலாக சொன்னார்கள், அதை கொண்டு போகிற சஹாபி இந்த செய்தியை பிற்காலத்தில் அறிவித்தா அந்த ஏட்டையும் வச்சுருந்தா இது ஹதீஸா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்கிறார்கள், இது பொது வழக்கிலையும் வரும் ஹதீஸ்ன்ற வட்டத்துக்குள்ளே இது என்ன செய்யும் வரும் என்றத சொல்கிறேன். எழுதியிருக்கிறான்ற தகவல் வர இந்த ஹதீஸை சொல்லலை, எதை எழுதி அனுப்பினார்களோ அந்த செய்தி அந்த சஹாபி பிரகாரிச்சா அது ஹதீஸா இல்லையான்னு கேட்டேன். அது ஹதீஸா என்ற செய்தி சந்தேகமே இல்லை. அடுத்த சஹீஹுல் புகாரியில் 3060 இலக்கத்தில் வருது. ஹுதைஃபா ரதியுல்லாஹி அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளை போடுறாங்க, உக்துபுலி மன் தலஃபத பில் இஸ்லாமி மினன்னாஸ். எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு லிஸ்ட் எழுதுங்கன்னா ரசூலுல்லாஹ் புகாரியில் 3060 இலக்கு. எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க மன் தலஃபத பில் இஸ்லாம் லா இலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவர்கள் எத்தனை பேர் என்று லிஸ்ட் எடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ லிஸ்ட் எழுதப்படுகிறது ஃபக்கத்தபின் அலஹூ அல்ஃபன் வ ஹம்ச மி அத்த ரஜுலின் மி அத்தி ரஜுலின் அல்ஃபன் வ ஹம்ச மி அத்தி ரஜுலின் 1500 பேர் கிட்டத்தட்ட இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க தானே, அதெல்லாம் நம்ம எழுதினோம். அப்போது அதில் சில இதில் வந்து 1500 பேர் வரைக்கும் நம்ம எழுதினோம். அப்போ எழுதின பிறகு தான் எங்களுக்கு விளங்குது ஃபக்கத்தபின் அப்போ ஃபக்குல்னா நாங்கள் சொன்னோம் ஹுதைஃபா சொல்கிறாரு நஹாஃபு நஹ்னு அல்ஃபுன் வ ஹம்சுமியா 1500 பேர் இருந்து நாங்கள் பயப்படுறோமா 1500 பேர் இருக்கிறோம் நாங்கள் எப்படி எதிரிகளுக்கு பயப்படுறோமா மொத்தமாக 1500 பேர் இருக்கிறோம் இந்த 1500 பேர் இருந்து நாங்கள் பயப்படுறோமான்னு நாங்கள் சொல்லிக்கொண்டோம். ஆனால் ஃபலக்கதர் ஐதுனா உபுதுலினா அதுக்கு பின்னால் நாங்கள் சோதிக்கப்பட்டோம் ஹத்தா இன்ன ரஜுல் அலா யுசல்லி வஹ்தஹு வஹு வஹாஃப் பிற்காலம் வந்துச்சு தனியே பயந்து கொண்டு தொழ வேண்டிய நிலைமை என்ன செஞ்சுது வந்தது என்றார். பின்னால் நடந்த சோதனைகளை ஜமல் யுத்தம் சிஃபின் யுத்தம் அதுக்கு பின்னால் அந்த மன்னர்கள் மூலம் அது ஹுதைஃபாரெல்லாம் கூட காலப்பதிவு வரைக்கும் சொல்கிறார். ஹுதைஃபாரெல்லாம் அதுக்கு பின்னால் செய்ய உஸ்மான்லாம் கொல்லப்பட்ட அந்த வருஷமே ஹுதைஃபாரெல்லாம் என்ன செய்கிறாங்க அதுக்கு முன்னால் மௌத் ஆகிட்டாங்க. ஹுதைஃபாரெல்லாம் இதை பார்க்குறதுக்கு இல்லை ஹுதைஃபாரெல்லாம் மௌத் ஆகிட்டாங்க. அப்போது அந்த அளவுக்கு அப்படின்னா 35 வரைக்கும் இப்போ 35 வரைக்கும் உள்ளதை சொல்கிறாங்கண்டா ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை ஃபித்னாக்களை பற்றி இதில் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறான்னு பாருங்கள். அப்போது இந்த மாதிரியான சோதனை இந்த இப்போ நான் இது ஜமல் இல்லை ஜமல் இப்போ நான் உதயபரான மரணத்தை எடுத்தால் ஜமலும் இல்லை சிஃபினும் இல்லை. இப்போ அதுக்கு முன்னால் வர சோதனைனா அப்போ எப்படிப்பட்ட சோதனைகளை முஸ்லீம்கள் சந்திச்சுக்கிறாங்க? ஏன் அந்த அதாவது ஹுரூபுர் ரித்தா எது ரித்தத்தான் அதாவது ஜக்காத்து தரமாட்டோம் என்று சொன்னது பொய் நபிகள் வந்தது இந்த மாதிரியான விஷயங்களால் முஸ்லீம்களுக்கு ஹவு பயம் வர அளவுக்கு இருக்கலை. ஆனால் இந்த ஃபித்னாவுடைய சூழ்நிலையை அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு நாங்கள் பயந்து தொழ வேண்டிய ஒரு நிலைமை என்ன செஞ்சது ஏற்பட்டது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது இந்த அளவுக்கு இஸ்லாம் இது வந்து ராவிகளில் ஹுதைஃபா ரழியல்லாஹு அவர்களுடைய வார்த்தை என்றது வாரதுனால. ஆனால் இதையே இந்த வார்த்தையை யார் சொல்கிறாருன்னு தெளிவாக வந்திருந்தா உதாரணமாக நம்ம ஃபஸ்ட்டு இப்படி சொன்னால் முதலாவது சஹாபியை தான் எடுப்போம் ஹுதைஃபா தான். இல்லைன்னா இதை அறிவிக்கிற அபூவாயிலும் சொல்லிக்கலும் இதை அறிவிக்கிற ஆமசம் என்ன செய்யலாம் சொல்லலாம் இதை அறிவிக்கிற சுஃபியானம் என்ன செய்யலாம் சொல்லலாம் இதை அறிவிக்கிற முகமது இப்னு யூசுப் என்ன செய்யலாம் பின்னால் வர சொல்லலாம். ஆனால் இதில் வந்து மற்றபடி வரலை. இதில் எப்படி வருதுன்னா இந்த நாம் சொல்லிவிட்டு நாம் எழுதினோம் நாங்கள் சொன்னோம்னா அப்போ ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் என்ன செய்யும் அது குறிக்கும் என்றதுனால என்ன செய்கிறோம் நம்ம இல்லைன்னா மற்றவங்கண்டா அந்த வார்த்தையோடு என்ன செஞ்சிருக்கும் அது வந்திருக்கும். ஸோ ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னால் நம்ம தனிச்சு தொழு க்ரௌடு அப்போ லட்சமாயிட்டு லட்சமாகின பின்னாலே நம்ம ஃபித்னாக்குள்ளாக்கப்பட்டோம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அப்படின்னா அன்றைக்கு 1500 பெருசாக இருந்தது அவ்வளோ பெரிய ஈமானிய பலம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ கோடி பில்லியன் விளங்கிட்டா பில்லியனாக இருந்தும் என்ன முஸ்லீம்களுக்கு பயனளிக்காத ஒரு நிலையில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இதுலேயும் ரசூல்லாங்க தீவானை எழுதிக்கிறாங்கன்றாங்க திவான் திவானண்டா என்ன ஒரு முழுமையாக வரலாறு தொகுத்து இந்த பெயர்கள் எல்லாம் தொகுத்து இந்த நபர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அதுக்குடைய நடவடிக்கை உமர்ரதி அல்லாஹ்வுன்னவர்கள் மேற்கொண்டார்கள் என்று அதுக்கு முன்னுதாரணம் யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்னுதாரணம் என்றதை என்ன செய்கிறோம் இந்த செய்தியில் நம்ம பார்ப்போம். ரசூலா எழுதிக்கிறாங்க எழுதுகிற ஏற்பாடுகள் எவ்வளோ செய்திகள்னு பாருங்கள். அடுத்தது சஹீஹுல் புகாரியில் 2698 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி என்னென்னா அது வந்து ஹுதைபியாட செய்தி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அது ஒரு முக்கியமான செய்தியை ஹுதைபியாவில் வச்சு ரசூல் ஸல்லம் மக்கா வாசிகளோட பதறலையை ஒப்பந்தம் எழுதுறதான்னு எங்களுக்கு தெரியாது நாங்களே ஜாகிலிய மக்களே அப்போ ஏடு எங்கே போவோம் ஒரு ஆள் பாரசீகத்துக்கு போயிட்டு வாங்க ஒரு ஆள் ரோமுக்கு போயிட்டு வாங்க அப்படியே இருந்தாங்க எழுதுகிற சிம்பிளாக இருந்துச்சு விளங்கிட்டா ஏடுகள் என்ன அவங்கள்ட்ட இவங்கள கருவிகளும் இவங்க எழுதின அந்த அதாவது ஊடகங்களும் வித்தியாசம் பாரசீக ரோமர்கள் எழுதிய விட கொஞ்சம் தரத்தில் குறைஞ்சதாக என்ன செஞ்சது இருந்தது அவங்கள தரத்துக்கு இருக்கல அது பின்னால் நம்ம பார்க்கல படி இது வேணும்னா நம்ம சொல்லலாம். அடுத்தது என்னன்னு சொன்னால் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால் அதாவது அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தி வருது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய உஸ்மான் அல்லாஹ்வுடைய அதாவது சொந்தக்காரர் அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வகி எழுதவராக இருந்தார் மக்கால் எழுதிட்டு என்னது முர்த்ததாகி என்ன செஞ்சிட்டார் போயிட்டார் புற மக்கா வெட்டின் போது திருப்பி வந்து என்ன செய்கிறாரு கொண்டு வரப்படுறாரு. அப்போ கொண்டு வரப்படுற டைமில் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு பாதுகாப்பு கொடுத்து என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தார்கள் திருப்பி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி வருது. அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரம் வந்து என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய ஆரம்பத்திலேயே எழுதுறதுக்கான ஏற்பாடு செஞ்சிட்டாங்க குர்ஆனை தான் ஆனால் எழுதுறதுக்குன்ன ஏற்பாடை மக்காலே என்ன செஞ்சாச்சு செய்து விட்டார்கள். அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வந்து மதியனால் அப்படின்றது இல்லை அவ்வளோ பிரச்சனையான சூழல்லையும் அவ்வளோ என்னது ஆபத்தான சூழ்நிலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவதற்கான ஏற்பாடை செய்தார்கள் அப்படின்றது நம்ம இதை பார்க்குறோம். அடுத்ததாக மதீனாவில் அதாவது இப்போ குர்ஆனுடைய ஏற்பாடுகள் சம்மந்தமாக நிறைய நாம் பார்ப்போம். இது மக்கால ஏற்பாட்டுக்காக வேண்டி மட்டும் நான் அந்த செய்தியை நான் சொன்னேன். அடுத்ததாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை கூட சாதாரணமாக எழுதுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ராஃபி இப்னு ஹதீஜ் இந்த செய்தியை நாங்கள் உமையா ஹிலாஃபத்துடைய வரலாற்றில் படித்தோம். ரசூல் மர்வான் இப்னு ஹக்கம் ஹுத்துபாவில் வந்து மக்காவுடைய புனிதத்துவத்தை மக்கா எப்படி தஹரீமாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மதீனாவை என்ன செஞ்சேன் சொல்லாமல் விட்டுட்டார். அப்போ ராஃபி இப்னு ஹதீஜ் வந்து என்னை அழைச்சி மர்வானே நீங்கள் வந்து என்ன அஸ்மா உக்க தக்கர்த்த மக்கா வஹலஹா வஹுர்மத்தஹா வலம் தத்கூரில் மதீனத்த வஹலஹா வஹுர்மத்தஹா மக்காவுடைய புனியத்தை சொன்னீங்க ஆனால் மதீனாவுடைய புனியத்தை நீங்கள் சொல்லலை ஒக்கத ஹர்ரமா ரசூலுல்லாஹி ஹர்ரமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாபனி லாபத்தைஹான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டு எல்லைகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க ஹராமாக்கிறான்ற செய்தியை சொல்கிறாங்க. மர்வானில் ஹாக்கப்பட செய்தியில் அது மர்வானுக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த பகுதியெல்லாம் என்ன நம்ம பார்த்தோம். அப்போ தெரிந்திருக்கவில்லை அப்படின்றதல்ல, மர்வான் இப்னு ஹக்கம் அதை சொல்லவில்லை. அந்த சொல்லாத ராஃபி இப்னு ஹதீஜ் என்ன செஞ்சார், அந்த இடத்துல ஞாபகப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது எப்படி அணுகணும் பண்ணும் நம்ம சேர்த்து என்ன செஞ்சிட்டோம், அதில் சொல்லிட்டோம். இப்போது இதில் என்னன்னு சொன்னால், சொல்லிவிட்டு ராஃபி இப்னு ஹதீஜ் சொல்கிறாரு, வதாலிக்க இந்தனா, இந்த செய்தி எங்களிடத்திலே, ஃபி அதீமின் ஹவுலானியின், ஒரு யமனிய தோளிலே, ஹவுலான்ன்றது யமனை குறித்த ஒரு தோலை சொல்கிறது. அன்றைக்கு அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம், தோல் பதனிடுதல் என்று ஒரு பகுதி இருக்குதே, அப்போ அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம், எழுத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அமைப்பிலாக அது இருந்திருக்கலாம். வதாலிக்க இந்த நஃபி அதீமின் ஹவுலானி இருந்திருக்கலாம்னு நான் சொல்கிறது வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு முடிவு தான் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஹவுலானி என்ற இணைப்பு அவ்வளோதான் சொல்கிறாங்க. அந்த தோலில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எழுதி நாங்கள் வைத்திருக்கிறோம், எங்கள்கிட்ட இருக்கு. அப்போ ரசூலான காலத்தில் ராஃபி இப்னு ஹதீஜ் என்ன செஞ்சுக்கிறாரு, இதை ஒரு தோலில் எழுதி ஹதீஸுகளை எழுதுறத வச்சுக்கிறான். இன் சித்த அக்கர துக்கஹூ, நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் நான் அதை உங்களுக்கு என்ன செஞ்சுறேன், நான் வாசித்து காட்டுகிறேன், சரியா? அப்போ அது மர்வான் அமைதியாக இருந்தார், அமைதியாக இருந்து சொன்னார், அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன். சமய அத்து பதாலிக், அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மர்வான் ஒரு புடிவாதம் பிடிச்சவர் என்ன சொல்லணும், அதெல்லாம் நான் கேட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லணும், என்ன சிலதை கேட்டிருக்கிறேன் விளங்கிட்டா அப்படின்ட்டு. அதனால் நான் அதில் சிலதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், நானும் கேட்டிருக்கிறேன் சொன்னதாக வருது. அப்போ இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, ஆதாரபூர்வமான ஒரு செய்தி, அதீம் ஹவுலானியில் ஏன்னா இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் அரிதான நிகழ்வு என்று சொல்லிடாது, நிறைய எழுதப்படுற வளமைக்கான தகவல்கள் இதெல்லாம். சாதாரணமாக என்ன ரசூலா எனக்கு மட்டும் மேம் சேர்ந்து தந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 112வது இலக்கம். இந்த 12வது இலக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹொத்துபா நிகழ்த்துறாங்க. அந்த ஹொத்துபாவை பற்றி என்ன வருதுன்னு சொன்னால், இந்த ஹுசா கோத்திரத்தில் நடந்த ஒரு ஹுசா கோத்திரம் வந்து ஒருவர் கொலை செஞ்சிட்டார் பனு லைஸ் கோத்திரத்தை பற்றி, அது வந்து மக்காவுடைய வெற்றியுடைய அந்த சந்தர்ப்பத்தில், இதுக்கு முன்னால் கொன்ற கொலைக்கு பழி தீர்ப்பதாக இது என்ன செஞ்சிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவோட புனிதத்துவம், அல்லாஹு தாலா மக்காவை வந்து என்ன அதாவது யானை படையை விட்டும் அல்லாஹ் மக்காவை தடுத்தது, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, இன்னல்லா ஹபஸ் அன் மக்கத்தல் கத்தில் அவில் ஃபீல, அல்லாஹு தாலா மக்காவை விட்டும் கத்தலை கொலையை தடுத்தான் அல்லது ஃபீல் யானையை தடுத்தான் அப்படின்னு அறிவிப்பில் வருது. அப்போ அபு அப்துல்லா சொல்கிறாரு, கதா கால அபு நுஐம், இப்படி தான் அபு நுஐம் சொன்னார், வஜாலுஹு அல ஷக், அது சந்தேகமாகவே நீங்கள் என்ன செய்யுங்க, பதிவு செய்யுங்க, ஃபீல் அல்லது கத்தலண்டு. எழுதினா எப்படி இருக்கும், ஃபீலையும் கத்தலையும் எழுதினா எப்படி இருக்கும்னு சொன்னால், முக்தா இல்லாமல் எடுங்க, ரெண்டுமே கத்தில் தான், ரெண்டுமே ஃபீல் தான், கத்திலும் தான் ஃபீலும் தான் அது, சரியா? இது அப்போது இது வந்து பிற்காலத்தில் நுக்தா வந்து வைக்கப்பட்டாச்சு, இந்த ஹதீஸ்கள் எழுதப்படுற நேரத்தில் நுக்தா வைக்கப்பட்டாச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் ஷஃபவியன் வந்த காலகட்டத்தில் வார்த்தை பிரயோகமாக அவங்களுக்கு கிடச்சிருந்தா இந்த ரிவாயத்தில் வந்து வார்த்தை பிரயோகத்தை வச்சு தான் நுஸ்ஹாவை என்ன செய்வாங்க, சரி செய்து கொள்வார்கள். அப்போ அந்த நுஸ்ஹாவில் ஒரு ஆள் கத்தில் ஒரு ஆள் ஃபீல் என்று சந்தேகப்பட்டுட்டாருன்னா அதை அப்படியே இஸ்பாத் பண்ணி அதே மாதிரி தான் அறிவிக்கணும் அப்படின்றது இதிலேருந்து விளங்குது. சரி, அது ஒரு பகுதி. இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றியில் அல்லாஹு தாலா எனக்கு இந்த மக்காவுடைய நேரத்தில் மட்டும் இந்த யுத்தத்துக்கான அனுமதியை தந்தான், இதுக்கு பின்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை, இதுக்கு முன்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி மக்காவுடைய புனிதத்தை எல்லாம் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அதுக்கு பின்னால் கொலைக்குரிய பரிகாரம் என்ன, தண்டனை என்று இதெல்லாம் சொல்கிறாங்க ஹுத்துபா. அப்போ யமன் வாசியல் ஒருவர் கேட்குறாரு, உக்துப்லியா ரசூலல்லா, இதை எனக்கு எழுதிட்டாங்கன்றான். இப்போ நீங்கள் சொன்ன ஹொத் மக்காவுடைய புனிதம், அந்த யானைப்படையுடைய அந்த செய்தி, அதே போல் கொலை தண்டனை, கொலை குற்றத்துக்குரிய தண்டனை, இதெல்லாம் ஒரு ஹொத்துபா, இதை எழுதித்தாங்கன்றாங்க. அப்போ ஃபகால உக்துபுலி அபி ஃபுலான், இவருக்கு எழுதி கொடுங்கன்னா ரசூலாங்க, ரசூலாங்க சொன்னாங்க இதை இவருக்கு எழுதி கொடுங்கள் அப்படின்றாங்க. அப்போ ரசூலாங்கோட கட்டளைப்படி அதை எழுதப்படும், அப்படின்னா ரசூலாங்க எழுதி கொடுத்ததுக்கு சமம். ஃபகால ரஜுலு மின் குரைஷ், அப்போ அங்கே இந்த மாதிரி அந்த நடந்துட்டு இருக்கவங்கள இல்லல் இதுகிற, அது அப்பாஸ் இல்லாங்கன்னு வருது வேறு அறிவிப்பில், இதுகிறண்ட நாணல் புள்ளை தவிர, அது வந்து அந்த பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துவாங்க, அதே போல் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று வரக்கூடிய செய்தி. அந்த செய்தியில் ரசூலாங்க அந்த அதுக்கு பின்னால் அவர் சொன்ன, அதாவது ரசூலாங்களும் அந்த என்ன நாணல் புள்ளை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாணல் புல்லன்னு சொல்கிறது நாணல் புல்லடைய பேர், சரியா? அதுக்கு ஒரு பேர் ஒன்று ஸ்பெஷலாக சொல்லுவார்கள், அது புகாரியில் அந்த மொழிபெயர்க்கிறதுல போட்டிருவாங்க, நீளமான புல்லுகளுக்கு சொல்கிறது, நமக்கு புல்லுனா சின்னதே, இது வந்து நீளமான புல், விளங்கிட்டா? இங்கே அதாவது என்ன இந்த இது குர்ஆனிய என்ன என்னது குர்ஆனிய இது என்ன இங்கே குர்ஆனி பார்க்கி தானே, குர்ஆனி அதில் வச்சுருப்பாங்க, அது எதுக்கு ரெண்டா இதுதான் அப்படின்னு என்ன அந்த இதோடு வச்சுருப்பாங்க, சரியா? அப்போது இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுக்க சொன்னாங்களே, அப்போ எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படி என்று அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுகிறது. இல்லைங்களா, அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுது. அபு அப்துல்லாவிடம் சஹி இமாம் புகாரி இல்லைங்களா எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படி என்று கேட்கப்படுகிறது. இதில் வந்து அறிவிப்பாளர் யார் தெரியுமா? ஃபதல் இப்னு துகைன், இமாம் புகாரியுடைய ஆசிரியர் அபு நுஐம் அல் ஃபதல் இப்னு துகைன். ஃபதல் இப்னு துகைன் யார்? கூஃபாவை சேர்ந்த மிக முக்கியமான மார்க் அறிஞர்கள். நம்ம என்ன செஞ்சோம், அந்த கூஃபாவுடைய அப்பாசி ஆட்சி காலத்துடைய அந்த சப்ஜெக்டில் பார்த்தோம். அப்போது எதை எழுதி கொடுத்தார்கள் என்று என்ன புகாரி இமாம்கிட்ட கேட்கப்பட்ட உடனே கத்தபலகு ஹாதிகில் ஹுத்துபா, இந்த முழு ஹுத்துபாவையும் எழுதி கொடுத்தார்கள் என்று. அப்போ ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத வேண்டாம் என்று சொன்னார்கள் அப்படின்றதுக்கு நாம் சொன்ன எல்லா தகவலும் இதில் என்ன செய்யுது, சரியாக வருதா இல்லையா? எல்லா தகவலுமே இதில் சரியாக வருது. அப்போ இது வந்து மிக தெளிவான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த என்ன அதாவது ஹொத்துபாவையே எழுதி கொடுக்க சொல்லிக்கிறாங்க. சந்தேகப்படுறதுக்குரிய அறிவிப்பும் இல்லை. சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தை என்ன செய்கிறது, வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அடுத்ததாக வந்து சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தில் வருகிறது. அபு ஜுஹைஃபா அறிவிக்கிறாரு, அதாவது அலி பின் அபி தாலிபுக்கு நாங்கள் கேட்டோம், உங்கள்கிட்ட ஏதாவது தனியாக புத்தகங்கள் இருக்குதா? ஏன்னா ஷியாக்கள் வரத்துக்கு நினைக்கிறாங்களே, தனியாக ரசூலாங்க நிறைய சொல்லிக்கிறாங்க, அப்போ உங்களுக்கு தனியான ஏடுகள் எதுவும் இருக்குதா? காலலா இல்லா கிதாபுல்லா, அல்லாவுடைய வேதை தவிர வேறு எது இல்லை. அவு ஃபஹுமுன் ஒத்தியஹூர் அஜுலுன் முஸ்லீம், அல்லது ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் கொடுக்குற விளக்கம் இருக்கிறேன் அது என்கிட்ட இருக்குது அப்படின்னா, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஹதீஸ் மூலம் ஒரு மனிதனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பான், அந்த விளக்கமும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் உண்டு. அவு மாஃபி ஹதீஸ் சஃபி, அல்லது இந்த சஹீஃபாவில் இந்த ஏட்டில் இருக்கிறது என்று ஒரு ஏட்டை சொல்கிறார். இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது ஒன்றில் குர்ஆன், அல்லது அல்லாஹு தஆலா குர்ஆன் மூலம் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு விளக்கம், அல்லது வந்து ஃபி ஹாதிஹிஸ் சஹீஃபா, இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது. அப்போ ஃபமா ஃபி ஹாதிஹிஸ் சஹீஃபா, இதில் என்ன இருக்குது என்ன, மூணு இருக்குது. அல் அக்கல், அக்லண்டா அதாவது குற்றம் செஞ்சுட்டு அதுக்கு அந்த ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க, என்ன அவங்களோட இதில் அதாவது பரிகாரமாக ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க, ஆட்டை கொண்டு வந்து கட்டுவாங்க, மாட்டை கொண்டு வந்து கட்டுவாங்களே, அதுக்கு அக்கல் என்ற அக்கலண்டா கட்டுதல். அதுலேருந்து அக்கல் என்ற பேர் வந்து தண்ட பரிகாரத்துக்கு என்ன செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு, அது அக்கல். வா ஃபக்காக்குல் அசீர், கைதுகளை விடுதலை செய்தல் என்றதில் உள்ள சிறப்புகள் அவருடைய சட்டங்களை பற்றி. வலா யுக்தலு முஸ்லீமுன் பி காஃபிரின், ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்பட்டால் அதை கொண்டு ஒரு காஃபிர் என்ன செய்யப்படக்கூடாது, ஒரு காஃபிர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அதை கொண்டு ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யப்படக்கூடாது என்று ரசூல் நாங்கள் சொன்ன சட்டம் அப்படின்னு வருது. அப்போ இதில் வந்து நாங்கள் காஃபிரண்டா என்னென்னு புரிஞ்சுக்கணும்னா, மூணு நாலு விதமான காஃபிர்கள் இருக்கிறாங்க, எல்லா காஃபிர்களும் இது குறிக்கல அப்படின்றத நம்ம விளங்கப்படுத்துகிறோம். இது யாரை குறிக்கிறதுனா ஹர்பி, அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அது தாருல் ஹர்ப், அது வந்து என்ன அதாவது யுத்த பூமியாக இருக்கும், இது முஸ்லீம் பூமியாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிட்டாரு, கொலை நடந்து விட்டால் அதுக்கு மரண தண்டனை என்ன செய்யப்பட மாட்டாது, கொடுக்கப்பட மாட்டாது, அதன் அநியாயமாக சட்டம் நீங்கள் கேட்கக்கூடாது, உங்கள்கிட்ட கொலைக்கு கொலையே தண்டனையாக என்னது இல்லை, மரண தண்டனைன்றதே இல்லை. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீம் இப்படியான யுத்த சூழ்நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் கொல்லப்படுறது என்பது அநியாயமாக தான் என்ன செய்யும் வந்து முடியுமே தவிர வேறு எதுவும் என்ன இதில் சொல்லப்படலை. எல்லா காஃபிர்களும் இது குறிக்காது என்றதான் சரியான சட்டம்னு சொல்லிட்டோம். இந்த மூணும் இந்த ஏட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்ற செய்தியை பாரு. இதுவும் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு ஹதீஸ் மறுக்கப்பட்ட ஹதீஸ், சரியா குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுக்கப்பட்ட செய்தியில் உண்டு. அப்போது இந்த என்னது ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஸை போட்டு தள்ளுவோம் நிகழ்ச்சியில் போனது, சரியா. இதில் வந்து என்ன அதாவது இந்த அதாவது இந்த மூணும் இந்த ஏட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதை சொன்னார். அப்போ அலி ரதியல்லாஹு எழுதிக்கிறாங்க, ரசூலுல்லாஹின் ஹதீஸை எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், சஹீஹுல் புகாரியில் 113 இலக்கத்தில் மிச்சம் தெளிவான ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அதாவது இந்த அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று வஹப் இப்னு முனப்பிஹ் வந்து அவருடைய சகோதரர் வழியாக அறிவிக்கிறார். எப்படின்னு சொன்னால், மாமின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன் அக்தர் ஹதீதன் அன்ஹும் இன்னி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களையே என்னை விட ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, நான் அவ்வளோ செய்திகளை ரசூல்லாஹிட்டேருந்து கேட்டேன். அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, இல்லா மா கான மின் அப்துல்லா இப்னு அம்ர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸை தவிர, ஃபஇன்னஹு கான யக்துப், அவர் ஹதீஸில் எழுதக்கூடியவராக இருந்தார், வல அக்துப், நான் எழுத மாட்டேன். அப்போ அப்துல்லா இப்னு அம்ர் வந்து ரசூல்லாங்க சொல்ல சொல்ல சொல்ல ஹதீஸை எழுதுவார். அப்போ அதனால் என்னை விட அவர் என்ன அதிகமான ஹதீஸுகளை, அப்போ எவ்வளோ ஹதீஸை எழுதி வச்சுருந்துப்பார், எவ்வளோ ஹதீஸுகளை என்ன எழுதி வைத்திருப்பார் அப்படின்றதுக்கு இதை பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதவே இல்லையா அப்படி எழுதவே இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதாவது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் எழுதினார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. அதை ரசூலான காலத்துக்கு பின்னால் எழுதினார்கள் என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க, ஏன்னா ரசூலான காலத்தில் அவர் எழுதலைன்னு இதில் தெளிவாக விளங்குது. அப்போ இது ஒரு மிக முக்கியமான செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்றது. அப்போ ஒன்றில் அந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குதுரி ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய சொந்த நிலைப்பாடு, அல்லது நம்ம சொன்ன விளக்கங்கள் எல்லாமே அதுக்கு என்ன செய்யும் ஒத்துப்போகும். என்றதை நம்ம இதில் பார்க்குறோம். மிச்ச தெளிவான செய்தி, அப்துல்லா இபின் அம்ரு இப்னு ஆஸ் எழுதக்கூடியவராகவே இருந்திருக்கிறார் ஹதீஸ்களை முழுசாவி என்று. சஹீஹ் புகாரியில் 114வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூல்லாங்களுடைய அந்த நோய் கடுமையான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்க, தூணி பி கிதாப், எழுதி ஏதாவது ஒரு கிதாபை எடுத்துகிட்டு வாங்க, அக்துபுலக்கும். அப்போ இங்கே கிதாபுன்ற ரசூலாக சொன்னது ஏடை, எழுதுகிற ஏட்டை. அது நம்ம தஃப்தர் கொப்பின்னு சொல்கிற மாதிரி, நோட் புக்னு சொல்லி நோட் புக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்றைக்குள்ள நோட் புக் என்ன, தோல்பை அரபுகள்கிட்ட இருந்தது, சரியாக எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அன்றைக்கு பேப்பர் இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், அன்றைக்கும் பேப்பர் இருந்துச்சு இல்லைங்கிட்டா. ஆனால் அது இவங்கள்ட்ட பயன்பாட்டில் என்ன செய்யலை, அதிகமாக இருக்கவில்லை, அரபுகள்ட பயன்பாட்டில் அதிகமாக இருக்கலை. அது என்ன விதமான பேப்பர் அப்படின்றதால நம்ம அந்த எழுத்து ஏடு சப்ஜெக்ட் படிக்கல பார்க்கலாம். அப்போ எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அது காரணம் அது நம்ம சொல்லுவோமே ரொம்ப காஸ்ட்லி, அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஒரு நிலையில் இருந்ததுனால அதை வந்து இங்கே கொண்டு வர்றது. அன்றைக்கு கூட எல்லா மக்களும் அதை பயன்படுத்தினார்கள்னு சொல்ல முடியாது மற்றவங்களையும், ஏன்னா அது விலை அப்படி அதிகமாக இருந்ததுனால. ரைட், அப்போது இதில் வந்து எடுத்துக்கொண்டு அதாவது தூணிபி கிதாப் ஒரு ஏட்டை கொண்டு வாங்க, அக்துப் லக்கும் கிதாபன் லா ததில்லு பாதஹு, இதுக்கு பின்னால் நீங்கள் வழிதவராத வகையில் நான் எழுதுகிறேன். இது இது வந்து எதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவாலம் ஆட்சி குறித்ததாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றதான் அறிஞர்களுடைய செய்தி. அப்போது ரசூலாங்க அதை நஸ்ஸாக சொல்லாமல் போயிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ கூர்மையான ஆளாக இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். பின்னால் ரசூலாங்களுக்கு வஹீலையும் நிறைய செய்திகள் இருக்குமே, என்னென்ன என்ற சமுதாயத்தில் நடக்க போகுதுன்றதெல்லாம் ரசூலாங்களை தெரிஞ்சிருக்குமே, அதில் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா என்ன அதாவது சொல்லிக் கொடுத்த செய்திகள் என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்குது தேவையானவைகள் எல்லாவற்றையும். அப்போ உமர் ரதி அல்லாஹ்வுன் அவர்கள் கால உமர் இன்ன நபிசுல கலபகுல் வஜா வாய்ந்தனா கிதாபுல்லா ஹஸ்புனா, ரசூலாங்களுக்கு வழி அதிகம் அதனால் எங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது இது போதும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க. ஃபஹ்தலஃபூ வ கஸுரல் லகத், அங்கே கருத்து முரண்பாடு அதிகமாகி என்னது அதாவது இந்த சத்தமும் கூடிட்டு, அப்போ ரசூலாங்க சொன்னால் கூமு அன்னி, என்னை விட்டு எலும்பி விடுங்கள், வலா எம்பகை இந்தி அத்தனாசோ, அதாவது என்னிடத்தில் முரண்படுவது கூடாது அப்படின்னா ஒரு நபியிடத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது எலும்புங்கிட்டாங்க. அப்போ இபுன் அப்பாஸ்லாம் சொல்கிறாங்க ஃபஹரஜ இபுன் அப்பாஸ் யகூல், இபுன் அப்பாஸ் எல்லாம் வந்து வெளியேறினார்கள், சொல்லி கொண்ட வண்ணம் வெளியேறினார்கள். இன்ன ரசிய குள்ள ரசியா, இது வந்து இப்போ இல்லை பிறகு இந்த சம்பவத்தை அறிவிக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் அவருக்கு 13 வயசு தான். இன்ன ரசிய குள்ள ரசியா, அதாவது நஷ்டத்திலும் பெரும் நஷ்டம், மஹால பைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன கிதாபிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எழுதுவதற்கும் இடையில் குறுக்கறுத்த நிகழ்வு, ஒரு என்னது மிகவுமே கவலைக்குரிய நிகழ்வு. இபுன் அப்பாஸ் என்ன செய்கிறாங்க, அதை சொன்னார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறது அப்படின்றது எடுத்துகிட்டு வாங்கன்னா இந்த போகணுன்னு எடுத்துகிட்டு வர லெவலில் ஏடுகள் இருந்துச்சு, மை இருந்துச்சு, ரெடியாக இருந்துச்சு, எழுதுகிற பழக்கம் மிகவும் அதிகமாக இருந்ததுன்றலாம் நம்ம என்ன செய்கிறோம், இதில் பார்க்குறோம். எழுதுகின்றவர்கள் குறைவாக இருந்தார்கள், இதைத்தான் நம்ம அன்றைக்கு சொல்லலாமே தவிர, அல்லாஹு தஆலா உம்மீன் என்று சொல்கிறது வேதம் என்கின்ற ஒரு பகுதி இல்லாததுனால இதை எழுதுகின்றவர்களாக இருக்கலை, அவங்க வேதத்தை எழுதுகின்றவராக இருக்கலை, அதனால் அல்லாஹ் சொல்கிறான் உம்மியா என்றது எல்லாத்தையும் தான் குறிக்கும், நாங்கள் மறுக்கலை, ஆனால் அசல் அதுதான் வேதத்தை எழுதாமல் இருத்தல் அப்படின்ற அந்த ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது சஹாபாக்கட்ட வியாபாரிகளாக அவங்க இருந்ததுனால எழுதத்தில் பெருசாக கவனம் எடுக்காத இருந்ததுனால அந்த வேதம் என்றதும் இல்லாமல் இருந்ததுனால எழுதுகின்ற தேவைகள் அவங்களுக்கு என்ன குறைவாக இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம எழுதுகிற தேவை ஏன் வந்தீங்க, ஸ்கூலில் சிலபஸ் போட வேண்டியது தான், ஸ்கூலில் சிலபஸ் இல்லைன்னு வைங்களே நம்ம எதையும் படிச்சிக்க மாட்டோம், அதாவது எழுத்து வாசிப்பு வந்திருக்காது, புக் எழுதிக்க மாட்டோம், புக் எழுதி புக்கே என்ன செய்யாது இருந்திருக்காது, எதை படிச்சுட்டு இருப்போம், வேதத்தை, வேதத்தை மட்டும்தான் என்ன செய்வோம் நம்ம படித்து கொண்டு இருந்திருப்போம். அப்போ புத்தகங்கள் அதிகமானதுனால எல்லாத்தோட சேர்த்து குர்ஆனை ஒரு புத்தகமாக என்ன செஞ்சிட்டோம் ஆக்கிட்டோம், இதில் இல்லைன்னா குர்ஆன் மட்டும்தான் என்ன புத்தகம், அதுதான் வழிகாட்டி, அதுக்கு ரசூலாங்க சொன்ன வழிகாட்டல்கள் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும், ஆதாரத்தில் ரெண்டு ஒரே தரம் தான், அதை சிறப்பில் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும் என்றதை நம்ம பார்க்குறோம். ரைட், இதிலேயே ரசூலாங்க எழுத சொல்லிக்கிறாங்க அப்படின்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இவ்வளோ செய்திகளும் ஒரு சுருக்கமான ஒரு ஆதாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எழுதுறதுக்கான பெரிய ஏற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்தார்கள் அப்படின்றதுக்கான ஆதாரம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் எழுதுறதுக்கு என்ன செஞ்சாங்க, பிரத்யேக ஏற்பாடு செய்தார்கள். இது எழுதுறதுக்கு ரசூலா இப்போ இதோட சேர்க்கணும், நீங்கள் எதுனா மன்னர்கள்மார்கள் எழுதின எல்லா கடிதத்தையும் சேர்த்துக்கணும் அதெல்லாம் சொல்லலை, சரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹெர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம், என்ன நஜ்ஜாசிக்கு எழுதினதாக இருக்கலாம், யமனுடைய மன்னர்களுக்கு எழுதின கிஸ்ராவுக்கு எழுதினா இருக்கலாம், யமனுடைய மன்னருக்கு எழுதினா இருக்கலாம், கிஸ்ரா மூலம் இருந்த என்னது அதாவது மற்ற மன்னர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம், இது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய கடிதங்கள். ரசூல் சொல்லுது. அப்போ இதெல்லாம் எழுத்து வேலைகள்ன்றது ரசூலான காலத்தில் தீவான எழுதுறதுக்கு, முஸ்லீமுடைய அரசோடு சம்மந்தப்பட்ட பகுதிகள் குற்றவியல் பகுதி எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, மன்னர்மார்களுக்கு எழுதுறதுக்கு, சாதாரண தேவைகள் எழுதுறதுக்கு, குர்ஆன் எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்பட்ட ஏற்பாடு பிரத்யேகமாக நடந்தது அல் குர்ஆனுக்கு அப்படின்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை எழுதுவதற்கு சொன்ன ஒரு சில செய்திகளையும் எழுத்தர்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சிருவோம், பார்த்துருவோம். அடுத்த பகுதி தான் அபூபக்கர் அல்லாஹ்வோட காலத்தில் என்ன, அதாவது இப்போ ரசூலான காலத்தில் குர்ஆனை ரசூலாக தரத்தி பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கான செஞ்ச ஏற்பாடுகளை பார்த்துட்டு, அதுக்கு பின்னால் சஹாபாக்கட காலத்தில் எப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க, அதாவது எழுத்தை தொகுத்தாங்க என்ற பகுதியோட, உஸ்மான் அல்லாஹ்வோட காலத்திலையும் வார சந்தர்ப்பத்தில் அந்த என்னது எழுத்துடைய முன்னேற்றங்களை பற்றி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போது குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதினமா அந்த அப்துல்லா இப்னு என்னது அதாவது அபி சரஹுடைய செய்தி என்ன செஞ்சோம், சொன்னோம் அப்துல்லாவுடைய செய்தி, அதாவது உஸ்மான் ரதியல்லாஹுடைய சொந்தக்காரர். புகாரில் 3617 இலக்கம். மதீனாவில் ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பக்ரா, ஆல இம்ரான் இவைகள் எல்லாவற்றையும் அவர் ஓதி விளங்கியிருந்தார். ரசூல்லா அவர்களுக்கு குர்ஆனை எழுதக்கூடியவராக இருந்தார். ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்துக்கு வந்தவர், அவர் எழுதக்கூடியவராக இருந்தார். ஃபக்கான யகூல் மாயாதிரி முகமதுன் இல்லாமா கத்தப்து. அவர் வந்து கொஞ்சம் நாளில் வந்து என்ன அதாவது முர்த்ததாய் போயிட்டார். முர்த்ததாய் போய் எங்கே போய் சேர்ந்துட்டார், கிறிஸ்தவரோடு சேர்ந்துட்டார். கிறிஸ்தவரோட சேர்ந்து அங்கே போய் என்ன சொல்கிறோன்னா, இவர் பனு நஜ்ஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியிருந்தவர். பிறகு வந்து என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அருள் கிதாபோடு சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாண்டா, முகமதுக்கு நான் எழுதுறதை தவிர என்ன வேறு எதுவுமே தெரியாது, முகமதுக்கு நான் எழுதி கொடுக்குறத தவிர வேறு எதுவும் தெரியாது. அங்கே சொன்ன உடனேயே அவங்களுக்கு என்ன, இந்த மூழ்கிறவனுக்கு ஈரம் ஒரு பாரமல்லைன்னு சொல்லுவாங்களே, மூழ்கி டீக்கிறவனுக்கு ஈரமெல்லாம் ஒரு பாரமில்லை, ஏன்னா சாக போகிற டைம் அது கிடைக்கிற குச்சியும் துத்திடுவான் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த குரூப் என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால், அண்டைக்கு இருந்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அஜிபூபிஹி இவரை வந்து கொஞ்சம் கவர்ந்துட்டாங்க. அவங்களை கவர்ந்துட்டாங்க. உடனே வந்து அவரை கொஞ்சம் பெரிய அளவுக்கு உயர்த்தி விட்டார்கள். கொஞ்ச நாள் அல்லாஹு தாலா அவரை மரணிக்க செய்தான். ஏன்னா அல்லாவுடைய வகையோட மோதிர சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா அந்த கேவலத்தை இந்த உலகத்தில் என்ன செய்வான், கொடுப்பான். வகையோட மோதிரதுன்றா அல்லாவுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன் என்று மோதுறது, சரியா? அல்லாவுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன், அல்லது குர்ஆனை வந்து என்ன அதாவது கேவலப்படுத்துகின்ற அமைப்பில் நடந்து கொள்வது, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்வான், அவர்களுக்கு கொடுப்பான். உடனே அவரை வந்து மௌத்தாகினே அடக்கினாங்க. அடக்கினா அடுத்த நாள் பார்த்தா அவர் வெளியே அதாவது தள்ளப்பட்டிருந்தார். பூமி வந்து தள்ளியிருந்த அவரை உமிழ்ந்திருந்தது பூமி. அப்போது பார்க்குறாங்க, இது முகம்மதுடைய வேலை, முகம்மதும் அவருடைய சகாக்களுடைய வேலை, இது தோண்டி வெளியே போட்டாங்கன்னு மறுபடியும் அடக்கினாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி நடந்தது. ரெண்டு மூணு முறைப்படி நடந்த உடனேயே ஃபத்தரகஹு மன்பூதன், எரியப்பட்ட நிலையிலேயே அவரை விட்டு விட்டார்கள். ஒரு கேவலமான இதாக அல்லாஹு தஆலா அவருக்கு என்ன செஞ்சால் முடிவை கொடுத்தான் அப்படி என்ற செய்தி சஹி முஸ்லீமில் 2781 இலக்கத்தில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது ரெண்டு பேர் முர்த்ததா பேத்திக்கிறாங்க. ஒருவர் திருப்பி இஸ்லாத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சார், ஒருவர் என்ன அதாவது முர்த்ததாவே மரணித்தார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை. யாரை எழுத தெரியுமோ அவங்கள வந்து ரசூலாங்க எழுத பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க ரசூலாங்க நம்புகிற நேரத்தில் பயன்படுத்திக்கிறாங்க. பின்னர் நம்பிக்கை துரோகிகளாக அவங்க என்ன செய்கிறாங்க, மாறுறாங்க. ஆனால் இது பாதிப்பல்ல, ஏன்னா எழுதின இவங்க ரெண்டு பேர் மட்டுமல்ல, எழுதியவர்கள் ரெண்டு பேர் மட்டுமல்ல, அதுவும் பக்ரா ஆல இம்ரான், பக்ரா ஆல இம்ரான் எழுதியவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இது குறிப்பாக ஜெயித் இப்னு தாபித் எல்லாம், ஜெயித் இப்னு தாபித், அப்துல்லா இப்னு அர்க்கம், அதே போல் நிறைய நபித்தோழர்கள் முழுமையாக எழுதினவங்க, அப்துல்லா இப்னு மசூத் எல்லாம் முழுமையாக என்ன செஞ்சவங்க எழுதினவங்க. அப்படி எழுதின நிறைய நபித்தோழர் இருக்கிறாங்க. ரசூலா பலர்கிட்ட எழுத சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க, பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்படி எழுதியவர்கள் இருந்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். அடுத்ததாக வந்து குர்ஆன் எழுதுறதுன்றே எதுவரைக்கும் சிறப்பு, அது அவர் வந்து இஸ்லாத்தில் இருக்கும் வரைக்கும் அவருக்கு பெரிய ஒரு கண்ணியம், பெரிய ஒரு சிறப்பு. இஸ்லாத்தை விட்டுட்டாருன்னா அதனால் ஒரு சிறப்பு என்ன இல்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கு, இது வந்து ஒன்று ரெண்டு செய்திகள் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் என்ன செய்தார்கள், அதாவது எழுத சொன்னார்கள் அப்படின்ற பட்டியலை நம்ம பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கெல்லாம் குர்ஆனை எழுதுவதற்கான அந்த இதை ஏற்பாடு செய்தார்கள் ஒரு பட்டியலை பல அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க தொகுத்திருக்கிறார்கள். அதில் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா இருக்கக்கூடிய காலத்தில் வந்து அலி இப்னு அபி தாலிப், உஸ்மான் இப்னு அஃபான், அபூபக்கர் சித்திக், உமர் இப்னுல் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு மக்காவில் எழுதினவங்க, ஹாலித் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், இவரை பற்றி நம்ம படிச்சுக்கிறோம், சயீத் இப்னுல் ஆஸ் இவரது வாப்பா மறுபடி சேகரனை திருப்பி சொல்லணும், சயீத் இப்னுல் ஆஸ், சயீத் இப்னுல் ஆஸ் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், சரியா? ஹாலித் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், ஆமிர் இப்னு ஃபுஹைரா. இப்போ நான் படித்த மக்கள் எழுதின ஒருத்தானே, ஆமிர் இப்னு ஃபுஹைரா. அர்கம் மின் அபில் அர்கம், வணங்கிட்டா அர்கம் இப்னு அபில் அர்கம். அடுத்த யார் அர்க்கம் மின் அபில் அர்கம்? அர்க்கம் ரதியல்லாஹு அவட வீடுன்னு சொல்லுவோமே, சஃபா மலைக்கு பின்னாலே இருந்த பகுதி. அபு சலமா அப்துல்லா இப்னு அப்துல் அசத், அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இபின் அபி தாலிப், ஹாத்திப் இபின் அம்ர், ஜுபைர் இபின் அவ்வாம், தல்ஹத் இபின் உபைதுல்லா, அப்துல்லா இப்னு அபி பக்ர், இவங்கெல்லாம் என்ன எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அபுபக்கர்லோட ஒரு மகன் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார், யார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அபிபக்கர். அப்துல் ரஹ்மான் இப்னு அபிபக்கர் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார், பத்ர் யுத்தத்துக்கெல்லாம் பிறகு. அடுத்ததாக மதீனாவில் வந்து, அதாவது இந்த லிஸ்ட்டோட மதீனாவில் எழுத ஆரம்பித்தார் அபு அய்யூப் அல் அன்சாரி, அவருடைய பேர் ஹாலித் இப்னு ஜெயித். அடுத்தது உபை இப்னு கஅப், ஜெயித் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, முஆத் இப்னு ஜபல், முஆயகீப், அப்துல்லா இப்னு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அப்துல்லா இப்னு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அப்துல்லா இப்னு ஜெயித், முஹம்மத் இப்னு மஸ்லமா, புரைதா இப்னுல் ஹுசையிப், சாபித் இப்னு கைஸ், ஹுதைஃபத் இப்னுல் யமான், ஹந்தலா, அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி சரஹ். இவருடைய முழு பேர் அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி சரஹ், அவருடைய சுருக்கமாக சொன்னால் அப்துல்லா இப்னு அபி சரஹ், சரியா? இவர்கள் இதோட இணைக்கப்படுகிறார்கள். அடுத்தாவது அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால், ஹுதைபியாவில் வந்து ஹுதைபியாவுடைய காலப்பகுதிக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள், மக்கா மதீனா ஹுதைபியாவுடைய காலத்துக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள் உண்டு. அபு சுஃபியான், அபு சுஃபியான் சஹர் இப்னு ஹர்ப், யசீத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான். பாருங்கள், வரலாற்றில் மக்கா அது அரபு உலகத்தில் எழுத்தை அறிமுகப்படுத்த குடும்பம் வந்து அதிகமாக பனு அப்துஷம்ஸ், பனு உமையா. ஆனால் எழுத்தால் அவங்க இஸ்லாத்துக்கு ஆரம்பத்துக்கு வரலை, இஸ்லாத்துக்கு வர்றது பிந்திட்டான். பனு அப்துஷம்ஸில் இஸ்லாத்துக்கு நேரத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், இல்லாமலாம் இல்லை, நேரத்தோடு ஏற்றுக்கொண்ட ஹாலித் இப்னு சயீத் இப்னு அல் ஆஸ் வந்து பனு அப்துஷம்ஸ் தான், அதில் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் எழுத்தறிவு இருந்தாலும் சரி, அந்த ஹிதாயத் என்றது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுக்க விஷயம். அப்போ இதில் வந்து இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது வந்து ஹுதைபியாவுக்கு பிறகு. அபு சுஃபியான், யசீத் இப்னு அபி சுஃபியான், ஜெசீத் இப்னு அபி சுஃபியான் கொஞ்சம் முந்தி என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், முஆவியத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான் என்ன ஹுதைபியாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கு பின்னால் என்ன மக்கா வெற்றிக்கு பின்னர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றது சிலருடைய ஆசை, சரியா? பொதுவாக ஒரு நபித்தோழரை பற்றி சொல்கிற டைமில் எல்லாரும் என்ன ஆசை வரும்டா, அவர் முந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொல்கிற ஒரு ஆசை தான் இயற்கையாக வரும். இவரை பிந்தி வைக்கிறதுல ஒரு சந்தோஷமும் ஆசையும் சிலருக்கு உண்டு அப்படின்னு பார்க்குறோம். அதே நேரம் அலி ரதியல்லாஹு அன்ஹு யாராவது சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா, அவர் வந்து முஹாஜிர்களில் போய் சேர்த்துட்டு விளங்கிட்டா, சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா, அலி ரதியல்லாஹு அன்ஹு எதிராக யுத்தம் செஞ்சுருந்தா, அவரை கொண்டு வந்து என்ன தாபீன் கட்ட லிஸ்ட்டில் சேர்த்துரு, சஹாபியர் லிஸ்ட்டு கூட சேர்க்கறது விருப்பம் இல்லை. இது ஒரு நடுநிலையற்ற ஒரு அணுகுமுறை, சரி? முஆவியத் இப்னு அபி சுஃபியான், ஹாலித் இப்னுல் வலீத், அத்த ஜஹம் இப்னு சஅத், ஜஹம் இப்னு அஸ்ஸல்த், ஹுசைன் இப்னு அன்-நுமைர், ஹுவைத் இப்னு அப்துல், ஹுவைத் இப்னு அப்துல் உஸ்ஸா, அப்துல்லா இப்னுல் அர்கம், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அபான் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், அடுத்தது சயீத் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், முகைரத் இப்னு ஷுஅபா, அம்ர் இப்னுல் ஆஸ், ஷுரஹ்பீல் இப்னு ஹசனா, அலா அல் ஹத்ரமி, இவங்களெல்லாம் என்னது எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருப்பி அதாவது அப்போது மக்கால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேரை சொல்கிறாங்க மக்கால் என்றா, அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு ஹத்தாப், ஹாலித் இப்னு சயீத், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அர்கம், அடுத்தது அபு சலமா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹாத்திப், ஜுபைர், தல்ஹா, அப்துல்லா இப்னு அபிபக்கர். அப்போ மொத்தம் 13 பேர். அப்புறம் மதீனா இதில் வந்து அபு அய்யூப் அல் அன்சாரி, ஹாலித் இப்னு ஜெயித், அதான் அந்த அபு அய்யூப் அல் அன்சாரி, உபை இப்னு கஅப், ஜெயித் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, முஆத் இப்னு ஜபல், முஆயகீப், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அதாவது உபை இப்னு சலூலோட மகன், உபை இப்னு சலூலா அவருடைய பெயர், அல்லது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலான்னு கருத்து முரம்பாடி, உபை இப்னு சலூலா அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலானே கருத்து முரம்பாடு இருக்கு. அதனால தான் இதில் அப்துல்லா இப்னு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலன்னு என்ன செய்யுது வருது, அப்துல்லா இப்னு ஜெயித், முஹம்மத் இப்னு மஸ்லமா, புரைதா இப்னு ஹுசையிப், தாபித் இப்னு கைஸ், உதைபத் இப்னு யமான், ஹந்தலா இப்னு ரபி, அப்துல்லா இப்னு சாத், 14 பேர் இதில் வருது, 27. அப்புறம் என்ன உதேபியாவுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அபு சுஃபியான், யசீத் இபின் அபி சுஃபியான், முஆவித் இபின் அபி சுஃபியான், ஹாலித் இபின் வலீத், ரசூலா அவர் குடும்பத்தில் மூணு பேரையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலா பயன்படுத்திக்கிறாங்க, ஜஹம் பின் சஅது, ஜஹம் பின் அசல்த், ஹுசைன் இபின் நுமைர், அடுத்தது ஹுவைத்திப், அடுத்தது அப்துல்லா இபின் அர்கம், அடுத்தது அப்பாஸ், அடுத்தது அபான் இபின் சயீத், சயீத் இபின் சயீத், முகைரத் இபின் ஷுபா, அம்ரி இபின் ஆஸ், ஷுரஹ்பீல் இபின் ஹசனா, அலா அல் ஹத்ரமி. அப்போ அங்கே 27 இங்கே வந்து 16 பாருங்க இல்லையா, அபு சுஃபியான், யசீத், முஆவியா, ஹாலித், ஜஹம், இன்னொரு ஜஹம், அடுத்ததா ஹுசைன், ஹுவைத்திப், அப்துல்லா, அப்பாஸ், அபான், சயீத், முகீரா, அம்ர், ஷுரஹ்பீல், அலா, 16 பேர். அப்போ 27, 37, 40 வணங்கிட்டா. இப்படி ஒரு 40-42 அளவில் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த குர்ஆனை எழுதியவர்கள் என்று சேர்த்திக்கிறாங்க. இதை விட அதிகமாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த அளவுக்கு தக்ரீபன் இதை போட்டுக்கிறாங்க. இதில் எல்லா அறிஞர்களும் உடன்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மிகவும் நெருக்கமான நிலையில் எழுதினவர்கள் அப்படின்றதில் அலி இப்னு அபி தாலிப், உஸ்மான் ரதியல்லாஹுன் அவர்கள், அடுத்தது ஜெயித் இப்னு சாபித், உபை இப்னு காப், அதாவது ஜெயித் இப்னு சாபித்தை பொறுத்த வரைக்கும் மன்னர்மார்களுக்கு எழுதுறது, உமராக்களுக்கு எழுதுறது, அதே போல் ஒப்பந்தங்கள் எழுதுறதுல அலி இப்னு அபி தாலிப், அதே போல் மக்களுடைய தேவைகள் நிமித்தம் எழுதப்படுகின்ற விஷயத்தில் கூடுதலாக முகைரத் இப்னு ஷுபா, கடன்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எழுதுறதுல வந்து அந்த அப்துல்லா இப்னு அர்கம், கனிமத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முஆயிகைப், முஆயிகைபை வந்து உமர் ரதியல்லாஹுன் பயன்படுத்திக்கிறாங்க. முஆயிகைப் செய்தி புகாரி முஸ்லீம்னு பார்த்தீங்க, தொழுநோயாளி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தொடராக அவர் இருந்தார், முஆயிகைப் ரதியல்லாஹுன் அவர்கள் விளங்கிட்டா. அதே போல் ஹந்தலா இப்னு ரபி, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு பிறகு அதிகமாக பயன்படுத்திய நபி தோரில் ஜெயித் இப்னு சாபித்தும் முஆவியா ரதியல்லாஹு அதிகமாக என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள் அப்படின்றதை வரலாற்றில் பல ஆசிரியர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களெல்லாம் வைத்து என்ன, அதாவது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான எழுத்து வேலைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதாவது செய்திருக்கிறார்கள். இதில் அதாவது இவ்வளோ பேரும் குரானையும் எழுதுறது முக்காத்தப்பா, இவ்வளோ பேர் ரசூல்லாங்களுடைய எழுத்தர்கள், குரானை எழுதினவங்களும் இவங்க தான், அதே போல் மன்னர்மார்களுக்கு எழுதுறதும் இவங்க தான், கடன்களை எழுதுறதும் இவர்கள் தான், அதே போல் என்னது அக்தியா தீர்ப்பு வழங்குற விஷயங்களை எழுதுறது இவங்க தான், அதே போல் இந்த தெய்வான் எழுதுனது இவங்க தான், அதே போல் இவர்கள் வந்து என்னது ஹதீஸ்களை இவங்க பர்சனலாக இவங்களுக்கு தேவைக்கு ஹதீஸ்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்க, மற்றவர்கள் நிறைய ஹதீஸ்களை என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்கன்னு தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த எழுத்தர்கள் குர்ஆனை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட, அப்போ எழுத்து என்றது சுருக்கமாக சொன்னால் எழுத்து என்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு ஊடக பகுதியாக அது இருந்திருக்கிறதுக்கு இவ்வளோ செய்திகளும் என்ன ஆதாரம். இப்போ ரசூல் இதெல்லாம் நான் நிறைய செய்திகள் புகாரி முஸ்லீம் மட்டும் எடுத்தேன், நான் தவாவின்னு சொன்னால் முழு சுன்னாலேருந்து அதை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு என்னது ஒரு 400-500 செய்திகளுக்கு மேலே என்ன செய்யலாம், நம்ம தொகுத்து கொண்டு வந்துடலாம். சரியா, பலகீனங்களும் இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை என்ன செஞ்சிடலாம், கொண்டு வந்துடலாம். கிதாபா எழுத்து என்றது ரசூலான காலத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன நம்ம சொல்லலாம்டா, ஹதீஸ் குர்ஆனுடைய விஷயத்தில் குர்ஆனுக்கு ரசூலாங்க பிரத்யேகமான ஏற்பாடை செய்து எழுத்தர்களை நியமித்து எழுதினார்கள். ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பிரத்யேகமான ஏற்பாடுகள் செய்யலை, கேட்டவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க, எழுத சொல்லிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து என்ன எழுதி கொண்டவங்களை பார்த்து அனுமதிச்சிக்கிறாங்க, இதுகள் தான் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் எழுதினாங்க என்றதுல சந்தேகம் இல்லை. அப்போ ஜூரி தொகுத்தார்னு வருது, உமர் பின் அப்துல் அசீஸ் காலத்தை தொகுத்தார்னு, அது என்னண்டா நூலாக களஞ்சியமாக தொகுத்தல், ஒரு ஏடாக மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக. இதை நம்ம குர்ஆன்லையும் பார்க்கலாமே, அரசாங்கத்தால் ஒரு பிரதி வெளியிட்டிருந்தாங்களா ரசூலாங்க, குர்ஆன் பிரதி வெளியிட்டிருக்கலை, அபுபக்கர் காலத்தை வெளியிட்டிருந்தாங்களா, வெளியிட்டிருக்கலை, அதைத்தான் உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் வெளியிட்டாங்க, ஒரு பிரதி அரசாங்கத்தால் எல்லாரும் இதான் ஓதணும் அப்படின்னு பிரதி. இதை உமர் பின் அப்துல் அசீஸ் ஹதீதுக்கு செஞ்சாங்க. இதுதானே தவிர எப்படி உஸ்மான் ரலாவோட சம்பவத்தை வச்சு அபுபக்கர்னோட சம்பவத்தை வச்சு குர்ஆன் எழுதலைன்னு நம்ம சொல்லலையோ, அதே மாதிரி ஜுஹ்ரியுடைய உமர் பின் அப்துல் அசீஸ் சம்பந்தப்பட்ட சம்பவத்தை வச்சு ஹதீஸ் எழுதலைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம படிச்சுட்டோமா, இது வந்து மக்கா காலத்து மதீனா காலத்தில் எழுத்துடைய சப்ஜெக்டை தெரிஞ்சு கொள்றதுக்கான பெரிய ஒரு பகுதி இருக்குது, ஒரு சின்ன ஒரு டொட்டு இது. ஒரு துளி. இப்போ அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலாங்க குர்ஆனை எழுத சொன்ன அந்த சம்பவங்கள் இருக்குது, அந்த செய்திகளை எப்படி எப்படியெல்லாம் ரசூலாக எழுத சொன்னாங்கன்றது, அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த குர்ஆனுடைய பாதுகாப்புடைய ஏற்பாடு ரசூலான காலத்தில் எப்படி நடந்திருக்குது என்ற அந்த பகுதி, இந்த பகுதியை சேர்த்து அப்படியே அபூபக்கரான காலத்துக்கு வந்துடுவோம். அபூபக்கரானோட காலத்தில் கலெக்ட் பண்ணாங்களே, அந்த கலெக்ட் பண்ண பகுதியை சேர்த்து ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டு, உஸ்மான் ரதியல்லாஹோட காலத்தில் வந்து அதை தர்த்தி பண்ணுறது, அந்த டைத்தில் ஒரு திருப்பி ஒரு மறுபடி எழுதுகிற வேலை நடந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வந்து தொகுப்பு நடந்துச்சு, உஸ்மான் காலத்தில் எழுதுகிற வேலை நடந்துச்சு. இந்த காலப்பகுதி நம்ம வார டைமில் தான் இதெல்லாம் பார்க்கணும். எதில் எழுதினாங்க, எந்த பேனையை கொண்டு எழுதினாங்க, எப்படிப்பட்டதை கொண்டு எழுதினாங்க, ஏற்றுடைய என்ன இது எப்படி இருந்துச்சு, அந்த டைமில் தான் இதையும் பார்க்கணும். நபத்தி எழுத்து முறையுடைய அந்த அதாவது அரபு எழுத்து அதிலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த தாக்கங்கள் என்ன, அதனுடைய இதெல்லாம் உஸ்மானிய ஹத்தில் என்ன எப்படி அது வந்து செல்வாக்கு செலுத்தி இருக்கின்ற பகுதியில் இன்ஷாலா பார்ப்போம். ஹதமா இந்தி வல் அல்மு இந்த அல்லாஹா கூலு கவுலி ஹதா வஸ்தஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.
2: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்க தவறாதீர்கள்.
3: முஸ்லிம் வானொலி.
4: அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2025.
5: பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி ஆஷேக் பஷீர் அபு நபி மிஷ்மாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு. இந்த நிகழ்வானது இலக்கம் 12 கால்ஸ்ட்ராஷா பப்ளிங் எனும் இடத்தில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஏற்பாட்டு குழுவினர்.
6: இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், முஸ்லிம் வானொலி நேயர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் வழங்குகின்ற விசேட மார்க்க சொற்பொழிவு 2025 இம்முறையும் சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருந்த வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சிலோன் மூர் ஃபெடரேஷனுடைய அழைப்பின் பேரில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குவதற்காக பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் பள்ளிவாசலுடைய AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் கணியத்துக்குரிய மௌலவி அஷேக் அபு நபீஸ் மிஷ்பாஹி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக.
7: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை அல்லாஹுக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த பொறுப்புகள் அதிலே ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற சந்ததிகள், குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள், ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கரத்திலே அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இந்த பொறுப்பை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கப் போகின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை விசுவாசிகளே, லா தகூனுல்லாஹ வர்ரசூல, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வ தகூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்திற்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வான்தும் தாலமூன், நீங்கள் தெரிந்திருந்தே மோசடி செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த வசனத்தினுடைய வரிசையிலே அல்லாஹ் வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய இந்த பொருள்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள், காசு பணங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபித்னா, ஒரு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். وَأَنَّ اللَّهَ عِنْدَهُ أَجْرٌ عَظِيمٌ. நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் 27-28 வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களாகிய நமக்கு பிள்ளைகள் என்ற இந்த செல்வத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். திருமணம் முடித்தவர்கள் ஓரிரண்டு ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன? குழந்தை. ஏதாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைக்குமா? அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை நமக்கு பிறக்க வேண்டும். நாளை நம்முடைய பெயரை அந்த குழந்தை சொல்ல வேண்டும். நமக்கு பின்னால் அந்த குழந்தை நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம். ஆக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குழந்தை செல்வத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யஹபு லிமை யஷா இனாதா வ யஹபு லிமை யஷா உதுகூர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கின்றான். வயஹபு லிமை யஷா உதுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் ஹிபத்தாக அன்பளிப்பாக கொடுக்கின்றான். வயஜஅலுஹும் துக்ரானவ வைநாதா. சிலருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தையும் ரெண்டையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஹிபா என்ற அந்த வார்த்தை. வேறு எந்த வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்தலை. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லலை. யஹபு ஹிபா, அன்பளிப்பு என்ற வார்த்தை அல்லாஹ் அங்கே உபயோகம் செய்திருக்கின்றான். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏன் கொடுத்திருக்கின்றான் என்றால் சோதனை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இம்திஹான், இப்திலா, சோதனை செய்வதற்காக. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அம்பாலுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு கூலி இருக்கின்றது, மேலான ஒரு கூலி இருக்கின்றது என்ற சிந்தனையை அல்லாஹ் அங்கே வழங்குகின்றான். திருக்குர்ஆனில் சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்போ குடும்பத்தை கொடுத்துட்டான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு குடும்பம் உருவாகிருச்சு, பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள், அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அவர்களையும் காப்பாற்ற வேண்டும், உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாரா, நரகத்திலிருந்து. ஏனென்றால் அதனுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நரகத்தில் எரியக்கூடிய அந்த எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே வானவர்கள் அங்கே இடத்திலே இருப்பார்கள். கடுமையான முறையிலே வேதனை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் அங்கே நரகத்தில் தள்ளணும்னா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் ஏவியதை மட்டும்தான் சொல்லுவாங்க. லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃபலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ மூமீன்களே, கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், நாரன் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நம்ம எல்லாமே பொறுப்புதாரிகள், நம்மிடத்தில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜமாஅத் என்று இருந்தால், ஒரு ஊர் என்று இருந்தால், ஒரு சங்கம் என்று ஒன்று இருந்தால், அதற்கென உறுப்பினர்கள் இருந்தால், அதற்கென்ற நிர்வாகிகள் இருந்தால், அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. வமஸ் ஊலுன் என்ற ஐயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய, நபி சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஹதீஸில் தொடர்ந்து சொல்றாங்க, அல் இமாமு ராயின் வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, ஒரு தலைவர், அவர் பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். அது ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டிற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மறுமையில் விசாரணை செய்யப்படும் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். அதே போலத்தான் ஆண்கள், குடும்பத் தலைவர், குடும்பத்தில் ஆண்கள், அவர்களும் பொறுப்புதாரி. ஃபி அஹ்லிஹி, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்தி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். குடும்பத்தில் தந்தை, அவர் ஒரு பொறுப்புதாரி. அதுபோல வல் மர்அத்து ரஈயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, குடும்பத்தில் உள்ள தாய், மனைவி, அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே அவள் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஈயத்திஹா, அவளுடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். வல் ஹாதிம், வேலைக்காரர், வேலை செய்யக்கூடிய நம்மளாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் பொறுப்போடு வேலை செய்யணும். ஃபீமாலி சையீதிஹி, அவருடைய எஜமானருடைய பொருளுக்கு அவர் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். இந்த பற்றி விசாரிக்கப்படுவார் இந்த

0: அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த அடியானிடத்திலே கேள்வி கேட்பான். மஸ்ஊல்னா என்ன? பதில் சொல்லியே ஆகணும். மறுமை நாளையில் பதில் சொல்லாமல் யாருமே போக முடியாது. மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய்? உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தாய்? நீ எந்த வழியில் சம்பாதித்தாய்? எந்த வழியில் செலவழித்தாய்? இதெல்லாம் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு மனிதன் பதில் சொல்லாமல் அவன் அந்த இடத்தை விட்டு அகல முடியாது, அந்த இடத்தை விட்டு போக முடியாது. இப்போ ஒரு அடியான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு மறுமை நாளையிலே அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேள்வி கேட்பானா? யார்கிட்ட? தந்தையிட்ட கேள்வி கேட்பானா? அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், முதல்ல தந்தையிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பானாம் தன்னுடைய குழந்தையை பற்றி. உனக்கு குழந்தையை நான் கொடுத்தனே, நீ அந்த குழந்தையை எப்படி வளர்த்தாய்? எப்படி அதுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்தாய் என்று தந்தையிடம் கேட்பானாம். மகனிடத்தில் கேட்பதற்கு முன்னால் முதல்ல தந்தையிடத்தை அல்லாஹ் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், தந்தையிடம் முதல்ல கேட்பானாம், ரெண்டாவது தான் மகனிடத்தில் கேட்பான். ஏனென்றால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வசிய செஞ்சிருக்கிறான். என்ன வசிய செஞ்சிருக்கான்? நீங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் உபகாரத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வசிய செஞ்சிருக்கான். அதே போல் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் வசியத்து வழங்கியிருக்கிறான். எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுக்கு சரியான தர்பியா நீங்கள் கொடுக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதபுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வசிய செய்திருக்கின்றான். திருக்குர்ஆன் நல்லா சொல்றான் பாருங்க, வவஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதைஹி ஹுஸ்னா. பொதுவாக மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு நாம் வசிய செய்திருந்தோம், அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக வசிய செய்திருந்தோம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். 70-80 வயதை தாண்டிய ஒரு தந்தை கண்ணீர் விட்டு அழுகின்றார். என்ன பிரச்சனை? இவருக்கு 3-4 பிள்ளைங்க. வயதான காலத்தில் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தந்தையை ஏமாற்றி எல்லா சொத்துக்களையும் எழுதி வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டார். இந்த தந்தை உலக மக்களுக்கு முன்னால், அந்த ஃபேஸ்புக்கிறது எல்லாரும் பார்க்கலாம், எங்கேயோ நடக்கிற செய்தி, அரசாங்கத்தில் போய் முறையிடுறார், என்னுடைய மகன் என்னை ஏமாற்றி விட்டான், எனக்கு அநீதம் இழைத்து விட்டான், என்னை காப்பாற்றுங்கள் என்று அரசாங்கத்தில் போய் முறையிடுறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தந்தைக்கு நடந்திருக்கின்றது என்றால் அது ஏன் நடந்திருக்கின்றது? இதுதான் கேள்வி. ஒரு நல்ல குழந்தை, சரியான முறையிலே வளர்க்கப்பட்ட குழந்தை, அதபுகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தை, சிறுபிராயத்திலிருந்தே தர்பியா செய்யப்பட்ட ஒரு குழந்தை ஒரு தந்தையை இதுபோன்று செய்ய மாட்டான். எந்த குழந்தை செய்வான் என்றால், எந்த தந்தை தன்னுடைய குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல், தீனை பற்றி அறவே தெரிவிக்காமல், பள்ளிவாசலின் பக்கம் அறவே அழைத்து வராமல், மதர்சாவின் பக்கம் கொண்டு சென்று விடாமல் எந்த தந்தை இருப்பாரோ அந்த தந்தையினுடைய பிள்ளை ஒரு காலத்தில் தந்தையை வெளியில் விரட்டுவான். ஏன்னா அவன்கிட்ட மார்க்கம் இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், யுசிக்குமுல்லாஹு ஃபி ஔலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றான். ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் வசிய செய்கிறான், பெற்றோர்களை பார்த்து சொல்கிறான்.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 12 மணி.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: சிரமத்தோடு அவள் சுமந்தாள். ஹமலத்து உம்முஹு குருஹா, அந்த பிள்ளையினுடைய தாய் கஷ்டத்தோடு அந்த பிள்ளையை சுமந்தால், வவதஅத்துஹு குருஹா, கஷ்டத்தோடு பெற்றெடுத்தால். குழந்தை பெற்றெடுக்கிறது என்பது அது ஒரு கஷ்டம், சுமக்கிறது ஒரு கஷ்டம், குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு கஷ்டம். பெற்றெடுப்பதற்கு முன்னால் குழந்தைக்கு பால் ஊட்டி அதை சரியான முறையிலே கொண்டு வந்து அதை வளர்ப்பதும் இன்னொரு கஷ்டம். இப்போ எல்லா கஷ்டத்தையும் என்ன தாய்மார்கள் தாங்கி கொள்ளுகின்றார்கள். பாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய இன்சியலை குழந்தைக்கு போட்டுக்கிறாங்க. தாம் பேருக்கு முன்னால் வரக்கூடிய அந்த பேர் தான் குழந்தையினுடைய பேருக்கு முன்னால் வரணும் அப்படிங்கிறாங்க. படுற கஷ்டமெல்லாம் தாய்மார்கள் படுற கஷ்டமெல்லாம் அவங்க படுறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், பெற்றோர்களுடைய அந்த கஷ்டம் இருக்குதே சரியான கஷ்டம், அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் தந்தையை இழந்து விட்டார்கள். பிறந்து கொஞ்ச நாளையில் தாயை இழந்தார்கள். அந்த தாய்க்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக கேட்குறாங்க. அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுக்கலை, ஏன்னா அவர்கள் காஃபிராகவே இறந்து விட்டாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, தாயினுடைய மன்னரையை நான் தரிசிக்கலாமா என்று அனுமதி கேட்குறாங்க. அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தாயினுடைய மன்னரையில் நின்று அவர்கள் அழுததாக வரலாறு சொல்லுகின்றது. இப்போ தாய் தந்தை என்பவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள் என்பதை அந்த குழந்தைகள் புரிந்தால்தான் அவர்கள் நன்றியோடு இருப்பார்கள். அதான் அல்லாஹ் சொல்கிறான், தாய் தந்தையை பற்றி சொல்லும்போது வஃஃபில்லாஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா, அந்த தாய் தந்தையிடத்தில் நீங்கள் ரஹமத்தோடு இரக்கத்தோடு அவர்களோடு ரொம்ப பணிவோடு இருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் ரொம்ப இரக்கத்தோடு இருக்க சொல்கிறான். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறது நேர் மாற்றமாக இருக்குது. ஏன்னா அல்லாஹுடைய வசியத், அல்லாஹுடைய அந்த கட்டளையை மனிதன் ஏற்று நடப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வஃசைனல் இன்சான் நபி வாலிதேஹி இஹ்சானா யூசிக்கும் அல்லாஹுஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசியச் செய்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், வகால வகு அஃபுசக்கும் வஹலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் இன்னொரு கருத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தை தாய் தந்தைக்கு நோவினை செய்தால், தாய் தந்தைக்கு கஷ்டம் கொடுத்தால், அது பெரும்பாவத்தில் உள்ளது. உகுக்குல் வாலிதைன் வந்து பெரும்பாவம், கபாயிரு துனூப், சிர்கு, அதாவது இணை வைத்தலுக்கு பின்னால், இஸ்ராக்கு பில்லாஹுக்கு பின்னால் உகுக்குல் வாலிதைன் பெற்றோர்களை நோவினை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம். அது அல்லாஹ் சொல்கிறான், கூ அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ் என்ன வசிய செய்கிறான், அந்த வசியத்தை நாம் சிரமேற்று நடக்கணும். அல்லாஹ் பிள்ளைகளுக்கு வந்து தருவியாக கொடுக்க சொல்கிறான், பிள்ளைகளுக்கு அதவை சொல்லிக் கொடுக்க சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் பொறுப்புதாரி, உங்களுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பெற்றோர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய் என்று. பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ் கேட்பான், பெற்றோர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய் என்று அல்லாஹ் கேட்பான். இப்போ ரெண்டு பேருக்குமே கேள்வி இருக்குது. அவள் இதற்கான அஸ்திவாரங்கள் என்ன, எப்படி இந்த குழந்தைகளை எப்படி நல்ல குழந்தைகளாக வளர்ப்பது? இன்றைக்கு நவீன காலத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம், எந்த பிள்ளைகிட்டையும் ஃபோன் இல்லாத பிள்ளைகளே இல்லை, சின்ன பிள்ளைங்க கூட ஃபோன் கேட்குது, நவீன காலம். இப்போ இந்த காலத்தில் யாரும் வந்து பெற்றோர்கள் சொல்லக்கூடியதை காதால் கேட்பதோ செவி சாய்ப்பதோ இல்லை, வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஃபோனோட தான் இருக்கிறாங்க. ரெண்டு தடவை மூணு தடவை கூப்பிட்டா தான், நாலாவது தடவை கூப்பிடும் பொழுது தான் என்னான்னு கேட்குறாங்க. ஏன்னா எப்பொழுதுமே அந்த ஃபோனில் தான் இருக்கிறாங்க, நவீன காலம். இப்போ இந்த காலகட்டத்தில் அவர்களை எப்படி நாம் நம்முடைய பாதையிலே மார்க்கத்தினுடைய பாதையிலே கொண்டு செல்வது, அதற்கான அஸ்திவாரங்கள் என்ன? ஒரு கட்டடம் கட்டணம் அப்படின்னா கட்டடத்துக்கு அஸ்திவாரம் இருக்கணும், கீழே அஸ்திவாரம் போட அந்த கட்டடம் நிற்கும். இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அஸ்திவாரம் என்ன என்பதை சில விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வது. பிரார்த்தனைனா எப்போ பிரார்த்தனை செய்து? பிறந்ததுக்கு பிறகு இல்லை, அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாட்ட கேட்கும் பொழுது, எல்லாம் எனக்கு நல்ல குழந்தையை கொடு, ஒரு சாலிகான குழந்தையை கொடு, என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும். அதனால்தான் சொல்லுகின்றார்கள் தாய்மார்கள் அந்த பிரசவ காலத்தில் அந்த குழந்தையை சுமக்கும் பொழுது அவர்கள் எதையெல்லாம் செய்கின்றார்களோ அதனுடைய பிரதிபலிப்பு அந்த குழந்தைக்கு வரும். ஒரு தாய் குரான் ஓதிக்கொண்டே இருந்தால் குழந்தைக்கு அந்த குரான் ஓதக்கூடிய அந்த பிரதிபலிப்பு வரும். ஒரு தாய் தொழுது கொண்டு திக்ரு செய்து கொண்டே இருந்தால் அந்த குழந்தைக்கும் அந்த பிரதிபலிப்பு வரும். சாலிகான குழந்தை எப்படி வரும்? குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த தாய் எதையெல்லாம் நல்ல விஷயங்களை செய்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தையினுடைய அந்த பிரதிபலிப்பாயிரும். இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் அந்த குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் அந்த பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்யணும். ஒன்று, அந்த பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் அல்லாஹும்மா ஹ்தீஹி லி அஹ்ஸனில் அஹ்லாக், இறைவா இந்த குழந்தைக்கு நல்ல குணங்களை நீ வழிகாட்டு, ஹிதாயத்துக்காக துவா செய்யணும். அந்த குழந்தை யா அல்லாஹ் இந்த குழந்தையை சீர்திருத்தம் பண்ணு, இந்த குழந்தையை நல்ல வழியில் கொண்டு வா. அல்லாஹுமையா முக்கல்லிவல் குலூப் சப்பித் கல்பகு அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுபவனே இந்த குழந்தையை என்ன அவன் அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பக்கம் கொண்டு வா. யா முசர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பகு அலா தாஅதிக்க, உள்ளங்களை திருப்புபவனே அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தாஅத் உன்னுடைய வழிபாட்டின் பக்கம் திருப்பு என்று துஆ செய்யணும். ஏன் நம்ம பிரார்த்தனை செய்யணும் அப்படின்டா, அவர்கள் வாலிபமானதற்கு பின்னால் அவர்கள் சரியான நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதோ அதற்கு உதாரணங்களை அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. எப்படி துஆ செஞ்சாங்க? ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா எனக்கு நல்லோர்களில் உள்ள குழந்தையை எனக்கு கொடு. துஆ செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். வயோதிக காலத்தில் குழந்தை பெற்றாங்க. தள்ளாத வயதில் குழந்தை பெறுவதற்கு அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பெறுவதற்கு சாத்தியமா என்று கேள்விக்குறியாக உள்ள நேரத்தில் குழந்தைக்காக சுப செய்தி சொல்ல மலக்குமார்கள் வர்றாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சிரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஏன்னா எனக்கு குழந்தையா அப்படின்ட்டு. இப்போ அவ்வளவு ஆச்சரியமான, நினைத்து பார்க்க முடியாத ஒரு நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், சாலிஹான குழந்தை எனக்கு தா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹும் அந்த துவாவை கபூல் செஞ்சு குழந்தையை கொடுத்துருக்கான். அல்லாஹ் இஸ்மாயில் என்ற ஒரு நபி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதுபோல வஜ்ருபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் எங்களை தூரமாக்கிவிடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். இது வந்து நம்ம அவசியம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் பிள்ளைங்க, நம்ம வந்து முஸ்லீமாக இருக்கிறாங்க பிள்ளைங்க, ஒரு காலத்தில் அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறி போயிடுறாங்க, நிறைய நடக்குது. அவர்கள் விருப்பப்பட்ட பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக இஸ்லாத்தை விட்டே வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துஆ செஞ்சிருக்காங்க? வஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கி விடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். இன்னொரு துஆ செஞ்சாங்க, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி ஒமின் துர்ரியத்தி, இறைவா நான் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், என்னை தொழுகையாளியாக ஆக்கு. அவன் கேட்ட துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய பிள்ளைகளும் தொழ வேண்டும். எப்படி துவா செஞ்சுருக்கான் பாருங்க. வா குழந்தை பிறப்பதற்கு முன்னால் ரப்பி ஹபிலி மினசாலிஹின் கேட்டிருக்காங்க, நல்ல குழந்தையை கொடுண்டு, குழந்தை பிறந்ததற்கு பின்னால் என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கிவிடுன்னு கேட்டிருக்காங்க, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் முகீம சலா தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக என்று துவா செஞ்சிருக்காங்க. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய வரலாறும் தெரியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இதே மாதிரி தான், இப்ராஹிம் நபி மாதிரி தான், வயசான காலத்தில் அவங்க ஒரு பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்க பிரார்த்தனை ரொம்ப சுவாரஸ்யமான பிரார்த்தனை. சூரா மரியம்ல ஆரம்பிக்கும், ذكر رحمتي ربك عبده زكريا اذ نادى ربه نداء خفيا ابن عربيكم உங்களுடைய ஜக்கரியா நபியினுடைய அந்த வரலாற்றை அல்லாஹ் அந்த சூராவில் அல்லாஹ் ஆரம்பிப்பான். தன்னுடைய ரப்பிடத்தில் அவங்க கேட்பாங்க, ரொம்ப அமைதியான முறையில் கேட்பாங்க. قال ربي اني وهن العظم مني வஷ்தஅல ரஸு ஷைபா வலம் அக்கும்பி துஆயிக ரப்பி ஷக்கியா. இப்படி அழகாக கேட்குறாங்க பாருங்க. ரப்பிட்ட கேட்கும் போது அப்படிதான் நம்முடைய இயலாமையை சொல்லி நம்ம கேட்கணும். நமக்கு ஒன்று தேவை, அல்லாட்ட வந்து நம்ம கேட்டு பெறணும் அப்படின்னா நம்முடைய இயலாமையை ரப்பிடத்தில் போய் சொல்லணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, இன்னி வஹனல் அவ்வுமு மின்னி, என்னுடைய எலும்பெல்லாம் அப்படியே ஆடி போயிருச்சு. அதான் அதுக்கு அர்த்தம், என்னுடைய எலும்பெல்லாம் ஆடி போயிருச்சு. வஷ்தஅல ரஸு ஷைபா, என்னுடைய தலையெல்லாம் நரைத்து விட்டது. வலம் மக்கும்பி துஆயிக ரப்பி ஷக்கியா, அப்படி இருந்தாலும் நான் உன்ட்ட கேட்கறதுல வந்து எனக்கு கவலை இல்லை, நான் அப்படி இருந்து உன்ட்ட நான் கேட்குறேன். தொடர்ந்து கேட்குறாங்க, என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அதை அப்படியே தொடர்ந்து வருந்த வசனங்கள். அப்போ அந்த வயோதிக காலத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயதில் அல்லாட்ட கேட்குறாங்க, ரப்பி ஹபிலி மில்ல துங்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக சமீஉத் துஆ, இறைவா எனக்கு கொடு, அன்பளிப்பாக கொடு, உன்னுடைய புறத்திலிருந்து துர்ரியத்தன் தய்யிபா, அழகான, அதாவது தய்யிபான தூய்மையான சாலிஹான ஒரு குழந்தையை எனக்கு கொடு, நீ வந்து பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. இது குழந்தை பிறப்பதற்கு முன்னால். அதுபோல சூரத்துல் ஃபுர்கானில் ஒரு துஆ இருக்கு, இபாதுர் ரஹ்மான் அப்படின்னு ஆரம்பிக்கும். அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம். இந்த துஆ ரொம்ப முக்கியமான துஆ, எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத் அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா எங்களுக்கு எங்களுடைய துணைகளிடத்திலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தா இறைவா. வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எங்களை தலைவராக ஆக்கு. ரொம்ப அழகாக அருமையான துவா. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதான் அஸ்திவாரம். குழந்தை வந்து உண்டாகுதுன்னா அதில்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க, கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசத்தனான்னு ஓதணும். அல்லாஹுடைய பெயரை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம், அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசத்தனா, யா அல்லாஹ் எங்களையும் எங்களுக்கு எதனை ரிசுக்காக கொடுக்க போறியோ அதையும் ஷைத்தானை விட்டும் தூரமாக்கிவிடு என்று துஆ செய்வதோடு அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இப்போ ஷைத்தானுடைய தீண்டுதல் அந்த குழந்தைக்கு இருக்காது. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ்விடத்திலே அந்த பிரார்த்தனைகள் கேட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக உலகத்தில் வாழும், அதுதான் அஸ்திவாரம் பிரார்த்தனை. ரெண்டாவது, குழந்தைகள் பிறந்துருச்சு, பிறந்த குழந்தைகளோடு நாம் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நீதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு இடையில் நீதமாக இல்லாவிட்டால் அந்த சகோதரர்களுக்கு இடையில் சகோதரிகளுக்கு இடையில் அதாவத்து பகைமை வந்துடும், ஏன் அத்தா வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாரு, நம்மள்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்கிறாரு, அவன்கிட்ட மட்டும் அன்பாக இருக்கிற தம்பிகிட்ட மட்டும் இருக்கிறாரு அண்ணன்கிட்ட இல்லையே. ஒரு மிகப்பெரிய வரலாறு குரானில் இருக்குல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, 12 சகோதரர்கள் யூசுப்பிடம் மட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப குறிப்பாக ரொம்ப அன்பாக இருக்கிறத பார்த்தானே, அந்த சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து யூசுப்பை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. ஏன்னு தன்னுடைய தந்தை வந்து ரொம்ப யூசுப்பிட்ட ரொம்ப இதாக இருக்கிறாங்க, நம்மள்கிட்டலாம் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரோதம், அந்த பொறாமை, அந்த பொறாமை எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா ஒரு சகோதரனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பொறாமை கொண்டு போயிருக்கு, கொண்டு போய் கிணத்துல கொண்டு போய் போட்டிருக்காங்க. அதனால் தான் சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகுல்லாக வஅதிலு பைன அவுலாதிக்கும், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக இருங்கள். நீதம்ங்கிற வார்த்தை குர்ஆனில் நிறைய இடத்துல இருக்குது. கல்யாணம் பண்ணால் நீதமாக இருக்கணும், நல்லா சொல்கிறான்ல, வைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன்டு. கல்யாணம் பண்ணுறது 2 கல்யாணம் 3 கல்யாணம் 4 கல்யாணம் சாதாரணம் இல்லை, அது அதில் நீதம் இருக்கணும். நீதம் இல்லாவிட்டால் ஒன்று தான், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் 4 பண்ணிக்கலாம், எங்களுக்கு சட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது, பண்ணுறதுக்கு நீதம் இருக்கணும். ஒரு மனைவிக்கு இதுன்றா இன்னொரு மனைவிக்கு அது, ஒரு மனைவியோட 2 நாள் இருந்தால் இன்னொரு மனைவி 2 நாள் இருக்கணும், ஒரு மனைவிக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தா இன்னொரு மனைவிக்கு அதே பொருளை வாங்கி கொடுக்கும், அப்படியே நீதமாக இருக்க முடியாது, நீதமாக இருக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் வெயின் ஹிப்தும் அல்லா தா அதிலு ஃபவாஹிதத்தன், உங்களால் நீதம் இரு நீதமாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் பயந்தால் நீங்கள் ஒரு மனைவியோடு நீங்கள் இருக்க, அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த அதிலுங்கிற வார்த்தை இருக்குது, சரியான வார்த்தை அது. ஒருத்தர் 2 கல்யாணம் பண்ணிடுறாரு, ஒரு மனைவியோடு நல்லா, நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ண கல்யாணம் பண்ண மனைவி விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ண சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாரு, நல்லா இருக்கிறார், அதை விட்டுடுறாரு. மறுமையில் போகும் பொழுது இப்படி ஒரு பக்கம் தோல் சாய்ந்தவராக எழுப்பப்படுவார், ஒத்த பக்கம் இப்படி இப்போ போவார். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானுடிக்கின்ற நேரம் இது.
2: அதான் ஒலிக்கும் நேரம் அன்னசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்படமாட்டார். அல்லாஹ் திருக்குறள்ல சொல்றான்ல, ஒரு துவா சொல்லி கொடுக்கறான்ல, ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு, என்னை சிறுபிராயத்தில் இவர்களை இரக்கம் காட்டி என்னை வளர்த்ததை போன்று. இப்போ பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை சரியான பிரார்த்தனை. ஏன்னா பிள்ளைகளை வந்து சிறு வயதில் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல், எந்த வலியும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க, இரக்கத்தோடு வளர்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தை பின்னால் என்ன பண்ணுது, அந்த பெற்றோருக்காக துவா செய்து, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. என்ன எப்படி சின்ன பிள்ளைல என்ன எப்படி இரக்கத்தோடு வளர்த்தாங்களோ அதுபோல் யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்ற பிரார்த்தனையை குர்ஆன் மூலமாக நாம் தெரிய முடிகின்றது. சொர்க்கத்தில் ஒரு பெற்றோர், ஒரு தந்தை அல்லது தாய் சொர்க்கத்தில் இருப்பாங்க. சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்குமா. அந்த மனிதர் அல்லாட்ட கேட்பாரா, யா அல்லாஹ், ஏன்னா உலகத்தில் அமல் செஞ்சால் தான் சொர்க்கத்தில், இறந்து போனதுக்கு பின்னால் அமல் முடிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை, அவ்வளோதான், சொர்க்கத்துக்கு போகிறார். சொர்க்கத்தில் தரஞ்சா உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் தரஞ்சா உயர்ந்துக்கிட்டே இருக்குது. யா அல்லாஹ், எனக்கு எப்படி இந்த தரஞ்சா, நான் ஒன்றுமே அமல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் ஒன்றுமே அமல் செய்யலை, எதுவுமே செய்யலையே, எனக்கு எப்படி இந்த தரஜா, இந்த உயர் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுவானாம், லிஸ்திக்ஃபாரி வலதிக்க லக, உன்னுடைய குழந்தை உனக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றது. இப்ப எப்பொழுதெல்லாம் இந்த குழந்தை பெற்றோருக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றதோ, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா அல்லது அல்லாஹும் மஃஃபிர் லஹு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் அந்த தந்தைக்கோ தாய்க்கோ தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் பதில் சொல்லுவான் அந்த மனிதரிடத்தில், ஓம் புள்ள உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றான், உன்னுடைய பிள்ளை உனக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். எப்பொழுதெல்லாம் அவன் மன்னிப்பு கேட்குறானோ அப்பொழுதுதான் அவனுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய இது. அப்போ பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த குழந்தையை உருவாக்குவது நம்முடைய பொறுப்பு. அதான் ஆரம்பத்தில் குல்லுக்கும் மஸ்ஊலுன், குல்லுக்கும் ராயின், ஒக்குள்ளுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்திகி, உங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ குழந்தையை உருவாக்குறது நம்முடைய வேலை தானே, நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அந்த குழந்தை நமக்காக பிரார்த்தனை செய்வான். உம்முல் முஃமினீன் ஐஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றார், வந்து கேட்குறார், துக்கப்பிலூன சிபியான, பிள்ளைகள்லாம் நீங்கள் முத்தம் கொடுப்பீங்களா? நல்லா கவனிக்க வேண்டும், பெற்றோர்கள் தாய்மார் நல்லா கவனிக்க வேண்டும், பிள்ளைகள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார்கள், அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நமக்கு பிள்ளை தான் அது, அது பெரிய ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் நம்முடைய அரவணைப்பு, நம்முடைய அன்பு, நம்முடைய முத்தத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இப்போ இந்த தோழர் கேட்குறாரு, துக்கப்பிலு உன சிவியான, பிள்ளைகளை நீங்கள் முத்தமிடுவீர்களா? ஃபமானு கப்பிலு, நாங்கள் முத்தமிட மாட்டோம், முத்தமெலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்கிறார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ அம்லிகுலக அன்னஸல்லாஹு மின் கல்பிக்க ரஹ்மா, ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்துட்டான், அதுக்கு நான் பொறுப்பாளி ஆக மாட்டேன், அப்போ உன்னிடத்தில் இரக்கம் இல்லை, அதனால தான் நீ வந்து முத்தம் கொடுக்க மாட்டேன் என்கிறாய் என்று அந்த தோழரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நமக்கு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆக பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகளிடத்திலே உள்ளன்போடு இருக்க வேண்டும், அரவணைப்போடு இருக்க வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த குழந்தை வந்து நமக்காக துவா செய்யும், ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சின்ன பிள்ளையில என்னை எப்படி எங்கள் அத்தா வளர்த்தார், எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்க, அதுபோல யா அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டு. ஒவ்வொரு தொழுகையிலும் அவன் கேட்பான், துவா கேட்பான், கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது. அடுத்ததாக உபதேசம், பிள்ளைகளுக்கு அடிக்கடி உட்கார்ந்து பிள்ளைகளிடத்தில் உபதேசம் பண்ணணும், நல்ல செய்திகளை பிள்ளைகளிடத்தில் சொல்ல வேண்டும், நிறைய நசிகத்துகள் செய்யணும். பிள்ளைகளிடத்தில் சொல்லும் பொழுது மார்க்க விஷயங்களை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய கடமைகளை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய வாஜிபுகளை பற்றி சொல்லணும், ஹலால் ஹராமை பற்றி பேசணும், குற்றங்களை பற்றி சொல்லணும், இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். அல்லாஹ் சொல்கிறான், வவசாபிஹா இப்ராஹீம் பனீஹி வயாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, யா பனிய என்னுடைய பிள்ளைகளே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் இறந்து போகும்போது முஸ்லீமாக தான் நீங்கள் மரணிக்கணும்னு சொல்லுவாங்க வசியத். இப்போ பிள்ளைகளை கூப்பிட்டு பிள்ளைகளிடத்தில் நல்ல செய்திகளை சொல்லிக் கொடுப்பதும் அந்த பிள்ளைகளுடைய வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு அது ஒரு சான்றாக இருக்கும். லுக்மான் என்ற திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒரு சூரா, லுக்மான் சூரா லுக்மான் சொல்லிட்டு ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி, லுக்மான் என்பவர் நபி அல்ல, ரசூல் அல்ல, அது ஒரு மனிதர், நல்ல மனிதர், சிறந்த மனிதர். அந்த மனிதரை பற்றி அல்லாஹு ஜல்லஷானு தாலா சொல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்றாங்க, யா பனிய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்கல துல்முன் அதீம், எனதருமை மகனே நீ வந்து இணை வச்சிராத, இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம் என்று சொல்ல.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில், glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0577 101 0843.
5: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மருதான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
6: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560.
7: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு. அல்லாஹு ஜல்லசானஹு தஆலா தனக்கு பக்கத்தில் உள்ள வானவர்களிடத்திலே இந்த சபையில் இருப்பவர்களை பற்றி அல்லாஹ் அங்கே நினைவு கூறுகின்றான். இப்போ இந்த நாலு சிறப்பு எங்கே கிடைக்குது? இது போன்ற கல்வி சபைகள், இது போன்ற குரானை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய சபைகள், மார்க்கத்தை பற்றி பேசப்படக்கூடிய சபைகள், இந்த சபைகளில் தான் இந்த நாலு சிறப்பு கிடைக்குது. இப்போ இந்த நாலு சிறப்பு நமக்கும் கிடைக்கணும், நம்முடைய மனைமார்களுக்கும் கிடைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். அதனால் தான் சொல்லப்படுகின்றது, நீங்கள் எந்த சபைக்கு நல்ல சபைகளுக்கு செல்லும் பொழுது, இப்போ கல்யாண காட்சி அப்படின்னா எல்லாரும் குடும்பத்தோடு போகிறோம், எல்லாரும் போகிறோம். ஆனால் அதையெல்லாம் விட சிறந்த சபை இது மாதிரி கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கத்தை பற்றி விளங்குவதற்காக வரக்கூடிய இந்த சபை ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை தருகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நான்கு விதமான சிறப்பு அதுக்கு சொல்கிறாங்க. அதுபோல பிள்ளைகளுடைய அஸ்திவாரம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது. நண்பர்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியம். நிறைய செய்திகள் பார்க்குறோம், ஆற்றுக்கு குளிக்க போகிறான், கிணத்துக்கு குளிக்க போகிறான், கடலுக்கு குளிக்க போகிறான்னு சொல்லிட்டு எவனையா போய் ஏதாவது தள்ளி விட்டு வந்துடுறானுங்க, கடைசியில் பிணமாக தான் வெளியில் வருது. இப்போ நண்பர்கள், நண்பர்கள் சேரக்கூடிய நண்பர்கள், சில பேர் என்ன பண்ணுறான், நல்ல உயர்தரமான பைக் வாங்கி வச்சுக்கிறானுங்க, பைக் ரேஸ், மூணு பேர் நாலு பேர் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறாங்க, கடைசியில் பைக்கும் உடஞ்சி போய் பிள்ளைகளும் உடஞ்சி போய் சின்ன பண்ணாமல் போய் எல்லாமே ஜனாசாவை தான் தூக்கிட்டு வர்றாங்க. அதெல்லாம் பாதுகாக்கணும் நம்முடைய பிள்ளைகளை. இப்போ நண்பர்களை வந்து சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு அழகான ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. மசலுல் ஜலீஸ் ஸாலிஹ், நல்ல நண்பருடைய உதாரணம், வல் ஜலீஸ் ஸூய், கெட்ட நண்பருடைய உதாரணம், கஹாமிலில் மிஸ்கி வ நாஃபிஹில் கீரி, கஸ்தூரியை வைத்திருப்பவனும் நெருப்பை நெருப்பை ஊதக்கூடியவன், அதாவது கொல்லன் நெருப்பை ஊதி தயார் பண்ண நெரு அதாவது இரும்புகளை தயார் பண்ணக்கூடியவன். இந்த ரெண்டு பேருக்கு உதாரணமாக சொல்கிறாங்க, நல்ல நண்பன் கெட்ட நண்பனுக்கு. ஃபஹாமிலுல் மிஸ்க், அந்த வாசனை திரவியங்களை வைத்திருக்கக்கூடியவன், இம்மா ஐ யுஹ்தியக வ இம்மா அன் தபுத்தா அமின்ஹு, ஒன்று அவன் உனக்கு அந்த வாசனை திரவியத்தை உனக்கு கொடுப்பான், அல்லது அவனிடத்திலிருந்து நீ விலைக்கு வாங்குவாய், வைமா அண்ட் தஜித மின்ஹு ரீஹன் தொய்யிபா, அல்லது அந்த வாசனையாவது உனக்கு வந்து மூக்கில் வரும், அழகாக அந்த வாசனையை நுகர்ந்து கொள்வாய். நல்ல நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்க. நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன, வாசனை திரவியத்தை வைத்துக்கொள்ள ஒரு அத்தர் வியாபாரின்னு வச்சுக்கோ, ஒரு சென்ட்டு விற்கிறோம்னு வச்சுக்கோ, சென்ட்டு ஒன்று உனக்கு ஒரு பாட்டு சென்ட்டு கொடுப்பார், அல்லது அவரிடத்திலிருந்து நீ வாசனையை நீ வாங்கி கொள்ளுவாய், அல்லது அந்த வாசனையாவது நீ நுகருவாய், வைமா அண்ட் தஜித மின்ஹு ரீஹன் தொய்யிபத்தன், ஒரு நல்ல ஒரு வாசனை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கெட்ட நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க, அந்த நெருப்பை இரும்பை உருக்கக்கூடிய அவனை கொல்லனை உதாரணமாக சொல்கிறாங்க. இம்மா ஐ ஹரிக சியாபக்க, ஒன்று உன்னுடைய ஆடையை அவன் எரிச்சிருவான், பக்கத்தில் போய் இருந்து என்ன ஆகும், நெருப்புப்பட்டு உன்னுடைய ட்ரெஸ்ஸு போயிடும். அல்லது வைம்மா அன் தஜித மின்ஹு ரீஹன் ஹபீசத்தன், அல்லது அவனிடத்திலிருந்து ஒரு கெட்ட வாசனையை நீ பெற்றுக்கொள்ளுவாய். இதான் நல்ல நண்பனுக்கு கெட்ட நண்பனுக்கு உதாரணம். இதைத்தான் பெருமானா சல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க, பிள்ளைகள் வந்து நண்பர்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பெருமானா சல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே தான் இருப்பான். இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்க, பல்கலைக்கழகத்துக்கு போகிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைகள் தான் சேரக்கூடிய அந்த நண்பர்கள் தொழுகையாளி நண்பர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகள் சேர்ந்து தொழுவும். தான் சேரக்கூடிய நண்பர்கள் வேறு விதமாக இருந்தார்கள், இந்த பிள்ளை என்ன பண்ண அதோடு போய் சேர்ந்துடும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்ல நறுமணம் என்ன, நல்ல நண்பர்கள், கெட்ட நண்பர்கள். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ போதைப் பொருள்லாம் வந்துருச்சு, பிள்ளைகள்லாம் வீணாக போய்கிட்டு இருக்கிறாங்க, கல்லூரி பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ பிள்ளைகள் நாசமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம், கூட நட்பு. இப்போ பிள்ளைகள் யாரிடத்தில் பழகிறாங்க, யாரோடு இருக்கின்றார்கள், எங்கே செல்லுகின்றார்கள் என்றதையும் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. குல்லுக்கும் ராயின், நீங்கள் பொறுப்புதாரிகள், வ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நம்ம போய் நாளைக்கு போய் நம்ம கையை தூக்கிட முடியாது, அல்லாட்ட போய் ஒன்றும் சொல்ல முடியாது. உனக்கு குழந்தைய நான் கொடுத்தேன், ஒரு அமானிதம் சொல்றாங்கள, வ தஹூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். பிள்ளைகள் வந்து ஒரு அபானிதம், பிள்ளைகள் ஒரு ஹிபா, ஒரு அன்பளிப்பு. இப்போ இந்த அன்பளிப்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல் யன்துர் அஹதுக்கும் மன் யுஹாலில், உங்கள் ஒருத்தர் யாரோடு சேருவது என்பதை அவர் சிந்தனை செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிறார். இப்போ சேர்ந்து இருக்கிறவர் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய கல்லூரியாக இருந்தாலும் சரி, நல்ல நண்பர்களோடு சேரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், பள்ளியாசலுக்கு போகிற ஒருத்தரோடு பேசினா அவர் பள்ளிக்கு அழைச்சிட்டு வருவார், கடைவீதியில் உட்காந்துருக்கவரோடு பேசினா கடைவீதிக்கு தான் அழைச்சிட்டு போவார். அதுதான் உதாரணம். அப்போ பிள்ளைகளுக்கும் சரி நாமும் சரி நல்ல நண்பர்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இதையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுக்கு வர்றேன். முன்மாதிரியாக இருக்கணும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நிறைய பெற்றோர்கள் அப்படி செய்கிறதில்லை, குதுவாம்பாங்க, குதுவா அப்படின்னு சொல்லுவாங்க. முன்மாதிரி, முன்மாதிரினா என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு வந்து ஒழுங்கை சொல்லிக் கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு தர்பியா செய்கிறது, இது வந்து பெற்றோர்களுக்கு கடமை. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இவங்க செய்யாமல் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ ஃபோன் இருக்குது, ஃபோனு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அவனை செய்ய வேணாம்னு நம்ம செஞ்சுட்டு உட்காந்தோம்டா, அதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ பிள்ளைக்கு ஒரு தடை செய்யும் பொழுது நாமும் நம்மை தடை செய்து கொள்ள வேண்டும். பெற்றோர் வந்து பிள்ளைக்கு வந்து பொதுவாக ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். அப்போ பிள்ளைகிட்ட மட்டும் சொல்லிட்டு நாம செய்யாமல் இருக்காது. இப்போ வந்து பிள்ளைய பார்க்குறான், ஒரு சகோ ஒரு தகப்பன், எப்பா நீ சிகரெட்லாம் குடிக்காத அப்படின்னு சொல்கிறார் பிள்ளைய பார்த்து. இவர் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பார், அவர் எப்படி அவர் வந்து எடுத்துக்குவார். அப்புறம் இவர் முதல்ல என்ன பண்ணணும், விடணும், விட்டுட்டு பிள்ளைக்கு சொல்லணும். நல்லா சொல்கிறான், லிமத்தை கூலு கூட மாலா தஃபாலும், செய்யாத ஏன் சொல்கிறீங்கன்னு நல்லா சொல்கிறான். நீங்கள் செய்கிறத தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ பிள்ளைக்கு மட்டும் ஒன்றை சொல்லிவிட்டு பெற்றோர் வந்து அதை செயல்படுத்தி கொண்டே இருந்தால் அந்த பிள்ளை வந்து அதை எடுத்துக்காது. அதனால தான் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு, முன்மாதிரியாக பெற்றோர்கள் திகழ வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும். அதே நேரத்தில் பெற்றோர்களும் அதை செய்யணும், அதாவது நன்மையான காரியத்தை செய்யணும். அதுமாதிரி தீமையை தடுக்கணும், பெற்றோர்களும் அந்த தீமையை தடுத்து விலகி இருக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சரியான முன்மாதிரியாக அந்த பெற்றோர்கள் இருக்க முடியும் என்ற செய்தியை நம்ம இந்த நேரத்தில் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஏனென்றால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருக்குறளில் வசனம் சொல்கிறான், அத்தமுருன நாஸ பில் பிர்ரி வ தன்சௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூன அல் கிதாப். அல்லாஹ் கேட்குறான், மக்களுக்கு நல்லதை நீங்கள் ஏவுகிறீர்களா, நீங்கள் உங்களை மறந்துட்டு அப்படின்னு நல்லா கேட்குறான். இப்போ தாவா பிரச்சாரம் பண்ணுறவங்க மார்க்க பணி செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தை நாம் வந்து மக்களுக்கு சொல்கிறோமோ அந்த விஷயத்தை முதல்ல பணி செய்கிறவங்க அதை வந்து செயல்முறையில் கொண்டு வரணும். அதுக்கடுத்தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். முருகன்னாச பில்பிர், மக்களுக்கு பிற நன்மையை ஏவிட்டு ஓ தன்சௌ நாம் ஃபுசக்கும், நம்மளை நாம் மறந்தோம் என்றால் அதை விட குற்றம் வேறு எந்த குற்றமும் இல்லை உலகத்தில். வாழ்த்தும் தத்துலுனால் கிதாப், கிதாபை நீங்கள் ஓதிக்கொண்டு என்று அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தில் கேட்குறான். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் சரியான முறையில் சொல்லணும், அவர்களும் அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்லுவாங்க, ஒமா உரீது அன் முஹாலிஃபக்கும் இலாம அன்ஹாக்கும் அன்ஹு, எதையெல்லாம் உங்களுக்கு நான் தடுத்தேனோ அதன் பக்கம் நான் வந்து நான் சொன்னதுக்கு மாற்றமாக நான் ஆட மாட்டேன். ஒமா உரீது அன் முஹா, உங்களுக்கு மாற்றம் செய்ய நான் விரும்ப மாட்டேன். இலாமா அன்ஹாக்கும் அன்ஹு, எதை நான் உங்களுக்கு தடுத்தனும், இப்போ உங்களுக்கு நான் எதை தடுத்தனோ அதில் நான் எந்த மாற்றமும் செய்ய மாட்டேன், நானும் என்னையும் தடுத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை அவர்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும், பிள்ளைகளும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், பிள்ளைகளோடு அன்போடும் அரவணைப்போடும் இரக்கத்தோடும் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கும் பொழுது சமமான முறையிலே கொடுக்க வேண்டும், இன்னும் சொத்து பங்கீடு செய்தாலும் சமமாக செய்யணும், பிள்ளைகளுக்கு நீதமாக இருக்கணும், பிள்ளைகளோடு நீதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு முக்கியமாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கேன். உங்கள் பிள்ளை கட்டுப்பட மாட்டேங்கிறான், செயல்பட மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். ஒரே ஒரு ஆயுதம் என்ன? துவா தான். ஏன்னா தந்தை தாய் செய்யக்கூடிய துவா உடனே அங்கீகரிக்கப்படும். பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா, அந்த பிரார்த்தனைகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய துணைவியர்கள் மூலமும் நம்முடைய சந்ததிகள் மூலமும் நமக்கு அல்லாஹ் கண்குளிர்ச்சியை தர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நல்லவர்களுக்கு தலைவராக அல்லாஹ் உருவாக்க வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனையோடு எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி விஹம்தி, சுப்ஹானகல்லாஹும்ம விஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க.
3: இதுவரை நேர்மும் விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். இந்த விசேட மார்க்க சொற்பொழிவானது இலக்கம் 12 கால்ஸ்ட்ராஷா புப்ளிங்கன் என்ற நகரில் அமைந்திருந்த பள்ளிவாசலிலிருந்து நேரடியாக முஸ்லிம் வானொலியில் அஞ்சல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, குறிப்பாக விசேடமாக எங்களுடைய அழைப்பின் பேரில் பிரான்சிலிருந்து வருகை தந்திருந்த பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷேக் பசீர் அபு நஃபீஸ் மிஸ்பாஹி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த CMF உடைய அனைத்து அங்கத்தவர்களுக்கும், குறிப்பாக சகோதரர் ஃபைசல் மௌலவி மற்றும் தொழில்நுட்பத்தில் என்னோடு உதவிகள் செய்திருந்த சகோதரர் மிஸ்ரின் மற்றும் ஸ்டார் எஃப்எம் மற்றும் முஸ்லீம் வானொலியுடைய ஜெர்மன் விரிவாக்கல் பிரிவைச் சேர்ந்த சகோதரர் அஸ்லமுக்கும் விசேடமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இனிய சலாம் கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று அன்புடன் ஏஎல் நௌஃபர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
8: சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2025.
3: பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி அஷேக் பஷீர் அபு நஃபீஸ் மிஷ்பாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு.
9: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
10: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
11: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையாத்தி அமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் தலைவர் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அத்தனை சகோதரர் மீதும் அல்லாஹ்வுடைய பேரொருள் பெரும் கருணை வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பிற்குரிய இந்த மாலை இஸ்லாமிய அமர்விலே சிறப்பான அறிஞர் பெருமக்களுடைய உரைகளை கேட்பதற்காக நீங்களும் நானும் வந்தமர்ந்திருக்கிறோம். சிறப்பாக ஷேக் இக்பால் ஃபிர்தோசி அவர்கள் அமானிதம் பேணுவோம் என்ற ஒரு தலைப்பெங்கில் உரையாற்றி, இறுதியிலே அன்பு சகோதரர் ஷேக் ரஹமத்துல்லா ஃபிர்தோசி அவர்கள் மரணத்தின் பிடியில் மனிதன் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சபையில் பேசப்படுகிற, நாம் கேட்குகிற செய்திகளை உள்வாங்கி அதை பின்பற்றி நடக்கிற நசீபை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்ற துவாவோடும் ஆரம்பம் செய்கிறேன். இளைஞர்களின் பார்வையில் ஊடகங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவன் தந்திருக்கிற, அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் அவன் தந்திருக்கிற அறுக்குடைகள் எண்ணற்ற விடயங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவினுடைய அறுக்குடைகளில் நாம் அனுபவித்து வருகிற பல விஷயங்களில், அது அறுக்குடையா அல்லது அல்லாஹுவின் அருளால் அது பயன்படுத்துகிற முறையில் ஏற்படுகிற குழப்பமா என்பதையெல்லாம் பார்க்காமல், சர்வசாதாரணமாக இந்த ஊடகங்கள் இன்றைக்கு குழப்பங்களாக, ஃபித்னாக்களாக மிகப்பெரிய பல பாதிப்புகளை சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் மூலமாக ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வில் மீடியா ஊடகம் பின்னி பிணைந்திருக்கிறது. அவனை ஒரு காலம் அவனை விட்டு வெளியே தள்ள முடியாமல், பிரித்தெடுக்க முடியாமல், இன்றைக்கு அவனோடு சேர்ந்து சதா எல்லா நேரமும் அவனை ஆற தழுவி அதனோடே தன்னுடைய வாழ்வை முழுக்க கழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சூழல் இருக்கிறது. ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை உருவாக்கக்கூடிய உருவாக்கம் என்பது, இறைவனை அஞ்சி அல்லாஹுவை பயந்து அவனுடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற வசியத்தை நம்முடைய வாழ்நாளில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரம்ப பாடம் சகோதரர்களே. தனிமை கிடைத்துவிட்டால் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ் அவ் லை அஸ்ஸிபன்னக், நானும் அனஸ் ரலியல்லாஹு அவர்களும், நானும் உமர் பின் கத்தாப் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இடத்திற்குள் நுழைந்தோம். பைனி ஒ பைனஹு ஜிதார், எனக்கும் அவருக்கு மத்தியிலே ஒரு சுவர் இருந்தது. அந்த சுவர் இருந்தபோது அந்த சுவருக்கு அருகாமையில் நின்று கொண்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நீ என்ன பெரிய ஹலீஃபாவோ, அந்த அமீர் முஃமினீன், வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக நீ ரப்பை பயந்துகொள், அவ் அப்படி இல்லை என்றால் அந்த ரப்பால் நீ தண்டிக்கப்படுவாய். வாழ்நாளில் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுகளில் மிக முக்கியமான விஷயம் இறைவனை அஞ்சுதல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஊடகம் என்ற செய்திகளுக்கு போவதற்கு முன்பு, ஒரு மனிதனுடைய வாழ்வில் தனிமையிலே அவன் ரப்பை பயந்து கொள்ளக்கூடியவனாக இருந்து, அல்லாஹுவை அஞ்சி நடுங்கக்கூடியவனாக இருந்து, அவன் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஒவ்வொரு செயல்பாடையும் கொண்டு போக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் தனிமையை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு மனிதன் செயல்படுகிற பல செயல்பாடுகளிலே, ஷைத்தான் ஏற்படுத்துகிற பல வஸ்வாசுகளிலே இன்றைக்கு மிக அழுத்தமாக மாணவர்கள், இளைஞர்கள் சமூகத்தில் இன்றைக்கு ஊடகத்தின் வழியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், நீங்கள் இரண்டு பேர்கள் ரகசியம் பேசினால் மூன்றாவது ரப் இருக்கிறான். நீங்கள் மூன்று பேர் அமர்ந்தால் இல்லாஹு ராபிஉஹும் நாலாவதாக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் நாலு பேர் அமர்ந்து ரகசியம் பேசினால் ஐந்தாவதாக அல்லாஹ் இருக்கிறான். எவ்வளவு கூட எவ்வளவு குறைச்சல் இருந்தாலும் அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை கண்காணிக்கிறான். அந்த ரப்புக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிறிது அளவுக்கு கூட இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார். காவல்துறையுடைய பெயர் பலகையுடைய பட்டியலிலே சென்று அந்த வாரத்தில் காவல் ஆய்வாளருடைய தலைமையில் நடைபெற்ற திருமணத்தை ஒட்டி வச்சிருக்கிறான். ஒரு ஊரில், ஊர் பேர் சொல்ல அவசியமில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காதல் ஜோடிகள் தஞ்சத்தினால் காவல் நிலைய ஆய்வாளருக்கு முன்னால் திருமணம் நடந்ததை ஒட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த போர்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதத்தில் நடைபெற்ற 9 பேருடைய திருமணத்தில் அவருடைய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் 4 பேர்கள் யாருடைய பெயர் என்றால் இந்த உம்மத்துடைய பெண்கள். வேதனையிலும் மிகப்பெரிய உச்சகட்ட வேதனை சகோதரர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை பார்த்துட்டு தாங்க முடியலை. சர்வசாதாரணமாக இன்றைக்கு மாதத்திற்கு வாரம் வாரத்திற்கு மிக சாதாரணமாக இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இறைவனுடைய பாடங்கள், இறையச்ச செய்திகள், அதை சார்ந்திருக்கிற ஒழுக்கங்கள், எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒன்றை புரிய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு மீடியாவை, ஒரு மொபைலை கையில் எடுத்தால் எப்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற எந்த விதமான அளவுகோலும் எந்த எல்லையும் எந்த ஹத்தும் இல்லாமல் மிக சாதாரணமாக இன்றைக்கு சிறுவருடைய கையிலே, பிள்ளைகளுடைய கையிலே, தனிமையிலே மிக சாதாரணமாக வழங்கப்பட்டு அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். ஒரு எல்லை மீறி போகக்கூடிய சூழல் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். போடப்படக்கூடிய பட்டியலுடைய அந்த அறிவிப்பு பலகையில் போடப்பட்டிருக்கிற திருமணத்தினுடைய பெயரை படித்தால் ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு மாற்று மத நபருடைய திருமண வாழ்வு. லா தன்கிஹுல் முஷ்ரிகாத், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் பதிவு செய்கிறது. ஈமான் கொள்கிற வரைக்கும் இணை வைப்பாளரை திருமணம் முடித்துக் கொள்ளாதீர்கள். வல அப்து முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிக். ஒரு அடிமையான ஒரு முஃமின் மிக சிறந்தவன் இணை வைக்கக்கூடியவனை விட. ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் மிக அழகானவளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு ஆண் மிக அழகானவனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான ஒரு அடிமை அந்த பெண்ணுக்கு கணவனாக ஒரு முஃமினான ஆண் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலவு ஆஜபத்துக்கும் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை அந்த பெண்ணுக்கு அந்த ஆண்மகன் ஊட்டினாலும், அவளுக்கு கவர்ச்சியாக தெரிந்தாலும், ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடிமைதான் இந்த பெண்ணுக்கு சிறந்த துணை. இணை வைப்பாருடைய திருமணம் முடிக்காதீர்கள், அவரோடு சேர்ந்து கலக்காதீர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையான இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். கல்லூரியில் இன்னைக்கு லிவிங் டுகெதர், அது ஒரு பயானில் போன உடனே இந்த டாபிக் எடுத்து பேசுங்க ஆலிம்ஸ் அப்படின்னு சமீபத்தில் ஒரு இடத்துல இதை முக்கியமாக பேசுங்க, கல்லூரி இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மிக கேவலமான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு, இஸ்லாமிய சமூகத்துடைய இளைஞர்களும் அதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது என்ன என்று அந்த கேடு, அந்த கலாச்சாரம், அது எவ்வளோ பெரிய அசிங்கம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். திருமண வாழ்வு, ஹலாலாக்கப்பட்ட வாழ்வு, அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு எப்படியும் யாரோடும் ஜோடியோடு ஒரு வாழ்க்கை வாழலாம், அதற்கு இன்றைக்கு நாகரிகம் வழிவகுத்து தந்திருக்கிறது, அதற்கு இடம் சட்டம் அனுமதிக்கிறது, இப்படி வாழ் என்பதுக்கு சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செய்திகளை பரப்புரைகள் இன்றைக்கு இருக்கிறது, அதற்காக மீடியாக்கள் இயங்குகிறது, அதற்காக ஒரு குழு இருக்கிறது, அதை பேசுவதற்கு பரப்புவதற்கு என்று தனி ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதற்காக மிகப்பெரிய விளம்பரங்கள் வரவேற்கப்படுகிறது. மிகச் சாதாரணமாக ஈமான் கொண்ட சமூகமும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு அந்த சூழலில் இருப்பதை

சஃபா மலைக்கு மேல் நின்று வாருங்கள், இதோ பின்னாடி ஒரு பெரிய படை என தாக்க வருகிறது என்றால் நம்புவீர்களா? அவர்கள் எடுத்த அதே ஊடகத்திற்கான ஆயுதத்தை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுக்கான அழைப்பு பணிக்கான இடமாக உயர்ந்த இடத்தில் நின்று மக்களை அழைத்து சஃபா மலைக்கு மேல் நின்று தாவாவை செய்தார்கள். கவிதை முறையில் நலர் பின் ஹாரிஸ் ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி பாடல்களை படித்து ஈமான் கொண்டவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு பாடல் வரியாக கொண்டு வந்து மூமின்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று கவிதைக்கு ஒருவரை தயார் செய்த போது அதே கவிதை என்ற மீடியாவை வைத்துக் கொண்டு ஹஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு, காபு இப்னு மாலிக் போன்ற பல எண்ணற்ற கவிஞர்களை வைத்து அதற்கு மீடியாவுக்கு மீடியா சார்ந்த பதில், அவர்கள் எதை கையில் எடுத்தார்களோ அதை வைத்து சரியான ஒரு முன்னோக்கு பாதையை இஸ்லாமிய அடிப்படையில் அந்த முஷ்ரிக்குகளுக்கு பதில் கொடுக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். நடு ரோட்ல போகும்போது காட்சி பொருளாக காட்சி ஊடகம் முஹம்மது ரசூல் சல்லாஸ் அவர்கள், செத்த ஒரு ஆடு கிடக்கிறது, அதனுடைய காது செவியை பிடிச்சி ரசூல்லா தூக்கி இதை யாராவது விலைக்கு வாங்குவீங்களாம் கேட்குறாங்க. கண்ணு முன்னாடி போகும்போதே காட்சி பொருளாக ஒரு மெசேஜை தலைவர் ரசூல் சல்லாஸ் காட்டிட்டு போவாங்க. உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க யார் ரசூலல்லாஹ். இதை போய் தூக்கி விலைக்கு கேட்குறீங்களே, இதை தூக்கி உயிரோடு இருந்தாங்க, சின்ன ஒரு காது ஊனமான ஒரு ஒரு ஆடு, இது உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டார்களே, இதை நீங்கள் போய் வாங்குச்சு அது செத்து போயிருச்சு, அதை போய் அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது காசு கொடுத்து வாங்குறீங்களா கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த ஆட்டை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ, லத்துனியா அஹ்வனு, இந்த உலகமும் அல்லாஹ்வின் பார்வையில் இந்த ஆட்டை விட மிக இழிவானது. நீங்கள் ஆடை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ அதே போன்று இந்த துன்யா அல்லாஹ்வின் பார்வையில் மிக இழிவானது. இந்த துன்யா லஐபுன் வலஹுன், வீணும் விளையாட்டும், வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாஸுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், வீணும் விளையாட்டும் பெருமைடித்தல், குழந்தைகளையும் செல்வங்களையும் பெருக்கொண்டு அதை பெருக்கிக் கொண்டு தங்களுக்கு மத்தியிலே போட்டி பெறாமை பொறாமையோடு பெருமை பேசக்கூடிய ஒரு உலக வாழ்வு, அது முக்கியமானதல்ல, இதை விட சிறந்தது ஆகிறா என்று போகிற போக்கில் ஒரு ஆட்டை தூக்கி காட்சி ஊடகமாக இந்த உலகத்திற்கு பாடல் நடத்திய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எப்படி வேண்டுமானாலும் பணிகளை கையில் எடுத்துக் கொள்ளலாம், எல்லா பணிகளும் நம்ம கை முன்னாடி இருக்கு. செய்தி ஊடகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தாவாவுக்கு மி முஹம்மது ரசூல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மி முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா மலிக்கு ரூம் இலா மலிக்கு ஹிர்கல், ஒவ்வொரு நாட்டுடைய மன்னர்களுக்கும் தாவாவுடைய பணிகளுக்காக எழுத்து மூலமாக இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை அந்த மீடியாவை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார்கள். இந்த உம்மத்திற்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹ்வுடைய தூதர், ஆனால் கையில் வைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற விதமான இந்த அற்புதமான இந்த மொபைலில் இருந்து இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை எவ்வாறு இந்த உம்மத்து பயன்படுத்துகிறது, எதற்கு பயன்படுத்துகிறது, எப்படி பயன்படுத்துகிறது, நீங்கள் யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள், எதற்காக நீங்கள் நேரத்தை நானும் நீங்கள் போக்குகிறோம், எதை வைத்து கொண்டு எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு விஷயத்தை கேட்குறோம் பார்க்குறோம், அதன் மூலம் ஏற்பட்ட ஹைர் என்ன, அதன் மூலம் ஏற்பட்ட ஷர் என்ன, எதையும் பிள்ளைகளுக்கு பார்ப்பதில்லை, பெற்றோர்கள் கவனிப்பதில்லை, அதை அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை, கண்காணிப்பு என்பதே இல்லை, தனி ரூமு, அவனுக்கு ஒரு லேப்டாப்பு, அவனுக்கு ஒரு கனெக்ஷன், அவனுக்கென்று தனி மொபைல், மொட்டை மாடியில் ஒருத்தன், முடுக்கு ரூமுக்குள்ளே இன்னொருத்தன், இன்னொரு ஒரு ஒரு ஜாயிண்ட் ஒரு தெருவுடைய இன்னொரு முக்குக்குள்ள இன்னொருத்தருக்கு ஒரு மொபைல், ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொன்னா பதில் சலாம் இல்லை, அம்புடு பேரும் குனிஞ்சத்தன மாதிரி முடிதான் உட்காந்துருக்கான். வந்திருக்கிறது யாரு, சொந்த சாச்சி சாச்சா வந்திருப்பாப்ல, சொந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறவு வந்திருப்பான், அவருக்கு பதில் சலாம் சொல்லி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அந்த பிள்ளைகளை வரவேற்கக்கூடிய துஆக்கள் செய்யக்கூடிய அவர்களை வரவேற்று பிரார்த்தனை செய்யக்கூடிய காலமெல்லாம் இன்னைக்கு மண்ணா போய் உள்ளே போய் சலாம் சொன்ன சலாத்துக்கு பதிலும் இல்லை, வந்த சொந்தம் யாருன்னு தெரியலை, குனிஞ்சே உட்காந்துருக்கான். கீழ் ரூமில் ஒருத்தன், மேல் ரூமில் ஒருத்தன், இந்த அடுத்த தெருவில் இன்னொரு சைடில் ஜாயின்ட் ரூமில் ஒருத்தன், ஒட்டுமொத்த நபர்களும் தீவுகளை போன்று தனித்தனி தீவாக தீவுகளாக தனித்தனி தொகுதிகளாக ஆங்காங்கே அமர்ந்து அவரவர் கையில் ஒரு மொபைலை வைத்துக்கொண்டு கண்காணிப்பில்லாத ஒரு மோசமான சூழல் இந்த சமூகம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதை வைத்துக் கொண்டு எதை செய்கிறார்கள், மிக சாதாரணமாக்கப்பட்ட, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இதெல்லாம் ஒரு டாபிக்கா, இதுதான் முக்கியமான சில செய்திகள் இன்றைக்கு பேச வேண்டிய விஷயங்கள், இதுவும் ஒன்று.

0: விஷயங்கள் இது ஒன்று. இன்னக்கும் ல தஅமலூன அமாலன் ஹிய அதக்கு ஃபி அயுனிக்கும் மின ஷஅரி. அனஸ் இப்னு மாலிக் ரலா பதிவு செய்வார், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா பதிவு செய்வார்கள், இன்னா குன்னா லனஊதுஹா அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அல் மூபிகாதி ஐ அல் முஹ்லிகாத். சில காரியங்களை சில செயல்களை செய்கிற போது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி மாறி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆலிம்சா. எனக்கு அதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. காரணம் என்ன? எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் பெரிய பாவம் இல்லையே, அதில் பெரிய தப்பு இல்லையே. ஒரு பையன் மொபைலை வச்சு பார்க்குறது தப்பு இருக்குது. இன்றைக்கி இன்றைக்குள்ள நவ நாகரிகம், இன்றைக்கி இந்த நாலேஜ், அது அறிவை பயன்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை படிப்பதற்கும் பரப்புவதற்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நான் சொல்லலை. அவங்களை பற்றி நம்ம பேச வரல. இப்போ இன்றைக்கி எவ்வாறு அது உள்ளே நுழைஞ்சிருக்கு பாருங்கள். பதிவு செய்யப்படுவதனால் செய்தியை சுருக்கி
1: நேர்கள் உங்கள் முஸ்லீம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல் முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்குதளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நாங்கள் கையில் எடுத்துட்டோங்கிறோம். பேர்களை சொல்லாமல் நான் கடந்து போகிறேன். இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய இலக்கு, மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி. நீ எங்களுக்கு எதிராக பேசுறியா? உன் குடும்பத்தில் ஒருத்தர் எங்க வியாபாரியா மாத்துறேன். எடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் குழுவில் ஒருத்தர் யாரு? ஒரு முக்கியமானவருடைய பிள்ளை. மிக பயங்கரமாக போதைகளிலும் கஞ்சாக்களிலும் கூழ்லிப் என்ற பெயரில் வாடை வெளியே வராத அளவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள்ள முழு நேரமும் போதையோடு இருக்கக்கூடிய அளவுக்கு வெளியில் அம்மா வாப்பாக்கு அந்த அந்த ஸ்மெல் வராத அளவுக்குலாம் நவீனமாக இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்குது போதை வஸ்துக்கள். ஒரு காலத்தில் மதுவை குடித்து வீட்டுக்குள்ள வந்தால் ஸ்மெல் வெளியே வந்து சாராயம் குடிச்சிருக்கான், மது குடிச்சிருக்கான் என்ற காலமெல்லாம் இன்றைக்கு போய் வெளியே வாடை வராத அளவுக்கு நவீனமாக்கப்பட்ட மார்க்கெட்டுடைய போதைகள் இன்றைக்கு விற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக இளைய சமூகத்தை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு போதையினுடைய ஒரு மிகப்பெரிய டீம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போகிற போக்கை நாம் பார்த்தோமே. ஆனால் எதை கையில் எடுக்கிறார்கள், யாரை தொடர்பு வைக்கிறார்கள், யாரோடு உறவு கொண்டாடுகிறார்கள், எவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள், எதை பார்க்கிறான், எதை ஷேர் செய்கிறான், எதை ஃபார்வர்டு செய்கிறான், எந்த குழுவில் அமர்ந்து கொண்டு மீடியாவில் ஊடகத்தில் அவன் பயணிக்கிறான் என்பதை கூட பார்க்காத ஒரு பெற்றோர் என்றால் நீ எதற்கு உம்மா வாப்பா, உனக்கு எதற்கு தாய் தந்தன்ற போஸ்டிங், அந்த போஸ்டிங் எதற்கு? அதை கண்காணிப்பதற்கு முடியவில்லை என்றால் வாப்பா அம்மா என்ற போஸ்டிங் எதற்கு? அமானிதம் அல்லவா பிள்ளைகள்? குள்ளுக்கும் ராயின் ஓ குள்ளுக்கும் அசூலன் என்ற ஐயத்தையே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். என் பிள்ளையெல்லாம் ஒரு தப்பு செய்ய மாட்டான், ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் எவரும் தவறு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஷைத்தான் மிக தெளிவான திட்டமிடுகிறான். அவருடைய முன்னும் பின்னும் வலதும் இடதும் அமர்ந்து நான் கெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்தவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளையும். வேதனையோடு சொல்லக்கூடிய வார்த்தை என்பதனால் நான் கொஞ்சம் அழுத்தமாக பேசியிருக்கிறேன் சகோதரர்களே. முன்னும் பின்னும் வலதும் இடம் அமர்ந்து மிகப்பெரிய திட்டமிட்டு வேலைகளை செய்கிறான் ஷைத்தான். அவன் சத்தியமிடுகிறான், உங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தை நரகத்தில் தள்ளுவேன் என்று அவன் சொல்லுகிறான். என் பிள்ளை மிக சரியான பிள்ளை என்று சொன்னால் நம்ம பிள்ளையெல்லாம் விட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் யாரு? ஷைத்தான். அந்த ஷைத்தானிய சூழ்ச்சிக்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வளர்ப்பது ஒரு பெற்றோருடைய கடமை. யாரோடு பேசுவது, யாரோடு பழகுவது எந்த எல்லையும் இல்லை சகோதரர்களே. ஷேக் பின்பாஸ் ரஹமமுல்லாவுடைய செய்தியை போது படித்தேன். ஹுக்முல் ஜுலூஸ் வல் கலாம் மா பின்துல் அம் வல் ஹால் மா வுஜூதுல் மஹரம். இவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். ஒரு திரு பெரிய ஃபத்வா வரிசையாக போட்டிருக்காங்க. ஓ முஷாரிக்கத்தில் மரத்துல் ரஜுல் ஹுக்மு கஷ்ஃபுல் வஜுலி அஹிஸ் ஜவுஜி. சகோதரருடைய கணவனுடைய சகோதரன் முன்னாடி முகத்தை நீங்கள் காட்டணுமா வேண்டாமா? ஷேக் பின்பாஸ் ரஹமமுல்லாஹ்வுடைய ஃபத்வா. ஹுக்முல் முசாஃபாத்துல் நிசா ஹுக்முல் நிசா முசாஃபாத்துல் நிசா அல் அஜ்னபியாத் ஒன் நவர் இலகின்ன. அந்நிய ஆண்களோடு கையிலாக செய்வது, முசாஃபா செய்வது, அதெல்லாம் என்ன பெரிய தப்பு இருக்குது? ஊடகம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற கேடை பாருங்கள் சகோதரர்களே. இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து உருவாக்கி அந்த பெண் பிள்ளைகள் கதாநாயகி என்ற ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிக்கிற காட்சியை வைத்துக்கொண்டு இது மார்க்கத்தில் இல்லை என்று செய்தியை கீழே தளத்திலே ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதுகிறான் என்றால் அந்த முஸ்லீம் சகோதரன் இப்படியெல்லாம் அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிப்பதற்கு முசாஃபா செய்வதற்கு ஒரு முஸ்லீம் பிள்ளைகளை அப்படி உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே தளத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதினால் அதற்கு பதில் கொடுப்பதற்கு வேறு யாரும் வரல. யார் வர்றான்? முஸ்லீம் இளைஞர்களே வர்றான். உங்களுக்கு தெரியுமா பெரிய நீங்கள் மார்க்க ஞானியா அதில் என்ன பெரிய ஹராம் இருக்குது? கையை கொடுத்து கட்டி பிடிப்பது பெரிய தப்பாது என்று அதற்கு கீழே வரிசையாக வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸ்கள் எடுத்து படிக்கும்போது அஸ்தகஃபிருல்லாஹ், இந்த சமூகம் எப்படி பயணிக்கிறது? கைலாக செய்வது, முசாஃபா செய்வது, சேர்ந்து பயணிப்பது, அல் ஹம்மு அல் மௌத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையே. ஒரு சகோதரனுடைய மனைவி இருக்கிறார்கள், சகோதரன் இல்லாத போது, அந்த மனைவி மட்டும் இருக்கிற போது, அந்த மனைவியுடைய வீட்டுக்குள் அந்த கணவனுடைய சகோதரன் போலாம் என்றால் அது தவறே இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அது என்ன பெரிய தப்பு? உறவுகளை நாங்கள் அப்படிலாம் ஒன்று வைக்கல. நாங்கள் சொந்தங்கள்லாம் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறவன். முஹம்மது ரசூலுல்லாஹ் மூத்துக்கு சமம் என்று சொன்னார்களே, இயாக்கும் துஹூல் அல நிசா, உங்களை நான் எச்சரிக்கிறேன், பெண்களில் நான் நுழைவதை சேர்ந்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் இருக்கிறான். இயாக்கும் ஒல் ஹுல்வா, தனிமையை நான் உங்களை கொண்டு எச்சரிக்கிறேன். தன்னன் தனிமையில் எதையும் பார்க்கலாம், எதையும் நாம் ஷேர் செய்யலாம், எந்த தவறையும் செய்யலாம் என்று நீ அமர்ந்திருந்தால் நம்மோடு சேர்ந்து ஷைத்தான் அமர்கிறான். அவன் தவறை தூண்டுவான், சிந்தனையை தூண்டுவான், எந்த நேரமானாலும் பாவத்திற்குள் நுழைவிப்பான் என்ற அச்சமில்லாமல் தனிமையை எதிர்பார்ப்பது, தனிமையில் சேர்ந்து இன்னொரு அந்நியவரோடு பயணிக்கலாம், அமரலாம், அவர்கள் வீட்டுக்குள் நுழையலாம், அதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் உறவுகளை பக்காவாக வச்சுருக்கிறோம், பலமாக வச்சுருக்கிறோம் என்று சொல்வது ஷைத்தானை வா வா என்று அழைப்பதற்கு சமம். இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. காரணம் அனைத்தும் இன்றைக்கு கண் முன்னால் தெரியக்கூடிய இந்த ஊடகங்கள் செய்திகள் பரவலாக்குவது, யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக்கப்பட்டது. டோக்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத அறிஞர் பேசுகிறார், என்றைக்கு ஒழுக்கத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் இழக்குகிறார்களோ அன்றைக்கு அவர்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம். முடிஞ்சு போச்சா? ஹயா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். முடிஞ்சு போச்சு? வெக்கம் இல்லையா? எதையும் இஸ்லாமா ஷைத்த, நீ நினைத்ததை செய்து கொள். வெக்க உணர்வு இல்லையா? எதையும் செய்யலாம். ஒழுக்கம் இல்லையா? அந்த மார்க்க பணிகளை அழித்து விடலாம் என்று மிக தெளிவாக பேசுகிறார். ஒரு இளைய சமூகம் எப்படி உருவாக வேண்டும்? 30 வயதில் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உள்ளே நுழைகிறார் சாது இப்னு முஆத் ரலியல்லாஹ். 36 வயதில் மரணம், 6 ஆண்டில் அவர் மரணத்திற்காக அரிஷ் குலுங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம், 6 ஆண்டில் ஒருவருடைய மரணத்திற்காக அரிஷே குலுங்குகிறது என்றால் அவருடைய பணி என்ன? 10 வயதிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து, உங்களோடு நான் முழுக்க பயணிப்பேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அலி பின் அபி தாலிப் என்ற இளம் சிறுவர் ரசூலோடு மார்க்க தாவா பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்தாரே. மிகச்சிறந்த ஊடகவியலாளர் மீடியாவுடைய மிகப்பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்தி தாவாவுக்கான மிகச்சிறந்த அடித்தளம் இட்டவர் யாரு? மக்கா என்ற மண்ணிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு என்ற அற்புதமான ஒரு இளைஞரை மதீனாவுக்கு அனுப்பி ரசூல் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பாக அந்த இளைஞர் அந்த மண்ணையும் அந்த மக்களையும் சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி தாவாவுக்கான சிறந்த களமாக தளமாக ஆக்கி ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் வருவதற்கு முன்பாகவே அற்புதமான ஒரு களப்பணியாளராக, ஒரு ஊடகவியலாளராக சிறந்து பணியாற்றிய முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹுடைய வயது மிகச்சிறந்த இளம் வயது. யமனுக்கு தலைநகர் அனுப்பிய யமனுடைய பகுதிக்கு ஆளுநராக முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அனுப்பப்பட்ட இளம் வயது. சின்ன சின்ன இளம் சிறு சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியிலே இளைஞர்களாகி நாங்கள் இரவு தூங்குவோம். திருமணம் முடிகிற வரைக்கும் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் பள்ளிவாசலே தூங்குவோம். இளைஞர்கள் நேரம் போக்குறதுக்கு அல்ல, அரட்டடிப்பதற்கு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலே தூங்குவோம், இரவு தொழுகை நாங்கள் பேணுவோம், மஸ்ஜிதிலேயே நாங்கள் நிக்காக முடிகிற வரைக்கும் நாங்கள் மஸ்ஜிதிலேயே தூங்கி எழுவோம். எப்பேற்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் நம் கண் முன்னால் இருக்கிறது. பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும் என்ற வரலாறு நம் கண் முன்னால் இருக்கிறது. எப்படிப்பட்ட சமூகம் கண் முன்னால் வந்து வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற முன்மாதிரியை கையில் வைத்திருக்கிற போது, சாதாரணமாக எவருவருக்கு பின்னாலும் கையை அப்படி தூக்கிட்டு முறுக்கேறி ஒருத்தன் முப்பாட்ட முருகன் என்று பேசினால் அவன் பின்னாடி ஒரு 500 பேர். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். உனக்கு ஆதிப்பாட்டன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு ஆதிப்பாட்டன் கேடுகட்ட அவன் சொல்வதை போன்ற அல்ல. ஒரு முஸ்லீம் இளைஞன் சொல்கிறான், அவர் சொல்லக்கூடியவன் தான் எனக்கு முப்பாட்டம் அப்படிங்கிறான், பேட்டி கொடுக்குறான். உணர்ச்சிகரமாக கையை தூக்கி ஒருவன் பேசி நாத்திக சிந்தனை உருவாக்கி பயங்கரமான ஒரு காட்சியாக அவருக்கு முன்னால் மேடையில் பேசினால் அந்த நாத்திக சிந்தனைக்கும் அந்த ஆதிப்பாட்டனுடைய சிந்தனையை சித்தாந்தத்தை ஏற்றி நின்று அவருக்கு தோல் கொடுக்கக்கூடிய கூட்டம் யாராக இருக்கிறான்? இஸ்லாமிய இளைஞர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். இஸ்லாமிய இளைஞர்கள் காசு அள்ளி கொடுக்குறான். அவரை பற்றி ஏதாவது பேசப்பட்டு கீழே சமூக வலைத்தள ஊடகத்தில் ஏதாவது ஒரு முஸ்லீம் சகோதரன் பேசினால் வேற யாரும் திட்டுறதுக்கு வர்றதில்லை, பேசுறதுக்கு எழுதுறது வர யார் வர்றா? முஸ்லீம் தான் வந்து பேசுகிறான், இளைஞர்கள் தான் வந்து பேசுகிறான். இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர் தான் அவன் சார்ந்த நபருக்காக வக்காலத்தை வாங்கி கீழே கேவலமாக எழுதுறதை பார்க்குறோம். அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாத்திக சிந்தனையில் ஒரு கூட்டம், சினிமாவுடைய பாணியிலே ஒரு கூட்டம், வாழ்த்தும் நெஞ்சங்கள் என்ற ஒரு பேனரை வைத்து, திருமணத்திற்காக பேனர் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்த்தும் நெஞ்சங்கள் அப்படிங்கிற அந்த பேனருக்கு கீழே எழுதி ஒட்டியிருக்கிறார்கள், வாழ்த்தும் நெஞ்சங்கள் பில்லா பிலால் அப்படின்றான். இந்த சமூகம் கண்ணால் பார்த்த காட்சிகள். ஒரு காலமாவது ஒரு நேரமாவது அந்த பிலால் ரலியல்லாஹு அவருடைய வரலாறு அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொஞ்சமாவது அருகதை உண்டா? பிலால் ரலியல்லாஹுக்கு அருகில் கூட அவருடைய பெயரை எழுதுவதற்கோ நிப்பாட்டுவதற்கோ கொஞ்சம் அருகதை உண்டா? சாதாரணமாக ஊடகங்களை சரியாக பார்க்காமல், அதை படிக்காமல், அதை புரியாமல், எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியாமல், எதை பார்த்தாலும் அந்த காட்சி பின்னணியில் அது சார்ந்த உணர்ச்சி உந்துதலில், அதை சார்ந்த ஆசையில், அந்த வேகத்தில் ஒரு சமூகமே இன்றைக்கு மண்டியிட்டு தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்றால், இந்த காலத்தின் கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான ஊடகத்தை எப்படி பயன்படுத்துவது, சமூக வலைத்தளங்களில் அமர்ந்து எப்படி பார்ப்பது, எதை நாம் படிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும், எதை ஷேர் செய்ய வேண்டும், எதை நாம் பிறருக்காக வேண்டி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வரம்பு வரையறைகள் இல்லாத ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான ஒரு சமூகத்துடைய இந்த சூழலில் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் நிச்சயமாக இறையச்சத்தை மையப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த சமூகம் உருவாக்கினால் மட்டும்தான் வரலாற்றில் வெற்றியை உண்டாக்கிய தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை பற்றி அந்த ஒரு யூத அறிஞர் நஸல கௌமுன் பி அர்தினா, நஸல கௌமுன் பி அர், அவர் எழுதுகிறார். அந்த யூதர், எங்கள் நாட்டுக்குள் ஒரு இளைஞர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. இப்போ படையாக வந்து இறங்கியிருக்கு. எங்கள் ஊருக்குள்ளே ஒரு இளைஞர் கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. அந்த இளைஞருடைய பெயர் 24 வயது உள்ள தாரிக் இப்னு ஜியாத். அவர் வந்து அமர்ந்து கூட்டங்களை தயார்படுத்தி, சரிப்படுத்தி, முறைப்படுத்தி அவர் பக்குவப்படுத்துகிறார், தொழுகிறார். சரியான நேரத்தில் ஜமாத்து வைக்கப்படுகிறது, தொழுகிறார்கள், கண்ணியமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரம் அவருடைய வரலாறை படித்திருப்போம். ஒவ்வொரு நேரமும் உள்ளே நுழைவார். அவருடைய தலைமையில் ஸ்பெயினை வெற்றி கொள்வதற்கு மீண்டும் பழையபடி திரும்பி வருவார், கப்பலை தயார் செய்வார், அதன் வழியாக உள்ளே நுழைவார். இப்படி பலவிதமான போராட்டங்களுக்கு பின்பு அந்த மண்ணை வெற்றி கொள்வதற்கு செல்லக்கூடிய வரலாறு எழுதுகிற ஒரு யூதன் எழுதுவதனால் அதை பதிவு செய்கிறேன். ஒரு யூதர் எழுதுகிறார் பாருங்கள், நஸல கௌமும் பி அர்தினா, எங்கள் ஊருக்குள் இந்த இளைஞருடைய தலைமையில் கூட்டம் வந்து இறங்கி இருக்கிறது. தொழுகை வந்தவுடனே தொழுகிறாங்க. குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே ஒட்டுமொத்த கூட்டமும் அமர்ந்து மஷூரா இந்த ஆலோசனை செய்கிறாங்க. அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் அமர்ந்து ஒவ்வொன்றையும் கட்டுப்பட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை தாண்டி செல்லக்கூடிய எந்த நபர்களையும் ஏறிட்டவர்களையும் செய்யலை, பார்க்கறதில்லை. ஒரு கேவலமான ஒரு செயலையோ, ஒரு பணியையோ, ஒரு பேச்சை கூட நாங்கள் பார்க்கவில்லை. நிச்சயமாக இவர் தலைமையில்தான் இந்த மண் வெற்றி கொள்ளப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அவர் தலைமையிலே அந்த மண் வெற்றி கொள்ளப்பட்டது என்று நீண்ட ஒரு செய்தியை ஒரு யூதர் அந்த செய்தியை சொல்லக்கூடிய வரலாற்று செய்திகளை நாம் பார்க்கிறோம் என்றால், ஒரு ஒழுக்க மிகுந்த கண்ணியமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரு இளைய சமூகத்தின் தலைமையின் கீழ் அல்லாஹ் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தார் என்றால், அவர்கள் உருவாக்கிய விதம், ஏற்படுத்திய பாடம், அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதனுடைய விதம், அல்லாஹு தாலா அடுத்தடுத்து வெற்றிகளை வழங்கினான். இப்படித்தான் முழு வெற்றிகளும். அது நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றுடைய போர்களிலிருந்து இஸ்லாமிய சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த வெற்றிகளை கையில் எடுத்தால், சரியான முறையில் அதற்கான பயிற்சிகளோடு, சரியான முறையில் அதை சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு கொண்டு போகப்பட்டது. அந்த ஊடகங்களை பயன்படுத்தித்தான் இந்த இஸ்லாம் இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டம். நான் சொன்னேன் இல்லையா, கவிதைக்கு கவிதை, எழுத்துக்கு எழுத்து, உரைகளுக்கு உரை. ஜும்மாவுடைய மேடை அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஊடகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய மேடை அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிற பேச்சின் மூலம் பல மாற்றுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தங்களை தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள். குர்ஆனிய வசனத்தை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அந்த ஊடகம் என்ற மெம்பர் மேடையை பயன்படுத்தி மாபெரும் அற்புத புரட்சிகளை ஏற்படுத்தியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மிகச்சிறந்த ஒரு ஊடகம், ஜும்மாவுடைய மேடை. அப்டேட் வெர்ஷனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஊடகம் திருமறை குர்ஆன், இந்த வேதம். இந்த வேதம் எந்த காலமும் மாற முடியாத, மாற்ற முடியாத ஒரு அற்புதம் மிகுந்த ஒரு மீடியா, ஒரு உலகத்தில் இன்றைக்கு பயணிக்கக்கூடிய அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். திருட வந்தவர் ஃபுதைல் இப்னு இயாத், அலம் யஅனி அல்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபஹும் லிதிக்ரில்லா. இந்த ஒற்றை வசனம் திருட வந்த ஃபுலைல் இப்னு இயாலை மாற்றி மிகச்சிறந்த பணியாளராக கொண்டு வந்த அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். இப்படி ஒரு செய்தி ரெண்டு செய்தி இல்லை, பல செய்தியை நாம் சொல்லலாம். உமரை மாற்றியது ரதியல்லாஹு அன்ஹு, மிகச்சிறந்த எதிரிகளை கண்முன்னால் பணிய வைத்தது, அமர வைத்தது இந்த வேதத்திற்கு முன்னால், இந்த மிகச்சிறந்த ஊடகத்துக்கு முன்னால். இந்த ஊடகத்தை இந்த மண்ணில் இந்த உலகத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் யார்? இந்த அற்புதமான வேதத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது, பயானுக்கு தலைப்பு கெடுக்கும் போது ஒரு செய்தியை சொல்றதுக்கு மட்டும் வேதத்தை படிக்கக்கூடாது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம், டெய்லி ஒரு 10-15 சூரா வசனங்களை, அதனுடைய அர்த்தத்தோடு அதை ஓதக்கூடிய படிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் உள்ள ஒரு சமூகம்தான் வரலாற்றில் மிகச்சிறந்த எழுச்சி மிகுந்த மக்களாக வாழ்ந்திருக்கிறார். இதை சார்ந்துதான், இந்த நூறானியத்தை கொண்டுதான், இந்த வெளிச்சத்தை கொண்டுதான் உலகம் முழுக்க பல்கி பெருகியது சமூக மக்களுக்கு மத்தியிலே மாபெரும் புரட்சியாக. இந்த அற்புதமான இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இது ஏற்படுத்திய மாற்றங்கள் மூலம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, வருகிற இளைய சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, இப்படி ஒவ்வொன்றையும் உள்ளே கொண்டு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நவீனமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மளுடைய மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன். ஒரு காலமும் நன்மை நன்மை என்று சொல்லி நாம் நிறைய விடயங்களை உள்ளே நுழைந்து, தொலைக்காட்சி அது ஒரு செய்தி பார்க்க போகிறோம், அதில் எதை கடைசியாக பின் பார்க்குறோம், யூடியூப் அது ஒரு பெரிய செய்திகளை பார்க்க போகிறோம், எத்தனை பேர் அதை சரியாக அந்த தளத்துக்குள் நுழைகிறோம், சமூக வலைத்தளங்கள் அது ஒரு பெரிய ஹைர் என்று சொல்லி கையில் எடுத்து வச்சு அதனுடைய கொஞ்ச நேரம் ஆரம்பித்து கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னு நம்மளை நாமே யோசித்து பார்த்தோமே, ஆனால் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு விக்ரு சலா தொழுகையுடைய ஞாபகம் அங்கே வருகிறதா, அதை கையில் வைத்திருக்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாடம் கொடுக்கப்படுகிறதா, அதை கையில் வைத்து நாம் பார்க்கிற அந்த பார்வையிலே நம்மை மறந்து எவ்வளோ நற்பணிகள், தாவாவுடைய பணிகள், செய்ய வேண்டிய அமானிதமான பொறுப்புகள், செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் நம்மை விட்டு நம்மை நாமே மறந்து கையில் எடுத்தால் நேரம் இல்லாமல் காலம் இல்லாமல் மறந்து ஒரே போக்காக போய் நம்மை மூழ்கடிக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தால் கண்டிப்பாக நீங்களும் பேசக்கூடிய நானும் இஹ்திசாப் செய்தே ஆக வேண்டும். நேரத்தை ஒதுக்கி அதை இதற்குத்தான் பயன்படுத்துவேன், இப்படித்தான் பயன்படுத்துவேன் என்ற பாட பயிற்சியை நாம் எடுக்கவில்லை என்றால் நம் சந்ததிகள் ஒரு காலமும் அல்ல பாதுகாக்க வேண்டும். நவுது பில்லா, மிகப்பெரிய கஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்களிலே. இது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஃபவாஹிஷ் எல்லா தொடர்பையும் ஏற்படுத்தி, நான் தெளிவாக இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நிறைய இருக்கிற லூத் அலைஹிஸ்ஸலாவுடைய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கேடுகட்ட அந்த பாவத்திற்கும் குரூப் உண்டு. அதை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு இவ்வளவு மிகப்பெரிய குழு இருக்கிறது என்று அதை முறையாக விசாரிக்கக்கூடிய அந்த சார்ந்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சொல்கிறது, இதற்கென்று தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழு அதில் பயணிக்கக்கூடிய இவ்வளவு மோசமான சூழலுக்கு போகிறது என்றால் போதைக்கென்று தனி, இந்த கேடுகட்ட காரியத்திற்கென்று தனி, பெண்களோடு பேசுவதற்கு தனி சாட் என்று அதற்காக உட்கார்ந்து எல்லா விஷயங்களிலும் இது தவறில்லை தவறில்லை இது சர்வ சாதாரணம் தானே என்று சொல்லிக்கொண்டு நுழைந்து நுழைந்து விட்டு விட்டு கண்காணிப்பு இல்லாமல் போய் இன்றைக்கு நிற்கக்கூடிய இடம் அந்நியவர்களோடு வாழ்க்கை கேவலமாக இந்த உம்மத்து நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழல், அடுத்தவருக்கு முன்னால் கைகட்டி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறையிலே கைகட்டி மன்னிச்சுங்க சார் என்று சொல்லி இந்த உம்மத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய செய்திகள்லாம் ஒவ்வொன்றாக நான் சொல்ல ஆரம்பித்தால் இந்த சமூகம் ஹைரை நோக்கி பயணிக்கிறதா, இதை வைத்து கொண்டு ஏற்படுகிற மிகப்பெரிய ஃபவாஹிஷனால் இது இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்காணிக்காமல் விட்டதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களினால் ஏற்படுகிற அத்தனை கிரைம்களும் லிஸ்ட்டுகளும் எடுத்து பார்த்தால் அத்துணையுடைய தாயாக இது இருக்கிறது என்றால் ரொம்ப தெளிவாக இதை நாம் பாடம் நடத்தி புரிய வைத்து கவனம் எடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாம் வாசலை திறக்காமல் எல்லைகளை வகுத்து நேரத்தை வகுத்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை. அல்லாஹ் துரியத்தன் தொய்பாவாக நமக்கு தந்திருக்கிறான். மிக தெளிவாக திட்டமிட்டு நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு எதிராக நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாவிடம். அந்த பிள்ளைகளை சரியான முறை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய வாழ்வை கொண்டு போக வேண்டும். இருக்கக்கூடிய சிட்டி லைஃப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பெற்ற தாய் தந்தை ஒரு பையனோடு அமர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லையாம். 7 நாட்கள் ஆச்சாம் ஒரு வாப்பா மவுண்ட்டை பேசி. இவன் நைட்டு வர்றான் லேட் நைட்டில், தகப்பன் பையன் கதவை திறந்து பார்த்தா அவன் சீக்கிரம் டியூஷன்லாம் முடிச்சு தூங்கிடுறானான். மறுநாள் காலையில் இவன் சீக்கிரமே ஸ்கூலுக்கு போகிறான். இவன் வாப்பாவுடைய கதவை திறந்து வாப்பா நல்லா இருக்கான் பார்க்குறதுக்கு ரூமை தொட்டான். அவர் குப்பை படித்து தூங்கிட்டு இருக்காரு லேட் நைட்டில் வந்ததுனால. சுபு கிடையாது அல்லவா? மகனும் தகப்பனும் சந்தித்தே ஒரே வீட்டுக்குள் 7 நாள் ஆகிவிட்டதாம். ஒரு செய்தி, ஒரு தந்தை ஒரு பிள்ளையோடு அமர்ந்து ஒரே வீட்டுக்குள் 7 நாள் கடந்து போய் அவனை பேசவும் பார்க்கவுமே முடியாத ஒரு மோசமான சூழல் என்றால், அவன் பேச்சு என்ன, அவன் நட்பு யார், அவன் யாரோடு தொடர்பு வைக்கிறான், அவன் என்ன படிக்கிறான், அவனுடைய ஸ்கூல் நிலைமை என்ன, அவன் நட்பு வட்டாரம் என்ன. கல்லூரி வளாகத்திற்கென்று இன்றைக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க நிறைய இடங்களில், தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் கல்லூரி வளாகத்திற்கென்று கல்லூரி வளாக பொறுப்பாளர் ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருக்கு, காவல்துறை உருவாக்கியிருக்கு. கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய கஞ்சாவையும் அங்கே சார்ந்திருக்கிற அந்த தப்புகளையும் கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு 3 நாள் குழுவை போட்டு கண்காணிக்கிறான். இதை செய்வதற்கும் இதை தெளிவாக நின்று பார்ப்பதற்கும் இதை பார்வையிடுவதற்கும் பொறுப்பு வைக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கிற இளைஞர்களை அந்த குழுவில் கை கட்டி நிற்கிறான். தப்பு செஞ்சுட்டு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லை தப்பு செஞ்சுட்டு. சிறு வயதிலேயே சீர்திருத்த சங்கத்தை மக்கா மாநகரத்திலே உருவாக்கி மாபெரும் அற்புதமான பணியாளராக இருந்து இளமை பருவத்தையே சமூக சேவையாக உருவாக்கிய தலைவர் உருவாக்கி இந்த உம்மத்தில் கைகட்டி நின்று அந்த கல்லூரி வளாக பொறுப்பாளர்கிட்ட, ஆமாம் சார் தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படுகிறது என்றால், ஒட்டுமொத்த கல்லூரி வளாக பொறுப்பாளருக்கு நீ தான் இருக்க வேண்டும் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன், நீ தான் அதற்கான இமாரத்துக்கு தகுதி அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான், அவரை கண்காணிக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்பை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். நிர்வாகம் செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் உண்டான தகுதி வாய்ந்த இந்த உம்மத்தின் இளைஞர்களே கை கட்டி, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் சார், தப்பு செஞ்சிட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதித்தரேன் சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நம் சந்ததிகள் போயிருக்கு. நம்ம கவனத்தோடு உருவாக்கணும் சார், அவரை கவனிக்கணும். ஒன்றுன்னா டச் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து உங்களுக்கு தொகுப்பாக நான் பேசியிருக்கிறேன். இப்படி எண்ணற்ற ஏராளமான கேடுகள் அசிங்கங்கள் கண் முன்னால் போய்கொண்டிருக்கிறது என்றால், அவர்களுடைய தொடர்பு எது, அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், கொஞ்சம் அவதானித்து கவனித்து கொஞ்சம் கவலையோடு உள்வாங்க வேண்டிய காலம் நம்முடைய காலம் சகோதரர்களே. மிகப்பெரிய வேதனையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை என் புள்ள தெளிவு அப்படின்லாம் சொல்கிறத விட எனக்கு இருக்கிற கவலை, ஒரு தாய் தந்தைக்கு இருக்கிற கவலை என்னவென்றால், பெருசாக ஒன்றும் தியாகம் பண்ணிட வேண்டாம், என் மனைவி என் பிள்ளைகளை சாலிகான முறையில் இறையச்சமாக அவளை உருவாக்கி அவர்கள் அல்லாவுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டப்படுகிற போது கேட்குற கேள்விகளுக்கு விசாரணைக்கு சரியான பதில் சொல்லி குடும்பத்தோடு வி ஆர் கெட் பாரடைஸ் இன்ஷா அல்லாஹ், ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வது தான் எனக்கும் உங்களுக்கான மிகச்சிறந்த இலக்கு பணி. மற்ற பணியெல்லாம் அப்புறம், சமூக சேவைகள், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் சார்ந்த பணிகள், அதை சார்ந்த வேலைகள், அதை சார்ந்த உழைப்பு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், என் மனைவி என் பிள்ளை என் சந்ததிகள் சாலிகா உருவாக்க சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கி இறையச்சமாக வாழ்ந்து குடும்பத்தோடு சுவனம் செல்லக்கூடிய வேலையை மட்டும் நீ ஒழுங்காக நானும் நீ செஞ்சாலே போதுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மிகப்பெரிய வேதனை நடமாடி கொண்டிருக்கிறது. இதை கவனித்து கவலையோடு உருவாக வேண்டிய ஒரு தலைப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சிறந்த அறிஞர்கள் இதை சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள், நிறைய அவர்கள் சம்பந்தமாக உரையாடியிருப்பார்கள். ஒரு செய்தியை மட்டும் இதை நாம் சொல்லி இந்த தகவலோடு முடித்து விடுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வசியத்தையும் சிறந்த நசீஹத்தையும் தந்துருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த சந்ததிகள் மட்டுமல்ல, குர்ரத்து அயினாக கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கி தந்து, ஒஜால்நாளில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்துருவானாக. அல்லாஹும் ஆமீன் என்று கூறி, வா கூலி கௌலி ஹாதா, வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும், வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்போது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க் சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாய் வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குமுரிய இந்த சிறப்புமிகு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தின் தலைவர் அவர்களே, எனக்கு முன்பு செவிக்கு சுவையாய் சிந்தைக்கு விருந்தாய் கருத்துரைகளை அளித்துவிட்டு அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருந்தகைகளே, இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து சிறப்பிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த விடுமுறை தினத்திலே உங்களுடைய சொந்த அலுவல்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு மத்தியில் பரஸ்பர புரிந்துணர்வும் சகோதரத்துவமும் மொழி ரீதியான ஒற்றுமை பிணப்பும் ஏற்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திலே இங்கு வருகை தந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சிறப்பானதொரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் அனைவரும் தமிழர்கள் என்பது இந்த கூட்டத்தினுடைய கருப்பொருள். தமிழ் என்பது நாம் அனைவரும் பேசுகிற ஒரு மொழி. மொழி என்பதோடு மாத்திரம் இதை சுருக்கிவிடாமல் ஒரு உணர்வாய், உறவாய், உயிராய் நம்மை இங்கே ஒன்றிணைத்திருக்கிற, பின்னி பிணைத்திருக்கிற ஒரு அம்சம் என்றே இந்த சம்பவத்தை நாம் குறிப்பிட வேண்டும். எனக்கு முன்பு என்னை அறிமுகப்படுத்தியவர்கள், குறிப்பாக நான் பேசப்போகிற தலைப்பை பற்றி சொன்னவர்கள் எல்லாம் இடியும் மின்னலும் என்று திரும்பி திரும்பி சொன்னார்கள். இடியும் மின்னலும் என்கிற இந்த தலைப்பை இங்கே தந்ததற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. இடியும் மின்னலும் மழையினுடைய அறிகுறி. மழை என்பது அனைவரும் விரும்புகிற, எதிர்பார்க்கிற, குறிப்பாக விவசாயிகளுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிற ஒரு உயிர் துளிதான் இந்த மழைத்துளி. இந்த மழைத்துளிக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிற, இந்த அறிவிக்கிற அறிவு பொருளாக இருக்கிற ஒன்றுதான் இந்த இடியும் மின்னலும். ஆனால் நாம் இங்கே பேச வரப்போவது வசந்த காலத்திலேயோ அல்லது விவசாயிகள் எந்த காலத்தில் மழை பொழிந்தால் நன்றாக இருக்குமோ என்று எதிர்பார்ப்பார்களோ அந்த காலத்தினுடைய மழையை குறித்து அல்ல. குறிப்பாக கடந்த சில வருடங்களாக சென்னை வாழ் மக்கள், கடலோர பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்கள், இலங்கை உட்பட கடலோர பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்களெல்லாம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் வந்துவிட்டால் ஒரு பெருமழையை தொடர்ந்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுனாமி துவங்கி கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடத்தினுடைய முடிவின் போதும் அல்லது புதிய வருடத்தினுடைய துவக்கத்தின் போதும் புயல் காற்றோடு கூடிய பெருமழை பெய்து ஊரில் இருக்கிற இயற்கை வளங்களையெல்லாம் நாசம் செய்து பெருவாரியான உயிரிழப்பும் பெருவாரியான பொருளாதார இழப்பையும் தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழ் மக்கள் நாம் கண்டு வருகிறோம். அதற்கு கொஞ்சமும் சளைக்காத அல்லது அதைவிட மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற, பிரித்தாளும் சூழ்ச்சிகளை மையமாக வைத்து சமூக மக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் வாஞ்சை வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக நாட்டை எப்போதுமே ஒரு பரபரப்பாய் கலவர சூழலில் வைத்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்தியா இலங்கையில் இப்போது குறிப்பான முறையில்
4: இனவாத கலவரத்தை தூண்டி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் ஒரு மாற்று சமூக சகோதரர்களுடைய ஒரு மனநல்லிணக்க பயணமாக இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதனால்தான் இடியும் மின்னலும் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, தமிழனுக்கென்று இயற்கையாய் ஒரு குணம் இருக்கிறது. யாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்போக்குவம் இவனுக்குத்தான் இருக்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் பூமி என்று சும்மாவா சொன்னார்கள்? யாரும் இந்த ஊருக்குள் வந்து முதலமைச்சராகிவிடலாம், யார் இந்த ஊருக்கு வந்தாலும் அவள் சினிமா நடிகையாகவே இருந்தாலும் அவளுக்கு கோயில் கட்டக்கூடிய அளவிற்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் தான் தமிழர்கள். அதனால்தான் 65 வயது வரை சினிமாவிலே ஹீரோவாக நடித்து எல்லா விதமான ஆட்டங்களையும் பாட்டங்களையும் போட்டுவிட்டு சிஸ்டம் பார்ட்டி என்று நம்மால் அறியப்படுபவர்கள் கூட பெயரே அறிவிக்காத அரசியல் கட்சியை ஆரம்பித்த அறிவிப்பை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூரியனுக்கு கூலிங் கிளாஸ் போடுகிற, மோரை பீராக்குகிற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடலிலே ஏற்படுகிற கொந்தளிப்பை உஷ்ணத்தை தெர்மாகோல் வைத்து சரி செய்துவிடலாம் என்கிற அளவிற்கு அறிவியல் விஞ்ஞானிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. இவரெல்லாம் இந்த தேசத்தின் முதலமைச்சராக ஆவாரா என்று அவரே கூட கடவல்ல கற்பனை கூட செய்து பார்த்திராதவர் இன்றைக்கு முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு அமைச்சரவை அமைக்கப்பட்டு விட்டால் இவர்தான் கல்வி அமைச்சர், இவர்தான் மின்சாரத்துறை அமைச்சர், இவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் என்று ஒரு நிர்ணயிக்கப்பட்டு அந்த அமைச்சர்களெல்லாம் நெஞ்சிலேயும் நெஞ்சத்திலேயும் சிந்தனையிலேயும் இடம்பெறக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்டவர்களை பார்த்து கொண்டிருந்த நாம் எல்லாம் இப்போது யார் யாரெல்லாம் அரசியல்வாதிகள், யாரெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள், யாரெல்லாம் அமைச்சர்கள் என்றே தெரியாத அளவிற்கு ஒரு பதட்டமான ஒரு கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிது புதிதாக அரசியல் கட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீக அரசியல் என்று ஒருவர் சொன்னாலும் சொன்னார், ஒருத்தர் ஆன்மீக அரசியலே ஆரம்பிச்சிட்டார். யார் அவரு? யாருங்க அவர்? இப்போ புதுசாக இன்னொரு ஆன்மீகம், மொதல் ஆன்மீகம் கிடையாது, இன்னொரு ஆன்மீகம், நித்யானந்த சேனை. அவரெல்லாம் என்ன செய்து விட்டார்? இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டினுடைய நிலை மாறிக்கொண்டே செல்கிறது சகோதரர்கள். இந்த புனிதங்கள், இந்த ஆளுமைகள் சமூகத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த எந்த விதமான அடிப்படைகளும் இல்லாத ஒரு காட்டுவாசிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கலவரமான சூழலில் குறிப்பாக இந்தியர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தானே அப்பாவி சிறுமி கோயிலிலே வைத்து கற்பழிக்கப்பட்டதனுடைய கொடுமையை கூட நம்மால் தாங்க முடியாது. ஆனால் அதைவிட கொடுமை கற்பழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த சிறுமியை யாரெல்லாம் கபலீகரம் செய்தார்களோ அவர்களை கைது செய்யக்கூடாது என்று கோஷம் எழுப்பி ஒரு மாநிலத்தின் அமைச்சரே ஊர்வலம் செல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்வுகள் கொஞ்சமாவது இந்த சமூகத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறதா? உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ள மனிதர்கள் தான் இன்றும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று யோசிக்கிற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை சமுதாய மக்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பெண்மணியை ஒரு எம்எல்ஏ ஒருவர் கற்பழிக்கிறார். கற்பழித்த எம்எல்ஏவுக்கு எதிராக அவருடைய தந்தை காவல் நிலையத்திலே போய் புகார் கொடுப்பதற்கு செல்கிறார். அதே எம்எல்ஏவினால் கற்பழிக்கப்பட்ட அந்த பெண்ணின் தந்தை காவல் நிலையத்திலேயே வைத்து கொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கந்தக பூமியும் அனல் பூமியும் பெட்ரோலியத்தை மூலதனமாக கொண்டிருக்கிற பூமிகள் எல்லாம் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு, விவசாயத்தை வளர்ப்பதற்கு புதிய புதிய திட்டங்களை போட்டுக்கொண்டு வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் விவசாய நிலங்களை எல்லாம் பண முதலைகளுக்கு தாரை வார்த்து விட்டு, வெளிநாட்டில் இருந்து முதலீடு செய்ய வந்த பண பெருச்சாளிகளுக்கு தாரை வார்த்து விட்டு, ஊரிலே இருக்கிற விவசாயிகளை எல்லாம் அரை நிர்வாணம் அல்ல முழு நிர்வாணத்தோடு பிச்சைக்காரர்களாய் அலைய விட்டு கொண்டிருக்கிற ஒரு தேசம் இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இடியும் மின்னலும். இந்த வருத்தத்தை, இந்த கவலையை நம்முடைய சமுதாய மக்கள், நம் சமூக மக்கள் அனைவரும் கொஞ்ச நேரம் அமர்ந்து கண்ணீர் மல்க சிந்திக்க வேண்டும் என்கிற அந்த சின்ன சிந்தனையை போடுவதற்காகத்தான் இடியும் மின்னலும். அதிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள் என்னதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாய் இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வ மிகுதியில் வந்திருக்கிற பல மதங்களை சார்ந்த தமிழ் சகோதரர்கள் இங்கே நீங்கள் வருகை தந்திருந்தாலும், இதை நடத்துபவர்கள் என்னவோ முஸ்லீம்கள், அப்படிதானே? நாம் அனைவரும் தமிழர்கள் என்று பொதுவாக ஒரு கோஷத்தை எழுப்பி, பொதுவாக ஒரு அறிவிப்பை செய்து, ஒட்டுமொத்த அல்லஹாவால் தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி இங்கே இருந்தாலும், இதை ஏற்பாடு செய்து நடத்தக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். ஏன் முஸ்லீம்கள் தமிழ் என்கிற அடையாளத்தை இப்படி பிரமாதப்படுத்தி பிரதானப்படுத்தி தமிழ் மக்களை அழைக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி தமிழுக்காக சேவை செய்த முஸ்லீம்களுடைய அந்த இஸ்லாமிய தமிழ் சேவை இன்றைக்கு முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட்ட ஒரு காலத்திலே வாழுகிறோம். இன்னைக்கு நேத்தல்ல, ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து சினிமா படங்களை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு தெரியும், ஒரு சினிமா படத்தில் ஒரு முஸ்லீம் பாய் கேரக்டரை கொண்டு வந்தாலே எப்படி காட்டுவாங்க அவர் என்ன தீவிர. அது இப்போ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி தெரியுமா வருவார், அவர் வேற்று கிரகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு கைலி அவருக்கு கொடுப்பாங்க. அந்த கைலி கட்டை நீங்கள் இந்தியாவிலே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு முஸ்லீம் பாயை ஒரு கதாபாத்திரமாக காட்டிவிட்டால் அவர் கட்டுகிற கைலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் போடக்கூடிய ஆடை யாரு, பஞ்சாப் தேசத்திலேயும் வடநாட்டிலும் ஒட்டுமொத்த பொதுமக்கள் போடக்கூடிய ஆடையை தமிழ்நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்கள் அதையும் கொஞ்சம் வித்தியாசமாக போடக்கூடிய ஒரு காட்சியை காட்டுவார்கள். அவர் வாயில தமிழே வராது, நிம்பல் எங்கே போனேன் நம்பல் எங்கே, எப்படிதான் அவனை காட்டுவாங்க. அப்படிதானே ஒரு முஸ்லீம் கேரக்டரை ஒரு கதாபாத்திரத்தை ஒரு சினிமாவிலே காட்டுவதாக இருந்தாலும் அவர் எப்படி காட்டுவாங்க, நிம்பல்கோ எந்த ஊரு நம்பல்கோ எந்த ஊரு சேட்டு வர்றான் போறான் இப்படி, ஏன் முஸ்லீம்கள் வாயில தமிழே வராது என்கிற ஒரு காட்சியை காட்ட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில் பிரித்தாளும் சூழ்ச்சிகள், வெள்ளைக்காரர்களுக்கு பிறந்த கள்ள குழந்தைகளாக யார் இருந்தார்களோ அவர்கள் மூலமாக ஒரு சமய பிரிவுகள் ஏற்பட்டு, சமுதாய பிளவுகள் ஏற்பட்டு, முஸ்லீம்கள் அந்நியப்படுத்தப்பட்டு, முஸ்லீம் அல்லாத சமூகத்திற்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு பிளவும் ஒரு பிரிவும் ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற முயற்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருச்சாளிகள் கூட்டத்திற்கு மத்தியில் தான் நாம் இங்கே தமிழர்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம். ஏன் இந்த முஸ்லீம்களின் வாயில் தமிழ் வராதா? ராணா என்கிற அந்த எழுத்தை கூட அழகிய முறையில் உச்சரிக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள். உலக மொழிகளிலேயே ரா என்கிற சிறப்புக்குரிய ஒரு எழுத்து உச்சரிப்பை மிக சாதாரணமாக உச்சரிக்க பழக்கம் கொண்டவர்கள் தமிழர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்களை மட்டும் தமிழுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று தள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இலங்கையில் பிஹெச் அப்துல் ஹமீத் என்கிற பெயரை கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவருடைய வாழ்வில் அவர் ஒரு முக்கியமான ஒரு சபதத்தோடு இறுதி வரைக்கும் வாழ்ந்தவர். என்ன தெரியுமா சபதம்? அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் பேசியவர் இலங்கையை சார்ந்த பிஹெச் அப்துல் ஹமீத். எப்படி அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும் என்கிற சபதத்தை இறுதி வரைக்கும் நிலைநாட்டியவர். ஏன், அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லையா? இன்றைக்கு அறிவியல் சொற்றொடர்கள், கணினி சார்ந்த சொற்றொடர்கள், அதற்கென்று என்சைக்ளோபீடியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, அதை கல்வி கலை களஞ்சியம் என்கிற பெயரில் கணிதத்திலே பயன்படுத்தப்படுகிற அறிவியல் மொழியிலே பயன்படுத்தப்படக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி தந்தவர் மனவை முஸ்தபா. அவர் ஒரு இஸ்லாமியர். ஏன், தமிழுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இதற்கு தமிழ் வார்த்தை கேட்டால் டக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது, அப்படிதானே? பிளாஸ்டிக்கு தமிழ் கேட்டாங்க, அதிலே நம்ம பார்த்துக்கிட்டோம் நம்ம தமிழ் நிலைமை எங்கே இருக்குதுன்னு, அப்படிதானே? பிளாஸ்டிக்கிற்கு தமிழில் என்ன வார்த்தை என்று கேட்ட கேள்வியில் பதில் சொல்வதற்கு நாம் திக்கினோமே திணறினோமே, அதிலேயே தமிழில் நாம் எங்கே இருக்கிறோம் என்று முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் மனவை முஸ்தபா என்கிற தமிழ் பேராசிரியர், ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தமிழறிஞர், அறிவியல் துறையிலும் மருத்துவ துறையிலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான தமிழ் அந்த மருத்துவ துறைகளிலும் அறிவியல் துறைகளிலும் விஞ்ஞான துறைகளிலும் பயன்படுத்தக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி போட்டு கொடுத்தவர். இதை இன்னைக்கு இந்த சமுதாயம் ஒத்துக்குதா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சாதாரணமானவரா? தமிழ் சமுதாயம் மரபு கவிதையே பார்த்து கொண்டிருக்கும் போது மரபு கவிதைக்கு புது கவிதை என்கிற அந்த உயிரோட்டத்தை பாய்ச்சி இறுதி வரைக்கும் மரபு கவிதையை தழுவையாக வைத்து புது கவிதையை சமூகத்திற்கு படைத்து கொடுத்து தமிழுலகத்தின் கலில் ஜிவரான் என்று கண்ணதாசனே சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ் மொழிக்கு சேவையாற்றியவர் கவிக்கு அப்துல் ரஹ்மான். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் இல்லையா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இருந்த இந்த தமிழ் மொழியை உலகத்திலே முஸ்லிம்கள், குறிப்பாக தமிழர்கள் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்து போனார்களோ அப்படி போகிற இடங்களிலெல்லாம் தமிழ் சங்கம் போட்டு தமிழை வளர்த்தவர்கள் இந்த முஸ்லிம்கள். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன இருக்குது? தமிழுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அவ்வளவு ஏன்? நம்முடைய இலங்கை நாட்டிலே சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தமிழர்கள் என்கிற பிரிவில் ஒரு சமூகம் இருந்தாலும், அங்கே இருவருக்கும் இடைப்பட்ட சமூகமாக இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தை பூர்வீகமாக கொண்டிருக்கிற யாரும் தங்களுடைய தாய்மொழியை சிங்களம் என்று சொல்லிக் கொள்வதில்லை. இலங்கையில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் அவர்களுடைய தாய்மொழி தமிழ் என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்போ தமிழுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லையா? இதையெல்லாம் இங்கே கூட்டம் போட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமையை நமக்கு மத்தியில் பிரிவினைகளை உண்டாக்குவதற்குரிய சக்திகள் மிக தெளிவான முறையில் செய்து கொண்டிருப்பதனால் தான் என் அருமை சகோதரர்களே, இப்படி நாம் அனைவரும் தமிழர்கள் என்கிற ஒரு தலைப்பிட்டு நாம் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுகிறதே என்று எண்ணுகிற போது, உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் தனிப்பட்ட முறையில் பாராட்டுக்குரியவர்கள் என்கிற செய்தியையும் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் என்னதான் தமிழ் மொழி என்கிற மொழி ரீதியாக நாம் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்டாலும், இஸ்லாமியர்கள் என்கிற ரீதியில் மதத்தால் இந்த முஸ்லிம்கள் ஏன் பிரிந்தார்கள் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்களோ வேற்று கிரகத்திலிருந்து உள்ளே வந்தவர்களோ அல்ல. நீங்கள் எப்படி ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்து தமிழகம் என்கிற பூமியிலே பிறந்து தமிழ் மொழி என்கிற மொழியை தாய்மொழியாக கொண்டு தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ இதே போன்றுதான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களும் தேசத்தால் இந்தியர்களாகவோ அல்லது இலங்கையர்களாகவோ மொழியால் தமிழர்களாக மார்க்கத்தால் முஸ்லிம்களாக வாழ்கிறார்களே தவிர அவர்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே முஸ்லிம்கள் என்று சொன்னாலே இந்த ஊடக உலகம் எப்படி காண்பிக்கிறது, எப்படி காண்பித்துக் கொண்டிருந்தது? முஸ்லிம்களா அவர்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் ஒத்துழைப்போடு வாழ தெரியாதவர்கள், முஸ்லிம்களா அவர்கள் பிடிவாதக்காரர்கள், முஸ்லிம்களா அவர்கள் அடிப்படைவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பெண்ணடிமையை பேணுபவர்கள் என்று சொன்ன பொய்யையே திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி முஸ்லிம்களுக்கும் இந்த சகஜ வாழ்க்கைக்கும் இந்த கூட்டு வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற அடிப்படையில் ஒரு பெரும் கொண்ட சமுதாயத்தை தள்ளி வைக்கிற அத்துணை சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிற மிக கடுமையான முறையில் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருக்கிற ஒரு சமூகத்திற்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் முஸ்லிம்களை தனியாக வைக்க வேண்டும் என்று இவ்வளவு முயற்சிக்கிறார்கள்? இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஏன் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்றால், உலக அளவில் என் அருமை சகோதரர்களை ஆய்வு செய்து பாருங்கள், வேகமாக வளர்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் என்கிற மார்க்கம் தான் இருக்கிறது. இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் நாளுக்கு நாள் அதனுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் இப்படி வேகமாக பரவுவதனால் சில பிரச்சனைகள் இந்த பெருச்சாளிகளுக்கு இருக்கிறது. என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? இஸ்லாம் எந்த இடத்திலே நுழைந்து விட்டதோ அங்கே ஆண்டான் அடிமை என்கிற பாகுபாடு பார்க்க முடியாது. இஸ்லாம் எந்த இடத்திலே நுழைந்து விட்டதோ அங்கே தனிப்பட்ட முறையில் சுயநலத்தோடு யாரும் வாழ முடியாது. இப்படி சில அடிப்படை காரணங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதனால் தான் யார் தங்களுடைய சுயநலங்களுக்கு பிரச்சனை வரும் என்று நினைக்கிறார்களோ, யார் தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு தடை வரும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வெறுக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏன் இந்த மக்கள் இணைகிறார்கள்? ஏனென்றால் என்னதான் தமிழ் மொழி என்கிற அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தாலும், இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் இந்த தமிழ் சமூகத்திற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரிவினையை அல்லது ஒரு மிகப்பெரிய தொலைவை ஏற்படுத்துவதற்குண்டான அத்துணை முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள். அப்போ இந்த இஸ்லாத்தில் என்னதான் இருக்கிறது என்கிற செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன இருக்கிறது? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாம் ஏன் வித்தியாசப்படுகிறது? முஸ்லிம்கள் என்று சொல்பவர்கள், நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதை போல், வேற்று நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களோ, வேற்று கிரகத்தில் இருந்து இறங்கி வந்தவர்களோ, அல்லது வானத்திலிருந்து திடீரென்று பிளந்து கொண்டு கீழே வந்து விழுந்தவர்களோ அல்ல. எல்லாரும் ஒரே மண்ணிலே பிறந்தவர்கள், எல்லாரும் ஒரே மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, இதே அரேபிய தீபகற்பத்தில் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து எம்புகிறார். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தவர் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தது யார் என்றால், உங்களுக்கு விஞ்ஞான வகுப்பிலே ஒரு கருத்து சொல்லப்பட்டது, யாதும் ஊரே யாவரும் கே லிவ், யாரும் ஊரே யாதரும் யாவரும் கேளிர் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அற்புதமான விளக்கம் ஒன்று தரப்பட்டது. என்ன விளக்கம்? உலகத்தில் இருக்கிற இனங்களுக்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, தேசங்களுக்கு அப்பாற்பட்டு, கலாச்சார நாகரிகங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்கிற பலதரப்பட்ட மனிதர்களின் அந்த டிஎன்ஏ என்கிற அந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டு பார்க்கிற போது, அவர்கள் எல்லோருமே ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்தவர்கள் என்கிற விஷயம் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. அந்த ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதனுக்கு துணைவியாக படைக்கப்பட்டவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த மதம்தான் இஸ்லாம் என்று நாங்கள் உண்மையாக சொல்கிறோம். அதற்குண்டான ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். இதை நாங்கள் சொல்லுகிற போது இது பொய் என்று உங்களால் நிரூபிக்க முடிந்தால் நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறோம். இப்படி ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஒரே மார்க்கமாக படைத்த இறைவனை வணங்க சொல்லுகிற ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது. அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்லுகிறது. என்ன அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்கிறது? எப்படி ஒரு மனிதனை பெற்றெடுத்த தாய் ஒருத்தியாக இருக்க முடியுமோ, அந்த தாய்க்கு இவன் பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தந்தை ஒருவராக இருக்க முடியுமோ, அதே போன்று வானத்தை பூமியை அண்ட சராசரங்களை அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்கவன் ஒரே இறைவனாகத்தான் இருக்க முடியும் என்கிற அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை இங்கிருந்து வாணிபம் செய்ய வந்தவர்கள், இங்கிருந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் அந்த வாணிபத்தோடு அந்த வணிகத்தோடு இந்த உண்மையை சொன்ன போது நம்முடைய முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்குத்தான் நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள். 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யார், அல்லது 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யார், அந்த நாட்டிலே நம்முடைய இந்திய நாட்டிலே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே இன்றைக்கு எப்படி பல பிரிவுகளாக பல சாதி அமைப்புகளாக சமூக மக்கள் இருக்கிறார்களோ, இதே போன்று ஏதோ ஒரு சாதி அமைப்பை பின்னணியை சார்ந்தவர்களாகத்தான் எங்களுடைய முன்னோர்களும் இருந்தார்கள். வாணிபத்திற்காகவும் வணிகத்திற்காகவும் அரேபியா போன்ற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அந்த வாணிபத்தோடு வணிகத்தோடு சேர்த்து இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை சொன்ன போது, படைப்புகளை வணங்காதே படைத்தவனை வணங்கு என்கிற அந்த ஒற்றை தத்துவத்தை சொன்ன போது, இது அறிவுபூர்வமாக இருக்கிறது, இது உண்மையாக இருக்கிறது, இது நம்முடைய அறிவியலுக்கும் தத்துவத்திற்கும் முரண்படாமல் இருக்கிறது என்று அவர்களாக ஏற்றுக்கொண்டதன் பின்னணியில் தான் முஸ்லிம்கள். இப்படித்தான முஸ்லிம்கள் இப்படித்தானே இஸ்லாத்திற்கு வந்தார்கள், இப்படித்தானே இஸ்லாம் வளர்ந்தது. ஒரு குடும்பத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சமூகத்திலே பிறந்தவன் அவன் விரும்பிய அரசியல் கட்சியை தேர்ந்தெடுப்பதைப் போல், அல்லது படிக்கிற ஒரு மாணவன் 12 வகுப்பு படித்ததற்கு பிறகு அவன் விரும்பிய ஒரு கோர்ஸை அவன் தேர்ந்தெடுப்பதை போல், படித்து முடித்தவன் அவன் விரும்பிய ஒரு துறையில் வேலையை தேடுவதை போல், ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்தவன் ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்த எத்தனையோ பேர் அவர்கள் விரும்பிய ஒரு கொள்கை தழுவலாக ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமே தவிர நாங்கள் வந்தேரிகள் அல்ல, எங்கிருந்தோ வந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் தேசத்தால் இந்தியர்கள், மொழியால் தமிழர்கள், மார்க்கத்தால் முஸ்லிம்கள். அதற்கு என்ன காரணம்? இந்த அறிவுபூர்வமான காரணம். இன்றைக்கு தானே தேசத்தின் எல்லைகள் போடப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு தானே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு தானே மாகாணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நறுமை சகோதரர்களே, ஒரு 50-60-70 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு எவைகளெல்லாம் நம்முடைய தேசத்தின் அண்டை நாடுகளாக தனி அரசாங்கம் கொண்ட நாடுகளாக ஆட்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் இணைக்கப்பட்டு அகண்ட பாரதமாகத்தான் எல்லாரும் இருந்தார்கள். அப்போ அன்றைக்கு எல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், வங்காள தேசம் உட்பட எல்லா நாடுகளும் ஒரே குடையின் கீழ் அகண்ட பாரதமாகத்தான் இருந்தது. அப்போ ஒரு தேசத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாநிலத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாகாணத்திற்கு ஒரு கடவுள் என்று கடவுளர்களை பிரிக்க முடியாது. ஏன், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு மொழி என்று சொன்னாலே அவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரே கேந்திரமாக இருந்த ஆந்திர மாநிலத்தை நம் கண் முன்னால் நீ சீமாந்திரா நான் தெலுங்கானா என்று பிரிக்கவில்லையா? அப்ப தெலுங்கானாவிற்கு ஒரு கடவுள், சீமாந்திராவிற்கு ஒரு கடவுள் இருக்க முடியுமா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் என்றால், ஆந்திர தேசத்திலே பிறந்த ஒருவன் கேரள தேசத்திலே பிறந்த ஒருத்தியை திருமணம் செய்துவிட்டு கர்நாடகாவிலே போய் குடிபெயர்ந்து விட்டு அங்கே குழந்தை பிறந்து விட்டு பிறகு இந்தியாவிற்கு வெளியே இருக்கிற ஒரு நாட்டிலே வேலை தேடி அவன் போய் அங்கே குடும்பத்தோடு வசிப்பதற்கு ஆரம்பித்து விட்டால், அவன் அல்லது அவருடைய மனைவி, அவனுக்கு பிறந்த குழந்தை, இவர்கள் குடியேறிய புதிய சூழல், யாரை இவர்கள் கடவுளாக தேர்ந்தெடுக்க முடியும்? யாரை இவர்கள் கடவுளாக வணங்க முடியும்? இப்படி அவர்களுடைய அறிவை உரசி பார்க்கிற, அவர்களுடைய சிந்தனையை தட்டி எழுப்புகிற, அறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக பல கேள்விகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் விடையாக இருந்ததனால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். இதுதான் உங்களுக்கு, இதுதான் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம். ஒருவன் இஸ்லாத்தை தழுவியதனால் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமைகள், கட்டளைகள் பிற சமூகத்திற்கு எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? இல்லை சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். காலம் காலமாக தேசம் பிரிவினைக்கு ஆளாக்கப்பட்டு குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததை இந்தியா என்கிற ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர்களுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக போராடி இந்த தேசத்தின் விடுதலைக்கு காரணமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அடுத்து இந்த இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது? அனைவரையும் இஸ்லாம் சமம் என்று சொல்லுகிறது. கருப்பன் வெள்ளை என்கிற பாகுபாடு இந்த இஸ்லாத்திலே இல்லை என்று சொல்லுகிறது. நீ வேற்று இனம், நீ இந்த இனம், நீ மேலே இருந்தவன், நீ கீழே இருந்தவன், நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் இந்த இஸ்லாத்திலே இல்லை என்று சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த சவுதி அரேபியா என்கிற இந்த மாகாணத்திற்கு, இந்த நாட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிலே என்றைக்கு நீங்கள் வேலைக்காக வந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய பிழைப்பை தேடி, உங்களுடைய உழைப்பை தேடி வந்தீர்களோ, நீங்கள் கண்ணால் கண்டிருக்கிறீர்கள். இதே இந்த சவுதி அரேபியாவில் காபத்துல்லா என்கிற காபா ஆலயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படாதவர்கள் இல்லை. அந்த கருப்பு கல்லாக இருக்கக்கூடிய அந்த காபாவை சுற்றி வரக்கூடிய முஸ்லிம்களுடைய புகைப்படத்தை பாருங்கள். கருப்பினத்திலே உள்ளவனங்கே இருக்கிறான், வெள்ளை வெளையர்கள் இனத்திலே உள்ளவன் இருக்கிறான், செம்மை நிறத்திலே இருப்பவன் அங்கே இருக்கிறான், இந்தியா போன்ற மாநிலத்தை கொண்டவன் அங்கே இருக்கிறான், பணக்காரன் ஏழை என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் பார்த்தார்கள். எந்த சூழலிலே பார்த்தார்கள்? ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் மட்டும் தான் உயர்ந்த இனம், மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்த இனம் என்று அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட போது, நீ எல்லாம் தாழ்த்தப்பட்டவன், நீ எல்லாம் தீண்டத்தகாதவன், நீ எல்லாம் கோயிலுக்கு வருவதற்கு தகுதி இல்லாதவன், நீ எல்லாம் கல்வியை கற்பதற்கு தகுதி இல்லாதவன் என்று அவன் அடிமைப்படுத்தப்பட்ட போது, என்னை சகோதரனே என்று கட்டித் தழுவுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று அவன் தேடினான். என்னை சகோதரனே என்று ஆற தழுவி என் பக்கத்தில் நின்று நீயும் இறைவனை தொடு, நீயும் இறைவனுக்காக தொழுகை நடத்து என்று சொல்லுகிற ஒரு சமத்துவம் கிடைக்குமா என்று ஏங்கினான், எதிர்பார்த்தான். அவனுக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கம் கிடைத்த போது அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்தான். இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். இப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர, நறுமை சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கிடையில் பிரிவினைகளை உண்டுபடுத்துவதற்காக, நமக்கிடையில் இருக்கிற ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சதித்திட்டம் தீட்டக்கூடியவர்கள் என்னெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாக அந்த பொய்களில் எதுவும் உண்மை இல்லை. இந்த மார்க்கத்திலே மட்டும் உண்மை இல்லை என்று இருந்தால், இது ஒரு போலியான மார்க்கம் இல்லை என்று இருந்தால், இது ஒரு போலியான மார்க்கம் என்று

0: இந்த மார்க்கம் நிலைநாட்டுவதெல்லாம் சமநீதி, இந்த மார்க்கத்திலே இருப்பதெல்லாம் அனைவரும் சமம் என்கிற கொள்கை. அதைத்தானே நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், அதைத்தானே பாரம்பரியமிக்க நம் தமிழ் கலாச்சாரத்தை காத்த தலைவர்கள் சொன்னார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதை தத்துவமாகத்தான் எல்லோரும் சொன்னார்கள். அது ஒரு மதத்தின் அடையாளம் என்று, அது ஒரு மார்க்கத்தின் கொள்கை என்று இஸ்லாம் அங்கே பிரகடனப்படுத்தப்பட்ட போது, பிரச்சாரம் செய்யப்பட்ட போது நம்முடைய முன்னோர்கள் அதை மனமு வந்து ஏற்றுக்கொண்டார்கள். இப்படித்தான் இஸ்லாம் பரவியது. இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய வரலாறை படித்து பாருங்கள். நம்முடைய இந்த தமிழ் சமூகத்திலும் சரி, அல்லது தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கிற இந்திய அளவில் இருந்த பிரபலங்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மிக அடிப்படையான நியாயமான காரணங்கள் நிறைய இருந்தது. யாரும் காசை கொடுத்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நிர்பந்திக்கவில்லை. காசு கொடுத்து ஒரு மதம் பிரச்சாரம் செய்யப்படும் என்றால் காசு இருக்கிற எல்லோரும் அவர்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்யலாமே. காசு கொடுத்து ஒருவனை மாற்ற முடியுமாங்க? ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிறவனை மாற முடியவில்லையே, அப்படித்தானே மாற்ற முடியுமா? இந்த 25-30 வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு ரசிகனாக இருந்தவன் இன்றைக்கு நரை விழுந்து திரை விழுந்து பொறை விழுந்த கண்களுக்கு பிறகும் அதே சினிமா நடிகனுக்கு தான் ரசிகனாக இருக்கிறான். ஒரு சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருப்பவனையே மாற்ற முடியாது எனும் போது ஒரு மதத்தில் இருந்து உள்ளவனை எப்படி அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியும்? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு போவது என்பது சாதாரணமான விஷயமா? அவன் பாதிக்கப்பட வேண்டும், அவன் எங்கேயாவது நசுக்கப்பட வேண்டும், அவன் இனத்தை சொல்லி அவன் காயப்படுத்தப்பட வேண்டும், நான் ஒரு தாழ்ந்த குலத்திலே பிறந்து விட்டேனே என்பதனால் என்னை நான் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை கண்டு பல கலவரங்களுக்கு அவன் ஆட்படுத்தப்பட்டு பல்வேறு விதமான கஷ்டகாலங்களை அவன் அனுபவித்து எனக்கு எதிலே சமத்துவம் இருக்கிறது, எனக்கு எதிலே சமநீதி இருக்கிறது, நான் எங்கே போனால் சமமாக நடத்தப்படுவேன், நான் எங்கே போனால் கடவுளை கும்பிடுவதற்கு எனக்கு சுதந்திரம் பறிக்கப்படாது, நான் எங்கே போனால் நான் சுதந்திரமாக வாழ முடியும் என்கிற சிந்தனை அவன் தள்ளப்படும் போது அவன் எதிர்பார்த்த அளவிற்கு சிந்தனைக்குரிய ஒரு களம், ஒரு தளம் அவனுக்கு மதமாக கிடைக்கும் போதுதான் மதம் மாற முடியும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நறுமை சகோதரர்களே, முதன் முதலாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னல பெருமானார் முகமது நபி இதே அரேபிய மண்ணில் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய துவங்கினார், எடுத்து எம்ப துவங்கினார் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். முதன் முதலில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றது யார்? முதன் முதலில் பெருமகனாரின் கையை பிடித்து வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹு மட்டும்தான், நான் சிலைகளை வணங்க மாட்டேன், சிற்பங்களை வணங்க மாட்டேன், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மனிதர்களால் படைக்கப்பட்ட இவைகளையும் நான் வணங்க மாட்டேன், மனிதர்கள் உட்பட எல்லாரையும் எவன் படைத்தானோ அவனைத்தான் வணங்குவேன் என்கிற அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறியவர் அபூபக்கர் என்கிற பெயருடைய ஒருவர். ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார்? அவரிடத்திலே இல்லாத காசா? அவர் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர், மிகப்பெரிய செல்வத்தின் செழிப்பை பின்னணியாக கொண்டவர், அரேபிய தீபகற்பத்தில் அன்றைய தேதியில் மிகப்பெரிய வணிக பின்புலம் கொண்டவர். அவர் இஸ்லாத்தை எதற்காக ஏற்கிறார்? இறை தூதரை பார்த்தார், இறை தூதரின் நன்னடத்தையை பார்த்தார், இறை தூதரிடத்திலே இருக்கிற பணிவை கண்டார், இறை தூதர் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இல்லை, அவர் உண்மையின் பிறப்பிடமாயிருப்பதை பார்த்தவுடன் இஸ்லாமிய மார்க்கம் என்றைக்கு அந்த இறை தூதரால் அவருக்கு சொல்லப்பட்டதோ அன்றைக்கே இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் ஏற்றார். இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி வாழப்போகிற எந்த தலைவராக இருந்தாலும், எந்த புரட்சியாளராக இருந்தாலும், நான் சொல்வதை கேளுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, நான் வாழ்வதை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? எப்படி? நான் சொல்வதை கேளுங்கள், அல்லது இவர் சொல்வதை கேளுங்கள், அவர் சொல்லுகிற தத்துவத்தின்படி வாழுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, இவர் வாழ்ந்ததை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நான் வாழ்ந்ததை போலவே வாழுங்கள் என்று சொல்லுவதற்கு துணிவு கொண்ட, அப்படி சொல்லுவதற்குரிய ஒரு தகுதி படைத்த ஒரே மனிதராக, மனிதரில் புனிதராக இந்த பூமியில் வாழ்ந்தவர் இறை தூதர் முகமது நபி.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நேர்மையின் சிகரமாய் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய உறுதிமிக்க ஒரு இரும்பாய் விளங்கிய உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்? உறுதிமிக்க ஒருவரை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் எதையாவது கொடுத்து வாங்கிவிட முடியுமா? நிச்சயமாக அவரை விலைக்கு வாங்குவதற்குண்டான நோட்டுகள் அச்சடிக்க படவும் இல்லை, அச்சடிக்க படவுமே முடியாது. அப்படிப்பட்ட உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வருகிறார்? அவருடைய தங்கை அவருக்கே தெரியாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். தங்கை இஸ்லாத்தை ஏற்றதற்குரிய காரணம் தங்கையின் கணவர் தான் என்கிற செய்தி அவருக்கு தெரிகிறது. உடனே தன் கூட உடன் பிறந்த தங்கையையும் அந்த தங்கையின் கணவரையும் கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி போகிறார் உமர். ஆனால் அவர் இல்லம் போகும்போது அந்த இல்லத்தில் அவருடைய சொந்த தங்கை, அவருடைய உடன் பிறந்த தங்கை, இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய தங்கை, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிற அல் குர்ஆன் என்கிற வேதத்தின் சில வசனங்களை ஓதுகிறார். அந்த வசனங்கள் அவருடைய செவியில் இடியாய் வந்து விழுகிறது. இடியாய் விழுந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய மாற்றங்களின் பிரதிபலிப்பாய் அடுத்த கணம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாத்தை ஏற்ற ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் காரணம் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, வரலாற்றிலே ஒரு சம்பவம் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இறை தூதர் நபிகள் நாயகம் சமூக மக்களை பிரிக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. ஏன் சிலைகளை வணங்காதீர்கள், சிற்பங்களை வணங்காதீர்கள், கற்களை வணங்காதீர்கள், உங்களை போன்றும் சக மனிதர்களாய் மலங்களையும் ஜலங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற மனிதர்களை கடவுள்களாக ஆக்காதீர்கள் என்கிற விஞ்ஞான ரீதியான கடவுள் கொள்கையை சொன்ன போது பலர் அவரை எதிர்த்தார்கள். இவர் சமூகத்திலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறார் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொன்னார்கள். இதனால் இறை தூதரை பார்க்காமலேயே, இறை தூதரின் முகத்தை தன் வாழ்வில் ஒரு நாள் கூட பார்க்காமலேயே இறை தூதரின் மீது ஒரு வெறுப்பு அவருக்கு வருகிறது. எந்த அளவிற்கு வெறுப்பு வருகிறது என்றால், வேற்று நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், யமன் என்கிற பிரதேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி வருகிறார் மதீனா மாநகருக்கு. அதுவும் விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு கத்தியோடு வருகிறார் இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற முடிவோடு. ஆனால் மதீனாவிற்குள் வந்தவுடன் அவர் வித்தியாசமாக வருகிறார், ஆயுதம் தாங்கி வருகிறார் என்கிற செய்தி இறை தூதரின் இராணுவத்தினருக்கு தெரிந்தவுடன் அவரை அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு வருகிறார்கள். இறை தூதர் என்பவர் இறை மார்க்கத்தை மட்டும் எடுத்து எமுகிற பிரச்சாரகர் மட்டுமல்ல, அன்றைய தேசத்தில் மதீனா என்கிற நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அரசர். எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த சமூகத்திற்கு தந்தார்? அருமை சகோதரர்களே, ஆய்வு செய்து பாருங்கள். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம், இந்த உலகம் எப்படி இருந்தது? எல்லா இடங்களையும் ஆய்வு செய்து பாருங்கள். அன்றைய நேரத்தில் மாபெரும் நாகரிகங்களாய் கருதப்பட்ட ரோம நாகரிகம், பாரசீக நாகரிகம், இந்திய நாகரிகம், இதே அரபு நாகரிகம், எல்லா வரலாறுகளையும் படித்து பாருங்கள். எல்லா நாகரிகங்களும் அந்தந்த தேசத்தில் அந்தந்த தேசத்தின் இனங்களாக கருதப்பட்டவர்கள் மட்டும்தான் குடிமக்களாக நடத்தப்பட்டார்கள். வேற்று தேசத்திலிருந்து, வேற்று இனத்திலிருந்து யார் அந்த தேசத்திற்கு குடிபெயர்ந்து வந்தாலும் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக என்று சொல்வதை விட அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். இதே அரேபிய தீபகற்பத்தில், இதே அரபு மண்ணில், 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறை தூதர் சொன்ன பிரச்சாரம் மிக சரியான அளவில் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு முன்பு வரை இந்த தேசத்திலும் அரபுகள், அரபுகள் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. ரோம தேசத்தில் ரோமர்கள், ரோமன் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. பாரசீகத்தில் பாரசீகர்கள், பாரசீகன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. ஏன், நம்முடைய இந்தியாவிலே கூட பிராமணன், பிராமணன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. இது யாரும் மறுக்க முடியாது. அவன் எந்த இனத்தை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ அந்த இனத்தை தாண்டி அந்த இனத்திற்கு வெளியே இருக்கிற யார் இவன் ஆட்சிக்குட்பட்ட இடங்களுக்கு வந்தாலும் அவன் அடிமைகளாக நடத்தப்பட்டதைத்தான் இந்த உலகத்தின் வரலாறு கண்டது. ஆனால் இறை தூதர் முகமது நபி மதீனாவில் நிறுவிய இஸ்லாமிய ஆட்சிக்கு பிறகுதான் ஒரே குடையின் கீழ் பள்ளின மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினார். மதீனா என்கிற அந்த நாட்டில் இன்றைக்குத்தான் மதீனா என்பது ஒரு நகரமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு மதீனா என்பது ஒரு தேசம், அன்றைக்கு மதீனா என்பது ஒரு அரசாட்சி. அந்த மதீனமா நகரில் இஸ்லாமிய ஆட்சியை இறை தூதர் முகமது நிறுவிய போது அந்த இறை தூதரின் ஆட்சி எனும் குடையிலே நிழல் பெற்றவர்கள் யார்? முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசி என்று அழைக்கப்பட்ட நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், சாபியீன்கள் என்கிற பெயரிலே இருந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், ஆராப் என்று கருதப்பட்ட கிராமவாசிகள், இப்படி பல்வேறு கொள்கைகளை கொண்ட பல்வேறு மதங்களை கொண்ட அனைவரையும் ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்து பல்லின சமூக மக்கள் ஒரே நிலத்தில் வாழலாம் என்கிற சமூக புரட்சியை இந்த உலகத்திற்கு தந்தவரே இறைத்தூதர் முகமது தான். அதை மையமாக வைத்துத்தான் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பல மதங்களை சார்ந்த எல்லோரும் இருக்கிறோம். மதச்சார்பற்ற நாடு என்ற நம்முடைய நாட்டிற்கு ஏன் பேர் தெரியுமா? மதத்திற்கு எதிரான நாடு என்கிற அர்த்தத்தில் அல்ல, எந்த மதத்திற்கும் நான் எதிரானவன் இல்லை என்கிற அர்த்தத்தில். அதுதான் மதச்சார்பற்ற நாடு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து ஒருவன் ஆட்சி செய்கிறான் என்றால் அவன் இன்னொரு மதத்திற்கு எதிராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமே என்பதனால் தான் நம்முடைய தேசத்தின் சட்டங்களை வடிவமைத்து கொடுத்த சட்ட வல்லுநர்கள் அன்றைக்கே இந்தியாவிற்கு ஒரு தலைப்பிடும் போது மதச்சார்பற்ற நாடு என்று பெயர் வைத்தார்கள். எப்படி வாழ முடிந்தது? ஒரே குடையின் கீழ் பல மதங்களை சார்ந்தவர்கள் பல்லின சமூக மக்கள் ஒரே நிலத்திலே வாழ்வதற்குரிய சூழ்நிலை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எப்படி? இறை தூதருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். இப்படி அப்படிப்பட்ட இறை தூதரை கொல்ல வேண்டும் என்று உள்ளே வருகிறார். அவருடைய பெயர் சுமாமா. உள்ள வந்து கட்டி போடுறாங்க. இறை தூதர் அவரிடத்தில், என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. அவரிடத்திலே இறை தூதர் கேட்கிறார், மைந்தக்கையா சுமாமா, சுமாமாவே நீர் எப்படி இருக்கிறீர் என்று கேட்டார். சுமாமா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று குசலம் விசாரிக்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். அன்றைக்கு இறை தூதர் குற்றவாளியாக வந்த ஒருவராக இருந்தாலும் அவரை விசாரிப்பதற்கு முன்பு அவருடைய அந்த குற்றம் என்கிற ரீதியில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்பு அவர் குசலம் விசாரிக்கப்பட வேண்டும், அவருடைய நலன் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற மரபை அன்றை கிரைத்துதர் உருவாக்கியதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த அரேபிய நாடுகளில் சிறை குற்றத்திற்கு சிறைச்சாலைக்கே உள்ளே போகக்கூடிய குற்றவாளியை விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரி வந்தால் முதலில் கேஃப ஹாலுக்க, நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்பார். அதுக்கப்புறம் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அது வேற. ஆனா முதல்ல ஜெயிலுக்குள்ள போன, ஜெயிலுக்கு போனவங்க யாராவது இருக்கீங்களா? நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது பெருமைக்குரியதே அல்லது. ஆனா சிறைச்சாலைக்கு உள்ளே போனாலும் அவன் செய்த குற்றத்தை விசாரிப்பதற்கு முன்பு, அவன் குற்றவாளியாகவே இருந்தாலும் முதல்ல அவனுடைய நலனை விசாரிக்க வேண்டும் என்கிற மரபை முதன் முதலில் இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுத்தவர் இறை தூதர் முகமது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவரை மாற்றியது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவருடைய நெஞ்சத்தில் இடியாய் நுழைந்தது. அடுத்த கணம் சொல்கிறார், இறை தூதரே முகமதே, நான் உங்களை கொல்வதற்காக வந்தேன். இப்படிப்பட்ட குற்றம் செய்வதற்காக வந்த என்னை நீங்கள் கொன்றாலும் அது தவறல்ல, ஆனால் நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நான் நன்றியோடு இருப்பேன் என்று சொல்கிறார். முகமலர்ச்சியோடு அந்த சம்பாஷணையை முடித்து விட்டு இறை தூதர் போகிறார். இப்படியே மூன்று தினங்கள் அவருக்கு உணவு கொடுக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு மூன்று தினங்களும் இறை தூதர் அவரை பார்த்து நீர் எப்படி இருக்கிறீர் என்கிற நலனை விசாரித்த அந்த ஒற்றை சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டு அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? முகமதே, நேற்று வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத பேராக இருந்தது முகமது, ஆனால் இன்று முதல் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த பேர் வந்து முகமது. நேற்று வரைக்கும் எனக்கு பிடிக்காத நிலைமை இந்த மதீனா, ஆனால் இன்று வரைக்கும் உலகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த இடமே மதீனா என்று சொல்லி மார்க்கத்தை தழுவியதோடு மாத்திரமல்லாமல் ஊருக்கு சென்று தன் ஊரிலே இருக்கிற எல்லோரையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இணைத்தால் இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் மனமாற்றம் ஏற்பட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, இதே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு அபிசீனியா என்று சொல்ல எத்தியோப்பியா என்று சொல்கிறோம், இன்றைக்குத்தான் இது வறுமையிலே இருக்கிற நாடு. எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே நமக்கு சிந்தனைகளில் சில உருவங்கள் வரும். கருத்த நிறத்தில், உடல் மெலிந்த தேகத்தில், கண்களெல்லாம் உள்ளே போய், கண்ணங்களெல்லாம் ஒட்டி, வாடிய வயிறோடு, உலர்ந்த ஒரு நிலையோடு தான், உதடுகள் தடித்த உருவங்கள் நம்முடைய சிந்தனைக்கு வரும். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே வறண்ட நிலத்தை காண்பிப்பார்கள். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே பசியால் இறந்த பிஞ்சுக்களை சிசுக்களை காட்டுவார்கள். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அபிசீனியா என்று அழைக்கப்பட்ட இன்றைய எத்தியோப்பியா எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கு எப்படி ஒரு காலத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருவரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்டதோ அதுபோன்று இருவரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்ட ஒரு தேசங்கள் தான் ரோமாபுரியும் பாரசீகமும். வல்லரசு என்று அந்த நேரத்தில் ஒரு நாட்டிற்கு எப்படி அடையாளம் வரும் என்றால் ஏனைய நாடுகள் அந்த நாட்டினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் வரும். நேரடியாக அந்த நாடு ஆட்சி செய்யாவிட்டாலும் அந்த நாடு இருக்கிற அரசியல் கொள்கைக்கு எதிராக எந்த நாடும் கருத்து சொல்ல முடியாத அளவிற்கு உலகத்தின் தேசங்களெல்லாம் ஒன்று பாரசீகத்தை சார்ந்தோ அல்லது ரஷ்யா அது ரோமாபுரியை சார்ந்தோ இருக்கும். இன்றைக்கு கூட பாருங்கள், உள்நாட்டு கலவரங்கள், எல்லை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தேசங்களுடைய அரசியல் ரீதியான கொள்கையை பாருங்கள். ஒன்று, அவன் அமெரிக்கன் சப்போர்ட்டராக இருப்பான், இல்லை என்றால் ரஷ்யாவின் சப்போர்ட்டராக இருப்பான். சிங்கப்பூர், மலேசியா என்பது இரண்டுக்கும் பக்கத்தில் பக்கத்திலே இருக்கக்கூடிய தேசங்களாக இருந்தாலும், சிங்கப்பூர் மலேசியா என்று சொன்னாலே ஒரே மாதிரியான தேசங்கள் என்று நான் நினைத்தாலும், இன்று வரைக்கும் அந்த தேசங்களுக்கு இடையில் எல்லை பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் கொள்கை. ஒரு தேசம் அமெரிக்காவின் சப்போர்ட்டனாக இருப்பான், அமெரிக்காவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான், இன்னொரு தேசம் ரஷ்யாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட மரபுதான் இந்த உலகத்தில் இருந்தது, இந்த மரபுதான் அன்றைக்கும் இருந்தது. இப்படி பாரசீகத்தை சார்ந்தோ ரோமாபுரியை சார்ந்தோ இருந்த தேசங்கள் இருந்தாக வேண்டும் என்கிற நிலைக்கு அப்பாற்பட்டு, தன்னுடைய சொந்த முயற்சியில் தான் எடுக்கிற முடிவோடு தனிப்பெரும் பெரும்பான்மையோடு ஆட்சி செய்த ஒரு அபிசீனிய மன்னர், அவருக்கு பேர் நஜ்ஜாஷி என்று சொல்லுவார். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அபிசீனிய மன்னர். ஒரு கட்டத்திலே இறை தூதருடைய தோழர்களுக்கு நெருக்கடி வருகிறது. இஸ்லாமிய மார்க்கம் பிரச்சாரம் செய்யப்பட்ட போது கடுமையான முறையில் துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். பக்கத்திலே இருக்கிற அண்டதேசமாக இருந்த எத்தியோப்பாவிலே புலம்பெயர்ந்து செல்கிறார்கள், உதவி கேட்டு செல்கிறார்கள், அகதிகளாக செல்கிறார்கள். அகதிகளாக சென்றாலும் இவர்களை உயிரோடு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக பெரும் அடையாளமாக கருதப்படுகிற மக்கா அன்றைக்கு இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்தது. தன்னுடைய நாட்டின் மிகப்பெரும் புள்ளிகளை, ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எல்லாம் பிரதிநிதிகளாக அந்த அபிசீனிய மண்ணிற்கு அனுப்பி, அங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்களை எல்லாம் பிடித்து இழுத்து, அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் நீங்கள் தந்துவிடக்கூடாது என்கிற செய்தியை சொல்லி மிகப்பெரிய அன்பளிப்புகளோடு அனுப்பப்படுகிறார்கள் மக்காவின் பிரதிநிதிகள். போய் நஜ்ஜாஷி மன்னர், அவரை தவிர அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லோரும் அந்த அன்பளிப்புகளுக்கு ஆசைப்பட்டு, அவரை தவிர அங்கு அசாக்கிஃபாகர் என்கிற பெயரில் அறியப்பட்ட மதகுருமார்கள் கூட இவர்கள் தந்த அன்பளிப்புகளால் கவரப்பட்டு, எல்லாரும் இந்த அகதிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இந்த அகதிகளை பற்றி தப்பும் தவறுமாக அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார்கள். ஆனால் நீதியை நிலைநாட்டக்கூடிய மன்னராக தனிப்பெரும் செல்வாக்கோடு ரோமாபுரிக்கும் பாரசீகத்திற்கும் கூட அஞ்சாத ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்த நஜ்ஜாஷி மன்னர் நேரடியாக இருவர்களையும் விசாரிக்கிறார். இந்த பக்கம் மக்காவின் பிரதிநிதிகளாக வந்தவர்கள் நிற்கிறார்கள், இந்த பக்கம் இவரிடத்திலே உதவி கேட்டு ஒத்துழைப்பு கேட்டு அகதிகளைப் போல் ஆதரவு கேட்டு வந்தவர்கள் நிற்கிறார்கள். இருவரையும் உரையாட விடுகிறார், இருவரையும் பேச விடுகிறார். இவர்களை குழப்பவாதிகள் என்று சொல்லுகிறீர்களே, நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை, அவர்களால் சொல்ல முடியவில்லை. இவர்களிடத்திலே கேட்கிறார், அப்படி நீங்கள் என்ன இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உடனே அவர்கள் துணிவோடு அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார், மன்னரே, இறை தூதர் என்பவர் எங்களுடைய சமூகத்திலே வருவதற்கு முன்பு வரை நாங்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டிருந்தோம், நாங்கள் மதுவிலை தெளித்துக் கொண்டிருந்தோம், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தோம், அடுத்தவர்கள் பொருளை அபகரித்துக் கொண்டிருந்தோம், அண்டை விட்டு காரவென்று கூட பார்க்காமல் பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இறை தூதர் வந்தார், ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னார், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார், மது குடிக்க கூடாது என்று சொன்னார், திருடக்கூடாது என்று சொன்னார், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொன்னார், அந்நிய பெண்களின் மீது அவதூறு சொல்லக்கூடாது வருகிறார். பணமும் புகழையும் தேடிதான் ஒருவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்றிருந்தால் மைக் டைசன் இடத்திலே இல்லாத புகழமா, பணமா? மைக் டைசன் இடத்திலே இல்லாத புகழா? அவர் ஏன் இஸ்லாத்திற்கு வருகிறார் என்றால், ஒரு கட்டத்தில் மைக் டைசன் போதைப் பொருட்களை பாவிக்க ஆரம்பிக்கிறார், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறார். ஒரு கட்டத்தில் அவர் சிறைப்படுத்தப்படுகிறார். சிறையிலே போய் நின்றவுடன் இந்த உலகத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார், ஏன் இந்த வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது, ஒரு இலக்கில்லாமல் ஏன் நாம் போய்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கை இருப்பதைப் போலவே மரணமும் இருக்கிறதே என்கிற உண்மையை அவர் சிந்திக்கிறார். சிறையில் இருந்தபடியே அப்ப உண்மையான மதம் எது என்கிற ஆய்விலே இறங்குகிறார். இறுதியில் அவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய தத்துவத்தை சொல்லுகிறது. அந்த தத்துவம் உண்மை என்பதை அவர் உணரும் போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். மரியம் ஜமீலா அமெரிக்க உலகில் கொடிகட்டி பறந்த மிகப்பெரிய பத்திரிகை துறையை சார்ந்தவர். நான் எதற்காக இவர்களுடைய சரித்திர குறிப்பை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு திட்டமிட்டு அவதூறு சொல்லப்படுகிறது, முஸ்லிம் பாய்மார்கள் எல்லாம் காசு கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருகிறார்கள் என்று சத்தியமாக நிச்சயமாக அப்படி ஒரு அவசியமே கிடையாது. ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற அரசியல் கட்சியிலே இணைவதைப் போல் ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறை சேர்ந்து படிப்பதை போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறையிலே வேலை பார்ப்பதை போல், நம்முடைய முன்னோர்கள் அவரவர்கள் விரும்புகிற மதத்தை, அவரவர்கள் விரும்பக்கூடிய மார்க்கத்தை தேட ஆரம்பித்தார்கள். எப்படி படைத்தவன், படைக்கப்பட்டவன், சக மனிதனை எப்படி வணங்க முடியும் என்கிற அந்த சிந்தனை அவர்களை தூங்க விடாமல் தடுத்தது. எப்படி ஒரே மனிதனாக, ஒரே நிறம் கொண்டவனாக, ஒரே உலகத்தில் ஒரே போன்ற உருவ அமைப்பை கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் இவன் எப்படி உயர்ந்தவன், இவன் எப்படி தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு எப்படி இருக்க முடியும் என்று யோசித்தார்கள். அதற்கு விடை தேடி அவர்கள் அலைந்த போது அந்த விடை இஸ்லாத்தில் இருந்தது என்பதை பார்த்தபோது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். மால்கம் எக்ஸ் எவ்வளவு பெரிய புரட்சியாளர், எப்படி லெனின் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, இந்திய சமூகத்தில் அண்ணல் அம்பேத்கர் எப்படி மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, அதே போன்றுதான் மால்கம் எக்ஸ் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்பட்டார். அவர் ஏன் இஸ்லாத்தை ஏற்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்குரிய காரணம் என்ன? அவர் வெள்ளை இன மக்களால் கடுமையான முறையில் துன்புறுத்தப்படுகிறார். கருப்பினத்தை சார்ந்தவராக அவர் இருந்ததனால் அவர் மிகப்பெரிய துன்புறுத்திற்கு ஆளாக்கப்பட்டார். சமத்துவம் எங்கே இருக்கிறது என்று தேடினார், சமத்துவம் எந்த மதத்திலே இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார். கடைசியில் இஸ்லாத்திற்கு வந்து சாதாரணமானதல்ல. இன்றைக்கு நாம் எல்லாம் வளர்ந்த ஒரு கால சூழ்நிலைகளை உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் சண்டையிட்டால் தீர்த்து வைப்பதற்கு பேரளவில் ஐநா சபை எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு காலத்திலே இருக்கிறோம். உலக யுத்தங்கள் எல்லாம் முடிந்த ஒரு காலத்திலே இருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, இதே போன்றுதான் 100 ஆண்டுகளுக்கு முன்பும் அல்லது 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள காலங்கள் இல்லை. அம்பேத்கர் என்று நாம் சொல்லுகிறோம், அவரை கேட்டவுடனேயே நாம் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறோம். அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் பல்கலைக்கழகத்தில் பல டாக்டர் பட்டங்களை வாழ்ந்தவர், எந்த அளவிற்கு அறிவுசாலி என்றார், எந்த அளவிற்கு அவர் மிகப்பெரிய அறிவுஜீவி என்றால், அன்றைய நேரத்தில் ஒரு மாகாணத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மகாராஜா எனக்கு தனிப்பட்ட முறையில் காரியதரிசியாக அம்பேத்கர் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அம்பேத்கரை தன்னோடு வைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட அறிவு கொண்டவர். ஆனால் அவர் சாதாரணமாக அந்த இடத்தை அடையவில்லை. எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டார் தெரியுமா? சமூகத்திலே சமநிலையையும் சமத்துவத்தையும் காணாததால், தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்திலே அவர் பிறந்து விட்டதனால், இத்தனைக்கும் கல்விமான், சிந்தனைவாதி, மிகப்பெரிய அறிவு சிற்பி, ஒரு தேசத்தின் சட்டத்தையே வடிவமைக்கக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்ட ஒரு அரசியல் தலைவராக அவர், ஒரு சமூகத்திற்கே ஒரு விடிவெள்ளியை உண்டாக்கி கொடுத்த மாபெரும் தலைவராக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்திருப்பார். ஆனால் சமநிலை அவருக்கு கிடைக்காமல், சமத்துவத்தை அவர் அனுபவிக்காமல், அவர் அடைந்த, அவருக்கு நேர்ந்த கொடுமைகள் சொல்லி மேல்தட்டு மக்கள் எல்லாம் பயன்படுத்துகிற ஒரு கரும்பலகையில், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மேல்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய கரும்பலகையை அம்பேத்கர் அந்த சாக்பீஸை வைத்து கரும்பலகையை தொட்டு விட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த வகுப்பிலே இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அவரை அடித்து துவைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவமதிப்புக்கு ஆளாக்கப்பட்டவர் அம்பேத்கர். நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு மாபெரும் மன்னருக்கு, மிகப்பெரிய ராஜாவுக்கு காரியதரிசி அம்பேத்கர். அப்படி அந்த மன்னர் போகும்போது பின்னாடியே அந்த கோப்புகளை, ஃபைல்களை எடுத்துக்கொண்டு அம்பேத்கர் போவார். இந்த காலத்திலே ஒரு நடைமுறை இருந்தது. ஒரு ராஜா ஒரு இடத்திலே வருகிறார் என்றால், நடந்து வருகிறார் என்றால், அவரை சாதாரண தரையில் நடக்க விட மாட்டார்கள், சிகப்பு கம்பளத்தை விரிவிப்பார்கள். ஆனால் இந்த ராஜாவினுடைய ஒரு தனிப்பட்ட கட்டளை, தான் போகும்போது தனக்கு பின்னால் அம்பேத்கர் கோப்புகளை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒரு கீழ்த்தட்டு சமூகத்திலே பிறந்தவன், அறிவாளியாகவே இருந்தாலும் கூட, மன்னர் நடக்கிற சிகப்பு கம்பளத்தில் அவன் பாதம் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த மன்னர் அப்படி நடந்து போக போக அந்த சிகப்பு கம்பளத்தை ஒருவன் அப்படி சுருட்டி கொண்டே வருவான். என்ன, அம்பேத்கர் கால அதில் பற்றக்கூடாது. இப்படியெல்லாம் சமூகத்தில் பல பேர் தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு, இப்படியெல்லாம் சமூகத்திலே பல பேர் அந்த சமத்துவ நிலையை அனுபவிக்காமல் கொடுமைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டதன் விளைவு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். அதே போன்றுதான் மால்கம் எக்ஸ், அவருடைய பெற்றோர்கள் அநியாயமான முறையில் கொல்லப்படுகிறார்கள். அவருடைய சமூகத்திலே பிறந்த எத்தனையோ பேர் வெள்ளை இனத்தவர்கள், இந்த தேசம், இந்த நிலம் எங்களுக்குத்தான் சொந்தம், கருப்பனே உனக்கு என்னடா இங்கே உரிமை என்கிற அந்த கோஷத்தை எழுப்பி ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்பட்ட போது, அந்த புரட்சியை விளிம்பாக அவர் சமத்துவம் எங்கே இருக்கிறது என்கிற தேடலில் இறங்குகிறார். இறுதியில் இஸ்லாம் அவருக்கு கிடைத்த போது இஸ்லாத்தை இருக்கிறார். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இவ்வளவு ஏன், தமிழ் சமூகத்திலே பெரியாரிய சிந்தனையை ஏற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். பெரியாரிய சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் பெரியாரை தெரியுமோ இல்லையோ, ஆனால் அந்த பெரியாரிய சிந்தனையை தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்த பெரியார் தாசனை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படிதானே? ஏன்னா நம்முடைய வயதிற்கு, நம்முடைய அனுபவத்திற்கு நாம் எல்லாம் பெரியாரின் காலத்தில் வாழ்ந்ததில்லை. அந்த பெரியாரின் சிந்தனையை, பெரியாரின் தத்துவத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் பெரியார் தாசன். அவருடைய இயற்பெயர் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் பெரியாரின் மீது இருக்கிற மோகத்தினால் அவர் தனக்கு பேர் எப்படி வச்சுக்கிட்டாரு, பெரியார் தாசன் என்று வைத்துக் கொண்டார். திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார், பல மதங்களை விமர்சித்துக் கொண்டே பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், இந்த பெரியாரிய கொள்கையை சார்ந்திருக்கிற எங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நாங்கள் குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டும் தான் பேசுகிறோம், இஸ்லாமிய மதத்தை பற்றி நாங்கள் பேசுவதில்லை. அந்த குற்றச்சாட்டை உடைப்பதற்காக இதோ நான் பகிரங்கமாக சொல்கிறேன், எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எல்லா மதங்களும் போலிதான் என்று சொல்லி அவருடைய வாதத்தை உறுதிப்படுத்துவதற்காக பொதுமக்கள் முன்னிலையில் திருச்சியில் அந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திலே சொன்னார், அல்லாவாவது குல்லாவாவதுன்னர். என்ன சொன்னாரு? அல்லாவாவது குல்லாவாவது. ஆனால் அவருடைய இறுதி காலம் எப்படி இருந்தது? வாழ்க்கையின் பெரும்பகுதியை பெரியாருக்கு தாசனாக கடித்தவர் தன் வாழ்வின் கடைசி பகுதி வரும்போது அல்குரானை படிக்க ஆரம்பிக்கிறார். 7 ஆண்டுகள் ஆய்விலே இறங்குகிறார். திரும்ப திரும்ப அல்குரானுடைய மொழிபெயர்ப்பை படிக்கிறார். அதில் இருக்கிற எந்த கருத்தையும் அவரால் பொய்ப்பிக்க முடியவில்லை. காரணம், அவர் ஒரு தத்துவ பேரறிஞர். அவர் தத்துவ பேரறிஞர். தர்க்கத்தில், தர்க்க ரீதியாக அவருடைய சிந்தனையில் வருகிற அத்துணை கேள்விகளுக்கும் விடை அந்த குரானில் இருக்கும் போது, இத்தனை காலம் தான் கட்டி காத்த, இத்தனை காலம் தான் பிரச்சாரம் செய்த அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை தூக்கி எறிந்து விட்டு, கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, அந்த கடவுள் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி, அப்துல்லா என்று அல்லாவின் அடிமைனு தனக்கு பேர் மாத்தி கடைசியில் மறைந்து போனாரே, அவர் பார்க்காத புகழா, அவருக்கு கிடைக்காத பணமா, அவர் எந்த துறையில் இல்லாமல் இருந்தார்? அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு பேராசிரியர், அமெரிக்க பல்கலைக்கழகத்திலேயே விசிட்டிங் ப்ரொஃபசர் என்கிற அளவிற்கு புகழ் பெற்றவர் தான். திரைப்படங்களிலே கூட நடித்திருக்கிறார். அவருக்கு தெரியாத அரசியல் கட்சி தலைவர்களே இல்லை. எந்த அரசியல் கட்சி தலைவரிடத்திலும் பேச வேண்டும் நினைத்தால் அரை மணி நேரத்தில் அவரால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட முடியும். அப்படித்தான் அவர் செல்வாக்கோடு இருந்தார். ஏன் கடைசியில் இஸ்லாத்திற்கு வருகிறார்? அல்குரானை படிக்கிறார். அதில் இருக்கிற உண்மை அவருக்கு புலப்படுகிறது. தர்க்க ரீதியாக அவருக்கு எழக்கூடிய அத்துணை சிந்தனைகளுக்கும் கேள்விகளுக்கும் இடை அதிலே இருக்கிறது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சினிமா நடிகை மோனிகா கவர்ச்சி பெண்ணாக கூட, கவர்ச்சி நடிகையாக கூட பல படங்களில் நடித்திருக்கிறார் என்கிற செய்தி அவரை பற்றி சொல்லப்படுகிறது. ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார்? அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு கிடைக்காத புகழா, அல்லது அவருக்கு கிடைத்திருக்காத பிரபலம் தான்? இன்னைக்கு தான் நம்மளை பத்தி யாருக்கும் தெரியல. இன்னைக்கு நடிகை மோனிகா ரஹீமாவாக மாறியதற்கு பிறகு அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று யாருக்கும் தெரியல. ஆனா அந்த அம்மா சினிமா நடிகையா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் நாங்கள் அந்நியர்கள் அல்ல, முஸ்லிம்கள் நாங்கள் உங்களுக்கு வேண்டப்படாதவர்கள் அல்ல. இஸ்லாத்தில் இருக்கிற கொள்கையால் ஈர்க்கப்பட்டு எப்படி எங்களுடைய முன்னோர்கள் ஏற்றார்களோ, இன்றைக்கு சமகாலத்தில் மிகப்பெரிய அறிஞர்களாக கருதப்பட்டவர்களில் பல சிந்தனைவாதிகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்களோ, இப்படி ஏற்றுக்கொண்டுதான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர இது யாரிடத்திலும் திணிக்கப்படவில்லை, இது யாரிடத்திலும் பகிரங்க அதாவது வற்புறுத்தப்படவில்லை. இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். நிர்பந்திக்கப்பட்டு ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய இஸ்லாமே செல்லாது என்று சொல்லுகிறது திருக்குர்ஆன். லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது இல்லை. யார் விரும்புகிறாரோ அவர் ஏற்றுக்கொள்ளட்டும், யார் விரும்பவில்லையோ அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது. என்ன அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது? இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய மரண நேரத்தை யாரால் சொல்ல முடியுமா? நம்மோடு சென்றவரிடம் வந்து எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. அவர்களெல்லாம் எங்கே போனார்கள்? நம்மிலே பல பேர் நமக்கு பெற்றோர்கள் இல்லை, எங்கே போனார்கள்? அந்த பெற்றோர்களை பெற்றெடுத்த நம்முடைய தாத்தன்மார்கள் பாட்டிமார்கள் எல்லாம் இறந்து போனார்களே, எங்கே போனார்கள்? நாமும் ஒரு நாள் இறக்க போகிறோம், நாமும் ஒரு கட்டத்திலே போகத்தான் போகிறோம். அது எப்படி நிச்சயமில்லாத இந்த உலக வாழ்க்கை என்றதை நாம் நம்புகிறோமோ, அதே போன்று நிச்சயமான ஒரு மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கையில் இந்த உலகத்திலே நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் உங்களுக்கு சொர்க்கம், தீயவர்களாக வாழ்ந்தால் நரகம். இறைவனை மட்டுமே வணங்கினால் உங்களுக்கு சொர்க்கம், இறைவன் அல்லாதவர்களை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு நரகம் என்கிற கொள்கை இதில் சொல்லப்பட்டதனால் இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாரும் இருக்கிறார்கள். இல்லை என்றால் சமூகத்திலே கருத்து வேறுபாடு இல்லாமல் யாரெல்லாம் தலைவர்களாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ அப்படிப்பட்ட யாரும் இஸ்லாத்திற்கு எதிராக விமர்சனம் சொல்ல சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். தேசத்தின் பிதா என்று காந்தியை எப்படி நாம் மதிக்கிறோமோ அதே அளவிற்கு இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பிலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவின் முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி என்ன சொன்னார், இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அவருடைய கருத்து என்ன? அவர் சொல்கிறார், அரசியல் சக்தியாக பாரதத்திற்குள் நுழைவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் ஒரு மார்க்கம் என்ற நிலையில் இந்திய நாட்டின் தென்பகுதியை அடைந்து விட்டது. முகமது நபி அவர்களின் இஸ்லாத்தை பரப்பும் துணிவால் அவர் தம்மீதும் தமது கொள்கை மீதும் எத்துணை உறுதி போட்டிருந்தார் என்பதை தெளிவுபடுத்தி பார்க்க தெளிவு. இத்தகைய உறுதியான மனோபாவத்தை அன்றைய சூழ்நிலையில் அவர் உண்டாக்கி கொண்டது ஆச்சரியப்படத்தக்கது. இத்தகைய ஒரு உறுதியால் தான் மனித வாழ்க்கைக்கு புறம்பான நிலையில் இருந்த காட்டரபிகளை கொண்டு உலகில் சரிபாதி பகுதியிலே வெற்றி கொடி நாட்டினார். இத்தகைய வெற்றிக்கு காரணம் முதலாவதாக முகமது ரபி கொண்டிருந்த உறுதி ஊக்கம், இரண்டாவதாக இஸ்லாம் போதிக்கும் சமத்துவம் சகோதரத்துவம் என்று சொன்னார். வாங்க முடியட்டும். கடைசியா என்ன சொல்லிக்கிட்டு இருந்த, கடைசியா நான் என்ன பாயிண்ட் சொன்னேன், நேரு பத்தி சொன்னேன். நேரு பத்தி சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், சினிமா நடிகையா அவங்க இஸ்லாத்தை ஏத்தது சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், அம்பேத்கரை பத்தி சொன்னேன். அம்பேத்கரை சொன்னதுக்கு அப்புறம் யாரை பத்தி சொன்னேன், பெரியதாசனை பத்தி சொன்னேன். அம்பேத்கருக்கு முன்னாடி யாரை பத்தி சொன்னேன், மால்கம் எக்ஸ். அவருக்கு முன்னாடி யாரை சொன்னேன், மைக்கேல் ஜாக்சனா. மஷாலா, அப்போ ரொம்ப தெளிவாக கவனிச்சிருக்கிறீங்க. இந்தியா வல்லரசு ஆகிடும், ஆயிடுச்சு அவங்கள ஆயிடுச்சு. இப்போ இப்படி சகோதரர்களே, யாரெல்லாம் கருத்து வேறுபாடு இல்லாமல் சமய சார்பு இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களாலும் அறிவுஜீவிகள் என்றும் சிந்தனை சிற்பிகள் என்றும் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட மாபெரும் தலைவர்கள் என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ அங்கீகரிக்கப்பட்டார்களோ, அவர்கள் எல்லோருடைய பார்வையும் இஸ்லாம் என்று வரும்போது அதற்கு சார்பு கருத்துக்களை தான் சொன்னார்கள். இதை எதை பற்றியும் படிக்காமல் ஒண்ணுமே புரியாம இருக்கிற ஃபேக்ட் என்னன்னே தெரியாம முஸ்லிம்களா அவர்கள் குண்டு வைக்கக்கூடியவர்கள். எங்கடா வச்சா, எந்த முஸ்லீம் குண்டு வச்சா? குண்டு வைப்பவர்களை தொண்டு போட்டு வளர்ந்த மார்க்கம் இது, குண்டு போட்டு வளர்ந்த மார்க்கம் இல்ல. உண்மை அதுதான், தொண்டு செய்து வளர்ந்த மார்க்கம் தான் இஸ்லாமை தவிர குண்டு செய்த வளர்ந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். யார் தீவிரவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நம்முடைய இந்திய சமூகம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது. உண்மையில் சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு எதிரியோ முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு எதிரியோ அல்ல. ஆனால் இந்துத்துவா என்கிற பேரில் இந்த இரண்டு சமூகமும் ஒன்றாகிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்தான் இந்த இரண்டு சமூகத்திற்குமே எதிரிகள். உண்மையிலேயே இந்த இந்துத்துவாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவாளர்கள் என்று சொன்னால், தலித்துகள் என்று அறியப்படுபவர்கள் இந்துக்கள் தானே, ஏன் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும்? அவர்கள் ஏன் கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட வேண்டும்? மாட்டு சாணத்தை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட ஊரில் தாழ்ந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு வாலிபன் நிர்பந்திக்கப்பட்ட வரலாறை பார்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? பாக சகோதரர்களே, அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரிகள் இந்துக்களுக்கு நண்பர்கள் என்கிற மாயை உருவாக்க முயற்சிக்கிறார்களே தவிர உண்மையிலே அவர்கள் யாருக்குமே நண்பர்கள் அல்ல, மாறாக அவர்கள் அவர்களுக்குரிய நண்பர்கள் அவ்வளவுதான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு அரசியலை இவர்கள் நடத்துவதனால் தான் உண்மையிலேயே இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது என்கிற செய்தியை சொல்வதற்கு நாம் நிர்பந்திக்கப்பட்டு இந்த கருத்துக்களை சொல்வதற்குரிய களமாக இதை நாம் ஆக்கிக் கொள்கிறோமே தவிர, தயவு செய்து இதை ஒரு மதமாற்ற முயற்சி என்று நினைக்காதீர்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், இவ்வளவு சீக்கிரம் மதத்தை மாற்ற முடியாது, இவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாதுங்க. ஒவ்வொருத்தனுடைய பார்வையிலும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாகத்தான் இருக்கும். என்னுடைய பார்வைக்கு வலதுபுறமாக தெரிவது உங்களுடைய பார்வைக்கு என்னது, அதுதான் உண்மை, இதுதான் உலகம். ஒரே கட்டிலே உறங்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலும் இருவருக்கும் உணவு பழக்க வழக்கம் ஒரே மாதிரி இருக்கிறதா? இருவருடைய வாழ்க்கை நிலையும் ஒரே மாதிரி இருக்கிறதா? இருவரும் விரும்புவது ஒன்றேயா? இருவரும் வெறுப்பது ஒன்றா? ஒரே வீட்டில் வாழ்பவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சுவைகள் இருக்கிறது, வித்தியாசமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, வித்தியாசமான இயக்கங்கள் இருக்கிறது. இப்படித்தான் உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்தை பணத்தை காட்டியோ புகழை காட்டியோ நிச்சயமாக யாரையும் விலைக்கு வாங்கிவிட முடியாது. அதனால் தான் சிந்தனை சிற்பிகள் என்று கருதப்பட்டவர்கள், மாபெரும் அரசியல் தலைவர்கள் என்று கருதப்பட்ட எல்லோரும் இஸ்லாம்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற ஆடம்பர உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: முதல் குற்றத்தில் இரு பாலினத்தையும் சமநிலையில் வைத்து சொல்லுகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நீங்க எல்லா மதங்களுடைய வரலாறுகளையும் படிங்க. ஆதி தவறு, இந்த உலகத்திலே நடைபெற்ற ஆதி தவறு, அந்த சபிக்கப்பட்ட மரத்தின் கனியை பூசித்ததனால் தான் அந்த ஆதாமும் ஏவாளும் சபிக்கப்பட்டார்கள் என்கிற இந்த நம்பிக்கை மதத்தை ஏற்றுக்கொண்ட பெரும்பான்மையான மக்களிடத்தில் இருக்கிறது. இப்படி எந்த மதங்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை சொல்கிறதோ அந்த எல்லா மதங்களும் அந்த பழியை தூக்கி ஏவாள் என்கிற பெண்ணின் மீது போடுகிறது. ஆனா அல் குர்ஆன் மட்டும்தான் அந்த தவறில் இருவருக்கும் சமநிலை பங்கிருக்கிறது, இருவரும் அந்த தவறை செய்தார்கள் என்று இந்த உலகத்திலே நடைபெற்ற முதல் தவறனுடைய தீர்ப்பை சொல்லுகிற போது அங்கே பாலினங்களுக்கு மத்தியில் வித்தியாசம் காட்டாத இஸ்லாமா பெண்களை கொடுமைப்படுத்தும், அப்படிப்பட்ட இஸ்லாமா பெண்களை கொடுமைப்படுத்துகிறது. இந்தியாவிலே இருக்கிற இஸ்லாமிய பெண் நாங்கள் வந்து அதை வாங்கி தரப்போகிறோம், இதை வாங்கி தரப்போகிறோம் என்று கட்டிய மனைவியை 2 மாதத்திலே விட்டு விட்டு போன பாரத பிரதமர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை பற்றி பேசுகிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானங்க, புண்டாட்டி புள்ளன் இருந்தால் தானே மக்கள் படக்கூடிய கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். அது பாட்டுக்கு ஊர் ஊரா சுத்த வேண்டியது. உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்குரிய வெளிநாட்டு வாழ் பிரதமராக இருக்கக்கூடியவர் நம்முடைய பாரத நாட்டில் மட்டும்தான். உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்குரிய வெளிநாட்டு வாழ் தூதரகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிதானே, வெளிநாட்டு வாழ் சங்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிநாட்டு வாழ் இந்த முன்னேற்றத்திற்குரிய அந்த அமைச்சு அப்படிலாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு வெளிநாட்டு வாழ் பிரதமரை பெற்ற ஒரே பாக்கியம் பெற்ற பாரத நாடு நம்முடைய நாடு மட்டும்தான். இன்னைக்கு இந்த நாட்டில், நாளைக்கு அந்த நாட்டில், நாளைக்கு அந்த நாட்டில் பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் அவர் கேட்குறாரு, ஒரு மீம்ஸ் கூட போட்டப்பட்டுச்சு, டே அதோ இருக்குதே அது எந்த நாடு, சுடுகாடு. அதோ இருக்குது அது எந்த நாடு, நீ போகாத ஒரே நாடு சுடுகாடு அதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது வாட்டு எங்கிட்டாவது போக வேண்டியது, எந்த நாட்டுடைய ஏர்போர்ட்லேயாவது பார்க்க வேண்டியது. உடனே அடுத்த நாள் அது இந்திய சட்டமாக மசோதாவாக தாக்கல் செய்யப்படும். பெரும்பான்மை இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தினால் ஒரு தேசத்தின் மக்களையெல்லாம் பிச்சைக்காரர்களாக தெரு தெருவாக நிற்க வைத்த ஒரே பெருமை நம்முடைய பாரத பிரதமருக்கு தான் போய் சேரும். இதுவரைக்கும் இருக்கிற எல்லா பிரதமர்களுக்கும் என்ன இருக்குது, கல்வி தகுதி இருக்கு. அவருடைய கல்வி தகுதி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எத்தனை இன்ச்சு மார்பு அவருக்கு, 56 இன்ச்சு மார்பு கொண்ட நம்முடைய பாரத பிரதமருடைய கல்வி தகுதியை மட்டும் கேட்டா நீங்க யாரு, ஆன்டி இந்தியன். உங்களுக்கு பட்டம் அப்படியே காத்துக்கு, யூ ஆர் அன் ஆன்டி இந்தியன், ஆன்டி இந்தியன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அட்மின்களை வைத்துக் கொண்டு என்ன மாதிரியான பிரச்சனைகளை இன்றைக்கு சமூகத்திலே நடந்து, ஆசிஃபாவின் கொலை வழக்கை பற்றி, ஆசிஃபா ஒரு அதாவது இஸ்லாமிய சிறுமி என்பதை தாண்டி ஒரு இந்திய தேசத்தின் சிறுமி என்கிற அளவிற்கு ஒட்டுமொத்த மக்களாலும் அந்த சிறுமியின் அந்த சிதைவுக்கு கண்ணீர் விடாத சமூகமே இருக்க முடியாது. அதை பற்றி கூட மோசமான முறையில் கருத்து சொல்லி அதுக்கு கூட அவர் சொன்னாராம் கருத்து, எனக்கும் இரண்டு மகள்கள் இருக்கிறது. அதுக்கு கமெண்ட் என்ன போட்டாங்க, அதுக்கும் காரணம் அட்மின்னு சொல்லிடாதரா அப்படின்னு. இந்த அளவிற்கு சமூகத்திலே பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய கலவரக்காரர்களும் கலகக்காரர்களும் நிறைந்திருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சூசகமாக சொல்வதற்காகத்தான் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு இடியும் மின்னலும் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ இப்படி டிசம்பர் மாத அதுவும் மிகப்பெரிய ஆழிப்பேரைகளை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய இடியையும் மின்னலையும் வசந்த கால வாழ்வுக்குரிய அடிப்படைகளாக நாம் மாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய மனங்கள் ஒத்துப்போக வேண்டும். நம்முடைய மனங்கள் மத நல்லிணக்கம் என்பது போலியான வார்த்தை சகோதரர்களே, அது வந்து உண்மையிலேயே போலியான வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. எப்படிப்பா மதங்களுக்கு மத்தியில் இணக்கம் வரும்? ஒரு மதம் படைத்தவனை மட்டுமே வணங்க சொல்லுகிறது, இன்னொரு மதம் படைப்புகளை வணங்க சொல்லுகிறது என்ற போது மதங்களுக்கு இடையில் இணக்கம் வராது. எதுக்கு தான் இணக்கம் வரணும்? மனங்களுக்கு மத்தியில் தான் இணக்கம் பெற வேண்டும். நானும் மனிதன், நீயும் மனிதன். எனக்கு எப்படி அடி விழுந்தால் வலிக்குமோ அதே போன்றுதான் உனக்கும் அடி விழுந்தால் வலிக்கும். எனக்கு எப்படி ரத்தம் சிகந்த நிலையில் சிவப்பு நிறத்திலே இருக்கிறதோ அதே போன்றுதான் உனக்கும் ரத்தம் சிவப்பு நிறத்திலே இருக்கிறது என்கிற அந்த உணர்வு ரீதியான ஒற்றுமை நம் மனங்களுக்கு மத்தியில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பில் அடிக்குறிப்பு போடும்போது மன நல்லிணக்கத்திற்கான ஒரு பயணம் என்று இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டோம். ஆக நறுமை சகோதரர்களே, இஸ்லாம் என்பது திணிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல, இஸ்லாம் என்பது புகுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த கொள்கைகளை, இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனைகளை, உயர்ந்த தத்துவங்களை நம்முடைய முன்னோர்கள் ஆய்வு ரீதியாக ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்ததை தவிர நிச்சயமாக இது ஒரு தீவிரவாதத்தை மையமாக வைத்தோ பயங்கரவாதத்தை மையமாக வைத்தோ குறிப்பாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்ட ஒரு மதம் இது இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு நான் அடுக்கடுக்காக எவ்வளவோ சான்றுகளை சொல்ல முடியும். முத்தாய்ப்பாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வழிவிடுகிறேன். நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் இறை தூதரை பெற்றெடுத்த பெற்றோர்களை இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை என்று சொல்லுகிற முகமது ரபியை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இஸ்லாமிய கொள்கைப்படி யார்? அவங்க முஸ்லீம் அல்லாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களுடைய இறப்பிற்கு பிறகு அனாதை சிறுவராக வளர்கிறார் இறை தூதர் முகமது நபி. அப்படி அனாதை சிறுவராக வளர்ந்த இறை தூதர் முகமது நபிக்கு தான் ஒரு அனாதை என்கிற சிந்தனையே வராத அளவிற்கு ஆதரவு கரம் நீட்டி அரவணைத்து அவரை வளர்த்தெடுத்தவர் அவருடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப். அவர் ஒரு நான் முஸ்லீம். அவர் யாரு? அவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர். இறை தூதர் இறுதி கட்டத்தில் வறுமையில் வாடுகிறார். உலகமே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு கொண்டாடினாலும் தன்னுடைய தன்மானத்தோடு தான் இறுதி வரைக்கும் அவர் வாழ வேண்டும் என்பதனால் முகம்மதாகிய நானும் எனது குடும்பத்தினர்களும் தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இறுதி வரைக்கும் தர்மம் கொடுத்த ஒரு தலைவராகத்தான் இருந்தாரே தவிர தர்மத்தை வாங்கிய தலைவராக அவர் இல்லை. ஒரு கட்டத்தில் வறுமையில் வாடுகிறது அவருடைய குடும்பம், மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறது. அவர் நினைத்திருந்தால் தான் வறுமையில் வாடுவதை வாயால் கூட சொல்ல வேண்டாம், வார்த்தையால் கூட சொல்ல வேண்டாம், தன் முகத்தின் ரேகையில் காட்டியிருந்தால் போதும் அவருக்காக உயிர் கொடுப்பதற்கு தயாராக இருந்த தோழர்கள் செல்வத்தை கொண்டு வந்தவர் காலிலே கொட்டியிருப்பார்கள். ஆனா என்னோடு என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட யாருக்கும் நான் சிரமம் கொடுத்து விடக்கூடாது என்பதனால் இறுதி கட்டத்தில் தன் உணவு தேவைக்காக தான் வைத்திருந்த ஒரு கேடயத்தை அவர் அடகு வைத்தது ஒரு யூதன் என்கிற ஒரு நான் முஸ்லீம் இடத்தில். அப்புறம் எப்படி வந்து இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரிகளாக இருக்க முடியும்? நறுமை சகோதரர்களே, இன்னொன்றை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இறை மறையின் ஒரு வசனம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? யார் உங்களோடு போரிடவில்லையோ, யார் உங்களை உங்களுடைய தேசத்தை விட்டு வெளியேற்றவில்லையோ அப்படிப்பட்டவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் சகோதரத்துவம் வைத்துக் கொள்வதில் மட்டுமல்ல அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதும் தவறல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு மதம், ஒரு மார்க்கம் எப்படி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரியாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். சுமார் 800 ஆண்டு காலம் இந்தியாவை முகலாயர்கள் முஸ்லீம்கள் ஆட்சி செய்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. நிர்பந்தப்படுத்தி ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருக்கிறதை அவர் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அன்றைக்கு இருந்த முகலாய மன்னர்கள், அன்றைக்கு இருந்த அந்த இஸ்லாமிய மன்னர்கள் மதத்தை திணித்திருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர்களால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் முஸ்லீம்களாக ஆக்கியிருக்க முடியுமா? முடியாதா? என்ன இந்த மார்க்கம் சொல்லுகிறது, ஆட்சியை வைத்தோ அதிகாரத்தை வைத்தோ உங்களிடத்தில் இருக்கிற ஆளுமையை வைத்து திணிக்கப்படுவதல்லப்பா மார்க்கம். சிந்தனை ரீதியாக அவனை வென்றடு, இன்டலெக்சுவலாக அவரை வென்றெடு. அவனுக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கு உண்டான பதில் இந்த இஸ்லாத்தில் தான் இருக்கிறது என்கிற அந்த அறிவியல் ரீதியான உண்மையை சொல்லி அவனை வென்றெடு என்று சொன்னதன் விளைவுதான் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக மக்கள் தொகையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட புள்ளி விவரத்தின்படி நான்கில் ஒருவன் இன்றைக்கு முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் மீது இருக்கிற பாசத்திலும் நேசத்திலும் தான் இந்த கருத்துக்களை சொல்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு எப்படி சகோதரத்துவ வாஞ்சையோடு சமநிலையோடு எல்லாரும் இப்படி ஒற்றுமையாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோமோ, இதே போன்று மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையிலும் அந்த பூர்வ ஜென்ம பூமியிலும் அந்த பரலோக ராஜ்யத்திலும் அந்த சுவனபதியிலும் நீங்கள் இறைவனுடைய அடியார்களாக அந்த நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும் என்கிற ஆசையில் தான் இந்த மார்க்கம் உங்களிடத்திலே சொல்லப்படுகிறதே தவிர, தயவு செய்து இது ஒரு மதமாற்ற முயற்சி என்று சொல்லி இதற்குரிய சாயத்தை பூசிவிடாதீர்கள். இது ஒரு மன மாற்றத்திற்கான முயற்சி. இது உண்மையிலேயே படைத்த இறைவன் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்கான முயற்சி. நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பது அத்தனையும் உண்மை என்கிற விஷயத்தில் துளியளவு கூட எங்களுக்கு சந்தேகம் இல்லாத காரணத்தினால் தான் இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு உங்களுக்கு தைரியமாக தரப்படுகிறது. இதை படித்து பார்த்து இதில் எந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கேளுங்கள், அதற்கு பதிலை நாங்கள் சொல்லுகிறோம் என்கிற அளவிற்கு வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு மார்க்கம் தானே தவிர, இந்த மார்க்கத்திற்கு தயவு செய்து வேறு விதமான மதச்சாயம் பூசாதீர்கள். ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதனால் அவனால் அவனுக்கோ அவனை சார்ந்த சக மனிதனுக்கோ எந்த துன்பமும் இல்லாத அளவிற்கு ஒரு அற்புதமான வாழ்வை கற்றுக் கொடுப்பது இஸ்லாம். இஸ்லாம் படைத்த இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்கிறதோ அதே போன்று மனிதர்கள் அனைவரும் சமம் என்கிற சமத்துவத்தை நிலைநாட்டச் சொல்கிறது. விபச்சாரம் செய்ய என்பதை உணருங்கள். அதனால் நறுமை சகோதரர்களே, இவ்வளவு நேரம் பேசிய இந்த பேச்சினுடைய ஒரு இறுதி வார்த்தையாக நாங்கள் சொல்ல விரும்புவது, இஸ்லாம் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளாக கருதப்படுகிற கடவுள் கொள்கையாக இருந்தாலும் இறை தூதர் என்று வந்தாலும் இறை வேதம் என்று வந்தாலும் இந்த மூன்று விஷயங்களை திருக்குறான் சொல்கிற போது முஸ்லிம்களுக்குரியவர்கள் என்கிற வார்த்தை திருக்குறானில் எங்கேயுமே இல்லை. கடவுளை அறிமுகப்படுத்துகிற போது கடவுள் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான்? ரப்புல் ஆலமீன், உலக மக்கள் அனைவருக்கான இறைவன், ரப்புல் முஸ்லிமீன் என்கிற வார்த்தை திருமறை குர்ஆனிலே எங்குமே இல்லை. இறை தூதர் என்று வரும்போது ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகில மக்கள் அனைவருக்கும் அருட்கொடை, ரஹ்மத்துல்லில் முஸ்லிமீன், ரசூலுல்லில் முஸ்லிமீன் என்கிற வார்த்தை குர்ஆனிலே எங்குமே இல்லை. வேதத்தை பற்றி சொல்லும் போது திக்ருல்லில் ஆலமீன், இது அகில மக்களுக்கான நினைவூட்டல் என்று தான் வருகிறதே தவிர இது முஸ்லிம்களுக்குரிய வேதம் என்கிற வார்த்தை திருமறை குர்ஆன் நெடுகிலும் எங்குமே இல்லை. ஆக இது ஒரு பொதுமறை, அனைவரும் படித்ததில் இருக்கிற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரு சின்ன ஒரு ஒரு பின்னூட்டமாக, ஒரு சின்ன ஒரு திறவுகோளாக, வாசலாக இது இருக்க வேண்டும் என்கிற அந்த அவாவில் தான் இந்த கூட்டம் போடப்பட்டு இவ்வளவு நேரம் உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட கருத்துக்களில் நிச்சயம் உங்களை எதுவும் காயப்படுத்தியிருக்காது என்று நான் உளம்பார நம்புகிறேன். அப்படி ஏதேனும் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு காயப்பட்டிருந்தால் அதற்காக நான் வருத்தம் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அளவில் என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி. இணைந்திருங்கள். சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி என்
5: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், கொமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்தமருது.
0: தொடர்புகளுக்கு 0774906166.
6: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
7: முதல்ல நம்ம கடந்து வந்த காலம், நம்முடைய இறந்த காலத்தை பற்றி அதிகமா யோசிக்க கூடாது. சபுறு செஞ்சிடணும். எது நடந்தாலும் பரவாயில்ல, சபுறு செஞ்சிடணும், பொறுமையாக இருக்கணும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகையில் சரியான முறையில் நம்மளுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும், வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் தவக்குள், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மீது தவக்குள் வைக்கணும். அப்போது பொறுமையாக இருக்கணும், தொழுகையை கடைப்பிடிக்கணும், தவக்குள் வைக்கணும். இந்த மூன்றையும் நாம் சரியாக செய்தோம்னா நம்மளுடைய உள்ளம் அமைதியாகிரும், நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாகிரும். ஜஸாகுமுல்லாஹு கைரன், உபாரக்கல்லாஹு ஃபீக்.
8: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
9: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
10: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.

يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்ரிபுக்கு முன்னால் உஸ்தாத் இப்ராஹிம் மதனி அவர்கள் மறுமை நாளுடைய மனிதனின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு தலை கொண்டு பேசினார். மறுமை நாளுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமாக ஈமானுடையவர்கள், முஸ்லீம்கள், மொமீன்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலை மிக பிரதானமான ஒரு அடையாளமாக என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். நீங்கள் மறுமை நாள் வரப்போகிற நேரத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நிறைய கிதாபுகள் மறுமை நாளுடைய அடையாளம் தொடர்பாக எழுதப்பட்டிருக்குது அரபு உலகத்தில். அதில் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிதாபு தான் ஷேக் முஹம்மது அல் அரீஃபி, மிகப்பெரிய ஒரு தாயாவாக என்ன செய்கிறார், சவுதியில் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு கிதாபு அஷ்ராத்து சா, மறுமை நாளுடைய நிகழ்வுகள் அடையாளங்கள் தொடர்பாக எழுதினது. அதில் மறுமை நாளில் வரக்கூடிய பெரிய அடையாளங்கள் என்று என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸில் வந்த 10 அடையாளங்களை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சிறிய அடையாளமாக 123 அடையாளங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் சில ஹதீஸில் அதில் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ்லையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஹதீஸில் நிறைய விமர்சனங்கள் ஹதீஸ் கலையில் இருக்குது. 123 வராது, அதை விட குறைவு தான் வரும். எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் மறுமை நாள் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்களில் மூமின்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு கவனப்படுத்திய, அவருடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வச்ச ஒரு மிக முக்கியமான மறுமையுடைய அடையாளம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் ஆமாலி ஸாலிஹா ஃபிதனன் கக்திதாஇல் லைலில் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வேகமாக விரைவாக செய்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள், ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈமானை பாதுகாத்து தரக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இறையச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த நல்ல அமல்கள், இதுகளை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தாமதப்படுத்திடாதீங்க. 7 வரைக்கும் வேகமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொள்ள பாருங்க, நாளைக்கு பார்ப்போம், புறவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பிற்படுத்திடாதீங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஃபிதனன், அந்த காலத்தில் குழப்பங்கள் என்ன செய்திருக்கும், அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் இருக்கும். எதுக்கு, நல் அமல் செய்கிறதுக்கு, ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மூமினாக வாழ்கிறதுக்கு நிறைய என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். அந்த சவால்களுக்கு தடைகளுக்குத்தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பேர் என்னது, ஃபிதனன், குழப்பங்கள். நான் ஒரு எப்படி ஒரு ஈமான் உள்ளவனாக வாழ்கிறது, நான் எப்படி என் இறையச்சத்தை பாதுகாத்துக் கொள்வது, நான் எப்படி ஹலால் ஹராம் பேணி சம்பாத்தியத்தில் ஈடுபடுறது, நான் எப்படி என் பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக, கண்ணியமான பண்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்கள் பேணக்கூடியவர்களாக, நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறது என்று ஒவ்வொரு துறைகளிலையும் கையடித்தா அதில் பெரிய சவால்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவருக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு நிறைய சோதனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், சுற்றி சுற்றி வரும். அப்போ இந்த மாதிரியான காலம் வாரத்துக்கு முன்னால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பவே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அப்பப்போ உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, அதில் பொடுப்போக்கு காட்டிடாதீங்க, அதை நீங்க சரியா என்ன செஞ்சுக்கோங்க அந்த டைம்ல, அதை முடியுமான அளவுக்கு பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த சவால்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் மறுமை நாளுக்கான பிரதானமான அடையாளங்கள். இதை வேற ஹதீஸ்ல சொல்ற நேரத்தில் லா தக்குமுசா சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பருதி, மறுமை நாள் நிகழாது ஹத்தா தபுஹரல் ஃபிதன். சஹீஹுல் புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பருதி லா தக்குமுசா ஹத்தா தக்ஸுரல் ஃபிதன், பெரும் பெரும் அச்சுறுத்தல்களும் குழப்பங்களும் வெளிப்படாத வரையில், அதிகரிக்காத வரையில், தக்ஸுர்னா அது இன்க்ரீஸ், அதிகரிக்காத வரையில மறுமையினால் என்ன செய்யாது, வராது. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு முஃமினுக்கு அவனுடைய ஈமான பாதுகாத்து கொள்றது, அவனுடைய நல்ல அமலை பாதுகாத்து கொள்றது, இஸ்லாம் சொன்ன பேணுதலான வாழ்க்கைய தொடர்ச்சியா கண்டினியூவஸா கொண்டு போறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. அது அவனுடைய இண்டிவிஜுவல் லைஃப் எடுத்தாலும் சரி, ஃபேமிலி லைஃப் எடுத்தாலும் சரி, சோசியல் லைஃப் எடுத்தாலும் சரி, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவனுடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் சமூகத்தோடு புழங்கும் பொழுது எந்த அளவுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறது, எந்த அளவுக்கு ஷிர்கில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறது, எந்த அளவுக்கு பிதாத்தில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறது என்று வரும் பொழுது அவனுக்கு ஃபித்னா, நிறைய அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் அவனுக்கு முன்னால் என்ன செய்யும், இருக்கும். எந்த அளவுக்குன்னா சஹீஹு முஸ்லீமில் ஒரு அறிவிப்பு என்று வருது, சஹீஹு முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்பு என்று சொல்லுது எப்படின்னா, அந்த மறுமையுடைய மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவனை ஈமான பாதுகாத்து கொள்ள, அவனை இஸ்லாத்தை பாதுகாத்து கொள்ள, ஒரு குழப்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய குழப்பம் எப்படி இருக்கும் என்றால், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை நினைச்சு வாழ்க்கையில் இது இது மாதிரி ஒரு பிரச்சனை நான் சந்திச்சதே இல்லையே, ஃபேஸ் பண்ணதே இல்லைன்னு நினைப்பான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், முதல் பிரச்சனையில் அவனுக்கு வந்த காயத்தை அப்படி மறக்கடிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி இரக்கிக்கு பஅதுஹா பஅதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டுவான், அல்லாஹ் சரியாக தொழையெல்லாம் இருக்குதே, முறையாக தொழுகை நிலைநாட்டையெல்லாம் இருக்குதே, முறையாக என் மார்க்கத்தை பேணிக்கொள்ள இயலாம இருக்குதே, என் பிள்ளை நிலைமை வளர்த்துக்கொள்ள இயலாம இருக்குதே, என் மனைவியை மார்க்க முறப்படி வச்சுக்கொள்ள இயலாம இருக்குதே, என் சமுதாயத்தோட எனக்குள்ளே இயலாம இருக்குதே, என் சமுதாயத்தோட எனக்கு

0: ஒரு முஸ்லீமாக வாழ, நீங்க ஒரு நல்ல ஒரு முஃமினாக, தக்வா உள்ள பேணுதல் உள்ள ஒரு நல்ல ஒரு அடியானாக வாழ, உங்களுக்கு பெரிய ஒரு சவால் என்ன செய்து காத்திருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சவால் என்ன செய்யாது, ஒரே அடிக்கு வந்து குமிஞ்சிராது. குமிஞ்சிராதுன்னு விளங்குதா? விளங்குதுன்னு ஒரே அடிக்கு வந்து என்ன செஞ்சிடாது, மொத்தமா முழுமையாக ஒரு பெரு வடிவம் எடுத்து ஒரே அடியா வராது. அது எப்படி வரும் என்றார் ரசூலுல்லாஹி? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு உவமை உண்டு. எப்படி சொல்றாங்கன்னா, கக்கித்தில் லைலில் முதலிமி. இப்ப நீங்க இரவு பாருங்க, சூரியன் மறைய மறைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் போக போக தான் இருட்டு என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வருதாங்க, டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தருது. அப்படியே சூரியன் போக முழுமையாக டக்குன்னு டாக் ஆகுதா? எப்படி அந்த காரிருள் என்பது, காரிருள் கடுமையான டார்க்னஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி இருள் அப்படி சூழ்ந்து இறுக்கமாக ஆகுதோ, இதை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உங்களுடைய ஈமான பாதிக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு கட்டம் இருக்குது, அது அப்படியே சூழ்ந்துரும், உங்களால் அசை இல்லாமல் போயிடும். ஒரு கட்டம் இருக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வந்து, அதில் நீங்கள் லூஸ் விட்டு லூஸ் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் மார்க்கத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கண்டா, விட ஆரம்பிச்சிட்டீங்கண்டா, அலுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால், மார்க்க விஷயத்தை நிலைநாட்ட டயர்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து வந்து அப்படி ஒரு காரிருள் போல கடுமையாக மூன்றும், அப்போ உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாமல் போயிடும். சொல்லிட்டு தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மறுமை நாளுக்கான அடையாளங்களில் வெளிப்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு அடையாளத்தை தான் ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஆக பெரிய சோதனையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா. காலையில், அதிகாலையில், மார்னிங்ல ஈமான்தாரிமாய் பேசுவான். என்ன செய்வான்? நல்ல தக்குவா உள்ளவனை போல, ஈமான் உள்ளவனை போல பேசுவான், அவ்வளவு பக்குவமா பேசுவான், ரொம்ப பேணுதலா பேசுவான். வயும்சி காஃபிரா, அந்த நாள் சாயந்தரம் ஆயிருச்சுதான், அந்த நாள் மாலை ஆவிருச்சுன்னு சொன்னா, இவனா இப்படி பேசுறான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வான், என்ன செய்வான், குஃப்ரியத்தை பேசுவான். வெள்ள காலையில தான் என்ன செஞ்சான், மார்னிங்ல தான் நல்ல ஈமானோட நல்ல இஸ்லாத்தோட ரொம்ப பேணுதலா நல்ல பக்குவமா பேசிக்கிட்டு இருந்தான். இவன் அந்தி நேரம், அந்தி நேரம்னா சாயங்காலம்.
1: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நல்ல மாதிரி பேசுவான், நல்ல மாதிரி ஈமானோட நல்ல பக்குவமாக நல்ல மார்க்கமாக பேசுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ஆளை மீட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யுமா? அவனுடைய வாயில் இருந்து ஈமானுக்கு புறம்பான, இஸ்லாத்துக்கு விரோதமான, மார்க்க விடயங்கள் அலட்சியமான கருத்துக்களும் வார்த்தைகளும் அவன்கிட்ட என்ன செய்யும்? வெளிப்படும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மறுமையின் நாள் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிற சேலஞ்சை என்ன தெரியுமா? சோதனைகள் எல்லா விஷயத்திலையும் நமக்கு வர ஆரம்பிக்கும். பிள்ளையில் வர ஆரம்பிக்கும், மனைவியில் ஏற்பட ஆரம்பிக்கும், கணவனில் ஏற்பட ஆரம்பிக்கும், குடும்பங்களில் ஏற்பட ஆரம்பிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும், சமூக சூழ்நிலை கட்டமைப்பில் என்ன செய்யும்? ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாத்திலையும் இவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறானா இல்லையா, இவன் அவனுடைய மார்க்கத்தை ஈமான தூய்மையான அகீதாவை பற்றி பிடிக்கிறானா இல்லையா என்று பார்த்தா, எல்லா பிரச்சனையும் சூழ்ந்து வரும் பொழுது இவன் மார்க்கத்தை பாதுகாக்கிறத விட்டு போட்டு இவன் எந்த அளவுக்கு இவன் நிலைமை மோசமாகிரும் என்றா, யபீஉ தீனஹு பிஅரதி மினத் துனியா, முதலாவது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அவன் என்ன தெரியுமா முடிவெடுப்பான்? மார்க்கத்தை அடகு வைக்கிறதுக்கு தான் முடிவெடுப்பான். முதலாவது என்ன செய்வான்? எப்படியாவது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஏண்ட ஈமான ஏண்ட அகீதாவை ஏண்ட இஸ்லாத்தை நான் பாதுகாப்போமேன்னு யோசிக்க மாட்டான். அவனுக்கு அந்த

0: பிரச்சனைகளை தாங்கி கொள்ள இயலாது. அதனால் என்ன செஞ்சிருவான், எபியுதீனஹும், வியாபாரம் இப்படி செஞ்சால் லாபம் குறைய கிடைக்கும் என்று அதை அவனுக்கு தாங்கி கொள்ள இயலாது. ஹராத்தில் பெய்ட்டாவது நான் கூட சம்பாதிக்க தான் செய்வேன். முதலாவது எல்லாத்துலையும் எதை அடகு வைப்பான், ஈமானத்தை அடகு வைப்பான். தன்னோட பிள்ளைக்கு பாருங்கள், சில ஆட்கள் சுகம் இல்லைன்னு சொன்னால் அங்கே காட்டி பார்ப்பாங்க, இங்கே காட்டி பார்ப்பாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் போவாங்க, எல்லா விதமான ஸ்கேனும் எடுப்பாங்க. கடைசியில் ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் காட்டி அவர்கிட்ட போய்ட்டு கொஞ்சம் ஓதி பாருங்களே, அவர் ஜின் வைத்தியம் எல்லாம் செய்கிறாரு, ஆ ஜின் வைத்தியம் எல்லாம் அவருக்கு எல்லாம் ஏழு, அவர் எல்லாம் இது பார்ப்பார், இப்படித்தான் ஸ்கேனில் படாத கேஸ் எல்லாம் என்ன செஞ்சிக்கார் அவர், கடைசியில் அவர்கிட்ட ஓடி போயிடுவான். இவ்வளவு காலம் என்ன செஞ்சிருப்பான், குர்ஆனையும் சுன்னாவையும் பேணுதலாக பேசியிருப்பான், ஏன்னா அக்கீதால தூய்மையாக இருந்திருப்பான். ஆனால் தண்ட பிள்ளைக்கு சோம் இல்லைண்டவும் நியாயமான முறையில் ஹலாலான முறையில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தான், அதில் ஒன்றும் சரி வரலன்னு எனக்கு என்ன செஞ்சாது பரவாயில்ல, ஏண்ட பிள்ளைய குணப்படுத்தணும். அந்த என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல இந்த யாவரத்தில் நான் எலும்பி காட்டணும், என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நான் இந்த பதவியை அடைஞ்சே பார்க்கணும், அதை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற என்ன தெரியுமா அர்த்தம், அந்த பேசிக் கருத்து என்ன தெரியுமா, என் மார்க்கத்தை வித்தாவது இழந்தாவது நான் இதை அடையணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தள்ளப்படுவாண்டாங்க சல்லல்லா அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் மறுமையினால் நெருங்கும் பொழுது என்ன செய்வான், பல சவால்கள், அவனுடைய குடும்ப சவால்கள், அவனுடைய பிள்ளை வளர்ப்பில் உள்ள சவால், அவனுடைய பொருளாதாரத்தை சரியான முறையில் என்னது கட்டி எழுப்புறதில் உள்ள சவால். அதனால தான் நீங்கள் சில ஹதீஸில் பார்த்துருப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாதி இபானி ஜாயானி ஒரு சிலாஃபி கனமின் பி அஃப்சதலஹா மின் ஹிர்ஸ் அல்மர்இ அலல் மாலி வஷ்ஷரஃபி லிதீனிஹி. சுனன் திர்மிதியில், சுனன் அபீ தாவூதில், முஸ்னத் அஹ்மதில் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட நூட்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதி பானி ஜாயானி, பசித்த இரண்டு ஓநாய்கள், பசித்த இரண்டு ஓநாய்கள், ஒரு சிலாஃபி கனமின், ஒரு ஆடு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டை வச்சு ஒரு பட்டியில் வச்சுட்டு இந்த ரெண்டு ஓனையும் விட்டா பி அஃப்சதலஹா, அது எப்படி அதை வேட்டையாடும், அது எப்படி சாப்பிடும், அங்கால இழுத்து இங்கால இழுத்து கீறி அதை சின்ன பின்னமாக்கி பார்க்க இயலாத அளவுக்கு என்ன செஞ்சிடும், அந்த ஆட்டை அசிங்கப்படுத்திடுமா இல்லையா. இதை விட மோசமானது தான் ஒரு மனிதனுக்கு பணத்திலையும் புகழ்லையும் வரக்கூடிய ஆசை இருக்குதானே, அந்த மோகம், பணத்தில் பதவியில் புகழில் வரக்கூடிய ஆசை மோகம் இருக்குது. இது என்ன செஞ்சிடும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவன் மார்க்கத்தை அதை விட மோசமான செஞ்சிடும், அசடாக்கி போட்டுரும், மண்ணாக்கி போட்டுரும், திண்டு போட்டுரும், அப்படி கீறி கிழிச்சிரும், சின்ன பின்னமாக்கிரும் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொல்கிறேன்டா, மறுமை நாளை பொறுத்த வரைக்கும், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மார்க்க ரீதியாக நம் முன்னால் வைக்கப்படக்கூடிய என்னது இந்த சேலஞ்சஸ், இந்த சவால்கள். என்ன சவால், ஏன் ஈமானை நான் பாதுகாத்து கொள்ளணும், என்னுடைய இஸ்லாத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாத்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்காரால அல்லாஹு தாலா பொதுவான ஒரு அறிவிப்புண்ட மனித சமுதாயத்துக்கு விடுறான். என்ன அறிவிப்புண்டா, ஷைத்தான் எப்பேற்பட்டவன், ஷைத்தான் ஒருத்தரை எப்படி வலை வீசி பிடிப்பான் அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். சூரத்துல் பக்கராவை நீங்கள் எடுத்து பார்த்தா விளங்கும். அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே, யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே, லா தத்தபியூ ஹுதுவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸ் ஹுத்வாத் எட்டுக்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதுக்கு பின்னால் ஓடாதீங்க, போகாதீங்க, ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸுக்கு பின்னால் நீங்கள் போயிடாதீங்க. இன்னஹூலக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பயங்கர தெளிவான ஒரு விரோதி, பச்சை விரோதினுவோமே, இந்த பச்சை என்றதை தமிழில் பாய்க்கும் பொழுது தெளிவு அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, பச்சை என்கிற அந்த வார்த்தையை பாய்ப்பாங்க, பச்சை விரோதி, தெளிவான விரோதி யாரு, ஷைத்தான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தாயத்தில் அல்லாஹால சொல்கிறான், ஒரு முஸ்லீம் ஒரு மீனை ஷைத்தான் எப்படி தூண்டில் போட்டு அவன் மார்க்கத்தை விலை வாங்குவான், எப்படி ஒரு ஒரு மனுஷன், ஒரு முஸ்லீமான ஒரு மனிதன், ஒரு பேணுதலான ஒரு மனிதன், ஒரு பக்குவமான ஒரு மனிதன், அல்லாஹ் ரசூல் என்று வாழக்கூடிய ஒரு மனிதன், தூய்மையான அக்கீதால் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இந்த மாதிரியான ஆட்களை ஷைத்தான் என்ன செய்ய போகிறான், வழிகெடுக்க போகிறான் என்று சொன்னான், சருக வைக்க போகிறான் என்று சொன்னான். ஷைத்தான் எப்படி சருக வைப்பான் என்றால், மூன்று படித்தரங்கள் அல்லாஹால குர்ஆனில் சொல்கிறான். முதலாவது என்ன செய்வோம்னா, இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ, பொதுவான பாவமான காரியங்கள், சூ இருக்குதே வருது குரான்ல, பொதுவான பாவமான காரியங்களை அவனுக்கு அழகுபடுத்தி காட்டுவான். அதில் யஅமுர் என்ற அரபு வார்த்தைக்கு ஓட ஏவலங்கிறது அர்த்தமும் இருக்குது, மோட்டிவ் ஊக்குவிக்கிறது என்ற அர்த்தமும் இருக்குது. என்ன செய்வான்டா, யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ, பொதுவான பாவமான காரியங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவான், ஒரு மோட்டிவ் பண்ணுவான், மோட்டிவேஷன் கொடுப்பான், இதை எடு இப்படி செய். இப்ப நான் சொன்னேனே, என்னது வியாபாரத்தில் நல்ல பெரியத்தனம் என்று, பெரியத்தனம் என்று நம்ம நாட்டில் தானே சொல்கிறது, பேராவை பேராசை, இந்த மாதிரியில் ஓவராக போயிட்டு பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிருவார், பல கோடிகளுக்கு லொஸ்டாயிருவார், பெருசு பெருசாக ஓட போயிட்டு பெரிய அளவுக்கு லொஸ்டாயிருவார். லொஸ்டாயினதுக்கு அப்புறம் என்ன நிலைமைக்கு தெரியுமா வாரது, லொஸ்டாயினதுக்கு பிறகு என்ன சரி செஞ்சாது திரும்ப எழும்பணும், என்ன செய்யணும், என்ன சரி செஞ்சாது வட்டியில் போயிட்டாது எழும்புவார். ஹராமான கொடுக்கல் வாங்கல் ஒரு டீலிங் ஒன்று, இல்லீகல் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சாது, இல்லீகல் தானே சொன்னேன், இஸ்லாத்தில் இல்லீகல், இஸ்லாத்தில் அல்லாஹ் ஹராம் என்று சொன்னது இல்லீகல் தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமின் அறிமுகப்படுத்தினது இல்லீகல் தானே, இல்லீகலான சைடுக்கு போயிட்டாவது என்ன செய்யணும், இல்லை நான் எழும்பணும், நான் எழும்பணும், எழும்பித்தான் ஆகணும். இந்த மாதிரியான நிலைமைக்கு வர நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான பாவமான காரியங்களை அதை அழகுபடுத்தி அதில் ஒரு லாபம் இருக்கிறதாக, அதில் ஒரு ஊக்குவிப்பு, ஒரு ஆசையை காட்டுவான். ஆனால் ஒரு ஈமான் உள்ளவன், ஒரு நல்ல பக்குவம் உள்ளவன், நல்ல அகீதால தெளிவுள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் என்ன செய்யலை, இந்த பாவத்துக்கெல்லாம் மயங்கல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன செய்யலை, சாயல்லன்னு வைங்க, அவன் வழிகெடுக்கிறதுக்கு போடுற பிளேன் திட்டம், அதில் முதல் திட்டம் பொதுவான பாவங்கள் என்ன செய்யறேன்னா அழகுபடுத்தி காட்டி அவன் ஈமான பறிக்க பார்க்கறது, அவன்கிட்ட இருக்கிற இறையச்சத்தை பறிக்க பார்க்கறது, அவனுடைய பேணுதல் என்ன செய்ய பார்க்கறது, சீர்குலைக்க பார்க்கறது. இதில் என்ன செய்யல, ஒருத்தர் அடங்கி போகல, மயங்கி வரல, விலை இல்லை என்றால் இரண்டாவது விலையை வீசுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். அது என்ன விலை, அது இயல்பா எல்லாரும் விழுகிற விலை, எது வல் ஃபஹ்ஷா, பாலியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டுறது, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பாலியல் சார்ந்த இந்த மாதிரியான விஷயத்தில் மற்றதெல்லாம் இல்லை, நான் வட்டியில் கையடிக்க மாட்டேன், இன்ன தொண்டை காசு பணம் எனக்கு தேவையில்லை, நான் ஹராம் அந்த மாதிரியான வழிகளில் நான் போக மாட்டேன், அதில் எல்லாம் என்ன செஞ்சிருவார், ரொம்ப பக்குவமாக இருந்துருவார். ஆனால் எதில் மனசை பறி கொடுத்துருவார், இந்த மாதிரியான வீக்னஸ் இருக்குது, பாலியல் சார்ந்த ஃபஹ்ஷா என்று சொல்வது மானக்கேடான, அருவறுக்கத்தக்க, ஒழுக்கம் இல்லாத பழக்க வழக்கங்கள், இதை சரி அவனுக்கு என்ன செய்ய பார்ப்பான், முன்சஃப்ல நிற்பான் தொழுகிறதுக்கு, ஆனால் இந்த விஷயத்தில் வீக்காக இருப்பான், எது பெண்கள் சார்ந்த விஷயத்தில், அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கில் என்ன செஞ்சிருவார், அப்படி விழுந்துருவார். இதை போட்டாவது என்ன செய்ய பார்ப்பான், மார்க்கமாக போகிற ஒருத்தன், ஒழுக்கமாக போகணும்னு நினைக்கிற ஒருத்தன், ஈமானோட வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், ஒரு நான் நல்ல முஸ்லீமாக வாழணும்னு நினைக்கிறவனை எப்படியாவது பிறட்டணும், அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல சருகினா பாவத்தை ஆசை காட்டுவான், அதுலேயும் மசியாட்டி, அதுலேயும் வளைஞ்சு வராட்டி, அதுக்கு அடுத்த கட்டம் எங்கே வருவான், பாலியல் சார்ந்த ஆபாசமான விஷயங்களில், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்ன செய்வான், அதில் ஆசை காட்டி தனிமையில் பாவம் செய்ய வச்சு அதில் அப்படி விழுத்தாட்டி விடுவான். ஒருத்தர் என்ன செய்தார், இது ரெண்டுலேயுமே என்ன செய்யலை, விலை இல்லை, இது ரெண்டுலேயுமே விலை இல்லைன்னு வைங்க, எதில் பொதுவான பாவங்களையும் விழுறார் இல்லை, என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்க்கிறான், அப்படியே என்ன செய்தார், ஒரு பக்குவமாக பேணுதலாக போகிறாரு. அதே போல் பாலியல் சார்ந்த விஷயங்களில் அதுலேயும் அவருக்கு ஈடுபாடு இல்லை, ரொம்ப பக்குவமாக பெணுதலாக முயற்சி செய்கிறாருண்டா. இவர் போகிற ரூட்டில் தான் மூணாவது வருவான்ண்டா அல்லாஹு தஆலா. இவன் என்ன ரூட்டில் போகிறான், மார்க்கம் மார்க்கம் மார்க்கம் அப்படி தானே போகிறான், எனக்கு இதுதான் முக்கியம். இப்போ என்ன செய்வான்டா, அன் தகூலு அலல்லாஹி மாலா தஆலமூன், அன் தகூலு அலல்லாஹி, அல்லாஹ் சொல்லாததெல்லாம் மார்க்கமாக சொல்லி செய்ய வைப்பான். என்னது பிதாத்து, என்னது பிதாத்து, மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் அல்லாஹ் சொல்லணும் மார்க்கமாக ஒன்று எடுக்கிறதா இருந்தா, அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும், அதனால தான் இந்த ஹதீ இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் இப்னு கதீரில் தஃப்சீர் நாசர் அப்துல் ரஹ்மான் நாசர் அசாதி இவங்களோட தஃப்சீர் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் தஃப்சீர் இப்னு கதீர் ஆரம்பகால தஃப்சீரில் மிக முக்கியமான ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீர் இப்னு கதீர். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் ஜாமியா உல் பயானன் தவீலி ஆயும் குர்ஆன் என்று சொல்லிப்பட்டு தஃப்சீர் தபரின்னு சொல்லி சொல்லுவாங்க. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாவுடைய ஒரு பிரபலியமான நல்ல தரமான ஒரு தஃப்சீர் இமாம் தபரி ரஹ்மத்துல்லா தஃப்சீருக்கு ஜாமியா உல் பயானன் தவீலி ஆயும் குர்ஆன். இந்த மாதிரியான தஃப்சீர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயதுஹுலு ஃபீஹி குல்லு காஃபிரின் வகுல்லு முபத்தி இன்னென்னு என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கடைசி சொல்லி எழுதியிருப்பாங்க என்னது, அன் தக்குலு அலல்லாஹி மாலா தஅலமுன்ங்கிறது. இதில் யார் வருவா, காஃபிரும் வருவா. இதில் இஸ்லாத்தில் இல்லாத அமலை செய்கிறானே பேணுதல் என்று நினச்சிக்கொண்டு, பக்குவம் என்று நினச்சிக்கொண்டு, இதுதான் மார்க்கம் என்று நினச்சிக்கொண்டு அப்பேற்பட்ட விதத்து காரணம் என்ன செய்வான், இதில் வருவான். ஏன், இவர் எந்த பாவத்திலையும் மாட்டிப்பட்டுற மாதிரி இல்லை, இவரை வந்து எங்க போட்டு லொக் பண்றது, நீ மார்க்க மார்க்கன்னு தானே போறாய், அவ மார்க்கம் இல்லாதத மார்க்கமா செய்ய வச்சு அதுல பராக்காக்குறது. அதுல பராக்காகும் பொழுது இவர் என்ன செஞ்சிருவாரு, இஸ்லாத்துல தெளிவாக சொன்னப்பட்ட சுன்னாவையும் பிதாவையும் போட்டு என்ன செஞ்சிருவாரு, குழப்பி கொண்டு பிதாத்துல பராக்காகி தன்னுடைய நேரத்தை காலத்துல அதையிலேயே என்ன செஞ்சிருவாரு, கடத்தி அப்படி வாழ்க்கை என்ன செஞ்சிடும், வீணா போயிரும். இப்படி ஷைத்தான் என்ன செய்வான், இதெல்லாம் நீங்க விளங்கி கொள்ளணும் என்னண்டா, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அவன் நான் ஒழுக்கமாக வாழணும், ஏண்ட மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளைகளுடைய மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், ஏன் கடமை தானே, என்னையும் நான் பாதுகாக்கணும், என் பிள்ளை மனைவியையும் பாதுகாக்கணும், கு அம்புசக்கும் வாஹிலிக்கும் நாரா, நான் என்னையையும் பாதுகாக்கணும், ஏண்ட மனைவி ஏண்ட பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும், எதிரிலிருந்து ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும், பிதாத்திலிருந்து பாதுகாக்கணும், குஃபர்ல இருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில் சொன்னால் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில் சொன்னால் நரகத்திலேருந்து பாதுகாக்கணும். அப்போ இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு முஸ்லீம்களும் அவங்களோட வாழ்க்கையில் குழந்தை வளர்ப்பிலாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, நான் என்னுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும், ஏன் இந்த ஈமானை என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும், நான் படிச்சிருக்கிற குர்ஆன சுன்னாவை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும் என்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்கிறத என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் விளங்கணும். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் முடியுமான அளவுக்கு எங்களோட ஈமானை, எங்களோட தக்குவாவை, எங்களோட இறையச்சத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் அதிகூடிய கவனம் நாங்கள் என்ன செய்யணும், செலுத்தி கொண்டே இருக்கணும். நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து எங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்குது, நிறைய முன்மாதிரிகள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்லையும் சொல்லும் பொழுது லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா, அல்லாஹுடைய தூதரில் உங்களுக்கு என்ன இருக்குது, அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அழைத்து மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஒரு ஒரு அழைப்பு ஒன்று தான், ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் தான், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நபியே நீங்கள் போயிட்டு இந்த மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் எல்லாரும் அல்லாஹை விரும்புகிறீங்களா, நீங்கள் எல்லாரும் அல்லாஹை விரும்புகிறீங்களா என்ற ஒரு க்வெஸ்சனை கேளுங்க. ஓ அல்லாஹ் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வை விரும்புகிறோம் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கான முதல் தர அடையாளமே ஃபத்தபி அலூனி, என்னது நபியாகிய என்னைய நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்க. நபி நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீங்களா இருந்தா, இப்போ இங்கே இருக்கிறவங்க யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் எல்லாம் அல்லாஹ் விரும்புவீங்களான்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா, அல்லாஹ் விரும்பாத ஒரு முஸ்லீம் இருப்பானா, ஏன்னா ஒரு முஸ்லீம் என்றாலே அவன் அல்லாஹ் விரும்புகிறவனா தானே இருப்பான். இதை கேள்வியத்தான் என்ன செஞ்சது, நீங்கள் சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க, அந்த மனிதர்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, நபியே இங் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் விரும்புகிறீங்களா, கன்ஃபார்மாக விரும்புகிறீங்களா, உறுதியாக விரும்புகிறீங்களா, சரி அப்போ நீங்கள் அப்போ என்ன தெரியுமா செய்யணும், அல்லாஹை நீங்கள் விரும்புகிறீங்கன்றதுக்கான பிரதானமான அடையாளம் என்னண்டா, சைன் என்ன தெரியுமா, அடையாளம் என்ன தெரியுமா, ஃபத்தபியூனி, உங்களோட இபாதத்திலேயே இருக்கட்டும், உங்களோட அகீதாலேயே இருக்கட்டும், உங்களோட வணக்கத்திலேயே இருக்கட்டும், உங்களோட ஈமான் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லையாக இருக்கட்டும், உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், நீங்கள் சமூகத்துடனான பேணக்கூடிய உறவாடல்களாக இருக்கட்டும், என்னைய முன்மாதிரியாக எடுத்துக்கோங்க. ஃபத்தபி அலூனி, உங்களோட லைஃப்பில் என்ன என்ன பாட்டெல்லாம் இருக்குதோ இந்த எல்லா பகுதிகள்லையும் பாட்டிலையும் நீங்கள் யாரைத்தான் முன்மாதிரியாக எடுக்கணும், என்னையத்தான் முன்மாதிரி எடுக்கணும், என்னையத்தை நீங்கள் என்ன செய்யணும், முன்மாதிரி எடுக்கணும், என்னையத்தான் நீங்கள் பின்பற்றணும், இந்திதான் நீங்க அல்லாஹ் நேசிக்கிறீங்கிறதுக்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹு தாலாவே சொல்ல சொல்லலாம். சூரத்து ஆல இம்ரான்ல 33வது வசனம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ நாம் புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணி, அதே போல் இந்த மாதிரியான சோதனையான கஷ்டமான இக்கட்டான பல எப்படிதான் மார்க்கத்தை நாம் நிலைநாட்டுறது என்று பெரிய அளவுக்கு சவால்கள் நிலைஞ்சிருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் சடைவடையாமல் சோர்வுற்றாமல் நாங்கள் என்ன செய்ய பார்க்கணும், மார்க்கத்தை முன்னுரிமைப்படுத்தி, இறை அச்சத்தை முன்னுரிமைப்படுத்தி, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய தூய்மையான கொள்கையை முன்னுரிமைப்படுத்தி அவற்றை நாம் என்ன செய்யணும், சரியாக செய்ய பார்க்கணுமே அல்லாமல் நாம் குறுக்கு வழியில் போக பார்க்கக்கூடாது. சரி சரி சரி இதெல்லாம் பெருசாக அலட்டி கொள்ளாதீங்க, விட்டு போட்டுருங்க என்று சமாளிக்க பார்க்கக்கூடாது. விளங்குதா? இப்போ ரசூலா இப்போ பாருங்கள், இப்போ ரசூலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, எல்லாரும் இருந்து சாப்பிட்ற நேரத்தில் ஒருத்தர் வந்து கொண்டு இடது கையை தின்றாரு, இடது கையில் சாப்பிட்றாரு, இடது கையில் சாப்பிட்றாரு. அப்போ அந்த சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்கட மகன் இயாசுக்கு சொல்கிறார், இந்த ஹதி சஹீஹ் முஸ்லிம் வருது, அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வாப்பா மகன் வராங்க. சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்கட மகன் பேர் இயாஸ், இயாஸுங்கிறது மகனுக்கு ஒரு நாள் சொல்கிறாரு, வாப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. ஒரு தடவை நாங்கள்லாம் ரசூலோட மஜ்லிஸில் இருக்கிறோம், இருக்கும் பொழுது ஒருத்தர் இடது கையில் சாப்பிட்டாரு. என்ன செஞ்சார்? இடது கையில் சாப்பிட்டாரு. வேறு வேறு ஹதீஸில் வருது, இடது கையால் சாப்பிட்றது, இடது கையால் குடிக்கிறது யார்? ஷைத்தானியா குழு வயசபு பிசிமாலிகி சஹீஹ் முஸ்லிமோட கூட அறிவிப்பு. ஷைத்தான்னா என்ன செய்கிறான், இடது கையில் சாப்பிட்றான், இடது கையில் குடிக்கிறான். அப்போ ரசூலா அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுது ஹதீஸ், ரியாதோ சாலிஹின்லாம் வருது தானே. என்ன சொன்னாங்க ரசூலா அந்த மனிதரை பார்த்து, இடது கையில் தின்றவரை பார்த்து என்ன சொன்னாங்க, சாப்பிட்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க? என்ன சும்மா அப்படி கம் பண்ணியிருக்கிறீங்க? என்ன சரி பிள்ளையா சொல்லிட்டேண்ணா, நீங்களும் கொஞ்சம் பேசினா தானே உஜாரா போகும், ஏன்னா உற்சாகமாக போகும். அப்போ தானே சொல்லுங்கள், வெக்கப்படாமல் சொல்லுங்கள். என்ன என்னை விட நிறைய பயான்கள் நிறைய உலமாக்கள்கிட்ட நீங்கள்லாம் கேட்டிருக்கிறீங்க. ஆ குல் பியமீனிக் மாஷால்லா அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், அல்லாஹ் அவனோட வாழ்க்கையில் பறக்க செய்வானா. என்னது குல் பியமீனிக் ரசூலா அவரை பார்த்து சொன்னாங்க, வலது கையில் சாப்பிடலாமே, வலது கையில் சாப்பிடலாமே. நாமளாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அவன் என்ன தலை திண்டனடா, கால் அலசரி தின்னுட்டு தொலையட்டும், என்னத்துக்கு இந்த பிரச்சனைலாம் சொல்லி சும்மா வம்பு சும்மா சண்டை, விட்டு போட்டு வேலையை பாரு. அப்படி தான் நம்ம அப்படி தானே சொல்லுவோம், என்னத்துக்கு இதான் அவன் வலது கையில் தின்னு சொல்ல, அவன் எங்களை முறைச்சி பார்க்க, அவன் எங்களோட பிரச்சனை பண்ண, என்னத்துக்கு இந்த வீண் வம்பு, அவன் என்னத்தாலையும் தின்ட்டு தொலையட்டும், சாப்பிட்டு தொலையட்டும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படி நம்ம விட்டுருவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன குள் பியமீனிக் வலது கையில் சாப்பிடலாமே. என்னத்துட்டு அவர் சொன்னார், இல்லை அஸ்தி இல்லை எனக்கு ஏலா கஷ்டம் அப்படின்றார். எனக்கு ஏலா நல்ல ஏலும், ஆனால் எனக்கு ஏலா மாமன் அழகு இல்லை கிபிர். இப்போ இவர் சொல்லி நான் டக்குற கையை மாத்தவா, இவர் சொல்லி இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுவும் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ், ஒரு மனிதன் உள்ளத்தில் கட்டுகளவாது பெருமைனாலும் அவனால் என்ன செய்ய இயலாது சொல்லுங்களே, சொர்க்கம் புகையலாது, கட்டுகளவாது லாயதுகுல் ஜன்னத்தை மங்கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் கிபிரின், அணுவளவாது இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யலாது. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாரு, பசந்த நல்ல பசந்த இல்லை இந்த சாரி அழகாக உடுக்கிறது, அழகாக உடுக்கிற ட்ரெஸ் அழகாக உடுக்கிறோம், அழகாக என்ன ஸ்லீப்பை இப்படி நாங்கள் பாத ரச்சை நாங்கள் பாதணி அணிகிறோம், இதெல்லாம் வந்து ஒன்று பிரச்சனையா, அழகாக உடுக்கிறது பிரச்சனை இல்லை இல்லை இல்லை இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் நல்லா அழகாக விரும்புகிறான் என்று சொல்லிட்டு ரசூல் இப்போ அந்த கிபிருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. பெருமை கிபிர்னா என்னது, ப்ரவுட் தானே, ஆ பெருமை, பெருமைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. அந்த டெஃபினிஷனை ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்தாங்க, ரெண்டாக பிரித்து கொடுத்தாங்க, அல்லாவோட அடிக்கிற பெருமை, அடியார்களோட அடிக்கிற பெருமை ரெண்டா. அல் கிபிர் பதருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது, இது யாரோட அடிக்கிற பெருமை, அல்லாவோட அடிக்கிற பெருமை. குர்ஆன் ஹதீஸை விட சத்தியம் ஒன்று இருக்குதா, அதை விட ஒரு உன்னதமான வெளிவபலான ஒரு ஒத்தன்டிகேஷனான ஒன்று இருக்கா, இல்லை. அப்ப சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது என்ன செய்யறது, இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை. இப்போ நாங்கள் எத்தனையோ பேருக்கு சொல்கிறோம், இது சிறுக்கு வாப்பா, இது ஹதீஸில் இப்படி ஆதாரம் இல்லை, ஹதீஸில் இதுக்கு நேர்மாற்றமாக இருக்குது, குர்ஆனில் இப்படி இல்லை, இதுக்கு நேர்மாற்றமாக இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறோம், ஆட்களுக்கு எடுத்து சொல்கிறோம், எடுத்து சொல்லும் பொழுது அதை மறுக்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறாங்கல்லண்டா, இவங்க எங்களையோட அடிக்கிறாங்களா பெருமை, அல்லாவோட அடிக்கிறாங்களா, யாரோட அடிக்கிறாங்க, யாரோட அடிக்கிறாங்க? இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை, இது யாரோட அடிக்கிற பெருமை? மனிதர்களோடு அடிக்கிற பெருமை என்ன தெரியுமா? கம்துன்னாஸ், யாரை பார்த்தாலும் செகண்டாக பார்க்கறது, தாழ்வாக பார்க்கறது, கீழ்த்தரமாக பார்க்கறது, சீப்பாக பார்க்கறது, இதுதான் மனிதர்களோடு அடிக்கிற பெருமை, இதுதான் சக மனிதர்களோட அடிக்கிற பெருமை. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வஹய சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அந்த மனிதரை பார்த்து? குல் பியமீனி, வலதுகரை சாப்பிடலாமே. அப்போ அவர் ஏழாண்டத்தோடையே அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சலமா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, மாமனாஹு இலல் கிபிர், ரசூலுல்லாஹ் வஹய சொன்னாங்க வலது கையில் தின்னலாமே என்று, ஆனால் அவருக்கு தடுத்துச்சு, தின்ன இயலாமல் சாப்பிட இயலாமல் எது? பெருமை, சத்தியத்தை ஏற்க இயலாத தன்மை, சத்தியத்தை ஏற்க வகையை ஏற்றுக்கொள்ள இயலாத தன்மை, அதுதான் அவர் தடுத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மஸ்த தாத்த, ஏலாவா? சரி ஏலாமலே இருக்கட்டும் என்ன. நான் நினைப்போம் அடே சரி வலது கையில் தின்ன, இடது கையில் தின்ன, அப்படி இல்லை. சுண்ணா எங்கிறது சின்னதாக இருந்தாலும் அது சுண்ணாதான். சுண்ணா எங்கிறது நம்ம விளங்கணும் என்னது? சுண்ணா எங்கிறது இந்த வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவதற்காக வேண்டி உயர்ந்த கௌரவத்தை அல்லாஹிடத்தில் அடையிறதுக்காண்டி தரப்பட்ட ஒரு பெரிய ஆயுதம் அது. இந்த வாழ்க்கையில் சுண்ணாதான் என்னை என்ன செய்து பக்குவப்படுத்துது, பதப்படுத்துது, நெறிப்படுத்துது, அல்லாஹிடத்தில் மிக விருப்பத்துக்குரியவனாக என்னை என்ன செய்து ஆக்குது. அப்போ அந்த சுண்ணா நாம் அதை சரி செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லையே இன்றைக்கு அப்படி தான் என்ன முடுறி நம்ம வச்சுக்கிற ஒரு காகிதா வண்டிருக்க ஒரு தியரி என்னது? செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லையே, செஞ்சாட்டி பாவம் இல்லை, சரி செய்யாட்டி அந்த நன்மை இல்லாமல் போகுது, அந்த பறக்கத்தை இந்த வாழ்க்கையிலேருந்து எடுபடுது. செஞ்சா அந்த பறக்கத்தை என்னோட வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா? அந்த ஹைர் என்ற வாழ்க்கையில் வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா? செய்யாட்டி அந்த ஹைரும் பறக்கத்தும் உண்ட வாழ்க்கையில் உனையும் ஒட்டாமல் அப்படி போயிருது. அதை பற்றி எப்பயாவது யோசிச்சியா? இல்லை. அந்த ஹதீஸ் அறிவித்தவர் சொன்னார், அன்றைக்கு ஏழாண்டவர் அதுக்கு பிறகும் நீண்ட காலம் வாழ்ந்தார், நல்ல உயர்த்தியலுமாக இருந்த அந்த கை ஃபமா ரஃபாஹா இலா ஃபீஹி, அவட வாய் வரைக்கும் உயர்த்தவே இயலாமல் அப்படி சூகையாக போயிடுச்சு, சல்லத் எதுகு கை அப்படி சூகையாக போயிடுச்சு. இன்றைக்கி இன்றைக்கி நாங்கள் எத்தனையோ சுண்ணாவை விட்டு விட்டு விட்டு விட்டு கணக்கெடுக்காமல் கேர்லெஸ்ஸாக பொடுப்போக்காக நாங்கள் விட்டு விட்டு எங்களோட குடும்பங்கள்லையாக இருக்கட்டும், எங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்திலே இருக்கட்டும், மனைவிமாருடைய விஷயத்தில் இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்லே இருக்கட்டும், சரியப்பா இதுகளுக்கு எல்லாம் ஏன் நீங்கள் அலட்டி கொள்றீங்க, பிரச்சனை பண்ணி கொள்றீங்க, விட்டு போடுங்க என்று நாங்கள் அதில் கேர்லெஸ் ஆகி ஆகி ஆகி இன்றைக்கி எங்களோட வாழ்க்கை எங்களோட ஈமான் ஒரு சூகையான நிலைமைக்கு போயிருச்சு. அப்படியா இல்லையா? அப்படியா இல்லையா? சுண்ணத் திருந்தாதானே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனசில் ஒரு ஆறுதல், மனசில் ஒரு துடுதுடிப்பு, ஒரு உற்சாகம், இதெல்லாம் இருக்கும். அந்த சுண்ணாத்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வரும். சுண்ணா இல்லாத வாழ்க்கை சூக பிடிச்ச ஒரு வாழ்க்கை. எப்படியான வாழ்க்கை? சூக பிடிச்ச வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருந்து கரெக்ஷன் பண்ணினாங்கடா, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் தவறு தவறு தான் என்கிறதுல ரசூலுல்லாஹ் கவனமாக இருந்தாங்க. சிறுவர்களாக இருந்தாலும் நாம் என்ன செய்வோம்? எல்லா சின்ன பொடியனுக்கெல்லாம் நீங்கள் மார்க்கம் அலால் ஹராம் பேசிக்கொண்டு போகிறீங்களே, அவனுக்கு பாவமாக எழுதப்பட போகுது, அப்படி தானே? பாவம் எழுதப்பட்டாலும் பட்டாட்டியும் செய்கிறது ஹராமி, ஹராத்தை செஞ்சால் ஹராம் தானே. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹும் ஒரு ஈச்சப்பழத்தை கண்டத்தோடய என்ன செஞ்சார்? பசி எடுத்து வாயில் வச்சார். ஹசன் ரதியல்லாஹு அன்ஹும் எடுத்து வாயில் வச்சதோடய ரசூலுல்லாஹ் கிஹ் கிஹ் துப்பும் துப்பும் கீழே, ஆமா ஷார்த்த அண்ணாலான குழு சதக்கா, சஹீஹுல் புகாரில் வர ஹதீஸ். உங்களுக்கு தெரியாதா ராஜா, நாங்கள்லாம் சதக்காட சாப்பாடு சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு ஹராமே. ஹராம் யார் செஞ்சாலும் ஹராம் தான், சின்ன பிள்ளையாக இருந்தாலும். இதுதான் அந்த கூ அம்புசக்கும் வகலிக்கும் நாரா. ஏண்ட ஈமானுக்கு வர சோதனை, ஏண்ட ஈமானுக்கு வரக்கூடிய சவால், இதில் இருந்து நானும் என்னை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்யணும்? நான் பாதுகாக்கணும். குர்ஆன் சுன்னாவுடைய வட்டத்துக்குள்ளுக்க, வஹ்யுடைய வட்டத்துக்குள்ளுக்க, அல்லாஹ்வுடைய உபதேசத்துக்குள்ளுக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலுக்குள்ளுக்க எப்பவுமே நாம் எலர்ட்டாக என்ன செஞ்சு கொண்டிருக்கணும், ரொம்ப தெளிவாக இருந்து கொண்டே இருக்கணும். அதில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? அங்கிட்டு சருகுதல் என்றது வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஃபைன் ஸலல்தும் மின் பாதி மா ஜாஅத்குமுல் பையினாத், சூரத்துல் பக்கரால அல்லாஹ் ஷைத்தானுடைய எட்டுகளை பின்பற்றாதீங்கன்னு இரண்டு இடத்துல சொல்லிடுறதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் சரி நீங்க சருகிட்டீங்கண்டா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? பெரிய அளவுக்கு நஷ்டத்தில் போயிட்டு விழுந்துருவீங்க. கொஞ்சம் சருகினா கூட நீங்கள் பெரிய அளவுக்கு நஷ்டத்தில் போய் என்ன செஞ்சிருவீங்க, விழுந்துருவீங்க. ரொம்ப என்ன செய்யுங்க, அலர்ட்டாக இருங்க, தெளிவாக இருங்க என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், வழிகாட்டி கொண்டிருந்தேன். அன்பார்ந்த கணேத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் நம்ம புரிஞ்சு கொள்ளணும், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு மீனுக்கு வரக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, அவன் இந்த வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய சவால் அவனுடைய குழந்தையோடு குழந்தை வளர்ப்பிலையாக இருக்கட்டும், அதாவது அவனுடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே இருக்கட்டும், கணவனுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலே இருக்கட்டும், பொருளாதாரத்திலே இருக்கட்டும், சமுதாயத்துடனான கட்டமைப்பிலே இருக்கட்டும், அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் மார்க்கத்தை இழந்துடக்கூடாது, அவன் ஈமான் அவன் இழந்துடக்கூடாது, அவன் அகீதா அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இதில் என்ன செய்யணும், ஒவ்வொரு முஸ்லீமும் ரொம்ப தெளிவாக என்ன செய்யணும், இது ஆகப்பெரிய சேலஞ்ச். இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் எதிர்நோக்கிற ஆகப்பெரிய சேலஞ்ச், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது, சுன்னாக்கள்ல கேலஸாக என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இதில் மிக தெளிவாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மிக தெளிவாக இருந்தார்கள் என்றால், மார்க்க விடயத்தை தன்னுடைய பிள்ளைகளில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தனது சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் ஹதீஸில் படிச்சிருக்கிறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆக விருப்பமானவங்களாக இருந்த ஒரு ஆள் சொல்லுங்க, ஆக விருப்பமான ஒரு ஆள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, வேற யார் சொல்லலாம், யார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், யாரு ஃபாத்திமா ரலியல்லாஹு, இவங்க எல்லாத்தையோட ஃபாத்திமா ரலியல்லாஹு தாலா பிளட் ரிலேஷனு, இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தாலா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹா, இந்த மாதிரி வேறு யார் சொல்லுங்க, ஹதீஜா, இவங்க எல்லாத்துலேயும் பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தாலா சொல்லுவாங்க, ஃபாத்திமா நடந்து போனால் பின்னுக்கால பார்த்தா ரசூலா நடக்கிற மாதிரி இருக்கும், ஏன் அந்த அப்படி சேம் வாக்குன்னுவாங்க, லம்ஹா அப்படிதானே சே, அது அதே மாதிரி ரசூல்லாக்கு எல்லாரையும் விட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட மேல மைசா என்ற அரபுல சொல்ற என்னது செல்லம் என்றுவாங்க, செல்லம் கூட ஜாஸ்தி, எவ்வளோ இறக்கம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட, எவ்வளோ இறக்கம் ரசூல்லா. ஒரு தடவை அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல்லாவை பார்க்கறதுக்கு வராங்க, வீட்டுக்கு வராங்க, வந்தா ரசூல்லா வீட்டில் இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட அல்லாஹுடைய ரசூலாவை பற்றி கேட்டதோடையே அவர் வெளியே போனாருமா, இன்னும் வரல அப்படின்றது சஹீஹுல் புகாரில் சஹீஹுல் முஸ்லீமில் வர ஹதீஸ் நிறைய இடத்துல வருது, சஹீஹுல் புகாரில் எடுத்து நாயகர் அஞ்சாறு இடத்துல வருது இந்த ஹதீஸ். அப்போ இல்லைம்மா அவள் வெளியே போனாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிப்பாட்டாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட, ஏன் என்ன விஷயம், என்ன விஷயமாம்மா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதோடையே ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இல்லை என்னத்துக்கு வந்தேனண்டா, கணவண்ட வேலை பிள்ளைகளோட வேலையெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிருச்சு, சரியான கூட வீட்டில் கணவண்ட வேலை பிள்ளையிட வேலையெல்லாம் சரியான கூட அதிகம், எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்கிறேன், அவர் ஆவைக்கு படுத்தா சரியான டயர்ட் மேலெல்லாம் வருத்தம் உடச்சி போட்ட மாதிரி, காலையில் எழும்புற நேரம் அவ்வளோ கஷ்டம் அப்படிதானே, கடும் கஷ்டம் கடும் வருத்தம். அப்போ அதனால் எனக்கு துணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாட்டை வந்து என்ன செஞ்சுருப்போம், ஒரு அடிமையொண்ட ஒரு ஹாதிம் ஒரு சர்வன்ட்டை துணைக்கு கேட்டா, என்ன நானும் தேவையுள்ள ஆளுண்டு, நானும் அவ்வளோ பெரிய சலுகார ஆளுண்டு இல்லையே, எனக்கு ஒரு சர்வன்ட் உண்டு, இந்த அடிமைகள் என்ன அந்த டைமை பார்த்து என்ன நடந்திருக்குதுண்டா, அடிமைகள் கொஞ்சம் யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட அடிமைகள் கிடச்சிருந்தாங்க, அந்த அடிமைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க, நானும் தேவை உள்ளோர் ஆள் அவ்வளோ பெரிய காசுக்கார ஆள் இல்லை, அதுலேருந்து எனக்கும் என்ன செய்யலும் ஒரு அடிமையை தரையிலும், நான் வீட்டுக்கு வேலைக்கு என்ன செய்வேன் கை துணைக்கு நான் வச்சுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரி நான் வாப்பா வந்தால் சொல்கிறேம்மா அப்படின்றதோடையே யார் ஃபாத்திமா ரலியல்லாஹு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, இரவுடைய நேரம், இரவுடைய நேரம் வீட்டுக்கு வராங்க, வந்ததோடையே ஆயிஷா ரலியல்லாஹு முதலாவது என்ன சொன்னாங்க, உங்களையே தேடி மகள் வந்தாங்க, உங்களையே தேடி மகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்தேன்னு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டங்க என்னவாம் அப்படின்னு கேட்கவும் இப்படி பிரச்சனையும் சொன்னாங்க, இப்படி தான் கேட்டு வந்தேன். அப்போ இவங்கள்ட்ட என்ன செய்யலை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன அதுக்குரிய சொல்யூஷன் தீர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லலை. சரி நான் பார்க்குறேன், நான் பேசிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அந்த ராத்திரி நேரத்திலேயே என்ன செய்கிறாங்கடா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு இங்கே இருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிறாங்க. அங்காள ரசூல்லா தண்ட தந்தை வாரண்டு விளங்கினா கீழே இறங்கி ஓடி போயிட்டு கெட்டி அணைச்சி தண்ட தந்தையுடைய ரசூல்லாவுடைய கையை பிடிச்சு கொண்டு என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு வாப்போட கடும் இறக்கம் ரசூல்லாவும். எந்த அளவுக்கு இறக்கம் என்று சொன்னால், ரசூல்லா அவங்க வீட்டில் அறையில் இருக்கும் பொழுது ஃபாத்திமா அங்கேருந்து வாரை விளங்கினா ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, எந்த இடத்துல விளங்கிச்சோ அந்த இடம் வரைக்கும் அப்படி போயிட்டு என்ன செய்வாங்க, கையை பிடிச்சி அப்படி வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இறக்கம், அந்த அளவுக்கு பாசம். ஆனால் ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்த்தியான முறையில் ஈமானிய முறையில் சரியான முறையில் வழிகாட்டுற விஷயத்தில் என்ன செய்யலை, மிஸ் பண்ணலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, போனால் ரெண்டு பேரும் படுக்கையை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, படுக்கிறதுக்கு ரெடியாகி படுத்துட்டாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்பொழுது அவங்க எலும்ப பார்த்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்பாதீங்க அப்படி இருங்கன்னாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் சின்னோர் இடம் ஒன்று இருந்துச்சு, அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, வஜத்து புர்த கதமைஹி ஃபீ சதிரி. அல்லாஹ்வோட தூதர் இப்படி இப்படி உட்காரதுக்கு என்ன சொல்லி, சம்மளம் கொட்டி உட்காரதா, சம்மளம் கொட்டி அப்படித்தானே, இப்படி உட்கார நேரத்தில் இந்த விரலை இப்படி ஆற்றுற நேரத்தில் அலி ரலியல்லாஹுடைய நெஞ்சில் ரசூலோட விரல் அப்படி படுது. அது அவங்க சொல்கிறாங்க, வஜத்து புர்த கதமைஹி ஃபீ சதிரி. அல்லாஹுடைய தூதர் யார், அவரோட மாமனார், என் மாமாட அந்த கால் விரலில் இருந்த அந்த குளிர்ந்த தன்மை என் நெஞ்சில் எனக்கு விளங்கிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உட்காந்தோடையே ரசூலை கேட்டாங்க, முதலாவது நீங்கள் இப்படி வந்து கேட்டீங்களாமா அப்படின்றதோடையே, சரி உங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட பிரச்சனை என்ன, பிரச்சனை என்ன, வேலை கூட படுத்து எழும்பும் பொழுது உடம்பெல்லாம் உடைச்சி போட்ட மாதிரி வருத்தமாக இருக்குது, அதுதானே பிரச்சனை, அதுதானே பிரச்சனை, அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சா போதும் தானே. பாருங்க அதை, நான் இதுதான் நாங்கள் எலர்ட்டாக இருக்கணும். எங்களோட பிள்ளைகள் எங்களிடத்தில் வரும் பொழுது பிரச்சனையும் கொண்டு வருவாங்க, சொல்யூஷனையும் கொண்டு வருவாங்க, அப்படித்தானே. சில பொழுதுகளில் சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க, அப்படியே இல்லையா, ஆ அப்படித்தானே. அவன் நான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அப்படி செய்கிற ஆளுண்ட அல்ல, அவங்க திருமணம் முடித்து பிள்ளையோட வாழக்கூடிய ஒரு ஆள், அவங்க வந்து கொண்டு ஒரு ஒரு பிரச்சனையை யோசிச்சு அந்த சொல்யூஷன் உண்ட நோக்கமாக கொண்டு பிரச்சனை உண்ட கிரியேட் பண்ணிட்டு வர ஆளுண்டு இல்லை. இதுதான் அந்த அந்த அணுகுமுறை. எந்த பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்களோட ஈமானில் பாதிப்புகள் ஏற்பட்டுறக்கூடாது, வழித்தவறி போயிடக்கூடாது, பிழையான முடிவுகள் சொல்யூஷன்களை எடுத்துடக்கூடாது. இதெல்லாம் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் உண்டு வாப்பாவா வாழ்றானேண்டா, தந்தையாக இருக்கிறானேண்டா, தாயாக இருக்கிறேன் என்று சொன்னான், ஒரு குடும்ப கட்டமைப்பில் வாழ்றானேண்டா, ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் தெளிவாக இருக்கணும், அவனுக்கு முன்னால் வரக்கூடிய சவால்கள்ல தெளிவாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் நாங்கத்தனே சொல்றோம், அவர் ஒரு வெறுமனே ஆன்மீகத்தை மேலோட்டமாக காட்டிட்டு வரப்போன ஒரு நபி அல்ல, ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு தந்தையாக வாழ்ந்தாரு, ஒரு ஆட்சியாளராக வாழ்ந்தாரு, சக மனிதர்களோடு நண்பராக வாழ்ந்திருக்கிறாரு, தொழிலாளியாக இருந்து தந்தை திறமையை காட்டியிருக்கிறாரு, நம்பிக்கை நாணயம் நேர்மையை காட்டியிருக்கிறாரு, சமூகத்தில் ஒரு மனிதராக இருந்து சமுதாயம் நேசிக்கக்கூடியவராக அந்நியவர்களால் கூட முஸ்லீம் அல்லாதவர்களால் கூட நேசிக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்து காட்டிக்கிறான்னு நாம தானே சொல்கிறோம். அப்போ ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருக்கும் பொழுது நெறி தவறாமல், ஒழுக்கம் தவறாமல், பண்பாடல் தவறாமல், விழுமியம் சீரழிஞ்சு போயிடாமல், ஈமான் பாதுகாக்கக்கூடியவாறு எவ்வளோ தூரம் இருந்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு வேணும் படுத்து தூங்கி எழும்பினா எந்திரிச்சா மேல் வழி தயார் இருக்கக்கூடாது, அப்படித்தானே சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த அடிமைகள் வந்திருக்கிறாங்க, அதில் ஒருத்தரை சர்வெண்ட்டாக தரலாமேனு கேட்டிங்களே, அதெல்லாம் தர இயலாதுமா, ஏண்டா அதுக்கெல்லாம் வேறு அசைன்மெண்ட் இருக்குதுன்னாங்க. அதுக்கெல்லாம் என்ன செஞ்சாச்சு, வேறு அசைன்மெண்ட் இருக்குது, அது தரையலா. உங்களோட பிரச்சனை தீர்றதுக்கு இன்னொரு நான் வழி சொல்லவா, ஆ என்ன, அவங்களுக்கு வேணும் என்னது, நான் தூங்கி எந்திருக்கிற நேரத்தில் என்னோட உடம்பு முறுக்கி விட்ட மாதிரி வலிக்கக்கூடாது, அடித்து போட்ட மாதிரி வழியே இருக்கக்கூடாது, அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக எழும்பக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தூங்கும் பொழுது 33 தடவை ஆ சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர். இதை நீங்க சொல்லிட்டு தூங்கினீங்கடா ஹைருன் லகுமா மின் காதிமின். உங்களுக்கு வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் கிடைச்சா நீங்க நினைக்கிறீங்களே இந்த டயர்ட் எல்லாம் அடையும், ஃப்ரெஷ்ஷா இருக்கலாண்டு. அதை விட இது ஃப்ரெஷ்னஸை தரும். அதை விட அப்ப அலிரலியலா பார்த்துக்கு போறோம், அலிரலியலா தலை அறிவிக்கிறாங்க. நீண்ட காலத்துக்கு போறோம், எவ்வளவு காலத்துக்கு போறோம் இந்த ஹதீஸ சொல்றாங்கண்டா. இந்த ஹதீஸ் அவங்க சொல்றாங்க இந்த ஹுனைன் சிஃபின் யுத்தம் இருக்குது. ஹுனைன் சிஃபின் யுத்தம் இதுகளில் இந்த ஹுனைன் அல்ல, சிஃபின் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு ஹுனைன் ரசூலோட காலத்தில் நடந்தது. சிஃபின் அலிரலியலாவுடைய காலத்தில் நடந்த அந்த சிஃபின் யுத்தம் என்ன, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு போறோம். அப்ப அபூபக்கர் அலிலத்தோட காலம் முடிஞ்சு, உமர் அலிலாவுடைய காலம் முடிஞ்சு, உஸ்மான் அலிலாவுடைய காலம் முடிஞ்சு, அவங்களோட காலத்திலையும் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. அதுகளுக்கெல்லாம் போறோம். என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்ப தாபியன்கள் ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு அந்த தாபியிட பேர் எனக்கு மறந்துருச்சு. அவர் கேட்கிறாரு இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நேரத்தில், அப்ப நீங்க உடவே இல்லை அண்டையில இருந்துன்னு சொல்றீங்களே, அண்டையில இருந்து விடவே இல்லைன்றீங்களே. அப்போ அவர் கேட்குறாரு சிஃபின் யுத்தம் நடந்துச்சே அந்த நைட்டில் எவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு, எப்போ வந்து தாக்குவாங்க, எங்கால வந்து தாக்குவாங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு சூழலாக இருந்துச்சே, ஆ அச்சமும் பயமும் பரவி கிடந்த ஒரு சூழலே. அந்த நைட்லையும் நீங்கள் இதை செஞ்சு தான் தூங்கினீங்கன்னு தெரியும் அவர் சொன்னார். அந்த நைட்லையும் நான் இதை செஞ்சுட்டு தான் தூங்கினேன்டாரு. அந்த நைட்லையும் நான் என்னத்தை கேட்டு போனேன், இவர் எனக்கு என்னத்தை சொல்லி தாராரு அப்படியே இருந்து, நான் என்னதை கேட்டு போனேன், இவர் எனக்கு என்னத்தை சொல்லித்தராரு அப்படியே இருந்தாங்க. அப்படி இருக்கல, அவர் சொல்லி தந்தது ஒரு மாமா என்ற அந்தஸ்தை விட கூட மனசுல மதிச்சு இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட நினைச்சாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு மெயினா பாயிண்ட் பண்ற விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒரு சம்பவத்துல நாம படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கலாம். அலிரலியல்லாட பேரை சொல்லும் பொழுதே அலிரலியல்லாத்தால சொல்றது என்ன, சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, எனக்கு ஏண்ட பேர் என் வாப்பா வச்ச பேர் தானே அலி. அதை சொல்றத விட எனக்கு விருப்பமே தெரியுமா, அபு துராபுன்னு சொல்றது. என்ன சொல்றது, புகார்ல ஹதீஸ் வருது, எனக்கு மிக விருப்பமான பேர் என்ன பேர், ஏன்டா வாப்பா பெச்ச வச்ச பேர் அலின்னு சொல்றதை விட அபு துராப். உண்மையிலே அரபிகள்கிட்ட பழக்கத்துல இருக்குது. என்னது மூத்த புள்ளியோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க அபுண்டு. இப்போ உதாரணம் எனக்கு அபு ஐமன்டாக்கா, அவங்களுக்கு எப்படி அபு அபு அப்துல்லா. இப்போ இப்படி ஒரு மூத்த பிள்ளையோட பேர் வச்சு அவ உண்மையிலே அலி அலி அல்லா தாலாக்கு குறைஞ்சது அலின்னு சொல்றது விருப்பம் இல்லை, நீ என்ன விருப்பம் வைக்கணும், அபுல் ஹசன். ஆனால் அவர் சொல்கிறார் சஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸ் வருது, எனக்கு ஏன்ன பேர் அலின்னு சொல்கிறத விட என்னை அபு துராப். அபு துராப்னா துராபின் ஒரு பிள்ளைங்க தான், துராபின் ஒரு பிள்ளைங்க இல்லை. ஆய் ஃபாத்திமா அலிலாவோட பிரச்சனை பட்டுட்டு பள்ளியில் போய்ட்டு படுத்து கிடந்தாங்களே, அவன் மேலே மண் பட்டுச்சு. அப்போ ரசூல்லா தண்ட மருமகன் நான் நல்லா நேசிக்கிற என் மகளோட பிரச்சனை பண்ணிட்டு வந்து படுத்திக்கிறாரு. அந்த நேரத்தில் ரசூல்லா ஒழுக்கமாக கண்ணியமாக டீல் பண்ணி, அல்லா மேல மண்ணெல்லாம் பட்டிக்குதே, அபு துராப் ஆகிட்டீங்களே நீங்க, என்ன அந்த இறக்கமா கோவமான கடுகடுப்பான முகத்துல இல்லாம, ஏண்ட பாசத்துக்குரிய மவள நீ வந்து கூட எதிர்த்துட்டு வந்தீங்க படுக்கிறியா, ஏண்ட உசுறு மாதிரி ஏண்ட புள்ள யாரு ஃபாத்துமா, ஏண்ட உசுறு மாதிரி எந்த அளவுக்குண்டா. ரசூலுல்லா தன்னுடைய உச்சக்கட்ட அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஆயிஷான் எல்லாம் சொல்றது இல்லை, எப்படி சொல்லுவாங்க, ஏண்ட மகள் ஃபாத்துமா களவு எடுத்தாலும் நான் என்ன செய்வேன், பாருங்க மகன் அலிரலியல்லாத்தால அப்ப அவரை தட்டி எழுப்பு இறக்கமா அன்பா, அல்லா மேல மண்ணெல்லாம் படிஞ்சிருக்குது, நீங்க மண்கார ஆள ஆயிட்டீங்களே அப்படின்னு என்ன செய்யறாங்க, தண்ட கோவத்தை கடுகடுப்ப மகளை வெறுத்துட்டு வந்து படுக்கிறாரு, கோவிச்சிருந்து படுக்கிறாருங்கிற ஒரு இதை கூட காட்டிக்கொள்ளாம அந்த அன்பை அழிப்பாட்டினதுனால அந்த நேரம் சொன்ன வார்த்தை தான் அபூ துராப். அவர் சொல்றாரு எனக்கு ஏந்த பேரை விட ஏந்த மாமா எனக்கு யாருக்காவது உன் மாமாவை பத்தி கேட்டா என்ன இருக்கு நிலவு, மாமா அவங்களோட அன்பா நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்கண்டா, மறக்க இயலாத ஒரு அன்பா இறக்கமா, உங்களைய நீங்க மறந்து மாமாவை மெச்சி சொல்ற அளவுக்கு ஒரு நிலைமைய சொல்லுங்கண்டா, இல்லையா தலையாட்டிடவானா படத்துல பிரச்சனையா போயிடும்.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: بهذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: போறாங்க அங்க போகக்குள்ள அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரே பெண் ராசி உடையவன், அவனுக்கு பெண்கள் வேணும், அவனுக்கு ஒரு செய்தி பைத்து சேருது. இப்படித்தான் இராக்குடைய பெண் ஒன்று இங்க வந்திருக்கிறா என்று சொல்லி ஒரு வகையான ஆச்சரியம் அவனுக்கு ஏற்படுது, அவனுக்கு செய்தி கேள்விப்படுகிறது. அப்ப அவன் சொன்னான் அந்த பெண்ணை இங்க கூட்டிக் கொண்டு வா, என்னிடத்துல கூட்டிக் கொண்டு வா, அவளுடைய கணவனை கொலை செய்து விடு, கணவன் கொலை செய்யப்பட வேண்டும், கணவனை கொலை செய்து விட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு வாங்கோடு ஆர்டர் போட்டாரு. படை வந்து கேட்டாங்க நீங்க யார் என்று சொல்லி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இவருடைய கணவன் அல்ல, இது ஏண்ட சகோதரி, நான் அவருடைய சகோதரன் என்று சொல்லி அந்த நிலைமையை சமாளிச்சாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, காதுல சொன்னாங்க, அந்த ஹாஜ சாராவுடைய காதுல சொன்னாங்க, சாரா, நான் ஏன் தெரியுமா இப்படி சொன்னேன், இந்த பூமிக்கு மேல நானும் நீனும் மட்டும்தான் இஸ்லாத்தில் இப்ப இருக்கிறோம், அதனால நீ ஏண்ட சகோதரி, நான் உண்ட சகோதரன் சொன்னாங்க. இந்த மூணு பொய் பேசுறாங்க. இது பொய் அல்ல, இது தக்கியா, இது பொய் அல்ல, இது உண்மைய மறைச்சி வேறொன்று சொல்றாங்க. இதுக்கு பல வகையான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேத்து புகாரியை பரட்டி படிச்சு பாருங்க. அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த பெண்மணிய அந்த அரசை சந்திக்கிறான், அந்த அரசன் கிட்டவாகிறான், அன்பான தாயே, அன்பான சகோதரியே, அந்த பெண் கேட்ட துவா புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது. அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாள், அம்மை யுஜீபுல் முதுத்தர், அம்மை யுஜீபுல் முதுத்தர், திக்கட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு யார் உதவி செய்வாரு? அந்த பெண் கஷ்டப்படுகிறாள், அவ சொல்றா அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் நான் உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ரசூலை நம்பி இருக்கிறேன், இவ்வளவு காலமும் என்னுடைய கற்பை, என்னுடைய உடம்பை, என்னுடைய கணவன் அல்லாத யாருக்குமே நான் கொடுக்கவில்லை, பாதுகாத்து வந்தேன், யா அல்லாஹ் இவனை விட்டு என்ன பாதுகாப்பாயாக என்று அவளுடைய உள்ளத்தால துவா செய்கிறாள், உள்ளத்தால கேட்கிறாள். அன்பான சகோதரியே, உன்னுடைய வாயாலையும் இந்த துவா வரலாம், உன்னுடைய உள்ளத்தாலையும் இந்த துவா எழும்பலாம். அந்த துவா கேட்கப்படுகிறது. அந்த துவாவை கேட்டு முடியல, அவன் ரெண்டு கையும் அப்படியே சொத்தியாகிவிட்டது. அம்மன் அஸ்அஸ புன்யானஹு அலா தக்வா மின் அல்லாஹ், தக்வாவின் மீது தன்னுடைய ஃபவுண்டேஷனை போட்டுக் கொண்டாங்க. எதிரி முன்னுக்கு வாராரு. ஆயுதங்கள் தேவல்ல, வெப்பன்ஸ் தேவல்ல. அம்மை யுஜீபுல் முதர்ர இதா தா சொல்றா, ஆமந்து பில்லாஹி ஆமந்து பிக்க வ பி ரசூலிக்க வ ஹஸ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய மானத்தை, என்னுடைய கற்பை, என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியை என்னுடைய கணவனுக்கு அல்லாம யாருக்குமே நான் காட்டியதில்லை. இதை மறைத்து வைத்திருக்கிறேன். யா அல்லாஹ், என்ன பாதுகாப்பாயாக. இந்த அநியாயக்காரனுடைய அநியாயத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று துவா கேட்டுகிறாள். துவா கேட்டதுதான் தாமதம், அவனுடைய கை சொத்தி ஆகிவிட்டது. இது நடந்து முடிஞ்சா அவனுக்கு கொண்டும் சிட்டாகல்ல. மூணு முறை கிட்டவாகிறான், மூணு முறை துவா செஞ்சாங்க, மூணு முறையும் கை சொத்தியாகி விட்டது. மூணாவது முறை சொன்னான், நீங்க என்ன கொண்டேத்தது மனிதனுக்கு பக்கத்திலே அல்ல, ஒரு ஷேத்தானுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த ஷேத்தான் அனுப்பிவிடுங்கோ என்று சொல்லி அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரிய ஹதியாக்களை கொடுத்து நீ பத்திரமா பேய்ட்டுவா உமாண்டு அந்த பெண் அனுப்பி வச்சுட்டான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அதே புகாரி ஷரீஃப்ல இன்னும் ஒன்று இருக்கிறது. நாளை கயாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். அல்லாஹ் எங்களை அனைவருக்கும் அரசுடைய நிழல் இடந்தருவானாக. நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, எல்லா நபிமாரும் இருப்பாங்க. எல்லாருக்கும் பிரத்யேகமான ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ். இப்ராஹிம் அலைஹிஸ் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. ونفخ بالصور فاذا هم من الاجداس الى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ونفخ بالصور فصعق من في السماوات ومن في الارض ثم نفخ فيه اخرى فاذا هم قيام ينظرون واشرقت الارض بنور ربها. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், சூர் உதப்படும், எல்லாரும் எழும்புவாங்க, மேல போவாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. கஷ்டப்படுறாங்க மக்கள், கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படல இன்னும். மக்கள் போறாங்க, ஒவ்வொரு நபீட்டையும் போறாங்க. ஒரு கட்டத்தில் வருவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல, இப்ராஹிம் கிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்ராஹிமே நீங்க யாரு தெரியுமா, நீங்க அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவர் அல்லவா, நீங்க அல்லாஹுடைய நபி அல்லவா, அல்லாஹ் உங்களை நெருப்புல போட்டும், மக்கள் உங்களை நெருப்புல போட்டும், நெருப்பு உங்களை பத்தல்ல தின்னல் இல்லையா, நீங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தானே, அல்லாஹிடத்துல சிபாரிசு செய்யுங்களேன், அல்லாஹிடத்துல பேசுங்களேன், அல்லாஹிடத்துல கொஞ்சம் பேச்சு சொல்லுங்களேன், கேள்வி கணக்க ஆரம்பிக்க சொல்லி என்று மக்கள் போய் சொன்ன சந்தர்ப்பத்தில், சொல்லக்கூடிய கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உலகத்தில் மூணு பொய் பேசியிருக்கிறேன், நான் உலகத்தில் மூணு பொய் பேசியிருக்கிறேன், இன்றைய நாள் என்ற அல்லாஹ் என்னோட கோபித்துக் கொண்டிருக்கிறான், இந்த மூணு பொய்ய பத்தியும் நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து எதையும் சொல்ல முடியாது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க சொல்லிடுவாங்க. வாழ்க்கையில் செஞ்ச மூணு பொய்ய, அது பொய் அல்ல, அதனுடைய வெளித்தோட்டம் பொய்யாக இருந்தாலும் அது தகியா, அதோட ஏத்திரால் எடுத்து காட்டினாங்க. ஆனா சொல்றாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில இந்த மூணு பொய்ய நான் சொன்னதின் காரணமாக இன்றைக்கு எனக்கு அல்லாட்ட பேச்சு சிபாரிசு செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, என்னை விட்டுடுங்கோன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபி அப்படி சொல்லுவதாக இருந்தால் ஏண்ட உங்களோட ஹாலாத் என்ன, ஏண்ட உங்களோட பொய் என்ன, வர்த்தக நடவடிக்கைகள், வாக்கு மீறல்கள், அமானிதத்தில் மோசடிகள், சுபஹானல்லாஹ் என்ன சொல்லுவது. வர்த்தகம் இஸ்லாமியப்படுத்தப்பட வேண்டும், வர்த்தகத்தில் உண்மைகள் சொல்லப்பட வேண்டும், வர்த்தகத்தில் அமானிதம் பேசி பேணப்பட வேண்டும், வர்த்தகத்தில் மாறுபாடுகள் செய்யப்படக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யப்படக்கூடாது, ஹலாலைத்தான் சாப்பிட வேண்டும், ஹலாலைத்தான் உண்ண வேண்டும், நாங்கள் எங்களை ஹலாலுக்கு அடிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், ஹலாலுக்கு நாங்கள் எங்களை அடிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்களும் யோசிக்க வேண்டும். என்ற கணவன், இது உங்களோட கடமை, நான் சொல்லக்கூடிய எல்லாம் கடமைகள்.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
6: அண்ணல் நபியின் அழகிய பொன்மொழிகள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று. எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம் 149.
2: கேட்டது அண்ணல் நபியின் அழகிய பொன்மொழிகள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
7: www.muslimvanoli.com
3: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் ரமலான் சிந்தனை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரா அந்நிசாவுடைய விளக்கு உரை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
8: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق

0: هو أول من أخذ السبع الأول فهو حبر، رواه أحمد، صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று குர்ஆனுடைய நாலாவது சூறாவாகிய சூரத்துன் நிசாவை ஓதிருப்பீர்கள். சூரத்துன் நிசா என்பது என்ன சகோதரர்களே? சூரத்துன் நிசாவை ஏன் ஓத வேண்டும்? அதில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன? இந்த சூரத்துன் நிசா, நிசா என்றால் பெண்கள். இன்று பெண்களை பற்றி கொச்சையாக பேசக்கூடியவர்கள், இஸ்லாம் பெண்களின் உரிமைகளை கொடுக்கவில்லை என்ற வாதத்துக்கு இந்த சூரத்துன் நிசா எதிர்ப்பு தெரிவிக்கிறது. குர்ஆனிலே இந்த சூரத்துன் நிசா, அந்நிசாவுல் குபரா, அந்நிசாவுஸ் சுகரா என்று இரண்டு சூரத்துன் நிசாக்கள் இருக்கிறது. நிசாவுல் குபரா என்றால் இந்த சூரா, குர்ஆனின் நாலாவது சூரா. நிசாவுஸ் சுகரா என்றால் சூரத்து தலாக், பெண்களுடைய சட்டதிட்டம், ஒரு பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை பற்றி பேசிய சூறாதான் சூரத்துன் நிசா. 176 ஆயத்துகளை கொண்ட இந்த சூரா, இதில் அல்லாஹுடைய சொற்கள், லஃப்துல் ஜலாலா, அல்லாஹுடைய வார்த்தை 229 தடவை அல்லாஹ் என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த சூரத்துன் நிசாவிலே இருக்கக்கூடிய ஆயத்துகள் 176, ஆனால் அல்லாஹ் என்ற சொல் 229 தடவை அல்லாஹ் என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த சூரத்துன் நிசாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக பேசுவது எதை பத்தி தெரியுமா? யதாமா, அனாதைகள் சம்பந்தமாக. அனாதைகள் எவ்வளவு முக்கியமானவர்கள்! அநாதைகளின் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அநாதைகளுக்கு மிக ஒரு சந்தோஷம் வரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? சூரத்துல் துஹாவிலே அல்லாஹ், அலம் யஜிதுக யதீமன் ஃஆவா வவஜதக தாலன் ஃஹதா வவஜதக ஆயிலன் ஃஅக்னா. அல்லாஹ் சொல்கிறான், நபியே,
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக மாலை 4:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: ஐந்தாவதாக, யார் அநாதைகளின் பொருள்களை சாப்பிடுவார்களோ அவர்கள் செல்லும் இடம் நரகம் என்று பேசியதுதான் சூரத்துன் நிசா. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூரத்துன் நிசாவை ஓதும் பொழுது கவனிக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் குர்ஆனுடையவர்கள், அதனாலதான் தொடராக இவைகளை பேசுகிறோம். இந்த சூரத்துன் நிசாவை ஓதும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் சகோதரர்களே, சூரத்துன் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள். கடைசி 60 ஆயத்துகளும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டுதான் முடிவடையும். சூரத்துன் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டுதான் முடிவடையும். அதிலும் அதிகமான அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ன தெரியுமா? அல் அலீமுல் ஹகீம், அல் கஃப்

0: العليم الحكيم الغفور الرحيم العليم الحكيم الغفور الرحيم. கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள் சகோதரர்களே, இதில் 30 அல்லாஹுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய 30 அல்லாஹுடைய பெயர்கள் சொல்லப்பட்ட கடைசி ஆயத்துகள் தான் சூரத்து நிசாவுடைய ஆயத்துகள். கஃபூரர் ரஹீமா, அலீமன் ஹகீமா என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெயர்களை சொல்லக்கூடியதுதான் இந்த சூரத்து நிசா. அடுத்த விசேட அம்சம் என்ன தெரியுமா? இந்த சூராவில் ஒரு ஆயத் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம், நபி அவர்கள் அழுத இடம். இந்த சூராவுடைய 41 ஆயத்தை எடுத்து பாருங்கள். சூரத்து நிசாவுடைய என்றால் ஓதுவோம், கொஞ்சம் மார்க் பண்ணி கொள்ளுங்கள், கொஞ்சம் அவைகளை டிக் பண்ணி கொள்ளுங்கள். அந்த இடத்தில் நமக்கும் கண்ணால் கண்ணீர் வர வேண்டும். சூரத்து நிசாவுடைய 41 ஆயத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊதிடம், அப்துல்லா இக்ரா அலைய, குர்ஆன கொஞ்சம் ஓதி காட்டு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு சொல்றாங்க, அக்ரா அலைக வ அலைக உன்ஸில், யா ரசூலல்லாஹ் உங்களுக்குத்தானே இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் உங்களுக்கு ஓதி காட்டணுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, வேறொருவர் ஓதி நான் கேட்பதை விரும்புகிறேன், அதை கேட்க விரும்புகிறேன். அப்துல்லா கொஞ்சம் ஓதுங்கண்டாங்க. அப்துல்லா மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சூரத்து நிசாவைத்தான் ஓதினாங்க. சகோதரர்களே, அப்துல்லா மசூத் யார் தெரியுமா? ஆடு மேய்த்த ஒருவர், கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் அல்ல அவர், டாக்டரும் அல்ல அவர், பெரிய பெரிய படித்தவரும் அல்ல, ஆடு மேய்க்கக்கூடிய அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சூரத்து நிசாவை பாடமாக்கி வச்சிருந்தார். இன்று சூரத்து ஹுஜராத்தை பாடமாக்குறது மலையை உடைக்கிறது போல. சூரா முஹம்மத், சூரா ஃபத்ஹ், ஒவ்வொரு சூறாக்களை பாடமாக்குறது இன்றைக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு. சகோதரர்களே, குர்ஆனுடைய ஆக முக்கியமானதுதான் இந்த சூரத்து நிசா. இந்த சூரத்து நிசாவை ஓதியதோடு ஆரம்பத்திலிருந்து ஓதுறாங்க, 41 ஆயத்து வருது, ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீத் وَجِئْنَا بِكَ عَلَىٰ هَٰؤُلَاءِ شَهِيدًا. நபியே, فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ, ஒவ்வொரு உம்மத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை நாம் கொண்டு வருவோம். وَجِئْنَا بِكَ عَلَىٰ هَٰؤُلَاءِ شَهِيدًا. நபியே, உங்களை நாம் சமூகத்துக்கு சாட்சியாளராக கொண்டு வருவோம் அப்படின்றதோட அம்சிக் சொன்னாங்க, அப்துல்லா போதும் நிறுத்து. சொல்றாங்க அப்துல்லா மஸ்ஊத், ஃபைதா ஐநாஹு தத்ரிஃபான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களால் கண்ணீர் வடிகிறது. அப்ப குர்ஆன் அழக்கூடிய ஒரு ஆயத்திற்கு சூரத்து நிசாவுல 41 ஆயத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம். சகோதரர்களே, இந்த சூரத்து நிசாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு வந்திருக்கின்றான். 25 நபிமார்களில் 12 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் ஒரே இடத்துல சூரத்து நிசாவில கொண்டு வந்துட்டான். இந்த சூரத்து நிசா 164 ஆயத்துகள் எடுத்து பாரு. 164 ஆயத்துகளை பாருங்க. அல்லாஹ் 25 ரசூல்மார்களில் 12 பேருடைய பெயரை கொண்டு வந்துட்டான். 2 ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னா அவுஹைனா இலைக கமா அவுஹைனா இலா நூஹ், நபியே உங்களுக்கு வஹி அறிவித்ததை போல் நூஹ் அலைஹி ஸலாத்துக்கும் நாம் வஹி அறிவித்தோம். வன்னபீன மிம் பஅதி, நூஹ் அலைஹி ஸலாத்துக்கு பிறகு வந்த நபிமார்களுக்கும் வஹி அறிவித்தோம். இப்ராஹிம் அலை சலாத்துக்கு வஹி அறிவித்தோம். இரண்டாவது பெயர் நூஹ், முதலாவது பெயர் இரண்டாவது இப்ராஹிம். ஓ இஸ்மாயில், மூணாவது பெயர் இஸ்மாயில் அலை சலாத்துக்கும் வஹி அறிவித்தோம். ஓ இஸ்ஹாக், நாலாவது. ஓ யாகூப், ஐந்தாவது. வல் அஸ்பாத். ஓ ஈசா, ஆறாவது. وأيوب إلاوذ ويونس إتاوذ وهارون أمبذاوذ وسليمان فتاوذ وآتينا داود زبورا داود عليه الصلاة والسلام زبوري كُرُتُوب فَذُنُرْ نَبِمَارْ هُرُدَيَ بَيَرْ فَنَّنْ دَاوَذِ وَرُسُلًا قَدْ قَصَصْنَاهُمْ عَلَيْكْ سَلَى رَسُولْ مَارْ هُرُدَيَ سَمْبَوَنْغَلَيْ أُنْغَلِكِ سُلِّرِكُرُوب وَرُسُلًا لَمْ نَقْصُصُهُمْ عَلَيْكَ சில ரசூல்மார்களுடைய பெயர்களை உங்களுக்கு சொல்லவில்லை, சம்பவங்களை. பன்னெண்டாவது நபியுடைய பெயர் தான். وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோடு பேசினார்கள், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசினார். இது சூரத்துல் நிசாவை ஓதும் பொழுது சகோதரர்களே எவ்வளோ இன்பமாக இருக்கு. இந்த பன்னெண்டு நபிமார்களுடைய பெயர்கள் இந்த சூரத்துல் நிசாவிலே இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த ஒரு அம்சம்தான் சொல்லுவார்கள், அப்துல்லாவின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த சூரத்துல் நிசாவிலே ஐந்து ஆயத்துகள் இருக்கிறது. எனக்கு அந்த ஆயத்துகள், ஐந்து ஆயத்துகளும் துன்யா, உலகம், உலகத்தில் இருக்கும் அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது. சூரத்துல் நிசாவை சகோதரர்களே சரிவர ஓதும். ஏனென்ற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாருக்கு உள்ளத்துல பயம் இருக்குமோ அவங்களுக்கு குர்ஆனை கொண்டு உபதேசம் பண்ண. அதனாலதான் குர்ஆனை வச்சு உபதேசம் பண்றோம். முதல் எங்களுடைய நிகழ்ச்சி சூரா பக்கரா, இரண்டாவது நிகழ்ச்சி சூரா ஆல இம்ரான், என்று சூரத்துல் நிசாவை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம். சூரத்துல் நிசாவில் ஐந்து ஆயத்துகள் இருக்கிறது. அப்துல்லா பின் மஸ்ஊத் என்ற பெரிய காரி சொல்லுவார்கள், அந்த ஐந்து ஆயத்துகளும் உலகம், உலகத்தில் உள்ள முழுதும் எனக்கு கிடைப்பதை விட சிறந்தது. என்ன ஆயத்து சகோதரர்களே? முதலாவது ஆயத், நாற்பதாவது ஆயத், சூரத்துல் நிசாவுடைய நாற்பதாவது ஆயத். இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா வஇன் தகு ஹஸனத்தன் யுதாஇஃபஹா وَيُؤْتِي مِن لَّدُنْهُ أَجْرًا عَظِيمًا. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அணுவளவும் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார். மிஸ்காலு ஜர்ரா, ஜர்ரா என்பது பழையங்களுடைய கதவுகள் இருக்குதே, சூரிய வெளிச்சத்தின் பொழுது அந்த கதவுடைய துவாரத்தால் தூசிகள் விளங்குமே, அந்த தூசிகளில் ஒரு தூசிக்கு சொல்வது ஜர்ரா. இந்த அளவு கூட அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். நன்மைகளாக இருந்தால் அல்லாஹ் பன்மடங்காக மாற்றுவான். தன் புறத்திலிருந்து அல்லாஹ் பிரம்மாண்டமான கூலிகளை வழங்குவான். இது சூரத்துல் நிசாவுடைய முதல் ஆயத், நாற்பதாவது ஆயத். இரண்டாவது ஆயத் அப்துல்லா மசூத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், எனக்கு மிக விருப்பமான இரண்டாவது ஆயத் சூரத்துல் நிசாவுடைய முப்பத்தி ஓராவது ஆயத். என்ன ஆயத்? நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை தவிர்ந்து வாழ்ந்தால், வட்டி, ஜினா, பொய், களவு, 70 பெரும் பாவங்கள் இருக்குது, இவைகளை தவிர்ந்து வாழ்ந்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வனுதுஹிலுகும் முதுஹலன் கரீமா, நீங்கள் சுவர்க்கத்தில் சங்கையான முறையில் நுழைவிக்கப்படுவீர்கள். இது இரண்டாவது சொல்கிறார்கள் சூரத்து நிசாவில் விருப்பமான ஆயத். மூன்றாவது 48வது ஆயத் சூரத்து நிசாவுடைய 48வது ஆயத். இன்னல்லாஹு லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா ومن يشرك بالله فقد افترى اثما عظيما. الله இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். அதை தவிர ஷிர்கை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ அவர் மிக பிரம்மாண்டமான பாவத்தை செய்து விட்டார். அவர் ஷிர்க் இல்லாத எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இது மூன்றாவது எனக்கு சந்தோஷமான ஆயத். நான்காவது 64வது ஆயத். வலவ் அன்னஹும் யல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ் வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. நபியே, உங்களிடம் அநியாயம் செய்துவிட்டு உங்களிடம் வந்து இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நீங்கள் அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ்வை அவர்கள் தவ்வாபாக ரஹீமாக பெற்றுக் கொள்வார்கள். இது 4வது ஆயத். 5வது ஆயத், 110வது ஆயத். ஒமன் யஅமல் சூஅன் அவ் யஸ்லிம் நஃப்ஸஹ் தும்ம யஸ்தக்ஃபிருல்லாஹ் யார் கெடுதியை செய்து யார் தனக்கு அநியாயம் பண்ணி பிறகு இஸ்திக்ஃபார் செய்தாரோ அல்லாஹுவை மன்னிப்பாளனாகவும் இரக்கமுடையவனாகவும் பெற்றுக் கொள்வார். இமாம் ஹாகிம் ரஹிமஹுல்லா இந்த ஹதீதை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா மஸ்ஊத் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், எனக்கு சூரத்து நிசாவில் ஆக விருப்பமான 5 வசனங்கள் இந்த வசனங்கள் தான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, 176 ஆயத்துகளை கொண்ட இந்த சூராவை இன்ஷா அல்லாஹ் இன்றோ நாளையோ மறுநாளோ நாம் ஓத இருக்கிறோம். இமாம்கள் தராவிகள் ஓதுவார்கள். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இதில் 41வது ஆயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம், அந்த இடத்தில் நிறுத்தி அழுங்கள் அல்லது அழுகை வருவதை போன்று ஓதுங்கள். இதே போன்று சூரத்து நிசாவுடைய இந்த 5 ஆயத்துகள், முதலாவது 40வது ஆயத், இரண்டாவது 31வது ஆயத், மூன்றாவது 48வது ஆயத், நான்காவது 64வது ஆயத், ஐந்தாவது 110வது ஆயத், இந்த 5 ஆயத்துகளிடம் சந்தோஷம் அடையுங்கள். அல்லாஹுடைய கிருபை இருக்கிறது. மூன்றாவது அம்சமாக சகோதரர்களே, சூரத்து நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள். அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை கொண்டு முடிவடைகிறது. 30 அல்லாஹுடைய பேர் வந்திருக்கிறது. அதில் அதிகமாக யா அலீமு யா ஹகீம், அந்த இடத்தில் ஓதலை நிறுத்தி அல்லாஹுவை அழையுங்கள். யா அலீமு யா ஹகீம், யா அலீமு யா ஹகீம், யா அலீமு யா ஹகீம், யா கஃபூரு யா ரஹீம், யா கஃபூரு யா ரஹீம். சகோதரர்களே, கடைசியாக இந்த சூரத்து நிசாவுடைய 163, 164வது ஆயத்துகளை பாருங்கள். அந்த இடத்தில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த உலகத்தின் சீதேவிகள், இந்த உலகத்தின் தலைவர்கள், அந்த 12 நபிமார்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். இவ்வாறு ஓதுவோமாக இருந்தால் சகோதரர்களே, குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி. சூரத்து நிசாவுடைய ஆரம்ப வசனம் மூமிங்களே என்று அழைக்கவில்லை. சூரத்து நிசாவுடைய முதல் வசனமும் சூரத்து ஹஜ்ஜுடைய முதல் வசனமும் எவ்வாறு அழைக்கிறது தெரியுமா? யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே. உலகத்தில் இருக்கும் முழு மனிதர்களையும் அழைக்கக்கூடிய 2 சூரா. ஒன்று சூரத்து நிசாவுடைய ஆரம்பம், இரண்டாவது சூரா ஹஜ்ஜுடைய முதல் ஆரம்பத்தை பாருங்க. யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே என்றுதான் ஆரம்பிக்குது. மனிதர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சூரத்துல் ஹஜ் ஆரம்பிக்கிறது. சூரத்துல் நிசாவுடைய முதல் ஆயத்து என்ன தெரியுமா? யா ஐயுஹன்னா சுத்தகூ ரப்பக்கும், ரப்பை பயந்து கொள்ளுங்கள். அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை அவன் படைத்தான். وخلق منها زوجها ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவரிடமிருந்தே ஹவ்வாவை படைத்தான். وبث منهما رجالا كثيرا ونساء, அந்த இரண்டு பேர் மூலமாக, ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஆண்களையும் பெண்களையும் பூமியில் பரத்தினான். واتقوا الله الذي تساءلون به والارحام إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا, உங்களை அல்லாஹ் எதிர்பார்த்தவனாக இருக்கின்றான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானுடைய காலம் குர்ஆனுடைய காலம். சூரத்துல் பக்ராவை ஓதிருப்பீர்கள், சூரா ஆல இம்ரானை ஓதிருப்பீர்கள். இப்பொழுது சூரத்துல் நிசாவின் பக்கம் நாம் திசை திரும்பி இருக்கின்றோம். சகோதரர்களே, இந்த விளக்கங்களோடு சூரத்துல் நிசாவை ஓதும் பொழுது அல்லாஹ் கல்பிலே ஹிதாயத்தை தருவார், கல்பிலே நேர்வழி கிடைக்கும். சகோதரர்களே, சூரத்துல் நிசாவை விளங்காமல் சும்மா ஓதிக்கொண்டு இந்த 100 ஆயத்துகளையும் கஷ்டப்பட்டு ஓதுகிறோமா? அதற்குரிய நன்மையை எதிர்பார்த்து ஓத வேண்டும். இமாம்கள் ஓதும் பொழுது பின்னால் கருத்தை விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் கல்பிலே தக்குவா வரும், கல்பிலே அல்லாஹுடைய பயம் வரும். எனவே சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய காலம், இந்த பொக்கிசமான காலத்திலே இந்த குர்ஆனை கொண்டு பிரயோஜனம் அடைந்தவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், பிரஹ்மதிக நஸ்தகீத், அஸ்லிஹ் லனா ஷுகூனனா குல்லா, வலா தகில்னா இலா அன்ஃபுஸினா தர்ஃபத அயின், யா கஃபூரு யா ரஹீம், யா அலீமு யா ஹகீம், யா கஃபூரு யா ரஹீம், يا عليم يا حكيم يا غفور يا رحيم يا عليم يا حكيم يا علي يا عظيم يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد اسالك بعزتك التي لا ترام. قرف الرحمن اذا سوره النساء ويتكبر الرحمن اذا سوره النساء வந்திருக்க கூடிய اسماء الحسنى களை வைத்துடம் கேக்குறோம் ரஹ்மானே, அதில் அதிகமாக வரக்கூடிய யா அலீமு யா ஹகீம், யா கஃபூரு ரஹீம் என்ற உனது பெயர்களை வைத்து கேட்கிறோம். யா அல்லாஹ் இந்த சூரத்துல் நிசாவை மரணம் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. இந்த சூரத்துல் நிசாவில் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்களுக்கும் வாழ்க்கையில் எடுத்து நடக்க தௌஃபிக் செய்வாயாக. அந்த சூரத்துல் நிசாவில் சொல்லப்பட்டிருக்கும் 12 நபிமார்களுடைய வாழ்க்கையை போன்று, அவர்களுடைய தரஜாத்துகளை போன்று எங்களுடைய தரஜாத்துகளை உயர்த்தி வைப்பாயாக. இந்த இஃப்தாருடைய சஹருடைய நேரங்களில் இந்த சூரத்துல் நிசா, சூரா ஆல இம்ரான், சூரத்துல் பக்ரா போன்ற இந்த பெரும் பெரும் சூராக்களை ஓதி உனது பொருத்தத்தை அடைய தௌஃபிக் செய்வாயாக. இந்த சூராக்கள் ஷஃபா செய்யும் பொழுது எங்களையும் அதில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. எங்களுடைய சக்கராத்தை லேசாக்குவாயாக. யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நகரமாகிய மதீனா முனவ்வராவிலே ஒஃபாத்தாகும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வைலைக அனபுனா வைலைக்கல் மசீர், ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவில் சூரா அந்நிசாவுடைய விளக்க உரை கடிர்கள் வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
3: ரமலான் சிந்தனை, அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
1: நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடையானது அல்லாஹுவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும். ஒரு நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடையானது அல்லாஹுவிடம் கசூரியின் வாடையை விட சிறந்ததாகும். ஆதாரம் புகாரி.
3: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimwanuli.com
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
4: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையாத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபல முதில்ல லஹு வ மன் யுதில்ல ஃபல ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله وما بعد فقال الله تعالى الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا وقال نبينا صلى الله عليه وسلم من قرأ سورة الكهف في يوم الجمعة أضاء له من النور ما بين الجمعتين أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இவ்வுலகத்தில் படைத்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை இறக்கிய அல்லாஹ் உலகம் உள்ளவரை, மனித சமூகம் எல்லா தரப்பு மனிதர்களும் நேரான பாதையில் வாழுவதற்கான வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை அல்லாஹு அஸ்ஸவஜல் மனித சமூகமாகிய நமக்கு அருள் கொடையாக அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். முழு குர்ஆனும் வாழ்வியல் வழிகாட்டியாக இருந்தாலும் குர்ஆனினுடைய 18வது அத்தியாயம் சூரா அல் கஹ்ஃப் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர் சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் கரா சூரத்துல் கஹ்ஃப், யார் ஒருவர் சூரா அல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ, அல்லாஹ் அலஹு நூர், அந்த அத்தியாயம் அவரினுடைய வாழ்வுக்கான ஒளியாக அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள். இனி ஒரு அறிவிப்பில், யார் ஒருவர் சூரா கஹ்ஃபை ஒவ்வொரு ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதி வருவாரோ, பைனல் ஜும்மாத்தைன், இரண்டு ஜும்மாக்களுக்கு மத்தியில் இடைப்பட்ட அந்த நாட்களினுடைய வெளிச்சமாக, ஜோதியாக, ஒளியாக, அவர் வாழ்வின் வழிகாட்டியாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள், இனி ஒரு அறிவிப்பில் சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி 10 வசனங்களை மனனம் செய்திருப்பாரோ, உலகத்தினுடைய ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் கூட அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள் அல்லது கடைசி 10 வசனங்கள் மனனம் செய்தவர் அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள், உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழியக்கூடிய வரை தோன்றக்கூடிய குழப்பங்களிலேயே ஆக பெரிய குழப்பம் ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பம். ஒவ்வொரு தொழுகையிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இருப்பிலே சலாம் கொடுப்பதற்கு முன்பாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், 4 விஷயங்களை தொட்டும் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுவின் தூதர் பாதுகாப்பு தேடுவார்கள். அதில் ஒன்று ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து ரப்பே என்னை நீ காக்கணும் என்பதாக பிரார்த்திப்பார்கள். இந்த சூரத்துல் கஹ்ஃப் உலகத்தினுடைய ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திற்கும் உங்களுக்கு விடிவை ஏற்படுத்தி இருக்கிறது. தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் உங்களை காக்கக்கூடிய வழிகாட்டி இந்த கஹ்ஃப் என்ற அத்தியாயம். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஒரு நபித்தோழர் வீட்டினுடைய திண்ணையில் இரவு நேரத்தில் இந்த சூரத்துல் கஹ்ஃபை எழுதி வைத்திருந்தார். குர்ஆனை ஓதுவதற்காக இந்த சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தை புரட்டி ஓத ஆரம்பிக்குகிறார். அவரினுடைய குதிரை என்ற அந்த வாகனம் வீட்டுக்கு வெளியில் முற்றத்தில் கெட்டப்பட்டிருக்கிறது. இவர் வீட்டு திண்ணையிலே அமர்ந்து வானம் பார்த்து ஓதிக்கொண்டிருக்கிறார். சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவதுதான் தாமதம், அவரினுடைய அந்த குதிரை அப்படி மிரள ஆரம்பிக்குகிறது.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
5: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். Glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 077-101-0043.
6: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
5: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
7: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
8: இருப்பிடத்தில் மக்காவை சார்ந்த இறைமறுப்பாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள். அன்றைக்கு இருந்த வேதக்காரர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதரை பற்றி இந்த இறைமறுப்பாளர்கள் முறையிடுகிறார்கள். எங்கள் தேசத்தில் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், இறைவனின் தூதர் என்பதாக தன்னை வாதாடுகிறார் என்று சொன்ன பொழுது அந்த வேதக்காரர்கள் சொன்னார்கள், ஒருவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஒரு மூன்று கேள்விகளை கேட்கிறோம், அந்த கேள்வியை நீங்கள் பதில் கேளுங்கள். அவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் அதற்கு பதில் கொடுக்க முடியும். கேள்விகளை சொல்லி அனுப்புகிறார்கள். 300 ஆண்டுகளுக்கு மேலாக குகையிலே தூங்கிய குகைவாசிகளினுடைய வரலாறு என்ன? யார் அந்த ஹதிர்? மூசாவினுடைய ஆசிரியராக பயணப்பட்ட அந்த ஹதிர் யார், ஹிதிர் யார்? உலகத்தையே சுத்தி வந்த துல்கர்னைன் என்பவர் யார் என்ற மூன்று கேள்விகளை இறைமறுப்பாளர்கள் ரசூலிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை சொல்கிறேன் என்பதாக சொல்லி அல்லாஹுவின் தூதர் செல்கிறார்கள். காரணம், சுயமாக நபியால் ஏதோ புத்தகத்தை பார்த்து அல்லது சுயமாக யோசித்து பேசக்கூடியவர் அல்ல அவர். அல்லாஹுவினுடைய வேத வெளிப்பாடுகளை கொண்டு பேசப்படக்கூடியவர். சொன்னது தாமதம், மறுநாள் அந்த மக்கள் வந்து நிற்கிறார்கள், ரசூலுக்கு வகி வரவில்லை. ஒரு நாள் கழிகிறது, 2 நாட்கள் கழிகிறது, இப்படி ஒரு சூழலை ரசூல் சந்தித்ததே இல்லை. தினமும் ஒன்றுக்கு பல முறை ஜிப்ரீல் நேரடியாக ரசூலோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவது, வகியை இறக்குவது, ரசூலோடு உரையாடுவது, திடீர் என்பதாக ஒரு நாள் முழுவதும் ஜிப்ரீலை காணவில்லை, மறுநாளும் காணவில்லை, வாரம் கடக்குகிறது, ஒரு வாரம் கடக்குகிறது, ஜிப்ரீலை காணவில்லை. நேரடியாக அல்லாஹுவோடி வகையின் தொடர்பில் இருக்கக்கூடிய ரசூல் அந்த சூழலில் அமர்ந்து கொண்டு யோசிக்க வேண்டும், எவ்வளவு பதற்றம். நாம் என்ன தவறு செய்தோம்? இத்தனை ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. ஜிப்ரீல் வருவதே தாமதம், வரவே இல்லை. வாரங்கள், 10 நாட்களை கடந்தது, 12 நாட்களை கடந்தது, மொத்தம் 15 நாட்கள். 15 நாட்களுக்கு பிறகு 16வது நாளில் அல்லாஹ் அஸ்ஸா வஜல் வஹியை இறக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு உவஜா. அந்த இறக்கிய வார்த்தையே அற்புதமானது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். இந்த வார்த்தையின் ஊடாக அல்லாஹ் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்றே அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை ஆரம்பித்தார். நபியினுடைய தேட்டத்தின் விடிவு இந்த சூரத்துல் கஹ்ஃப். நபியினுடைய ஏக்கத்திற்கு விடிவாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கினார். நபியினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, நபியினுடைய முதுகுத்தண்டை நிமிர்த்தி வைப்பதற்கு அல்லாஹ் இறக்கிய அத்தியாயம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லதி, எப்படிப்பட்ட அல்லாஹ்? அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், இந்த வேதத்தை தனது அடிமையான முஹம்மதின் மீது அல்லாஹ் இறக்கிறான். வலம் யஜ்அல் லஹு உவஜா, எந்த கோணலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த மாறுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த சருகுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது. கோணல் இல்லாத, சருகுதல் இல்லாத தெளிவான வேதத்தை தனது அடிமையின் மீது அல்லாஹ் இறக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று ரசூலினுடைய விடியலாக இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் அமைத்துக் கொடுத்தார். இந்த அத்தியாயத்திற்குள்ளாக பயணிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் முதலில் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவான், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்த், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்த் ஜீனத்தன் லஹா. இந்த உலகம் என்பது ஒரு அலங்காரம். லினபுலுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா, இந்த உலகத்தில் நாம் உங்களை படைத்திருப்பது உங்களில் யார் செயலால் நல்லவர்கள் என்பதை சோதிப்பதற்காக. அதிலே அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது ஜீனா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அலங்காரம், அழகுக்கும் அழகு அலங்காரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அழகு என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, அலங்காரம் என்பது சந்தர்ப்பத்திற்காக இருக்கக்கூடியது. நாம் ஒரு 5 சோதனைகளை கொண்டு மனித சமூகமே உங்களை நாம் சோதிப்போம். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த 5 சோதனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா என்ற அல்லாஹ் பாடம் நடத்துவதற்கு முன்பாக முதலில் ஒரு துணுக்கு செய்தியை பதிவு செய்கிறான். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தன் லஹா, இந்த உலகம் என்பது அழகு அல்ல, இது ஒரு அலங்காரம், ஒரு கவர்ச்சி. நேரம் செல்ல செல்ல உண்மை முகம் தெரிய வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நான் ஒரு அழகு சாதனத்தை கொண்டு என்னுடைய முகத்தை நான் அழகுபடுத்துகிறேன் என்று சொன்னால், சில மணி தியாலங்களை நான் கடக்கும் பொழுது என்னுடைய முகத்தினுடைய உண்மை தன்மையை பிரதிபலித்துவிடும். இது அழகு அல்ல, இந்த உலகம் ஒரு அலங்காரம். ஏன் இந்த அலங்காரத்தோடு இந்த உலகத்தை நாம் படைத்தோமே ஆனால், ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் செயலால் மிக நல்லவர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக இந்த உலகத்தை நாம் படைத்திருக்கிறோமே தவிர, இந்த உலகத்தினுடைய அழகிலே மூழ்குவதற்காக உங்களை நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஒரு மனிதன் ஐந்து சோதனைகளில் ஏதேனும் ஒன்றுக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் ஐந்தையும் சோதனையாக கொடுப்பான். அது என்ன சோதனை? அந்த சோதனையின் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த சோதனையிலிருந்து நாம் எப்படி வெளியேற வேண்டும், எப்படி நமக்கான விடிவு, எல்லாவற்றையும் இந்த அத்தியாயம் பேசியிருக்கும். அதுதான் மிக அற்புதம். வெறும் இந்த சோதனை வரும் என்று அல்லாஹ் பேசியிருக்க மாட்டான். இந்த சோதனை வரும், இந்த சோதனையில் இவர்கள் எல்லாம் மாட்டினார்கள், இந்த மாற்றுதலில் இருந்து அவர்கள் எப்படி தப்பித்தார்கள், தப்பித்தவர்களினுடைய உயர்வு என்ன, தப்பிக்காமல் உலகத்தினுடைய அலங்காரத்தில் மூழ்கி கிடந்தவர்களினுடைய விளைவு என்ன என்று இந்த அத்தியாயம் நிறைவு செய்யும். முதல் சோதனை யாராக இருந்தாலும் தான் சுமந்திருக்கக்கூடிய கொள்கைக்கான ஒரு சோதனை ஏற்படும். நாம் ஒரு கொள்கையின் மீது இருக்கும் பொழுது நம்முடைய கொள்கையினுடைய சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நம்மில் யார் கொள்கையில் உறுதியானவர்கள், உறுதியற்றவர்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்துவார். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய நெருக்கடிகள், உலகத்தினுடைய இழப்புகள், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொஞ்சம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கால்களை அசைத்து பார்ப்பான், நம்முடைய உறுதிப்பாட்டை அல்லாஹ் அசைத்து பார்ப்பான். அந்த நேரத்தில் நாம் எதை தேர்வு செய்கிறோம், நாம் சுமந்திருக்கக்கூடிய உண்மையான கொள்கைக்காக உறுதியோடு இருக்கிறோமா, அல்லது உலகத்தினுடைய அலங்காரத்திற்காக, உலகத்தினுடைய கவர்ச்சிக்காக நம்முடைய கொள்கையை நாம் இழந்து விடுகிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். இறை தூதர்கள் அல்ல, நல்லடியார்கள், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தோன்றிய வாலிபர்கள், அரசவையில் அவர்களினுடைய தகப்பன்கள் எல்லாம் அரசவையினுடைய ஆளுநர்கள், அமைச்சர்கள், கவர்னர்கள். அதிலே சில வாலிபர்கள் அன்றைய நாட்டு அரசன் தன்னையே கடவுளாக பாவிக்குமாறு கட்டளையிட்டு நிர்பந்தித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். நானே கடவுள் என்ற முழக்கத்தை முழங்கிக் கொண்டு மனிதர்களை அடக்கி ஒடுக்கி ஒரு அராஜகத்தோடி தன்னுடைய கட்டமைப்பை உருவாக்கியிருந்த காலகட்டத்தில் இந்த வாலிபர்கள் எழுந்தார்கள். அல்லாஹுதான் எங்களினுடைய இறைவன் என்பதாக முழங்கினார்கள். முழங்கியதற்காக சோதனை ஏற்படுகிறது. தங்களது கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக இழப்புகள், சிரமங்களை தாங்கிக் கொள்கிறார்கள். இதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், 300 ஆண்டு காலம் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்கணும்னா காரணம் இருந்தால்தான் காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம தூங்குறோம் அப்படின்னு சொன்னா, உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக உம்ரா செய்வார்கள். இன்னைக்கு உம்ரா செஞ்சிருப்பாரு, திருப்பி நாளைக்கு போய் உம்ரா செய்வாரு. உம்ராவினுடைய ஃபருதுல கடைசி ஃபருது என்னன்னா தலைமுடியை களைய வேண்டும். இன்னைக்கு முட்டை அடிச்சிருப்பாரு, நாளைக்கும் போய் உம்ரா செஞ்சாருன்னா முட்டை அடிக்கணும். ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம், முடி எப்படி வளரும்? அப்போ நீண்ட காலம் அந்த துறையிலே பயிற்சி பெற்ற அந்த அழகான அந்த தொழிலாளிகள் சொல்வார்கள், தலைமுடியை இறக்கி 4 மணி நேரத்திற்குள்ளாக 1000கணக்கான புதிய முடிகள் வளர ஆரம்பித்து விடுமாம். ஆனால் 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய முடிகள் வளரவில்லை. 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய நகங்களில் எந்த மாற்றமும் இல்லை. 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்க வைத்தான் அல்லாஹ் அஸ்ஸவஜல், அவர்களினுடைய தோள்களில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி உறங்கினார்களோ 300 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஈமானை சுமந்ததற்காக. இது யதார்த்தம். உலகத்தில் கடல் என்பது மூழ்கடிக்கக்கூடியது, நெருப்பு என்பது கரிக்கக்கூடியது, இதுதான் யதார்த்தம். காரணம் காரியம். ஒரு மனிதர் நெருப்பிலே கை வைப்பார் என்று சொன்னால் அந்த நெருப்பு என்ன செய்யும் என்று சொன்னால், நெருப்பிலே கை வைப்பது ஒரு காரியம், அந்த காரியத்தை அவர் செய்யும் பொழுது சுடு என்பது ஒரு காரணம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் இறை தூதர்கள் அல்ல, வாலிபர்கள், நம்மை போன்ற சக மனிதர்கள், நல்லடியார்கள், ஈமானை சுமந்ததற்காக, நேரான சத்திய கொள்கையில் உறுதியாக இருந்ததற்காக இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் அவர்களை காத்தான். கொள்கையில் சில நேரங்களில் பிடிப்போடி இருக்கும் பொழுது இழப்புகளை போன்று நமக்கு தெரியும். இல்லை இல்லை, அல்லாஹு அஸ்ஸவஜல் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மனிதர் 300 ஆண்டு காலம் அவரினுடைய தோற்றம் எப்படி மாறி இருக்க வேண்டும், அவரினுடைய முடிகள், அவரினுடைய நகங்கள், அவரினுடைய உடல் அமைப்புகள் எதுவுமே இல்லை, உறங்கியதை போன்றே அல்லாஹ் அஸ்ஸவஜல் எழுப்பி காட்டினான். எழுப்பியதற்கு பிறகு தங்களோடு பேசினார்கள், எவ்வளவு நேரம் உறங்கினோம், பகலிலே சிறிது நேரம் உறங்கி இருக்கக்கூடும், சில நேரங்களில் மதிய உணவை உண்டதற்கு பிறகு அசர் வரை உறங்குவோம் அல்லவா அவர்கள் தங்களோடு பேசிக் கொள்கிறார்கள், அதுவரைத்தான் நாம் உறங்கி இருக்கக்கூடும். அல்லாஹ் உணர்த்தினான், அவர்கள் கையிலே இருந்த சாப்பிடுவதற்கு பசி எடுக்குகிறது, கைகளிலே சில நாணயங்கள் இருந்ததல்லவா, குகையிலே தஞ்சமடைவதற்கு முன்பாக அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு ஒருவர் கடைக்கு வருகிறார். சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், கடையிலே கொடுக்கும் பொழுது அந்த கடைக்காரர் ஆச்சரியப்படுகிறார், வரலாற்றில் இப்படி ஒரு நாணயம் தற்பொழுது உலகத்திலேயே இல்லை. திருப்பி அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லப்படுகிறது, அதிகாரிகள் வந்து பார்க்கிறார்கள், 300 வருடத்திற்கு முன்பாக கோலாட்சிய ஒரு மன்னனினுடைய காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட நாணயம் அவர்கள் சொல்ல அந்த வாலிபர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த நாணயம் எங்கிருந்தது, எங்கள் பாக்கெட்டில் இருந்தது, எப்பொழுது இருந்தது, சில நேரத்திற்கு முன்பாக உறங்கினோம், உறங்குவதற்கு முன்பாக பாக்கெட்டில் வைத்திருந்தோம், இப்பொழுது பசிக்குகிறது, இல்லை நீங்கள் உறங்கிய காலம் 300 வருடங்கள் என்று அந்த வாலிபர்களுக்கு பிறர் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்போ கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் தோற்று போக மாட்டோம். அல்லாஹ் அஸ்ஸவஜல் இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் இந்த கொள்கையை கொண்டு நம்மை சோதிப்பான். ஜீனா அலங்காரம் என்று சொன்னானே, இந்த ஒரு அலங்காரம் வந்து நிற்கும் அந்த நேரத்தில் நாம் எதை கைப்பற்றுகிறோம். அந்த வாலிபர்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள், அந்த வாலிபர்களை மீட்டெடுத்தான், அந்த மன்னனை அல்லாஹ் தோல்விப்படுத்தினான். இரண்டாவதாக செல்வம், பொருளாதாரம் ஒரு அலங்காரம். இந்த உலகம் ஒரு அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, செல்வம் ஒரு அலங்காரம். இந்த செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பார். ஒரு தகப்பனுக்கு பிறந்த ரெண்டு மகன்கள், சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறார், ஒருவனுக்கு ரெண்டு பேருக்கு தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு பாக பங்கீடு கிடைக்குகிறது. ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனக்கு கிடைத்த அந்த பாக பங்கை மூன்றாக பிரிக்குகிறார். ஒன்றை ஒரு பங்கை கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார், மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார். இனி ஒரு பங்கை ஏழைகளுக்கு சதக்கா செய்கிறார். இனி ஒரு பங்கு கொஞ்சம் மிக குறுகிய அந்த தொகையை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குகிறார், விவசாயம் செய்கிறார். ஆனால் இவரினுடைய அண்ணனுமோ முழு பங்கையும் வியாபாரத்தில் போடுகிறார், விவசாயத்தில் போடுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஓதுரி பிலகும் மசலர் ரஜுலை, இருவரை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணப்படுத்துகிறார். லி அஹதிஹிமா ஜன்னதைனி மின் அய்னாபிம், அந்த இரண்டு பேரில் ஒருத்தர் இருக்கிறானே செல்வம் முழுவதையும் அப்படி தன்னுடைய விவசாயத்தில் போட்டான், ஒரு தோட்டம் இரண்டு தோட்டமாக மாறியது, திராட்சை தோட்டங்களை அல்லாஹ் உருவாக்கினான், அந்த தோட்டங்களுக்கு மத்தியில் ஆறுகளை அல்லாஹ் உருவாக்கினான், மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டான். தன்னுடன் பிறந்தவன் மூன்றில் ஒன்றை மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடித்தான், இனி ஒன்றை ஏழைக்கு கொடுத்து சதக்கா செய்து விட்டான், கொஞ்ச பங்கை வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டுகிறான். ஆனால் இந்த மொத்த பங்கையும் செல்வத்தில் போட்டு செழித்தான் அல்லவா, கொடித்தான் அல்லவா, அல்லாஹ் அவனுடைய கரத்தை உயர்த்தி கொண்டே செல்கிறான். தன்னுடன் பிறந்தவனை பார்க்கும் பொழுதெல்லாம் கேலி அடிப்பது, பிழைக்க தெரியாதவன், ஒரு ஏமாளினி. உனக்கும் தகப்பனினுடைய பங்கு வந்ததே, என்னுடைய பங்கை பார்த்தாயா, எத்தனை மடங்கு நான் பெருக்கி இருக்கிறேன். இதுதான் பிழைப்பதற்கான காரணம். அப்போ அந்த தம்பி சொல்றான், உடன் பிறந்தவன் சொன்னான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உன்னை படைத்தான், அல்லாஹ் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். நீ எப்பொழுது தோட்டத்திற்குள்ளே நுழைந்தாலும் அல்லாஹுவை பெருமைப்படுத்து. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்தது என்று சொல்லு. லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று அல்லாஹுவை மகிமைப்படுத்து. உனது முயற்சி அல்ல, உன்னுடைய திட்டம் அல்ல, உன்னுடைய உழைப்பு அல்ல, ரப்புல் இஸ்ஸத் உனக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். ஆதலால் நீ தோட்டத்திற்குள்ளே நுழையும் பொழுதெல்லாம் மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று படைத்தவனை பெருமைப்படுத்து என்று அந்த மனிதன் சொல்லிக் கொடுக்கிறான். காலலி சாஹிபிஹி வஹுவ யுஹாவிருஹு அன அக்ஸரு மின்க மால வஅஸ் நஃபரா. நீ என்ன செல்வத்தை வைத்திருக்கிறாய், பார் நான் எவ்வளவு செல்வத்தை வைத்திருக்கிறேன், உன்னை விட அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அவன் நினைத்துக் கொண்டான் செல்வம் என்பது கண்ணியம் என்று நினைத்துக் கொண்டான். இல்லை, ஜீனா அது ஒரு அலங்காரம். குர்ஆன்ல சில வார்த்தைகள் ஜோடியாகவே வரும், அல் ஹாஃபிர் அர் ராஃபி அல் முஇஸ் அல் முஸில், தாழ்த்துபவன் உயர்த்துபவன். அல் ஹாஃபிர் தாழ்த்துபவன், உயர்த்துபவன், அல் முஇஸ் கண்ணியத்தை கொடுப்பவன், அல் முதில் இழிவை கொடுப்பவன். சிலருக்கு கொடுத்து அல்லாஹ் உயர்த்துவான், சிலருக்கு அல்லாஹ் எடுத்து தாழ்த்துவான். இரண்டுமே சோதனை தான். அதைத்தான் அந்த மனிதன் சொன்னான், காலலி சாஹிபிஹி وهو يحاوره انا اكثر منك مالا وعز نفرا ودخل جنته وهو ظالم لنفسه قال ما اظن ان تبيد هذه ابدا وما اظن الساعه. இப்படி தன்னை பெருமைப்படுத்துகிறார். என்னுடைய உழைப்பால், என்னுடைய இதால் என்னை நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன். அப்ப தோழன் சொல்லிக் கொடுக்கிறான், இல்லை, அல்லாஹுவை மகிமைப்படுத்து. மாஷா அல்லாஹ் லா குவ்வத்த இல்லா பில்லா இன் தரணி அனா அக்கல்ல மின் கமால வலதா. அல்லாஹுவை மகிமைப்படுத்து, அல்லாஹுவை பெருமைப்படுத்து. இல்லை, எனது முயற்சி, எனது திட்டம், எனது அர்ப்பணிப்புகள் என்ற அந்த உலகத்தினுடைய மோகத்தில் மூழ்கி கிடந்த பொழுது அல்லாஹ் நிறைவு செய்கிறான். ஒரு நாள் அதே இரண்டு தோட்டங்களுக்குள்ளாக அந்த மனிதன் வந்தான். தோட்டத்தினுடைய அத்தனை பயிர்களும் மஞ்சள் அடித்ததாக கரிந்து நாசமாய் போய்விட்டது என்று அல்லாஹ் அந்த வரலாறை நிறைவு செய்ய. அல்லாஹ் கொடுப்பான், நீங்கள் யாரை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக. பொருளாதாரம் ஒரு பெரிய சோதனை, அதைத்தான் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். பாருங்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக இருவருக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தேன், அதில் யார் என்னை மகிமைப்படுத்தினார்களோ அவர்களை நான் பாதுகாத்தேன், காலம் உள்ளவரை அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக நான் உலகத்தில் மாற்றி காட்டினேன். என்னை எவன் புறக்கணித்தானோ, எனது அருள்கொடையை அனுபவித்துக் கொண்டு எனக்கு எதிராகவே எவன் பயணப்பட்டானோ, எனது அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு எனது நன்றியை எனக்கு நன்றி செலுத்துவதை யார் மறுத்தானோ அவர்களை நான் பிடிப்பேன் என்று அல்லாஹ் இந்த வரலாறோடு நிறைவு செய்கிறார். அப்ப செல்வம் என்பது அல்லாஹ் சோதிக்கக்கூடிய ஒரு அலங்காரம். அந்த சோதனையில் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், எடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். அல் ஹாஃபிஸ் தாழ்த்துவான், அர் ராஃபி உயர்த்துவான். எல்லா நேரத்திலும் மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. உயர்ந்த கட்டிடத்திற்குள்ளாக, தோட்டம் துறவுகளுக்குள்ளாக, மகா பெரிய நம்முடைய வீடுகளுக்குள்ளாக நுழையும் பொழுது மக்கள் நம்மை பெருமைப்படுத்தும் பொழுது, இல்லை, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது. லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. அலா உஹ்பிருக்கும் பி குனூஸில் ஜன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்து பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா? அல்லாஹுவின் தூதரே, சொர்க்கத்து பொக்கிஷம் கற்றுக் கொடுங்கள். லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்ற இந்த வார்த்தை இருக்கிறது, சொர்க்கத்து பொக்கிஷம் என்பதாக. இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அவனை நாம் அழித்தோம், அவன் செல்வத்தை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். மூன்றாவதாக கல்வியை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அறிவுரிக்குகிறதே மகத்துவம், மகத்துவமிக்கது, மனோகரமானது, உன்னதமானது அறிவு. ஆனால் அந்த அறிவை கொண்டும் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த நேரத்தில் நமது அறிவு நமக்கு பணிவை தர வேண்டுமே தவிர, எங்கேனும் நமது அறிவு நமக்கு கொஞ்சம் மிதப்பை கொடுக்குமே. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு,
4: கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. ஒரு இஸ்ரவேலர் கேட்குறான், இந்த உலகத்திலே ரொம்ப தெளிவான அறிவாளியார், ரொம்ப பெரிய அறிவாளியார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் யதார்த்தத்தோடு யோசிக்கிறாங்க. அன்றைக்கு அவர் தான் இறை தூதர், அவர் தான் அந்த இஸ்ரவேலர்களினுடைய வழிகாட்டி, இஸ்ரவேலர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். இப்போ சொல்கிறாங்க, ஆனால் நான் தான் உலகத்தில் நான் தான் இப்போ பெரிய அறிவாளி. இந்த வார்த்தை மூசா யதார்த்தமாக பயன்படுத்தியது, ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் சொன்னா, இல்லை மூசா நீங்கள் இல்லை. இந்த இடத்துல ஒரு இடத்த அல்லாஹ் சுட்டி காட்டுறான், அவர் வரமாட்டார், நீ போ, நீ போனால் உணர்ந்து கொள்வாய் நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை உணரக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல ஒருவர் இருக்கிறார், உன்னை விட அவர் தான் மிகச்சிறந்த அறிவாளி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவை தேடி பயணப்படுகிறார், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். ரொம்பலாம் கேள்வியே கிடையாது, மொத்தமே மூணே மூணு கேள்வி. மூணு கேள்விக்கும் பதிலையும் சொல்லி கொடுக்கிறார். உன்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி மொத்தம் மூணு தான், பதில் ஒன்று தான் இருக்கணும். நான் என்ன செஞ்சாலும் கேட்கக்கூடாது. கேள்வியையும் சொல்லி கொடுத்தார், பதிலையும் சொல்லி கொடுத்தார். நீ அறிவாளின்னு சொன்னில்ல, அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இந்த இடத்துல ஒரு மனிதர் இருக்கிறார், ஹிதரை போய் சந்திக்கணும். போன உடனே சொல்றாரு மூசா, இப்படி வந்திருக்கிறேன் யார், இஸ்ரவேலர்களினுடைய இறைத்துதராமா, உங்க கூட கல்வி கற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுறேன், உங்கள்ட இருந்து நான் அறிவை எடுத்து கற்றுக்கொள்வதற்கு, உங்கள் அறிவிலே கொஞ்சம் பயனடைவதற்கு வந்திருக்கிறேன். சொன்னார், எடுத்த உடனே நீங்க பயன் முடியாது, உங்களால் எல்லாம் என் கூட எல்லாம் பயணிக்க முடியாது. இல்லை இல்லை, என்ன நடந்தாலும் உங்க கூட உட்கார்ந்து நான் கல்வியை கற்றுக்கொள்ளணும். பதிலை சொல்லி கொடுக்கிறார். உலகத்தில் இது போன்ற ஆசிரியர் எங்கேனும் கண்டதுண்டா? மூசாவே, நான் எதை செய்தாலும் பதில் எதுவாக இருக்க வேண்டுமேயானால் நீ ஏன் எதற்கு என்று கேட்கவே கூடாது. முதல்லயே பதிலையும் சொல்லிட்டாரு, நீ பேசாட்டு உட்கார்ந்து இருக்கணும் போதும், அமைதியாக வருவதுதான் கல்வி. அல்லாஹ் உயர்ந்த கல்வியை கொடுத்து மூசாவை சோதிக்கவில்லை. நீ உன்னை அறிவாளின்னு சொன்னில்ல, போ இங்கே. ஆசிரியர் சொல்கிறார், உனக்கான கேள்வி எது நடந்தாலும் பதில் அமைதியாக இருக்க வேண்டும், ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடாது. தலையாட்டுகிறார் மூசா. மூன்று கேள்விகளை தாண்ட முடியவில்லை மூசாவால், வெறும் மூன்றே மூன்று கேள்விகள். பதிலையும் சொன்னாரே ஹிதர், கேட்கக்கூடாது என்பதாக, அந்த பதிலையும் கூட அவரால் சொல்ல தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை. இறுதியாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசாவை விட்டு விடைபெறும் பொழுது மூசாவினுடைய கரத்தை பிடித்து சொன்ன வார்த்தை, கப்பலில் ரெண்டு பேரும் பயணப்படுறாங்க, ஒரு சின்ன குருவி அந்த கப்பலில் வந்து அமர்கிறது, அமர்ந்து அந்த கடலினுடைய நீரை தனது அழகால் கொத்துகிறது. ஹிதர் மூசாவை தட்டுகிறார், மூசா அந்த பறவையை பார், அந்த பறவையை பார், இப்பொழுது அதனுடைய அழகால் அந்த கடலிலே முக்கி எடுத்ததே கடலிலே எவ்வளவு குறைந்திருக்கும். மூசா சொன்னார், எதுவும் குறைந்திருக்காது, உனது அறிவும் எனது அறிவும் அல்லாஹுவின் அறிவுக்கு முன்பாக இந்த பறவையினுடைய அழகிலே கொத்தி மிச்சம் இருக்கக்கூடிய நீருக்கு கூட சமம் இல்லை, நாம் யாரும் அறிவாளி இல்லை, உணர்ந்து கொள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய இறை தூதரை அல்லாஹ் கல்வி தான் அறிந்தவன் என்ற யதார்த்தமாக மூசாவினுடைய குணம் அதுதான். ஆனாலும் ஒரு இறை தூதர் இப்படி பேசக்கூடாது, ஒரு இறை தூதரினுடைய நாவிலிருந்து மூசாவை போன்று உன்னதமானவர்களினுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தையை கூட அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கல்வியை கொடுத்திருப்பது சமூகத்தை கண்ணியப்படுத்துவதற்கு தானே தவிர, நான் கல்வியாளன் நீங்கள் எல்லாம் முட்டாள்கள் எனக்கு கீழ் உள்ளவர்கள் என்பதற்காக பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு அல்ல. ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, கல்வி என்பதும் ஒரு அலங்காரம், அதை கொண்டும் நாம் சோதிப்போம். மூசா தோற்று போனார், ஹிதர் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறார். நான்காவதாக அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான், ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதிகாரம் என்பது நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் மட்டுமல்ல, நம்மில் ஒவ்வொருவருமே அதிகாரம் உடையவர்கள்தான். உறவுகளால் முதலாளியாக, தொழில்களிலே, ஊர்களிலே, பள்ளிவையினுடைய நிர்வாகத்திலே, இப்படி அல்லாஹ் நமது கையில் அதிகாரத்தை கொடுப்பான். அந்த அதிகாரமும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்தினுடைய அலங்காரம் கொடுத்து அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த அதிகாரத்தை நாம் எப்படி நடக்குகிறோம்? எஸ் அலூன கந்தில் கர்ணை, துல்கர்ணைன்னு ஒருத்தர் இருந்தார் கிமுல,
9: அவர் என்ன செய்கிறாருன்னா உலகத்தினுடைய அதிகாரத்தை அல்லாஹ்வுக்கு கொடுத்தாங்க. உலகம் முழுவதும் சுற்றுவார், முழு தேசமும் அவருக்கு அல்லாஹ் கட்டுப்பட கொடுத்தாங்க. அப்போ ஒரு ஊருக்குள்ளே போகிறாரு, போனாங்கன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து இவட்ட வந்து கையை கட்டி

0: கண்டார்கள், எல்லோரிடத்திலும் சொன்னார்கள், ஆனா கேட்கல, யாருமே நின்று கேட்கல. ஆகப்பெரிய உலகத்தையே கெட்டி காத்தவர். ஒரு சின்ன கூட்டம் வந்து முறையிடுகிறார்கள் துல்கர்னை என்ற சொல்லும் பொழுது சொல்றாங்க, நீங்க சம்மதிச்சீங்கன்னா எங்கள்கிட்ட கொஞ்சம் சேமிப்பு இருக்கு, அதையும் கூட நாங்க தாரோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பை ஏற்படுத்துங்க. எங்கள் கால்நடைகளை திருடுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், கொள்ளைக்கார கூட்டம் அது. அந்த கொள்ளைக்கார கூட்டத்துக்கு பெயர் யஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லப்படுகிறது, குர்ஆன் சொல்லும். அந்த கூட்டத்திலிருந்து எங்களை நீங்க காக்கணும் அப்படின்னு சைகையிலேயே பேசுறாங்க. அவங்க பேசக்கூடிய மொழியில பேசி காட்டுறாங்க, பக்கத்துல இருந்து தெளிவுபடுத்துறாங்க, கொஞ்சம் வார்த்தையை சைகையில சொல்றாங்க. கடைசியா எல்லாரும் கையை கட்டி சொல்றாங்க, நீங்க எங்களுடைய ஆட்சியாளர், அதனால நீங்க இந்த காரியத்தை செய்யறதுக்கு நாங்க கொஞ்சம் காசு தரோம், நீங்க சும்மா செய்ய வேண்டாம். துல்கர்னைன் அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்து சோதிக்குகிறார். அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் என்னை செழிப்பாக வைத்திருக்கிறார், உங்களது தேவையை நிறைவேற்றுவதற்குத்தான் அல்லாஹ் எங்களை.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றேன்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி, உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய நிகழ்வுகள், இஸ்லாமிய செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com, வாட்ஸ்அப் 0974-7771616,
1: முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தின்
0: தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: அல்லாஹு அக்பர், அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அமாலினா. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى. ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن اذا شئت سهلا. اللهم آت نفسي تقواها وزكها انت خير من زكاها انت وليها مولاها. يا حي يا قيوم برحمتك استغيث اصلح شاني ولا تكلني نفسي طرفة عين. يلا بقولهم الله وكوريتا غتماغا அவன்தான் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன். நமது பிறப்புக்கும் மரணத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறார். அல்லாவை போற்றி புகழ்ந்தவனாகும். சாந்தியும் சலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள்

0: மீதும் தோழர்கள் மீதும் தாபின் தபதாபின் மீதும் நல்லவர்கள் அனைவர் மீதும் நம்மின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகவும், அல்லாவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு ஜுமா குத்பாவுக்கு பிறகு சூரே தாகாவிலிருந்து 132வது வசனம் ஓதி காட்டப்பட்டது. அதில் அல்லாஹு தாலா தனது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகின்றார். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, நீங்கள் தொழுது வாருங்கள், நீங்கள் தொழுது வாருங்கள், மேலும் உங்கள் குடும்பத்தாரையும் தொழுகும்படி ஏவுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். நபிக்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான் இந்த வசனத்தில், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்கள் குடும்பத்தையும் தொழுக சொல்லுங்கள், நீங்களும் தொழுகை நிலை நாட்டுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா சொல்கிறான் தனது நபியிடம், நான் உங்களிடம் எந்த ஒரு உணவையும் கேட்கவில்லை, காணிக்கை கொடுங்க, உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா தனது நபியை பாற்று கூறுகின்றான். நான் எதையும் கேட்கவில்லை. லா நஸ்அலுக ரிஸ்கா, நஹ்னு நர்ஸுகுக், உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ, உணவாகட்டும், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த அனைத்து தேவைகளும் நானே உங்களுக்கு தருகிறேன் என்று நபியை பார்த்து அல்லாஹு தாலா கூறுகின்றான். தக்குவா, அதற்கு பிறகு அல்லாஹு தாலா கூறுகின்றான் முடிவான நன்மை. முடிவான நன்மை யாருக்கு? இறையச்சத்திற்கு தான் என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் கூறுகின்றான். நான் இந்த ஜுமா குதுபாவில் உங்களுக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு என்று என்னவென்றால் தொழுகை. இந்த தொழுகையோட விஷயத்தில் நாம் எப்படி பொழுபோக்காக எப்படி அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இபாதத்து. பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் கலிமா தய்யிபா ஷஹாதாவை சொன்னதற்கு பிறகு நமக்கு முதலாவதாக கேள்வி கேட்கப்படும் என்றால் அது தொழுகை பற்றி தான். யார் ஒருவர் இந்த கலிமா தய்யிபை சொல்லிவிடுகின்றார்களோ அதற்கு பிறகு அவர் மீது முதல் முதலில் கட்டாயமாக ஆக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொழுகை. சாட்சி சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அறவே இல்லவே இல்லை என்றும், வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் அடியாரகளும் இருக்கிறார் என்பதாக. இந்த சாட்சியத்திற்கு பிறகு நமக்கு ஏவப்பட்டது அந்த சாட்சியத்தை உறுதிப்படுத்துவதற்காக, அதில் நாம் உறுதியாக இருப்பதற்காக நமக்கு ஏவப்பட்டதுதான் இந்த தொழுகை. இந்த தொழுகை எப்படிப்பட்டது என்றால், நாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை உயர்த்து கையாமை செய்யும் போது நமக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்துகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எப்படி என்றால், எப்படி நாம் இந்த வரிசையில் நிற்கிறோம், இதே போல்தான் நமக்கு மறுமையிலும் அந்த மஹ்ஷரோட மைதானத்திலும் இப்படித்தான் வரிசையாக நிற்போம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கட்டி வரிசையாக எப்படி நிற்கிறோமோ இது நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது, இதே போல் உங்களுக்கு மறுமையில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் இப்படிதான் அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்க வேணும், இப்படிதான் நம்ம அல்லாஹ் முன்னாடி நிற்கணும் வரிசையாக. பாருங்க, உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜும் அந்த மாதிரி ஸ்டேஜ் கிடையாது. இந்த பள்ளியை தவிர உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு ஒற்றுமையையும் இணக்கத்தையும் நேர்மையையும் உங்களுக்கு இதை தவிர வேற எந்த இடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. பாருங்கள், நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் அவர்களுக்கு அந்தஸ்துக்கு ஏற்ப பதவிக்கு ஏற்ப இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு இடத்தில் நிறைய பெரிய மேனேஜராக இருப்பார், ஒரு இடத்தில் சாதாரணமாக ஒரு மனிதனாக இருப்பார். எப்படிப்பட்ட இடமாக எப்படிப்பட்ட நிலைப்பாடாக இருந்தாலும்
1: அந்த வர்க்கர் முதல்ல வந்துட்டாங்க. என்ன பண்ணாரு? வர்க்கர் முதல்ல வந்துட்டாரு, அதற்கு பிறகு மேனேஜர் வர்றார். அப்போ முதல் வரிசை யாருக்கு கொடுக்கப்படும்? மேனேஜருக்கு கொடுக்கப்படுமா? ஒருத்தர் செல்வந்தராக இருந்தார் என்பதாக முதலிடம் இங்க கொடுக்கப்படுமா? கிடையாது சகோதரர்கள். தோளோடு தோல் சேர்ந்து, காலோடு கால் சேர்ந்து, அல்லாஹ் முன்னாடி நம்ம எல்லாருமே சமம்தான் என்பது உணர்த்தக்கூடிய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். துனியாவில் நீங்க எந்த ஸ்டேஜ் போனாலும் எல்லாருமே சமமா நிக்க முடியுமா? சமமா உட்கார முடியுமா? சமமா குனிய முடியுமா? கிடையாது சகோதரர்கள். அல்லாஹுத்தாலா இந்த தொழுகை மூலியமாக நமக்கு அந்த மஹ்ஷரோட மைதானத்தை, நாம் எல்லாம் அல்லாவின் அடிமைகள் தான், அல்லாவின் அடியார்கள் தான் என்று உணர்த்துகிறான். சமமாக நிற்போம். எப்படி நிற்போம்? ஆடைகள் இருக்காது, ஆண்களுக்கு கத்னா செய்யப்பட்டு இருக்காது, பெண்களும் ஆண்களும் நிர்வாணமாக நிற்பார்கள். அந்த நினைவு வரணும் நமக்கு தொழுகையில். யா அல்லாஹ் நீ தான் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர் அப்படிதானே எடுத்து தக்பீரை கட்டுறோம். நீ தான் மிகப்பெரியவன், எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. நிறைய பேர் சொல்றோம் நம்மளோட வாழ்க்கையில பர்கத் இல்ல, உணவு இல்ல, ரிசக் இல்ல. அல்லாஹு தஆலா சொல்றான், நபிக்கு பார்த்து சொல்றான், லா நஸ்அலுக ரிஸ்கா, நீங்க ஏதோ எனக்கு உணவு தர தேவையில்ல, நஹ்னு நர்ஸுக்கு, உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கு, பொருளாதாரத்துல தேவை இருக்கா, உங்களுக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கா, நோய் நொடி இருக்கா, எப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, தொழுகைக்கு வாங்க. தொழுகையில உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும், உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹு தஆலாவோட வாக்குறுதி. நம்ம துருவாம அதற்கு முன்னாடி பாருங்களேன் ஒரு விஷயத்த அப்படியே விட்டுட்டோம். நபிக்கு என்ன சொல்றான், நீங்க தொழுங்க, உங்க குடும்பத்தாரையும் தொழுவ சொல்லி ஏவுங்க. நம்ம தொழுகிறோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுவில் அதை கண்டும் காணாமல் போறதும், பாலிகால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பையன், நம்மளோட பசங்க யாரும் தொழுவில் அதை கண்டும் காணாமல் இருப்பது, அப்போ அல்லாஹோட ரிஸ்க் எப்படி வரும் சொல்லுங்க? அல்லாஹோட அபிவிருத்தி எப்படி வரும் நம்ம வீட்டில்? அல்லாஹோட உதவி வரணும் எப்படி வரும் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம, அந்த நம்ருத் மன்னன், சாரி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த அநியாயக்கார மன்னன் எடுத்து கொண்டு போய் அவர்களோட தவறான சிந்தையினால, அவர்களோட தவறா நடந்துக்க கொண்ட முயற்சி செய்யப்படும் போது என்ன ஆச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? தொழுகைக்கு நின்றாங்க, தொழுகைக்கு நின்றாங்க. அவன் கையை கொண்டு போறான், ஆனா அவங்கள தொட முடியல. அவன் பிடிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா பிடிக்க முடியல. அவங்க என்ன செஞ்சாங்க? போனாங்களா? சண்டை இட்டாங்களா? போராட்டம் பண்ணாங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? எதுவுமே செய்யலையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கொண்டு போயிட்டாங்க. இதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு தாலிமாக, நமக்கு இறுதி உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா இதை தான் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாம், நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க அல்லாஹோட உதவி வேணுமா? அல்லாஹோட உதவி வேணுமா? அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க கவுனிங்க, இங்க எங்க போயிடக்கூடாது. நம்மளோட பாடி மட்டும் இங்க இருந்துட்டு, நம்மளோட ரூம், நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு, நம்ம வியாபாரம் செய்ய இடத்துக்கு, நம்மளோட வீட்டுல என்ன சமையல் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாருமே இங்கே இருக்கணும். எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையை கொண்டு, தொழுகையை கொண்டு என்னிடம் உதவி தேடுங்கள். அல்லாஹ் சொல்ல என்ன சொல்றா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா இல்லையா? எனக்கு எதிரிகள் இருந்து வருது, எனக்கு கந்திஷ்டியா இருக்கு, எங்க வீட்டுல பர்க்கத் இல்ல, எனக்கு நெருக்கடியா இருக்கு, எனக்கு நோய் இருக்கு, என்னோட வீட்டுல பிரச்சனை போக மாட்டிருக்கு, என் புள்ள என்னோட பேச்ச கேட்க மாட்டிருக்கா, என் பொண்ணு என் பேச்ச கேட்க மாட்டிருக்கு, நமக்கு எல்லாமே என்ன கவலை? பையன் சாப்பிட்டானா இல்லையா, பையன் தூங்கினானா இல்லையா, பையனோட மார்க்கு கம்மியா வந்துருச்சே, இந்த மாதிரி கவலை. பின்னாடி பார்ப்போம் பாருங்க, இதெல்லாம் எதுக்காக நான் இப்போ சொல்றேன், பின்னாடி இந்த ஜும்மாவோட உரையை முடிக்கும் போது நம்ம பார்ப்போம். ஆனா அல்லாஹு தஆலா என்ன சொல்றா, உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு வேணுமா, தொழுகைக்கு வாங்க. என்ன சொன்னீங்க? தொழுகைக்கு வாங்க, தொழுங்க, பொறுமையா இருங்க, அல்லாஹோட உதவியை தேடுங்க. இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுடன் அல்லாஹு தஆலா இருக்கிறார் என்பதாக பாருங்கள் சகோதரர். பொறுமை, வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. நீங்கள் தொழுகையை கொண்டு மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தொழுகையோட விஷயத்தில் எவன் சரியாக இருக்கிறானோ அவனோட மற்ற எல்லா விஷயங்களும் சரியா இருக்கும். எவன் ஒருவன் தொழுவில்லையோ மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்காது, கோணலாக இருக்கும் என்பதாக சொல்றான். அப்போ அந்த தொழுகை என்பது இஸ்லாத்துல ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. நான் சொல்லவில்லை, உமர் பின் கத்தாப் அமீருல் முஃமினீன் அவங்க சொல்றாங்க. எந்த நிலைமையில சொல்றாங்க, கொஞ்சம் கவனிக்கணும், இந்த இடத்தை கவனிக்கணும். எந்த இடத்துல சொல்றாங்க, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை என்பதாக. அமீருல் முஃமினீன் ஒரு மஜூசி, அவன் மூலியமாக குத்தப்பட்டு ஒரு ரிவாயத்தில் வருது மூணு ஓட்டைகள் உடப்பட்டது, ஒரு ரிவாயத்தில் வருது ஆறு ஓட்டையாக இருக்கிறது என்பதாக குத்தப்பட்டு வாயினால பாலை கொடுக்குறாங்க, குடல் வழியாக அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. என்ன வாய் வழியாக ஊத்தப்பட்டா அந்த குத்தப்பட்ட அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. தொழுகைக்குள்ள நேரம் ஆகுது. ஒரு சாபி சொல்றாங்க, உமரே தொழுகைக்குள்ள நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ சொல்றாங்க, ஆமா இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹும் தொழுகைக்காக விரைகிறார்கள். அந்த நிலைமையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு இறுதி தொழுகை எப்படி இருந்தது சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு இறுதி தொழுகை எப்படி இருந்தது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதனாலதான் அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி சொன்னான். தொழுகையில் எந்த ஒரு சலுகையும் கிடையாது, சலுகை கிடையாது. இந்த சலுகை கிடையாதுன்னு நினைக்காதீங்க. பணிகளாக இருந்தால் சலுகை இருக்கு, நோயாளிகளாக இருந்தால் சலுகை இருக்கு. தொழுகையை விடுவதற்கு சலுகை கிடையாது, தொழுகையை விழாமல் தொழுகாமல் இருப்பதற்கு சலுகை கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தொழுகை எப்படி இருந்தது பாருங்கள். இரண்டு சஹாபியை அழைக்கிறார்கள், அவர்களோட தோள்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதபுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கைகளை போடுறாங்க. அவர்களோட இரண்டு கட்டை விரல்களும் தரையில் தேய்ந்து கொண்டே கோடு போட்டுட்டே போகுது. அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நமக்கு என்ன கேடு, நமக்கு என்ன கேடு தொழுகாமல் இருப்பதற்கு. தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைமையில் அவர் இந்த தொழுகையை தொழுதிருப்பார்கள். நமக்கு அல்லாஹ்வோட பயம் இல்லை, அடாவோட இறையச்சம் இல்லை, அல்லாஹ்வோட உதவி வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அப்படித்தானே நமது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தொழுகை பாருங்கள் இப்படிப்பட்டதாக இருந்தது. இன்னொரு ஒரு சஹாபி, அவர்களோட தோழர்கள் மட்டும் எப்படி இருந்தார்கள், அந்த உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் பெற்ற அந்த தோழர்கள் எப்படி இருந்தார்கள்? இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்று இருக்கிறார்கள். எப்படி நோயுற்று இருக்காங்க? ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது, 32 வருஷம் ஏறக்குறைய. ஒரு ரிவாயத்தில் சொல்றாங்க 28 வருஷம், அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன மேல வருது 28 30. அத்தனை வருஷம் அவர்கள் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? அத்தனை வருஷம் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வருகிறார்கள். அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் நின்ற நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அது உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், உட்கார்ந்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அதுவும் உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக. தொழுகைக்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே, தொழுகை விடுவதற்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே. எப்பொழுது நமது ரூ இந்த உயிரை விட்டு பிரிகிறதோ அப்பொழுதுதான் நாம் தொழுகாமல் இருப்போம். இல்லை என்றால் இரண்டு பேருக்கு தொழுகை கடமை ஆகாது. ஒன்று ஹைதோட காலமாக இருக்கணும், மாதவிடா காலமாக இருக்கணும். இன்னொன்னொன்று அவருக்கு மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும். மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும். இந்த ரெண்டு காரணம் தான் இருக்கணும் அவங்க தொழுவாமல் இருக்கிறது. இந்த மாதிரி யார் இருக்கும் சொல்லுங்களேன்? தொழுகையில் அலட்சியம், தொழுகையில் பொழுபோக்கு, தொழுகையில் வரும்போது சோம்பேறித்தனமாக தூங்க வேண்டும் என்பதற்காகவே அலட்சியமாக நமது வாழ்க்கையை இந்த இபாதத், இந்த எந்த இபாதத் நாளை சொர்க்கத்தின் சாவி என்று கூறுகிறார்களோ, இந்த தொழுகை என்ன? இந்த தொழுகை என்பது என்ன சகோதரர்களே? இந்த தொழுகை என்பது என்ன? சொர்க்கத்தின் சாவி. இந்த தொழுகையில் அலட்சியம், இந்த தொழுகையில் சோம்பேறித்தனம். பாருங்கள், எல்லா அறிஞர்களின் கருத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைதான் கூறினார்கள். ஒரு காஃபிர், இறை மறுப்பாளர், ஒரு முஸ்லிம், ஒரு கட்டுப்பட்டவன், அவனுக்கு என்ன வித்தியாசம்? தொழுகையை விடுபவன், தொழாமல் இருப்பவன் காஃபிர், இறை மறுப்பாளன், தொழுகக்கூடியவன் அவன் முஸ்லிம், கட்டுப்பட்டவன் என்பதாக கூறினார்கள். தொழுகையை விடுவதற்கு என்ன நமக்கு காரணம் சகோதரர்கள்? என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் பள்ளி எப்படிப்பட்ட பள்ளியா இருந்தது? நம்மள மாதிரியா? டைல்ஸ், மார்பல்ஸ், பாய போட்டு ஃபேன போட்டு இருந்ததா? தொழுவாங்க, தொழுகும் போது அவங்களோட சேறு, மழை பெஞ்சதுன்னா சேறு நெத்தில ஒட்டிக்கும், மண்ணும் கல்லும் அவங்க நெத்தில குத்திக்கும். நம்ம பள்ளியும் எப்படி? அல்லாஹு தா ஹதீஸ் இப்படி தான் இருக்கு, எப்படி நீங்க அல்லாஹோட வீட்டை கட்டுறீங்களோ உங்களுக்கு சொர்க்கத்திலையும் அதே போல வீடு கட்டப்படும். ரைட்டு தான். ஆனால் நாம் எப்படி ஆக்கிவிட்டோம் என்றால், அல்லாஹோட வீடை எந்த அளவுக்கு வசதியாக ஆக்கிவிட்டோம் என்றால், இங்கே ஜும்மா குத்பா நடக்கப்படும் போது, தொழுவை நடக்கப்படும், தர்சு நடக்கப்படும் போது நல்ல நிம்மதியாக, நல்ல அமைதியாக தூங்கக்கூடிய இடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மத்தை, அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இபாதத்தில் நமக்கு ஈடுபாடு இல்லை, தொழுகையில் நம்ம ருசி காணல. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ரத் அய்னு ஃபி ஸலாத், எனது கண் குளிர்ச்சி தொழுகை என்று கூறினார். அவர்களுக்கு பிரச்சனையா? அவர்களுக்கு துக்கமா? அவர்களுக்கு எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்து, ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கூறுவார்கள், நீங்கள் பாங்கு சொல்லுங்கள், தொழுகைக்காக அழையுங்கள், எனது உள்ளத்துக்கு அமைதியை கொடுங்கள் என்பதாக. அந்த தொழுகையை வீணடிக்கக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம், அதில் அலட்சியப்படுத்தக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை வாட்டி யாருக்குமே தெரியாத ஹதீஸ், யாருக்குமே தெரியாத ஹதீஸ் இந்த ஹதீஸ், தொழுவக்கூடியவன் முஸ்லிம், தொழுவாதவன் காஃபிர். அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் தஃப்தர் கொடுத்து நிக்கா பண்ணாதீங்க, முஸ்லிம்கள் அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல வச்சு அடக்கம் செய்யாதீங்க. புரியல நமக்கு? நான்கு இமாம்களும் இதான் சொல்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் கொஞ்சம் ஆர்த்தவமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவனை மூணு நாள் சிறப்புடிங்க. அவங்களும் இதுதான் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க? அதுக்கு முன்னாடி மூணு நாள் சிறப்பிடிச்சு தொழுவ சொல்லி அவனை ஏவுங்க, தொழுதான் அவனை விட்டுடுங்க, இல்லைன்னா அவனுக்கும் அதே தான், அவனுக்கும் அதே நிலைமைதான். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹமத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யாரா இருந்தாலும் இதே தான் சொல்றாங்க, வேற மாற்று கருத்தே கிடையாது. எத்தனை பேர் ஃபஜர் தொழுதோம் இமாம் ஜமாத்தோட? சஹி முஸ்லிம், சஹி புகாரில வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க, முஸ்லீம்லயும் வருது புகாரிலயும் வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி கேக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியத்துல முதல் காரியம் என்ன? வக்தி சலாத்தி, அதற்கு கூறிய நேரத்தில் தொழுகிறது. நம்ம ஃபஜர தொழுதிருப்போம், என்ன நம்ம ஃபஜரை எப்போ தொழுதிருப்போம்? எப்போ என் கண் விழித்ததோ, எப்பொழுது என் கண் விழித்ததோ அப்போ தொழுகிறது ஃபஜர் தொழுகை கிடையாது. எப்போ பாங்கு சொல்லப்பட்டு, எப்போ பாங்கு சொல்லப்பட்டது, எப்போ மௌதின் இகாமத்து சொல்லி இமாம் ஜமாத்தோட தொழுறமோ அதர் ஃபஜர் தொழுக. நான் வீட்டில் தொழுதேன், இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கும் தலீல் சொல்லவா? அதுக்கும் ஆதாரத்தை சொல்லவா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
0: நான் ஒரு மனிதனை இமாமாக ஆக்கிவிட்டு அவரை தொழு சொல்லி ஏறிவிட்டு நானும் சில வாலிபர்களும் சென்று யார் தொழுவைக்கு வரவில்லையோ, மதீனால சொன்ன சம்பவம், யார் தொழுவைக்கு வரவில்லையோ அவர்களுடைய வீட்டுகளை நான் எரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தலீல் போதுமா? ஆதாரம் போதுமா? ஆதாரம் போதுமா? வீட்டை ஏதிக்கணும் சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, பெண்களும் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அதனால நான் இந்த செயலை செய்யாம விடுறேன் அப்படின்ற. அல்லாஹ்வுடைய தூதர் (ஸல்) சபித்ததே கிடையாது. ஒரு முறை சபித்தார்கள், எப்பொழுது சபித்தார்கள், எப்பொழுது சபித்தார்கள், அந்த கந்தகோட போர், அந்த அகல் போரின் போது காஃபிர்கள் இந்த அளவுக்கு உக்கிரமாக நடக்கப்படுது. போர் பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு போர். அசரோட தொழுகை தாமதமாக ஆகிவிடுகின்றது. உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருக்கு அழிவுதா? உமரோட கதை முடிஞ்சிருச்சு. உமருக்கு நாசம் ஆயிட்டா? உமரோட கதை முடிஞ்சிருச்சு. என்ன உமர், ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, என்னோட அசர் தாமதமாக, அசரோட வக்து முடிஞ்சிச்சு, மகுரி போது வக்து முடிஞ்சிச்சு, நான் கதா செஞ்சிட்டேன், கதாவை தொழுதுன்னு இந்த காஃபிர்கள் பண்ணதுனால. தைரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கும் இந்த காஃபிர்கள் இப்படி தான் பண்ணாங்க. அப்பொழுது அல்லாஹ்வின் ரஹமத்துல்லில் ஆலமீன் அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புயூத்துன்னார, இந்த காஃபிர்கள் மீது, இந்த காஃபிர்களோட வீட்டை அல்லாஹ் தஆலா நெருப்பால நிறைக்கட்டும் அப்படின்னாங்க. நெருப்பால நிறைக்கட்டும், தாமதமாக தொழுவதற்காக சபித்தார்கள். தொழுகையை விட்டால் ஒரு சில அறிஞர்களை தவிர மற்ற பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இந்த தொழுகையை விடுவது என்பது குஃபுர். குஃபுர்னா புரியுதா? ஷிர்க்கு. தொழுகையை விடுவது, தாமதமாக தொழுவது, அதற்குண்ட நேரத்தில் தொழுவாமல் இருப்பது, என்னது சொன்னாங்க, தொழுகை விட்டுறது குஃபுருன்னாங்க. பாருங்க, அதுக்கப்புறம் தான் பிர்ருல் வாலிதைன் இந்த ஹதீஸ்ல வருது. என்ன, நீங்க உங்க தாய் தந்திர கிட்ட நல்ல முறையில் நடந்துங்க, ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதையில போர் புரிந்து தனது கழுத்தை துண்டிப்பது, பெரிய வீர வசனம் எல்லாம் பேசுறோம். நமக்கு என்னென்ன கவலை? அரபு நாட்டோட கவலை, பலஸ்தீனோட கவலை, கஸாவோட கவலை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, பக்கத்து தெருவில் சரியில்லை, அவன் வீடு சரியில்லை, இது சரியில்லை, எனது தொழுகை சரியில்லையே. முதல்ல என்ன சொல்றான், வக்தி சலாதி, நீங்க அதுக்குரிய நேரத்தில் தொழுகை நிலைநாட்டுங்கள், அதற்கு பிறகு தாய் தந்தரைக்கு நன்றி செலுத்துவது. மூன்றாவதாகத்தான் ஜிஹாத், நீங்கள் போய் என்ன ஜிஹாத் செய்வீர்கள்? தொழுகை நிலைநாட்டாமல், அதற்குரிய நேரத்தில் சொல்லுவாமல், குசு குசு இல்லாமல் சொல்லுவாமல், நீங்கள் என்ன போய் அங்கே என்ன செய்வீர்கள்? நமக்கு பெரிய கவலை, நம்மளோட தொழுகையை அலட்சியப்படுத்திட்டு வீணடிச்சிட்டு தன்னை தானே முஸ்லீம் என்று சொல்லுகிறோம். பாருங்க, யஹூதி 2-3 வருஷம் முன்னாடி யஹூதியோட பிரசிடென்ட், அப்ப கூட நெத்தினியா தான் இருந்தான்னு நினைக்கிறேன், அவன் சொல்றான், முஸ்லீம்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. என்ன சொல்றான்? முஸ்லீம்களை பார்த்து ரொம்ப உறுதியா சொல்றான். ஏன் சொல்லுங்க? அவங்க எப்போ ஜுமா தொழுகைய தொழுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டம் எப்போ ஃபஜருக்கு வருதோ அது வரைக்கும் நீங்க முஸ்லீம்களை பார்த்து பயப்படாதீங்க. சம உறுதி, நல்ல உறுதியா இருக்கிறான், அவன் தெரியும் அவங்களுக்கு. அவனோட ஸ்டேட்மெண்ட் இதுதான், நீங்க போய் செக் பண்ணுங்க 3 வருஷம் முன்னாடி. முஸ்லீம்களை பார்த்து பயப்படாதீங்க, ஏன்னா ஒண்ணுமே நோ கெப்பாசிட்டி அவங்க கிட்ட. எப்போ ஜும்மா தொழுகைக்கு வர கூட்டம் மாதிரி ஃபஜர் தொழுகைக்கு வருதோ அப்போ பார்த்து பயந்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட், கிளியர் ஸ்டேட்மெண்ட். அல்லாஹு தஆலா சொல்றான், என்ன சொல்றான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருகும் வஸப்பி தக்தாமுக்கும், நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான். அல்லாஹுக்கு நம்ம உதவி செய்ய முடியுமா? அல்லாஹுக்கு நம்மளோட உதவி தேவையா? ஆனா குர்ஆன் ஆயத் இப்படி தானே வருது, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வஸப்பி தக்தாமுக்கும், இப்படி தானே வருது. அல்லாஹ் உதவி செய்யுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்பதாக.
1: அல்லாஹ்வுக்கு உதவி தேவையா? நம்ம அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய முடியுமா? அல்லாஹு தாலா நம்மளோட உதவி எதிர்பார்த்திருக்கிறானா? நமக்கு தகுதி இருக்கா ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது? அறிஞர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த வசனத்துக்கு, உங்களோட மார்க்கத்தை சரியாக பேணுங்கள், கலிமா தையபாயில் சரியாக இருங்க, தொகையில உறுதியா இருங்க, தொழுகையை சரியாக நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள், ரமதான் மாதத்தில் சரியாக நோன்பு வையுங்கள். இதுதான் அல்லாஹ்வோட மார்க்கத்தை ஷரியத்தை பேணுவது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி ஏற்படுத்துவான். நமக்கு புரிய மாட்டிருக்குது, நமக்கு இந்த மார்க்கத்தை பற்றி புரிய மாட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் காஷிஊன். மூமின் வெற்றி பெற்றாங்க. எந்த மூமின்? எந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க? எந்த மூமினோட தொழுகையில், எந்த மூமினோட தொழுகையில் குஷு குசு இருந்ததோ, அல்லாஹ்வோட இறையச்சம் இருந்ததோ, பயபக்தி இருந்ததோ, அந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்படின்னு நம்ம தொழுகிறோம், அந்த தொழுகையின் போது நமக்கு அந்த விஷயங்கள் ஏற்படுதா? அந்த தொழுகும் போது அந்த குஷு குசு இருக்கா? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷு குசுனா என்ன அப்படின்னா, அல்லாஹுக்கு பயப்படுவது, அல்லாஹ்வுக்கு பயப்படுவது. நம்ம அல்லாஹு அக்பர் என்று, அல்லாஹ் அக்பர் நீ தான் பெரியவன் சொல்லிட்டோம் இல்லையா, அந்த உணர்வோட நம்ம நிக்கிறோமா? யா அல்லாஹ் நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. சரி, அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷு குசுனா என்ன தெரியுமா, ஆஜிசி அப்படின்றாங்க. ஆஜிசின்னா என்ன? தன்னடக்கம், தன்னடக்கம். ஆஜிசினா தன்னடக்கத்தோட நிற்பாங்க. யாருலா நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் எனக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு யாருலா அப்படின்னு சொல்லி ஆஜிசி அந்த பணிவோட கூனி குறுகி நிற்கிறோம் இல்லையா, இதுதான் குசு குசு அப்படின்னு சொல்லி அலி பின் அபு தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். நமக்கு இருக்கா? நம்மளோட தொழுகையில இருக்கா? அந்த மூமின்கள் தான் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. நம்ம அந்த வசனத்துக்கு ஏற்றக்கூடியவர்களாக நம்ம மாறணும் சகோதரர். தொழுகையில் நின்றுட்டு வீட்டில் போயிட்டு மனைவி மக்கள் கிட்ட சரியா நடந்துக்கிறீங்களா, அவங்கள ஏசுறது திட்டுறது, அவங்க இழிவா பேசுறது, வியாபாரத்தில் போயிட்டு ஹராம் ஹலால் பார்க்காம செய்யறது, நம்மளோட வார்த்தைகளை தவறானு, நம்மளோட தொழுகை நம்மளோட மானக்கேடான விஷயங்கள் இருந்து நம்மளை மாத்தல, நம்மளோட பழக்க வளங்களை மாத்தல அப்படின்னா நம்மளோட தொழுகை சரியில்லை. அல்லாஹும் அல்லாஹோட தூதர் சொன்ன மாதிரி நம்ம தொழுகலன்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்களாகத்தான் நம்ம மாறணும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாலும் என்ன, அதே போல நம்ம கொஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாலும் வருது பாருங்க ஒரு பெருமை. அல்லாஹ் அல்லாஹ் எங்க தான் இருக்கும் இபாதை செய்து பெருமை, கால் கடக்க கால் வீங்க அளவ நின்று வணங்குறவங்க அந்த சஹாபாக்கள், அல்லாஹோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை அடிக்கிற நம்ம முதல் வரிசையில் வந்து நின்றுட்டு, என்ன முதல் வரிசையில் நின்றுட்டு ஒரு வாரம் தொழுதுறோம், அடுத்த வாரம் லீவ் போட போறோம், அதுவும் கன்ஃபார்ம். ஆனா நம்ம என்ன, நான் தான் தக்குவாதாரி, என்னை விட வேற யாரும் கிடையாது, நான் தான் அல்லாஹுக்கு பயப்படக்கூடிய வேற யாரும் பயப்படக்கூடிய, பெருமை அடிக்கிறது. இபாதத்தில் பெருமை கிடையாது சகோதரன். அந்த பெருமையை இருந்துச்சுன்னா அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹு தஆலா கிட்ட நம்ம துவா செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனா வதக்கப்பல் துவா. யா அல்லாஹ் என்ன தொழுகை, எனது குடும்பத்தார் எனது பிள்ளைகளை தொழுவை சொல்லு, தொழுவை என்னையும் தொழுவை, என் குழந்தை என் பிள்ளையும் தொழுவை, என்னோட பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்ளியா அல்லா, இப்படி துவா கேட்டுட்டே இல்லை. அல்லாஹும் ஆயினி அல்லா அதிகரிக்கோ சுக்ரிக்கோ ஹுஸ்னி இபாதத்து, தொழுகையே இபாதத்து தாங்க. நமக்கு அல்லாஹ் கிட்ட நம்ம பேசுறோம், அல்லாஹு தாலா நம்மளை கொண்டு சந்தோஷம் அடைகிறான். ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் பாருங்க, ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். ஷைத்தானுக்கு அல்லாஹு தாலா சுஜூது செய்ய, அல்லாஹு தாலா என்ன பண்ணா, ஷைத்தானுக்கு சுஜூது செய்ய சொல்லி கட்டளை இட்டான், அவன் சுஜூது செய்யல. இப்னு ஆதம் யாரு, நம்ம நம்ம சுஜூதுக்கு போனா ஷைத்தான் அழுகுறானா, தலையில அடிச்சு அடிச்சு அழுகுறானா, அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொல்லி. ஆனா நம்மளோட சுஜூது எப்படி இருக்கு, சுஜூதுக்கு போனோடனே தூக்கம். இப்படிப்பட்ட தொழுகையா இருக்கு. அல்லாஹு தாலா அவனை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா ஆக்க வேண்டும். அவனுக்கு வணக்க வழிபாடு செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்க வேண்டும் என்று துவா செய்தனாக இந்த ஜுமாயின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள்.
3: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை. ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
2: சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி என்
4: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்தமருது.
2: தொடர்புகளுக்கு 0774906166.
5: You are listening to muslimwanoli.com.
2: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
6: அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, நிம்மதியை இழக்க செய்யும் ஆடம்பரம் என்ற ஒரு தலைப்பில் என்னை உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றார்கள். அதாவது ஆடம்பரத்தினால் நிம்மதிகள் இன்றைக்கு சமூகத்திலே இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நிம்மதியை இழந்த மக்கள் எல்லா சாராராகவும் எல்லா தரத்தில் உள்ளவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அது மாணவர்களாக மாணவிகளாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையர்களாக திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மேல்நாட்டவர்களாக கீழத்தேயவாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லா தரத்திலேயும் எல்லா மக்களும் நிம்மதிகளை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த ஆடம்பரங்களால் நிம்மதி கூடுதலாக இழக்கப்படுது அப்படிங்கிறாங்க. பொதுவாக இந்த ஆடம்பரம் என்கிறது சடவாதம் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தங்கள் ரொம்ப கஷ்டம். சடவாதம் சடவாதம் என்று சில உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சடவாதம்னா என்னென்னு தெரியாது சிலருக்கு, அது சொல்லிக்கிட்டு போவாங்க. உண்மையிலே சடவாதம்ங்கிறது என்னன்னு சொன்னால், அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தின் மத்திய நிலையிலிருந்து கடவுளை எடுத்து விட்டால் அது சடவாதம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரபஞ்ச உலகத்தில் இறைவன் என்கிற ஒன்றை இல்லை என்றா மக்கள் இப்போ என்ன செய்வாங்க, கடவுள் இல்லைண்டா அந்த கடவுளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ கடவுள் இல்லாட்டி மறு உலகம் உண்டு இல்லை, கடவுள் இல்லாட்டி நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை. எனவே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு அனுபவிக்கலாமோ அவ்வளவு அனுபவிப்போம் என்றதுதான் சடவாதம். இந்த சடவாத கொள்கையை உலகமயமாக்கலினூடாக இன்றைக்கு உலகத்தில் பரப்பிக்கிட்டு இருக்கிறவர்கள் யூத கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் யூதர்கள். இறைவன் என்கிற ஒரு கருப்பொருளை மறக்க வைத்தால், அதை மட்டும் எடுத்து விட்டால் அடுத்தது சடவாதம் மிஞ்சும். சடவாதம் மிஞ்சானால் உலகத்தில் நாம் வெல்லலாம், யூதர்கள் வெல்லுவாங்க, முஸ்லீம்களை அடக்கலாம் என்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த திட்டங்களுக்கு உலகமயமாக்கல் பயன்படுத்தப்படுது. இந்த உலகமயமாக்கல் மூலமாகத்தான் இந்த திட்டத்தை செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. உலகமயமாக்கல் என்கிற நேரம் ஊடகங்கள், பத்திரிகைகள், இன்டர்நெட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உலகமயமாக்கலுக்கு என்ன செய்யப்படுது, படுத்தப்படுது. ஒரு செகண்டில் உலகத்தில் அவங்க ஒரு விஷயத்தை அமுல்படுத்தி விட்டால் அதை ஒரு செகண்டில் உலகத்தில் எல்லாரும் தெரிகிற மாதிரி ஒரு ஒரு குளோபலைசேஷன், ஒரு உலகமயமாக்கலை, ஒரு உலகம் சார்ந்த ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கி அவங்க இந்த சடவாத கோட்பாட்டை திணிக்கிறாங்க. இந்த சடவாத கோட்பாட்டுக்கு நம்மளோட எளிய தமிழை நாம் சொல்வதாக இருந்தால் ஆடம்பரம். ஆடம்பரம் என்ன செய்து, இறைவனை மறக்கடிக்குது. நமக்கு இறைவனை மறக்கடிக்கிறது தான் ஆடம்பரம். அல்லாஹு தஆலா சூரத்து ஜுஹ்ரஃபில் சொல்லி காட்டுறான், ஒமை யாஷு அன் திக்ரி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் யார் வாழ்கிறார்களோ, நுகையுப் பஹு ஷைத்தானன் பஹுலகு கரீன், அவரிடம் நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம், அதுதான் அவருக்கு துணையாக பேசும். அந்த ஷைத்தான் தான் அவருக்கு கரீனாக, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணையாக போய்விடுது அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாவை மறந்தால் அடுத்தது ஷைத்தான் தான், ஷைத்தான் வந்துடுவான். அப்போ அல்லாவை மறக்கடிக்கிறது தான் சடவாதம். அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் உண்ட இல்லைன்னு ஒரு முஸ்லீம் பாயால் சொல்ல மாட்டான். ஆனால் அல்லாவை நினைக்காத நேரங்கள் அதிகமாக இருக்குது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்ரூமுக்கு போகும்போது அல்லாஹும் என்னி அவுது பிக்கம் மினல் குபுஸி வல் கபாயித் என்றுட்டு போகிறாங்க. தன்னுடைய மோதிரத்தை கழட்டி வெளியில் வச்சுட்டு போவாங்க. என்னென்னா அந்த மோதிரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்று எழுதிருக்கு, முஹம்மது ரசூலுல்லான் இருக்குது. அப்போ அந்த பாத்ரூம் என்றால் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது, கட்டடம் உண்டு. ரசூலுல்லா காலத்தில் பாத்ரூம்ங்கிறது என்னென்னா ஒரு எல்லையை ஒரு மரத்தை வச்சு, ஒரு மரத்துக்கு ஒரு பத்தைக்கு ஒரு மை ஒரு ஒரு மண் குமியலுக்கு பின்னால் அவருடைய வெளிவாசல் தேவையை பூர்த்தியாக்குறதுக்கு போகிறாங்கன்றால் அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு அந்த எல்லைக்கு வெளியிலேயே தன்னுடைய மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு போவாங்க. அது சமன் நம்ம பாத்ரூம் என்று சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம். சஹாபாக்கள் காலத்தில் அது ஒரு மரப்புக்கு போவாங்க. அந்த காலத்து பழையவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், வயல் பக்கம் என்ன ஒரு காடு நிலங்கள் நிறைய இருந்துச்சு, மக்கள் குறிப்பிட்ட ஒரு சில நிலத்தை தான் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து நம்முடைய ஊர் வளமையில் புலக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன ஒரு ஏரியாவை தள்ளி வைப்பாங்க. வீடு இங்கே இருக்கும், அது ரொம்ப தள்ளி இருக்கும். இப்போ அது வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அப்படி தள்ளி இருக்கிற இடத்துல போகும்போது அப்படி சொல்லிட்டு போவாங்க. அங்கேருந்து அவர் வெளியில் வரும்போது உஃப்ரானக் என்று சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோமாங்க, பாத்ரூம் போகிறது என்ன பாவமா, மன்னிச்சுக்கோங்கிறதுக்கு பாத்ரூம் போகிற என்ன பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டாங்களா. அவ்வளவு நேரமும் அல்லாவை நினைக்கலை. அந்த பாத்ரூம் போயிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் அல்லாவை நினைக்கலை, அல்லாட இருக்கிற செய்யலை. இப்போ பாருங்க, அப்போ கொஞ்ச நேரம் அல்லாவை நினைக்கலைங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க, ஒஃப்ரானக்ங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளம் இறை தொடர்புகளோடு நிறைய இருக்கணும், இதுதான் இஸ்லாம் விளையிட்டா. அப்போ இறை தொடர்புகளோட இருந்தால் அவன் ஒரு மூமினாக இருப்பான். அப்போ ரஹ்மானுடைய நினைவுகள் எங்கே இல்லையோ, நுகையுல்லஹு ஷைத்தானன் பஹுவ கரீன் பஹுலஹு கரீனன், அப்போ நாம் ஷைத்தானை அவனுக்கு என்ன செய்வோம், சாட்டி விடுவோம், அந்த ஷைத்தான் அவனுக்கு துணையாகி விடுவான். அப்போ இது இது சடவாதம். இந்த சடவாதம் எதால் வருது அப்படின்னு சொன்னால், இந்த ஆடம்பரங்களால் வருது. அப்போ இந்த ஆடம்பரங்களால் இந்த சடவாதம் வந்தால் ஷைத்தான் துணை ரஹ்மானுடைய திக்ர் இல்லை. இப்போ இன்னொரு வசனத்தை பாருங்கள், அல்லாஹாக்கு சுபஹானு தஆலா சொல்லி காட்டுறான், ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா, யார் என்னுடைய நினைவை விட்டும் புறக்கணித்து விட்டாரோ, ரஹ்மானை நினைக்கலையோ, ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கைங்கிறான். தன்காண்டா ஸ்ட்ரெஸ், அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறான். இப்போ தலைப்புக்கு வந்தாச்சா, தலைப்பு பாருங்க, ஆடம்பரம்ங்கிறது சடவாதம், சடவாதம்ங்கிறது இறை நினைவுகள் அற்ற வாழ்க்கை, இறைவனை நினைக்கவில்லை என்றால் அவனுக்கு நெருக்கடி, நெருக்கடி வந்தால் நிம்மதி இல்லை. எனவே ஆடம்பரம் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொண்டு வரும். புரிஞ்சுதா? இப்போ நம்ம தலைப்பு எப்படி சரியாகுது பாருங்க, அதை இறைவன் சொல்கிறான். அப்போ இந்த தலைப்பை ரொம்ப ஒரு அழகாக தொகுத்து எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆடம்பரம் வரும்போது மனுஷத்தும் வந்துடும். ஆடம்பரம்ங்கிறது அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் போகிறது தான். அப்போ யார் இறைவனை நினைக்கலையோ அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை வந்துடுது. எப்படி வந்தது பாருங்க, இந்த நெருக்கடியான வாழ்க்கை எப்படியெல்லாம் நம்ம சமூகத்தில் வந்துட்டு பாருங்க. நம்முடைய கையில் இப்போ ஆடம்பரங்கள் நிறைய கூடிட்டு, ஆடம்பரங்கள் கூட கூட நம்முடைய இறை தொடர்பு குறைஞ்சிக்கிட்டு வருது இல்லைங்களா. ஒரு காலத்தில், அந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம், நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம். மனுஷன் எப்படி வாழ்ந்தான், வண்டியில் மாட்டில், மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு தான் பயணம். காட்டுக்கு போய் என்ன செய்வாங்க, விறகு வெட்டிக்கிடுவாங்க, மரம் வெட்டிக்கிடுவாங்க. விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன, வயல் காடு என்று தான் பேர், வயல் காடு. அவங்களுக்கு என்ற சொந்த நிலைமைக்காது, அவங்க ஒரு காட்டுக்குள்ளே போய் மரங்களை வெட்டி ஒரு பகுதியை, தண்ணீர் தேக்கங்களுக்கு பக்கத்தில் ஒரு நிலத்தை துப்புரவு பண்ணி அதில் நெல்லை விதைத்து அறுவடை செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ தன்னுடைய மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு முளை நெல்லை எடுத்துக்கிட்டு, முளை நெல்லை ஏற்றிக்கிட்டு, நெல்லை ஏற்றிக்கிட்டு போய் காடு வெட்டி விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு நெல்லோட வீட்டுக்கு வருவாங்க. எவ்வளோ காலம் போயிருக்கு, ஒரு 3 மாதம் போகுது. அப்போ ஒரு 3 மாதம் அவர் போய் நெல்லை வச்சு விதைச்சி அறுவடை செஞ்சுட்டு வர்றார். அவ்வளோ நாளும் அவ்வளோ கடுமையான ஒரு உழைப்பு. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. நம்ம வீட்டில் பெண்கள் என்ன செய்வாங்க, அரிசி தேவை என்றால் நெல் குத்தணும். மிஷின் வந்தா, நெல் குத்துற மிஷின் வந்தா, இல்லையே நெல் குத்துற, நெல் குத்துறண்டா கட்டாயம், ஒரு இன்னொரு பக்கத்து வீட்டு தொடர்பு கட்டாயம் இருக்கணும். ஒருத்தி தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வாழையலாது. அதனால் அக்கம் பக்கத்து தொடர்பு, அயலவர் தொடர்பு கெட்டியாக இருந்துச்சு. எப்படியும் உதவிக்கு போய்த்தான் ஆகணும், நான் என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஒரு உதவி செஞ்சு நான் ஆகணும், இல்லாட்டி எனக்கு உலக்கை மாற்ற அவள் வர மாட்டாள். நெல் குத்துறண்டா உலக்கை மாற்றி போடணும், 2 பேர் போடணும். அப்போ தான், அப்போ அவள் இன்றைக்கு வாடி என்ற விட்ட நெல் குத்துறண்டா, 3 குடும்பம் சேர்ந்து நெல் குத்துவாங்க. இங்கே மாறி அவள் என்ன செய்வாள், ஒரு நாளைக்கு நெல் குத்த பெறுவாள். நெல் குத்தித்தான் சோறு. இன்றைக்கி அரிசி அரிக்கிறதே இல்லை, அரிசி பக்கத்தில் கொட்டுறது தான். கல் நீக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அரிசி பிள்ளைங்கிட்டா. இப்போ அரிசியை தயாரிக்கிறான், அரிசியை நூடுல்ஸ் செய்கிற மாதிரி அரிசியை தயாரிக்கிறான், அரிசி மாதிரி மாவால் ஒன்றை உருவாக்குறாங்க. அது இன்றைக்கு வருது. அப்போ அதில் எந்த கலப்படம் ஒன்று அரிக்க தேவையில்லை. அரிக்க மேலா சுளகு, அம்மி, திருகக்கல், உலக்க, உரல், இவ்வளவும் இல்லாமல் தான் இப்போ வாழ்ந்துகிட்டு நம்ம. எந்த வீட்டில் அரிக்குமில்ல அரிக்கி, எந்த வீட்டில் அம்மி கிளவி இருக்கு, எந்த வீட்டில் உரல் உலக இருக்கு, எந்த வீட்டில் சுளகு இருக்குது, எங்கே இருக்குது சுளகு இருக்குதா? இருந்தாலும் இப்போ கலையாக முடிச்சு பிள்ளை குட்டியோடு இருக்கிற நம்மளோட பொம்பளை பிள்ளைகிட்ட அந்த சுளகை கொடுத்து புடைக்க சொல்லுங்க பார்ப்போம், புடைப்பாங்க. முடியாது, இல்லை. இப்போ அப்போ இருந்துச்சு. அப்போ நெல் குத்தணும், விறகு வெட்டணும், கோடாரி இல்லாத ஊடு இல்லை, கொல்லி கொத்துவாங்க பெண்கள். அப்பெல்லாம் சுகப்பிரசவம் தான், இந்த சீசர் பண்ணுற கதையே கிடையாது. இந்த கிளினிக்கு போகிறாங்க, கிளினிக்கு 3 மாதமானால் கிளினிக்கு போவாங்க. கிளினிக்கு போய் ஸ்கேன் பண்ணுறதும், அதை தூக்கக்கூடாது இதை தூக்கக்கூடாதுங்கிறதும் ஊழ்பட்டு டேப்லெட்டை கொடுக்குறோம், உம்பட்டும் செஞ்சு கடைசியாக ஒரு சைன் வைங்க, ஏ வெட்டணும். அப்போ இவ்வளோ நாள் கிளினிக் போனேன், மருந்து கொடுத்துருந்தேன், என்ன நடந்தது எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக வெட்டணும். அம்மா அம்புட்டு விட்டமின் டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்து போட்டு கடைசியாக பால் பொட்டிய வேண்டி கொடுங்கம்மா, ஏ தாய்ப்பால் இல்லைங்க. என்ன நடக்குது, எல்லாம் இருக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ அப்போ இருந்த பெண்கள் கொல்லி கொத்துவாங்க, ஓங்கி போட்டு கட்டையில் கொல்லியை செதுக்கி எடுக்க தெரியுது, நெல் குத்த தெரியுது, கொச்சிக்காய் அரைச்சி தான் கறி, கொச்சிக்காய் தூளாக ஆரிச்சு கொச்சிக்காய் அரைக்கிது, காஞ்ச கொச்சிக்காய் ஈக்கியில் சுற்றி குத்தி அடுப்பில் வச்சு லேசாக அப்படி சுட்டு அப்படியே அம்மியிலேயே கலட்டி விட்டு அப்படியே மிளகு வச்சு நச்சிரம் வச்சு அரைக்கிறேன். அந்த அரைக்கிறதுக்குன்னு சில அம்மி இல்லாதவங்க பக்கத்து வீட்டில் கொச்சிக்காய் அரைக்கிறதுக்கு போய் நிற்பாங்க, நீ அரைச்சி முடிஞ்சோன்னா நான் அப்படியான். அப்போ கொச்சிக்காய் அரைச்சி கொல்லி கொத்தி அடுப்பு ஊதி தீவனம் செஞ்சு பயிர் வச்சை செஞ்சு, இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாளி போனால் இப்போ என்ன செய்வாங்க, ஒரு பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரு கோல் உரப்பாக ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபெட்டிஷ் கட்லெட் மாதிரி ரெண்டு உரப்பாக ரெண்டு பழம் ஸ்வீட்டாக ஏதாவது உண்டு, குடிக்கிறதுக்கு என்ன பறிக்கிட்டுருந்துச்சி அப்படின்ற அதையும் கேட்டு ஒன்றும் வேலை இல்லை, அப்படியே கொழுப்பு பிடிச்சி போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் வேலை இல்லை, கிச்சன் சுத்தமாக இருக்குது புகை பிடிக்காமல். அப்போ எல்லாமே வந்து இறங்குது கொடுத்துட்டு. அந்த காலத்தில் எல்லாம் வீட்டில் வாழை மரம் வச்சு வாழைக்கோலை வெட்டி மடு வெட்டி, அந்த பொம்பளைங்களே மடு வெட்டி மடுவில் வாழை மரத்தை வச்சு அதுக்கு புகை ஊதி தீவனம் செஞ்சு பலகாரங்கள் செஞ்சு பானை அடுக்கு இருக்கும் வீட்டில், வீட்டில் பானை அடுக்குகள் இருக்கும், அந்த பானை அடுக்குகளில் தீவனங்கள் செஞ்சு இப்படியெல்லாம் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலம். அந்த காலத்து பெண்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆண்களுக்கும் நேரம் இருந்துச்சு. என்ன நேரம் இருக்குது, பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை மதிக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு நெருங்கின உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்பாங்க, மகரி வட்டார் ரோட்டில் போனால் வீடுகளை ஓதி கொடுக்குற சத்தங்கள் கேட்கும், அப்படி ஓதி கொடுக்குற நேரம் இருந்துச்சு. இப்படி அப்போ இருந்தவங்களுக்கு எல்லா நேரங்களும் இருந்துச்சு, இந்த தீவனங்கள் செய்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. இதுபோக கலை நிகழ்ச்சிகள் எம்பட்டு, ஒரு மாப்பிள்ளை கூட்டிக்கு போகிறண்டா, அந்த மாப்பிள்ளைக்கு முன்னால் சுருட்டு வாழ்வீச்சு குதிரை ஊர்வலம், அந்த எங்கள் அம்மாமார் சொல்லுவாங்க, நம்மளாம் அதை காணலை, நம்ம கண்டது சுருட்டு வாழ்வீச்சும் பொல்லடியும் தான். ஆனால் உம்மாமார் சொல்கிறாங்க அதுக்கு முன்னே குதிரையில் மாப்பிள்ளை எடுத்து கூறுவலாம், அதில் 4-5 கலைகள் சீனடி சிலம்படி சுருட்டு வாழ்வீச்சு இதெல்லாம் ஆண்கள் படிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உடம்பில் நோய்கள் குறைவு, நேரங்கள் நிறைய இருந்துச்சு, வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மின்சாரங்கள் இருந்துச்சா, விளக்கு எரிச்சு வாழ்ந்துக்கிருந்தாங்க. ஆமண மரத்தில் கொட்டை எடுத்து வீட்டில் தட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்களாம், எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆமண மரத்தில் கொட்டையை ஆராத்தி மாதிரி காய் காய்ச்சிருக்கும் இல்லை ஆமணங்கா, அந்த கொட்டையை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டிருப்பாங்க. பிள்ளைகளை கடைக்கு விட்றண்டா அதான், எங்கள் அம்மா சின்ன பருவத்தில் எங்கள் அம்மா அம்மா கொடுத்து அனுப்புவாங்களாம், ஒரு பச்சை ஈக்கில் ஒரு ஆமண கொட்டையை குத்தி விளக்கில் கொளுத்தி கையில் கொடுத்தா அதான் டோர்ச் லைட். கடைக்கு போயிட்டு வெறும் வரைக்கும் ஒரு கொட்டை போதும் பற்றிக்கிட்டு இருக்கும். ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணு சொல்றது அதனால தான், ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணு சொல்றது, விளக்கெரிக்கிற எண்ணெய் சொல்றது அதனால தான். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, ஆடம்பரம் இல்லை ஆனால் நோய்கள் இல்லை, இறை தொடர்பு கூட அல்லாஹ்வுடைய நினைவுகள் கூட. அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிப்பாளரோடு பாடமாக்கியிருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஹதீஸ்களை. 100,000 ஹதீஸை நான் பாடமாக்கியிருந்தேன் அறிவிப்பாளர்களோட சொல்கிறாங்க, விளங்கிட்டா? அப்போ ஒரு ஹதீதை சொல்லி இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாய் கேட்டாங்க, ஆயிஷா நாய் கிட்ட உருவாவுடைய வாப்பா கேட்டாங்க, உருவாவுடைய வாப்பா கிட்ட உருவா கேட்டாங்க, உருவா கிட்ட ஹிஷாம் கேட்டாங்க, ஹிஷாமு கிட்ட இப்ராஹிம் கேட்குறாங்க, இப்ராஹிம் கிட்ட இமாம் புகாரி கேட்குறாங்க. அவர் சொன்னார் அப்படின்னு நம்ம ஹதீஸ் சொல்கிறோம் இல்லை. அந்த அறிவிப்பாளரை ஒரு ஹதீஸை ரெண்டு ஹதீஸை நினைவு வச்சுக்கலாம், 100,000 ஹதீஸ்களை மனசுக்குள்ளேயே நினைவு வச்சுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட மார்க்க தொடர்புகளும் நினைவாற்றல்களும் அதிகமாக இருக்குது. இன்றைக்கு நம்மளோட நிலைமை எல்லா மெமோரி சிப்புகளும் ஃபோனில் வந்திருக்குது. இல்லைங்கிட்டா சின்ன ஒரு சிப் 18 GB இவ்வளவு, 18 GB என்ன இவ்வளவு, இவ்வளவுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க், இதுக்குள்ள ரெண்டு ஹார்ட் டிஸ்க் வைக்கலாம் இல்லையா, 10,000 GB 1,000 GB வருது. அதுக்குள்ள ஊட்பட்ட பயானம் போடலாம், அவ்வளவு இன்றைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிக்கான். ஆனால் இதுக்குள்ள என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. நேற்று யாரோ சொன்னாங்க ஆள் மறந்து போச்சு, இதுதான் நிலைமை. நேற்று இன்றைக்கு இல்லை, நேற்று யாரோ சொன்னாங்க ஒரு கதை உண்டு, ஆனால் சரியாக ஆளை சொல்ல முடியலை, இதாண்டே நிலைமை. அன்றைக்கு 1,000,000 லட்சக்கணக்கான அதிசயங்கள் அறிவிப்பாளரோட, ஒவ்வொரு அதிசயக்கும் 4-5 பேர் அறிவிப்பாளர், இன்னாருக்கு இன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். வார்த்தை மிஸ் ஆகாமல் நினைவுகாட்டல் இருக்குது, மார்க்க தொடர்புகள் இருக்குது, அவ்வளோ அதிசய தேடி படிச்சிருக்கிறாங்க, நேரம் இருக்குது, காரணம் இறை தொடர்பு இருக்குது. இன்னைக்கு நேற்று ஒரு ஆள் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, யார் யாரோ மறந்து வச்சேன், என்னப்பா எங்கே போயிருக்கு நம்ம தொடர்பு. எனவே இறை தொடர்பு ரொம்ப குறைவு, ஆடம்பரம். இப்போ நாம் இந்த நவீன கண்டுபிடிப்புகள் வந்ததுனால நிம்மதிகளை எப்படி இழக்கிறோம்? உண்மையாக பொண்டாட்டிய டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் பார்க்காம சொல்ல தெரிஞ்சாக்க, கை வைத்துங்க. இல்லை, பொண்டாட்டிய டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் சேவ் பண்ணி பேரை போட்டு வச்சு கோல் தேவைண்டா, மை வைஃப் கோல் போகுது. ஆனால் இந்த ஃபோன் தொலைஞ்சா ஆத்திர அவசரத்துக்கு பொண்டாட்டிக்கு உண்ட ஃபோனை தான் ஹோல் எடுப்போம்டா எடுக்க ஏலாம், நம்பர் இஞ்சல் இல்லை, இஞ்ச தான் இருக்குது. இந்த நிலைமை அப்படித்தான் இருக்குது நிலம். பொண்டாட்டியில் தான் பொண்டாட்டியில் தங்கச்சிர நம்பர் பாடம். அப்போ இப்படி நிலைமைகள் என்ன மாறிப்போயாச்சு, மாறிப்போயாச்சு, நிம்மதியை இழக்கிறோம். ஆடம்பரம் கூடின உடனே என்ன நடக்குது, இவனுக்குறிக்கிற பவரை அப்படியே இறக்கி வைக்கிறான். அப்போ இப்போ எல்லாம் சுவிட்சை தட்டினா சோறு, எல்லாம் பக்கெட் பக்கெட்டாக வருது, கொச்சிக்கா தூள் இடித்து தம்புது, பிரியாணி மிக்சிங் அது வேறையாக வருது. நீங்கள் இறச்சி கறிக்கு ஒரு பக்கெட், மீன் கறிக்கு ஒரு பக்கெட், இறால் கறிக்கு ஒரு பக்கெட்டு வருது. இறச்ச கொட்டுறது இறச்சக்கூடிய பக்கெட்டை கொட்டினா இறச்சி கறி. அதுக்கு நீங்கள் அந்த பழைய பெண்கள்ட்ட சமையல் ஓடர் ஒன்று இருக்கும் இல்லை, இறச்சி கறி எப்படி ஆக்குறது, முதல்ல தாளிக்கிறது, மர இறைச்சை கொட்டுறது, மர கொச்சிக்காயை கொட்டுறது, இப்படி அந்த ஓடர் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இறைச்சை கொட்டுங்க, இந்த பக்கட்டை கொட்டுங்க, முடிஞ்சு. அப்போ இப்படி சிம்பிளாக சமைக்க தெரியுது. இந்த புடைக்கிற அரைக்கிற இடிக்கிற குத்துற ஒரு வழக்கமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இன்றைக்கி என்ன நடக்குது, வாழ்ந்துக்கிட்டு போகிறோம். அப்போ சிம்பிளாக எல்லாம் செய்யலாமாட்டோம், எவ்வளோ நேரம் மிச்சம் மறிக்கணும், காலையிலேயே ஒழும்பி 8 மணிக்குள்ளே பகலைக்கெல்லாம் சமைச்சிட்டு உட்காந்துடலாம் இல்லை, உட்காந்தா எவ்வளோ நேரம் மிச்சம், அவ்வளோ நேரத்தில் எவ்வளோ குர்ஆன் ஓதலாம், எவ்வளோ ஹதீஸ் கிரந்தங்களை படிக்கலாம், எவ்வளவு நம்ம சம்பாதிக்கலாம், மார்க்க ரீதியான அமல்கள் எவ்வளவு செய்யலாம். ஆனால் துஹா தொழுக நேரம் இல்லை, முன்பின் சுன்னத்து தொழ நேரம் இல்லை, நேரம் இல்லை. அந்த அந்த அந்த ஒன் அந்த ஒன் குயிக் சமையலுக்கு நேரம் இல்லை, இன்றைக்கு அதுக்கு நேரம் இல்லை. அப்போ என்ன நடக்குது, நேரம் இல்லைண்டா என்ன நடந்தது. அப்போ கொல்லி கொத்தி, கொச்சிக்காய் அரைச்சி, நெல் குத்தி, சோறு கறி ஆக்கி, பின்னரம் தீவனம் செஞ்சு, பானைக்கு வச்சு போட்டு ஒரு 4 பேர் அப்படியே பொங்குளியல் உட்கார்ந்து தலை பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சே. அப்பெல்லாம் அந்த பேன் மருந்து வந்தா அப்படியே லைனில் உட்கார்ந்து தலை பார்ப்பாங்க, அப்படியே லைனில், அதுக்கு நேரம் இருக்குது, தலை பார்க்கறது, ஓதி கொடுக்கறது, கல்யாணம் கந்தூரி, அவ்வளவு நடந்துச்சே. இன்றைக்கு தலைக்கு கொஞ்சம் கடிக்குதா, கொட்டி தேய்ச்சாச்சு, பேன் மருந்து பாத்தியமா, பேன் மருந்து போடுவோம், முடிஞ்சு.
5: இன்னொரு ஆள் தலைக்கு கை வைக்கிறல்ல, அதுக்குரிய சீப்பு இருக்குது, பேன் மருந்து போட்டுட்டு ஒரே இழுவே ஷம்பு வருது. ஹலாஸ். அப்போ எங்கே அந்த நேரம், எங்கே எங்கே அந்த நேரம்? இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்துட்டு நம்மளை, இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்ததுனால அப்போ அவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தாய்மார்கள்

0: சொல்லி சொல்லி உம்மா சோறு தீத்துவான். பாட்டி சொன்ன கதை என்ற சரித்திரமே அதாலாம் வந்துச்சு. அப்போ பாட்டி இருப்பா வீட்டில் உம்மம்மா, அது பிள்ளைகளுக்கு கதை சொல்லணும். பாட்டி கதை சொல்லுவா, உம்மா கதை சொல்லுவா, பாப்பா கதை சொல்லுவா, பாப்பா வீட்டை இருப்பார். இப்படி எல்லாரும் சொல்லி ஒரு பிள்ளை அப்படியே வளர்த்து அந்த பாசத்தில் அப்படியே வளருது. இன்னைக்கு எவ்வளவு குயிக்காக வேலை செஞ்சும் நேரம் இல்லை, பிள்ளைகளுக்கும் பிஸி. அம்மி காலையில் நேரத்தோட பிள்ளையை எழுப்பின உடனே சும்மா
1: பிள்ளைகள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. வானொலியில் வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி,
1: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தோசி அவர்கள்.
2: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار
3: அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் செய்கிற இந்த நல்ல அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கிருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அம்சம்தான், நம்முடைய நாடு அதிமோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியை, பொருளாதார சரிவை நோக்கி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதார கஷ்டம் என்பது, பொருளாதார சரிவு என்பது அவ்வப்போது இந்த சமூக மக்களை அச்சுறுத்துவதற்காக, அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, ஒரு சோதனையாக தருவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிற ஒரு வழிமுறை தான். வல நபுலு வன்னக்கும் பிஷையும் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வால். உங்களை ஓரளவு பசியால், அச்சத்தால், பொருளாதார சரிவால், பொருளாதார குறைப்பால் நாம் கட்டாயம் உங்களை சோதி

0: போகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டார். அதனால் பொருளாதார சரிவு என்பது, பொருளாதார நெருக்கடி என்பது, அது வளரும் நாடாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடாகவும் இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாம் உலக நாடுகள் என்று அறியப்படுகிற நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே வாழ்பவர்களாக இருந்தாலும், தனி மனிதனாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். இந்த பொருளாதார சரிவு என்பது வரும்போது, பொருளாதார சுமை என்று வரும்போது, அதை எதிர்க்க முடியாமல், அதை எதிர்க்கிற எதிர்ப்பு சக்தி நெஞ்சத்திலே இல்லாமல், இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் அந்த தற்கொலை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களோ, அல்லது நாளைய தேவைக்காக இன்றைய என்ன வைத்திருக்கிறோம் என்று யோசித்துக் கொண்டே தங்களுடைய பொழுதுகளை கழிக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. பெரும் பெரும் பண முதலைகளாக, மிகப்பெரும் செல்வ செழிப்புள்ள சீமான்களாக, இந்த நாட்டிலே உள்ள அத்துணை உல்லாசங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக, இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்துகிற அறியப்படுகிற அத்துணை விதமான உயர் ரக அம்சங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்விலே அனுபவித்தவர்களாக வாழ்ந்தவர்கள், அந்த உல்லாசமான வாழ்க்கை தடைபடுகிற போது, அல்லது தடைபட்டு விடுமோ என்று அஞ்சுகிற போது, இந்த உலகத்தின் எதிர்ப்புதனை எதிர்க்க முடியாமல் கடைசியில் தற்கொலை என்கிற அந்த மாபாதகமான முடிவை எடுத்து விடுகிறார்கள். ஏழைகள், பாழைகள், கஷ்டப்படுபவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்பவர்கள், சிறு குறு தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள், பின்னலாடை தொழிலிலே இருப்பவர்கள், சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட, என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும், என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும், என்னதான் பொருளாதார சரிவுகள் வந்தாலும் சமாளித்து விடலாம் என்கிற அந்த தன்னம்பிக்கையோடு, முதுகெலும்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், செல்வ செழிப்பிலே உள்ளவர்கள், செல்வத்திலே திளைத்தவர்கள், நாட்டின் தேசத்தின் அத்துணை விதமான வளங்களையும் அனுபவித்தவர்கள், உல்லாசரகமான கார்களில் பவனி வந்தவர்கள், ஊர் ஊராய் சுற்றி வந்தவர்கள், உலகத்தில் இருக்கிற அத்துணை உயர்ந்த இடங்களையெல்லாம் பார்த்து விட்டு வந்தவர்கள், அவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் தற்கொலை செய்யக்கூடியவர்களாக பார்க்கிறோம். பெரும் பெரும் காபி எஸ்டேட்டுகளின் அதிபர் என்று சொல்லுகிறார்கள், பெரும் பெரும் கார் கம்பெனிகளுடைய சிஇஓக்கள் என்று சொல்லுகிறார்கள், கடைசியில் பார்த்தால் அவர்கள் தற்கொலை செய்த விஷயங்கள் தலைப்பு செய்திகளாக வரக்கூடிய ஒரு காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு என்னதான் காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது, கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிற போது, என்னதான் தேசத்தினுடைய நிதி நிலைமை ஒருபுறம் இருந்தாலும், நிதியின் நெருக்கடி என்பது பிரதானமான காரணமாக இருந்தாலும், தேசத்தினுடைய பொருளாதார சரிவு ஒரு பிரமாதமான காரணமாக இருந்தாலும், அதற்கு மேலாகவும் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்? இந்த உலகத்தில் புது பணக்காரர்களாக ஆகக்கூடியவர்கள், அல்லது பரம்பரை பணக்காரர்களாக கூட வாழக்கூடியவர்கள், தங்களுக்கென்று ஒரு ஸ்டேட்டஸ் என்கிற பேரில் ஒரு கோட்டையை அமைத்துக் கொள்கிறார்கள். அவர்களாகவே நினைத்துக் கொண்டு, நாம் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய உயர்ந்தவர்கள், இது ஹையர் கிளாஸ் என்று தாங்களாகவே நினைத்துக் கொண்டு, அப்பர் கிளாஸ் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொண்டு, அதுவும் அப்பர் கிளாஸிலேயே பல கிளாஸுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். நாம் எல்லாம், நமக்கு தெரிந்ததெல்லாம் என்ன? ஹையர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் தான் நாம் அறிந்து வைத்தது. ஆனால் நன்றாக உள்ளே பூந்து கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால், அந்த ஹையர் கிளாஸிலேயே 2-3 டிகிரிகளை வைத்திருக்கிறார்கள். அதிலே ஹையர் அப்பர் கிளாஸ், அப்பர் கிளாஸ்லேயே ஹையர் அப்பர் கிளாஸ். யாருப்பா இவங்க எல்லாம்? இவர்கள் எல்லாம் ஒரு டீ குடிக்க வேண்டும் என்றாலும் கூட 5-star ஹோட்டலுக்கு தான் போவார்கள். சரி, ஒரு கொஞ்ச நேரம் இவர்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், ஓய்வு எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், இப்படிப்பட்ட பெரும் பெரும் ஹோட்டலுக்கு தான் போவார்கள். அவர்கள் எல்லாம் சுற்றுலாக்களை பற்றி யோசிக்கும் போது அவர்களுடைய சிந்தனையில் இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் வராது. ஒரு நாட்டு ஒரு முறை ஒரு தேசத்தை அவர்கள் போய் பார்த்து விட்டு வந்தால், அடுத்த முறை சுற்றுலாவுக்காக அவர்கள் போகக்கூடிய இடமே வேறு. அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள், அணிகலன்கள், கண்களிலே போடுகிற கண்ணாடிகள் உட்பட எல்லாமே வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக, வெளிநாட்டிலிருந்து வரவேற்கப்பட்டதாக, அதுவும் பிரத்யேகமாக இவர்களுக்கு என்று தயாரிக்கப்பட்டதாக, பிராண்டட் விஷயங்களாகத்தான் இவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்கள் வாழக்கூடிய பங்களாக்கள், அவர்கள் போய் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அந்த லைஃப் ஸ்டைல் என்பதை நாம் பார்க்கக்கூடிய சாதாரணமானதாக இருக்காது. சரி, இருக்கிறவன் அனுபவிக்கிறான். இப்படிப்பட்ட அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு தடை வந்து விடும் போது, இவர்கள் என்ன செய்வதில்லை? தங்களுடைய நிலைகளை கொஞ்சம் இறக்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. நேற்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருந்த, நேற்று வரைக்கும் உல்லாசமாக நாம், உற்சாகமாக நாம் உலாவிக் கொண்டிருந்த அவைகளெல்லாம் இன்றைக்கு எனக்கு கிடைக்காவிட்டால், இதுதான் என் விதி, பொறுத்துக் கொள்வேன் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் போகாமல், பழைய வாழ்க்கை தனக்கு கிடைக்கவில்லையே, இந்த சமூகத்தை நான் எப்படி சந்திப்பேன், இந்த பொதுமக்களோடு எப்படி நான் கலந்து வாழ்வேன், என்னுடைய அந்த ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு இல்லாவிட்டால் எப்படி நான் இருப்பேன் என்று எண்ணி ஆடம்பர வாழ்க்கையை தாண்டி வேறு வாழ்க்கையே இல்லை என்று இவர்களாகவே முடிவு பண்ணி கடைசியில் தற்கொலைகளுக்கு தற்கொலை என்கிற மாபாதகமான முடிவை எடுக்கிறார்கள். அப்ப இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை தடுக்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை தகர்க்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் பந்தா செய்வதையோ பகட்டாக வாழ்வதையோ பெருமை கொள்வதையோ இருப்பவன் பெருமை கொள்வதையும் சரி இல்லாதவன் பெருமை கொள்வதையும் சரி அடியோடு இஸ்லாமிய மார்க்கம் அடித்து உடைக்கிறது. பெருமை என்பது என்னுடைய மேலாடை, பெருமை என்பது மேலாடை, கௌரவம் என்பது என்னுடைய கீழாடை. அதை யார் எடுக்கிறானோ அவனுக்கு மறுமையில் நரகம் என்கிற கருத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குதுசியிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நிலவரம் எப்படி இருக்கிறது, இன்றைக்கு நிலைமைகள் எப்படி இருக்கிறது? சர்வ சாதாரணமாக ஒரு கிராமத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சிறுநகரத்திலே பிறந்தவன் ஏதோ தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு நிலபுலன்களை எல்லாம் விற்பனை செய்து வித்து அதிலே வரக்கூடிய காசை மூலதனமாக வைத்து இவனை எப்படியோ படிக்க வைத்து ஒரு டிகிரியை வாங்க வைத்து விட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாகவோ அல்லது இன்ன பிற துறைகளிலேயோ அவன் உள்ள போய் சம்பாதிப்பதற்குண்டான வாசல்களை வழிகளை இவர்கள் ஏற்படுத்தி விட்டு அவனையும் இந்த சமூகத்திற்கு ஒரு பட்டதாரியாக அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அவனுடைய சிந்தனைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பெரும்பாலும் மார்க்கம் என்கிற வரையறைக்குள், ஒழுக்கம் என்கிற கட்டுக்கோப்பிற்குள், சுமூகமான வாழ்க்கை என்கிற கட்டமைப்பிற்குள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாத சர்வ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? இப்படியோ படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கி ஒரு சாதாரண வேலையில் சேர்கிறார்கள், ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார்கள். நான் இங்கே நாடு என்று சொல்வதும் 8,000 10,000 என்று சொல்வதும் நமதூர் பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த ஊர்ல 8,000 ரியால் 10,000 ரியால் லெவலே வேற. ஒரு 8,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே இருக்கும் போது இவனுக்கு சென்னை போன்ற பெருநகரத்தில், பெங்களூர் மும்பை போன்ற பெருநகரத்தில் இவனுக்கு என்று ஒரு வேலை கிடைக்கிறது. அங்கே வேலை கிடைத்தவுடன் இவனுடைய சம்பளமே 75,000 85,000 என்று ஆரம்பிக்கிறது. அதனால் வரைக்கும் கையிலே கிடைக்கிற 8,000 ரூபாவை பத்திரமாக பையிலே வைத்து பார்த்து பார்த்து செலவு பண்ணி கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று சம்பளம் 75,000, திடீரென்று 1.5 லட்சம் என்று இவனுக்கு பெருவாக சம்பளம் வரும்போது இந்த நாட்டிலே இவர்களை வழிகெடுப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வட்டியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய வங்கிகள் எல்லாம் இவனை குறிவைக்க ஆரம்பிக்கிறது. உன்னுடைய சேலரி இவ்வளவு, உன்னுடைய சம்பளம் இவ்வளவு, நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான காரை வாங்கக்கூடாது, நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான பங்களாவை கட்டக்கூடாது, மாசம் நீ 50,000 ரூபாய் கட்டினால் போதும், 75,000 ரூபாய் கட்டினால் போதும், இத்தனை ஆண்டுகளில் இந்த கார் உனக்கு சொந்தம், இந்த பங்களா உனக்கு சொந்தம் என்ற ஆசை வார்த்தைகள் அவனுக்கு இந்த வங்கிகள் காட்டுகிறது. இவனும் உடன் வேலை பார்ப்பவர்களை பார்க்கிறான், அந்த சமூகத்திலே வாழக்கூடியவர்களை பார்க்கிறான். அதனால் வரைக்கும் இவனோடு தெருவில் விளையாடிய நண்பர்கள் இவனுக்கு மறந்து போய் விடுகிறார்கள். இவனோடு பள்ளிக்கூடத்திலே ஒன்றாக படித்த நண்பர்கள் இவனுடைய கண்களுக்கு அப்பால் ஆகிவிடுகிறார்கள். இவனுடைய சொந்தமாய் பந்தமாய் நட்பாய் ஊராய் உறவாய் உயிராய் வாழ்ந்த எல்லோரையும் இவன் மறந்து விடுகிறான். இவனுக்கென்று ஒரு வட்டத்தை போட ஆரம்பிக்கிறான். அந்த வட்டத்திலே உள்ள வருபவர்கள் எல்லாம் யார்? பெரும் அரசியல்வாதி வீட்டு பிள்ளைகள், சமூகத்திலே செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள், மிகப்பெரும் வியாபார தனவந்தர்களின் வீட்டு வாரிசுகள், இப்படியாக சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்று இவனாக நினைத்துக் கொண்டு அவர்களோடு தொடர்பு வைக்க ஆரம்பிக்கிறான். அவர்கள் வாழ்வதைப் போலவே இவனும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறான். பொழுதுபோக்கிற்காக, நேரத்தை கடத்துவதற்காக, உல்லாசமாக இருப்பதற்காக, உற்சாகமாய் வாழ்வதற்காக அந்த பெரும் வீட்டு பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறார்களோ அவன் பின்னால் இவனும் போகிறான். இப்படியே அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இது போன்ற பொருளாதார நெருக்கடி வரும்போது, தொழிற்துறைகள் எல்லாம் முடங்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது, தேசத்தை ஆட்சி செய்வதற்கு தகுதியே இல்லாதவர்களிடத்தில் ஆட்சிகள் காட்சிகளாய் ஒப்படைக்கப்பட்டு அந்த நாடே நாசமாகக்கூடிய ஒரு சூழல்கள் வரும்போது இவன் போன்றவர்களும் குறிவைக்கப்படுகிறார்கள், இவன் போன்றவர்களும் தாக்கப்படுகிறார்கள். இதனால் வரைக்கும் 1.5 லட்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு 75,000 வட்டி கட்டுவதோ ஒரு டியூ கொடுப்பதோ அவனுக்கு ஒரு பெரிய காரணமாக தெரிவதில்லை. என்னுடைய சம்பளத்தில் ஒரு பெரும்பகுதி போனாலும் மீதி பகுதியை வைத்து என்னால் உற்சாகமாக வாழ முடியும், உல்லாசமாக வாழ முடியும் என்று இப்படியே சில மாதங்கள் போய்கொண்டிருக்கும் போது எதிர்பாராத ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து அதிலே பெரும் முதலைகளே உள்ளே போய் விழும்போது இவனை போன்ற சின்ன மீன் குஞ்சுகள் என்ன செய்யும்? வேலை இல்லை என்று கம்பெனி அறிவிக்கிறது, நிறுவனம் சொல்லிவிடுகிறது, உனக்கு வேலை இல்லை. உடனே அவனுடைய பட்டயங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய பட்டங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய கரியருக்காக அவன் உருவாக்கி வைத்திருந்த பேப்பர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, இதே போன்ற சம்பளத்திற்கு எங்காவது வேலை கிடைக்குமா என்று தெரு தெருவாக சுற்றி பார்க்கிறான். வாய்ப்பு ஒரு முறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும், வாய்ப்பு ஒரு முறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை தாண்டி அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் எல்லாம் நடந்தாலும் பெரும்பாலும் மனித வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கட்டத்தில் என்ன செய்கிறான், வாய்ப்புகளை ஒருமுறைதான் கதவை தட்ட வைக்கிறான். ஆனால் ஏற்கனவே வாழ்ந்ததை போன்ற சொகுசான வேலை அவனுக்கு கிடைப்பதில்லை, பெரும் நகரத்தில் சம்பளம் கிடைப்பதில்லை. ஆனால் இவனுக்கு சம்பளம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இவன் வாங்கி வைத்திருக்கிற காருக்குண்டான வட்டியை டிவை இவன் கட்டியாக வேண்டும். இவன் கட்டி வைத்திருக்கக்கூடிய பெரும் பங்களாவிற்கு இவன் செலுத்த வேண்டிய கப்பத்தை வரியை பட்டு கட்டித்தானாக வேண்டும். என்ன செய்கிறான், என்ன செய்கிறான், இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கு வெட்கப்படுகிறான். அட, வீடு போனாலும் பரவாயில்லை, இந்த கார் போனாலும் பரவாயில்லை, என்னால் சாதாரணமாக வாழ முடியும் என்று நினைத்தவன் இந்த சமூகத்தினுடைய எதிர்ப்புகளை எதிர்கொள்ளலாம் என்கிற நெஞ்சுறுதியையும் எதிர்ப்பு சக்தியையும் உள்ளத்தில் ஏற்றி வைத்தவன் சாதாரணமாக நடந்து சென்று விடுவான். ஆனால் இவர்களோ, இவர்களோ தொட்டில் குழந்தைகளைப் போல, ஷோகேஸுகளில் இருக்கிற பொம்மைகளைப் போல, வேறு மாயை உலகத்தை உண்மையான உலகம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, காணல் நீரை சுவையான மதுரமான நீர் என்று எண்ணி ஏமாந்தார்களே, கடைசியில் இவர்கள் தற்கொலைக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையே முடித்துக் கொண்டு இந்த சமூகத்திற்கு ஒரு மோசமான முன் உதாரணத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்ப என்ன நடக்குது, இந்த ஆடம்பரம் எங்கே நுழைகிறதோ, இந்த பகட்டு எங்கே நுழைகிறதோ, இந்த பந்தா எங்கே நுழைகிறதோ, அந்த வீடும் சரி அந்த நாடும் சரி நிம்மதியாக இருக்கவே செய்யார். எத்தனை குடும்பங்கள் இந்த ஆடம்பரத்தினால் சீரழிந்திருக்கிறது, எத்தனை குடும்ப வாழ்க்கை இந்த ஆடம்பரத்தினால் சிதைந்திருக்கிறது, எத்தனை மனைவிமார்கள் இந்த ஆடம்பரத்தை விரும்பி தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், எத்தனை கணவன்மார்கள் மனைவி மக்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறார்களே என்பதற்காக தங்களுடைய இளமையை தங்களுடைய வாலிபத்தை இந்த வெந்த பூமியில் நொந்து கடித்திருக்கிறார்கள். பாடம்பரத்தை என்ன செய்யக்கூடாது, நம்மோ அறவே உள்ளே வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை அடித்து உடைக்கிறது. எந்த நிலையிலும் ஆடம்பரம் உங்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது. செலவு குறைந்து நடத்தப்படுகிற திருமணம் தான் இறைவனுடைய அருளில் நிறைந்தது என்று எந்த இடத்தில் பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய செல்வமும் செழிப்பும் பந்தாவும் பகட்டும் பெருமையும் காட்சிப்படுத்தப்படுமோ விளம்பரப்படுத்தப்படுமோ அப்படிப்பட்ட திருமண நிகழ்வையே இலகுவாக்க வேண்டும், எளிமையாக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சட்டம் போட்டிருக்கிறது. நான் மக்கள் சிந்திக்கிறார்களா, இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு சிந்திக்கிறார்களா, எப்படிப்பட்ட நிலையில் அவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று சம்பளம் அதிகமான உடனேயே அவனுடைய சிந்தனை வசதியை எப்படி அதிகப்படுத்தலாம் என்கிற ஒரு யோசனைக்கு தான் போகிறான். சாதாரணமான ஒரு வீட்டிலே இருந்தவன், சாதாரணமான ஒரு பகுதியில் வீட்டிலே வாடகைக்கு இருந்தவன், சம்பளம் கூடும் போது பொருளாதாரம் பெருகும் போது விஐபிகள் இருக்கிற பகுதிக்கு போகலாம் என்று அவனுடைய சிந்தனை அவனுக்கு சொல்கிறது. இப்படிப்பட்ட சின்ன வீடுகளில் இருக்கக்கூடிய நாம் ஏன் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, நாம் ஏன் ஒரு பிளாட்டிற்கு போகக்கூடாது என்று அவனுடைய சிந்தனை போகிறது. நாம் சாதாரணமான ஒரு டூ வீலர் ஓட்டிக் கொண்டிருக்கிறோம், நாம் ஏன் ஒரு கார் வாங்கக்கூடாது, சாதாரணமான காரை வாங்கிக் கொண்டிருக்கிற நாம் ஏன் ஒரு வெளிநாட்டு காரை வாங்கக்கூடாது அப்படின்னு வருமானம் வர வர வசதி வாய்ப்புகள் ஏற ஏற அவனுடைய வாழ்வினுடைய ஸ்டைலை லைஃப் ஸ்டைலை அவன் மாற்றிக்கொள்வதற்குத்தான் சிந்திக்கிறானே தவிர, அட வருமானம் கொஞ்சம் கூடுது, கொஞ்சம் நம்ம தர்மத்தில் கவனம் செலுத்தறானே சிந்திக்கிறார்களா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு போன மாதம் வரை இப்படி வருமானம் கொடுத்திருந்தான், கொடுத்து கொண்டிருந்தான், போன வருடம் வரை நம்முடைய வருமானம் இப்படி நிர்ணயிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது, ஆனால் இதோ நமக்கு வருமானம் கூடுதலாக வந்து விட்டது. அதனால் ஏழைகள் பாழைகளை கண்டெடுத்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்ததில் கொஞ்சம் அவர்களுக்கும் தரலாமா என்று யோசிக்கிறார்களா. இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருமானம் பெருகும் போது பொருளாதாரம் உங்களுடைய வீட்டு கதவை கொஞ்சம் வேகமாக தட்டும் போது நீங்களே நினைக்காத அளவிற்கு உங்கள் கையிலும் பையிலும் காசும் பணமும் புரளும் போது உருளும் போது நீங்கள் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று இதோ அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரு பாலிசியை மட்டும் கடைபிடித்தால் வருமானம் கூடுபவர்கள் வளமாக வாழலாம். இந்த ஒரே ஒரு பாலிசியை மட்டும் நாம் கையில் எடுத்தால் நம்முடைய வாழ்க்கையின் கொள்கையாக கொண்டு வாழ்ந்தால் வசதியும் வாய்ப்பும் பெறுபவர்கள், வசதியும் வாய்ப்பும் பெருகுபவர்கள் உண்மையிலேயே இறைவனிடத்தில் அருளையும் அருட்கொடையும் அதிகம் பெறலாம். என்ன அர்த்தம் இதற்கு, அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு போட்ட கட்டளை. எந்த தூதருக்கு போட்ட கட்டளை, எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்களில் அடுப்பெரியவில்லையோ, எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்கள் வெறுமனே தண்ணீரையும் பேரித்தம்பழத்தை கொண்டும் கழிந்ததோ, எந்த நபி கயிற்றுக்கட்டிலில் படுத்து அந்த கயிற்றுக்கட்டிலுடைய அந்த தடம் அவருடைய முதுகை பதம் பார்த்ததோ, அந்த நபிக்கு அல்லாஹ் ஆணையிடுகிறான், நபியே இறைவன் உமக்கு எதை தந்தானோ, இறைவன் உமக்கு எதை அளித்தானோ அதை கொண்டு மறுமையின் இல்லத்தை நாடுங்கள். இதுதான் பாலிசி. அப்ப சகோதரர்களே, உள்ளூரில் கொஞ்சமாக சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைத்து அதுவும் மஷா அல்லாஹ் நலமான வளமான பலமான சம்பளத்தோடு ஒரு வேலை கிடைத்து விட்டால் உடனே ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி சென்று விடாதீர்கள். உடனே லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள். நேற்று வரைக்கும் சாதாரணமான ஒரு ஆண்ட்ராய்டு போனை வைத்துக் கொண்டிருந்தவன் உடனே ஐபோனுக்கு ஆர்டர் செய்து விடாதீர்கள். கொஞ்சம் என்ன செய்யணுமோ நிறுத்தி நிதானமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி நிறுத்தி நிதானமாக ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினால் இறுதியில் அவன் கோழையாக மாறமாட்டான். இறுதியில் ஏழையை விட மோசமாக அவனுடைய வாழ்க்கை இருக்காது. இத்தனை ஏழைகள், இத்தனை பாழைகள், வறுமையிலே வாடுபவர்கள், அன்றாடம் காய்ச்சல் என்று சொல்லப்பட்டவர்கள், வறுமையின் கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள், உற்சாகமான வாழ்க்கையில் எந்த கட்டத்தையும் அனுபவிக்காதவர்கள், தெரு ஓரங்களில் குடிசைகளை போட்டு தங்களுடைய இரவையும் பகலையும் நடத்துபவர்கள் எவ்வளவு இன்னல்களை எதிர்கொள்கிறார்கள், எவ்வளவு கஷ்டங்களை எதிர்கொள்கிறார்கள். கொசுக்கடி என்று எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சகஜமாக சர்வ சாதாரணமாக பார்த்து கொண்டு வாழ்பவர்களும் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்களா இல்லையா, நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறார்களா இல்லையா? அவர்களுக்கும் நம்மை போல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகள் உண்டுமா இல்லையா? அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் உணர்வுகள் உண்டுமா இல்லையா? அவர்களுக்கும் ஆசைகளும் அபிலாஷைகளும் இருக்கிறதா இல்லையா? அவன் கிடைச்சது கொஞ்சமா இருந்தாலும் அதையும் சந்தோஷமாக கிடைத்துக் கொண்டு அடுத்த வேளை சோறு கிடைத்தால் போதும், அடுத்த வேளை உணவு கிடைத்தால் போதும் என்று சர்வ சாதாரணமாக வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு ஏழை தேசத்தில், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு வளரும் தேசத்தில், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், அல்லது பின்னடைவுக்கு போன ஒரு நாட்டிலே செல்வத்திலும் செழிப்பிலும் கொழிப்பவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை தேடி அதிலேயே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் நாடிக்கொண்டும் இருந்தால் இறுதியில் அவர்களுடைய நிலை தற்கொலை என்கிற ஒரு கருண கொடூரமான ஒரு ஒரு கட்டத்தில் அவர்கள் தள்ளப்படுவார் என்பதுதான் இன்றைக்கு நிகழ்கால வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை வெறுக்கிறது, ஆடம்பரத்தோடு வாழ்பவர்களை வெறுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய தாவாவிற்கு, நபிமார்களுடைய அழைப்பு பணிக்கு முதன் முதலில் முட்டுக்கட்டை போடுபவர்கள், முதன் முதலில் எதிராக நிற்பவர்கள் அந்த சமூகத்திலே ஆடம்பரத்தில் திளைத்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் தரஃப் என்கிற ஒரு வார்த்தை, தரஃப். இந்த தரஃப் என்று சொன்னால் ஆடம்பரம் என்று நாம் அர்த்தம் செய்யலாம், செழிப்பாக வாழுதல் என்றும் சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அனுபவிப்பதில் அளவு கடந்து செல்லுதல் என்று உலமாக்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த தரஃப் என்கிற பகட்டு என்கிற வார்த்தை திருமறை குர்ஆனில் எட்டு இடங்களில் வருகிறதாம். அந்த எட்டு இடங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பகட்டத்தனமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, உல்லாசத்தில் ஊறி திளைப்பவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழிவுபடுத்தித்தான் அந்த எட்டு வசனங்களையும் சொல்லியிருக்கிறான். அதனால் நர்மையான சகோதரர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலேயே இருந்து இன்பம் கண்டு விடாதீர்கள். அப்படிப்பட்ட இன்பத்தையே, அப்படிப்பட்ட சுகத்தையே உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொத்தாக தந்து விடாதீர்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் செய்கிற பெரும் தவறு அதுதான். நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், எங்க வாப்பா தான் என்னை கஷ்டப்படுத்திட்டாரு, நாங்கெல்லாம் 80 கிட்ஸாக 90 கிட்ஸாக இருக்கும் போது எப்படி எல்லாம் இருந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா இன்னைக்கு எங்க பிள்ளைக அந்த கஷ்டத்தை பார்க்கவே கூடாது என்று இவர்கள் நினைத்து அதை செயல்படுத்துவதில் தான் தவறிழைக்கிறார்கள். நீங்க பட்ட கஷ்டத்தை, நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைப்பது தவறில்லை, ஆனால் அதற்காக நீங்கள் அமைத்துக் கொடுக்கிற பாதை தான் தவறு. எந்த வயதில், எந்த வயதை தாண்டிய வசதிகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம், வயதை தாண்டிய ஒரு செழிப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம், அவன் விரும்பிய அத்தனை விஷயத்தையும் ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாமல், அவன் அடம்பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல், குறைந்தபட்சமாக அவன் அழுது ஒரு சொட்டு கண்ணீரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு தேவைகளை ஏற்படுத்தாமல் அவன் நினைத்ததை அவன் நினைத்தவுடன் அவனுக்கு வாங்கி கொடுத்தே அவனை வசதி பண்ணி விட்டோம். நினைச்சதை நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி வாங்கி கொடுத்து என்ன செஞ்சிட்டோம், அப்படியே ஒரு ஷோகேஸில் இருக்கிற பொம்மைகளை போல் வளர்த்து விட்டோம். ஆனால் உங்களுடைய மறைவுக்கு பிறகோ, அல்லது உங்களிடத்திலே வருமானம் குறையக்கூடிய ஒரு சூழலை வரக்கூடிய அந்த நேரத்திலேயோ அவனுக்கு யார் அந்த வசதிகளை உருவாக்கி கொடுப்பார்கள்? ஒரு கட்டத்தில் உங்களிடத்தில் காசும் பணமும் நிறைய இருக்கிறது, வாங்கி கொடுத்து அவனை வசதியாக்கி விட்டீர்கள், வாங்கி கொடுத்து அவனுக்கு ஜாலியா இருக்க வச்சிட்டீங்க. நீங்கள் வாங்கி கொடுக்காவிட்டால் உங்களை வெறுத்து விடுவான். வாங்கி கொடுப்பதுதான் தந்தையின் அளவுகோல் என்று நினைத்தே அவன் வளர்ந்து விடுவான். அந்த வசதியும் வாய்ப்பும் ஒரு கட்டத்தில் அவனுக்கு கிடைக்காத போது உங்களை வெறுத்து விடுவது மாத்திரமல்லாமல் பிறரோடு உங்களை அவன் கம்பேர் செய்ய ஆரம்பித்து விடுவான். எவ்வளவு தப்பு செய்யறோமோ யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அந்த காலத்தில் வீட்டு பிள்ளைகள் எப்படி படித்தார்கள், நாமெல்லாம் சிறுவர்களாக இருக்கும் போது எப்படி படித்தோம்? ஒரு வருடம் முழுவதும் ஒரு பென்சிலை தான் வைத்திருப்போம். அதுவும் அந்த பென்சிலை கூர்மைப்படுத்துவதற்கு நிறைய மாணவர்களிடத்தில் ஷார்ப்னர் கூட இருக்காது, பல்லால் கடித்து பெண் சிலை கூர்மை செய்திருக்கிறோம். கூறப்படுத்த முடியாதானே எழுதணு. பல்லால் கடித்து என்ன செய்திருக்கிறோம், அந்த முகப்பு தோலை நீக்கி இருக்கிறோம். அது உடைந்து உடைந்து உடைந்து புலோண்டுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். அதை கூட பென்சிலாக வைத்திருக்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறைதான் நமக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்பார்கள். அது எவ்வளவு கிழித்தாலும் சரி, அது எவ்வளவு கிழிந்தாலும் சரி, அதையே ஒட்டு போட்டு தான் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்குது? அவர்களுக்கு நாம் தேவைப்படக்கூடிய ஆடைகளை வாங்கி கொடுப்பதோ அணிகலன்களை வாங்கி கொடுப்பதோ தவறில்லை. ஆனால் அந்த பழைய விஷயத்தை இன்றைக்கு நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பழமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஏழ்மையை குறித்தோ, ஏழைகளை குறித்தோ, வறுமைகளை குறித்தோ, கஷ்டத்தை குறித்தோ இன்றைக்கு வளரும் தலைமுறைக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை. சகோதரர்களே, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில். பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு, நிதி நெருக்கடி ஏற்பட்டு, எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான். கொத்து கொத்தாக கடைகளும் தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த கண்ணீரோடு பார்க்க வேண்டிய சம்பவங்களை மீம்ஸ் போட்டு நம்முடைய இளைஞர்கள் விளையாடி கொண்டிருக்கிறானா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் புதிது புதிதாக வரக்கூடிய திரைப்படங்களுக்கு மாலை மரியாதைகள் செய்து கட் அவுட்டுகள் போட்டு அல்லது இன்னவர விழாக்களை எடுத்து அவர்களை மேலும் மேலும் ஒரு உயர்வான இடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? நாடே நிதி நெருக்கடியில் இருக்கிறது என்கிறார்கள், விலைவாசி ஏறிவிட்டது என்கிறார்கள், என்னென்னவோ சொல்லுகிறார்கள். ஆனால் பொழுதுபோக்கு இடங்களில் கூட்டம் குறையவில்லையே, மது விற்பனைகளில் தடை ஏதும் ஏற்படவில்லையே, உல்லாசங்களுக்கோ உற்சாக பானங்களுக்கோ தடை ஏதும் இல்லாமல் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதே. எதிலே விளையாடக்கூடாது, எதிலே நாம் சிரிக்க கூடாது என்கிற பாகுபாடு இல்லாமல் அத்துணை விஷயங்களும் இன்றைக்கு சிரிப்புக்குள்ளாக்கப்பட்டு, நகைப்புக்குள்ளாக்கப்பட்டு, மீம்ஸுகள் போடப்பட்டு, சமூக வலைத்தளங்கள் மட்டும்தான் உண்மையான உலகம் என்று நினைத்து கோடான கோடி இளைஞர்களே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறானா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பழசை பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கல. நாம் எப்படி வளர்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய தாயும் தந்தையும் ஒரு நாள் முழுவதும் மூன்று வேளை உணவு நமக்கு தருவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். மாதம் முடியும் போது அந்த வீட்டு வாடகை 200 ரூபாய் இருந்திருக்கும், 300 ரூபாய் இருந்திருக்கும். ஐயோ, நாளைக்கு வீட்டு ஓனர் வந்துருவானே, வாடகை கேட்பானே, எப்படி கொடுக்கிறது என்கிற கவலையில் கஷ்டத்தில் கையில 100 ரூபாய் இருக்கு, இன்னொரு 200 ரூபாய் இல்லையே. அந்த 200 ரூபாயை உருட்டுவதற்கு புரட்டுவதற்கு எத்தனை பேரை போய் பார்த்து எப்படியெல்லாம் அன்னைக்கு வாடகை கொடுத்து நம்முடைய வாப்பாமார்கள் வாழ்ந்தாங்க. எதையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. இதை பத்தி உனக்கு தெரியறது இல்ல. என்னவோ பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று இவனாகவே இவனை எண்ணிக்கொண்டு, நாங்கெல்லாம் வாய்ப்புகளோடு பிறந்தவர்கள், நாங்கெல்லாம் செல்வத்தோடு பிறந்தவர்கள் என்று இவனாக இவனை நினைத்துக் கொண்டு ஒரு தலைமுறையை இன்றைக்கு வீணாக்கி விட்டோம் சகோதரர்கள். ஒரு தலைமுறையை இன்னைக்கு வீணாயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் எந்த மாணவனிடத்தில், எந்த பையனிடத்தில் ஒரு பென்சில் இருக்கிறது? பென்சில் பாக்ஸுகள் இருக்கிறது, பென்சில் பவுச்சுகள் இருக்கிறது. ஒரு பவுச்சு பூரா பென்சில், இன்னொரு பவுச்சு பூரா கலர் பென்சில், இன்னொரு பவுச்சு பூரா கிரேயான்ஸ், இன்னொரு பவுச்சு என்னென்னவோ. அல்லாஹு அக்பர். ஒரே ஒரு ஸ்கூல் பேக் வச்சிருப்போம், அதை பல வருஷங்கள் வச்சு ஓட்டி இருப்போம். பல பேருக்கு ஸ்கூல் பேக் இல்லாம துணி பையிலே பாட புத்தகங்களை கொண்டு போயிருக்கிறோம். துணி பை கூட கிடைக்காதவர்கள் பிளாஸ்டிக் பையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, புத்தகங்களை கொண்டு போனாங்க. இன்றைக்கு கலர் கலரா பேக், ஷூக்கு ஏத்த கலர்ல யூனிஃபார்முக்கு ஏத்த கலர்ல ஷூ, அந்த ஷூக்கு ஏத்த பேக். ஏன் சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வசதியான, இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு என்ன அவசியம்? அன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு செருப்பு தான் இருக்கு, அந்த செருப்பை தான் எல்லா இடத்துக்கும் கூட்டு போகணும், ஆனா போட்டு போகணும். ஆனா இன்னைக்கு செருப்புகளிலேயே வித்தியாச வித்தியாசமான செருப்புகள், ஷூலேயே வித்தியாச வித்தியாசமான, வாறு வச்ச ஷூ ஒண்ணு, வார் இல்லாத ஷூ ஒண்ணு, அந்த கலர்ல ஒண்ணு, கலர் கலரா ஒண்ணு, கலரே இல்லாம சும்மா ரெண்டு கலர்ல ஒண்ணு, பெல்ட் போடுற மாதிரி ஒண்ணு, பெல்ட் இல்லாத ஒண்ணு, கட் ஷூ ஒண்ணு. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு வீட்டிலும், வீட்டில் இருக்கிறது மூணு பேர், ஆனா ஒவ்வொருவருக்கும் செருப்பு ஸ்டாண்ட பாத்தீங்கன்னா 10 அடுக்குல இருக்கு. நல்லா போய் பாருங்க நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வீட்டிலே இருப்பது 3 பேரோ 4 பேரோ, ஆனா செருப்பு ஸ்டாண்ட் மட்டுமே 5 ரோக்களில் இன்றைக்கு வாங்கி வைத்திருக்கிறோமே, தேவையா? இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ எவ்வளவு எளிமையாக நம்மை வாழ சொல்லுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்து விட்டு போனார்கள். வே கயிற்று கட்டிலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துறங்கும் போது அந்த கட்டிலில் இருக்கக்கூடிய கயிர் பெருமானாரின் புனித உடலை பதம் பார்க்கிறது, தடம் பதிக்கிறது. கண்ணீரோடு உமருமனகத்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நான் ரோமாபுரியில் இருந்தும் பாரசீகத்திலும் தெரிவித்து வைக்கலாமே, அவர்களெல்லாம் உல்லாசமாக உற்சாகமாக வாழும்போது அவர்களை விட தகுதி மிக்க நீங்கள் இப்படி இருக்கணுமா? ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, உமரே அவர்களெல்லாம் இந்த உலகத்திற்குரியவர்கள், நாம் எல்லாம் மறுமைக்குரியவர்கள். அதையும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அதையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. பரீட்சை நேரங்களிலே சகோதரர்களே, பரீட்சை அட்டை இருக்காது நம்மிடத்துல, எக்ஸாமினேஷன் பேட் இருக்காது. அன்னைக்கு தான் அந்த அட்டை காலண்டர் பூரா நமக்கு யூஸ் ஆகும். பெரும்பாலான ஏழை பிள்ளைகளுக்கு பரீட்சை அட்டைகள் எது? இந்த மளிகை கடைகளிலும் துணி கடைகளிலும் இலவசமாக கொடுக்கக்கூடிய கேலண்டர் அட்டை அவர்களுக்கு இன்றைக்கு எக்ஸாமினேஷன் பேட். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹு அக்பர், விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் எல்லாம் தேடி தேடி வந்தார்கள். இன்றைக்கு அவ்வளவு ஏழ்மையிலும் அவ்வளவு வறுமையிலும் சொந்தங்கள் பேணப்பட்டது. இன்னைக்கு விடுமுறை வந்து விட்டால் அவன் ஓடுறான். இன்றைக்கு விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் யாரும் வருவதற்குண்டான எந்த சூழல்களையும் உண்டு பண்ணாமல் இன்றைய என்ன செய்து விடுகிறோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சகோதரர்களே, பழமைக்கு நாம் போக வேண்டும். கொஞ்சம் அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சொல்லுகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபாவா வவஜதக பாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃஅக்னா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
3: எலோலன் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: எப்படி இருக்கும் அதையும் நாம் என்ன செய்யணும்?
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
5: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
6: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبيِّنا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إليَّ من خيرٍ فقير، ربِّ انصُرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكَّلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: இப்ப நம்ம பார்க்க போறது இந்த ஆடம்பரத்தை தவிப்பதற்கு என்ன செய்யணும் அதையும் இஸ்லாம் பேசும். இஸ்லாமிய மார்க்கத்தின் அழகே என்னன்னு சொன்னா, அது குற்றங்களையும் குறைகளையும் பேசும். அந்த குற்றங்களையும் குறைகளையும் தடுப்பதற்குண்டான, தவிர்ப்பதற்குண்டான தீர்வுகளையும் சொல்லுங்கள். தவறுகளையே பார்க்காதீங்க, குற்றங்களையே கண்டுபிடிக்காதீங்க, அதுக்குண்டான தீர்வுகளையும் பாருங்க. இஸ்லாம் தீர்வுகளையும் சொல்லுது. என்ன சொல்லுது? ஆடம்பரம் உங்கள் வீட்டு வாசலில் வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால், முதல் விஷயம் சகோதரர்களே, எதெல்லாம் நமக்கு அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் கொஞ்சம் நடுநிலையை பேணுங்கள். நம்பர் ஒன், அதாவது அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தான். உணவே இருக்கு, அதை நம்ம எப்படி சாப்பிடணும், வயிறு நிரம்ப நிரம்ப சாப்பிட்டுக்கிட்டு. இன்னும் சில பேர் அல்லாஹ் அக்பர் விருந்து கிடைக்குதுன்னு அவனுக்கு செய்தி வந்துருச்சுன்னா, வயிறுல இருந்தா அதை வாந்தி எடுத்துட்டு திரும்ப வந்து விருந்து அட்டன் பண்ணக்கூடிய அளவிற்கு சில பேர் உணவு பிரியர்களாக இல்லை, உணவு வெறியர்களாக இருக்கிறார். அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம என்ன செய்யணும், அனுமதிக்கப்பட்ட, அதாவது அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை கையாளுவதில் கொஞ்சம் ஒரு நடுநிலையை பேண வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன, நமக்கு குறைவாக கிடைத்தாலும் அதை கொண்டு திருப்தி படக்கூடிய ஒரு மனசு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். குறைவாக வாழ்க்கையில வசதி இல்லை, அதனால என்ன செய்யணும், வசதியை இருக்கக்கூடிய பார்த்து அவன் முன்னாடியே ஓடி அவன மாதிரியே வாழ நினைக்க கூடாது. இந்த டைம்ல தான் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்படின்னு மார்க்கம் சொல்லியிருக்குதா இல்லையா? அந்த விஷயத்தை நம்ம செய்யணும். அடுத்து ரொம்ப முக்கியம், யாரெல்லாம் பகட்டாக வாழ்கிறார்களோ, ஆடம்பரமாக வாழ்கிறார்களோ, உல்லாசத்தில் ஊறி திளைக்கிறார்களோ, அந்த நட்பை முதலில் கைவிடுங்கள். அவர்களோட நட்பு வைக்கிறது பெருமையா நினைக்காதீங்க. இன்னைக்கு தலையில இருக்குது நிலைமை, எது ஒரு அரசியல்வாதி வீட்டு பிள்ளையோட என் புள்ள அவர் பிள்ளையோட தான் என் புள்ள போவான், இவனுக்கு பெருமை. அவன் எங்க கூட்டு போவான், காபத்துல்லாக்கா கூட்டு போவான். அரசியல்வாதி வீட்டு புள்ள மோசமாக வளர்ந்தவன் உன் பிள்ளை எங்க கூட்டு போவான்? உன்னுடைய பிள்ளையின் ஒழுக்கம் எப்படி சீரழிகிறது, உன்னுடைய பிள்ளையின் கட்டமைப்பு கட்டுப்பாடு கட்டுக்கோப்பு எப்படி சீரழிகிறது, அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. விஐபி வீட்டு பிள்ளைகளோட என் பிள்ளைகள் சேர்றது நம்ம பெருசு நினைக்கிறோம், அது பெருசு கிடையாது. நல்லவர்களோடு எளிமையானவர்களோடு நீங்க இருங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, பலகீனர்களை கொண்டே என்னை வந்து சந்திக்கவார்கள். ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா, ஏழைகளையும் பாழைகளையும் பிலால் அலி அல்லாஹு போன்ற ஏழைகளையும் அந்த கஷ்டப்படுபவர்களையும் வைத்து தான் போய் ரசூலுல்லாஹ் சந்திக்க முடியும். அப்படி ஒரு பாலிசி ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கணும்னா நமக்கு மந்திரி சகவாசம் தேவைப்படுது, மினிஸ்டருடைய அல்லது எம்எல்ஏனுடைய எம்பியினுடைய யாராவது ஒரு பெரும் விஐபிகளுடைய தொடர்புகள் நமக்கு தேவைப்படுது. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் சந்திக்க போக வேண்டும் என்றால் பலகீனர்களை கொண்டுதான் சந்திக்க போக முடியும் என்கிற அளவிற்கு ஒரு வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினாங்க. அந்த வாழ்க்கையை நம்முடைய மக்கள்கிட்ட என்ன செய்தாங்க, உருவாக்கினார்கள். அதனால் இப்படிப்பட்ட வழிமுறைகளை, இப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் ஆடம்பரங்கள் பளிச்சென்று வெளியே தெரியுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக. குறிப்பாக நம்முடைய இல்லங்களில், நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில், நம்முடைய விழாக்களில், குறிப்பாக திருமண விழாக்களில், அல்லாஹு அக்பர், இன்றைக்கெல்லாம் கோடிகளில் திருமணம் நடக்கிறது. சுப்ஹான் அல்லாஹ், கோடிகளில், பல கோடிகளில் இன்றைக்கு திருமண விழாக்கள் நடப்பதை சமூகத்தினுடைய பெரியவர்கள் என்று மதிக்கப்படுபவர்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சாதாரணமான முறையில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாதான் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நன்மக்களாக வல்லரகமான அனைவரையும் ஆக்கிரல்வானாக என்று மீண்டும் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு இந்த ஜுமாவின் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யாமுரு பில் அதில் வல் இஹ்சான் வைசா இதில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஃதக்கரூன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு.
3: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
4: யூ ஆர் லிஸ்னிங் டு முஸ்லிம் வானொலி .com.
5: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
6: புதிய கையடக்க தொலைபேசிகளை வாங்குவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் MS மொபைல்ஸ் பிரதான வீதி நற்பட்டி முனை, தொலைபேசி இலக்கம் 07782553341.
3: வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி,
4: முஸ்லிம் வானொலி .com.
3: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
7: ஹதீஸ் 657. அவர்கள் அப்பொழுது ஈராக் நாட்டின் கவர்னராக இருந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் அவர்களிடம் வந்து, மகனே, ஆட்சியாளர்களில் கெட்டவர்கள் மக்களை அடக்கி ஆள்பவர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். எனவே நீ அவர்களை ஒருவராக ஆகிவிடுவதை உனக்கு எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள். புகாரி 1830.
3: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
4: முஸ்லிம் வானொலி .com.
3: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
8: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன அழுத்தம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு சிறிய மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
9: மன அழுத்தங்கள் அதிகமாகி இன்னைக்கு அதிகமானவர்கள் சூசைட் பண்ணுற அளவுக்கு போய், ஸ்லீப்பிங் டெப்லெட் பாவிச்சு, வாழ்க்கை பிரிஞ்சு போய், தன்னந்தனியாக உட்கார்ந்து, இப்படி இது சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு ஆளாகுறாங்க. இதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் நமக்கு காரணமாக இருக்குது. இன்னைக்கு தலைவலி, பிடரி கடுக்கிறது, முடி கொட்டுறது, ஞாபகம் மறதி ஏற்படுறது, கேஸ்டிக் உடைய அந்த சிம்டம்ஸ், அடி வயிற்றில் வலி இருக்கிறது, குதிகால் கடுக்கிறது, அதே மாதிரியாக சத்தங்கள், இறைச்சல்கள் பிடிக்காமல் இருக்கிறது, ஷோல்டரில் பெயின் இருக்கிறது, லோ மூடாக இருக்கிறது, வாழ பிடிக்கலை, சமைக்க பிடிக்கலை, ஒழுங்காக உடுக்க பிடிக்கலை, அப்படி என்று இருக்கிறது, ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியலை, இப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதும், அதே மாதிரி ஆண்கள் அவங்க வந்து ஆண்மைக்குறைவற்றவர்களாக அவங்களை அவங்க தாழ்த்தி கொள்வது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி என்று அவங்க நினைக்கிறது, பிள்ளைகள் முகத்தை பார்த்து பேச முடியாமல் இருக்கிறது, வீட்டுக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, நண்பர்களை வந்து சந்திக்க முடியாமல் இருக்கிறது, வியாபாரத்தில் எப்போவுமே பின்னடைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, இப்படிப்பட்ட பல காரணங்கள் ஏற்பட்டுட்டே இருக்குது. ஒட்டு மொத்தமாக இந்த காரணங்கள் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் தான் காரணம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம எல்லாருக்குமே ஏற்படாமல் இருக்கணுமா அப்படி என்று சொன்னால் முடியவே முடியாது. ஏன்னா மனுஷனாக பிறந்தா ஸ்ட்ரெஸ் இருந்து தான் ஆகும். அது இல்லாமல் ஒரு மனுஷனும் வாழ முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுத்தாலா அல்குர்ஆன்ல அடித்து சொல்கிறான், ஒல நபுலு வன்னக்கும், உங்களை கண்டிப்பாக சோதிப்போங்கிறான். அந்த சோதனைகள் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் வந்துடும், வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்ட்ரெஸ் வந்தால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாகி அதில் வெளியில் வர முடியாமல் தவிச்சு தான் அந்த சூசைட் அட்டன் பண்ணுறதும், வாழ்க்கை பிரிஞ்சு போகிறதும், இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு ஆளாகிறதும் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதா இருந்தால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சரியாக பின்பற்றினால் கண்டிப்பாக இதிலிருந்து வெளியில் வர முடியும். அதுதான் இறை தொடர். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த மனுஷனை படைச்சு இந்த மனுஷனுக்கு எல்லா வழிகளையும் தந்திருக்கிறான். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் தொழுகை. அல்லாஹ் உடன் நெருங்குறவர், அல்லாவை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும் போது, நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் விசாரித்தால் இன்னி கரீபுன் உஜீபு தஅவத்தை என்று சொல்லுங்கிறான். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்பாங்க, கேட்டா என்னை எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படி என்று சொல்றான் அல்லாஹ். இன்னி கரீபுன், நான் ரொம்ப அருகில இருக்கிறேன். உஜீபு தஅவத்தை, என்னிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படி என்று அல்லாஹு சுப்ஹானத்தலா அவனுடைய திருமறையில சொல்லி காட்டான். மனுஷனுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். சிகரெட்டு குடிச்சு, சாராயம் குடிச்சு, டிஸ்கோவில் கலந்துக்கிட்டு, மியூசிக் கேட்டு, ஆடல் பாடல் செய்து, வெளியில போய் ஒரு நதிக்கரையில் உட்கார்ந்து, நதியில கல்லறிஞ்சி, கடற்கரையில உட்கார்ந்து காற்று வாங்கி ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது நாம செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு. மனசுல உள்ள பாரங்களை கீழே எடுத்து வைக்காம எப்படி நம்ம அதுல இருந்து வெளியில வர முடியும்? அல்லாஹு தஆலா இந்த மனுஷனை படைச்சிட்டு இந்த மனுஷனுக்கு இறைவனை அறிமுகப்படுத்துற விதம் எப்படி தெரியுமா? நான் ரொம்ப அருகில் இருக்கிறேன், என்னட்ட கேட்டா நான் அதுக்கு கொடுக்குறேங்கிறான். என்னட்ட கேளு, நான் அதுக்கு பதில் அளிக்கிறேங்கிறான். அப்ப இறைவனை நாம நெருங்குறது இல்லை. இன்னைக்கு தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படியே குறைஞ்சுக்கிட்டு போகுது. இறை தொடர்பு அப்படியே குறைஞ்சிட்டு போகுது. எப்ப இந்த தொலைத்தொடர்பு சாதனம் வந்துச்சோ, எப்ப இந்த போன் வந்துச்சோ, எப்ப இன்டர்நெட் டிவி இதெல்லாம் வந்துச்சோ, வேறு ஒரு தொடர்புல நம்ம மைண்டை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் இன்னொரு தொடர்புல இருந்துட்டே இருக்கிறோம். இறை தொடர்பு அப்படியே குறையுது. அல்லாவை நெருங்கிறது, அல்லாஹ் கிட்ட ஓடி போய் கேட்கறது நம்மகிட்ட குறைஞ்சிட்டே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா தொழுகையின் பக்கம் விரைவாங்க. சூரிய கிரகணம் ஏற்பட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ யாருடைய பிறப்புக்கோ சாவுக்கோ வாரது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்து ரெண்டு அத்தாட்சி, அது உங்களுக்கு ஏற்பட்டால் தொழுகையின் பக்கம் விரையுங்க, அல்லாவிடத்துல துவா கேளுங்க அப்படிங்கிறாங்க. நபி அவர்கள் மனசுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா எங்க போவாங்க? தொழுகைக்கு போவாங்க. நம்ம பிரச்சனையை முறையிடுறதுக்கு அல்லாவை தவிர வேறு யார் இருக்கிறா? சிந்திச்சு பாருங்க. அல்லாவை தவிர வேறு யார் இருக்கா? அவனால மட்டும்தானே முடியும். நம்ம ஏதாவது சொல்லுவாங்க, உடுத்து கழிச்சு வந்துட்டு போகணும் உடுப்பு பிச்சைக்கு, திண்டு கழிச்சு வந்துட்டு போகணும் சோத்து பிச்சைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கேட்டா தரக்கூடிய ஆளுகிட்ட போய் கேட்கணுங்க. அவனுக்கே ஒண்ணுமே இல்லாம லாட்ரி அடிச்சுட்டு அவன்கிட்ட போய் நீ என்ன கேட்கறது? நம்ம என்ன பிரச்சனையை கேட்கிறோம்? மனசு நிறைய பிரச்சனை, கஷ்டம், மனசுல ரொம்ப வேதனை, வாழ்க்கையில ரொம்ப சோதனை, குடும்ப சரியில்லை, புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, வருமானம் சரியில்லை, 1008 பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே சக்தி எல்லாம் மட்டும்தானே, வேற யாரு இருக்கிறான்? அந்த அல்லாஹ் கிட்ட தானே கேட்க முடியும், வேற யார்ட்டுமே கேட்க முடியாது. இன்னொருத்தர்கிட்ட கேட்கும் போது அவன் நம்ம பிரச்சனையை தெரிஞ்சு வச்சு அவன் தலையில வச்சிருக்க முடியாம இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது 4 பேருக்கு தெரிஞ்சு நாசமா போனதுக்கு பின்னால அது இன்னொரு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒரே ஒரு விஷயம், நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கறோம், கண்டிப்பா அவன் தருவான், அவன் தீர்ப்பு தருவான், வேற வழியே இல்லை. எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் இப்ராஹிம் நபி கேட்டதுவா, நெருப்பை நெருங்கும் போது ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், அவனை விட வேற யாருக்கிட்ட முறையீடு செய்ய? அதை நாம செய்யணும். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தொழுகையின் பால் நடக்கணும். இன்னைக்கு ஃபர்லு தொழுகை தொழுகிறதுக்கு ஆள் இல்லைங்க, தொழுகிறதுக்கு ஆள் இல்லை. துவா கேட்கறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. திக்ர் செய்யறது, துவா கேட்கறது, தொழுகையில ஈடுபடுறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அந்த தொழுகையும் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அது வேற, பள்ளிவாசல்லாம் இழுத்து முடியாச்சு, ஜும்மாக்கள் இல்லை, ஜமாத் தொழுகைகள் இல்லை, தொழுகக்கூடிய அந்த வழிகள் எல்லாம் இழுத்து முடியாச்சு, தொலைத்தொடர்புகள் எல்லாம் கையில வந்தாச்சு. தொடர்பு அல்லாஹ் கிட்ட வைக்காம இன்னொரு கருவி கிட்ட வைக்க வைக்குது இந்த உலக வளை, இந்த உலகத்தினுடைய வளர்ச்சி அல்லாஹ் கிட்ட கேட்கணும். நம்ம இப்ப நல்ல நேரத்தோட இருக்கிறோம், நல்ல நேரங்கள் நமக்கு இருக்குது. அல்லாஹ் கிட்ட சுஜூதுல நேரத்தை நல்லா கூட்டும். துவா கேட்கக்கூடிய ஒரு இடம் சுஜூது. அத்தஹியாத்துக்கு பின்னால சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால் அல்லாஹ் கிட்ட கேட்போம். துவா கேட்கறதுக்கு ஒரு முறை நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாவை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ்வை புகழுவோம், நபி மீது சலவாத்து சொல்வோம், அல்லாஹ் கிட்ட கேட்போம். நம்ம என்ன தேவையா இருந்தாலும் கேட்போம். இதெல்லாம் சாத்தியமானு யோசிக்காதீங்க, கேளுங்க. அல்லாஹ்க்கு முடியும், எதை வேணும்னாலும் கேளுங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. நம்ம கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், குழந்தை குட்டிகளை நல்லா வைக்கணும், நமக்கு நல்ல நிம்மதியை தரணும். உங்க மனசு விட்டு அல்லாஹ் கிட்ட அழுங்க. இறை அச்சத்தால் அல்லாவை நினைத்து அழக்கூடிய அந்த தண்ணீர், அந்த கடைசி வரக்கூடிய கண்ணீர் இருக்குது இல்லையா, அந்த கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீர், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பவுமே அது நரகம் நுழையாது, அது மடியிலிருந்து கறந்த பால் எப்படி திரும்ப போகாதோ அப்படி ஒரு மனிதன் கண்ணீர் விட்டுட்டான்னு சொன்னா அது நரகம் போகாதுன்னா. அப்ப கண்ணீர் விட்டுட்டோம்னா அவ்வளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அதுக்கு அதுக்கு பிராயச்சித்தம், அதுக்கு அதுக்கு பதில் தாரம். நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்போம், நம்ம பிரச்சனைகளை முறையிட்டு கேட்போம். ஒண்ணு, இந்த உலகத்துல நமக்கு தீர்வு தருது. ரெண்டாவது, நம்ம மனசுல இருக்கிற பாரம் கீழே வைக்கப்பட்டாச்சு. மூணாவது, நமக்கும் இறைவனுக்கும் இடையில நெருக்கம் நெருங்க நெருங்க இந்த உலகத்துல எதை இழந்தாலும் நமக்கு ஒண்ணுமே இல்லாமல் ஒன்னும் தேவையில்லை. போ, அல்லாஹ் இருக்கிறான் என்னோட. நீ யாரு என்ன விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் என்னோட இருக்கிறான். நம்ம ஒவ்வொருத்தரும் தொழுகையை நெருங்கணும், தொழுகையோடு தொடர்பு இருக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் தொழணும். நமக்கு பிரச்சனை வரும்போது தொழுகையில இன்னும் டைம் எடுக்கணும், கஷ்டம் வரும்போது இன்னும் தொழணும். தொழுகையில தான் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கணும். அந்த தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நாம அல்லாவிடத்துல உதவி தரோம், அல்லாவிடத்துல உதவி தரோம். எதை வச்சு உதவி தரோம்? வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, பொறுமை தொழுகை, இதை கொண்டு நீங்கள் அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள். அப்போ முதல்ல நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு பொறுமை, அல்லாவுடைய வெளுத்து அல்லாவுடைய நாட்டம் ஏத்துக்கிறேன். ரெண்டாவது, தொழுகை. போய் தொழுகையில் நின்று அல்லாஹ் கிட்ட கேளுங்க, யாரெல்லாம் என் கஷ்டத்தை போக்கு கேப்போமே. இதுதான் ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு உலகத்திலேயே சிறந்த வழி. மற்ற எல்லா வழிகளும் ஃபெயிலியர் தான். தொழுகையை கொண்டு அல்லாவிடத்தில் நெருங்கி நம்முடைய கஷ்டத்தை போக்குவோம். இது இன்னைக்கு தொடர்பில்லாமல் போகுது. அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு ஸ்லீப்பிங் டேப்லெட் பாவிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம்மை அனைவரையும் தொழுகையாளிகளாக ஆக்க வேண்டும். தொழுகைதான் ஒரு மனிதனுக்கு மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் கேள்வி, தொழுகையை பற்றிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நானும் நீங்களும் நிறைவேற்ற அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹிரு தவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
8: நேர்கள் இதுவரை மன அழுத்தம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு சிறிய மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள்.
5: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
8: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
10: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர்கள் அவருடைய பங்களிப்பை எந்த விதத்தில் இஸ்லாத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அதாவது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறீர்கள், ஜமாத்து தலைவர்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய இந்த தலைப்பை பொறுத்தளவில் எல்லோரையும் உள்ளடக்கும் விதமாகத்தான் இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. பொதுவாக ஒரு ஊரிலே இளைஞர்களை பொறுத்தளவில் அவர்கள் வழித்தவறிய செயற்பாடுகள் செய்கிற நேரம் நிறைய இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். இந்த புடிமார்களை பார்த்தீங்களா,
11: அப்படின்னு இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். ஆனால் உண்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இளைஞர்கள் என்ற அந்த பருவம், இளமை பருவம் என்ற அந்த பருவத்திலே எப்படி உடல் ரீதியான அமைப்பு இருக்குது, உண்மையாக அவர்கள் ஏன் அப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள், அவர்கள் மூளையில் என்ன நடக்கிறது, இந்த விடயங்களை எல்லாம் சொல்லுகிற நேரம் பெரியவர்கள், ஜமாத்து தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிழை அவர்களுடையது மட்டுமல்ல, எல்லோரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தான் முதலில் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அதனால் தயவு கூர்ந்து சொல்லப்படுகிற விஷயத்தை கவனமாக நீங்கள் செவிமடுத்தால்தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஊரை எப்படி மாற்றலாம், ஒரு ஊரை மாற்றுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி பயன்படுத்தினார்கள், அற்புதமான இளைஞர் சமுதாயம், அவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி பயன்படுத்தினார்கள், எந்த விதத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், அந்த வகையில் நானும் நீங்களும் போக வேண்டுமாக இருந்தால் உண்மையாக பெரியவர்களும் அவருடைய பங்களிப்புகளை இந்த விஷயத்தில் செலுத்தியாகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாலு அடிப்படைகளை உங்களுக்கு சொல்லலாம். இளமை, டீனேஜர்ஸ் என்று சொல்லுவார்கள் பொதுவாக, இதை வந்து 12க்கு புறவ ஆரம்பிப்பார்கள், 13, 14, 15. இந்த டீன், டீன் என்று வருவதை வைத்து டீனேஜர்ஸ், இந்த பருவம் தான் உண்மையாக எதையும் செய்ய முடியுமான பருவம் என்றுவாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒரு துடிப்பு, அதுலேருந்து ஒரு ஆரம்பிக்கும் ஒரு வேகம், இந்த துடிப்பும் வேகத்துக்கும் உலகம் ஆசைப்படும். இவர்களை வைத்து நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் என்று உலகம் திட்டம் போட்டு அந்த மாதிரி உங்களுடைய சக்திகளை, எனர்ஜியை உறிஞ்சி எடுக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நிஜமாக இளமை பருவத்தில் உள்ள அதிகமானவர்கள் இருக்கிறீங்க, இந்த பருவத்தில் உண்மையா என்ன நடக்குது, எப்படி உலகம் உங்களை பயன்படுத்துது, இந்த விஷயத்தை நீங்க புரிந்தால் மட்டும்தான் எந்த திசையில் கால் வைக்கலாம். துனியா உங்களை அழைக்கிறது, இஸ்லாம் உங்களை அழைக்கிறது, அதாவது இந்த உலக மக்கள் உங்களை அழைக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் அழைப்பாளர்கள் உங்களை அழைக்கிறாங்க. நிஜமா நீங்க சும்மா முடிவெடுக்க கூடாது, எது லாபம் கொண்டு பார்க்கணும், இஸ்லாத்துக்கு போனா நன்மையா, அங்க போனா நன்மையா, சும்மா உட்காந்து நீங்க முடிவெடுக்க கூடாது, சரியாக ஆய்வு பண்ணி ஒழுங்கா முடிவெடுத்தால்தான் ஒன்று இஸ்லாம் உங்களை ஏமாத்தணும், இல்ல இந்த உலகத்துல மத்தவங்க உங்களை ஏமாத்தணும். எந்த எது சரி என்பதை தீர்மானித்து எடுத்தால் மட்டும்தான் வெளிகமையில எக்கச்சக்கமான இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் முன்னாடி போய் நெஞ்ச நிமிர்த்தி நான் சரி என்று சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த கொள்கையை புரிய வைக்கலாம். இல்லைன்னா அவங்கள சொல்லுவாங்க, அவங்களையா கொஞ்சம் வந்துட்டாரு பயான் பண்ண, இப்ப ஒரு படத்தை பார்க்காம இந்த நேரத்தில் இதான் முக்கியம், நீங்க அசந்து போயிருவீங்க, மனசு உடைச்சு போட்டான், நாலு பேர் அந்த கட்சியில போய் சேர்ந்துருவாங்க, அதனால நாலு பேர் அந்த கட்சியில போய் சேர்ந்துருவாங்க, அதனால சொல்

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நாளும் ஓர் சிந்தனை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நட்சத்திரம் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நட்சத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்கு அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புவாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும். மேலும் தனது உறவு முறைகளை அவர் சேர்த்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்கு அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புகின்றாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும். மேலும் தனது உறவு முறைகளை சேர்த்து கொள்ளட்டும். ஆதாரம் முஸ்னத் அஹமத். மீண்டும் ஒரு நாளும் ஒரு நட்சத்திர சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் அய்யூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்ல லா வ மன் யுளில் ஃபலா ஹாதிய லா, வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா, வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு விதத்தான காரியங்களும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன்.

0: எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நம்முடைய மறுமைக்கு தேவையான, ஈமானுக்கு தேவையான, இறை அச்சத்திற்கு தேவையான பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இந்த உலகத்திலிருந்து நாமெல்லாம் மரணத்தின் மூலம் விடைபெற்றுவிட்டால் இறைவன் மறுமை நாளில் நம்மை எழுப்பி விசாரணை செய்வதற்கு முன்னதாக ஃபர்சக் என்கிற ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு. அதனை இஸ்லாம் கபருடைய வாழ்வு என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த மண்ணறையினுடைய வாழ்வில் நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறான், அந்த இறை விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹு தாலா அனுபவிக்க ஏற்பாடு செய்து கொடுக்கிறான் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு தீயவர்கள் அந்த கபருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிப்பார்கள், அப்படிப்பட்ட வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பதற்குண்டான காரணங்கள் என்ன, தீயவர்களுக்கு அந்த கபருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக அமையும் என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்னதான் அறிவியலில் முன்னேற்றம் அடைந்தாலும், அறிவில் அவன் உச்சநிலையை அடைந்திருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்திருந்தால் கூட பிரமிக்கக்கூடிய வகையில் அவன் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தாலும், மனிதன் இன்றைக்கு தன்னுடைய பண்பால், நாகரிகத்தால், ஒழுக்கத்தால் இன்றைக்கு மனிதன் பெரிய அளவிலே பின்தங்கிய நிலையில் இருக்கிறான். தன்னுடைய அறிவால், தன்னுடைய அறிவியலை பயன்படுத்தி இந்த உலக மக்களுக்கு அவன் எப்படிப்பட்ட பயன்பாட்டுக்குரிய பொருள்களை கண்டுபிடித்து வழங்கி இருந்தாலும், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு உபகரண சாதனங்கள் எல்லாம் மனிதன் இன்றைக்கு தீமைக்கு பயன்படுத்துகிற காலம். மனிதனுடைய தீமையை குறைக்க குற்ற செயல்களில் இருந்து மனிதர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் கூட அநியாயங்கள் குறைந்த பாடில்லை, அக்கிரமங்கள் குறைந்த பாடில்லை, அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் ஒளிந்த பாடில்லை. நல்லவர்கள், சாந்தி சமாதானத்தோடு வாழ விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காலம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விட்டது. வாழ்வதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம் நம்முடைய இளமையை பயன்படுத்தி, நம்முடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி, நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கேட்பதற்கு யாரும் கிடையாது.
1: சட்டம் இருந்தாலும் நீதித்துறைகள் இருந்தாலும் விலைக்கு வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்கள் துணிந்து விட்டார்கள். அவர்களுடைய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த, அநியாயக்காரர்களை எச்சரிக்கை செய்ய, நல்லொழுக்கம் உள்ளவர்களை இந்த உலகத்தில் மேன்மேலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ தூண்ட, இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு, அதை நீங்கள் நம்பியாக வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் உங்களை கேட்காவிட்டாலும் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று நீங்கள் செல்லுகிற பொழுது ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்வில் நிச்சயம் இறைவன் உங்களை கேட்பான் என்கிற ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை, ஒரு நம்பிக்கையை இந்த மனித சமூகத்தில் ஊட்டினால் மட்டும்தான் இந்த மனித சமூகத்திலே தீமைகள் ஒழிக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்தால்தான் மனிதன் பாவச் செயலில் இருந்து விலகி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் சொல்லுவதோடு மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை ஊட்டி ஒரு சமூகத்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு சென்றார்கள். எப்படி வாழ்ந்த காலமாம், அவைகளெல்லாம் கற்காலம் என்கிறார்கள், இருண்ட காலம் என்கிறார்கள், மனித உருவில் இருக்கிற மிருகங்கள் என்று எல்லோரும் ஏசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உலக மக்களுக்கெல்லாம் நாகரிகத்தை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய சமுதாயமாக மாறியது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்லாமிய சட்டம் அல்ல. தனிமையிலும் அந்த மக்கள் பயந்தார்கள் இறைவனை, இறந்த பிறகுள்ள வாழ்வை அஞ்சினார்கள் அந்த மக்கள். ஆகவே விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை போன்ற அநியாயங்கள் செய்த மக்கள் எல்லாம் அந்த அநியாயத்தில் இருந்து ஒதுங்கியது மட்டுமல்ல, அந்த அநியாயத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு ஒழுக்கச் சீலர்களாக மாறி உலகமே இன்றைக்கு பார்த்தால் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு நம் கண் எதிரே ஒரு சான்றாக சமர்ப்பித்து மரணித்தார்களே, என்ன காரணம்? எல்லாம் இந்த வாழ்வை குறித்து அந்த மக்கள் அஞ்சினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் இந்த உரைகளை கேட்கிற, இந்த உரைகளை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிற, இந்த உரைகளை சீடிகளில் கேட்கிற அன்பர்களுக்கு அல்லாஹு தாலா பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பின் கீழ் நான் வருகிறேன். நண்பர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், நேற்றைய முந்தைய தினம், பொதுவாக தீயவர்களுடைய உயிர் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நரக வேதனையை பற்றி முன்னறிவிப்பு, முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிர்கள் பறிக்கப்படுகிற நிலை, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையே, எங்களை விட்டுவிடுங்கள், எங்களுக்கு அவகாசம் தாருங்கள், நல்லமல்கள் செய்வதற்காக, தான தர்மங்கள் செய்வதற்காக எங்களை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் கதற கதற அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மலக்குமார்களின் மூலம் உயிர்கள் பறிக்கப்பட்டதையும், அந்த உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுது அடக்குவதற்காக இந்த உலகத்து வாழ்வுக்கு பிறகு இருக்கிற கபருடைய வாழ்வுக்காக வேண்டி அந்த மனிதனை கொண்டு செல்லும் பொழுது அந்த மனிதன், கை சேதமே, என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள், என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள் என்று அந்த மனிதன் கதறிய அந்த சப்தத்தையும் நாம் ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்தவர்கள். அந்த வரிசையில் பாருங்கள், தீயவர்களை கொண்டு போய் அடக்கினால் அந்த மண்ணறையில் தீயவர்களுக்கு ஏற்படுகிற கொடூரமான தண்டனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். நண்பர்களே, பொதுவாகவே இந்த பூமிக்கென்றே ஒரு தனி பண்பு உண்டு. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் பூமியினுடைய நிலைமைகளை. இந்த பூமிக்கென்றே அல்லாஹு தாலா ஒரு சில விசேஷமான தன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பூமிக்கு அடியில் யாரையாவது கொண்டு போய் புதைத்தால் முதல் முதலில் அந்த பூமியினுடைய பணி என்னவென்றால் புதைக்கிற எல்லோரையும் ஒரு அமர்த்து, ஒரு நெருக்கு நெருக்கும். நல்லவர்களாக இருந்தால் 70x70 அளவு நீளமாக அது விஸ்தீர்ணம் அடைந்து கொடுத்து அந்த இறை விசுவாசி அந்த பூமி கியாம நாள் வரை பாதுகாக்கும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எடுத்த இடனே பூமி ஒரு நெருக்கம் நெருக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க அஹமத் நஸ்ஈ என்கிற நபிமொழி தொகுப்பிலும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க அஹமத் என்கிற நபிமொழி தொகுப்பிலும் அந்த பூமி அடக்குகிற எல்லா மனிதரையும் ஒரு நெருக்கு நெருக்கும் என்பதற்குரிய ஆதாரங்கள். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அகல் போரில் பங்கெடுத்து காயமுற்று
0: அந்த காயத்தோட மரணித்த ஒரு நபித்தோழர். மதீனாவில் இருந்து கொஞ்சம் மேட்டு பகுதியில் குடியிருந்து வந்த அந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி கொண்டு வந்தார். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, தோழரே, தூதரே, பூமியிலும் வானத்திலும் வருத்தப்படுகிற அளவுக்கு ஒரு இடையறியார் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஹது ரலியல்லாஹுடைய மரணத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்ன செய்தி, யா ரசூலல்லாஹ், வானத்திலும் பூமியிலும் எல்லோரும் துக்கம் அடைகிற வகையில் ஒரு மனிதர் இப்பொழுது மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்பட்டு விட்டார் என்பதை உணர்ந்து ஓடோடி சென்ற சம்பவம். அதைத் தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயன்படுத்திய வாசகம் என்ன தெரியுமா? தூதரே, அல்லாஹ்வுடைய அரிசே நடுங்கியது இந்த தோழருடைய மரணத்திற்காக. எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நேசித்த ஒரு சமுதாயம் பார்த்தீர்கள்? அந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் அந்த சஹது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவரை அடக்குகிற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிற நேரத்தில் சஹது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தோழர்கள் வாங்கி கபரில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ் மூன்று முறை சப்தம் போட்டார்கள். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன் என்றார்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்த உடனே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்றார்கள். எல்லாம் அடக்கி முடித்த உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமாக விசித்திரமாக இந்த நாளில் ஏன் இப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை உரத்த குரலில் கூறினீர்கள் யா ரசூலல்லாஹ்? தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள், சஹத் அவர்கள் பூமிக்கடியில் புதைத்த உடனே அந்த கபர் அவரை நெருக்கியது, நான் சுபஹானல்லாஹ் என்றேன். பிறகு அந்த கபர் சஹத் அவர்களுக்கு விசாலமாகியது, அல்லாஹ் பெரியவன் என்று நான் சொன்னேன். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு கபருக்கும் நெருக்கம் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் ஒரு நெருக்கம் உண்டு, அந்த நெருக்கத்திலே இருந்து மீட்சி பெறுகிறவர் ஒருவர் இருப்பாரே, ஆனால் அது இந்த சஹாபாவாகத்தான் இருக்க முடியும், அவருக்கே அந்த நெருக்கம் இருந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதிதாக ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது எப்படி முசாபகா செய்வோமோ அதே போல ஆரத்தழுவி கட்டி அணைத்து ஒரு நெருக்கம் இந்த பூமி அந்த ஒவ்வொரு மனிதனையும் நிகழ்த்தும். நல்லவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல, தீயவர்களாக இருந்தால் என்ன என்பதை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆக பூமியினுடைய தன்மை, அந்த தன்மை அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு அடியான் கொண்டு செல்லப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வதை கேளுங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், கருத்த முகத்தையுடைய, நீல நிற கண்களுடைய முன்கர் நக்கீர் என்ற இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, உன்னுடைய ரப்பு யார்? தீயவர்களிடத்திலே கேட்கப்படுகிற கேள்வி, உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய தூதர் யார் என்ற கேள்வி. அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? முனாஃபிக்குகள், இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுகிற பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். புகாரியில் 1338 நபி மொழி, லா அத்ரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. யார் சொல்லுவார்? முனாஃபிக், நயவஞ்சகன், அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் இறை நிராகரிப்பாக வாழ்ந்தவன், லா அத்ரி, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேனே தவிர எனக்கு அதை பற்றி எல்லாம் ஒன்றும் தெரியாது. மலக்குமார்கள் சொல்லுகிற பதில், ஃபயுகால், மயக்குமார்கள் சொல்வார்கள், லா தரைத்த வலா தலைத்த, லா தரைத்த வலா தலைத்த, நீ படிக்கவும் இல்லை, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவும் இல்லை. ரெண்டு வார்த்தை, நீ இந்த மார்க்கத்தை படிக்கவும் இல்லை, படிப்பதற்குண்டான முயற்சியை நீ மேற்கொள்ளாதவன் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்றால், நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கத்தை படிப்பது நமக்கு கட்டாய கல்வி, உலக கல்வியைப் போல் அல்ல, கட்டாய கல்வி, கபருடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி.
1: மறுமையுடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி. லா தரைத்த வலா தலைத்த, படிக்கவில்லை நீ, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை நீ என்று அந்த வானவர்கள் அவனை பார்த்து சொல்லுகிற அந்த சம்பவம் புகாரியில் 1338 நபிமொழி. நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய சிலபஸ் திருக்குறானும் ஹதீஸும். இதை நம்மில் எத்தனை பேர்கள் படித்திருக்கிறோம்? ரமலானுடைய மாதம் வந்தால், ஜும்மாவுடைய நாள் வந்தால், வாராந்திர திருக்குறான் விளக்க உரை வகுப்பு, பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அரங்கு நிகழ்ச்சிகள், பேசுவதற்கென்று யாராவது இருப்பார்கள். நாம் கேட்கிற கூட்டம், அவர்கள் பேசுகிற கூட்டம். அப்படியா அல்லாஹு தஆலா அப்படியா இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முஃமினான ஒரு இறை விசுவாசியை இந்த உலகத்தில் எப்படி வளர்த்தி ஆளாக்கினார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒரு முஸ்லீம் என்றால் அவனை அறிவுள்ளவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் கண்டிப்பாக அல்லாஹுவை பற்றி அவன் தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்த முன் வந்தால் அவன் திருக்குறானை படித்திருத்தல் அவசியம். இல்லாவிட்டால் மலக்குமார்கள் சொல்லுகிற, மலக்குமார்கள் நம்மை பார்த்து பழித்து சொல்லுகிற, படிக்கவில்லை நீ, படிக்க நீ முயற்சி எடுக்கவில்லை என்றார்களே, அந்த நிலைக்கு நாமும் ஆளாகி விடுவோம் அன்பர்களே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் என்பவன் யார், வானவர்கள் யார், மறுமை என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, கபரில் என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், அதற்குரிய பதிலாக நம்முடைய வாழ்வை அதற்கு சாட்சியாக எப்படி ஆக்குவது, எல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும் அன்பர்களே. இல்லாவிட்டால் நமக்கும் அந்த நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நாம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். இது முதலாவதான நிலைமை. இப்படி கேட்கிற கேள்விக்கெல்லாம் லா அதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன், எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று அவன் சொன்னவுடன் அவனுக்கு வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது, ஒரு சப்தம் வருகிறது. அல்லாஹ் பேசுகிறான், அவன் பொய் சொல்லுகிறான். அவனுக்கு நான் மார்க்கத்தை கொடுத்தேன், வேதத்தை கொடுத்தேன், தூதர்களை அனுப்பினேன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நல்லவர்களின் மூலம் அந்த வாழ்வை குறித்து, மறுமையை குறித்து, இஸ்லாத்தை குறித்து நான் தெளிவுபடுத்தினேன். அவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லப்படும். நரகத்தினுடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள், நரகத்தில் செய்யப்பட்ட நெருப்பால் செய்யப்பட்ட ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள், நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து வையுங்கள், அவனுக்கு வெப்ப காற்றை, விஷக்காற்றை அவன் நுகரும்படி அவனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அன்பர்களே, தீயவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நரகத்தினுடைய ஒரு வகையான தண்டனை, நரக நெருப்பிலான விரிப்பு, நரக நெருப்பால் செய்யப்பட்ட ஆடை, அது போதாது என்று நரக வாசலை திறந்து வைத்து அந்த வெப்பக்காற்றும் அந்த விஷக்காற்றும் நுகரும்படி அல்லாஹு தஆலா செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாருக்கு? அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்சம் இல்லாமல் அநியாயம் செய்த மக்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், அபு தாவீதில் 4127 நபிமொழி. அந்த விஷக்காற்றும் வெப்பக்காற்றும் அவன் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு உழுவானாம். அவனை தட்டி எழுப்பி தட்டி எழுப்பி அதை சுவாசிக்க வைப்பார்கள் வானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். முதலாவதாக ஒரு தீயவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி சொர்க்கத்து வாசலை திறங்கள், அந்த அடியானுக்கு சொர்க்கத்து வாசனையை நுகரச் செய்யுங்கள், கபரை அவருக்கு விசாலமாக்குங்கள், அவருக்கு சொர்க்கத்தாலான ஆடை அணிவியுங்கள். நல்லவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதே போல அவனுடைய கோபம், சாபம், அவனுடைய ஆத்திரத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த அநியாயக்கார பாவியான மக்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்தீர்களா? நரகத்தை திறந்து வையுங்கள், வெப்ப காற்று விஷக்காற்று வீசட்டும் என்றெல்லாம் அவனுக்கு ஒரு கட்ட தண்டனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், பாரா இப்னு ஆசிக் ரலியல்லாஹு அன்ஹு, அஹமத் அபு தாவூத் போன்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெறுகிறது. அந்த அடியான் தீயவன் என்று தெரிந்தவுடனே
0: இந்த பூமி அவனை பெரிய அளவில் நெருக்கி அவனுடைய விழாப்புறங்கள் எல்லாம் இடம் மாறுகிற அளவுக்கு அவனை நெருக்க ஆரம்பிக்குமாம் அந்த பூமி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கதறுவான், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சாதாரணமாக கோடை காலத்தில் கரண்ட்டு போனாலே வீடுகளிலே இருக்க முடியாது, காற்று இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு வசந்த காற்று சுகமான காற்று இல்லாமல் இரவிலே தூங்க முடியாது. மண்ணறை என்பதே ஒரு இருட்டான அறை, இருள் சூழ்ந்த அறை, நம்முடைய நெஞ்சங்களையும் பதபதக்க வைக்கக்கூடிய காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு அறை. அப்படிப்பட்ட அந்த வீட்டில் நரக நெருப்பினுடைய விரிப்பு, நரக நெருப்பினுடைய ஆடை, நரக நெருப்பினுடைய விஷ காற்று, நரக நெருப்பினுடைய வெப்ப காற்று தொடர்ந்து வீசினால் நம்முடைய நிலைமை என்ன நண்பர்களே? இது போதாது என்பதற்காக கபரும் அந்த மனிதனை நெருக்கி விழா எலும்புகள் எல்லாம் மாறுகிற அளவுக்கு கபரும் அந்த மனிதனை நெருக்கி வேதனை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், புகாரியில் 1374 நபிமொழி, அபுதாவூதில் 4127 நபிமொழி, அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு வானவர் வருவார். அந்த வானவர் எப்படிப்பட்ட வானவராம்? அந்த வானவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதாம். அந்த வானவர் பேச மாட்டாராம், ஊமையாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்ன காரணம்? அடுத்தவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையை செவியேற்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபருடைய வாழ்வில் இருக்கிற ஒரு அடியானுக்கு ஒரு வகையான தண்டனை உண்டு, அந்த தண்டனையை யாராவது பூமிக்கு மேல் செவியேற்றால் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா மனிதர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹுவே கபருடைய வேதனையை விட்டும் எங்களை நீ காப்பாயாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவா. கண் தெரியாத ஓமையாக இருக்கிற அந்த வானவர் கையில் ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு வருவாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த சுற்றியை உகது மலையில் ஒரு அடி அடித்தால் மலை பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். மலை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே அதிக சக்தி வாய்ந்தது. பூமி இடம்பெயராமல் இருப்பதற்காக அல்லாஹ் நட்டி வைத்திருக்கிறான் பூமிக்கு மேல். அப்படிப்பட்ட உறுதிமிக்க மலை, அதிலும் உகது மலை. உகது மலை பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை. ஒரு அடி அந்த சுத்தியிலே கொண்டு போய் அந்த மலையிலே அடித்தால் அந்த மலை எல்லாம் தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுற்றில் அதை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து மார்க்கத்தை நிராகரித்து பெரும் பாவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு முனாஃபிக்காக உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி வாழ்ந்து அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை தொடர்ந்து செய்து உலகத்தில் வாழ்ந்தானே, அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் பிடரியில் ஓங்கி ஒரு அடி அடிப்பார்களாம். அந்த மனிதன் சுக்குநூறாக போய்விடுவான். அந்த நேரத்தில் அவன் போடுகிற அந்த சப்தத்தை எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்கிறது. மனிதர்களாகிய நீங்கள் கேட்டால் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அலறல் சப்தம் மீண்டும் அவனுடைய உடம்பு சேருகிறது. மறுபடியும் கொண்டு வந்து அவனை அடிப்பார்கள். அல்லாஹு அக்பர். மறுபடியும் அவனுடைய அடி ஆரம்பமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் போடுகிற சப்தம் உண்டுமே, இந்த காலவாயில் இன்றைக்கு ஒரு கபரஸ்தான் உண்டு, தீயவர்களுக்கு அல்லாஹ் நாடி அப்படிப்பட்ட ஒரு அடி அங்கே கிடைக்கிறது என்றால் அவன் போடுகிற சப்தம் கோயமுத்தூருக்கு மட்டுமல்ல, குனியமுத்தூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல, மன்னரையை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் தொலைவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் செவியேற்பார்கள் அவன் போடுகிற சப்தம். அல்லாஹு தாலா இந்த மன்னரையினுடைய வேதனைகள் தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை நம்மை கேட்க வைத்திருந்தால் என்னவாகும் அன்பர்களே? என்னவாகும்? எங்காவது ஒரு பூகம்பம் நடந்தால் அந்த பூகம்பத்தினுடைய முதற்கட்டத்தில் போய் பணிவிடை செய்ய போனால் குடும்பத்தை இழந்தவர்கள், குழந்தைகளை இழந்தவர்கள், கைகால் போனவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை அந்த இடத்தில் பணிவிடை செய்கிற அன்பர்கள் எல்லாம் கேட்க வாய்ப்புண்டு. ஒரே சப்தமாக இருக்கும் அது. உலகம் முழுக்க இந்த மன்னரை வாசிகளுக்கு கொடுக்கிற தண்டனையினுடைய அலறல் சப்தமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தால் நம்முடைய நிலைமை என்னங்க? உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? முடியாது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழக்கிற்கும் மேற்குக்கும் இருக்கிற எல்லோரும் செவியேற்கிற வகையில் அவனுடைய அந்த அலறல் சப்தம் அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலே இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும் என்பர்களே, இது ஒரு வகையான தண்டனை. மூன்றாவது, கபர் என்பது ஒரு மனிதனை அடக்கும் பொழுது எந்த அளவுக்கு விஸ்தீர்ணமானது என்று நமக்கு தெரியும். நல்லவர்களுக்கு 70x70 அளவுள்ள சிறந்த ஒரு வீடாக, சொர்க்கத்தினுடைய காற்றுகளை எல்லாம் சுவாசிக்கின்ற, இந்த உலகத்தில் அவன் பட்ட கஷ்டம், துன்பம், சோதனை எல்லாவற்றுக்கும் நற்கர்மங்களுக்காக வேண்டி ஓடோடி வந்து அல்லாஹ்வுடைய பள்ளியை அலங்கரித்து நற்பங்க நற்கர்மங்கள் செய்த வகைக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த மன்னரை வாழ்க்கை அப்படி விசீரமாக அவனுக்கு அமைத்துக் கொடுத்தான். கெட்டவர்களுக்கு அந்த ஒரு சின்ன இடம், அதில் நாம் நரகத்துடைய வெப்பக்காற்று அதையே தாங்க முடியாது. கபருடைய நெருக்கம் வேறு ஒரு பக்கம், இன்னொரு புறம் சுற்றிலே கொண்டு வந்து தலையிலே அடிக்கிற ஒரு கொடுமை, இன்னொரு புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. இப்னு ஹிப்பான் என்கிற நபிமொழி தொகுப்பில் 13வது அத்தியாயத்தில் 236வது நபிமொழி, 99 விஷப்பாம்புகளை அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு கொடுப்பான் ஒவ்வொரு ஆளுக்கும். 99 விஷப்பாம்பு, அது எப்படிப்பட்ட விஷப்பாம்பாம்? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பாம்பு தன்னுடைய மூச்சு காற்றை இந்த பூமியில் எங்காவது ஒரு மூலையில் அப்படி அது வீசினால் இந்த பூமிக்கு மேல் ஒரு புற்பூண்டுகள் கூட நுழையாது, அந்த அளவுக்கு அது நச்சுத்தன்மை உள்ள பாம்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 99 விஷப்பாம்பு, என்ன என்னைக்கே தெரியாத அல்லாஹ்வே அறிந்தவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மிகப்பெரிய ஒரு படைக்குள், ஒரு 10,000 பேர், 100,000 பேர் நிற்கிற ஒரு மாநாட்டிற்குள் ஒரு பாம்பு வந்தாலே தாங்க முடியாது. நம்முடைய கபரில், நம்முடைய கபர் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், தீயவர்களுடைய கபரில் 99 விஷப்பாம்புகள். ஒரு பாம்பினுடைய விஷத்தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அதனுடைய மூச்சு காற்று இந்த பூமிக்கு மேல் பட்டுவிட்டால் புற்புண்டுகளே இந்த பூமிக்கு மேல் முளையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பாம்புகளோடு வாழ்கிற ஒரு வாழ்வு. ஏன்னா உலகத்தில் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லாம். இறை விசுவாசி இந்த உலகத்தில் உண்ண உணவில்லாமல், உடுக்க இடம் ஆடை இல்லாமல், தங்குவதற்கு வீடு இல்லாமல், ஹராம ஹலால்களை பேணி வட்டியிலிருந்து ஒதுங்கி, மதுபானத்தில் இருந்து ஒதுங்கி மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் வாழ்ந்தான். காரணம், இந்த வாழ்வு நமக்கு நிரந்தரம் அல்ல, நமக்கு இன்னொரு வாழ்வு வரப்போகிறது, அந்த வாழ்வு தான் நமக்கு என்பதற்காக வேண்டி அச்சடக்கத்தோடு பொறுமையோடு துன்பங்களையும் சோதனைகளையும் கைகொண்டு வாழ்ந்த அந்த இறை விசுவாசிக்கு அல்ல, ஹராமும் வேண்டாம் ஹலாலும் வேண்டாம், எப்படி வேண்டுமானாலும் வாழுவோம், கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள், இதெல்லாம் ஏதோ முஸ்லிம்களை பயப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை என்றெல்லாம் அலட்சியப்படுத்திய அன்பர்கள், இவைகளெல்லாம் கபருடைய வாழ்விலும் அருமையுடைய வாழ்விலும் தானே, உலகத்து வாழ்வை சந்தோஷமாக அனுபவிக்கலாம் என்று பொடுபோக்காக இருந்த மக்கள் இப்படிப்பட்ட உரையை கேட்டால் திருந்த வேண்டுமே, ஆகவே உரையே கேட்கக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், மறுமையை பற்றியோ மரணத்தை பற்றியோ கபருடைய வாழ்வை பற்றியோ எல்லாம் பயானே கேட்க மாட்டார்கள். காரணம், கேட்டால் பயமுறுத்துவார்கள், திருந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், மாற்றுக்கருத்து சொல்ல இயலாது, காரணம் எல்லாம் சத்தியம் என்றெல்லாம் புறக்கணித்து வாழ்ந்தார்களே. 99 பாம்புகளோடு, விஷப்பாம்புகளோடு அல்லாஹு தஆலா அந்த கபரில் அவர்களை வாழ வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், அந்த துவாவினுடைய அர்த்தம் புரிகிறதா? அல்லாஹுவே கபருடைய வேதனையிலே இருந்து காப்பாற்று, அல்லாஹுவே கபருடைய வேதனையிலே இருந்து காப்பாற்று. பரலான தொழுகையினுடைய 4-5 தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை தொழுகையில் கற்றுக் கொடுக்க என்ன காரணம்? அவ்வளவு மோசமான இடம் அந்த இடம். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த ஒரு வகையான தண்டனை. இது என்ன தண்டனை? திடீரென பார்த்தால் அருவறுக்கத்தக்க முகத்தையுடைய, ரொம்ப கோர முகம், பார்த்தாலே பக்கத்திலே போக முடியாது,
1: அந்த அளவுக்கு கோர முகம், மிக அழுக்கான ஆடை. அவர் பக்கத்தில் வர வர மிகுந்த ஒரு துர்நாற்றம். அந்த துர்நாற்றத்திற்கு ஈடு இணையான ஒரு நாற்றமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாற்றம். அந்த அடியான் பக்கத்திலே வருகிறான். வந்து கொண்டு அதாபுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனை பார்த்து அவர் பேசுகிறார், உனக்கு வாக்களிக்கப்பட்ட கேடு உனக்கு உண்டாகட்டும். இந்த நாளை உனக்கு நான் நினைவூட்டுகிறேன், உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று வந்த அந்த மனிதர் சொல்லுவார். இவர் கேட்பார், யார் நீ? இவ்வளவு அவலட்சணமான, இவ்வளவு துர்நாற்றம் அடையக்கூடிய, இவ்வளவு மோசமான மனிதனாகிய நீ யார்? உடனே அவர் சொல்லுவார், உலகத்தில் செய்தாய அசிங்கமான மானக்கேடான காரியம், அருவருக்கத்தக்க காரியம், அல்லாஹ் ஹராமாக்கிய காரியம், பாவமான காரியம். அந்த அருவருக்கத்தக்க காரியத்தை கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாமல் செய்தவன் தானே நீ? அல்லாஹு தஆலா தடுத்த, அல்லாஹ் பகிரங்கமாக பெரும்பாவம் என்று பட்டியல் போட்ட எவ்வளவு மானக்கேடான காரியத்தை செய்தாய், அவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா என்னுடைய உருவில் மாற்றி இங்கே என்னை அல்லாஹு தஆலா அமர சொல்லி இருக்கிறான். எதுவரை? கியாமநாள் வரை. கியாமநாள் வரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பர்களே, இது ஒரு வகையான வேதனை, இது ஒரு வகையான வேதனை. நல்லவர்களுக்கு நாம் பார்த்தோமா இல்லையா? பிரகாச முகத்தை உடைய, நறுமணம் கவலக்கூடிய ஒரு இறை விசுவாசி நல்லவர்களுக்கு வந்து அருகிலே அமர்ந்து, நான் தான் நீ செய்த நல்லமல், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு என்றெல்லாம் நற்செய்தி சொல்லி அந்த கபரில் நல்லவர்களுக்கு ஒரு துணையாக மறுமை நாள் வரை. காரணம், குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டு சென்று விட்டார்கள், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உண்டு என்று நல்லவர்களுக்கு ஒரு துணையாக இருந்ததை போல, தீயவர்களுக்கு இந்த அவலட்சணம் உடையவர்கள், அசிங்கமானவர்கள், துர்நாற்றம் உடையவர்கள், கோர முகத்தை உடையவர்கள் அவனோடு இருப்பார்கள். அவரை பார்த்தாலே பாதி உயிர் போயிடும். அப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களோடு, அப்படிப்பட்ட அவலட்சண முகத்தை உடையவர்களோடு தீயவர்கள் கபர்களிலே கழிப்பார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, அந்த மனிதனை பார்த்தவுடனே, அந்த தண்டனைகளை எல்லாம் உணர்ந்தவுடனே, இவன் போடுகிற சப்தத்தில், கதறல் சப்தத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இறைவனே எனக்கு மறுமையை தராதே, எனக்கு இதே போதும், மறுமையை தராதே, என்னை மறுமையிலே எழுப்பாதே. காரணம், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான். மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய வலதுபுறத்தை திரும்பிப்பார் என்று சொல்லுவார்கள். அந்த அடியான் வலதுபுறத்தை திரும்பி பார்ப்பான், அவனுக்கு சொர்க்கம் காட்டப்படும். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நீ அல்லாஹுக்கு பயந்து நல்லறங்களை செய்திருந்தால் உனக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இடம் எது? ஆனால் உன்னுடைய இடதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லப்படும். அந்த அடியான் இடதுபுறம் திரும்பி பார்க்கிறான், நரக நெருப்பை அல்லாஹு தஆலா அவனுக்கு காட்சியாக காமிக்கிறான். உடனே அந்த அடியான் பதறுகிறான். உடனே வானவர்கள் சொன்னார்கள், உனக்குரிய இடம் அதுதான், உனக்குரிய இடம் அதுதான். உடனே இந்த அடியான், இறைவனே மறுமையை எனக்கு உண்டாக்காதே, மறுமையில் என்னை எழுப்பாதே, காரணம் அதை என்னால் தாங்க முடியாது என்று மனிதன் கதறுகிற சப்தமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளிலே காண்கிறோம். அன்பர்களே, இது ஒரு வகையான தண்டனை. இனி ஒரு வகையான தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், காலையிலும் மாலையிலும் அவன் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவான். அவருடைய வாழ்வில் இருந்து கொண்டு நரகத்தில் கொண்டு இவடைய காமிட்டு அப்படி திரும்ப வர்றது. மறுமையினுடைய விசாலமான அந்த பாடத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது இன்ஷா அல்லாஹ் மிக விரிவாக நாம் அறிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சுருக்கமாக நமக்கு சொல்லித்தந்தார்கள். இந்த உலகத்தில் மரணிக்கின்றவரை கஷ்டப்பட்டு, அதாபுப்பட்டு, வேதனைப்பட்டு, நிம்மதியே இல்லாத ஒரு அடியானை அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய வாசலை அப்படி திறந்து, சொர்க்கத்திற்குள் அப்படி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி, அப்படி வெளியே எடுத்து அல்லாஹ் கேட்பானா, உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தா என்று. அந்த அடியான் சொல்லுவானா, உலகத்தில் ரொம்ப சந்தோஷமா நான் வாழ்ந்தேன்பானா. காரணம், அவ்வளவு துன்பங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் மறக்கடிக்க வைக்கிற இடம் அந்த இடம். கொஞ்ச நேரம் நின்ற உடனே அவர், உலகத்தில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, ரொம்ப சந்தோஷமானதாகனே வாழ்ந்தேன் என்று சொல்லுகிற அளவுக்குண்டான இடம் சொர்க்கம். உலகத்தில் ஒரு எறும்பு போலும் அவனை கடிக்காத அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனை பாதுகாத்தான், செல்வங்களை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தான் உலகத்தில். அந்த அடியானை
0: நரகத்தினுடைய வாசலை திறந்து அந்த அடியானை நரகத்தில் அப்படி காமிச்சு அல்லாஹு தஆலா எடுத்து விடுவானாம். உலகத்தில் எப்படி வாழ்ந்தா என்று கேட்கப்படும். உலகத்தில் நான் எனக்கு நிம்மதியே கிடையாது, என்னுடைய வாழ்க்கை பூராவும் நான் உலகத்தில் கஷ்டப்பட்டவன் என்று அந்த அடியான் சொல்லுவான். உலகத்து வாழ்வையே மறக்கடிக்க செய்கிற வாழ்வு அந்த மறுமை வாழ்வு. நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் கொண்டு செல்லப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் 1379 நபிமொழி, இன்கான மின் அகிலில் ஜன்னத்தி வமின் அகிலில் ஜன்னாம், சொர்க்கவாசி சொர்க்கத்திற்குரிய இடத்திற்கும், வைன் காணமின் அகலின் நாரி ஃபமின் அகலின் நார், நரகவாசியாக இருந்தால் அவர் நரகத்திற்குரிய இடத்தையும் அவர் நிச்சயம் காலையிலும் மாலையிலும் அவருக்கு காண்பிட்டுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஃபயுகால், அவருக்கு சொல்லப்படும், ஹாதா மக்உதுக்கு ஹத்தா யபஅதுக்கு அல்லாஹு இலா யௌமில் கியாமா. இந்த ஏற்பாடு காலையிலும் மாலையிலும் கூட்டிட்டு போற அந்த ஏற்பாடு எதனால் வர, அல்லாஹு தாலா உன்னை எழுப்புகிற நாள் வரை உனக்கு இந்த இடம் தான், இனி இந்த கபருடைய வாழ்வு தான், இனி உனக்கு எங்கும் ஓட முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது. அல்லாஹு தாலா ஹாதா மக்உதுக்கு ஹத்தா யபஅதுக்கு அல்லாஹு இலா யௌமில் கியாமா, அல்லாஹு தாலா மறுமையில் உன்னை இங்கிருந்து எழுப்புகிற வரை உன்னுடைய இடம் இதுதான். பாம்புனுடைய கடியானாலும் அவலட்சணமான முகத்தையுடைய அடியானோடு நீ வாழ்வதாக இருந்தாலும், பூமியினுடைய நெருக்கமாக இருந்தாலும், பாம்பினுடைய சித்திரவதைகளை அனுபவிப்பதாக இருந்தாலும், சுத்தியலினுடைய அடிகளை கொண்டு அந்த ஊமையான கண்குருடான வானவருடைய அடிவுரையை வாங்குவதாக இருந்தாலும், உனக்கு அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, கியாம நாள் வரை உனக்கு அல்லாஹ் உன்னை இந்த இடத்திலே இருந்து எழுப்புகிற வரை உனக்கு இதுதான் தண்டனை என்று அந்த அடியானுக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஒரு வகையான அதாபு. எத்தனை வகையான அதாபு இப்ப நம்ம பார்த்தோம், எத்தனை வகையான அதாவது பார்த்தங்க, 40வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தில் பாருங்க, 40வது அத்தியாயத்தின் 46வது வசனம், அன்னாரு யுஅரலூன அலைஹா உதுவன் வஸியா, ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் காலையிலும் மாலையிலும் நரகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பி அனுப்பி எடுப்பான். வயௌம தக்குமுஸ்ஸா, அந்த நாள் வந்து விட்டால் சொல்லப்படும், அத்ஹிலு ஆல ஃபிரௌன அஸ்தல் அதாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நரகத்திலே போட்டு கடுமையான வேதனை செய்யுங்கள் என்று அப்பொழுது சொல்லப்படும். ஆனால் இப்பொழுது மன்னரையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது, காலையிலும் மாலையிலும் அவனுக்கு நரக நெருப்பை காட்டுங்கள், நரக நெருப்பை கொண்டு போய் காட்டிவிட்டு அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சூரத்துல் மூமினீன் என்கிற அத்தியாயத்தினுடைய 40வது அத்தியாயத்துடைய 46வது வசனத்திலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இது ஒரு தண்டனை, நிம்மதியே பொதுவாக கிடையாதுங்க, பொதுவாகவே நிம்மதியே இருக்காது. கபரில் கொண்டு வைத்த உடனே கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன உடனே நரகத்துடைய வாசல் திறக்கப்பட்டாச்சு, வெப்பக்காற்று விசக்காற்று வருது, நரகத்துடைய ஆடை நரகத்துடைய விரிப்பு. இது போக நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் கொண்டு செல்லப்பட்டு போய்கிட்டு வர்றது. 99 பாம்பு, சுற்றியலினுடைய அடி, அவலட்சண முகத்தையுடைய ஒரு மனிதன் நமக்கு பக்கத்தில் உள்ள இருப்பு, பூமியினுடைய நெருக்கம், இவ்வளவு அதாபுகள், இவ்வளவு அதாபுகள். இது போக உலகத்தில் எப்போ பார்த்தாலும் நடக்கும்போது பராக் சொல்கிறதுக்கு ஒரு 40 பேர் 50 பேர், தலைவரே அந்த தலைவரே இந்த தலைவரே அப்படியே இப்படியேன்னு சொல்லி பராக் சொல்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர்த்த 20 பேர்த்த கையில் வச்சுக்கிறது. உடம்பு சரியில்லைனா பெரிய பந்தா, இறந்து போனான்னு சொன்னால் கட் அவுட் வைக்கிறதுக்கு இவரே வசியத்து பண்ணிட்டு கட் அவுட் வைக்கிறதுக்கு சொல்லிட்டு போவார். நான் இறந்து போனால் அங்கே சிலைவை எங்கள் சிலைவை மக்கள் எல்லாம் என்னை நினைவு கூற வேண்டும் என்பார். இறந்து போனால் இத்தனை நாள் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஆட்களை ஏற்பாடு பண்ணுறது, இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் ஏற்பாடு செய்து இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமதியில் 924வது நபிமொழி. அல்லாஹு தஆலா ஒரு ரெண்டு விசேஷமான மலக்கை அந்த தீயவர்களுக்கு அல்லாஹு தஆலா அனுப்புவானாம். வந்த மலக்கு கேட்கிற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் மையத்தின் யமூத்து ஃபயக்கூமு பாக்கிஹி, ஒரு மனிதன் மரணித்தால் அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு அடியான் அமர்ந்து கொண்டு ஃபயக்கூல் வா ஜபலா வா சையிதா, தலைவரே மலையே என்றெல்லாம் ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு அருகில் இருந்து அவனுடைய வீர தீர பராமக்கிரம வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஒரு மனிதனை புகழ்வான். அதற்குரிய ஏற்பாட்டை அந்த அடியான் செய்துவிட்டு மரணிப்பான். உடனே மலக்கு வருவார்,
1: நீ உலகத்திலன் அப்படியா இருந்தாய்? இலா உக்கில பிஹி மலக்காணி, ரெண்டு மலக்குகளை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்வான். எல் ஹஜானிஹி, அந்த இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, நீ என்ன உலகத்தில் மலையா? உலகத்தில் மிகப்பெரிய தலைவராணி, உலகத்திலே இறந்த பிறகு இப்படியெல்லாம் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்தவன் நீ என்று சொல்லி அவர்கள் விசேஷமான தண்டனைகளை வேதனைகளை அவனுக்கு வழங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியில் 924வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, இதெல்லாம் தீயவர்களுக்கு மறுமை நாளில் கபருடைய வாழ்வில் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகள். தீயவர்கள் நிச்சயம் தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இறக்கி தூதர்களை அனுப்பி, அந்த தூதர்களை பாருங்கள், கபரில் எல்லாம் உங்கள்கிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்பார்கள், அதற்கு என்னென்ன பதிலையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும், கேள்வியும் சொல்லி பதிலையும் சொல்லி தந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பயிற்றுவித்தார்கள். ஆனால் அந்த மார்க்க
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
3: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
4: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: رب هذه الدعوة التامة والصلاة القائمة، آت محمدا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: குற்றங்களுக்குரிய தண்டனை என்றே கபரில் தனியாக உண்டு. இதுவெல்லாம் பொதுவாக தீயவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை. எந்தெந்த குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை, அது மறுமையில் அல்ல, கபரில் எந்தெந்த வகை குற்றத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷாஅல்லாஹ் அதை நாளை தினம் பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹு தாலா இந்த மன்னரை வாழ்விலிருந்து, மன்னரை தீங்கிலிருந்து, நான் பார்த்த இடங்களிலேயே இதைவிட ஒரு மோசமான இடத்தை நான் பார்த்ததில்லை என்று சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் ஹுவ இல்லா வஹீயு யூஹா, அவர் சொன்னால் சுயமாக பேச மாட்டார், அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் பேசுவார். எவ்வளவோ கோரச் சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார்கள். ஒரு நாள் கடுமையான வெயில் தலையில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே ஓடி வந்து அவருக்கு அல்லாஹு தாலா மன்னரை வாசிகளுடைய அதாபுகளை, சப்தத்தை கேட்கிற ஆற்றலை அல்லாஹு தாலா தூதர்களுக்கு வழங்கியிருக்கிறான். காரணம், மக்களுக்கு போதிக்க. ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப ஓடி வந்து சொன்னார்கள், யூதர்கள் மன்னரையில் கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், நான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நீங்களெல்லாம் மரணித்து போய்விடுவீர்கள் கேட்டால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த அதாபிலிருந்து அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும், எனது குடும்பத்தாரையும், நம்முடைய எல்லா நண்பர்களையும், ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், நமக்கு முன்னால் மரணித்து போன, ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்டு வாழ்ந்து மரணித்து போன அவர்களுக்கும் அல்லாஹு தாலா மன்னரையிலிருந்து பாதுகாப்பு வழங்கி, மன்னரையை ஒரு வெளிச்சமுள்ள ஒரு இடமாக ஆக்கி, மன்னரைகளை விசாலமாக்கி, மன்னரையை சொர்க்கத்திற்குரிய காற்றை சுவாசிக்க செய்கிற வகையில் அந்த மன்னரையில் அல்லாஹு தாலா சுகபோக வாழ்வை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். மன்னரையினுடைய அதாபுகளிலே இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.
3: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com
0: இணைந்திருங்கள் முஸ்லிம் வானொலி.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹுடைய இல்லத்தில் இந்த நேரத்தில் எப்படி அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவின் புறத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி வர தொடங்குகிறது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவால் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நபித்துவத்துடைய ஆரம்ப காலம், மக்காவுடைய ஆரம்ப காலங்கள், எப்போது அல்லாஹுடைய தூதர் ரகசியமாக தங்களுடைய தோழர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைத்தார்களோ, அடுத்த கட்டமாக எப்படி வெளிப்படையாக இஸ்லாமிய அழைப்பை மக்காவில் இருந்த குரைஷி காஃபிர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்தார்களோ, அப்போது தொடங்கப்பட்ட வேதனை, அப்போது தொடங்கப்பட்ட சோதனைகள் தொடர்ந்து கொண்டே வந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களோடு இருந்த நபித்தோழர்கள் சோதிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்? எந்த குடும்பம் அல்லாஹுடைய தூதர்? குரைஷி குடும்பம். குரைஷி குடும்பத்துடைய தலைவராக அந்த காலத்தில் இருந்த அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு எதிரிகளுடைய சோதனைகள் அண்ட விடாமல் மிகப்பெரிய அரணாக அல்லாஹுடைய தூதருக்கு அபூ தாலிப் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் குரைஷிகளால் எதுவும் செய்ய முடியவில்லை. மற்ற எல்லா சஹாபாக்களையும், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கொண்டு எல்லா தோழர்களும் வேதனையில் சோதனையில் உட்படுத்தப்படுகிறார்கள். நமக்கு எல்லாம் அறிந்த விஷயம்தான், அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரிடம் இருந்து பிரிகிறார், மரணமாகிறார். அல்லாஹுடைய தூதருக்கு கவலைகள் சூழ்கிறது. மிகப்பெரிய அரண், என்னை பாதுகாத்த அபூ தாலிப் அல்லாஹுவின் உதவியால் இப்போது என்னிடத்திலே இல்லையே. அபூ தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு குரைஷிகள் அல்லாஹுடைய தூதரையும் தாக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வேதனைகளை சோதனைகளை கொடுக்க தயாராகிறார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் வீதியின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதரின் மீது மண்ணை தூரி வாசினார்கள், மண்ணை தூரி எறிந்தார்கள். முகமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மண்ணாகியது, தலையெல்லாம் மண்ணாகியது. அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய வீட்டில் நுழைகிறார்கள். அவர்களுடைய மகள் பார்க்கிறார்கள், என் தந்தையே உங்களுக்கு இந்த நிலைமையா? உங்களுடைய முகமெல்லாம் மண், உங்களுடைய தலையெல்லாம் மண். முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் மகளே நீ அழாதே, அல்லாஹ் உம்முடைய தந்தையை ரசூலை பாதுகாப்பான். அபு தாலிப் இருக்கும் வரை என்னோடு இப்படி நடந்து கொள்ளாத இந்த குறைசி காஃபிர்கள், அபு தாலிப் சென்றதற்கு பிறகு என்னோடு இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று அபு தாலிபை நினைவு கூர்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ்.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

காணல்லாஹு அர்சலக், காபாவின் திரையை பிடித்து நான் ஆட்டுவேன், அல்லாஹ் உம்மை நபியாக அனுப்பியதற்கு. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட எதிர்ச்சொல் பாருங்கள். இன்னொருவர் சொன்னார், வல்லாஹி, இன்னொருவர் சொன்னார், மா வஜதல்லாஹு அஹதன் யுர்சிலுஹு கைரக், இந்த உலகத்தில் எந்த தாயும் இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டார், எந்த அழைப்பாளருக்கும் இந்த ஒரு எதிர்ச்சொல் விழுந்திருக்காது. அல்லாஹுடைய தூதரை பார்த்து அந்த மனிதர் கேட்டார், அல்லாஹ்விற்கு வேறு ஆள் இல்லையா, உம்மையா அல்லாஹ் ரசூலாக அனுப்பினான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதரை பார்த்து இன்னொருவர் சொன்னார், உம்மிடத்திலே நான் ஒருபோதும் பேச மாட்டேன். தாயிஃபுடைய மக்களிடத்திலே அழைப்பு பணி செய்கிறார்கள், எல்லா மக்களும் புறக்கணிக்கிறார்கள். தாயிஃபுடைய பயணத்தில் ஒருவர் கூட இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. 10 நாட்கள் அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லால் செயல்களால் வேதனை நடக்கிறது. அதுவும் 10வது நாள் கல்லால் எறிகிறார்கள், மஜ்னூன் வந்திருக்கிறார் என்று சிறுவர்களை கூறி கல்லால் எறிந்து விரட்டுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் ரத்தம் அடைந்தவர்களாக தாயிஃபில் இருந்து வெளியே வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தில் இருந்து மலக்கை இறக்குகிறான். அந்த மலக்கு சொன்னார், இன்னல்லாஹ கத் ஸமிஅ கௌல கௌமிக லக் வமா ரத்து அலைக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்முடைய சமூகம் உம்மிடத்தில் என்ன கூறியது, நீங்கள் அதற்கு என்ன பதில் சொன்னீர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் அறிகிறான். வகத் பஅஸ இலைக மலக்கல் ஜிபால், மலக்குகளுடைய மலைகளுடைய மலக்குகளை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். நபியே, நீங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்களோ அதை கூறுங்கள், அவர்கள் செயல்படுத்துவார்கள். இந்த 2 மலைகளுக்கு இடையே இவர்களை வைத்து ஒன்றோடு ஒன்றாக இணைத்து விடட்டுமா, கட்டளை கூறுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹுடைய தூதரை தவிர வேறு யாரும் இப்படி பேச முடியாது. முஹம்மது ரசூலை தவிர இப்படி யாரும் வேறு இரக்க குணத்தை வெளிப்படுத்த முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். தாயிஃபுடைய பயணம், அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்த, அல்லாஹுடைய தூதருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த, எல்லா சோதனைகளிலும் தனக்கு உறுதுணையாக இருந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட சோதனைகள் பாருங்கள். அபூ தாலிபுடைய மரணம், அதற்கு பிறகு தாயிஃபுடைய பயணத்திலிருந்து விரட்டப்படுதல், 3வது ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளமெல்லாம் நெருக்கமாகிறது, சோதனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கவலைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபியே, இந்த பூமிகளில் உள்ள இந்த மக்கள் உங்களை புறக்கணித்தால் என்ன, வானங்கள் பூமிகளை அரசாட்சி செய்யக்கூடிய உங்களுடைய ரப்புல் ஆலமீன் உங்களை அரவணைக்கிறான், உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்று அல்லாஹ் இஸ்ரா உல் மிஅராஜ் உடைய பயணத்திற்கு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் இஸ்ராஉ வல் மிஅராஜ், அல் இஸ்ரா என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து, காபாவில் இருந்து அல்லாஹுடைய தூதர் பைத்துல் மக்திஸ் வரை, பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று சொல்லப்படும். இரவுடைய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய ஆற்றலால் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் மக்திஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று அழைக்கப்படும். மிஅராஜ் என்றால் பைத்துல் மக்திஸில் இருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பயணம் மிஅராஜ் என்று அழைக்கப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பயணத்தில் இன்று பலர் கருத்துக்களில் கூறுவது போல அல்லாஹுடைய தூதர் கனவில் சென்றார்கள், அல்லாஹுடைய தூதருடைய ரூஹ் சென்றது, அல்லாஹுடைய தூதருடைய கல்பு சென்றது என்பது கிடையாது. அஹ்லு சுன்னாவுடைய கருத்தின்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உடலாலும் தங்களுடைய ரூஹாலும் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அவனுடைய அடிமையை அழைத்து சென்றான். பி அப்திஹி, அப்தென்ற பதம் குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது என்றால் உடலாலும் உள்ளத்தாலும் ரூஹாலும் இருக்கக்கூடிய மனிதருக்குத்தான் அப்தென்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இங்கே ரசூலு என்று சொல்லவில்லை, நபி என்று சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவனுடைய அடிமை என்று சொல்லுகிறான். அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த தரமுடைய வார்த்தை அது, பி அப்திஹி,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர் முஹம்மது ரசூல்

0: ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனிலே மூன்று இடங்களில் அல்லாஹ் இப்படி அழைக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, இரண்டாவது முறை தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, மூன்றாவது முறை வஅன்னஹு லம்மா காம அப்துல்லாஹ் யதுஉ. இந்த மூன்று முறைகளில் தான் அல்லாஹ் தூத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிஅப்திஹி என்று அழைக்கிறான். என்னுடைய அடிமை, என்னையே வணங்கக்கூடியவர், எனக்காகவே வாழக்கூடியவர், என்னிடத்திலேயே தன்னை சரணடைய வைத்த பிஅப்திஹி, என்னுடைய அடிமையை நான் அழைத்து சென்றேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ராவுடைய பயணம் எப்போது நடந்தது என்பதில் அறிஞர்கள் மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சிலர் ரபியுல் அவ்வல் மாதத்தில் என்று, சிலர் ரஜபுடைய மாதத்தில் என்று, இன்னும் பலர் ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு முன்னால் ஆண்டில் என்று, இன்னும் பலர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்லக்கூடிய ஆண்டிற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என்று, இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் தான் அது எப்போது நடந்தது என்பதை அறிந்தவன். ஆனால் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்திற்கு அல்லாஹுடைய ஆற்றலை கொண்டு சென்றார்கள். மக்காவுடைய வருகைக்கு பிறகு, நபித்துவத்தின் வருகைக்கு பிறகு மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால், நபித்துவத்திற்கு பிறகு மதீனாவிற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை அல்லாஹுடைய ஆற்றலால் சென்றார்கள். அல்லாஹ் கூறுகிறான், சூரத்துல் இஸ்ரா ஒன்றாவது வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினூரியஹு மின் ஆயாதினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மகத்துவம் மிக்கவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், சுப்ஹானல்லாஹ். அவனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது தெரியுமா? அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியானை, தன்னுடைய அடிமையை அழைத்து சென்றான். லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. அது எப்படிப்பட்டது? அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அல்லாஹ் அந்த சுற்று எல்லைகளை அல்லாஹ் பறக்க செய்திருக்கிறான். ஏன் அழைத்து சென்றான்? லினுரியஹு மின் ஆயாதினா, எம்முடைய அத்தாட்சிகளை அந்த நபிக்கு நாம் காட்டுவதற்காக, எம்முடைய அத்தாட்சிகளை அந்த தூதருக்கு நாம் எடுத்து வைப்பதற்காக. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் அவன்தான் கேட்கக்கூடியவன், அவன்தான் பார்க்கக்கூடியவன். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, அஹ்மது ரஹிமஹுல்லா, இமாம் திருமிதி போன்ற எல்லா அறிஞர்களும் பல வடிவங்களில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சுருக்கமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் எப்படி நடந்தது, அதில் நாம் பெற இருக்கின்ற படிப்பினைகள் என்ன என்பதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பைனா அன இந்தல் பைத்தி பைன நாஇமி வல் யக்தான், நான் காபாவின் அருகில் உறங்கிய நிலையிலும் விழித்த நிலையிலும் இருந்தேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்போது ஒரு சப்தம் கேட்டது, இந்த மூவரில் ஒருவரா அவர், யாரெல்லாம் இருக்கிறார்கள்? ஹம்சா ஜஃபர் ரழியல்லாஹு அன்ஹுமா, இந்த மூவரும் இருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்கிறது, இந்த மூவரில் ஒருவரா அவர்? ஆம். அந்த மலக்கு என்னிடத்தில் நெருங்கி வந்தார், என்னுடைய சுற்றுப்பகுதியை பிளந்தார், ஜம்சம் நீரை அவர் கொண்டு வந்திருந்த தங்கத்தாலான பாத்திரத்தில் இருந்து ஜம்சம் நீரை எடுத்து என்னுடைய கல்பை கழுவினார், என்னுடைய கல்பை கழுவப்பட்டு மீண்டும் அதே இடத்திலே வைக்கப்பட்டது. சும்மா ஹுஷிய ஈமானன் வ ஹிக்மா, அதற்கு பிறகு அந்த கல்பில் ஈமானும் ஹிக்மத்தும் நிறைந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பை பிளக்கிறார்கள், அவருடைய வந்து கல்பு வெளியே எடுக்கப்படுகிறது, ஜம்சம் நீரால் அந்த கல்பை சுத்தப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது ஈமானாலும் ஹிக்மத்தாலும் அது முழுமையாக்கப்பட்டது, நிரப்பப்பட்டது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைன் கதீர். எப்படி நடக்கும் என்ற சிந்தனையை ஒரு முஸ்லிம் வைக்க கூடாது. ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை என்ன? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைன் கதீர், எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்கிறார்கள், உதீது பில் புராக், புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்பட்டது. அது என்ன? வெள்ளை நிறமுடைய ஒரு விலங்கினம் அது, தவீலுன் ஃபௌக்கல் ஹிமாரி வதுனல் பகல், அது கோவேறு கழுதையை விட உயரமானதும் கிடையாது, கழுதையை விட ஒரு குதிரையை விட உயரமானதும் கிடையாது, கோவேறு கழுதையை போன்று குட்டையானதும் கிடையாது. இரண்டிற்கும் நடுத்தரம் உள்ள ஒரு வாகனம், ஒரு விலங்கினம் அது. சுப்ஹானல்லாஹ். அதனுடைய சக்தி என்ன? அது எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ அந்த தூரத்தில் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கும். அல்லாஹு அக்பர். அந்த புராக்குடைய வாகனம் எவ்வளவு தொலைவில், அது பார்வை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அடுத்த கணம் அதனுடைய பாதம் அந்த இடத்தில் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பு அது. புராக்குடைய வாகனம் கொண்டு வரப்பட்டது. இன்னும் சில ரிவாயத்துகளிலே அது கொண்டு வரப்பட்ட உடன் அது திமிரியது, மிளிர்ந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அபி முஹம்மதின் தஃஅலு ஹாதா, இப்படியா முஹம்மது இடத்தில் நடந்து கொள்கிறாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஃபமா ரகிபக அஹதுன் அக்ரமு அலல்லாஹி மின், அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இவரை போன்று உன் மீது யாரும் ஏறியது கிடையாது. அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான உம்மை போன்று உன் மீது இவரை போன்று யாரும் ஏறியது கிடையாது. அதற்கு பிறகு அது தணிந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினார்கள். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி கண்கள் சிமிட்டுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் குதிரத்தால் சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைகிறார்கள். நுழைந்தவுடன் இரண்டு ரக்அத் தொழுகை நடத்துகிறார்கள். யாருக்கு? இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கு. மஹாஃபிது இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள், எல்லா ரசூல்மார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகு வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். ஒரு பாத்திரத்தில் மது இருந்தது, இன்னொரு பாத்திரத்தில் பால் இருந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹ்தர்துல் லபன், எதை தேர்ந்தெடுத்தார்கள்? பாலை தேர்ந்தெடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இஹ்தர்தல் ஃபித்ரா, நீங்கள் ஃபித்ரத்தை, இயற்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவரை இஸ்ராவுடைய பயணம். இஸ்ரா என்றால் என்ன? மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை. அதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணம் ஆரம்பமாகிறது. ஃபஅரஜ பி இலா ஸமாஇ அத்-துன்யா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புராக்குடைய வாகனத்தில் அல்லாஹுடைய தூதரை ஏற்றி வானத்தை நோக்கி செல்கிறார்கள். பூமியுடைய முதல் வானம், கதவு தட்டப்படுகிறது. அந்த ஹாசின் காவலாளி கேட்கிறார், யார் நீங்கள்? மன் ஹாதா? சொன்னார்கள், ஜிப்ரீல், ஹாதா ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹல் மஅக அஹத், உங்களுடைய வேறு யாராவது இருக்கிறார்களா? ஆம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவர் ரசூலாக அனுப்பப்பட்டவரா? அவர் அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம், அல்லாஹுடைய அரசாட்சி, அல்லாஹுடைய அரசாட்சி, மாலிகில் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன், அவனுடைய அரசாட்சி. அங்கே ஜிப்ரீலும் மலக்குகளுடைய தலைவரும் தனக்கு கீழுள்ள மலக் அனுமதி கொடுத்தால் தான் உள்ளே நுழைய முடியும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கேட்கப்படுகிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? ஆம், அவருடைய வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உள்ளே வரவேற்றார்கள். உள்ளே வந்தவுடன் ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார் அந்த முதல் வானத்தில். அவருக்கு வலப்புறம் வெண்மை நிலத்துடைய ஒரு, அவருடைய வலப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது, இடப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது. வலதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் சிரித்தார் அந்த மனிதர், இடதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் அழுதார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கப்பட்டது, ஏன் இந்த மனிதர் இப்படி செய்கிறார்? யார் இவர்? மன் ஹாதா? ஹாதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்கள் ஆதம், அவருடைய வலப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் அஹ்லுல் ஜன்னா. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் இமையாக்கட்டும். அவர்கள் சொர்க்கவாதிகள். இடப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் நரகத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாக்கட்டும். ஃபஸல்லிம அலை, உங்கள் நபிக்கு, உங்களுடைய தந்தைக்கு சலாம் சொல்லுங்கள். ஃபஸல்லம்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பதில் சொன்னார்கள், மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வன் நபியுஸ் ஸாலிஹ், என் ஸாலிஹான மகனே, என் ஸாலிஹான நபியே, வாருங்கள், எவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். உடனடியாக இரண்டாவது வானம், கடமைகள் நிறைய இருக்கிறது, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டி இருக்கிறது, இரண்டாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். தட்டுகிறார்கள். கேட்கப்படுகிறது, மன் ஹாதா, வந்திருப்பவர் யார்? ஜிப்ரீல். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். இரண்டாவது வாடம் திறக்கப்படுகிறது. அங்கே சென்றால் ஒரு மனிதர் நின்றார். யார் என்று கேட்டேன். அவர் இப்னா ஹாலா. இரண்டு மனிதர்கள் நின்றார்கள். இரண்டாவது வானத்தில் இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்டேன். அப்போது சொல்லப்பட்டது, ஒரே சாட்சிக்கு பிறந்த இரண்டு மகன்கள், யஹ்யா ஈசா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இருவருக்கும் சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன், பதில் சொன்னார்கள், வரவேற்றார்கள். என் சாலிஹான சகோதரனே, சாலிஹான நபியே, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள் உள்ளே. அங்கே சென்றால் மூன்றாவது வானத்தில் இருந்தார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹுவ கதுஉத்திய ஷத்ரல் ஹுஸ்ன். அவருக்கு பாதி அழகு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் படைத்ததில் அழகில் பாதியை நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன். அவர் கூறினார், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானம் அழைத்து செல்லப்பட்டது. தட்டப்பட்டது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வர கட்டளையிடப்பட்டதா? ஆம். வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கதவு திறக்கப்பட்டது. அங்கே சென்றால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சலாம் கூறினோம். சலாமிற்கு பதில் சொன்னார்கள், வாருங்கள், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே என்று வரவேற்றார். அதற்கு பிறகு ஐந்தாவது வானம் கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், நீங்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சலாம் கூறினேன். அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள். அவர்கள் கூறினார்கள், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று. அதற்கு பிறகு எத்தனை வானம்? ஆறாவது வானம். ஆறாவது வானத்தில் கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாருங்கள், உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், உங்களுடைய வருகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே உள்ளே நுழைந்தால் யார் இருந்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சலாம் கூறினேன், பதில் சொன்னார்கள், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று வரவேற்றார்கள். நான் திரும்பிச் சென்றேன். செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், இன்ன குலாமன் புஇஸ பஅதி, இந்த சிறுவர் எனக்கு பிறகு, இந்த வாலிபர் எனக்கு பிறகு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய உம்மத்தில் நுழையக்கூடிய கூட்டத்தை விட இவருடைய உம்மத்தில், சொர்க்கத்தில் அதிக மக்கள் நுழைவார்கள். அதை நினைத்து நான் அழுகிறேன். கவலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ளத்தில். இந்த நபி அவர்களோடு பெரும்பான்மையான கூட்டத்தை அழைத்து செல்லுவார், ஆனால் என்னை விட அவர் கூட்டத்தில் மிஞ்சிவிட்டாரே, சொர்க்கத்தில் அழைத்து செல்வதில் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். அதற்கு பிறகு ஏழாவது வானம். ஏழாவது வானத்தின் கதவு தட்டப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யார் உங்களோடு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். அவர்களுடைய வருகை நல்வரவாகட்டும். உள்ளே சென்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏழாவது வானத்தில் முஸ்னிதன் பஹ்ரஹு இலல் இலல் பைத்தில் மஅமூர், தன்னுடைய முதுகை பைத்துல் மஅமூருடைய சிவற்றில் சாய்ந்தவராக அமர்ந்திருந்தார். அல் பைத்துல் மஅமூர் காபாவிற்கு நேராக ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இல்லம். எப்படி இங்கே ஒவ்வொரு சதா கணமும் அல்லாஹுவை தவாஃப் செய்கிறோமோ, அது போன்று மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக உள்ள இல்லம் அது, அல் பைத்துல் மஅமூர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யதுஹுலுஹு குல்ல யௌமின் சப்உன அல்ஃப மலக்கின், ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மஅமூரில் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். அவர்கள் வெளியே வந்தால் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பளிக்கப்படாது. சுப்ஹானல்லாஹ். உலகம் அழியும் வரை எத்துணை நாட்கள்? ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் என்றால் இந்த மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இதில் குறைவானவர்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்கள், இதில் குறைவானவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர்கள். ஆனால் மலக்குகள் சதா கடமும் அல்லாஹ்வை புகழ்பவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கின்ற வானம் இந்த பானத்திலே ஒரு ஜான் கூட காலி கிடையாது. இல்லாவ மலக்குன் ராக்கிய இல்லாவ மலக்குன் சாஜித். அதிலே ஒரு மலக்கு ருக்குல இருப்பார், இன்னொரு மலக் சுஜூதில இருப்பார். அவ்வளவு கோடான கோடி மலக்குகள் தொழக்கூடிய பைத்துல் மஅமூரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய முதுகை சாய்த்திருந்தார்கள். ஹாதா அபூக், இவர்கள் தான் உங்களுடைய தந்தை. ஃபஸல்லிம அலை, சலாம் கூறுங்கள். ஃபஸல்லம்து அலைஹி, நான் சலாம் கூறினேன். ஃபரத்த ஸலாம், அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள். மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வன்னபி ஸாலிஹ், ஸாலிஹான என்னுடைய மகனே, ஸாலிஹான நபியே வாருங்கள் என்று அழைத்தார்கள். ஏழு வானங்களுடைய பயணம் முடிந்தது. ஏழாவது வானம் இந்த பூமியுடைய, இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடியது ஏழு வானங்கள். குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழாவது வானத்தை ஒப்பிடும் பொழுது அல்லாஹ்வுடைய குர்சி, அல்லாஹ்வுடைய குர்சி, வஸிய குர்சி யுஹுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வுடைய குர்சி இந்த ஏழாவது வானத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்திற்கு சமம். இந்த ஏழாவது வானம் அல்லாஹ்வுடைய குர்சியோடு ஒப்பிடும் பொழுது பாலைவனத்தில் வீசப்பட்ட ஒரு மோதிரத்திற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு மேலே செல்ல ஸும்ம தஹபபி இல சித்ரத்தில் முன்தஹா, ஒரு மரம் அது யானையுடைய காதுகளுடைய சோலைகளை போன்ற கிளைகளை உடைய மரம் அது. சித்ரத்துல் முன்தஹா, முன்தஹா அதுதான் எல்லை. அதற்கு மேல் யாரும் செல்ல முடியாது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல். சித்ரத்துல் முன்தஹா அந்த மரத்தை அடைந்தோம். அந்த மரத்திற்கு கீழ் இருந்து நான்கு ஆறுகள் ஓடியது. ஃபஸஅல்து ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன், இந்த ஆறுகள் எங்கே செல்கிறது? இரண்டு ஆறுகள் சொர்க்கத்தை நோக்கி, இன்னொன்று இரண்டு ஆறுகள் இந்த பூமியை நோக்கி. பூமியை நோக்கி செல்லக்கூடிய ஆறுகள் எது? அந்நீலு வல் ஃபுராது, நைல் நதியும் யூப்ரிட்டஸ் நதியும். இந்த இரண்டு நதிகளும் சித்ரத்துல் முன்தஹாவில் இருந்து கிளம்பி வரக்கூடிய நதிகள். அது எப்படி வருகிறது, எப்படி பூமிக்கு சேர்கிறது? அல்லாஹுவை தவிர அந்த ஞானத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு பிறகு அழைத்து செல்லப்பட்டேன் தனியாக என்னுடைய ரப்பை சந்திப்பதற்காக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏழு வான இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் உங்களை புறக்கணித்தாலும் நபியை நான் இருக்கிறேன் உங்களுக்காக, வாருங்கள் என்னை சந்திப்பதற்காக. அல்லாஹு ரப்பல் ஆலமீனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டது நேரடியாக. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹுவை பார்க்கவில்லை, அல்லாஹுவை பார்க்கவில்லை, அல்லாஹுவை சந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யார் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் பார்த்தார்கள் என்று கூறுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டை செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது, ஹல் ரஐத ரப்பக், உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்த்தீர்களா? நூறுன் அன்ன அரா, அவன் வெளிச்சமானவன், அவனை எப்படி நான் பார்ப்பது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். வலா எம்பகையில் அஹு ஐயனாம், அவனுக்கு உறக்கம் தேவை கிடையாது. தராசை அவன்தான் தாழ்த்துகிறான், தராசை அவன்தான் உயர்த்துகிறான். பகருடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது, இரவுடைய அமல்கள் பகருக்கு முன்னால் சென்று விடுகிறது. ஹிஜாபுஹு நூர், அவனை மறைக்கக்கூடியது, அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும். அல்லாஹு நூறு சமாவாத்தி வளர், நூறு நாலா நூறு, அவனை மறைக்கக்கூடிய துறை வெளிச்சமாகும். யார் அதை விளக்குகிறாரோ பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகள் அனைத்தையும் அந்த வெளிச்சம் சுட்டரித்துவிடும். அல்லாஹு அக்பர். நபி மூசா கேட்டார், யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க வேண்டும். அலைஹிஸ்ஸலாம், மூசா உன்னால் என்னை பார்க்க முடியாது, வேண்டுமானால் இந்த மலையை பார். அல்லாஹ் அவனுடைய விரலின் கீறல் அளவுள்ள ஒளியை இறக்கினான், மழை வெடித்தது. மூசா பஸ்பம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் அடித்து விழுந்தார்கள். எழுந்தவுடன் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு என்னை மன்னித்துக் கொள், நான் உன்னை நம்பிக்கை கொண்டதில் முதலாமவன். அல்லாஹுவை யாரும் பார்க்க முடியாது, இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹுவை பார்க்கவில்லை. அல்லாஹுவை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தன்னை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 50 நேர தொழுகைகளை அதில் கட்டளையாக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 50 நேர கட்டளைகளை கொண்டு மறுபடியும் அல்லாஹ்வை சந்தித்து விட்டு பூமியை நோக்கி இறங்கி வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வானம் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், மா ஃபரத ரப்புக அலா உம்மத்திக், உங்கள் சமூகத்தின் மீது அல்லாஹ் எதை கடமையாக்கினார்? குல்து ஹம்சீன ஸலாதன், 50 நேர தொழுகைகளை. அப்படியா? இர்ஜி இலா ரப்பிக் ஃபஸ்அல்ஹு அத்தக்ஃபீஃப், குறைத்து கேளுங்கள். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத் அதை செயல்படுத்த சக்தி படாது. நான் பனி இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டேன், நான் பார்த்திருக்கிறேன், அவர்களிடத்திலே படிப்பினைகளை பெற்றிருக்கிறேன், இவர்கள் ஒருபோதும் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள். 50 நேர தொழுகைகள், குறைத்து கேளுங்கள். ஃபரஜஅத்து இலா ரப்பி, என் ரப்பிடத்திலே சென்றேன். யா அல்லாஹ், குறைத்து கொடு என் சமூகத்திற்கு. யா அல்லாஹ், குறைத்து கொடு என் சமூகத்திற்கு. குறைக்கப்பட்டது 5 நேர தொழுகைகள். மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வானம் வருகிறது. கேட்டார்கள், அல்லாஹ் இப்போது என்ன செய்தான், எதை கடமையாக்கினான்? அல்லாஹ் 5 குறைத்திருக்கிறான். மறுபடியும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதை உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது, குறைத்து கேளுங்கள். பனி இஸ்ரவேலர்களிடத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன், அவர்களிடத்திலே படிப்பினைகளை பெற்றிருக்கிறேன், செயல்படுத்தாது. மறுபடியும் சென்றார்கள், யா அல்லாஹ் குறைத்து கொடு. இப்படி 5-5 குறைக்கப்பட்டு இறுதியாக 5 நேர தொழுகையாக மாறியது. சொல்லப்பட்டது கடமையாக்கும் பொழுது இந்த 5 நேர தொழுகைகளை தொழுதால் 50 நேர தொழுகைகளை தொழுது நன்மைகளுக்கு உன் சமூகம் உட்படுத்தப்படும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்தார்கள், அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், 5 நேர கடமைகள், குறைத்து கேளுங்கள் நபியே, இதையும் உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை உண்மை இல்ல மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர 5 நேர தொழுகையும் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும், குறைத்து கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரப்பிடத்தில் நான் திரும்பி சென்று இதை கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வெட்கப்படுகிறேன். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் மிஅராஜுடைய பயணத்தை முடித்து மக்காவை வந்தடைந்தார்கள். உம்முல் ஐமன் அவர்களை சந்தித்தார்கள், இதை சொன்னார்கள். உம்முல் ஐமன் சொன்னார்கள், ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரை இதை மக்களுக்கு வெளிப்படுத்தாதீர்கள், குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. நபி மக்களுக்கு தெரிவித்தார்கள், நான் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி, அதற்கு பிறகு 7 வானங்களை கடந்து சென்றேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மக்கள் ஏற்றுக்கொள்ள தடுமாறினார்கள். அபூஜகல் வந்தான், அல்லாஹுடைய தூதரே, முஹம்மது ரசூலே, முஹம்மதே, உங்களிடத்தில் ஏதாவது செய்திகள், புதிய செய்தி இருக்கிறதா? ஆம் அபூஜகலே, நான் சென்றேன் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி, அதற்கு பிறகு 7 வானங்களை கடந்து ரப்பை சந்தித்தேன், அல்லாஹ் எனக்கு கடமைகளை கொடுத்தான். அப்படியா? இதுதானா கதை? நான் எங்களிடத்திலே நீங்கள் கூறியதை மக்களை அழைத்தால் சொல்வீர்களா? அவனுக்கு என்ன ஆனது? இவருடைய நாவாலே இவர் பொய்யை கூறுகிறார் என்று நிரூபிக்கக்கூடிய தனம் என்று நேரம் என்று அவன் நினைத்துக் கொண்டான். அபூஜகல் சொன்னான், வாருங்கள் குறைஷிகளே, முஹம்மது ஒரு செய்தியை சொல்லப் போகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாருங்கள் வாருங்கள். எல்லா மக்களும் ஒன்று கூடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து சொன்னார்கள், ஆம், ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி சென்றேன், அதற்கு பிறகு 7 வானங்களை கடந்து சென்றேன். மக்கள் சொன்னார்கள், முஹம்மதுடைய பொய் எம்மை ஆச்சரியப்படுத்துகிறது, உண்மையிலே ஆச்சரியப்படுத்தலாம், பொய்யில் இவர் ஆச்சரியப்படுத்துகிறாரே என்று கைகளை தட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ரா வல் மிஅராஜ் இது தரக்கூடிய படிப்பினைகள் என்ன, பாடங்கள் என்ன?
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0777-101-0043.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மருதான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: தொழுகைகளை ஒரு நாளில் சரிவர தொழுக முடியவில்லையோ, இல்ல மஷா அல்லாஹ், அந்த கடமையை அல்லாஹ் நேரடியாக நபிக்கு கூறினார். சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுவும் எப்படிப்பட்ட கடமை! யாரும் இந்த கடமையிலிருந்து விலக முடியாத கடமை. ஜகாத் செல்வந்தவர்களுக்கு, ஹஜ் செல்வந்தவர்களுக்கு, உடல் வலிமை உள்ளவர்களுக்கு, நோன்பு உடலில் தாக்கத்துள்ளவர்களுக்கு, சக்தி உள்ளவர்களுக்கு. ஆனால் யாராக இருந்தாலும் அவர் நோயாளியாக, அவர் மரணப்படுக்கையில், அவர் உயிருள்ளவராக, சுகமுடையவராக வயதை அடைந்து விட்டால், இவர்கள் யாராக இருந்தாலும் போர்க்களத்தில் அவர் நின்றாலும் இதை விடுவதற்கு அனுமதி கிடையாது. நின்று தொழ முடியவில்லையா, உட்கார்ந்து தொழு. உட்கார்ந்து தொழ முடியவில்லையா, படுத்து தொழு. படுத்தும் தொழ முடியவில்லையா, இன்றைய அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் கண்ணால் தொழு, சைகையால் தொழு. தொழுகையிலிருந்து எந்த காலத்திலும் விடுதலை கிடையாது. எதிரிகளுக்கு முன்னால் நீ போர்க்களத்தில் நின்றாலும் அந்த நேரத்திலும் நீ தொழுகையை விடக்கூடாது. எப்படிப்பட்ட கடமை! அல்லாஹுடைய கடமை, எல்லா நபிக்கும் அல்லாஹிட்ட கடமை. ஆனால் எங்கே நம்முடைய சமூகம்? 5 நேர தொழுகைகள், அதை தொழுவதை விட்டால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன் அல்லாஹுவை மறுத்த காஃபிராகிறான். 5 நேர தொழுகையை தொழுதாலும் நரகம் உண்டு ஒருவனுக்கு. யார் தெரியுமா? யார்? பலர் கேட்டிருப்பீர்கள். யார் அவன்? فخلف من بعدهم خلف اضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. பின்னால் இவர்களுக்கு பின்னால் இவர்களை வந்தடைய கூடியவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள். தொழுகையை பாலாக்குது என்றால், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், அஹரூஹா அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழுவார்கள். இவர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் கையா என்ற ஓடையை சந்திப்பார்கள். பெரியவர்களை, சிறியவர்களை, தாய்மார்களை, வயதில் தொழுகையை கடமையானவர்களே, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் நரகம். சுபஹை சுபஹுடைய நேரத்தில், லுஹரை லுஹருடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் நரகம். தொழுகையை விட்டால் அல்லாஹ் பாதுகாப்பாடாக. நான்காவது, இரண்டு ஹரமுடைய எல்லைகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம், மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் இந்த இரண்டையும் மூமின்களை கொண்டுதான் அல்லாஹ் பலப்படுத்துவான். இந்த இரண்டு ஹரமுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர முடியும். ஐந்தாவது, இன் மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்திற்கு பிறகு இன்பம் என்ற ஒன்று ஒரு கணம் மூமின்களுக்கு உண்டு. நபியே, இது சிரமமாக நீங்கள் கழித்தால் இதற்கு பிறகு இதோ இன்பம். எல்லா மூமின்களுக்கும் கஷ்டத்திற்கு பிறகு ஒரு நிச்சயமாக சந்தோஷம் மகிழ்ச்சி ஒன்ற கணம் உண்டு. ஆறாவது, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தன்மை. மிஅராஜுடைய பயணத்தை காஃபிர்கள் எல்லோரும் மறுத்த பொழுது அபூபக்கரிடத்தில் இதை கொண்டு சென்ற பொழுது சொன்னார்கள், இதை தூதர் சொல்லி இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இன்னஹு சித்திக், அவர் உண்மையாளர். ஏழாவது, லினுரியஹு மின் ஆயாத்தினா, எம்முடைய அத்தாட்சிகளை நாம் காண்பிப்பதற்காக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்த காட்சிகள் என்ன? இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் இப்னு ஷைபா இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, ஹசனுடைய தரத்தில் அல்லது சஹீஹுடைய தரத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ராவுடைய பயணத்தில் சென்றேன், ஒரு கூட்டம் நரகத்தில் தங்களுடைய உதடுகளை நரகத்தால் ஆன கத்திரிகளால் கத்தரித்துக் கொண்டிருந்தார்கள். யார் அவர்கள்? இவர்கள் உங்களுடைய சமூகத்துடைய ஹதீபுகள், பேச்சாளர்கள். என்ன, இவர்கள் இந்த உலகத்தில் நன்மையை ஏவினார்கள், ஆனால் அவர்கள் அந்த நன்மையை பின்பற்றவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஹ்லாஸை கடைபிடியுங்கள், அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி மட்டும் செயல்படுங்கள், செய்ததை சொல்லியதை வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களை சூழும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராவுடைய பயணத்தில், மிஅராஜுடைய பயணத்தில் சென்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கபூரில் தொழுது கொண்டிருந்தவர்களாக பார்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். மூன்றாவது, அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாமா அஹ்மது ஷாக்கி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள், மிஅராஜுடைய பயணத்தில் சென்ற பொழுது இரத்த ஆற்றில் ஒருவர் மிதந்து கொண்டிருந்தார், அவர் யார் என்று கேட்கப்பட்டது, ஆக்கிலு ரிபா, வட்டியை சாப்பிட்டவன். அல்லாஹ் பாதுகாப்பாடாக. அதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணத்தில் சிலர் தங்களுடைய இரும்பாளான அகங்களால் தங்களுடைய முகங்களை கீறிக் கொண்டிருந்தார்கள், யார் அவர்கள் என்று கேட்கப்பட்டது. ஜிபில் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் மக்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள், மக்களுடைய கண்ணியத்தில் விழுந்தவர்கள், மக்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பவர்கள், பிறரை பற்றியே புறம் பேசி திரிபவர்கள், தங்களை எண்ணாமல் பிறரை எண்ணுபவர்கள், தங்களுடைய ஈமானை எடை போடாமல் பிறர் ஈமானுக்கு எடை போடுபவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பாளர். இறுதியாக, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் நுழைந்தார்கள், நரகத்தில் நுழைந்தார்கள், அல்லாஹ் நாடியவற்றை பார்த்தார்கள். சொர்க்கத்திலே ஒரு நறுமணம் வீசியது, அந்த நறுமணத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், இது யாருடைய நறுமணம்? மாஷிதா பின்தி பி ஃபிரௌன், இப்னத்தி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மகளுக்கு வேலை பார்த்த ஒரு பெண்ணும் அவர்களுடைய குழந்தைகளுடைய நறுமணம். ஏன் அப்படி? ஃபிரௌனுடைய மகளுக்கு அவர்கள் தலைவாரி கொண்டிருந்தார்கள், அப்போது சீப்பு கீழே விழுந்தது, அதை எடுத்தார்கள், பிஸ்மில்லா என்று கூறி அந்த பெண், மூசா அலைஹிஸ்ஸலாமை அவர்களுடைய அழைப்பால் இஸ்லாமை ஏற்றவர்கள், பிஸ்மில்லா என்று கூறி எடுத்தார்கள். அப்போது கேட்டால் அந்த ஃபிரௌனுடைய மகள், பிஸ்மில்லாவா, ஃபிரௌன் தானே? சொன்னார்கள், ரப்பி வரப்புக்கி வரப்பு அபிக்கி அல்லாஹ், என் இறைவனும் உன் இறைவனும் உன்னுடைய தந்தையின் இறைவனும் யார்? அல்லாஹ். சொல்லுவேன் என் தந்தை இடத்திலே சொல்லுங்கள். ஃபிரௌன் அழைத்தான், அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக் கொள்கிறாயா? ஆம், ரப்பி வரப்புக அல்லாஹ். ஒரு பெண், சுப்ஹானல்லாஹ், ஆம், அப்படியா, இந்த பெண்ணை நெருப்பில் வீசுங்கள். குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் அழைத்து வரப்பட்டார்கள், நெருப்பு எரியப்பட்டது, வீசப்படும் முன் அந்த பெண் சொன்னார்கள், ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது, ஒரே ஒரு ஆசை, நாங்கள் இறந்ததற்கு பிறகு எங்களுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே கஃபனில் அடக்கம் செய்யுங்கள். அப்படியா செய்யப்படும்? எல்லா குழந்தைகளும் வீசப்பட்டார்கள் அந்த பெண்ணின் கண்ணுக்கு முன்னால். கையில் இருந்ததோ ஒரே ஒரு குழந்தை, பால்குடி மறவாத அந்த குழந்தை. அந்த பெண் தயங்கினார்கள், அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். அந்த குழந்தை சொன்னது, என் தாயே, பொறுமையை கடைபிடி, இதில் நீ விழுந்துகொள், இந்த உலகத்தின் வேதனை மறுமையின் வேதனையை விட குறைவானதுதான், சகித்துக் கொள் தாயே. அல்லாஹுடைய தூதருக்கு இதில் தான் பாடம் இருக்கிறது. உலகத்தின் வேதனை சோதனைகள் எதுவும் சோதனை அல்ல, மறுமையின் வேதனை தான் மிகப்பெரியது. அதில் இருந்து அஞ்சி வாழுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் கௌசருடைய தடாகத்தை பார்த்தார்கள், அது உங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்டது. இன்னும் சில ஹதீஸுகளிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்த காட்சிகள் இருக்கிறது. ஆனால் சிலர் அல்லாஹுடைய தூதர் கனவில் கண்டதை அல்லாஹுடைய தூதர் மிஅராஜில் கண்டதாக சொல்லுவார்கள். சொர்க்கத்தில் பார்த்தேன், சொர்க்கத்தில் பார்த்தேன் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் அதை மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்தார்களா, இஸ்ராவுடைய பயணத்தில் பார்த்தார்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் இஸ்ரா மிஅராஜ் தரக்கூடிய சுருக்கமான படிப்பினைகள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக பாடத்தை பெற்று எம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இப்படியே கேட்டுட்டோம், நாளைக்கு ஃபஜ்ர் தொழுக, சூரியன் மறைஞ்சதற்கு பிறகுதான் லுஹர் தொழுக, எம்முடைய மீட்டிங்குக்கு பிறகுதான் அசர் தொழுக, வீட்டுக்கு வந்து ஓய்வெடுத்து மகரிபுடைய பாங்கு வர்றதுக்கு முன்னாடி தான், அல்லது மகரிப் தொழுக இஷாவுக்கு பக்கத்தில் தான், இஷாவுடைய தொழுக தூங்கி எழுந்து டைம் இருந்தா, இல்லைன்னா அவ்வளவுதான். அப்படி என்று இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாக்கட்டும். எம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது. இந்த நாடு இவ்வளவு பெரிய பள்ளியை எம்முடைய மக்களுக்காக ஒரு வாய்ப்பாக, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறது. இதை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதன் மூலமாக பலனை பெற்றவர்கள் எம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய வருகையை அங்கீகரிக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டையும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் சீர்படுத்தட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை எப்படி இந்த பள்ளியில் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில், அவர்களுடைய தோழர்களோடு, அவர்களுடைய குடும்பத்தார்களோடு நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று சேர்ப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சுட்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
5: ஹதீஸ் 537. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 1-2 கவள உணவுக்காகவும், 1-2 பேரித்தம்பழத்திற்காகவும் மக்களை சுற்றி யாசகம் கேட்டு வருபவர் ஏழை அல்ல. என்றாலும் ஏழை என்பவர் அவரின் தேவையை பெற்றுக் கொள்ளாதவராக இருப்பார். அவருக்கு தர்மம் செய்யப்பட தேவையில்லை எனும் அளவுக்கு அவர் ஏழ்மை அறியப்படாதவராக இருப்பார். மேலும் அவர் மக்களிடம் யாசகம் கேட்டு நிற்க மாட்டார். இவரே ஏழையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1479, முஸ்லிம் 1039.
1: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
6: www.muslimwanuli.com
7: முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு ஜும்மா பெரிய பள்ளி வாசலிலிருந்து சகோதரர் ஃபாரூக் அவர்கள் எங்களுக்காக இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை அனுப்பியிருந்தார். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்குகின்றார் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளரும் பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய ஜும்மா பள்ளி வாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி அவர்கள்.
8: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادعوا ربكم تضرعا وخفية. وقال النبي صلى الله عليه وسلم: لن ينفع حذر من قدر، ولكن الدعاء ينفع مما ينزل ومما لم ينزل، أو كما قال عليه الصلاة والسلام. கனி துருக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, மனிதன் மிக அதிகமாக தேவையுள்ளவன். திருமறை பல இடங்களிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுவான்: அந்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லோருமே தேவையுள்ளவர்கள். வல்லாஹுல் கனி, அல்லாஹ் மட்டுமே தேவையற்றவன். இப்போ மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு வினாடியுமே தேவையுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த தேவைகள், அதை யாரிடம் எவ்வாறு முறையிடுவது, அதை எவ்வாறு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, இதை பற்றிய அறிவு, இதை பற்றிய ஞானம் ஒரு மனிதனுக்கு இருந்துவிடுமேயானால் அவன் உண்மையிலுமே பெரிய பாக்கியசாலி. தேவைகளை அடைவது, தேவைகளை பெற்றுக்கொள்வது எவ்விதமானது என்பதை அறிந்து கொண்டான் என்று சொன்னால் உலக வாழ்க்கையிலே கஷ்டங்களோ துன்பங்களோ கிடையாது. அறிஞர்கள் சொல்வார்கள், நாலு விஷயங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்து விட்டால் அவன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நற்பாக்கியம் வழங்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். நாலு விஷயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அல்லாஹ்வால் நற்பேறு வழங்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். ஒன்று, துவா செய்கிற பழக்கம், துவா செய்யக்கூடிய பழக்கம், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இரண்டாவது, ஆலோசிக்கிற பழக்கம், சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களிலுமே அதற்குரிய நபர்களிடத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கிற ஒரு பழக்கம். மூன்றாவது, எல்லா காரியங்களிலும் அல்லாவிடம் இஸ்திஹாரா செய்கிற பழக்கம், எல்லா முடிவுகளிலும் யா அல்லா, இது நன்மையா தீமையா என்று எனக்கு தெரியாது, இது நன்மையாக இருந்தால் இந்த காரியத்தை முன்னோக்கி செய்திட உதவி செய், இல்லை என்று சொன்னால் இந்த காரியத்திலிருந்து என்னை பின்வாங்கிட செய், இதுதான் இஸ்திஹாரா. நாலாவது, நன்றி செலுத்துதல். இந்த நான்கு விஷயங்களும் நம்மிடம் இருந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நற்பாக்கியமுள்ள மனிதன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நான்கை பற்றிய சில விஷயங்களைத்தான் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது, துஆ. வானத்து அருட்கொடைகளை பெற்றுத் தருகின்ற, எழுதப்பட்ட தீமைகளை விட்டும் தடுக்கின்ற ஒரு பெரிய மகத்தான ஆயுதம் என்று சொன்னால் துஆ ஒன்றுதான். வானத்து அருட்கொடைகளையும் பெற்றுத்தரக்கூடியது அதுதான். எழுதப்பட்ட தீமையான விதிகள், அதிலிருந்து தடுக்கக்கூடியதும் இந்த துஆ தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகா சொல்வாங்க, லயன்ஃபஅ ஹதரும் மின் கதரி, நீங்க உலகத்தில் செய்யக்கூடிய எந்த முன்னேற்பாடுகளும் விதியிலிருந்து உங்களை தடுக்காது, காப்பாற்றாது. லயன்ஃபஅஹதரும் மின் கதர், நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து ஏற்பாடுகள் செஞ்சாலும் எழுதப்பட்ட விதியிலிருந்து அது உங்களை தடுக்காது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர, வலாக்கின் அத்வா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், துஆ மட்டும்தான் யன்ஃபஉ மிம்மா நஸல் வ மிம்மா லம் யுன்ஸில், அது வந்துவிட்ட தீமை, வரப்போகிற தீமை அனைத்திலிருந்தும் தடுக்கக்கூடிய, பிரயோஜனம் தருகின்ற ஒரு ஆயுதம் என்று சொன்னாங்க. அருமையானவர்களே, அப்படியானால் துவா செய்கிற ஒரு பழக்கம் நம்மிடத்தில் வேணும். நாம் என்ன துவா செய்யாமலா இருக்கிறோம், நம்ம துவாவே செய்கிறதே கிடையாது. நாம் துவாங்கிறது பள்ளிக்கு வந்தா, தொழுகைக்கு வந்தா, ஏதோ கொஞ்ச நேரம் கையை தூக்கிறது போகிறது, அதான் நம்ம துவாங்கிறது. நாம் செய்கிறதெல்லாம் ஒரு துவாவே கிடையாது. ஒரு முஸ்லீமுடைய 24 மணி நேர வாழ்க்கையில், 24 மணி நேர வேலைகளில் ஒரு பெரும்பகுதி துவாவாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்குமே இதை ஓதுங்க, இதை ஓதுங்க, இதை ஓதுங்கன்னு சொன்னாங்க. உலமாக்கள் அதை பற்றி தனி கித்தாபே எழுதியிருக்கிறாங்க, அல் அத்கார் அப்படின்னு ஒரு கித்தாப் எழுதுவாங்க. எங்கெங்கே என்னென்ன சொல்லணும், அமலுல் யவம் ஒல் லைலா அப்படின்னு கித்தாப் எழுதுவாங்க. காலையிலிருந்து ராத்திரி வரை எந்த இடத்துக்கு போனால் என்ன சொல்லணும், நீங்கள் அதையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நாம் எந்த ஒரு நிமிடத்திலும் ஏதேனும் ஓத வேண்டிய ஒரு துவா இல்லாத நிமிடமே கிடையாதுன்னு சொல்லணும். எந்த ஒரு நிமிடத்திலும்
6: நம்ம ஓத வேண்டிய துவா இல்லாத நிமிடமே இல்லைன்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் துவா, காத்தடிச்சா துவா, மழை பெஞ்சா துவா இல்லையா, மேகத்தை கண்டா துவா, ஒரு இடத்துக்குள்ள போனா துவா, ஒரு இடத்திலிருந்து வெளியே வந்தா துவா, இயற்கை தேவைக்காக டாய்லெட்டு போனா துவா, வெளியே வந்தா துவா, பள்ளிக்குள் வரும்போது வெளியே போகும்போது எங்கேயாவது ஒரு துவா இல்லாத ஒரு இடம் இருக்குதான்னு நீங்க பாருங்க. இதெல்லாம் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ இந்த துவாலாம் நம்மில் யாராவது கடைபிடிக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒன்ன செய்யலாம், ஏதாவது சிலதை செய்யலாம், எல்லாத்தையும் கடைபிடிக்கிற ஒரு ஆள் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொன்ன நம்ம துவாலாம் செய்யறது இல்லை. நாம துவான்னு நினைச்சிக்கிறது நமக்கு இன்னைக்கு ஏதாவது தேவை, ஏதாவது கஷ்டம், தேவையை கேட்கறது, கஷ்டத்தை நீக்கிறது, இதுக்கு தான் துவாங்கிறதே தவிர வேற எந்த நம்ம துவா செஞ்சுட்டு இருக்கிற அருமையான துவாங்கிறது அப்படி இல்லை. துவா என்பது எப்போதும் நாவுல சும்மா இருக்கும்போது, நடக்கும் போது, படுக்கும் போது துவா என்பது இருந்து கொண்டே தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தா சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அவங்க வாய் அசைந்து கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் ஒரே மஜ்லிஸில் ரப்பிகஃபிர்லி ரப்பிகஃபிர்லி 100 தடவை சொல்லுவாங்க. யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு. ஒரு சபையில் பெருமானார் இப்படி கேட்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கிறது, எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தர்றாங்க. யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, வாகனத்தில் போனால், காரில் போனால், சும்மா உட்கார்ந்தா துவாதான், ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கிற அடியான், என் ரப்பின் பக்கம் ஒவ்வொரு நிமிடமும் நான் தேவையில்லவன், எந்த ஒரு நொடியும் அவனை விட்டும் நான் தேவையற்றவன் அல்ல அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிறான் என்பதுதான் இந்த துவாவுடைய மகத்துவம். எனவேதான் அருமையானவர்களே, நாம் கேட்கறது அப்படிங்கிறதெல்லாம் கம்மி, எல்லா விஷயத்துக்கும் எதிரியால் ஆபத்தான் துவா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உதைபா இப்னு அபி ஜஹல் வந்து பெருமானார மோசமான கேவலமான வார்த்தைகளில் திட்டி விட்டு போனான். போயிட்டு வந்து தன்னுடைய தந்தை அபூஜஹலிடத்தில் சொன்ன, அபு லஹப், அபு லஹபுடைய மகன் உதைபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரொம்ப கேவலமாக போய் திட்டி விட்டு வந்து தந்தையிடத்தில் பெருமையோடு சொன்னான், இன்றைக்கு நான் முஹம்மது அவர்களை ரொம்ப கேவலமாக திட்டி விட்டேன் என்று. அப்போ அபு லஹபு கேட்டான், அதற்கு அவர் என்ன சொன்னார் என்று. அப்போ அவன் சொன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி கல்பம் மின் கிலாபி, யல்லா உன்னுடைய நாய்களில் ஒரு நாயை இவன் மீது ஏவி விடு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி. என்னப்பா இதை நீ சாதாரணமாக சொல்கிற, அவர் அப்படியா துவா செஞ்சார் அப்படின்னு சொல்லி அபு லஹபுக்கு புரிந்து விட்டது, தன் மகன் வந்து ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்டான் என்று. ஒரு சிரியாவுடைய ஒரு பயணத்தில் ஒரு இடத்துல எல்லாரும் தங்கியிருக்கிறாங்க, இரவில் ஒரு சிங்கம் வருது, எல்லாருக்கும் அருகிலையும் போகுது, அவருடைய தலையை முகர்ந்து பார்க்குது, முகத்தை முகர்ந்து பார்க்குது, காலை முகர்ந்து பார்க்குது, அடுத்த ஆளுக்கு பக்கத்தில் போயிடுது, அவரையும் முகர்ந்து பார்க்குது, அடுத்த ஆளுக்கு பக்கத்தில் போயிடுது. அபு லஹபுடைய மகன் ஒரு போர்வையால் போர்த்தி கொண்டு படுத்திருக்கிறான். அபு ஜஹலுடைய அபு லஹபுடைய மகனுக்கு அருகில் போயும் முகரும் போது தான் இவன் பெருமானாரை திட்டியவன் என்று அல்லாஹ் அந்த சிங்கத்துக்கு அறிவை கொடுக்குறான். அவனை கதறி சின்னாபின்னமாக்கி தூக்கி எறிஞ்சிருது. அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி கல்பம் மின் கிலாபி. இன்றைக்கு இந்த துவாவின் பக்கம் எவ்வளவு தேவையுடையவர்கள் நாம் இன்றைக்கு இல்லையா? இன்றைக்கு பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயங்கள், நாம் அந்த எதிரிகளுக்காக இந்த துவாவை நாம் எவ்வளவு கேட்கணும். யாரெல்லாம் இந்த படுபாவிகள் மீது உன்னுடைய சிங்கங்களில் ஒரு சிங்கத்தை ஏவி விடு. எல்லா இஸ்லாமிய நாடுகளும் உறங்கிக் கொண்டிருக்கிறது, எல்லா மக்கள் யாருக்கும் அக்கறை இல்லை. எல்லாம் நீதான் அந்த மக்களுடைய பாதுகாவலன். அப்ப எங்கு எந்த பிரச்சனை வந்தாலும் துவாதான். பெருமானார் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டா தொழுகையில விசேஷமா துவாதான் செய்வாங்க, யாரா இவர்களை தண்டிப்பாயாக என்று. நாமும் இந்த நாட்டில் எவ்வளவு ஆபத்துகளை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். நம்மை பற்றி, நம்முடைய நபியை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசுறாங்க. நம்முடைய துவாதா, யாரெல்லாம் இவர்களுக்கு எதிராக உன் நாய்களில் ஒன்றை ஏவிவிடு. துவாதா எல்லாம் ஒவ்வொரு நொடியும் துவாவின் பக்கம் தேவையுள்ள ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் துவா செய்வது ரொம்ப ரொம்ப கம்மி. அருமையானவர்களே, அல்லாவிடத்தில் துவா செய்வதை விட கண்ணியமான ஒரு செயலே கிடையாதுன்னு சொன்னாங்க. லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ. நபிஸ்லாம் சொல்லுவாங்க, துவா செய்வதை விட கண்ணியமான ஒன்று இல்லை. நீங்கள் அல்லாட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் கேட்டதை கொடுப்பான், ஒரு துன்பத்தை விட்டும் பாதுகாப்பான், அல்லது ஆகரத்தில் நன்மையாக கொடுப்பான். இந்த மூணில் ஒன்று நிச்சயம் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் இதன் நுக்ஸிர், அப்படின்னா நாங்கள் நிறைய துவா கேட்குறோம், நிறைய கேட்குறோன்னு சொல்லி. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹு அக்தர், நீங்க கேட்கறதை விட அதிகமாக தரக்கூடியவன் அல்லாஹ். நீங்க எவ்வளவு கேட்குறீங்களோ அதை விட அதிகமாக தரக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி. அருமையானவர்களே, எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ்விடத்துல கேட்டு பழகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யாவுடைய தேவைகளை விட ஆகிரத்துடைய தேவைகளை கேட்குமாறு ரொம்ப வலியுறுத்துவாங்க. உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு முறை அல்லாஹ்ட துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ், என் கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், என் தந்தை அபு சுஃபியானுக்கும், என் சகோதரர் முஆவியா, இந்த மூவருக்கும் நீண்ட ஆயுளை கொடுத்து எனக்கு கண்குளிச்சி தருவாயாக. நல்ல துவா தான், கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. கணவருடைய ஆயுளுக்கு துவா கேட்குறாங்க, தந்தையினுடைய ஆயுளுக்காக கேட்குறாங்க, சகோதரருடைய ஆயுள், இவங்கெல்லாம் நீண்ட காலம் இருந்தால் எனக்கு கண் குளிர்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையுமே சீர் செய்து கொடுப்பாங்க, எல்லாவற்றையும் கவனிப்பாங்க. ஒருத்தர் தொழுதா தொழுக கரெக்டாக தொழுகிறாரான்னு கவனிப்பாங்க. ஒரு சஹாபி மாத்தமாக கையை கட்டியிருந்தார், இடது கையை வலது கையின் மீது வச்சிருந்தார். பெருமானார் அதையெல்லாம் கவனிப்பாங்க, மாற்றி வச்சாங்க, வலது கையை தூக்கி இடது கையின் மீது வை இல்லையா. எல்லா விஷயத்தையும் பெருமானார் கவனிப்பாங்க. ஒரு இமாம் ஒரு ஆலிமுடைய பொறுப்பும் அதுதான். நான் பல தடவை உங்களுக்கே சொல்லுவேன், கையை தூக்குறப்போ நிறைய பேர் தப்பாக தான் கையை தூக்குறீங்க. கையை தூக்கும்போது உள்ளங்கை கிபிலாவை நோக்கி இருக்கணும். நம்ம எல்லாம் இப்படி தூக்குறோம், இப்படி கையை இப்படி வளைச்சி வச்சுக்கிறோம். வளைச்சி வச்சிங்கன்னா இந்த முன் கை கிபிலாவை நோக்கி இருக்காது, இப்படி தான் தூக்கணும். கிபிலாவை நோக்கி உள்ளங்கை, எல்லா தொழுகையில் அத்தனை உறுப்பும் கிபிலாவை நோக்கி இருக்கணும். அப்போ நாம் எல்லாம் மாத்தமாக இப்படி தூக்குறோம் இல்லைங்களா, முன் கையை காதம் பார்த்து வச்சுக்கிறோம். இது தவறான முறை. இது சுன்னத்துகளில் கோளாறு வந்தால் நன்மையிலும் பிரச்சனை வரும். உம்மு ஹபீபா அவர்கள் இப்படி துவா செய்கிறத பெருமானார் கேட்டாங்க. சொன்னாங்க, உம்மு ஹபீபா, நீ கேட்ட இந்த துவாவை விட சிறந்த துவா அல்லாஹ்ட கபருடைய வேதனையிலிருந்து, நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடலாமே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உம்மு ஹபீபா கேட்ட துவா ஒன்றும் தப்பில்லை, அத்தகைய துவாக்களும் கேட்கலாம். மறுமையின் நற்பலன்களை அதிகமாக கேளுங்க, துன்யாவுடைய விஷயங்களை கம்மியாக கேளுங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமா அவர்களுக்கு உணர்த்தினாங்க. எனவே அருமையானவர்களே, எல்லா இடங்களிலும் நாம் வந்து துவா தான் செய்யணும், எல்லா நபர்களுக்கும் துவா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கும் கேட்பாங்க, எல்லாத்துக்கும் கேட்பாங்க. நபிமார்களுடைய பழக்கம் அதுதான். யாராவது சிறிய பெரிய உதவி செஞ்சாலும் துவா செய்வாங்க. சொல்லப்படுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையை கொண்டு வந்தார் இல்லையா, ஏன்னா அந்த சட்டை கிடைச்சதும் அவங்களுக்கு கண் பார்வம் வந்துருச்சு. அந்த சட்டையை கொண்டு வந்தவர், அவர் கொண்டு வந்து கொடுத்ததும் பார்வை கிடைச்சிருச்சு. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ஒரு உபகாரம் செஞ்சவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும், என்னிடத்தில் எதுவுமே இல்லையப்பா உனக்கு கொடுப்பதற்கு, சரி நான் உனக்கு துவா செய்கிறேன், அல்லாஹும் ஹவ்வன் அல்லாஹு அலைக்க சக்கராத்தில் மவுத், அல்லாஹ் உனக்கு மரண கஷ்டத்தை லேசாக்கட்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறான். இப்போ இதை விட பெரிய அன்பளிப்பு என்ன இருக்குது, மரண நேர கஷ்டத்தை லேசாக்குமாறு துவா செய்வதை விட ஒரு சிறந்த துவா இருக்கிறதா என்ன? இந்த அருமையானவர்களே, இப்படித்தான் நபிமார்கள் எல்லா இடங்கள்லையும் துவா செய்வாங்க. இப்போ நம்மில் சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சில பாவம் செஞ்சால் துவா கபூல் ஆகாதுன்னு இருக்குது, இப்போ நாமெல்லாம் துவா செஞ்சு என்ன பிரயோஜனம்னு சொல்லி. இப்போ ஹராமான தொழில் செய்கிறவங்க, ஹராமான தொழில் செஞ்சால் துவா கபூல் ஆகாது, வேறு எத்தனையோ பாவங்கள் இருக்குது, அந்த பாவத்தை செய்கிறவனுக்கு துவா கபூல் ஆகாது. இப்போ இவங்கெல்லாம் துவா செய்கிறது அர்த்தமற்றது இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அப்படி அல்ல, எல்லாரும் துவா செஞ்சுதான் ஆகணும், துவா செய்யணும். துவாவுனால என்ன ஆகும்னு சொன்னால், அவர் எந்த பாவத்தை செய்கிறாரோ அந்த பாவத்தை விடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துருவான். அவர் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த பாவத்தையும் அல்லாஹ் விட்டு விடுகிற ஒரு வாய்ப்பை கொடுப்பான் என்று உலமாக்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, எனவே அதிகமாக துவா தான் நம்முடைய வாழ்க்கையில், எவ்வளவு துவா செய்கிறோமோ அவ்வளவு நன்மை. நாம் வந்து யாசகர்கள், பிச்சை எடுக்கிற மக்களை பார்க்குறீங்கள, அவங்க ஒரு நாளைக்கு 100 வீட்டுக்கு போகிறாங்கன்னா 100 வீட்லேயும் அவனுக்கு காசு கிடைக்கிறது இல்லை, பாதிக்கு பாதி தான் கிடைக்கும். ஆனாலும் அவன் நிராசை அடைகிறதே கிடையாது, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வீடு வீடாக கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் தட்டுறான். அதே மாதிரி தான் நாம் அல்லாட்ட யாசிக்கிற மக்கள், நாம் ஒரு நாளைக்கு அல்லாட்ட 50 விஷயத்தை கேட்டால் 25 விஷயமாவது கிடைக்கும். அப்போ நம்ம துவாவில் வந்து என்றைக்குமே அழுத்தமும் உறுதியும் இருந்தால் நம்முடைய துவாக்கள் அல்லாட்ட அங்கீகரிக்கப்படுது. துவாவில் நமக்கு தெரிஞ்ச யாமன்னான் யாபதி அஸ்ஸமாவாதி வல் அர்த்,
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: வயல் வழியின் வாசத்தோடு வலம் வருகிறது. வயல் வழியின் வாசத்தோடு வலம் வருகிறது.

0: சொற்பொழிவோடு இணைந்து கொள்கின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஸ்ஸாதி அவர்கள்.
1: சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான், அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி என்ற ஆயத். ஆயத்துல் குர்சி என்ற இந்த ஆயத் இருக்குதே, இந்த ஒரு ஆயத் அல்லாஹ் தன்னுடைய 10 விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கும் ஒரு ஆயத். அதனால தான் இந்த ஆயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள், யா அபா முந்திர் அதத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக், அபு முந்திரே உங்களிடம் இருக்கக்கூடிய ஆயத்துகளில் அல்லாஹுடைய ஆயத்துகளில் மிக சிறந்த ஆயத்தை தெரியுமா? சொன்னார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். குர்ஆனிலே 6666 வசனங்களுக்குள் மிக பிரம்மாண்டமான ஆயத்து தான் இந்த ஆயத்துல் குர்சி. ஏன்? அல்லாஹ் தன்னை பற்றி அதிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றான். இரண்டாவதாக அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளதான் அல்லாஹுடைய இஸ்முல் அஸம் என்ற பிரமாண்டமான பேர் இருக்கிறது. அல்லாஹுடைய இஸ்முல் அஸம் என்ற பிரமாண்டமான பெயர் இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளதான் இருக்கிறது. மூன்றாவது, யார் இந்த ஆயத்துல் குர்சியை ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி ஸலாத்தில் மக்தூபா கான ஃபி திம்மத்தில்லாஹி இலா ஸலாத்தில் உக்ரா. யார் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பில் ஆகிவிட்டார். ஒரு ஆயத்து தான் இவ்வளோ பிரம்மாண்டமான ஆயத். நான்காவது சகோதரர்களே, அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் கரா ஆயத்தல் குர்சி ஃபி துப்ரி குல்லி ஸலாத்தின் மக்தூபா லம் யம்னஹு மின் துகூலில் ஜன்னத்தி இல்லல் மௌத். யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவருக்கும் அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் தடையாக இருப்பது மரணம்தான். அவர் மரணித்தால், அவர் மௌத்தானால் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். சகோதர சகோதரிகளே, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆயத்துக்குள் அல்லாஹ் எதையும் பேசவில்லை, அல்லாஹ் தன்னை பற்றி தான் பேசுகிறார். உலகத்திலே ஆகப்பெரிய அறிவுதான் அல்லாஹுவை விளங்குவது, அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது. அதனால்தான் அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினானோ அவ்வாறு அறிமுகப்படுத்துவதுதான் ஆக சிறந்தது. அதில்தான் இந்த ஆயத்துல் குர்சி. ஐந்தாவது சிறப்பு தான், இந்த ஆயத்துல் குர்சியை ஓதினால் ஷைத்தான் அந்த இடத்துக்கு வரமாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜகாத்துல் ஃபித்ருடைய ரமலானுடைய காலத்திலே ஜகாத்தை பாதுகாப்பதற்கு அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்காக நியமித்திருந்தார்கள். ஒரு நாள் இரவு அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் மனித தோற்றத்திலே வருகிறார். வந்து அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிடுகிறார். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு உடனே அவனை பிடித்தார்கள். பிடித்ததோடு அவன் சொன்னான், நான் பெரிய குடும்பக்காரன், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, என்னை விட்டு விடு, நான் திரும்பவும் வரமாட்டேன். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இறக்கத்திலே விட்டு விட்டார்கள். இவன் போய்விட்டான். அடுத்த நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி

0: வஸல்லம் கேட்டார்கள், மா ஃபஅல அஸீருக்கல் பாரிஹா, அபூ ஹுரைரா, கைதியுடைய நிலைமை என்னவாக ஆனது? யா ரசூலல்லாஹ், தன்னுடைய தேவையெல்லாம் முறையிட்டான், இரக்கம் வந்தது, அவனை விட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா, அவன் இன்றும் திரும்ப வருவான், இன்றும் திரும்ப வருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு உறுதியாகி விட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அவன் வருவான் என்று, நான் பார்த்து கொண்டிருந்தேன், அவன் வந்தான். வந்து சாப்பிடும் பொழுது அவனை பிடித்து கொண்டேன், பிடித்ததோடு அவன் திரும்ப அதே தன்னுடைய கஷ்டங்களை முறையிட்டான். அபூ ஹுரைரா, என்னுடைய பெரிய குடும்பம் அபூ ஹுரைரா என்றெல்லாம் முறையிட்டான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் திரும்ப அவனை விட்டு விட்டேன். மூன்றாவது நாளும் வந்தான். மூன்றாவது நாள் அவனை நான் பிடித்து சொன்னேன், இதற்கு பிறகு உன்னை விடமாட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம் உன்னை நான் எடுத்து செல்ல போகிறேன். இது மூன்றாவது நாள். அப்பொழுதுதான் அவன் சொன்னான், அபூ ஹுரைரா, நான் என்னை விட்டு விடு, தஅனி உஅல்லிமுக கலிமாத், என்னை விட்டு விடு அபூ ஹுரைரா, உனக்கு நான் சில கலிமாக்களை கற்றுத்தருகிறேன், அதை வைத்து அல்லாஹ் உனக்கு பிரயோஜனம் தருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கல்வி தாகமுடையவர், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் அவர்தான். அவனிடம் கேட்டார், என்ன விடயம்? அவன் சொன்னான், இதா அவைத இலா ஃபராஷிக் ஃபக்ரா ஆயத்துல் குர்சி, சொன்னான், நீ விரிப்புக்கு சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓதிவா, ஃபஇன்னஹு லயஸால அலைக மினல்லாஹி ஹாஃபிஸ், நீ ஆயத்துல் குர்சியை ஓதினால் உன்னிடம் ஒரு பாதுகாவலரை அல்லாஹ் நியமித்து விடுவார், காலையாகும் வரை ஷைத்தான் உன்னிடம் நெருங்க முடியாது. இதை கற்றுத்தந்ததோடு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அவனை விட்டு விட்டேன். விட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு சென்றேன். நபி அவர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, சிறை கைதியுடைய நிலைமை என்னவாக மாறியது? அபூ ஹுரைரா, யா ரசூலல்லாஹ், அவனை பிடித்தேன், அவன் சொன்னான், உனக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தருகிறேன், விட்டு விடு என்று கற்றுத்தந்தான், விட்டு விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, அது என்ன விடயம்? சொன்னான், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொன்னார்கள், அவன் ஆயத்துல் குர்சியை ஓதும்படி சொன்னான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னஹு கத் சதக வஹு கதூப், அபூ ஹுரைரா, அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன், அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன். அபூ ஹுரைரா, கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஐந்து சிறப்புகளும் உள்ளடக்கியதுதான் இந்த ஆயத்துல் குர்சி.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவில் ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகள் பற்றிய மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உங்கள் முஸ்லீம் வானொலியில் கேட்டது
3: ரமலான் சிந்தனை.
4: You are listening to Muslim Vanadi.com.

0: ரமதான் கரீம்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் ஒருவர் இரு சாரார்களுக்கு மத்தியில் ஒற்றுமைப்படுத்துவதற்காக கற்பனையாக நினைத்து சில பொய்களை சொல்வாரோ அது பொய்யாக கருதப்பட மாட்டாது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகையால் பிரிந்திருப்பவர்களை, பிரிந்திருக்கும் குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதற்கு இவ்வாறான பொய்களை சொல்லி நாம் அவர்களை சேர்த்து வைப்போம். ஒரு குடும்பத்தை சேர்த்து வைப்பது, ஒரு உறவை சேர்த்து வைப்பது மிக பெரும் நன்மையான காரியமாகும். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
0: சிந்தனை.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் குறும் குடும்பவியல் தொடர் கேட்க இருக்கின்றோம். இந்த தொடரில் மணவரை சட்டங்கள் என்ற தலைப்பிலான மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنب الله سهور غلي بيان عربي جدنا على موبايل فون له لنتبين இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது மணவறை சட்டங்கள், இதுவரைக்கும் நம்ம வலிமாவுடைய சட்டங்களையும் அதுக்கு பின்னால் அலங்காரங்கள் தொடர்பான சட்டங்களையும் நம்ம பார்த்தோம். இப்பொழுது மணவறை சட்டங்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மணவறை சட்டங்கள் சம்பந்தமாக பேசுகிற சந்தர்ப்பத்தில் வந்து இதில் மூன்று நிலையில் என்ன செய்யலாம், இந்த தலைப்பை நம்ம பேசலாம். ஒன்று, மிகவும் விரிவாக பேசுகிறது, விரிவாக பேசுகிறது. அதில் சலஃப்களுடைய சில பாரம்பரிய நூல்கள், இந்த முசன்னஃப் அப்துல் ரசாக், முசன்னஃப் இபின் அபி ஷேபால் வரக்கூடிய நிறைய ஆசார்கள், இது தொடர்பான விஷயங்கள் என்று, அதாவது மக்கள் எதெல்லாம் கேட்காமல் புரிந்து கொள்ள முடியுமோ அவைகளெல்லாம் கேட்டிக்கிறாங்க. அவைகளெல்லாம் கேட்டு அதுக்கு பதிலெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த ஆரம்ப காலத்திலேயே அடைந்தும் இருக்கிறார்கள். அது மாதிரி விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி, என்ன எப்படி தனிப்பட்ட ரீதியாக கேட்டு பதில்களை அடைஞ்சு கொண்டாங்களோ அதே மாதிரி அடைந்து கொள்வது தான் நல்லது. கேட்காமைக்கிறது அதை விட மிகவும் நல்லது. பொதுவாக ஜென்ரலாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச ஒரு விஷயம், சைத்தான் அந்த வஸ்வாசம் என்ன செய்வான், இதை கேளு அதை கேளு, அப்போ தான் கிளியர் ஆகும்ன்ற அடிப்படையில் கேட்க வைப்பான். அதில் நம்ம போனோம்னு சொன்னால் அது அப்படியே என்ன செய்யும், இழுபட்டு போய்கொண்டே இருக்கும். இந்த அளவுக்கு விரிவாக போகிறது, விரிவாக போய் நூட்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. இமாம் சுயூத்திக்கு ஒரு நூல் நிஸ்பத்து செய்யப்படுகிறது, அந்த பேர் நான் சொல்லலை. அது இமாம் சுயூத்தி ஒரு நூலா அப்படி என்று சொல்லியும் என்ன, அதாவது கருத்து முரண்பாடு இருக்குது. இது சம்பந்தமான விரிவான முறையில் பேசப்பட்ட ஒரு நூல். அதுபோல் ஆரம்பகால அறிஞர்களில் சிலர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இந்த உடலுறவு தன்மைகளை பற்றியெல்லாம் என்ன, அதாவது ஆய்வு செஞ்சு கம்பேர் பண்ணி ஹராமான வழிகள், ஹராமான அதாவது உறவுகள் எல்லாத்தையும் இதோடு கம்பேர் பண்ணி இது எது இதில் என்ன ப்ளஸ் இருக்குது, இதில் என்ன மைனஸ் இருக்குது, ஏன் இதில் ப்ளஸ் வந்துச்சு ஹராமாக இருந்தும், இப்படியெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதே போல் வந்து அதாவது சுய இன்பம் காணுதல் அப்படின்ற தலைப்பில் இமாம் ஷவுகானி ஒரு புத்தகம் எழுதுறாரு, புலூகுல் முனாஃபி ஹுக்மில் இஸ்திமினா அப்படின்ட்டு. அப்படி ஒரு தனி ஒரு புத்தகமே என்ன செய்கிறாரு, அவர் எழுதுகிறார். இந்த புத்தகத்தை வந்து தம்மாஜால பிரிண்ட் பண்ணுற டைமில் அவங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. காரணம் அவர் ஒரு அறிஞருடைய நூல்ன்றதுனால அதில் அந்த சட்டங்கள் எழுதிக்கிறான்றதுக்காக பிரிண்ட் பண்ண நினச்சாங்க. ஆனால் அவர் அதில் வந்து லேசுப்படுத்தல் என்ற அமைப்பில் அது இருக்கிறதுனால துஹ்ஃபத்து ஷாபிர் ரப்பானி ஃபிர்ரத்தி அலல் இமாம் ஷவுகானி அப்படின்னு இமாம் ஷவுகானிக்கு மறுப்பு என்ற ஒரு பகுதியை கீழே சேர்த்தே அந்த புத்தகத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரியான இப்போ சொன்னது ஒரு உதாரணத்துக்கு, இருக்கிறதுல ஒரு மிதமான ஒரு நூலை தான் என்ன செஞ்சேன், உதாரணத்துக்கு சொன்னேன். மற்ற பேர்கள் எதுவும் சொல்லவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவைகள்லாம் வந்து என்னது, துத்வா வலா துருவா, அதாவது அவைகள் சுருட்டப்பட வேண்டும். இமாம் தஹபி சொல்கிற மாதிரி அவைகள்லாம் மூடி, அதாவது இந்த ஒதுக்கப்பட வேண்டியவைகள் அறிவிக்கப்படக்கூடாது. அப்படி என்று சொல்லி இந்த இமாம் தபரியிட அறிவிப்புக்கு இமாம் அதஹபி அவங்க சொல்லுவாங்க, இந்த அறிவிப்பெல்லாம் இப்படி தொகுத்ததுக்கு பதிலாக இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், வந்து எரிக்கக்கூடாத இந்த அமைப்பில் மாதிரியான செய்திகளாகத்தான் இதை நான் என்ன செய்கிறேன் கருதுறேன். காரணம் ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகளில் சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவியர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் உள்ள நபித்தோர்கள் நிறைய பல திருமணங்களை முடிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலையும் இவ்வளோதான் எங்களுக்கு செய்திகள் கிடச்சிக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், அது வந்து அது எங்களுக்கு அதில் தான் ஹயர் இருக்குது. மற்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கும் வசுவாசாகிக்குன்னா வசுவாசாவே இருந்துட்டு என்ன செய்யுங்க மௌத்தா போங்க, அந்த லெவலில் நிற்கிறது தான் அதுக்கு பொருத்தமானது அப்படி என்ற அமைப்பில் இருக்கிற மாதிரி தான் விஷயங்கள். ரசூலாங்க எதை தெளிவுபடுத்திக்கிறாங்களோ அதை நம்ம மறைக்க வேண்டிய விஷயம் இல்லை, ஒளிவு மறைவு இல்லாமல் அதை சொல்லணும். மற்ற விஷயங்கள் இந்த அளவுக்கு விரிவாக போகிற தவிர்த்துக்கொள்ளணும். அதே மிதமான அளவில் ஒரு இடைநிலையான அளவுலையும் சிலர் பேசியிருக்கிறார்கள். அதாவது குர்ஆன் சொன்னால் வந்ததை விட இடைநிலையான அளவுலேயும் பேசிக்கிறாங்க, அது ஓரளவு கூட பரவாயில்லைன்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம இதில் பேச போகிறது ஃபஸ்ட் லெவலில் மட்டும்தான். அதாவது குர்ஆன்லேயும் சொன்னாலே என்ன வருது, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அந்த சட்டத்தை மட்டும் நம்ம சொல்கிறது. அப்போ எதெல்லாம் நமக்கு ஹலால், எதெல்லாம் ஃபித்ரத்துக்கு மாற்றமானது, இயற்கைக்கு மாற்றமானது என்றது அதை எப்பயுமே நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். குர்ஆன் சொன்னால் உண்டு, நேரடியாக தடுக்கப்பட்டால் அது கூடாது. அதில் வந்து பொதுவான அனுமதி, பொதுவான அனுமதி. இன்னொரு கட்டமைக்கு ஃபித்ரத்துக்கு மாற்றம், ஃபித்ர உதாரணமாக பாலியல் வயது திருமணம், சின்ன பிள்ளையில திருமணம் முடிக்கலாமா, 9 வயசு 10 வயசுன்ட்டு உலக ரீதியாக சின்ன பிள்ளைன்னு இருக்கக்கூடியவர்களை திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம முடிக்கலாமன்டுவோம். இதுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா, அப்போ 3 வயசு பிள்ளை திருமணம் முடிக்கலாம், அக்கதினிக்கா பண்ணலாம், குடும்ப வாழ்க்கையில் 3 வயசு பிள்ளை அப்படி, இது ஒரு அசிங்கமான ஒரு கேள்வி. காரணம் எங்களோட பேச்சு வந்து திருமணம் முடிக்கிற மாதிரி உள்ள பிள்ளைகளை பற்றி தான் பேச்சு, அந்த அதை வந்து வயசு பார்க்கணுமா, அதுக்கு ஒரு தேவை நிமித்தம், ஒரு ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தால் தேவை நிமித்தம் இருந்தால் முடிக்கிறத பற்றி தான் பேச்சு. திடீர்னு இப்படி கேட்குறவங்க வந்து ஃபித்ரத்துக்கு மாற்றமான இடத்துக்கு என்ன செய்கிறாங்க போகிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு இடத்த மனித குலமே சொல்லாது, அப்படி இருக்கக்கூடிய மனித குலத்துக்கு இந்த இஸ்லாத்தை வழங்கிய இறைவன் எப்படி சொல்லுவான், அப்படி சொல்ல இயலாது, அது ஃபித்ரத்துக்கு மாற்றமானது. எனவே ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் தேடிக்கின்ற அவசியம் இல்லை. உனக்கு தெரியும் இது ஃபித்ரத்துக்கு மாற்றமான ஒரு அதாவது உணர்வு அப்படின்னா அது வந்து ஹராமட்டு நீ என்ன செய்யணும், முடிவெடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தஃப்தி கல்பக், உனது உள்ளத்துக்கு நீ ஃபத்துவா கேட்டுக்கொள் என்று சொல்லக்கூடிய மாதிரி என்ன செய்யணும், நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இதை நம்ம அணுகினோம்னா இதில் வந்து அதாவது இந்த சட்டங்களில் வந்து நம்ம சுருக்கமான சில விஷயங்களை பார்ப்போம். இப்போ முதலாவது விஷயம் மணமகளை வந்து மணவறையில் வைக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லா ஜோடனையை பற்றியும் பேசிட்டோம். அதில் மணவறையையும் ஜோடித்து வைப்பது, அழகுபடுத்தி வைப்பது இதெல்லாம் ஓகே. அந்நிய கலாச்சாரம் வராத அமைப்பில் அது இருந்துகொள்ளணும், அந்நிய கலாச்சாரங்கள் வராத அமைப்பில் அது இருந்துகொள்ளணும். இந்த பெட்டில் பூவெல்லாம் தூவி வச்சுருப்பாங்க விளங்கிட்டா, இதெல்லாம் பிழை இல்லை, இதெல்லாம் அதில் பிழை. அந்த அலங்காரங்கள்ட்ட எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அலங்கரித்து வைக்கிறது இதெல்லாம் பிழை இல்லை. அந்த அடிப்படையில் அந்த நம்ம அந்த மணவறையுடைய சட்டங்கள் அந்த அலங்கார சட்டத்துக்குள்ளேயும் நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது. அதே நேரம் இந்த அதாவது மணவறைக்குள்ளே உள்ள பெண்ணிடத்தில் கொண்டு போய் அந்த கணவனோ வழியோ கொண்டு போய் என்ன செய்கிறது, கையை பிடிச்சி விடுறது, இதெல்லாம் வந்து செய்யணுமென்ற கடமையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஊர்வலமையில் செஞ்சால் பிழையும் இல்லை, செய்யாட்டி அந்த திருமணம் செல்லாதண்டோ அல்லது ஒரு சுண்ணத்தண்ட நம்பிக்கையில் செஞ்சால் அது பிதாத்தான ஒரு செயல்பாடு, மற்றபடி சாதாரணமாக அந்த மாதிரி நடந்து கொள்வதில் பிழை இல்லை. மணவறைக்குள்ளே சென்று விட்டாலே முதலாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த செய்தியை சொல்லுவாங்க, இது வந்து பலகீனமான ஒரு செய்தி. அதாவது இப்னு அஜ்லான் வழியாக வரக்கூடியது, அவருடைய நம்பகத்தன் அவருடைய மனன சக்தி விஷயத்தில் கருத்து முரண்பாடு இருக்கின்றதுனால இது பலகீனமான ஒரு செய்தி. சுனன் அபூதாவூதில் 2160 இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா தஸவ்வஜ அஹதுக்கும் இம்ராஅத்தன் இஷ்தரா ஹாதிமன், உங்கள் ஒருவர் திருமணம் முடித்தால் அல்லது ஒரு வேலைக்காரரை வாங்கினால், ஒரு அவர் வேலை செய்யக்கூடிய அடிமையை வாங்கினால், ஃபல் யக்குல் அவர் சொல்லட்டும், அல்லாஹும் இன் எஸ் அலுக்க ஹைரஹா வ ஹைரமா ஜபல் தஹா அலை வவுதுபிக்க மின் ஷர்ரிஹா வ மின் ஷர்ரிமா ஜபல் தஹா அலை. அதாவது அந்த வல்லி எப்படி வருதுன்னா, இதை பிடிச்சி இப்படி முடிய பிடிச்சி, சும்மல் யஹுத் பி நாசியத்திஹா வல் யதுஉ பில் பரக்கத்து ஃபில் மர்அதி வல் ஹாதிம். அதாவது இந்த முடிய இப்படி இந்த பக்கத்தால் பிடிச்சி முடிய அந்த முன்னேற்ற ரோமங்களை பிடித்து கொண்டு இந்த துவாவை ஓதட்டான். என்ன உங் அதாவது அல்லாஹுமின் எஸ் அலுக்க ஹைரஹா, யாழ்லா இவரது நலவை கேட்குறேன், வஹைரமா ஜபல் தஹா அலை, இவளை எந்த நலவில் நீ படைத்திருக்கிறாயோ அந்த நலவை நான் கேட்குறேன், இவருடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், எந்த தீங்கின் மீது இவளை படைத்திருக்கிற அந்த தீங்கை விட்டு என்ன செய்கிறேன் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலோ, ஒரு அடிமையை வாங்கினாலோ, ஒரு வாகனம் வாங்கினாலோ, ஏதோ ஒன்று புதுசாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி செய்யுங்க அப்படின்னு வருது. இந்த செய்தி வந்து பலகீனமானது, தாயிஃபான ஒரு செய்தி. முன்னேற்ற ரோமத்தை பிடித்து இந்த துவாவை ஓதுதல் அப்படின்றது பலகீனமான ஒரு செய்தி. ஆனால் பல அறிஞர்கள் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, நம்பகமான செய்தி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம பார்த்த அளவில் இந்த முஹம்மது இப்னு அஜ்லான் வரக்கூடிய இந்த செய்தி வந்து பலகீனமானது, தாயிஃபானது. இந்த அதாவது இது போன்ற சில செய்திகள் என்ன, அதாவது முஹம்மது இப்னு அஜ்லான் வழியாக நம்ம தொழுகை விஷயங்கள் அங்கெல்லாம் சிறப்பிரபரியமான செய்திகள் உண்டு, இவரை வச்சு தான் நம்ம பலகீனம் என்று சொல்லி சொல்லுவோம். அதனால் இந்த நடைமுறை தவறானது. அப்படியாக அந்த துவாவை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணுமெண்டா மாறியும் புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன, இதை மனைவி கணவனுக்கு என்ன செய்யலாம், செய்யலாம். இப்போ ரப்பனா ஹபலினா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினான்றது கணவன் கேட்குற மாதிரி மனைவி என்ன செய்யலாம், கேட்கலாம் தானே. அதே மாதிரி இதே என்ன செய்யணும், அவன் முன்னெற்றி ரோமத்தை பிடிச்சி முடிஞ்சோன்னே இவங்களை என்ன செய்யணும், முன்னெற்றி ரோமத்தை பிடிச்சி இவரும் என்ன செய்யணும், மனைவியும் துவா கேட்கலாம் அப்படின்னு சொல்லணும். இதை விளங்கி இது சகின்னு விளங்கினவங்க ரெண்டு பேருக்கும் இதை கேட்க என்ன அனுமதி உண்டு அப்படின்றதா என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். ஏனால் ரெண்டு பேருக்கும் அதே பிரச்சனைக்கு, அப்போ ரெண்டு பேருமே அந்த துவாவை என்ன செய்யணும், ஓதணும். வந்து கேட்கக்கூடிய எல்லா துவாக்களும் அப்படி தான் இருக்குது, உடலுறவு சட்டங்களில் வரக்கூடிய துவாக்களாக்கி ஏதாக்கலாம் ரெண்டு பேரும் ஓதுற மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ இதை சகின்னு சொல்கிறவங்க ரெண்டு பேருமே ஓதுறதுக்கு என்ன செய்யணும், இதை சொல்லணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த செய்தி முஹம்மது இப்னு அஜ்லான் வாராரு, பலகீனமான செய்தி முஹம்மது இப்னு அஜ்லான். அடுத்தது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த அறையில் நுழைந்த பின்னால் இந்த செய்தி மோஜமுல் அவுசத்தில் வருது, இமாம் தபரானியுடைய மோஜமுல் அவுசத்தில் 4018 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இதுவும் பலகீனமானது. அலி இப்னுல் ஹுசைன் இப்னு வாக்கித் அவர் தன் தந்தை வழியாக என்ன செய்கிறார், இந்த செய்தியை அறிவிக்கிறார். அதே போல் அத்தா இப்னு சாஹிப் இதில் வர்றாரு, இவர் வந்து இறுதி காலத்தில் குழப்ப நிலைக்கு என்ன செஞ்சார், ஆளாகினார். இந்த ரெண்டு பலகீனங்களும் இந்த செய்தியில் இருக்குது. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுஹும் இதா தகலத்தில் மர்அத்து அலா ஜௌஜிஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு மனைவி கணவனிடத்திலே நுழைந்து விட்டால், ஐயகூம ரஜுல் ஃபதகூமு மின் ஹல்ஃபிஹி, ஒரு அந்த கணவர் எலும்பி நிற்கணும், அதுக்கு பின்னால் பெண் என்ன செய்யணும், எலும்பி நிற்கணும் தொழுகிறதுக்கு, சரியா. ஃபயுசல்லியானி ரக்காத்தை ரக்காத்தை, ரெண்டு பேரும் என்ன செய்யணும், இரண்டு ரக்காத்துக்கள் தொழ வேண்டும். அதாவது கணவன் கணவனுக்கு பின்னால் இருந்து மனைவி தொழுகிறது ஜமாத்து மாதிரி சொல்ல வேண்டும். வய கூல் அவங்க சொல்லணும், அல்லாஹும் அபாரிக்லி ஃபி அஹ்லி ஒபாரிக்லி அஹ்லி ஃபிய, அல்லாஹும் ருசுக்னி மின்னி வரசுக்னி மின்ஹும், அல்லாஹும் ஜுமா பைனனா மா ஜம்மா தஃபி ஹைர் வ ஃபர்ரிக் பைனனா இதா ஃபர்ரக்த இலா ஹைர். நல்ல துவா, அந்த துவாவும் நல்லது, இந்த துவாவும் நல்லது தான். ஆனால் சுன்னால இல்லை. இந்த துவால் எப்படி வருதுன்னா, அல்லாஹும் பாரிக்லி ஃபி அஹ்லி, யா அல்லாஹ் என் குடும்பத்தில் நீ வரக்கத்து செய்வாயா, ஒபாரிக்லி அஹ்லி ஃபிய, அதாவது என் குடும்பத்துக்கு எண்ணில் பறக்க செய்வாயாக, அதாவது அவங்களுக்கு பறக்க செய்வணும் எனக்கு பறக்க செய்வாயாக. அல்லாஹும் ருசுக்னி மின்ஹும் வரசுக்னி மின்ஹும் யாழ்லா, அல்லாஹும் ருசுக்ஹும் மின்னி யாழ்லா, அவர்களுக்கு எண்ணிலிருந்து என்ன செய்வார், ரிசுக்கு கொடுப்பாயாக. வரசுக்னி மின்ஹும் எண்ணிலிருந்து அவர்களுக்கு என்ன செய்வாயாக, அதாவது ரிசுக்கு கொடுப்பாயாக, அவர்களிலிருந்து எனக்கு ரிசுக்கு தருவாயாக. அல்லாஹும் ஜுமா அபைனா மா ஜம்மா தஃபி ஹைர், எங்களை நீ சேர்க்கிற காலமெல்லாம் நலவிலேயே என்ன செய், எங்களை சேரு. ஒஃபர்ரிக் பைனா இதா ஃபர்ரக்த இலா ஹைர், எங்களை நீ பிரிச்சேன்னா நலவுக்காக பிரி, ஒரு நலவை நோக்கிய பிரிவாக அதை என்ன செய்யட்டும், அதாவது பிரிக்கிறதுல பிரித்தா அது நலவை நோக்கிய ஒரு பிரிவாக அது இருக்கட்டும் அப்படி என்று சொல்லி இந்த செய்தி எனது வருது. இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இமாம் தபரானி லம் யர் விஹாத் அல் ஹதீஸ் அன் அதா இல்லா இல்லல் ஹுசைன் இபின் வாக்கித், அதா இபின் சாஹிப்ட் இருந்து இந்த செய்தியை ஹுசைன் இபின் வாக்கிதை தவிர வேறு யாரும் அறிவிக்கவில்லை. அதா இபின் சாஹிப் வந்து முஹ்தலித், இறுதி காலத்தில் குழப்பநிலைக்கு ஆளானவர். ஸோ இந்த அதாவது ரூ அரைக்குள்ள நுழைந்த பின்னால் ரெண்டக்கா தொழுகிற வளமை வேண்டும் சிலருக்கு இருக்குது, அறையில் போய் கணவன் மனைவியாக ரெண்டக்கா தொழுகிறது, அப்படி தொழுது கொண்டா பிழை அல்ல. ஒருவர் வந்து இது சுன்னத்து, இது வந்து ஆதாபுல்ல பினா, இந்த மாதிரியான உறவு சட்டங்களில் உண்டு அப்படின்னு புரிந்து கொள்ளாமல் சம ரெண்டு ரக்காத்து என்ன செய்வோம், நம்ம தொழுது கொள்வோம், துவா செஞ்சு கொள்வோம் அப்படின்ற ஒரு வளமைக்கு இல்லாமல் அவங்க வந்து என்ன அதை ஒரு செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, வளமைக்கு இல்லாமல் ஒரு முறை தான் கல்யாணம் முடிக்கிறது நான் சொன்ன ஊர் வளமைக்கு, சரியா. ஊர் வளமையில் அப்படி இல்லாமல் அப்படி அவங்க வந்து என்ன அதாவது தொழுது கண்டாங்கன்னு சொன்னால் அது வந்து பிழை அல்ல, மார்க்க ரீதியாக பிழை அல்ல. அதே நேரம் இதை சுன்னத் இப்படியான ஒரு ஒழுக்கத்தை ரசூலாக கற்று தந்திக்கிறாங்க, இந்த துவாவை சொல்லி தந்திக்கிறாங்க அப்படின்னு இந்த ரெண்டு துவாவை பாடமாக்கி இந்த மாதிரி இதை சொல்லணும் அப்படின்னு விளங்குறது பிழை. மார்க்கத்தில் அப்படியான எந்த ஒரு ஒழுக்கங்களையும் நம்ம என்ன செய்யலை, இந்த மாதிரியான சப்ஜெக்டுகளை எந்த ஒரு ஒழுக்க வரையறைகளையும் நம்ம காணவில்லை. இதுவும் பலகீனமான செய்தி. நிறைய நலவுகள் செய்யலாம், நம்ம ஒரு ரெண்டு பக்கம் குரான் ஒதுக்கலாம்னு சொல்லலாம், அல்ல ரெண்டு ரக்கா தொழுதுகள்லான்னு சொல்லலாம், ஒரு தர்மம் செஞ்சுக்கலாம்னு சொல்லலாம், இந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யலாம், நல்ல விஷயங்களாக இருந்தால் அதுக்காக செஞ்சுக்கலாம், மார்க்கத்தில் பிழை இல்லை. ஆனால் இந்த சுண்ணத்துக்களை சொல்லி கொடுப்பாங்க, ரெண்டக்கா தொழுங்கன்னு சொல்லுவாங்க, துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க, அவர் துவா கேட்க நீங்கள் ஆமின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, முடிய பிடிச்சி துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த செய்திகள்லாம் பலகீனமானது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், சஹிகுல் புகாரியில் 5165 இலக்கத்தில் வருது. இந்த செய்தியை வந்து சொல்லிக் கொடுத்துல, மற்ற எல்லாமே சொல்லிக் கொடுத்தீங்கன்னா லைவான ஹதீஸில் வர்றது. புகாரில் வரக்கூடிய செய்தி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, 5165 இலக்கம். قال النبي صلى الله عليه وسلم رسول صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள், اما لو ان احدهم يقول حين ياتي اهله தன் குடும்பத்தினரிலே வருகின்ற பொழுது, அதாவது உறவில் ஈடுபடுகின்ற பொழுது, بسم الله அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, اللهم جنبني الشيطان وجنب الشيطان ما رزقتنا, يا الله جنبني الشيطان என்னை விட்டு சைத்தானை தூரமாக்கு, ஒஜன்னி விஷயத்தான மாறசக்தனா எங்களுக்கு தரக்கூடியதை விட்டும் சைத்தானை என்ன செய் தூரமாக்கு, அதாவது குழந்தையை விட்டும் சைத்தானை தூரமாக்கு. அப்படி துவா கேட்டால் சும்மா குத்திர பைனஹுமா ஃபீதாலி, அந்த உறவின் மூலம் அவர்களுக்கிடையில் அல்லாஹு தாலா ஒரு தக்தீர் பண்ணியிருந்தா, ஒரு குழந்தையை தக்தீர் பண்ணியிருந்தான்டா, அவ குதிய வலதுன் அல்லது அவர்களுக்கு என்ன ஒரு குழந்தை அதாவது எழுதப்பட்டிருந்தால், லம் யதுர்ரஹு ஷைத்தானுன் அபதன், சைத்தான் எப்பொழுதும் அவரை தீண்ட மாட்டார். இந்த தீண்டுதல் வந்து உடல் ரீதியான தீண்டுதலை தான் என்ன செய்யணும் என குறிக்கணும். மற்றபடியான தீண்டுதல் வந்து என்ன சைத்தானுக்கு மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும், வழி கெடுக்கிற மாதிரியான தீண்டுதல்கள். உடல் ரீதியான எந்த தீண்டுதலும் என்ன செய்யாது, அதாவது நடக்காது. வழிகெடுத்தல் என்ன செய்யும், எப்போ நடந்து கொண்டே இருக்கும், அது பாதிக்காதென்று கூட என்ன செய்யலாம் சொல்லலாம், வழிகெடுத்தல் என்ற முயற்சி என்ன செய்யும் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ இந்த செய்தி சஹீஹ் புகாரில் 5165 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி இந்த துவா. இந்த துவா வந்து உறவின் ஈடுபடுவதற்கு அந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படின்ற அர்த்தம் அல்ல, நம்ம அந்த உறவில் ஈடுபடுவதற்கான ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த துவாவை என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம். அல்லாஹும்ம ஜன்னிபிஷ் ஜன்னிபினி ஷைத்தான ஓ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா என்ற துவாவை வந்து முதலா ஜன்னிபினிய ஷைத்தான் என்னை விட்டு ஷைத்தான என்ன தூரமாக்கு, அதுக்கு பின்னால் ஓ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா, இதை ஆணும் சொல்லணும், ஒரு மனைவி என்ன ஒரு பெண்ணும் சொல்லணும், அவனுடைய அதாவது உறவுடைய ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த துவாவை என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒருத்தர் திருப்பி திருப்பி சொன்னால் கூட அதில் என்ன பிழை இல்லை. அப்போ இதுதான் அதாவது உறவின் பொழுது சொல்ல வேண்டிய துவா என்று சொல்லி ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய சஹிஹான என்ன துவா. மற்றபடியான ஒழுக்கங்கள் எதையுமே என்ன செய்யலை காணலை. அந்த அதாவது பொதுவான வழிகாட்டல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு போகிற சந்தர்ப்பத்தில், இப்போ அதாவது அந்த மனைவியோட போகிற சந்தர்ப்பத்தில் போய் இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படியான முறையில் நடந்து கொள்ளணும். சிலர் வந்து பொருளாதார மைண்ட் செட்டிலே இருப்பான், ஃபஸ்ட் தடவை தான் இப்போ நம்ம பேத்து பேச போகிறோன்னு அங்கே உட்காந்துட்டு என்னது எல்லாம் சலாமெல்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு இப்போ எல்லாத்துக்குன்னால முக்கியமான விஷயம் பேசிக்கலோன்னு என்ன எல்லோரும் ஃபீட் பண்ணிப்பான் பொருளாதாரத்தை பற்றி, என்ற செலவு வருமானங்கள் இப்படி தான், இந்த மாதிரி நபர்கள் வந்து என்னது பொருத்தமே இல்லாத ஒரு வார்த்தைகள் இதெல்லாம், என்ற செலவு வருமானங்கள்லாம் இப்படி தான், நம்ம கட்டுப்படியான மெத்தடில் வாழணும், ஃப்யூச்சரில் என்ன எப்படி போகணும், அப்படியே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் குழந்தை வளர்ந்தா அப்படின்னு. இது உண்மையை சொல்ல போனால் ஒரு பெண்ணுடைய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சென்ஸே இல்லாத ஒரு ஆளுண்டு ஃபீல் பண்ணுறதுக்குரிய மைண்ட் செட்டு தான் அது, பயோ மாற்றப்பட்டிருந்தாலே தவிர. ஏன்னா இப்போ பெண்களும் அந்த எஜுகேஷனுண்டு கொடுத்து தொழிலுண்டு கொடுத்து முன்னேற்றம் உண்டு கொடுத்து ரெண்டு பேரும் என்னது அதாவது ஹாஃப் ஆஃப் ஆஃப் போட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கோம். அதனால் இந்த ஃபஸ்ட்டுக்கு நம்ம இதை பேசிக்கலோன்னு அவங்கள எஜுகேட்டட் அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி நபர்களை தவிர இயற்கையாக ஒரு பெண் அந்த நேரத்தில் வந்து இவன் என்ன செய்கிறான் பொருளாதாரத்தை விட நீ ஃபஸ்ட்டுக்கே உன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கணும், அப்படியே சுற்றி கையில் எடுத்துக்கண்டால் தான் முழு கண்ட்ரோல் உன்னை கையில் வரும், இல்லை அவ்வளோதான் அப்படி என்று பண்ணியே அனுப்பினதுனால இவன் வளமையாக நல்லா சிரிக்கிறவங்க கூட அந்த இடத்துல சிரிக்கிறதுக்கு என்ன செய்வான் யோசிப்பான், ஒரு அளவாக தான் நம்ம என்ன செய்யணும். இந்த மாதிரி நபர்களால் வந்து அந்த வாழ்க்கையில் சந்தோஷமான நேரங்களில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும் ஏன்னா ஃப்யூச்சர் பிளானில். அப்போது இப்படி இல்லாமல் நல்ல முறையில் பேசணுமென்றது, அதாவது அவங்களோட இங்கிதமாக நடந்து கொள்ளணுமென்றது, அதாவது மிச்சமே சீரியஸான முறையில் விஷயங்களை பேசிக்கலாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் சந்தோஷத்தை மட்டும் என்ன உட்படுத்தி பேசக்கூடிய என்று பொது ஒழுக்கங்கள் என்ன செஞ்சு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நம்ம வந்து என்ன மார்க்க ரீதியாக இதில் என்ன இருக்கு, மற்ற விஷயங்கள் பொதுவான வழிகாட்டல்களை நம்ம கொஞ்சம் சொல்லலாம், யாராக இமாம்கள் சொல்லி தான் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம் பார்த்துட்டு போவோம். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம். இது ஜென்ரலாக ஃபித்ரத்தில் எல்லாருக்கும் இருக்குது, இயற்கையாகவே வந்து எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் இப்படி தான் நம்ம பேசணும் இப்படி தான் பழகணும். ஆனால் இன்றைக்கி அந்த அறிவு கூட மங்கி போன ஒரு கட்டத்தில் இருக்குது, நிறைய பேர் வந்து அறிவு கூட மங்கி போன கட்டத்தில் இருக்குது. அல்லது இந்த இஷ்கண்டு சொல்லக்கூடிய காதல் நோயில் விழுந்திருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே பேசி பேசி பேசி எல்லா ஹராமும் ஃபோனில் எல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கு பிறகு அங்கே போகிறதுனால அந்த ஒரு என்ன ஒரு ஆரம்ப உணர்வெல்லாம் வந்து இருந்தாலும் கூட அந்த ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்த ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பிலான அந்த உணர்வு அங்கே என்ன செய்ய போகிறது இல்லை அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. இது ஒரு அடுத்த அந்த நேரத்தில் உள்ள பயங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க, எனக்கு எனது உடல் ரீதியான பலகீனங்கள், அந்த பெண்ணுக்கு தனக்கும் இடையிலான பலகீனங்கள், இப்படி இதெல்லாம் வேறு தலைப்போடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நம்மளோட வழிகாட்டில் மருத்துவ வழிகாட்டலோடு சம்மந்தப்பட்ட நம்ம வந்து மார்க்க ரீதியான விஷயத்தில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பேசும். ஆனால் உலக ரீதியான வழிகாட்டல் யாரும் இமாம்கள் எதுவும் பேசியிருந்தாங்கன்னா சில நல்ல குறிப்புகள் இருந்தால் நான் இறுதியில் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த உடலுறவு சட்டங்கள் அப்படின்ற விஷயத்தில் எடுக்கிறதுல நம்ம எப்பயுமே இந்த ரெண்டு விஷயங்கள் தான், அதாவது ஹதீஸில் நம்ம வச்சுக்கிறோம். அந்த ரெண்டு சட்டமும் வந்து இந்த ரெண்டு வரையறைக்குள்ள உண்டு ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாது. ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த ஃபித்ரத்ன்றது வந்து நமக்கு காட்டப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகள், காலங்கள், நம்ம வாழக்கூடிய இடம், இதெல்லாம் நமக்கு அதை தாக்கம் செலுத்தும் தானே. அப்போது அந்த சினிமாக்கள் இவைகள் மூலமெல்லாம் தாக்கம் இருக்கும். இதன் ஊடாக இயற்கையாக மனிதன் வந்து உடல் உறவு அப்படின்னு விளங்கக்கூடிய விஷயங்களில் நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. எங்களுக்கே இதுதான் வாழ்க்கை, இதுதான் சரியானது, இப்படி தான் இருக்கணும் என்ற மாதிரியான சிந்தனை போக்குகள் என்ன செஞ்சு வந்திருக்கு. சிம்பிளாக சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இரண்டு மனமும் ஒத்துக்கொண்டு நடக்கக்கூடிய உறவுகளை மட்டும்தான் இஸ்லாம் என்ன செய்யும், அங்கீகரிக்கும், ஃபித்ரத்துக்கு ஏற்ற வழிமுறையாக என்ன செய்யும், சொல்லும். மற்றபடி ரெண்டு பேருக்கு ஒரு ஒவ்வாமைகள் இருக்குமாக இருந்தால் அதை இஸ்லாம் ஒரு பொழுதும் என்ன செய்ய போகிறதில்லை, அங்கீகரிக்க போகிறது இல்லை. இது பேசிக்காக ஃபித்ரத்தை பற்றி விளங்கணுன்னா இதுதான் தலைப்பு. இதுக்குள்ளே நம்ம எதையும் விளங்கிக்கலாம். ஃபித்ரத் அப்படி என்றால் மனசு ஒத்துக்கொள்ளணும். ஃபித்ரத்ன்றது மனசு ஒத்துக்கொள்ளணும். அப்போ ஒரு நல்ல மனசு ஒத்துக்கொள்றதுக்கு அவன் சாலிகான பெண்ணாக இருக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கணும். இதாக ஒரு சாலிகான பெண்ணாக இருக்கணும், மனசு ஒத்துக்கொள்ளணும். சாலிகான பெண்ணாக இல்லாமல் மனசு ஒத்துக்கணும்னா ஃபித்ரத்தில் என்ன செஞ்சிருக்கும், மாற்றம் இருக்கும். சாலிகான பெண்ணாக இருந்து பயோவெல்லாம் கிளியராக இருந்து அவங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் மைண்ட் செட்டில் இருந்தால் கணவனும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் மார்க்கம் தடை செய்ததை தவிர மற்றெல்லாம் என்ன அனுமதி என்று புரிஞ்சுக்கலாம். ஃபித்ரத்து மாறிப்போய் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, அது பல காரணங்களால் மாறிப்போயிருப்பாங்க. இப்படி மாறிப்போயிருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனையில் இந்த ஹதீஸில் எடுத்தோம்னா அப்போ இது மட்டும் தான் கூடாது, மற்ற எல்லாமே என்ன செய்யும் கூடுமென்று எடுத்தால் ஃபித்ரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும். ஃபித்ரத்தெல்லாம் தாண்டி போகக்கூடிய நிலைமையில் இருக்கும். அந்த லெவலுக்கு ஒரு ஆள் போகிறதாக இருந்தால் இதில் பல கேள்விகள் உண்டாகும். அது நம்ம பகிரங்கமான ஒரு பதிவில் அது சரி வராது. ஆனால் அந்த நிலைமைக்கு போகிறதாக இருந்தால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா நம்ம ஃபித்ரத்தில் ஏதோ மாற்றம் இருக்குது, நம்ம வந்து சினிமாக்களால் என்ன செஞ்சுக்கிறோம், மாறி இருக்கிறோம், இந்த படங்களை பார்த்து பார்த்து சினிமா படங்களை பார்த்து பார்த்து எங்களோட சிந்தனை போக்குகள் என்ன செஞ்சு மாறி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகள் இன்றைக்கு சாதாரணமாக கார்ட்டூன் இமேஜ்களில் கூட இந்த சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் என்ன செஞ்சிருக்கு, சின்ன பிள்ளைகள் அப்படின்னு என்ன செய்யுது வருது. அதாவது இந்த குடும்ப உறவு அப்படி என்று சொல்கிறதே, கணவன் மனைவி உறவு என்று சொல்கிறதே வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை போக்கான உறவுகள் தான் என்னது, குடும்ப உறவு என்ற சிந்தனை போக்கெல்லாம் நிறைய பேருக்கு என்ன செய்யுது இருக்குது. அப்படியான ஒரு நிலையை ரசூலுல்லாஹோட வாழ்க்கையிலே சஹாபாக்கோட வாழ்க்கையிலும் நீங்கள் காணவே முடியாது. அந்த இடத்துல எல்லாம் வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல இருக்கும். ரெண்டு பேரும் மனம் ஒத்த விஷயமாக இருக்கும். சாலிஹான ஒரு சிந்தனை போக்குள்ளவங்களாக இருக்கணும். எதுலேயுமே மிதமிஞ்சி போகிறது கூடாது என்ற அடிப்படையில் இதுலேயும் நம்ம எல்லை கடந்து போகிறது ஃபித்ராக்கு என்ன செய்யும், மாற்றமாக அமையும், வெறுப்புகளை கொண்டு வரும், பிரிவுகளை என்ன செய்யும் கொண்டு வரும் இடத்துல சந்தேகம் இல்லை. அப்போ முதலாவது மார்க்கம் தடுத்ததான்னு பார்க்கணும். ரெண்டாவது ஃபித்ரத்துக்கு என்ன, அதான் மனம் ஒவ்வாத விஷயங்களா, இரண்டு மனம் ஒவ்வாத விஷயங்களான்னு பார்க்கணும். இந்த ரெண்டு சரியான்ட்டா மூணாவது மனம் ஒத்துக்கொள்வது ஒவ்வாமைன்றதுக்கு சாலிகான உணர்வு அங்கே இருக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஓகே இருந்தால் மார்க்கிறது அது என்ன தடை இல்லை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அதாவது சஹீஹ் புகாரியில் 4528 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அதாவது சூரத்துல் பக்ராவுடைய 223 வசனம், ஜாபிர் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கானத்தில் யஹூது தகூல், யூதர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க மதீனால, இதா ஜமஅஹா மி வராஹா ஜா அல் வலது அஹ்வல், ஒரு பெண்ணை அதாவது அவள் வளமையாக உறவு கொள்ளக்கூடிய முறைக்கு மாற்றமான முறையில் உறவு கொண்டாள், அதாவது முகங்குப்புற இருக்கக்கூடிய நிலையிலே உறவு கொண்டால் அவன் அந்த குழந்தை வந்து என்ன, அதாவது அஹ்வல் ஒரு அதாவது இந்த குறையான ஒரு குழந்தையாக என்ன செய்யும் வரும், குறையான ஒரு குழந்தையாக வரும் அப்படி என்று சொல்லி அது அஹ்வலுக்கு என்ன மொழிபெயர் போட்டிக்கிறாங்க, 4528 அதாவது அந்த குறையான ஒரு குழந்தையாக அந்த குழந்தை என்ன செய்யும் வரும்னு யூதர்கள் சொல்லக்கூடியவங்களாக இருந்தான். ஒரு மனைவியோடு உறவு கொள்கிற முறையில் அந்த இடத்துல ஃபித்ரத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு ஒரு அதாவது வளமையான உறவு கொள்கிற முறைக்கு மாற்றமாக உறவு கொள்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த குழந்தை வந்து குறையுடைய குழந்தையாக வரும் என்று சொன்ன உடனே அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறான், நிசா உக்கும் ஹர்துன் லக்கும், பெண்கள் உங்களது விளை நிலங்கள், ஃபத்து ஹர்தக்கும் அன்னா ஷேத்தும், நீங்கள் உங்களது விளை நிலங்களை நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் அப்படின்ட்டு சூரா பக்ரா 823. இப்போ இதில் வந்து அல்லாஹு தஆலா பல சட்டங்களை மறைமுகமாக சொல்கிறான். இதிலிருந்து எவ்வளோ இதுகள் எடுக்கலாம். ஒன்று வந்து ஒரு பெண்ணுடைய உறவில் ஈடுபடுதல் அப்படி என்று சொல்கிறது உறவுக்கான வழி அல்லாஹுத்தால எப்படி வச்சுக்கிறானோ அந்த வழியில் மட்டும்தான், மற்ற வழிகளில் உறவு கொள்ளக்கூடாது. காரணம் விவசாய நிலமண்ட அல்லாஹுத்தால சொல்கிறான். அப்போ விவசாயம் என்கின்ற சிந்தனை மாறுகன் அதான் நகவல் மாறுகண் உடையவராக அந்த மா கண்ணில் வந்து ஒரு அந்த ஒழுங்கா இருக்காத கருவிழி அந்த மாதிரி இல்லாத குழந்தையாக பிறக்கும்னு இவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போ இதில் வந்து அதாவது விளைநிலம் அப்படி என்று சொல்கிற சந்தர்ப்பத்தில் குழந்தை பெறுவதற்கான இடத்துல தான் உறவு என்ன செய்யணும் அதாவது நடக்கணும் என்றதை அல்லாஹ் ஒன்று சொல்லிக்காட்டும். இரண்டாவது வந்து அல்லாஹ் விளைநிலம் அப்படி என்று சொல்கிறது ஃபத்து ஹர்தக்கும் அன்னா சேத்தும், நீங்கள் விரும்பிவாறு செல்லுங்கள் என்பதில் இப்போ இன்றைக்கு வந்து அதாவது ஒரு ஆணுடைய இந்திரிய துளியை எடுத்து பெண்ணுடைய அதாவது கற்பப்பையில் அந்த சினை முட்டையோடு ஜாயின் பண்ணுறதுக்குரிய அந்த அதாவது ஒரு மெக்கானிசமே இன்றைக்கு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி செய்யக்கூடிய அமைப்பில். அப்போது இந்த மாதிரியான அதாவது கருக்கட்டக்கூடிய தன்மை இந்த ஸ்தின்சாகன்றது கிட்டத்தட்ட 7-8 வகை விளங்கிட்டா அந்த ஸ்தின்சாக என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து 7-8 வகை குளோனிங் அப்படின்னு சொல்கிறது 7-8 வகையில் என்ன செய்யுது அது இருக்குது. அப்போது இந்த மாதிரியான நடைமுறையை நாங்கள் இன்றைக்கு செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு இந்த வசனம் ஒரு ஆதாரம். உங்களது விளை நிலங்கள் நம்ம உறவில் ஈடுபட்டு தான் அப்படி வரணுமென்றது இல்லை, இப்படி எடுத்தும் நம்ம என்ன செய்யலாம் வைக்கலாம். ஆனால் அதுக்குரிய முக்கியமான நிபந்தனையாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வது இந்த ப்ரோசஸ் நடப்பதை அவர் ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் கண்ணால் என்ன செய்யணும் பார்க்கணும். தனது இந்திரிய துளி தான் என்ன செய்கிறது அங்கே பகுக்கப்படுகிறது, அதுதான் அங்கே என்ன அதாவது அந்த கருவில் அந்த அந்த கற்ப பையில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது என்பதை முழுமையாக இவர் பார்க்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்யணும் இருக்கணும். எடுத்த நிமிடத்தில் இருந்து அது கற்ப பையில் அந்த சினைமுட்டையோடு சேர்க்கப்படுகின்ற வரைக்கும் அந்த விஷயம் என்ன செய்யணும் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எடுத்து அதில் வைப்பாங்க ஓமில். அப்போ இது வந்து இந்த இது பார்க்க என்ன என்ன காரணம் ஏண்டா இது மாதிரி என்ன செய்யலாம் நடக்கலாம். இன்றைக்கு பேங்க்கில் எடுத்து வைக்கிறாங்க அதை வணங்கிட்டா அந்த சினை முட்டை எடுத்து பேங்க்கில் என்ன செய்கிறாங்க அதில் வைக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கான ஒரு இந்த அதை ஒரு ஃப்ரீஸ் பண்ணி அதுக்குரிய பாதுகாப்போடு வைக்கிற ஒரு அளவுக்கான டெக்னாலஜியெல்லாம் என்ன செஞ்சுட்டு இன்றைக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான கட்டத்தில் அது என்ன அடிப்படை நடக்குது நமது சினை முட்டையோடு தானா என்றது பார்வையில் இருக்கு. அப்போ இது ஒரு மேற்பார்வையில் நடக்கலை, இன்றைக்கு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஆபத்தான விஷயங்கள் ஒன்று தான் இந்த அதாவது இந்த என்னது பால் இந்த தாய்ப்பால் சம்மந்தப்பட்ட இது, அடுத்தது வந்து இந்த வங்கிகள் அடுத்த பிளட் பேங்க் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து மனிதனுடைய அந்த கூரையே என்ன செய்யுது மாற்றக்கூடிய அமைப்பிலான விஷயங்கள். இதில் சின்ன சேஞ்சஸ் நடந்தாலும் சந்ததியில் மாற்றங்கள் கூட என்ன செய்யலாம் வரலாம். ஒரு காலம் வரலாம் வந்து உடலுறவு அப்படி என்று சொல்கிறது ஒரு ஒரு வெறுமனை இது மாதிரியும் புள்ள வர்றது வேறு செக்ஷன் நிற்கிற மாதிரியும் என்ன செய்யலாம் வரலாம். கர்ப்பத்தில் நம்ம சுமந்துட்டிக்கிறதுக்காண்டு வாடகை தாய்கள்லாம் இன்றைக்கு என்ன அதாவது வாடகை தாய் அப்படி என்று சொல்லி அந்த என்ன விபச்சாரம் அல்ல அது விபச்சாரம்ன்ற உறவு நடக்கணும். விபச்சாரம் அல்லான முறைகேடான விபச்சாரத்தை விட படுமோசமான என்ன விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மோசமான சப்ஜெக்டுகள் அங்கீகாரத்தோடு என்ன செய்ய இன்றைக்கு அது ஒரு உதவி மாதிரி அதில் ஹெல்ப் மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு என்ன செய்கிறாங்க மாற்றிக்கிட்டு வரக்கூடிய காலம் இது. அப்போ இதில் வந்து எங்களது மனைவியர்களுடைய விஷயத்தில் இப்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்றத நம்ம தெரியுது. இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது, ஒருத்தருக்கு 2-3 மனைவி மாறிக்கிறான், ஒருவருக்கு கரு என்ன செய்யலை தரிக்கலை, ஒருவருக்கு கருத்தரிக்கலை, இன்னொருவருக்கு கருத்தரிக்கக்கூடிய நிலைமையிலே இருக்குது. இவர்களுடைய கருவை எடுத்து அடுத்த மனைவியருடைய என்ன அதாவது வயிற்றில் அந்த இந்த கருக்கட்டை வைத்து அடுத்த மனைவியுடைய வயிற்றில் வைக்கிற சம்மந்தமாக என்ன, ஏன்னா ரெண்டு பேரும் எல்லாமே ஹலால் இந்த பிரச்சனை இருக்குது. இதுவும் ஹராம் தான், இதுவும் என்ன ஹராம் தான். யாருக்குரியவங்களோ அவங்களுக்குரியது மட்டும்தான் என்ன செய்யணும் இங்கே நடக்கணும். திடீர்னு என்ன காரணம்டா டைவோர்ஸ் நடத்தணும் எங்களை இடையில, இப்போ புள்ள யார்ட சரியா கருப்பப்பை தான் இவங்கட கரு முழுசு யாரு அதாவது இந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு உரியது, இடையில வந்து என்ன விவாகரத்து நடந்துட்டு யாருடைய பிரசவத்தில் தலாக்கு இந்தாலும் கணக்கெடுக்கிறது. அது மட்டும் மாத்திரமல்ல அந்த பெண் வந்து தாய்மை என்ற இடத்த யார் மூலம் அடைகிறா அப்படி என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே இதில் சிக்கலில் வந்து என்ன செய்ய முடியும். அதனால் நிசாவுக்கும் ஹர்சும் லக்கும்ன்றது எந்த மனைவியரை இது குறிக்குதோ அந்த மனைவியரை மட்டும்தான் என்ன செய்யும், இது வரைய இருக்கும். இது போன்ற பல இதில் சப்ஜெக்டுகள் இருக்குது. அதே போல் சந்தோஷங்கள், மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் அதாவது குழந்தை பெறக்கூடிய வழியில் உறவு கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் விரும்பியவாறு என்ன செஞ்சுக்கலாம், உறவு கொண்டு கொள்ளலாம் என்றது அல்லாஹூத்தாலா என்னது ஒரு ஒரு ஒரு அழகான ஒரு உபமான வார்த்தையோடு அல்லாஹூத்தாலா சொல்லி என்ன செஞ்சிட்டான், அதில் முடிச்சுட்டா அதுலேயும் நம்ம என்ன செய்யலாம், எல்லா சட்டங்களையும் அதில் விளங்கி கொள்ளலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சம். அப்போ இது தெளிவு. இதில் நிறைய அதாவது இஸ்திம்பாத்தகள் எடுக்கலாம். நான் சுருக்கமாக அந்த உறவு முறையோடு சம்மந்தப்பட்ட சட்ட ரீதியான விஷயங்கள் அங்கே வரும், குழந்தை பிறப்பு அதெல்லாம் அது வரும். இதில் வந்து உறவு முறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெண்ணுடன் உறவு கொள்கிற சந்தர்ப்பத்தில் எல்லா வகையிலும் என்ன செய்யலாம், அவர்கள் உறவு கொண்டு கொள்ளலாம். அதே நேரம் அந்த உறவு முறையில் இந்த சப்ஜெக்ட் என்ன, அதாவது எந்த வழியில் உறவு கொள்ள வேண்டும் என்று இறைவன் விதியாக வச்சுக்கிறானோ அந்த வழியில் மாத்திரம்தான் நிற்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி ஒரு ஆதாரமாக என்ன செய்து இருக்குது. அடுத்தது என்னென்னா, சஹி முஸ்லீமில் அதே போல் இன்னொரு ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், சூரா பக்ராவில் 222 அந்த அதாவது குழந்தை பெறுவதற்கான வழிமுறையில் மாத்திரம்தான் நம்ம உறவு கொள்ள வேண்டும், முறையான முறை மட்டும்தான் உறவு கொள்ள வேண்டும் என்றது இந்த வசனத்தை ஒரு ஆதாரமாக சொல்லுவாங்க. வயஸ் அலுனக்கு அனில் மஹீத், மாதாவிடாயை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். குல் ஹுவா அதன், அது ஒரு அசௌகரியம். ஃபஅத்தஸிலுன் நிசா அஃபில் மஹீத், அந்த மஹீதுடைய அதாவது ஹைதுடைய காலப்பகுதியில் நீங்கள் அவர்களை எனது விலகி நடவுங்கள். வலா தக்ரபூஹுன்ன, எது விலகி நடவுங்கள் என்று அல்லாஹ்வு சொல்கிறான், உடலுறவு மட்டும்தான் சொல்கிறான். வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் சுத்தமாகும் வரைக்கும் நீங்கள் என்ன, அதாவது அவர்களை நெருங்க வேண்டாம். அதை நெருங்க வேண்டாம்ன்றது உறவைத்தான் சொல்கிறான்றதுக்கு என்ன ஆதாரம் என்ன, ஃபைதா தத்தஹர்ன, அவர்கள் சுத்தமாகிவிட்டால் ஃபத்தூஹுன்ன, நீங்கள் உறவில் ஈடுபடுங்கள். அப்போ அதுக்கு முன்னால் ஒதுங்குங்க விளைவிக்குங்கன்னு சொன்னதெல்லாம் உறவு தான். ஃபத்தூஹுன்ன, அவர்கள் நீங்கள் உறவில் ஈடுபடுங்கள். மின் ஹைசு அமரக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய விதத்தில், அல்லாஹு தாலா உங்களுக்கு ஏவிய விதத்தில். அப்போ உண்மையிலேயே அந்த மாதாவிடாய் அதாவது அல்லாத மாதாவிடைய நேரத்தில் வந்து வேறு வழியிலும் அவர்களிடத்தில் என்ன அதாவது உறவு கொள்வதற்கான வழி அல்லாஹு தாலா வச்சுருந்தாங்க. உறவு கொள்ளலாம், ஆனால் அதாவது செலுத்தக்கூடிய முறைகளில் வேறொரு வழியை வச்சுருந்தான்னு சொன்னால் அல்லாஹ்வுத்தால அதை என்ன செஞ்சிருப்பான், இங்கே சொல்லியிருப்பேன். வலா தக்ரபுஹுன், அவர்களை நெருங்க வேண்டாம்ன்றாலாம், அவர்களை நெருங்க வேண்டாம். அதுக்கு பின்னால் ஃபத்தூஹுன்ன மின் ஹைது அமரக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய விதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நெருங்குங்க. இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன், தௌபா செய்கின்றவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், சுத்தமானவர்களை அல்லாஹுத்தாலா விரும்புகிறான் அப்படின்னு வரக்கூடிய இந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அப்போ இதுவும் இந்த குர்ஆன் வசனமும் தெளிவாக வந்து உறவு முறை என்பது மனித விதிகளில் எப்படி இயற்கையாக பதிஞ்சிருக்குதோ அதைத்தான் என்னது அதாவது கூடும் என்பதை புரிந்து கொள்கிற மாதிரியான ஒரு அம்சத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் இதை இந்த மாதாவிட சம்மந்தப்பட்ட ஒரு சில செய்திகளை பாருங்கள். இந்த அதாவது இந்த இந்த சஹி முஸ்லீமில் வருது 322 அன் அனஸ் அன்னல் யஹூத கானு இதா ஹாதத்தில் மர்அ ஃபீஹிம் லம் யுஆக்கிலுஹா வலம் யுஜாமிஉஹுன்ன ஃபில் புயூத், பெண் மாதாவிடை அடைந்து விட்டால் யூதர்களோட ஒரு வளமை இருந்துச்சு, அவங்களோட சேர்ந்து தின்ன மாட்டான், சாப்பிட மாட்டான், வீட்டில் எந்த வேலைகளையும் கலந்து என்ன செய்ய மாட்டாங்க, அவர்களோட ஈடுபட மாட்டார்கள். ஃபசால அஸ்ஹாபு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ இந்த குர்ஆன் வசனம் இறங்குது, சூரத்துல் பக்ரா 222 என்ன, மாதாவிடாயை பற்றி உம்மிடத்தில் கேட்கான வசனம் இறங்குது கடைசி வரைக்கும். இப்போ ரசூல்லாங்க இந்த வசனத்துக்கு தஃப்ஸீரா சொல்கிறாங்க, இஸ்னாவு குல்ல ஷெயின் இல்லை நிக்காக, நிக்காகண்டா உறவு தான் என்றத்தை புரிஞ்சுக்கொள்கிற முக்கியமான இடத்துல உண்டு இது. இஸ்னாவு குல்ல ஷெயின் இல்லை நிக்காக, நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்க நிக்காக தவிரேன்னா கல்யாணம் முடிக்க வேணான்ற அர்த்தம் இல்லை, இங்கே எல்லாவற்றையும் செய்யுங்கள் நிக்காகை தவிரேன்னு வருது. அப்போ இந்த இடத்துல அக்குது நிக்கா மாதாவிடாய் டைம்லேயும் அக்குது நிக்கா பண்ணலாம், அது பிழை இல்லை. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னென்னா உடல் உறவு, அதை நான் இங்கே ஏற்கனவே சொன்ன நிக்காக என்பது உறவு தான் என்று, திருமணம் என்பது உறவு தான். அதனால் இஸ்னாவுக்குள்ள செய்யின் இல்லைன்னு நிக்காக, நிக்காகை தவிர நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள். அப்படின்னா அந்த பெண்களோடு நீங்கள் பேசலாம், பழகலாம், ஒன்றா தூங்கலாம், சமைக்கலாம், விளங்கிட்டா எல்லா உறவும் உங்கள்கிட்ட இருக்கலாம், உடல் உறவை தவிர அப்படின்னு. ஃபபலக தாலிக்கல் யஹூத், இந்த செய்தி வந்து யூதர்களுக்கு போய் சேருது. அப்போ அவன் ஃபக்காலு மா யூரீது ஹாதர் ரஜுல் ஐயதா அமி நம்பரினா ஷையன் இல்லா ஹாலஃபனாஃபி, இந்த மனிதர் வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் எங்களுக்கு முரண்படத்தான் பார்க்குறாரு, எந்த ஒரு காரியம் வந்தால் எங்களுக்கு முரணா செய்யணும்ட்டு என்ன செய்கிறாரு, இவர் செய்கிறாரு அப்படின்றான். ஃபஜா உசைத் இப்னு ஹுதைர் வ அப்பாத் இப்னு பிஷர், உசைத் இப்னு ஹுதைர் சிறப்பான நபித்தோர், அப்பாத் இப்னு பிஷர் சிறப்பான நபித்தோர், ரெண்டு பேரும் வந்து ஃபக்கால யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே இன்னல் யஹூத தகூலு கதா வ கதா, யூதர்கள் வந்து நாங்கள் எல்லாத்துலேயும் முரம்படுறோன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, முரம்படுறதுல மகிழ்ச்சி. நமக்கு இன்றைக்கு உடன்படுறதுலான மகிழ்ச்சி, அடுத்த மதத்தினரோடு உடன்பட்டு நாங்களும் அவங்களும் ஒன்று என்று சொல்கிறதுல மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போவோம். இஸ்லாம் தனித்து நிற்கிது அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிட்டு, மகிழ்ச்சி ஆகின உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க அஃபலா நுஜாமி ஆகுன, அப்போ உறவுகளை நம்ம ஈடுபட்டுறவான்னு கேட்குறாங்க. அது மட்டும் தானே இப்போ யூதர்களோட ஒத்து போகிற மாதிரி இருக்குது, யூதர்களோட ஒத்து போகிற மாதிரி இப்போ அது மட்டும்தான், அதிலே நம்ம ஈடுபட்டுறவா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் மிக முக்கியமான இடம். அதாவது எங்களோட உணர்வு எப்படி இருக்கேன்? சஹாபாக்கள் கேட்டது சட்டத்துக்கு, இதே விஷயம் நம்ம கேட்டோம்னா நகைச்சுவை கேட்போம். இந்த நகைச்சுவை உணர்வை கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம், அதில் அப்ளை பண்ணுவோம். அப்போ சஹாபாக்களுடைய தோரணையே மாறும் எங்களுக்கு, அந்த இடத்துல சஹாபாக்கிட்ட தோரணே மாறும். அப்போது இந்த இதுதான் முக்கியமான இடங்கள், நம்மளோட சிந்தனை போக்கு அங்கே அப்ளை பண்ணுற இடங்கள். உண்மையில் சஹாபாக்கள் கேட்குறது வந்து அவங்களோட முரண்படணும் என்பதற்காக இந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளவான்னு கேட்குறான். ஃபத்தகையர வஜுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிட்டு, அப்படி கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் மாறிவிட்டது. ஹத்தா தனன்னா அன் கது வஜத அலைஹிமாம், நாங்களாம் நினச்சோம் ஒரு கடுமையாக ரசூல்லாங்க அவர் மீது கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சோம். ஃபஹரஜா, அவங்க போயிட்டாங்க, இங்கே ரசூலா பதில் சொல்லல போயிட்டான். ஃபஸ்தக்பலஹுமா ஹதியத்துன் மின் லபனின் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅர்சல ஃபி ஆதாரிஹிமா ஃபஸக்காஹுமா ஃபஅரஃபா அன் லம் யஜித் அலைஹிமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அவரா அன்பளிப்பு வருது, பால் அன்பளிப்புண்டு வருது. அப்போ ரசூல் அவங்கள கூப்பிட்டு அனுப்புகிறாங்க, ரெண்டு பேரும் கூப்பிட்டு அனுப்பி அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, குடிக்க கொடுக்குறாங்க, அதை பாலை குடிக்குமாறு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அறிஞ்சு கொண்டாங்க ரசூலாம் கோவப்படலை, ரசூலாங்க கோ பேர் ஒன்றும் சொல்லலை, ரசூலாம் கோவப்படலைன்னு அறிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ரசூலாம் அந்த கேள்வியில் முகம் மாறிட்டு, ஏன்னா அல்லாஹ்வுடைய சட்டம் அந்த சட்டம் அப்படியே இருக்கணும், மாற்றம் என்றதுக்காக வேண்டி சொல்லி அவன் இஸ்லாத்துக்கு வந்து நம்ம யூத மதத்துக்கு போய்த்துறல விளங்கிட்டா, மாற்றம் என்று செய்கிறதுக்காக வேண்டி அவன் இஸ்லாத்துக்கு வந்துடனே நம்ம போய் யூத மதத்தில் சேர்ந்துடுற, எப்படியும் மாற்றம் செய்யணும்னு அப்படி லெவலுக்கு போகக்கூடாது. அது அது அந்த அது ஃபிக்கு உண்டு, அதில் எங்களுக்கு என்ன செய்தி இதில் கிடைக்கிது, ரைட். அப்போ இதிலையும் நம்ம அதை புரிஞ்சுக்கொள்கிறோம். அதாவது உறவு என்றது இந்த முறையில் மட்டும்தான் ஆகிக்கணும், மாற்று முறை கொண்ட இஸ்லாம் என்ன செய்யலாம் அந்த இடத்துல அனுமதிக்கவில்லை அப்படின்ட்டு. சஹீஹ் புகாரில் 314வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அன் இம்ரஅத்தன் ஸஅலத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஸ்லிஹா மினல் மஹீத், ஹைத் டைமில் எப்படி குளிக்கிறது, ஹைதில் சுத்தமாக இருந்து எப்படி குளிக்கிறேன்னு கேட்டாங்க. ஃப அமரஹா கைஃப தக்தஸில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வந்து என்ன அதாவது இந்த குளிக்கணும்ன்றதை சொல்லி கொடுக்குறாங்க, சரியா? ஒரு அவர் என்னது கஸ்தூரி உள்ள துண்டு எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, தொடச்சிக்கோங்க, பின்னர் குளிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ரசூலாங்க. காலத் கைஃபாத்த தஹர், அவங்களுக்கு அது கிளியர் இல்லை, மறுபடி கேட்குறாங்க எப்படி முழுசாக சுத்தமாகறது. கால தத்தஹரி பிக, நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, சுத்தப்படுத்திக்கங்கன்றாங்க ரசூலாங்க. காலத் கைஃப், எப்படின்னு கேட்குறாங்க. கால சுபஹானல்லாஹ், ரசூலாங்க நல்லா தூய்மையானவன், தத்தஹரி இப்படி தான் நீங்கள் சொத்து. அதுக்கு மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கான அவங்களோட வெக்கம் அவங்கள உடலை. அப்போ சொல்கிறாங்க ஃபஜ் தெப் துஹா இல்லையே, பள்ளிக்குள்ளே வந்து ஆயிஷாரெலாம் அவங்க பிடிச்சி இழுத்து எடுக்கிறாங்க, அறைக்குள்ளே இழுத்து எடுக்கிறாங்க, விளையிட்டா அறை அங்கே தான் எரிக்கும், இழுத்து எடுத்து சொல்கிறாங்க ஃபகுல் தூ தத்தபி பிஹா அசரத்தம், அதை எடுத்து ரத்தம் எங்கெல்லாம் பட்டிருக்கிறோம் முதலாவது அதை என்ன செய்யுங்க, நீங்கள் தொடச்சிக்கிங்கன்னு விளக்கமாக ஆயிஷாரெலாம் எப்படி குளிக்கிறன்னு முறையை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு படிப்பினை பெற்றுக்கொள்ளணும். இந்த சப்ஜெக்டில் பொறுத்தவரை ரசூலாக எவ்வளோ விளங்கப்படுத்துற நினச்சாங்களோ அவ்வளோதான் நம்ம நிற்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாதுக்கு இந்த செய்தி என்ன ஒரு ஆதாரம் இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தனிப்பட்ட ரீதியாக சொல்லிக் கொடுக்கணும். எப்படி ஆயிஷாரெலாம் அந்த பெண்மணிக்கு என்ன தனிப்பட்ட ரீதியாக ஒரு விளக்கத்தை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த லெவலில் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஆயிஷாரெலாம் இழுத்தத்தை ரசூலாம் கண்டிக்கல, ஆயிஷாரோட விளக்கத்தை ரசூலாம் கண்டிக்கல, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆயிஷார வாழ்ந்ததுனால அந்த விளக்கம் அவங்களுக்கு என்ன செய்யுது கிடைக்குது. அப்போ இதில் ரசூலாங்க அவங்க திருப்பி திருப்பி கேட்க சுபஹானல்லாஹ் தத்தஹரின்றாங்க, அல்லாஹ் தூய்மையானவன் நீங்கள் சுத்தப்படுத்திக்கங்க அப்படின்னு மட்டும்தான் என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த முறையை சொல்கிறேன். அவங்க அதை எப்படி அதை செய்கிறது சுத்தப்படுத்துங்க நீங்கள் சொன்னது ஓகே, அது எந்த மெத்தடில் சுத்தப்படுத்துறதுன்னு திருப்பி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. ரசூலாங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கான அந்த அவங்களோட வெட்கம் என்ன செய்யலை, அதை விடவில்லை. அதை ஆயிஷா அவர்களாங்க என்ன செஞ்சாங்க, விளங்கப்படுத்தினார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது வந்து நான் இதை எடுத்ததுக்கான இந்த ஹதீஸ் அந்த சட்டத்தை குறிக்கலை, என்றாலும் விளங்கப்படுத்தல் எந்த அளவில் இருக்கணும் என்பதற்காக இந்த செய்தி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அப்போ இது கூடாது அப்படின்ட்டு அதாவது எங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ மாதாவிடா நேரத்திலும் உறவு கொள்ளக்கூடாது, முறைகேடான வழியிலும் என்ன செய்யக்கூடாது உறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு, அதாவது முறைகேடான பாதையிலும் உறவு கொள்ளக்கூடாது என்று சொல்கிறது இந்த ரெண்டு செய்தியிலும் என்ன செய்து அதாவது எங்களுக்கு தெரியுது. அதே நேரம் யாராவது மாதாவிடாய் நேரத்தில் வந்து உறவு கொண்டு விட்டால், உறவு நடந்துட்டால் என்ன சட்டம் என்ன, தௌபா செய்யணும், அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும், பிள செஞ்சேன்னு சொல்லி ரெண்டு பேருமே ரெண்டு அவங்களும் ஒத்துழைச்சிருந்தாங்கன்னா மனைவியும் தௌபா செஞ்சிடணும். ஆனால் ஒரு செய்தி ஒன்று வருது, ஒரு தீனார் அல்லது அரை தீனார் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதா இப்னு அப்பாஸ் தான் அறிவிக்கிறான். ஒரு தீனார் அல்லது அரை தீனார் என்ன செய்யணும், தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னதாக அபூதாவுதில் ஒரு செய்தி வருது. அந்த செய்தி வந்து பெரும்பாலான அறிஞர்கள் இதை பலகீனமான செய்தி, தாய்வான செய்தியை நினைச்சிருக்கிறாங்க, சொல்கிறான். அபூதாவுதில் 264வது இலக்கம் அது. ஒரு தீனார் அல்ல அரை தீனார் என்ன செய்யணும், தர்மம் செய்ய வேண்டும், இந்த மாதிரி நடந்துட்டா அப்படின்றது தாய்வான செய்தி. அதே போல் சஹி முஸ்லீமில் வந்து இமாம் ஜுஹுரி 1435 இலக்கத்தில் இமாம் ஜுஹுரி வந்து விளங்கப்படுத்துகிறாரு. அந்த யூதர்கள் ஒரு முறையை சொன்னாங்க, இந்த முறையில் உறவு கொண்டால் வந்து கண் வந்து அதாவது என்ன சொல்கிறது குறையாக வந்து வருமென்று சொல்லி, அதில் வந்து அந்த முறைகேடான உறவு அந்த சொல்லக்கூடிய அந்த உறவு முறையை பற்றி தெளிவாக வரக்குள்ள ஜுஹுரி சொல்கிறார் எப்படின்னா, இன்ஷா அ முஜப்பியத்தின் வ இன்ஷா அகைர முஜப்பியத்தின், நீங்கள் எந்த ஒரு நிலையிலும் அவங்களோட என்ன செய்யலாம், உறவு கொள்ளலாம், ஹைர் அன்னதாலிக்க ஃபீஸ் இமாமின் வாஹித், ஆனால் அது அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட அந்த பாதையிலாகவே என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அப்படின்னு இமாம் ஜுஹுரி சொன்னதாக என்ன செய்யுது விளக்கம் வருது. ஏன்னா இந்த சப்ஜெக்டில் வந்து கூடாதுன்னு மட்டும் சொல்லிட்டு போகலை அப்படின்னு சொன்னால், இது வந்து பலத்த கருத்து முரண்பாடு கலந்த காலத்தில் இந்த தலைப்பில் மனைவியோடு வந்து என்ன அதாவது உறவு கொள்கிற அந்த வழிமுறை சம்பந்தம் மாதாவிட இல்லை மற்ற பகுதி சம்பந்தமாக பெரிய கருத்து. இமாம் மாலிக் இமாம் அது சஹாபி இப்னு உமர் ரதியல்லாஹு அவங்களுக்கெல்லாம் நிஸ்பத்து பண்ணப்பட்டிருக்க சில கூற்றுக்கள் அனுமதி அப்படின்னு விளங்கிட்டா. அதே போல் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களுமே என்ன பலகீனமானது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் அப்போ அந்த கருத்து முரண்பாடு வந்து ஒரு பெரும் செல்வாக்கு செலுத்தின ஆதார்களெல்லாம் என்ன செய்து இருக்குது. அப்போ நம்ம தெளிவாக இருந்து கொள்றதுக்கு என்ன இந்த செய்திகள் போதுமானது அப்படின்றத நான் இந்த விஷயங்களை மிச்சம் அழுத்தமாக என்ன செஞ்சேன் நான் உங்களுக்கு பதிவு செஞ்சேன். ரைட், அடுத்ததாக வந்து இதுதான் அந்த உடலுறவு சட்டங்கள் என்ற பகுதியில் நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயங்கள். இந்த ரெண்டும் தான் தடை செய்யப்பட்டது, மற்ற எல்லாமே ஃபித்ரத்துக்கு மாற்றமாக இல்லாத வரைக்கும், ஃபித்ரத்துக்கு மாற்றம் என்றதுக்கு நான் ஒரு வரைவிறக்கணும்னு சொல்லிட்டேன். ரெண்டு பேருடைய மனமும் சாலிஹானவர்களாக இருந்து ரெண்டு பேருடைய மனமும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அம்சமாக இருந்தால் அது என்ன கூடும் அப்படின்ற அம்சத்தை நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு அது எல்லையை தாண்டி போகிறதுன்றது நம்ம வந்து ஏதோ ஒன்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதுக்கான ஒரு அடையாளம். அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அதை ஜுனுபாலிகள் வந்து குளித்தல் இருக்கு, இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஜுனுபாலி உறவில் ஈடுபட்டு விட்டால்னா ஜுனுபாலி ஆயிடுவாங்க. அவங்க குளித்தல் அப்படின்றது வந்து சிலருக்கு வந்து அந்த தண்ணி அசுத்தமாக இல்லையான ஒரு பிரச்சனை இருக்கு குளிக்கிற சந்தர்ப்பத்தில், சரியா? இன்னும் சில விஷயங்களுக்கு நான் அடுத்தது சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம குளிக்கிற தண்ணி அதில் என்ன செய்யும், விழும். நம்ம அள்ளி குளித்தோம்டா குளிக்கிற தண்ணி என்ன செய்யும், அதில் விழும். இது வந்து இப்போ பக்கத்தில் ஒரு ஜுனுபாலி இருந்தால் அவரும் குளிக்கிறான்டா அசுத்தம் சில அசுத்தமாக சுத்தமாகிறன்ற சிந்தனையால் அது அசுத்தமாகிறன்ற சிந்தனை வரும். அப்போ அதில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆயிஷாலாம் சொல்கிறாங்க, குன்து அஹ்தஸிலு அனா வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மின் இனாஇன் பைனி வ பைனஹு வாஹித், அதாவது வாஹிதின், ஒரு பாத்திரத்தை நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம், ஒரே பாத்திரத்தில் நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம். ஃப யுபாதிருனி, எனக்கு முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தை எடுப்பாங்க, சில டைமில் நான் அவங்களுக்கு முந்தி என்ன செய்வேன் எடுப்பேன், எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்களும் போட்டி போட்டு கொண்டு அடிப்படையில் நம்ம என்ன செய்திருக்கிறோம் அதில் அள்ளி குளித்திருக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஜுனுபாலியான நிலைமையில் ஆயிஷாரெலாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எனவே ரெண்டு பேரும் ஒன்றாக குளிப்பதிலையும் தடை இல்லைன்னு இந்த சஹி முஸ்லிமுடைய இந்த ஹதீஸ் சொல்லுது. இதில் முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னு சொன்னால், ஒரு மனைவி கணவனும் வந்து உடலை பார்த்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டமெல்லாம் சொல்லி வச்சுக்கிறான் வணங்கிட்டா, அது ஒரு பிழையாட வரும் சார். உடலை அதாவது நிர்வாணமாக ரெண்டு பேரும் ஒருவர் என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது, இவன்ட கண் குருடாயிருமென்று சொல்லியும் வினைட்டா, அவனுக்கு புத்தி பேதளிச்சிரும் இந்த மாதிரியான சில ஹதீதெல்லாம் சொல்லி, இது கழுதை மாதிரி என்ன அதாவது உறவுண்டு சில லைஃபான ஹதீதெல்லாம் சொல்லி இருக்கு. அப்படி எதுவுமே என்ன செய்யலை, செய்திகளில் வரவில்லை, அதில் எந்த தடையும் மார்க்கரீதியாக வரவில்லை. அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரமாக அதுக்கு சொல்லுவாங்க, ஏன்னா குளிக்கிற சந்தர்ப்பத்தில் ஆடையில் வந்து ஒரு குறைவு என்ன செய்யும் இருக்கத்தான் செய்யும், முழு ஆடையோட யாரும் என்ன செய்யறதில்லை குளிக்கிறது இல்லை. அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா அவங்களும் குளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து மார்க்க ரீதியாக தடை உண்டு இல்லை அப்படி என்பதற்கு இந்த செய்தியை தான் ஆதாரமாக என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அது அசிலேயே தடை இல்லைன்னு விளங்கிக் கொள்ளலாம், அசிலேயே தடை இல்லைன்னு விளங்கிக் கொள்ளலாம், ஆனால் இந்த செய்தி ஒரு மேலதிக ஆதாரமாக என்ன செய்வாங்க சொல்வார்கள். அடுத்ததாக என்னென்னா, அதாவது அசில் தொடர்பான இப்போ இந்த உறவு என்ற அம்சத்தில் வந்து இதை முடிச்சுட்டு அந்த அசிலுடைய பகுதிக்கு வருவோம். அதாவது இரண்டு முறை ஒருவர் மனைவியோடு என்ன செய்கிறாரு உறவு கொள்ள போகிறார், ஒரு உறவு கொண்ட பின்னால் இரண்டு முறை உறவு கொள்ள போகிறார், அல்லது இன்னொரு மனைவி இருக்கிறார் ஒரே இரவில் வந்து அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் உறவு கொள்வதற்கான ஒரு சிந்தனை அவருக்கு வந்து என்று சொன்னால், சஹி முஸ்லீமில் 308வது ஹதீஸில் வருது, அபூ சயீத் அல் குதுரி ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இதா அதா அஹதுக்கும் அஹ்லஹு சும்மா அராதா ஐயா உத ஃபல்யதவல்லா, உங்களில் ஒருவர் மனைவியோடு உறவு கொண்டு விட்டு மீண்டும் உறவு கொள்ள நினைத்தால் அவர் உதுவு எடுத்துக் கொள்ளட்டும், அவர் உதுவு எடுத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு வருது. சஹிஹுல் புகாரியில் 288வது இலக்கத்தில் வருது. அந்த ஆயிஷா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, காலத் காண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத ஐயனாம, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்க நினைச்சாங்க என்று சொன்னால், வஹுவ ஜுனுபுன், அவர் ஜுனுபாலியான நிலையில் தூங்க நினைத்தார்கள் என்று சொன்னால், ஹசல ஃபர்ஜஹு வதவத்து அலிஸ்ஸலா, தனது அதாவது உறுப்பை கழுவிக்கொண்டு தொழுகைக்கு உதுவெடுப்பதைப் போல உதுவெடுத்துக் கொள்வார்கள் அப்படின்னு வருது. அப்போ இது வந்து வாஜிபான்னு கேட்டால் வாஜிப் இல்லை, ஒரு சுண்ணத்தாகத்தான் நம்ம இதை என்ன செய்யலாம் கருதலாம், கடமை இல்லை. இரண்டு உறவு கடையில் அதாவது என்னது உதுவெடுப்பதோ அல்லது இரண்டு உறவு கடையில் அந்த தூங்குவதற்கு முன்னால் ஒரு உறவுக்கு பின்னால் தூங்க பின்னால் தூங்கு அதாவது உறவுக்கு பின்னால் தூங்குவதற்கு உதுவெடுப்பதோ வாஜிப் அல்ல, சுன்னத். ஏண்டா சஹிபுன் ஹிப்பானில் 1216வது இலக்கத்தில் வருது, உமர் ரதியுல்லாஹி அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டதாக, அயனாமு வஹுவ ஜுனுபுன், ஒருவர் ஜுனுபாலியாக தூங்கலாமான்ட்ட, ஃபகால நஅம் வயதவல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா அவர் உதுவு எடுத்துகிட்டு என்ன செய்யலாம் அவர் தூங்கலாம். அப்போ கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அதை சொல்லவில்லை. அடுத்தது இரண்டு உறவு கடையில் குளிக்கணும் அப்படி என்று சொல்லியும் சில செய்திகள் இருக்கிறதால இந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்கோம். சஹி முஸ்லீமில் அனசலாங்க அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதூஃபு அலா நிஸாஇஹி பிஹுஸ்லின் வாஹித், ஒரே குளிப்பில் நபி அவர்கள் எல்லா மனைவிமாரிடத்திலும் என்ன செய்திருக்கிறார்கள், உறவில் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஒரே குளிப்பில் குடும்ப உறவில் என்ன செஞ்சுக்கிறாங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த மனைவிடத்தில் அதே இரவில், அதுக்கு பின்னால் அடுத்த மனைவிடத்தில், அடுத்த வீட்டில் என்னது அதே இரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவில் என்ன ஈடுபட்டிருக்கிறார், ஒரே குளிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இடையில குளிக்கணும்ன்ற உதவு எடுக்கணும்ன்றது கடமை அல்ல, விரும்பினா என்னது உதவு எடுக்கிறது சுன்னத் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். சஹி முஸ்லீமில் அப்துல்லா பின் அபி கைஸ் செய்தி, சஅல் து ஆயிஷா, நான் ஆயிஷா ரலவனத்தில் கேட்டேன், அன் வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வித்ரை பற்றி, ஃபதக்கர் அல் ஹதீஸ், வித்ரை பற்றி முழுசாக சொல்கிறார், குல்து கைஃப கான யஸ்னாஉ ஃபில் ஜனாபா, ஒரு மூமினுடைய வாழ்க்கை பாருங்கள், இரவில் வித்ர தொழுகையை பற்றியும் கேட்கப்படுது, கணவன் மனை உறவு பற்றியும் கேட்கப்படுது, சரியா? அப்போ ரசூலுல்லாஹ் ஜனாபத் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வாங்க, அக்கான யக்தசிலு கபில் ஐயனாம், தூங்குவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் குளிப்பார்களா, அம் எனாம் கபில் ஐ யக்தசில், அல்லது குளிப்பதற்கு முன்னாலே தூங்கிடுவாங்களா, காலத் குண்டு தாலிக்க கதுக்கான எஃபால், இது எல்லாமே ரசூலுல்லாஹ் செஞ்சது தான். சில டைம் குளிச்சுட்டு தூங்குவாங்க, சில டைமில் தூங்கிட்டு எழும்பி என்ன செய்வாங்க குளிப்பார்கள், ரொம்பமாக தசல ஃபனாம ரொம்பமாக தவல்லா ஃபனாம, சில நேரத்தில் உதவெடுத்துட்டு என்ன செஞ்சுருவாங்க தூங்கிடுவாங்க, குளிச்சுட்டு தூவாங்க உதவெடுத்துட்டு தூங்குவாங்க, சில டைமில் என்னது குளிக்காமலும் என்ன செஞ்சுருவாங்க தூங்கி விடுவார்கள் என்று வருது. குல் துவர் சொல்றார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல ஃபில் அம்ரி சஅதன், இந்த விஷயத்தில் வந்து ஒரு விசாலத்தை வைத்து அல்லாவுக்கே எல்லா புகழும், ஒரு விசாலத்தன்மையை வைத்து அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று அப்துல்லா பின் அபி கைஸ் சொன்னதாக இந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே நேரம் சில தாயிஃபான ஹதீஸ்கள் வருது, அந்த மூணு தாயிஃபான ஹதீஸ்களை நம்ம சொல்லிக்கொள்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், சுனன் குப்ரா பைஹக்கியில் 968வது இலக்கம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு இருந்தார்கள், இதா அஜ்னப ஃபராத அய்யனா தவத்தா அவ் தயம்மம, ரசூல் ஸல்லல்லாஹு தூங்கத்துக்கு நினைச்சால் உதவெடுப்பார்கள் அல்லது தயமும் செய்வார்கள் அப்படின்னு வருது. இந்த செய்தி சம்மந்தமாக நம்ம தேட கிடைக்கல, பெரும்பாலும் இந்த செய்தியுடைய தன்மையை பார்க்குற சந்தர்ப்பத்தில், அவருடைய அறிவிப்பாளர்களுடைய இதுகளை பார்க்குற சந்தர்ப்பத்தில், ஷாத்தாக தயமும் என்ற வார்த்தை ஷாத்தாக அதாவது அரிதான ஒரு பலகீனமான ஒரு செய்தியாக இருக்கணும். உதவு மட்டும்தான் ஹதீஸ்கள் என்ன செய்தி வருகிறது, தயமும் சப்ஜெக்ட் என்ன செய்யல வரல, தண்ணி இல்லாட்டி தான் தயமம் என்ன செய்யலாம் அதில் வரலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அபுதாபுதில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, அல்லாவின் தூதர் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு மனைவியிடத்திலும் ஒரு மனைவியத்தில் உறவு கொண்டால் மறுபடி குளிப்பாங்க, அடுத்த மனைவிட்ட அதே இரவில் போனாங்கன்னா மறுபடி குளிப்பாங்க, ஒவ்வொரு மனைவியிடத்திலும் குளித்தார்கள் ஒரு செய்தி வருது. அப்போது கேட்ட டைமில் இது ஒரே இது அபு ராஃபி மௌலா அவருடைய வேலைக்காரர் கேட்குறாரு, இது வந்து அலா தஜ் அலு ஹுஸ்லன் வாஹிதன், இதே ஒரே குளிப்பாக நீங்கள் ஆக்க முடியாதா அப்படின்றதுக்கு ரசூலுல்லாஹ் ஹாதா அஸ்கா வாத்தியம் வாத்துகர், இது சுத்தமானது நல்லது பரிசுத்தமானதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த ஒரு செய்தி வருது. ஆனால் இந்த செய்தி அனசருடைய செய்தி வந்து மிகவும் சரியானதுன்றாங்க. அப்போ இந்த செய்தி வந்து என்ன பலகீனமானது, இதில் அதாவது சல்மா என்றவங்க வராங்க, அதாவது அபு ராஃபியுடைய அதாவது அந்த சகோதரி அபூராபியுடைய சகோதரி வராங்க, அவங்க வந்து அறியப்படாதவங்க. அப்போ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், ஏன்னா இந்த செய்தியெல்லாம் மக்களுக்கு மத்தியில் நம்பிக்கையில் இருக்குது. அடுத்தது வந்து சுனன் அபூ தாவூத் 4180வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அம்மார் பின் யாசர் இல்லாமல் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலாகத்தும், மூன்று பேர், லா தக்ரபுஹுமுல் மலாயிக்கா, மலக்குமார்கள் அவர்களை நெருங்க மாட்டார்கள். ஜீஃபத்துல் காஃபிர், காஃபிருடைய சடலம், வல் முத்ததம் மெஹ்பில் ஹலூக், அந்த குங்குமம் விளங்கிட்டா பூசியவர்கள், ஆண்களில் வந்து குங்குமம் பூசியவர்கள், வல் ஜுனுப் ஜுனுபாலி, அதாவது குளிக்காமல் இருக்கிறாரு, இவர்களை மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள். இல்லா ஐயத்தவல்லா, அவர் உதுவெடுத்தாலே தவிரன்னு இந்த செய்தி பலகீனமானது, தாயிஃபானது. மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள் செய்தி நிறைய சிலர் நம்பிக்கையில் இருக்குது, ஜுனுபாலியாக இருந்தால் மலக்குமார் நெருங்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்படி எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா உங்களுக்கு சொல்கிறாங்க, அதாவது சுபஹானல்லாஹ் இன்னல் முஃமினல் அயஞ்சுஸ், ஒரு முஃமின் என்றைக்கும் அசுத்தமானவனாக என்ன செய்ய மாட்டான், மாறமாட்டான். அவன்கிட்ட நஜாசத்துல் பதன் வரலாமே தவிர அவன் எப்பயும் உள்ளத்தால் என்ன சுத்தம்.
3: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றன.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியிலும் உங்கள் நட்சத்திர வானொலி ஸ்டார் எஃப்எம்மிலும் ஒரே நேரத்தில் ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونستغفره ونؤمن به ونتوكل

ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற புனித ரமதானின் இந்த இறுதி 10 இரவுகளில் ஓர் இரவில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்திலே இங்கே நடைபெறுகிற இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியின் மூலம் பயனையும் பலனையும் பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் துவக்கம் செய்கிறேன். அருமை சகோதரர்களே, நிறைய விவரங்கள் இன்றைக்கு நமக்கு கிடைத்தது. குறிப்பாக திருமறை குர்ஆனோடும் இறைவனது இந்த ரமதானுடைய மாதத்தோடும் தொடர்புடைய நிறைய செய்திகளை இன்றைக்கு நாம் கேட்டறிந்தோம். இப்படிப்பட்ட இந்த செய்திகளெல்லாம் இன்றைக்குத்தான் இந்த இரவிலே முதல் முறை நாம் கேட்கிறோமா என்றால் இல்லை. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற அற்புதமான ஆழமான அல்லாஹுவினுடைய முதல் வசனம் எத்தனை முறை கேட்டாலும் உண்மையிலேயே இன்றைக்கு புதியதாக கேட்பதை போன்று ஒரு உணர்வும் ஒரு சிந்தனையும் நம்முடைய இதயத்திற்குள் வந்தாலும், ஆனால் இதை நாம் இன்றைக்கு முதல் முறையாக கேட்கவில்லை. இன்றைக்கு ஒரு 40 வயதை அடைந்த ஒருவர் இங்கே இருக்கிறார் என்றால் குறைந்தபட்சம் அவருக்கு நினைவு தெரிந்து சுமார் 20 காலமாக இந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேட்டிருப்பார். ஏனென்றால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற வசனம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் வசனம் என்பதனால் அதை அரபியில் படித்தாலே நமக்கு அர்த்தம் தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருமறை வசனமாக நம்மிடத்தில் இருக்கிறது. இறுதி 10 தினங்களிலே நாம் பேண வேண்டிய நல்லொழுக்கங்கள், கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகள், இவைகளெல்லாம் நிறைய முறை நாம் செவிமடுத்த செய்திகள் தான். ஆனாலும் அந்த தகவல்களை புதிதாக நாம் கேட்கிற போது உள்ளபடியே இந்த மார்க்கத்தின் மீது நமக்கு இருக்கிற பேணுதலும் ஈடுபாடும் ஈர்ப்பும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதிகரித்து எப்படியாவது அந்த 10 தினங்களின் நன்மையை பெற்றுவிட மாட்டோமா என்று நம்முடைய இதயங்கள் நிச்சயமாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அருமை சகோதரர்களே, இந்த நன்மைகளெல்லாம் எதற்காக, ஏன் இந்த இரவு நேரத்திலே உறக்கத்தின் உச்சியில் இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம்? 12:30 மணியை இப்போது நாம் நெருங்கிவிட்டோம் என்று நினைக்கிறோம், அல்லது 1 மணிக்கு பக்கத்திலே வந்து விட்டோம். இந்த நேரம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் உறக்கத்தின் உச்சியில் இருக்கிற தருணம். அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருக்கிற இந்த ஒரு கூடாரத்திற்கு உள்ளே வந்து அமர்ந்து இந்த சொற்பொழிவை நாம் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் என்ன இருக்கிறது நமக்கு? இந்த பயானை கேட்க வருபவர்களுக்கெல்லாம் 1000 ரியால் பரிசு கொடுக்கப்படும் என்றால் இங்கே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இல்லை? ஏதாவது ஒரு வார்த்தை நம்முடைய மனதிற்குள் நுழையாதா? ஏதாவது ஒரு செய்தி நம்மை மாற்றிவிடாதா? ஏதாவது ஒரு உபதேசம் நம்முடைய உள்ளத்தை உருக்கிவிடாதா என்கிற ஆசையிலும் ஆர்வத்திலும் ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இத்தனை காலங்கள் நாம் செய்திருக்கக்கூடிய நல்லமல்கள், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாம் செய்த தியாகங்கள், இந்த மார்க்கத்திலே நமக்கு இருந்த ஈடுபாடுகள், இந்த மார்க்கத்தினுடைய நன்மைகள் தரக்கூடிய காரியங்களாக நாம் செய்த எல்லா அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமே, எதற்காக? மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக. உலகத்திலே நமக்கு எந்த விதமான நன்மைகள் கிடைத்தாலும், எந்த உயர்வுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைத்தாலும் அது எதுவுமே நிரந்தரமானதோ நிலையானதோ அல்ல. அது நமக்கு இருப்பதைப் போலவே தெரியும், ஆனால்
நாம் கழித்த 20 வருடங்கள் 25

0: வருடங்கள் என்ன நடந்திருக்கிறது என்று திரும்பி பார்த்தால் நிச்சயமாக ஒன்றுமே இல்லை. குறிப்பாக வெந்த பூமியிலே நொந்து வாழுகிற நம்மை பொறுத்தவரை, இந்த பாலைவன பெருவெளியிலே வளத்தை தேடி வந்திருக்கிற நம்மை பொறுத்தவரை, இங்கே ஒரு 20 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறோம் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், வாழ்க்கையை திருப்பி பாருங்கள், நீங்கள் பெற்றது என்னவென்று. அதிலே சில விஷயங்களை நாம் பெற்றிருக்கலாம், ஆனால் இழந்ததை நீங்கள் எண்ணி பார்த்தால் அது பெற்றதை விட அதிகமாகத்தான் இருக்கும். இது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா மனிதர்களின் நிலை அப்படித்தான். நாம் நினைப்போம் படிப்பு என்பது நமக்கு மிக உயர்ந்தது என்று, ஆனால் எல்லா இடங்களிலும் படிப்பு நமக்கு மதிப்பை ஏற்படுத்தி தராது. நாம் நினைப்போம் பொருளாதாரம் என்பது மிக மிக உயர்வானது என்று, எல்லா நேரங்களிலும் பொருளாதாரம் நமக்கு உதவி செய்து விடாது. அதே போன்றுதான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதரும் தன்னிடத்திலே வைத்திருக்கிற அவனுடைய வாழ்வோடு தொடர்புடைய எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாமே கொஞ்ச காலம்தான் சகோதரர்களே. வரும்போது ஒரு விஷயம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம், இதே அரேபியாவிலே நடந்த ஒரு நகைச்சுவையான செய்தி ஒன்று. உங்களுக்கெல்லாம் தெரியும், அவ்வப்போது இந்த அரேபிய நாட்டிலே மெடிக்கல் கேம்ப் வைப்பார்கள், இப்படிதானா? இந்த மெடிக்கல் கேம்ப் வைக்கும் போது இந்த பல்கலைக்கழக மாணவர்களெல்லாம் இருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய சொந்த நாட்டு மொழியும் தெரியும், அரபு மொழியும் தெரியும். குறிப்பாக இந்த ரியாத் யூனிவர்சிட்டி, மதீனா யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் மாணவர்களாக இருப்பவர்கள் தான் பிற்காலத்தில் அறிஞர்களாக மாறுகிறார்கள். அப்போது அந்த இலவசமாக இவர்கள் மருத்துவ முகாம் நடத்துகிற போது அங்கே மருத்துவரிடத்திலே நோயாளிகளுடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்காக வேண்டி அந்த மாணவர்களை மொழிபெயர்ப்புக்காக அழைப்பது வழக்கு. அப்படி ஒருவர் நம்முடைய நாட்டிலே 8 ஆண்டு காலம் படித்துவிட்டு மிகப்பெரிய ஆலிமாக இருந்து அதற்கு பிறகு இங்கே வந்து பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருப்பவர், அவரை கொண்டு வந்தாச்சு. எதற்காக வென்றால் அந்த நோயாளியினுடைய நோயை அரபு மொழியில் அவர் சொல்ல வேண்டும். அந்த நோயாளிக்கு பிரச்சனை என்னன்னா, ரொம்ப நிறைய சாப்பிட்டார் அவர், ஏகப்பட்டது சாப்பிட்ட காரணத்தினால அவருக்கு என்ன செய்யுது, லூஸ் மோஷன் விடாம போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை டாக்டர் கிட்ட சொல்லணும், இவரு யாரு ஆலிம்சா வர்றார் அருமையில் சொல்லணும்ல, தபீப் ஹூ அக்கல கசீரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவன் அந்த ஃபுஸ்ஹாவான அந்த அரபியில் ரொம்ப டீப்பாக சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த லூஸ் மோஷன் என்கிற வார்த்தைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இசால் அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு தெரியல. என்னதான் நம்ம மொழியை படித்தாலும் அந்த மொழியினுடைய அறிஞர் பொருட்கள் எல்லாம் தெரியும் நமக்கு அவசியம் கிடையாது. போட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு, ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணுறாரு, டாக்டரால் புரிஞ்சிக்க முடியல. அந்த பங்காளி ஒருத்தர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தார், பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டார். நேரம் அந்த பங்காளி டாக்டர் கிட்ட வந்து, துக்தூர் அகில் வாஜித் அத ரோ பர்ரா மாஃபி வக்கஃப் அப்படி ஒரே வார்த்தை தான். இவருடைய 7 ஆண்டு கால படிப்பு, இவருடைய ஆலிம் சனது, பல்கலைக்கழக பின்னணி ஒன்றுமே பயனளிக்கவில்லை. பங்காளி 2 வினாடியில் அகில் வாஜித் ரோ பர்ரா மாஃபி வக்கஃப் டாக்டர் அழகாக புரிஞ்சுக்கிட்டாரு, டக்குன்னு அவருக்கு மெடிசன் எழுதி கொடுத்து அனுப்புகிறார். போது அந்த ஆலிம் நினைத்தார், 7 ஆண்டு காலம் நான் படித்த அரபியின் நிலைமை என்னையா அப்படின்னு. உண்மையில் எவ்வளோ பெரிய கை சேதம் யோசித்து பாருங்க, 7 ஆண்டு காலம் ஊரில் அவரை யாரும் பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க, மௌலானா என்றும் மௌலவி என்றும் உஸ்தாத் என்றும் ஷேக் என்றும் ஊரிலே உலகிலே உள்ள எல்லா மக்களும் பாராட்டிய பெருந்தகை, அரபி மொழியின் விற்பனர், ஒரு சின்ன வார்த்தை தெரியாதனால் அவர் திணறிய திணறலில் ஒரு பங்காளி வந்து 2 வினாடியில் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போனார். இதுதான் உலகம் சகோதரர்களே. சில நேரத்திலே நாம் நினைப்போம் நமக்கு திறமைகள் நிறைய இருக்கிறது என்று, சில நேரத்திலே நாம் நினைப்போம் எல்லாமே நமக்கு தெரியும் என்று, சில நேரத்திலே நினைப்போம் எனக்கு என்னடா குறை, அழகு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அழகான மனைவி இருக்கிறார், அழகான பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொந்த வீடு இருக்கிறது, சொத்து இருக்கிறது, நிலம் இருக்கிறது, புலன் இருக்கிறது, நலம் இருக்கிறது, வளம் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று நினைப்போம். ஆனால் அருமை சகோதரர்களே, கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்த்தால், இந்த உலகத்திலே நாம் என்ன சாதித்தோம் என்று நினைத்து பார்த்தால் ஒன்றுமே மிஞ்சாத சகோதரர்களே. ஆதமுடைய மகன் எல்லாம் எனக்குரியது எனக்குரியது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஆனால் அவனுக்கோ உண்டு கடித்ததும் உடுத்து கிடித்ததும் கொடுத்து முடித்ததையும் தவிர எதுவுமே அவனுக்கு சொந்தமில்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் பெருமை பேசிக்கொண்டு, எதற்கெடுத்தாலும் ஆணவம் பேசிக்கொண்டு, எதற்கெடுத்தாலும் கர்வத்திலே மிதந்து கொண்டு, எதற்கெடுத்தாலும் நான் என்று அகங்காரத்திலே இன்றைக்கு சுத்தி கொண்டிருக்கிறோமே, சுழன்று கொண்டிருக்கிறோமே. அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பிறப்பையும் அவனுடைய இறப்பையும், அவனுடைய பிறப்பின் நோக்கத்தையும் அவனுடைய பிறப்பின் துவக்கத்தையும், அவன் மறைந்ததற்கு பிறகு அவன் போகக்கூடிய மண்ணோடு மண்ணாகி மக்கி உக்கி போகக்கூடிய எலும்பாக அவன் மாறுகிற நிலையும் நினைத்து பார்த்தால், இந்த உலகத்திலே அவன் பெருமை பேசுவானா? இந்த உலகத்திலே அவன் ஆணவம் கொள்வானா? இந்த உலகத்திலே அவன் அகங்காரத்தோடு நடப்பானா? இந்த உலகத்திலே அடுத்தவர்களை ஏளனமாக நினைப்பானா? அருமை சகோதரர்களே, மறுமை விசாரணை என்கிற வார்த்தை நம்முடைய செவியிலே விழும்போதே நம்முடைய கற்பனைகள் மறுமையை நோக்கி நினைக்க வேண்டும். இன்றைக்கு ஷேக் அவர்கள் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நெஞ்சிலே தைத்த வார்த்தை. உண்மையாலுமே இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் பெரும்பகுதி போலியாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஒருவனை பற்றி இன்றைக்கு நல்ல அபிப்பிராயம் பேச முடியுமா, கேட்க முடியுமா? எப்படி அவரை பற்றி ஒரு கருத்தை சொல்லுங்கள். அவரா ரொம்ப நல்ல மனுஷர், ஆனால் பொம்பளை விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு. அவரா ரொம்ப நல்ல ஆளு, ஆனால் காசு விஷயத்தில் கராரான ஆசாமி. அவரா ரொம்ப நல்ல ஆளு, ஆனால் ஓவரா பந்தா பண்ணுவார். அவரா கரெக்டான ஆளு தான், ஆனால் கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் அப்படி இப்படித்தான் இருப்பார். இப்படித்தானே இன்றைக்கு மனிதர்களை பற்றி சொல்ல முடியும். இது மற்றவர்களை பற்றிய கருத்து மட்டுமல்ல, நம்முடைய நம்மை பற்றியும் பிறர் சொல்லக்கூடிய கருத்து அப்படித்தான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆயிரக்கணக்கான உடல் உறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து, கண்ணை கொடுத்து பார்க்க செய்து, செவியை கொடுத்து கேட்க செய்து, கரத்தை கொடுத்து பிடிக்க செய்து, உடலிலே கொடுத்த எல்லா உறுப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இயங்க செய்து அருமையான அற்புதமான வளமான நலமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, அதற்கு நன்றி செலுத்துகிற தன்மை இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா? அதற்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்கிறதா? அருமை சகோதரர்களே, அல்லாஹுவிற்கு நன்றி உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். மார்க்கத்தை ருசித்து ரசித்து பேண வேண்டும். அல்லாஹ் ஒரு உன்னதமான மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தின் பணக்காரர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு மார்க்கம், இந்த உலகத்தின் விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் மல்டி மில்லியனர்களுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் அதி மேதாவிகளுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் இவருடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழாதா என்று யாரெல்லாம் சிலரை ஆச்சரியத்தோடும் அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் பார்ப்பார்களோ, அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மார்க்கத்தை நம்மை போன்ற சாமானியர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். இதை அவர் கண்டுபிடித்தார், அதை அவர் கண்டுபிடித்தார். அவருடைய பேர் பாட புத்தகத்திலே இருக்கிறது, அவருடைய பேர் பல்கலைக்கழகத்திலே இருக்கிறது, அவருடைய பேர் அதிலே இருக்கிறது என்றெல்லாம் புகழுக்கு சொந்தக்காரர்களாக எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மார்க்கம். புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் இந்த உலகத்திலே பாத்திரமாக வாழ்ந்த எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மார்க்கம். கண்ணசைவை காட்டால் ஆயிரம் பேர் அவருக்காக விழுவதற்கு தயாராக இருந்தவர்கள், கை தட்டினால் போதும் அவருக்காக ஆயிரம் பேர் வந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் இருந்த ஆட்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத மார்க்கத்தை, அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத தீனை அல்லாஹ் உங்களைப் போல் என்னை போல் சாதாரணமானவர்களை தேடி பிடித்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். நன்றியுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். நயவஞ்சகர்களாக வாழக்கூடாது, நடிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடாது. எந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோமோ, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை இயக்கக்கூடிய இயந்திரமாக இருக்க வேண்டும் சகோதரா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வெறுமனே உதடுகளில் உச்சரிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, அது நம்முடைய உள்ளத்திலிருந்து கிளம்புகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் வாழுகிற நம்முடைய சிந்தனைகளை அவன் பக்கம் திருப்புவதற்கு, உலகத்திலே வாழுகிற லௌகீக மௌட்டீக பௌட்டீக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் மார்க்கத்தின் சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக, இன்ன இலைனா இயாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும், ஒரே வார்த்தை அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லுகிறான். உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களே, இன்ன இலைனா இயாபகும், நிச்சயமாக உங்களுடைய மீளுதல் என்னிடத்தில் தான் இருக்கிறது. எங்கே போக முடியும் சகோதரர்களே, எங்கே போக முடியும்? மனைவியோடு கோபித்துக் கொண்டு கொஞ்ச நேரம் பார்க்கிலே இருக்கலாம், ஷேக் அவர்கள் சொன்னதை போல் ஒரு ஐந்தாறு நாள் தலைமறைவாக கூட இருக்கலாம், ஆனால் அல்லாஹுவை கோபித்துக் கொண்டு எங்கே போக முடியும்? மரணித்ததற்கு பிறகு, மண்ணறையின் வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு, மண்ணோடு மண்ணாக மக்கி உக்கி போன எலும்புகளாக ஆனதற்கு பிறகு, மகஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகு எங்கே போக முடியும்? இன்ன இலைனா இயாபகும், நிச்சயமாக உங்களின் திரும்பும் இடம், உங்களின் மீளும் இடம் என்னிடத்தில் தான் இருக்கிறது. சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும், அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை சும்மா இருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை 10, 11, 10 இது ஒன்றாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். இன்ன அலைனா ஹிசாபஹும், நிச்சயமாக உங்களை பற்றிய கேள்வி கணக்கு என்னிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறான். அதனால் தான் கேள்வி கணக்கை பற்றி நினைக்கிற போது சஹாபாக்கள் எல்லாம் தாடி நினை எழுதியிருக்கிறார்கள். மறுமையை பற்றி சொல்லுகிற போது சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி எழுதியிருக்கிறார்கள். மரணத்தின் வாசலில் சஹாபாக்கள் கிடந்த போதெல்லாம் மரணத்திற்கு பிறகு இருக்கிற தம்முடைய வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார்கள். யார் அவர்கள் மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், யார் அவர்கள் மார்க்கத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள், யார் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹுடைய பயிற்சி பாசறையில் நேரடியாக பாடம் படித்தவர்கள், யார் அவர்கள் தவறுகள் செய்யும் போது வஹியால் திருத்தப்பட்டவர்கள், நன்மைகள் செய்யும் போது வஹியால் பாராட்டப்பட்டவர்கள், உலகமே உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு கியாமத்து நாள் வரைக்கும் வாழக்கூடிய எந்த சமுதாயமும் அவர்கள் தம் கால் தூசி அளவை பெற முடியாது என்கிற சிறப்பிற்கு சொந்தக்காரர்கள். மரணம் வரும்போது கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று ஏங்கி தவித்திருக்கிறார்கள். கேள்வி கணக்கு சிறப்பமாக இருந்து விட்டால், கேள்வி கணக்கு சிரமமாக இருந்து விட்டால் என்ன செய்வேனோ, என்ன நடக்குமோ என்று ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் அழுகையிலும் தங்களுடைய இறுதி கட்டத்தை கழித்திருக்கிறார்கள். ஆனால் நாமோ சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம், சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அலாஷரத்துல் முபஷரத்து பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 நபித்தோழர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள்? பதிரிகளே, பதிரை கலந்து கொண்டவர்களே, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று போற்றப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னவோ 10, 15 பதிரிகளில் கலந்து கொண்டதை போல, நம்ம எல்லாம் என்னவோ 10 முறை சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர்களைப் போல சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அச்சமூட்டுகிறான், எச்சரிக்கை செய்கிறான். யௌமஹும் பாரிசூன், அந்த நாளில் இந்த மக்கள் எல்லாம் வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். உலகத்திலே இருப்பதை போல் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று காட்டி நிற்க முடியாது. உலகத்திலே நிற்பதை போல் எனக்கு பக்கபலமாக என் நண்பன் இருக்கிறான் என்று யாரையும் காட்ட முடியாது. உலகத்தில் இருப்பதை போல் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று என் தம்பியை தளபதியாக நிற்க வைக்க முடியாது. உலகத்திலே இருக்கும் போது தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று எனக்காக உயிர் கொடுக்க, எனக்காக உதிரம் கொடுக்க சில பேர் இருப்பானே, அப்படியெல்லாம் யாரும் வந்து நிற்க முடியாது. யௌமஹும் பாரிசூன், அந்த நாளிலே, அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் தன்னந்தனியாக வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். லா யஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, அவர்கள் எதையும் அல்லாஹ்விடத்திலே மறைக்க முடியாது. அவர்களுடைய விஷயங்களில் எதுவும் அல்லாஹ்விடத்திலே மறைந்து விடாது. அப்போது அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே பிறப்பிக்கின்ற முதல் பிரகடனம் என்ன தெரியுமா? மறுமையின் விசாரணை துவங்குவதற்கு முன்பு மகஷர் மைதானத்திலே மக்கள் ஒன்று கூட்டப்படக்கூடிய சூழ்நிலையில் எப்படி ஹுஃபாத்தன் ஓராத்தன் ஓர்லா, செருப்பணியாதவர்களாக, செருப்பணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக பிறந்த மேனியிலே வந்து நிற்பான். ஏன் தெரியுமா மார்க்கம் இதை பதிவு செய்து சொல்லுகிறது? ஏன் தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பதிவு செய்து சொல்லுகிறார்கள்? உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய உயிரை கூட விடுவான், ஆனால் அவனுடைய மானத்தை விட மாட்டான். மானம் என்பது உயிரை விட மேலாக மதிக்கப்படுவது. ஆனால் அந்த வறுமையில் மன்றத்தில் மஹ்ஷரில் அல்லாஹிற்கு முன்னிலையிலே போய் நிற்கிற போது அந்த மானம் கூட அவனுக்கு பெரிதாக தெரியாது. அவனுடைய அங்கங்கள், அவயங்கள், மறைவிடங்கள் புலப்படுவது, வெளிப்படுவது அவனுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புகின்ற முதல் கேள்வி, பிரகடனம் செய்கின்ற முதல் அறிக்கை, அல்லாஹ் தாக்கல் செய்கிற முதல் அறிவிப்பு, லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம்? ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து சொல்லுவார்கள். மறுமையிலே திமுக கட்சிக்காரர்கள், எங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அங்கே வந்து நின்று கொண்டு எங்கள் கலைஞருக்கு என்று சொல்ல முடியாது. 4 எழுத்து கட்சிக்காரர்கள் வந்து எங்களுடைய அம்மாவிற்கு என்று சொல்ல முடியாது. அமெரிக்கர்கள் வந்து எங்கள் ஒபாமாவிற்கு என்று சொல்ல முடியாது. எல்லோரும் அடங்கி ஒடுங்கி கிடங்கி முடங்கி ஒடுங்கி சொல்லுவார்கள் அல்லாவிற்கே சொந்தம் என்று. யாரு அல்லாவை வணங்காதவன் கூட நாளைக்கு சொல்லுவான், அல்லாவிற்காக சுஜூது செய்யாதவன் கூட நாளைக்கு சொல்லுவான். அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துகின்ற வார்த்தையை தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட உச்சரிக்காதவன் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார்,
1: அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிற சர்வசக்தனான அடக்கி ஆளுகிற சக்தி கொண்ட ஓரிரையான அல்லாஹ் உனக்கே சொந்தம். அப்போது அல்யோம் துஜுசா குல்லு நஃப்ஸிம் பிமா கஸபத், ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த உலகத்திலே என்ன பாவம் செய்ததோ அந்த பாவத்திற்குரிய தண்டனை பகிர்ந்து தரப்படக்கூடிய விசாரணை. அந்த விசாரணை சாதாரண விசாரணை அல்ல. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எப்படி நமக்கு வர்ணித்து சொல்கிறான் தெரியுமா? மறுமையின் மன்றத்திலே மகஷர் மைதானத்திலே படைத்தவன் முன்னிலையில் வெளிப்படையாக இந்த அடியார்கள் நிற்கின்ற போது என்ன நடக்கும் என்பதை எப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானங்களையும் பூமியையும் அவனுடைய கையிலே மடக்கி வைத்துக் கொண்டே அல்லாஹ் சொல்லுவான், அனல் மாலிக், நானே அரசன், அனல் ஜப்பார், நானே அடக்கி ஆள்பவன், அனல் முஜகப்பிர், நானே பெருமைக்குரியவன், ஐன முலுக்குல் அருதி, உலகத்தின் அரசர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் முதலில் கேள்வி கேட்கிறான். உலகத்தின் அரசர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் முதலிலே கேள்வி கேட்கிறான். ஐநல் ஜப்பாரூன், உலகத்திலே ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருந்தவர்கள் எங்கே? உலகத்திலே அடக்கி ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எங்கே? மக்களை எல்லாம் ஒடுக்கி வைந்து கொண்டிருந்த அந்த ஹிட்லர்கள் எங்கே? ஐநல் ஜப்பாரூன், லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? மூன்று முறை கேள்விகள் எழுப்பப்படும் சகோதரர்களே, ஒரே கேள்வி மூன்று முறை எழுப்பப்படும். பிறகு அல்லாஹ்வே பதில் சொல்லுகிறான், அல்லாஹில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் அடக்கி ஆளுகிற ஆளுமை திறன் கொண்ட ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஓர் இணைவான அல்லாஹிற்கே சொந்தம் என்று அவனே சொல்லுகிறான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அனைத்து ஆட்சியையும் அனைத்து அதிகாரத்தையும் அனைத்து சர்வாதிகாரத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் இறைவனை எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் இந்த பாவிகள், எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் இந்த மனிதர்கள். ஒவ்வொருவரும் பேதலித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, ஒவ்வொருவனும் அஞ்சி பயந்து நடுங்கி கிடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் விளக்குகிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுக்கல்லிமுஹுல்லா. ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டிய விஷயம் இது. மா மின்கும் மின் அஹதின், உங்களில் யாராக இருந்தாலும் உங்களில் எவராக இருந்தாலும் அந்த ஒவ்வொருவரோடும் அல்லாஹு பேசுகிறான். அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இருக்கப்படாது. எப்படி? வேறு யாரோ ஒருவர், மூன்றாம் அவரின் உதவி எங்கே தேவைப்படாது. காரணம், விசாரணையின் வீரியம் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக, விசாரணையின் கனப்பரிமாணத்திலே குறைவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக, விசாரணையின் உச்சக்கட்ட கொடூரம் கொஞ்சம் கூட குலைந்து விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் எந்த மொழிபெயர்ப்பாளரையும் பக்கத்திலே வைக்காமல் எல்லாவற்றையும் மலக்குமார்களை கொண்டே செய்கின்ற அல்லாஹ், உலகத்திலே அடியார்களுடைய பாவங்களை மலக்குமார்களை கொண்டே கணக்கெடுக்கின்ற அல்லாஹ், உலகத்திலே அடியார்கள் செய்கின்ற நன்மைகளை மலக்குமார்களை கொன்று கணக்கெடுகின்ற அல்லாஹ், உலகத்தை அழிப்பதற்கு கூட இஸ்ராஃபீல் என்கிற ஒரு மலக்கை சூரை ஊத வைத்து உலகத்திற்கு அழிவை ஏற்படுத்துகின்ற அல்லாஹ் மனிதனிடத்திலே விசாரிக்கிற பொழுது, மறுமையின் மன்றத்திலே மனிதனை விசாரிக்கின்ற பொழுது அந்த மலக்குமாரை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மொழிபெயர்ப்புக்கு கொண்டு வர மாட்டான். அவனை தனியாக என்னிடத்திலே விட்டு விடுங்கள், அவனை தனியாக என்னிடத்திலே விட்டு விடுங்கள். லைஸ பைனஹு வ பைன அல்லாஹி துர்ஜுமான், அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையில் மொழிபெயர்க்கக்கூடிய எவருமே இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள், ஃபயன்துரு அய்மன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம வ யன்துரு அஷ்அம மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம. நபிகள் நாயகம் சொல்லாச்சர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் எந்த விஷயங்களை முற்படுத்தி வைத்தானோ அந்த எந்த காரியத்தையும் அங்கே அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு முன்னால் பார்ப்பான், அங்கே நரகத்தை என்று எதுவுமே இருக்காது என்கிற அந்த விஷயத்தை விளக்குகின்ற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், அந்த நரகத்தில் இருந்து ஒரு பேர் தம்பட கொட்டையளவையாவது தர்மம் செய்து நீங்கள் அந்த நரகத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. விசாரணை என்று சொன்னால் நீதிமன்றம் நமக்கு நினைவுக்கு வரும். விசாரணை என்று சொன்னால் நீதி நம்முடைய நினைவுக்கு வரும், விசாரணை என்று சொன்னால் சாட்சிகள் நமக்கு நினைவிற்கு வரும், விசாரணை என்று சொன்னால் லஞ்ச லாவண்யம் நமக்கு நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாமல் அற்புதமான ஒரு நீதிமன்றத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே நிறுவுகின்றான். இதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா இப்ராஹிம் 48வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத் வபரஸு லில்லாஹில் வாஹிதில் கஹார். அல்லாஹ் இந்த பூமியையே வேறொரு பூமியாக மாற்றுகிறான் நீதிமன்றத்திற்காக. எப்படி இந்த பூமியையே வேறொரு பூமியாக அல்லாஹ் மாற்றுகிறான்? பரிச்சயமான பூமியாக இருக்காது. என்ன நடந்தாலும் என்னுடைய ஊர் நான் சமாளித்துக் கொள்வேன், என்ன நடந்தாலும் என்னுடைய மாநிலம் என்னுடைய கர்நாடகா அந்த கோர்ட்டை நான் சமாளித்துக் கொள்வேன் என்று சமாளிக்கின்ற நீதிமன்றம் அல்ல அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்குமே பரிச்சயம் இல்லாத புதியதோரு இடத்திலே தன்னுடைய நீதிமன்றத்தை அல்லாஹ் நிறுவுகின்றான். ஏன்? அந்த நீதி விசாரணை பார்த்தாலே ஒரு பயம் நமக்கு வந்துவிடும். அந்த நீதி விசாரணையை பற்றி கேள்விப்படுகிற போதே ஒரு பதட்டமும் குலுக்கமும் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும். அதனால் தான் அல்லாஹ் இந்த பூமியை அப்படியே வேறொரு பூமியாக மாற்றுகிறான் அங்கே நீதிமன்றத்தை நிறுவுவதற்கு. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நீதிமன்றத்திலே வைத்திருக்கின்ற ஒற்றை வரி என்ன தெரியுமா? அந்த நீதிமன்றத்தினுடைய கொள்கை என்ன தெரியுமா? லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்றெல்லாம் இன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார்களே, அதே போன்று அல்லாஹுடைய நீதிமன்றத்தின் ஒரு விஷயம் அங்கே அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்படும். என்ன அடிப்படை தெரியுமா? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படை, இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படை சாசனம், அதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய சட்டத்தினுடைய முதல் வரி. எப்படி? யார் இந்த உலகத்திலே அணு அளவு நன்மை செய்கிறானோ அதனுடைய பலனை அவன் அங்கே காண்பான், யார் இந்த உலகத்திலே அணு அளவு தீமை செய்கிறானோ அதனுடைய பலனையும் அங்கே காண்பான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நன்மைகளை மறைக்கவோ நன்மைகளை மறக்கவோ நன்மைகளை மறுக்கவோ அவனால் முடியாது, தீமைகளை மறக்கவோ தீமைகளை மறைக்கவோ தீமைகளை மறுக்கவோ அவனால் முடியாது. எந்த விஷயங்களையும் அல்லாஹ்விடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி விட முடியாத அளவிற்கு அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்து வைத்தவனாக உங்களுடைய வாழ்வில் எத்தனை காலங்களை நீங்கள் கடித்திருக்கிறீர்கள், உங்கள் வாழ்வில் எத்தனை வருடங்களை நீங்கள் கடித்திருக்கிறீர்கள், அத்தனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியல் போட்டு பதிவு செய்து அதிலே உங்களுடைய நன்மைகள் இவ்வளவு உங்களுடைய தீமைகள் இவ்வளவு என்கிற அடிப்படையை வைத்து விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதி தேவனாக இருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கே விதித்திருக்கின்ற அந்த நீதியினுடைய சட்டம் என்ன தெரியுமா? வலா யஸ்லிமு ரப்புகா அஹதா. நபியே, உங்கள் இறைவன் எவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அந்த நீதிமன்றத்தில் யாருக்கும் அநியாயம் இல்லை. இந்த உலகத்திலே உல்லாசமாக சுற்றி திரிந்து கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிற இந்த காலத்திலே உல்லாசமாக உற்சாகமாக ஊதாதித்தனமாக இந்த உலகத்தின் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நம்மை போன்ற சிலர் அல்லாஹ் இருக்கிறான் மறுமை இருக்கிறது என்கிற அச்சத்தோடு பயத்தோடு நன்மை செய்தோமே, அந்த நன்மைகள் வீணாய் போகவே போகாது.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள்.
3: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள்
2: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. www.sapskype.com/kr. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். சைபர் 77 101, சைபர் 143.
5: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 74 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே காசும் பணமும் நம்மிடத்திலே இருந்தால் கணக்கை கூட தவறாக காட்டுகின்ற எத்தனையோ நீதிபதிகளை விலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்கு தான் இன்றைய உலகம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே, மறுமையின் நீதிமன்றத்திலே அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்? யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் தேவையுடையவர்கள். எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்களாக இருக்கும் போது யார் அல்லாஹ்விற்கு போய் லஞ்சம் கொடுக்க முடியும்? யார் அல்லாஹ்விடத்திலே போய் கையூட்டு தர முடியும்? யார் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே தலையிடுவதற்கு லாவண்யத்தை பேச முடியும்? யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற நீதிபதியாக இருப்பவனுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ எந்த விதமான மன அழுத்தத்தையோ யாரும் ஏற்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் தான் எனக்கு சாதகமாக தீர்ப்பு தராவிட்டால் நீதிபதியாகி உன் மனைவியை கொன்று விடுவேன், உன்னுடைய மகளை கடத்தி விடுவேன், உன் பேரப்பிள்ளைகளை கொன்று விடுவேன், உன்னுடைய வீட்டிற்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தி விடுவேன், உன்னை வேறு மாநிலத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்து விடுவேன் என்றெல்லாம் மிரட்ட முடியும். ஆனால் மறுமையின் நீதிபதியாக இருக்கிற, மறுமையின் விசாரணையின் தலைப்பெறும் நீதிபதியாக இருக்கிற அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் அந்த நீதிபதிக்கு எந்த விதமான மன அழுத்தத்தையும் ஏற்படுத்த முடியாது. காரணம், அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், இன்னல் குவ்வத்த லில்லாஹி ஜமீஆ, நிச்சயமாக எல்லா ஆற்றலும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இப்படி வைத்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில், எப்படி வைத்திருக்கிறான், இந்த அளவிற்கு பிரமிப்பான அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய, அற்புதத்தை தாங்கி நிற்கக்கூடிய, ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நீதிமன்றத்தை எல்லாம் வைத்திருக்கிறான். இந்த நீதிமன்றத்திலே மனிதர்களாகிய நமக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு சாட்சிகளை சொல்வதற்கென்றே அல்லாஹ் சில சாட்சிகளை வைத்திருக்கிறான். அந்த சாட்சிகளை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், இந்தியர்களாகிய நமக்கு இந்தியன் பீனல் கோர்ட் லா நமக்கு நன்றாகவே தெரியும். என்ன குற்றம் செய்தாலும், எப்படிப்பட்ட குற்ற பின்னணி இருந்தாலும், அந்த குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு, அவனுடைய தண்டனை நிரூபப்படுவதற்கு சாட்சியங்களின் சாட்சியம் மிக மிக அவசியம். சாட்சியம் பிறண்டு விட்டாலோ, பொய் சாட்சி என்று நிரூபிக்கப்பட்டாலோ, அவன் எவ்வளவு எளிதாக வேண்டுமானாலும் தண்டனை இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எவ்வளவோ பெரும் பெரும் பாவிகளும் பெரும் பெரும் காவிகளும் அனைத்து அனாச்சாரங்களையும் அட்டூழியங்களையும் அரங்கேற்று விட்ட போதும் கூட ஆதாரமான சாட்சிகள் இல்லை என்பதனால் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உல்லாசமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? மறுமையின் நீதிமன்றத்தில் அவன் வைத்திருக்கிற சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் சாட்சியாக அவனே அங்கே களமிறங்குகிறான். நீதிபதியே சாட்சி சொல்லுகிற வினோதத்தை மறுமையில் மட்டும்தான் பார்ப்போம் சகோதரர்களே. உலகத்திலே நீதிபதி தீர்ப்பை மட்டும்தான் சொல்லுவார். காரணம், குற்ற பின்னணியை அவரால் கண்டுபிடிக்க முடியாது. இவன் குற்றம் செய்திருக்கிறானா இல்லையா என்கிற ஊர்ஜிதம் அவருக்கு தெரியாது. அவர் மேடையிலே அமர்ந்து கொண்டு வக்கீல்களின் வாதங்களை பார்த்து சாட்சிகளையும் சாட்சிகளினுடைய வாதங்களையும் பிரதிவாதங்களையும் கணக்கிட்டு கடைசியில் தீர்ப்பை சொல்லிவிட்டு கையெழுத்துத்தான் போடுவார். ஆனால் மறுமையின் விசாரணையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட நீதிபதியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனே முதல் சாட்சியாக களமிறங்குகிறான். இதோ திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு வருகிற போது அவர்கள் இந்த உலகத்திலே செய்த காரியங்களுக்கு அல்லாஹ்வே சாட்சியாக இருப்பான் என்று 10:46 அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பார்த்தீங்களா, நீதிபதியே சாட்சியாக இருக்கிற அற்புதத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீதிபதியே சாட்சியாக இருக்கிற அதிசயத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனால் மறுமையின் விசாரணையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கிற அஹ்கமுல் ஹாக்கிமீனாக இருக்கிற அல்லாஹ் அவனே தன்னை சாட்சியாக திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அது மட்டுமா, அதற்கடுத்த சாட்சி யார் தெரியுமா? அதற்கடுத்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? மனித புனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், வஹியால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள், இறைவனோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற மலக்குகள் கோமான் அவருடைய வாசுத்தாவை கொண்டு வஹியை பெறக்கூடியவர்களாக, வேதங்கள் அருளப்பட்டவர்களாக இருந்த இறை தூதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகிறான். இறை தூதர்களுடைய சாட்சிகள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதோ நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், யுதா நூஹுன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் நூஹ் நபி அழைக்கப்படுவார். அவரிடத்திலே கேட்கப்படும், உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தீர்களா? அவரும் சொல்லுவார், ஆமாம் என்று. அவருடைய சமுதாயம் கொண்டு வரப்படும், அவர்களிடத்திலே கேட்கப்படும், உங்களுக்கு உங்களுடைய தூதர் எத்தி வைத்தாரா என்று. அவர்கள் இல்லை என்று மறுப்பார்கள். இந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க. இது நூஹ் நபி மட்டுமல்ல, ஒவ்வொரு இறை தூதரும் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு அந்த இறை தூதருடைய மக்களும் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு முதலில் அல்லாஹ் அந்த மக்களின் முன்னிலையில் இறை தூதர்களிடத்திலே கேள்வி கேட்கிறான், இறை தூதரே இவர்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தீர்களா என்று. இறை தூதர் சொல்லுவார், ஆமாம் யா அல்லாஹ், நான் எத்தி வைத்தேன் யா அல்லாஹ். மக்களிடத்திலே கேட்கப்படும், பொய்யுரைக்கக்கூடியவர்கள், பாவிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், பாவக்கரை பட்டு இந்த உலகத்திலே மடிந்தவர்கள் சொல்லுவார்கள், இல்லையா அல்லாஹ், இல்லையா அல்லாஹ் என்று பொய்யுரைக்க முற்படுவார்கள். அப்போது அல்லாஹ் யாரை கொண்டு வருகிறான் தெரியுமா சாட்சிக்கு? நூஹ் நபி இடத்திலே கேட்கிறான், உங்களுக்காக சாட்சியாக யார் இருப்பார் என்று கேட்டபோது அவர் சொல்லுவார், முஹம்மத். யார்? அகிலத்தின் அருட்கொடை, அண்ணலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக கொண்டு வரப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. முஹம்மது நபி மட்டுமல்ல, உம்மத்துஹு, அவர்களுடைய உம்மத்தும் சாட்சியாக இருக்கக்கூடிய விசாரணை. ஆக அல்லாஹ் அந்த நீதிமன்றத்தில் நீதி விசாரணைக்காக மக்களுடைய அந்த நீதி அந்த விசாரணை அங்கே விசாரிக்கப்படுகின்ற போது சாட்சிகளாக இறை தூதர்களை கொண்டு வருகின்ற விசாரணை அந்த விசாரணை. அதோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டு விடுவதில்லை சகோதரர்களே. இந்த மறுமையின் மன்றத்தை நாம் அஞ்ச வேண்டும் என்பதற்காக, மாஷரின் நீதி விசாரணையை நாம் பயப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாளை நினைத்து பார்க்கிற போது, இந்த நாளின் அமளி துமளிகள் ஏற்படுத்தக்கூடிய அச்சங்களை நினைத்து பார்க்கிற போது நம்முடைய அண்ட சராசரங்களும் அடங்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஆணவ போக்கு அடங்க வேண்டும் என்பதற்காக, நான் என்கிற கர்வம் கொஞ்சம் குறைய வேண்டும் என்பதற்காக, எல்லாம் எனக்குத்தான் என்கிற இருமாப்போடு நிற்கிறோமே அது கொஞ்சம் இறங்கி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அடுத்து மலக்குமார்களை சாட்சியாக அங்கே நிறுவுகின்றான். மலக்குமார்களை சாட்சியாக நிறுவுகின்றான். யார் அவர்கள்? கள்ளம், கபடம், சூது, வாது போன்ற மனித பலகீனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஊன் உறக்கம் போன்ற மனித தேவைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், மன அழுத்தத்திற்கோ அச்சத்திற்கோ பயத்திற்கோ ஆளாக வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள். எஃப் அலூடமா யுமரூன், இறைவன் ஏவியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். லா யஸூனல்லாஹம்மா அமரஹும், அவர்களுக்கு அவன் ஏவிய விஷயத்திலே மாற்று செய்யாதவர்கள். எப்படி? அவர்கள் அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயத்திலே மாறு செய்ய தெரியாதவர்கள், அல்லாஹ் ஏவியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் இடைவிடாமல் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட மலக்குமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகின்ற விசாரணை அந்த விசாரணை. இதையெல்லாம் விட உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா? இதை விடவெல்லாம் உச்சக்கட்டமாக நமக்கு எதிராக வாதாடுவதற்கு நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே அந்த வழக்கை வலுவில் சேர்ப்பதற்கு, நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே குற்றங்களை ஊர்ஜிதம் செய்வதற்கு, அன்பு சகோதரா, நம்முடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் அங்கே சாட்சிகளாக கொண்டு வருகிறான். ஆபாசங்களை பார்த்தது இந்த கண், இந்த கண்ணுடைய ஆனந்தத்திற்காக வேண்டி ஆபாசங்களை பார்த்தோம். இந்த கால்களை கொண்டு போகக்கூடாத இடங்களுக்கு போனோம். இந்த நாவுகளை கொண்டு பேசக்கூடாத விஷயங்களை எல்லாம் பேசினோம். இந்த காதுகளை கொண்டு கேட்கக்கூடாததை எல்லாம் கேட்டோம். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ, எதையெல்லாம் மார்க்கத்தின் முரண் என்று சொன்னானோ, எதுவெல்லாம் ஹராம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவைகளையெல்லாம் எந்த உடல் உறுப்புகளுடைய உதவிகளை கொண்டு செய்தோமோ, அந்த உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சிகளாக வந்து நிற்கும். இதோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆச்சரியம், ஆச்சரியம், அதிசயம், அந்த நாளில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாம் சீல் வைத்து விடுவோம். வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும். வத்தஷஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய பாதங்கள் சாட்சி சொல்லும். பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் என்ன பாவங்களை இந்த உலகத்திலே செய்தார்கள் என்று. உலகத்திலே நாவை தவிர எதுவும் பேசாது. உலகத்திலே நாவு மட்டும்தான் பேசும், எல்லா உறுப்புகளும் பேசாமல் இருக்கும். ஆனால் மறுமையில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அன்பு சகோதரா, இடைவிடாமல் எந்த நாவு இந்த உலகத்திலே பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு ஹராம் ஹலாத்தை பேணாமல் இஷ்டத்திற்கு பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு புறம் பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு கர்மம் அடித்துக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்ததோ, எந்த நாவு அடுத்த மனிதர்களுடைய இறைச்சியை உயிரோ சாப்பிட வைத்ததோ, அந்த நாவுக்கு மட்டும் சீல், ஏனைய எல்லா உறுப்புகளும் அன்றைக்கு பேசும். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய கால்கள் அவர்கள் என்ன பாவம் செய்தார் என்பதற்கு சாட்சி சொல்லும். அலைனா, தோள்கள் அல்லாஹ்விடத்திலே பேசும். இந்த தோள்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பேசும். யாழ்லா இவன் இங்கே போனான், யாழ்லா இவன் இப்படி பேசினான், யாழ்லா இவன் இதை பார்த்தான், யாழ்லா இவன் இங்கெங்கெல்லாம் சென்றான் என்று நம்முடைய உடல் உறுப்புகள் நாம் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியல் போட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டும். அப்போது மனிதன் அவனுடைய இயலாமையின் காரணமாக அந்த தோள்களை பார்த்து கேட்கிறான், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள், எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள். உடனே அந்த தோள்கள் சொல்லுகிறது, அன்தக்கல்லாஹுல்லதி அன்தக்க குல்லஷே, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான். எப்படி எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான் என்று உடல் உறுப்புகள் கூட காலை வாரிவிடக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. ஆமா, எந்த மேனி பளபளவென்று இருப்பதற்கு இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்கு மாங்கி நாம் சோப்புகளை உபயோகித்தோமோ, எந்த தேகம் கருத்து விடக்கூடாது என்பதற்காக மிக தெளிவாக இருந்தோமோ, அந்த தேகம் தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பு சகோதரர்களே, அனஸ் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்தோம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறார்கள், ஹல் தத்ருன மிம்மா அதஹக், நான் எதற்காக சிரிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று அந்த தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளில் அடியான் அவனுடைய ரப்பிடத்திலே, அவனுடைய எஜமானிடத்திலே பேசுகின்ற ஒரு காட்சியை நான் நினைத்து பார்த்தேன், அது எனக்கு இப்போது காட்டப்பட்டது, அதனால் நான் சிரித்தேன். என்ன சம்பாஷணை தெரியுமா? அது என்ன உரையாடல் தெரியுமா? ஃபயகுல் யா ரப்பி அலம் துஜிர்னி மினத் துல்மி, யல்லா யல்லா, என்னை அநியாயத்திலிருந்து நீ பாதுகாக்கவில்லையா? யகுல், அல்லாஹ் சொல்லுவான், ஆமாம், இன்னி லா உஜீசுல் யௌமா அலா நஃப்ஸி ஷாஹிதன் இல்லா மின்னி. உடனே அந்த மனிதன் சொல்லுவானாம், யாழ்லா இன்றைக்கு என்னிடமிருந்தே தவிர வேறு எந்த சாட்சியும் வரக்கூடாது என்று. உடனே அல்லாஹ் அவனுக்கு சொல்கிறான், கஃபா பி நஃப்ஸிகல் யௌமா அலைக்க ஷஹீதா, ஓகே, இன்றைக்கு உனக்குரிய சாட்சி உன்னிடத்தில் இருந்து நீயாகவே இருந்து கொள். இப்படி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், யாழ்லா எந்த சாட்சியையும் கொண்டு வராதே, என்னை மட்டுமே எனக்கு சாட்சியாக ஆக்கு, என்னிடத்தில் இருந்து மட்டுமே எனக்கு சாட்சியத்தை ஏற்படுத்து என்று மனிதன் கேட்டான். காரணம், அவனுடைய பலகீனம், அவனுடைய அப்பாவித்தனம் அவன் நினைத்து கொண்டான். மறுமையில் அவனுடைய உடல் உறுப்புகள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று. உலகத்தில் தான் உடல் உறுப்புகள் அனைத்தும் மனிதனின் கட்டுப்பாடு. உலகத்தில் தான் நான் அங்கே பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் என் கண் அங்கே பார்க்கும், என் கையை நீட்ட வேண்டும் என்று நான் நினைத்தால் என் கை நீடும், என்னுடைய காதை நான் தொட வேண்டும் என்று நினைத்தால் என் செவியை என் கரம் தொடும். ஆனால் மறுமையில் அவனுடைய அனுமதியின்றி அவனுடைய நாட்டமின்றி சகோதரா அவனுடைய மனித உறுப்புகள் எதுவுமே அவனுக்கு கட்டுப்படாது. இந்த உண்மையை தெரியாத பலகீனன், இந்த உண்மை தெரியாத பாவி, இந்த உண்மை தெரியாத அப்பாவி அல்லாவிடத்திலே வேண்டுகோள் வைக்கிறான், யா அல்லாஹ் என்னிடமிருந்து மட்டும்தான் எனக்கு நீ சாட்சியத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் கஃபா பி நஃப்ஸிக்கல் யௌமா அலைக ஷஹீதா, உனக்கு உன்னுடைய உன்னிடத்திலிருந்து மட்டும்தானே சாட்சியம் வேண்டும், இருந்து கொள்ளட்டும், இன்றைக்கு உன்னிடத்திலிருந்து மட்டும்தான் உனக்கு சாட்சி. ஆனால் அந்த நன்மைகளையும் பதிவு செய்தார்களே அந்த கிராமன் காத்திபீன் அங்கே சாட்சிகளாக இருப்பார்கள். அப்போது அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா, அவனுடைய நாவுக்கு சீல் வைத்து விடுகின்றான், அவனுடைய ஏனைய உறுப்புகளுக்கு சொல்கிறான் நீங்கள் எல்லாம் பேசுங்கள் என்று. உடனே ஏனைய உறுப்புகள் எல்லாமே அந்த மனிதனை மட்டும் தனியாக விட்டுவிட்டு, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையை எடுத்து, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனுக்கு அளித்து வந்த ஆதரவை கைவிட்டு விட்டு, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனை கூட்டணியில் இருந்து கலற்றி விட்டு விட்டு, அவனை நிர்கதியாய் நிராயுத பாணியாய் அவன் தன்னந்தனியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் அவனை ஏற்படுத்தி, அவன் செய்த அத்தனை காரியங்களையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் அருமை சகோதரர்களே, மறுமையின் விசாரணையை நாம் மறந்து இருக்கக்கூடாது, மறுமையின் விசாரணையை நாம் மறந்தும் இருந்து விடக்கூடாது. அது மட்டுமா சகோதரர்களே, இந்த சாட்சிகள் எல்லாம் போதாது என்று இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் அசையா சொத்து என்று சொன்னோமோ அந்த அசையா சொத்தெல்லாம் அசையும் சொத்துகளாக மாறி வந்து சாட்சி சொல்லும். நம்மிடத்திலே அசையாத சொத்து எது என்று கேட்டால், அதோ அந்த தஞ்சை, அதோ அந்த புஞ்சை, அதோ அந்த நஞ்சை என்று சொல்லுவோம். அசையாத சொத்து எது என்று கேட்டால், அந்த நிலம் என்று சொல்லுவோம், அந்த கட்டிடம் என்று சொல்லுவோம். ஆனால் பாருங்கள், ஆச்சரியம், அதிசயம், அற்புதம், அசையா சொத்துக்கள் எல்லாம் அசைந்து அசைந்து வந்து சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. ஆமாம் ஆமாம், யௌமைதின் துஹத்திஸ் அக்பாரஹா இதா சுல்ஜிலத்தில் அர்து சில்சாலஹா வாஹரஜத்தில் அர்து அஃகாலஹா என்று வருகிறதே. பூமி நிலநடுக்கமாக ஏற்பட்டு நடுக்கங்களுக்கு ஆட்படுத்தப்படும் போது, பூமி தன்னுடைய செய்திகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற போது, இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள், தோழர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அத்ததுரூனம அக்பாருஹா, தோழர்களே தோழர்களே, இந்த பூமியின் செய்திகள் எது என்று உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலே நாம் வாழும்போது பூமியின் செய்திகள் என்றால் நமக்கு வித்தியாசமான கோணத்தில் தான் சிந்தனை போகும். ஆ, பூமியின் செய்திகளா? கிழக்கு மாகாணத்திலே இவைகள் எல்லாம் நடந்தது, மேற்கு மாகாணத்திலே இதெல்லாம் நடந்தது, மேற்கத்திய நாடுகளிலே இதெல்லாம் நடந்தது, தென் தமிழகத்திலே இதெல்லாம் நடந்தது என்று உலக வரைபடத்தில் நடந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் பூமியின் செய்திகள் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய மன்றத்திலே பூமியின் செய்திகள் எது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, தோழர்களிடத்திலே கேட்டபோது தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்னபோது, அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃப இன் அக்பாரஹா, அந்த பூமியின் செய்திகள் என்பது, அன் தஷஹத அலா குல்லி அப்தின் அவ் அமதின், உலகத்திலே வாழ்ந்த ஆணோ பெண்ணோ, பெண்களே மனதில் வையுங்கள், பெண்களே, மறுமையின் விசாரணை உங்களை கூட விட்டு வைக்காது, மறுமையின் விசாரணை ஆண்களுக்கு என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் பெருநாளின் உரையின் போதே பகிரங்கமாக சொன்னார்கள், இன்னி உரி துக்குண்ட அக்சர அகலின் நார், பெண்கள் கூட்டமே, மறுமையில் உங்களைத்தான் நான் அதிகமாக பார்த்தேன் என்று சொன்னார்கள். அதனால் தான் இந்த செய்தியிலே ரசூலுல்லா அபுதின் அம்மத்தின், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், பிமா அமில அல்லா தொகரிஹா, இந்த பூமியின் மேற்பரப்பில் அவன் செய்த அத்தனை பாவங்களை பற்றியும் அந்த ஊர் அந்த இடம் வந்து சாட்சி சொல்லும். ஊரிலே இருக்கிற போது, உள்ளூர் மக்களோடு இருக்கும் போது, மொஹல்லாவாசிகளோடு இருக்கும் போது, தாடி வைத்துக் கொண்டு தொப்பி வைத்துக் கொண்டு வாழ்ந்த எத்தனையோ பேர் பிரயாணத்திலே போகும் போது வேறு நிலையிலே இருப்பார்கள், அறிமுகம் இல்லாத ஊர்களுக்கு வரும்போது வேறு நிலையிலே இருப்பார்கள், மேற்கத்திய நாடுகளுக்கோ மேலை கலாச்சாரம் இருக்கிற இடங்களுக்கோ போகும் போதோ தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த இடங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து, யா அல்லாஹ் இதோ என்னிடத்தில் தான் இவன் இதை செய்தான், யா அல்லாஹ் இதோ என்னிடத்தில் தான் என்னை இதை செய்தான் என்றெல்லாம் பூமிகள் வந்து சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. அதனால் அருமை சகோதரர்களே, அந்த விசாரணையை நினைத்து நாம் சாதாரணமாக இருந்து விடக்கூடாது. அந்த விசாரணை பயங்கரமான விசாரணையாக இருக்கும். நம்முடைய வாழ்விலே நாம் செய்த எந்த காரியத்தையும் அல்லாஹ் விட்டு விட மாட்டான். லா யுகாதிரு சகீரத்தன் அவ் கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. உலகத்திலே மனிதன் செய்த சின்ன பெரிய சிறு குறு எதுவாக இருந்தாலும் அது விடுபடாமல் பதிவு செய்யப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் இறை தூதர்களே அந்த விசாரணையை நினைத்து பயந்தார்கள். சொர்க்கத்திற்கு பாத்திரமானவர்கள் என்று அல்லாஹுவால் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் இந்த விசாரணை நினைத்து பயந்தார்கள். நமக்கு தெரியும், எல்லா இறை தூதர்களுக்கும் தலைவர் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் ஒரு முன்னோடியாக வத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமின் மார்க்கத்தை நபியை நீங்கள் பின்பற்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறை தூதர்களின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய நேசர் என்று வர்ணிக்கப்பட்ட, தனி நபராக இருந்தாலும் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹுவால் போற்றப்பட்ட இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது ரப்பனா ரப்பனா ஃபிர்லி ஒலி வாலிதையா ஒலில் முக்மினீனா யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற நாளில் என்னையும் மன்னித்து விடு, என் பெற்றோர்களையும் மன்னித்து விடு, இறை நம்பிக்கையாளர்களையும் மன்னித்து விடு. இதிலே பெற்றோர்களுக்காக இவர்கள் கேட்ட இந்த பாவ மன்னிப்பை பின்னால் அவர்கள் வாபஸ் செய்து விட்டார்கள். அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த மறுமையின் விசாரணையை நினைத்து தன்னை தன்னுடைய நிலைமையை அல்லாஹ்வுடைய ஹலீல் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரே அஞ்சி நெடுங்கி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். நாம் நிறைய நன்மைகள் செய்ததாக இருமாப்பிலே இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக வளைகுடாவில் அரபு நாட்டிலே சவுதியிலே இருப்பதனால் நான் நிறைய உம்ராக்கள் செய்து விட்டேன், நான் ஹஜ்ஜு செய்து விட்டேன். அதனால் என் கணக்கில் பாவமே இல்லை என்று பகல் கனவு காணாதீர்கள். என்னுடைய கணக்கிலே பாவமே வராது என்று யாரும் நினைக்காதீர்கள். எதை வைத்து அல்லாஹ் எங்கே பிடிப்பான் என்றே நமக்கு தெரியாது. அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் மறுமையின் மீது நமக்கு அச்சம் வர வேண்டும் என்பதற்காக என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு அடியான் சொர்க்கத்திற்குரிய காரியங்களையே செய்து கொண்டிருப்பான். அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் சமீபமான ஒரு பகுதி தான் இருக்கும். அந்த நேரத்தில் அவன் ஒரு வார்த்தையை மட்டும்தான் உச்சரிப்பான், விளைவு தெரியாமல், பின் விளைவை யோசிக்காமல். ஆனால் அந்த வார்த்தையின் விளைவாக சொர்க்கத்திற்கு போக வேண்டியவன் நரகத்திற்கு போய்விடுவான் என்று சொன்னார். அதனால் நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்கிற கவலை நமக்கு வர வேண்டும். நாம் செய்த இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற கவலை நம்மிடத்திலே வர வேண்டும். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற ஏக்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ, தெளிந்தோ தெளியாமலோ என்னென்ன தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் நம்மிடத்திலே இருக்கிறதோ அத்தனையும் களையக்கூடிய நல்ல பண்பு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை பற்றி தெரியும், எந்த கடமையில் நான் குறை வைத்திருக்கிறேன், எந்த காரியத்திலே நான் பலகீனமாக இருக்கிறேன், எந்த பண்பு என்னிடத்திலே பலகீனமாக இருக்கிறது என்பதை கணக்கு போட்டு பார்த்து. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னதை போல் ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபில அன் துஹாசபு, உங்களிடத்திலே விசாரணை வருவதற்கு முன் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். எப்படி உங்களை அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பதற்கு முன்பு, உங்களுக்கு கேள்வி கணக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு முன்பு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். காரணம், இந்த உலகத்திலே நாம் வாழுகிற போது, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற போது நமக்கு விசாரணை, நம்மை நாமே விசாரித்துக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மறுமையில் அந்த வாய்ப்பில்லை. இம்மா ஜன்னத்துன் இம்மா நார், ஒன்று நாம் நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கத்திற்கு போக முடியும், தீயவர்களாக இருந்தால் நரகத்திற்கு போக முடியும். ஆதலால் அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய மறுமையை நினைத்து பார்த்து, கபருடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து, மகஷரிலே நினைத்து பார்த்து, மகஷர் மைதானத்திலே ஆடை ஒட்டு துணி கூட இல்லாமல் பிறந்த மேனியாக அல்லாஹ்வின் முன்னிலையிலே போய் நிற்போமே, அண்ட சராசரமும் அடங்கி ஒடுங்கி நிற்குமே, அந்த இடத்தை கொஞ்சம் நினைத்து பார்த்து. அன்பு சகோதரர்களே, உலகத்திலே வாழுகிற போது நாம் நல்லவர்களாக, குறிப்பாக தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவர்களாக. காரணம், இந்த மறுமையிலே போய் நாம் நிற்கிற போது நம்முடைய தௌஹீத் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய பேரே பரிசீலனைக்கு வரும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், மற்ற எல்லாமே இரண்டாம் கட்டம்தான். அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்காத ஒரு நிலையில் நாம் மரணித்தால் மட்டும்தான் அந்த விசாரணையில் நம்முடைய பெயர் பரிசீலனைக்கு வரும். அதற்கு பிறகுதான் நன்மைகள் எவ்வளவு இருக்கிறது, தீமைகள் எவ்வளவு இருக்கிறது என்கிற அந்த பார்வையெல்லாம். தௌஹீத் மட்டும் நம்மிடத்திலே இல்லாவிட்டால், ஷிர்க் வைக்கக்கூடிய நிலை நம்மிடத்திலே இருந்தால், அன்பு சகோதரா, மலை போல் நீ அமல் செய்தாலும் அவைகளெல்லாம் ஹபாஅம்மன்சூரா, பரத்தப்பட்ட, ஊதப்பட்ட, தெரிக்கப்பட்ட புழுதிகளைப் போல் ஆகிவிடும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதனால் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மிக சிறப்பாக அடிமையாக செய்து அந்த விசாரணையில் வெற்றி வாகை சூடக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தோஸை பெறக்கூடிய அல்லாஹ் அன்பியாக்கள் சாலிஹீன்கள் சுஹதாக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறானே அவர்களோடு போய் பக்கத்தில் அமரக்கூடிய நர்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. ஏதோ வந்தோம் கேட்டோம் சென்றோம் என்றில்லாமல் எதை நம்முடைய செவியில் ஏந்தினோமோ அதை நம்முடைய சிந்தனையிலும் ஏந்தி எதை நாம் செவிமடுத்தோமோ அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தரட்டும். யா அல்லாஹ் எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்.
2: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
7: www.muslimvanoli.com
2: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
8: ஹதீஸ் 549. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமின் மகனே, நீ நல்வழியில் செலவு செய்வாயாக, அப்போது உனக்கு என் மூலம் நற்கூலி வழங்கப்படும் என அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5352, முஸ்லிம் 993.
2: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
9: கிழக்கில் வெளிச்சத்தோடு வயல் வழியின் வாசத்தோடு பலம் பெறுகிறது. முஸ்லிம் வானொலி,
7: முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com.
2: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்களுக்கும் நீங்கள் அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாலிபர்கள் என்ற தலைப்பிலான விசேட பயானினை வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
10: கண்ணியத்துக்குரிய நண்பு வாலிபர்களே, இந்த சிறிய நேரத்திலே உங்களுக்கு நான் எதை சொல்லப் போகிறேன்? மூத்தவர்கள் அறிஞர்கள் எல்லாம் எமக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கல்ல இந்த அறிவுரை, நான் எனக்கு நீங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவுரை இது. மூன்றே மூன்று விஷயங்கள் தான் எம்முடைய வாழ்வில் இது ஆழமாக பதிந்தால், எம்முடைய வாழ்வில் இது செயல்பாடாக இருந்தால், எம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல எம்மை சுற்றி வாழக்கூடிய எம்முடைய சமூகத்தின் வாழ்வையும் மேம்படுத்தலாம் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். முதலாவது விஷயம், நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் ஏன் படைக்கப்பட்டேன், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ்கிறேன், எதற்காக அல்லாஹ் என்னை படைக்க வேண்டும். ஒரு மனிதனாக, ஒரு அழகுள்ள படைப்பாக, சிந்தனை உள்ள படைப்பாக, எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ள படைப்பாக அல்லாஹ் ஏன் என்னை படைக்க வேண்டும்? என் வாழ்வின் குறிக்கோள் என்ன? என் வாழ்வின் லட்சியம் என்ன? எதை நோக்கி என் பயணம் இருக்கிறது? எதற்காக வாழ்ந்தேன்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன்? இந்த கேள்விக்கெல்லாம் எம்முடைய வாழ்வில் பதில் தெரிந்தால் எம்முடைய வாழ்க்கை இப்போது இருப்பது போன்று இருந்திருக்காது. நாம் இப்போது கல்லூரிகளை படிக்கிறோம், முன்னால் பள்ளிக்கூடத்திலே படித்தோம், அதற்கு முன்னால் எம்முடைய வீட்டில் குழந்தையாக இருந்தோம் பள்ளி படிப்பை முடித்தோம், கல்லூரி படிப்பில், இதற்கு பிறகு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வோம் அல்லது ஒரு தொழிலை தொடங்குவோம், சம்பாதிப்போம், அதற்கு பிறகு திருமணம் செய்வோம், அதற்கு பிறகு குழந்தை பெற்போம், அதற்கு பிறகு ஒரு வீட்டை வாங்குவோம், அந்த வீட்டில் எம்முடைய குடும்பத்தோடு வசிப்போம், அதற்கு பிறகு காலம் மாறும்.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள்.
1: 10 தினங்கள்ல துஆ விசேஷமான துஆவுக்குரிய தினங்கள், ஜிக்ருக்குரிய தினங்கள். அந்த ஹதீஸ்ல வருது, வ கைரு மா குல்து அன வ நபியூன மின் கப்லி லா இலாஹா இல்லல்லாஹ். நானும் எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களும் சொன்னதுல ஆக சிறந்த வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ். ஆனா யாரும் தவறா நினைக்காதீங்க, இப்ப இஷாவுலையும் என்ன சிக்கிருக்கு பின்னால 10 தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னாங்க. அதோட நாங்க போதுமாக்கி கொள்றது இல்ல, நாங்க தனியா உட்கார்ந்து அல்லாஹுடைய ஞாபகத்தோட சிந்தனையோட லா இலாஹா இல்லல்லாஹ் வணங்கப்படுவதற்கு யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்ல, உலகத்துல யார் யார் எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய படைப்பு. அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், சிலைகளாக இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், மனிதர்கள் மிருகங்களாக இருக்கலாம், எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய உன்னால படைக்கப்பட்டது, வணங்கப்படும் உன்னால படைக்கப்பட்டது, வணங்கப்படுவதற்கு

அல்ல, இங்க நீங்க நானும் சேர்த்து ஒரு 100 200 பேர் இங்க சேர்ந்தோம், எங்களை கொஞ்சம் அமல் இபாதத்துல கூடிருச்சு, எங்களை பாவங்களை விட்டோம், எங்களை தௌபாக்களை நாங்க செஞ்சோம், அதுல எங்கள்கிட்ட மாற்றம் இந்த 100 200 பேருக்குள்ள மாற்றம் வந்துருச்சுன்றா அல்ஹம்துலில்லா. அதுதான் அடிப்படை நோக்கம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இந்த 10 நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதிகமாக கூடுதலாக தஸ்பீஹில, தஹ்மீதுல, தஹ்லீல்ல, ஜிக்ர்ல, திலாவத்துல, துஆவுல நபி அவர்கள் ஈடுபடுவார்கள். இது முதலாவது விடயம். ரெண்டாவது, இந்த 9 தினங்கள்ல நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னா. இன்றைக்கே நீங்க ஆரம்பிச்சேலும் நானும் அப்படித்தான், நாங்க எல்லாம் பலவீக்கல் என்ன நோன்பு என்று அதுக்கு சட்டப்படி ஏற்பாடு எல்லாம் செஞ்சதுதான் நாங்க நோன்பு பிடிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பு அஜீப், ஆச்சரியமான நோன்பு. என்ன, நபி அவங்க காலையில மஸ்ஜிது நபவியில ஃபஜ்ர் தொழுவாங்க, தொழுதுட்டு இஷ்ராக் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட 1 hour 1.5 hour 2 hours பின்னால வீட்டுக்கு வருவாங்க. வந்து கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு சொல்லி, இருக்குதுன்னா சாப்பிடுவாங்க, இல்லான்னு சொன்னா நான் நோன்பு பிடிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு என்ன, சஹர் இல்லாம தான் நோன்பு பிடிச்சாங்க. நஃபுல் அவர்களுடைய அதிகமான நபி அவர்களுடைய நஃபுல் நோன்பு என்ன, சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்ல அப்ப நான் நோன்பு பிடிக்கிறேன், தெளிவா ஹதீஸ்ல வருது. அதனால தான் சுன்னத்தான நோன்புகள் துஹர் வரைக்கும் நீயத்து வைக்கலாம். ஃபஜ்ருக்கு பின்னால நீங்க ஒன்றும் சாப்பிடல, ஃபஜ்ருன்னா அசானுடைய டைம் வந்ததற்கு பின்னால நீங்க சாப்பிடல, நீங்க குடிக்கலன்னா நீங்கள் நஃபுல் நோன்புகளை என்ன செய்யலாம், துஹருக்கு முன்னால நீயத்து வச்சு கொண்டாலும் போதும். நபியுடைய இந்த ஹதீஸை வச்சு நபி அவர்கள் 7 மணி 7.5 மணி 8 மணிக்கு வருவார்கள், வந்து கேட்பார்கள் ஏதாவது சாப்பிட இருக்கதா, ஒன்றும் இல்லாட்டி அப்படின்னா நான் நோன்பு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் 4 விடயங்களை வளமையாக தொடர்ந்து செய்து வருவாங்க. ஒன்று, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 9 நோன்புகள் ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நஸாயில பதிவாகி இருக்கிற ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல பதிவாகி இருக்கிற ஹதீஸ், 4 விடயங்கள். ஒன்று, துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 9 நாள், 9வது நாள் ஹாஜிமார்கள் நோன்பு பிடிக்காம இருப்பது நல்லது. அன்றைக்கு அவங்களுக்கு நோன்பை விட விசேஷம் அவங்களுக்கு அரஃபா, அது ஹஜ்ஜுடைய அமல். ஆனா ஹஜ்ஜி போகாதவர்களுக்கு இந்த 9 நாள் நபி அவர்கள் தொடர்ந்து 9 நாள் நோன்பு பிடித்ததாக ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ரெண்டாவது, ஆஷூராவுடைய நோன்பை நபி அவர்கள் வல்லமையாக பிடித்து வந்ததாக அறிவிக்கிறாங்க. மூணாவது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் அய்யாமு தஷ்ரீக்குடைய 3 நாள் பிறை 13 14 15, வேற ரிவாயத்துகளை வருது திங்கள் வியாழன் அல்லது 13 14 15, உண்டு வார வாரம் திங்கள் வியாழன் அல்லது மாதத்துல 3 நோன்பு பிறை 13 14 15, இது மூணாவது. நாலாவது, ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள அந்த 2 ரகாத் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தொடர்ந்து செய்து வந்ததாக ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறான். எங்களோட நாட்டுல நாங்க பார்க்கலாம், எங்களோட நாட்டுல கூட மற்ற நாடுகளை நீங்க உம்ராவுக்கு போனா தெரியும், உம்ராவுக்கும் ரமதான் அல்ல மத்த காலத்துல எப்ப போனாலும் ஹரத்துல திங்கள் வியாழன் சூப்பரா விரிக்கிறாங்க. ஏன் விரிக்கிறாங்க? அந்த திங்களும் வியாழனும் நிறைய பேர் நோன்பு பிடிக்கிறதுனால தான் அங்க சுப்ராவை விரித்தி பேரித்தம் பழங்களை பண்ணுகளை வைக்கிறாங்க. ஏன் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நோன்பு பிடிக்கிறாங்க, அவர்கள் நோன்புக்கு சொல்லி பெரிசா அலட்டுவது இல்ல, பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நீயத்து வைப்பாங்க, அதே பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நோன்பை திறந்துருவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஆக நல்லது என்ன, ரமபானுடைய இந்த சாரி இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 9 நோன்பு பிடிப்பது ஆக சிறந்தது. ஒரு ஆளால 9 நாளும் பிடிக்க முடியல,
அந்த அந்த பத்து நாளைக்குள்ள திங்கள் வியாழன் புடிங்க, இந்த வல்லமையாக திங்கள் வியாழன் பிடிப்பது சொன்னா சரி, அதுவும் அவளுக்கு கிடைக்கல. ஆக குறைந்த பட்சம் அரபாவுடைய தினத்துடைய நோன்பு. நபி அவர்கள் சொன்னார்கள், சியாமு யோம் அரபா அல்லதி துகஃபிரு சனத்தல்லதி கப்லஹா வ சனத்தல்லதி பஅதஹா. யார் அரபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பாரோ அதற்கு முந்திய ஒரு வருடத்துடைய பாவங்களுக்குரிய

0: பரிகாரம், அதற்கு பின்னால் உள்ள ஒரு வருடத்துடைய பாவத்துடைய குற்ற பரிகாரம். எவ்வளவு பெரிய சான்ஸ் உண்டு. இந்த 10வது நாள் பிடிக்கலாம், 10வது நாள் பிறநாள்ல நோன்பு பிடிப்பது ஹராம். அதனால ஆக சிறந்த 9 நாள் சேர்ந்து பிடிப்பது, அல்லது 9 நாள் பிடிக்க முடியாட்டி திங்கள் வியாழன் பிடிப்பது, அல்லது அதோ முடியாத பட்சத்துல குறைந்த பட்சம் அந்த பிறை 9 அரஃபாவுடைய தினத்துல, இந்த அரஃபாவுல அரஃபாவுடைய தினத்துல அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு உலகத்துல வேற எந்த தினத்திலையும் விடுதலை செய்வதில்லை. அதனால் நான் நோன்ப பிடிச்சு நாங்க துவா செஞ்சோம். தஹஜ்ஜுதுடைய வேலையில, இஃப்தாருடைய நேரத்துல, நாங்க பல நேரத்துல ஞாபகப்படுத்தல. சிலர்கள் வந்து பல பிரச்சனைகளுக்காக வேண்டி நான் அங்க குர்பான் கொடுத்தேன், நான் இதை சதக்கா செய்தேன், மஷாலா நல்ல விஷயம். ஆனால் இவைகள் எல்லாத்த விட எஃபெக்ட் என்னண்டா, ஒரு சிரமம் தான் நோன்பு பிடிப்பது. சிலர்களுக்கு சர்வ சாதாரணம், ஆனா இன்னும் சிலர்களுக்கு சரியான கஷ்டம். ஆனா நோன்பை பிடித்து கொண்டு அந்த நோன்புடைய வாயோட கேட்கிற துஆ ஏக்குது, அதை பார்த்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கப்படுவான். எங்கட சொந்த விஷயம், குடும்ப விஷயம், பிள்ளைகளுடைய விஷயம், தொழிலுடைய விஷயம், ஏதாவது சீராகணுமா? நாங்க நோன்பை பிடித்து தஹஜ்ஜுதுடைய நேரத்துல, நோன்பை பிடித்து இஃப்தாருடைய நேரத்துல குறைந்த பட்சம் ஒரு 10-15 நிமிடத்தை ஒதுக்கி நாங்க அதுல துஆல ஈடுபட்டோம். அநேகமாக அந்த துஆவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானேன். நீங்க காலை முதல் மாலை வரைக்கும் பசியோடு இருந்தீங்க, தாகத்தோடு இருந்தீங்க, ஆகமான வேலைகளை கூட விட்டீங்க, உங்களுக்கு விருப்பமான ஆசா பாசங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்க. அதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்டு அந்த நேரத்தில் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு ஆக விசேஷம். அதே அரஃபாவுடைய தினத்துடைய அன்னைக்கு பிறை 9 காலையிலிருந்து தக்பீர், அதுவும் எங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு பலகீனம் தான். நாங்க மஸ்ஜிதுல தொழுது இமாம் தக்பீரை சொல்லி கொடுத்தா நாங்க எல்லாம் சேர்ந்து சொல்றது. அது மட்டுமல்லையே, தக்பீர் தான் அந்த ஒரு 5 எங்கள்கிட்ட எங்கட இரத்தத்தோட ஊறணும். காலையில எழும்பின உடனே ரோட்ல நடக்கும் பொழுது, பஜாருக்கு போகும் பொழுது, எங்கட ரூம்ல இஸ்தியாகேஸ்ல ஏறும் பொழுது, இறங்கும் பொழுது, இதொன்று வரணும். எங்கட நாடுகள்ல கொஞ்சம் பஜார் கஷ்டம், எந்த முஸ்லிம்கள் மட்டும் இல்லையே, மற்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால பஜார்ல எல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல புகாரியில வந்த ஞாபகம், ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர், ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் இந்த அய்யாமு தஷ்ரீக்குடைய நாளையில மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு வந்து தக்பீரை சொல்லுவாங்க. மதீனாவுடைய மார்க்கெட்டே தக்பீர்னால எதிரொலிக்குமாம், அந்த அளவுக்கு சத்தமா மினாவுல கூடாரங்கள் சத்தமா சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஒவ்வொரு கூடாரங்கள் இந்த தக்பீருடைய சப்தம் வரும். அதனால நாங்க எங்கட பெண்மணிகளுக்கும் சொல்லி கொடுக்கணும், தக்பீர் ஆண்களுக்கு மட்டுமல்ல நாங்க சத்தமா சொல்லுவோம். பெண்கள் கொஞ்சம் சத்தத்தை குறைத்து வீட்டுக்குள்ள, நாங்க வீட்டுக்குள்ள நாங்க சொல்றதை பார்த்து எங்கட பிள்ளைகள் படிக்கணும், எங்கட மகனும் மகளும் பார்க்கணும், எங்கட பேரன் பேத்திகள் பார்த்து அவங்களும் இத செய்ய ஆரம்பிக்கணும். ஏன் முழுக்க முழுக்க ஏகத்துவம், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத வ அசீலா, அல்லாஹு தான் ஆகப் பெரியவன், முழு புகழும் அவனுக்குரியது தான், அவனை நான் தூய்மைப்படுத்துகின்றேன், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தா, வணங்கப்படுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்ல, சதக வஅதா, அவன் அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்தினான். நபி அவங்களுக்கு சொன்னானே, உங்களுக்கு நாங்க மக்காவை வெற்றி பெற செய்து தருவோம், சதக வஅதா, அவன் வாக்கை உண்மைப்படுத்தினான். தன்னுடைய அடிமை அல்லாஹுடைய மாண்பு, அல்லாஹுடைய கண்ணியத்தை பத்தி அந்த தக்பீரில் சொல்லப்படுது. அதனால ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால மட்டுமல்ல, நாங்க சொன்ன தொழுகிறோம், முந்தின சுன்னத் தொழுகிறோம், பிந்தின சுன்னத் தொழுகிறோம், அந்த பிறநாளுடைய தினம். அதனால தான் குர்ஆன்ல வருது, இன்னாக்கல் கௌசர், நாங்க உங்களுக்கு நிறைய கயிறுகளை தந்தோம், நலவுகளை தந்தோம், நீங்க தொழுங்க, இன்னும் நீங்க அருங்க என்ற இந்த ஆயத்தை வைத்து அந்த துல்ஹஜ் மாதத்துல பிற 10-13 அமல் மிக முக்கியமான ஒரு அமல். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் வஜத ஸிஅத்தன் லிஐ யுதஹிய ஃபலம் யுதஹி, யாரு உதஹியா கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் யாரு கொடுக்கலையோ ஃபலா யஹ்தன் முஸல்லானா, அவங்களோட கொள்கிற இடத்துக்கே வர வேண்டாம். அதாவது ஒவ்வொரு உதஹையாவுடைய மிருகத்திற்கும் இல்லிக்குள்ளி ஷாரத்தின் ஹசனா, ஒவ்வொரு மயிருக்கும் ஒரு நன்மை. முதலாவது சொத்து ரத்தம் கீழே உழுவுற நேரத்திலேயே அதை கொடுக்கக்கூடியவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஷாஃபி மதஹபுல வலியுறுத்தப்பட்ட சுன்னா, ஹனஃபி மதஹபுல வாஜிப், ஆனா ஷாஃபி மதஹபுல மிக முக்கியமான ஒரு சுன்னா உதஹியாவுடைய அமல். அதனால சந்தோஷமா திருப்தியாக அந்த அமல்கள் நாங்க ஈடுபடுவோம். அதுல நடக்கிற ஒரு சின்ன தவறு உண்டு தனிப்ப என்னன்னு சொன்னா, சில நேரத்துல என்ன செய்யறாங்க, வாங்க நீங்க வந்து மாட்ட அருங்க, நாலு தொடைய நிறுத்தத்துக்கு பின்னால சல்லித்தாங்க, அது பில. முதல்ல மாடோ ஆடோ ஒட்டகமோ அதுக்கு நாங்க சொந்தக்காரனாக ஆகணும். சொந்தக்காரனாக ஆனா தான் எங்களுக்கு நீயத்து வச்சு எங்களுக்கு அறுக்கணும். நாங்க தொடைய வாங்கினா இறைச்சி வாங்குற மாதிரி தான், அது உதஹையாவாக ஆகாது. அதனால எங்க சமூகத்துல நடக்க முந்திய நாம் அப்படித்தானே நடந்துச்சு. முந்தி பார்த்து ஒரு வேலையை அடிப்பாங்க, சொல்லுவாங்க இத்தனை ராத்தல் இருக்கும், இத்தனை கிலோ இருக்கும், நாங்க 3-4 லட்சம் பொறுத்து மாடு வாங்குறோம், அதுல ஒரு 3-4 கிலோ குறைஞ்சா என்ன, கூடினா என்ன, நாங்க லட்சக்கணக்கில் கொடுக்கிறோம், அதுல ஒரு 5000-10000 பார்த்து எங்களை முழு உதகையாவுடைய நன்மைய வீணாக்கலாது. எங்களை சமூகத்துல பொதுவாக நடக்கிறது என்ன, ஒரு ஆள் ஒரு அந்த மிருகத்தை விற்கிறவரை சொல்லுவாரு, ரைட் நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போங்க, நீங்க அருங்க, அழுத்தத்தை பிறகு 4 தொடையை நாங்க நிற்கிறோம், எத்தனை கிலோ எத்தனை ராத்தல் வருதோ நீங்க சல்லியை தந்துட்டு போங்கன்றது இயலாது. முதல்ல அந்த மாட்டை அந்த ஆட்டை அல்லது அந்த ஒட்டகத்தை பணத்தை கொடுத்து நாங்க வாங்கிடணும். உங்கள்கிட்ட முழு பணம் இன்றைக்கு கொடுக்க வசதி இல்ல, அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அவர் உங்களுக்கு இந்த மாட்டை விட்டுட்டாரு, அதாவது விலையையும் நிர்ணயித்தாரு, 3 லட்சம் 4 லட்சம், நீங்க இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தீங்க, நாளைக்கு 2 லட்சம் கொடுத்தீங்க, பிரச்சனை இல்ல, விலை நிர்ணயிக்கப்பட்டு நீங்க 100க்கு 100 சொந்தக்காரனாக ஆனா தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், அறுக்கலாம். அதுல 7 பங்குகள் வசதி இருந்தா ஆக நல்ல மென்ன, ஒரு ஆள் முழுக்க ஒரு மாட்டை கொடுக்கறதுதான் ஆக சிறந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாஅல 100 ஒட்டகங்களை குர்பான் கொடுத்தாங்க. நபி அவங்கள்ட்ட பெரிய வசதிகள் இல்ல. நான் நினைக்கிறேன் ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு யமன்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்தாங்க 100 ஒட்டகம். நபி அவர்கள் 63 ஒட்டகத்தை தன்னுடைய கையால் அறுத்துட்டு மீதமுள்ள 37 ஹதரத் அலிக்க கொடுத்தாங்க. அப்ப 100 ஒட்டகம் என்றது என்ன, சாதாரணமான ஒன்றா? ஒரு மாடு அறுத்தாவே அந்த இடம் எப்படி, அதை விட ஒரு 2 மடங்கு கூட 3 மடங்கு கூட ஒட்டகம். நபி அவர்கள் 100 ஒட்டகத்தை ஹஜ்ஜத்துல் வதாஅல அறுத்தாங்க. ஹதரத் ஹகீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருது, அவர்கள் 100 ஒட்டகத்தையும் 100 அடிமைகளையும் ஹஜ்ஜுக்கு எடுத்துக்கொண்டு வருவாங்க. அரஃபாவுடைய தினத்துல 100 அடிமைகளை உரிமை விடுவாங்க. 100 அடிமை என்ற கிட்டத்தட்ட 100 வாகனம் மாதிரி, ஒரே சபையில 100 வாகனத்தை கிப்டா கொடுக்கறா லேஷா, 100 அடிமைகளை உரிமை விடுவாங்க. அடுத்த நாள் பெருநாளுடைய தினத்துல 100 ஒட்டகைகளை அறுத்து குர்பான் செய்வாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால ஆக சிறந்தது என்ன, மாடுண்டா 7 பேர் சேரலாம், அதுக்கு நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது, உங்களுக்கு ஹுதுபால் எல்லாம் உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்துவாங்க. அதனால என்ன, அந்த உதுஹையாவுடைய அமல் மிக சிறந்த ஒரு அமல். அதுல என்ன, ஏழைகளுக்கு அந்த நாட்கள்ல தான் மாமிசம் சாப்பிடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். குரான்களை நாங்க சொல்லுவது, அதே மாதிரி உதுஹையா எல்லாம் கொடுப்பது. ஆனால் இவைகள் எல்லாத்துடைய நோக்கம் என்ன, எல்லாத்துடைய நோக்கம் என்னண்டா, இங்க நோக்கமே தியாகம். உதுஹையா உருவானது எதனால, ஒரு குடும்பத்துடைய தியாகம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய 3 மிக முக்கியமான தியாகங்களை மையமாக வைத்துத்தான் இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல மிக அதிகமான அமல்கள். அவர்கள் வாலிபனாக இருக்கும் பொழுது ஏகத்துவத்திற்காக வேண்டி பேசினாங்க. அதனால் அவர் நெருப்புல தூக்கி எறியப்பட்டார். குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன்னால வந்தார்கள். அதனால் அந்த தியாகத்திற்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட பரிசு தான் ஒவ்வொரு தொழுகையில நாங்க அத்தஹியாத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட பெயரை ஞாபகப்படுத்துகின்றோம். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم كنا கணக்கிடுங்களே நீங்களால கணக்கிடலுமா? எங்களுடைய இலங்கையில் உள்ள 20-22 லட்சம் முஸ்லீம்கள், இந்தியாவில் ஒரு 25-30 கோடி முஸ்லீம்கள், பாகிஸ்தான்ல 20 கோடிக்கு மேல, பங்களாதேஷ்ல 20 கோடிக்கு மேல, இந்தோனேஷியால 32 கோடிக்கு மேல, இப்படி உலகத்தில் உள்ள 200 கோடி மக்களும் அதுல தொழக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய பெயரை சொல்லுவாங்க? அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பில்லியன் கணக்கான தடவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பெயர் சொல்லப்படுதுண்டா? அதெல்லாம் அவருக்கு பேசி சேர்ற துஆ தான். ஏன் அந்த நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்த தயாரானாங்க. அதுக்குரிய அல்லாஹ் பரிசத்தான் கயாமனால் வரைக்கும் தொழுகையில அவருடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படணும். ரெண்டாவது, அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக வேண்டி மனைவியையும் பச்சில பாலகனையும் விட்டுட்டு போனாங்க மனித சஞ்சாரமற்ற இடத்துல. அதற்காக அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தான் அந்த ஜம்ஸம். அதுவும் எல்லை இல்லாத, முழு உலகத்திலிருந்து போறவங்க குடிக்கிறாங்க, கொள்றாங்க, இப்ப கடகல்ல விற்கிறாங்க, முழு உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா அந்த சின்ன கிணறு வத்தியதாக வரலாறு இல்லை. ஏன்? அது அவருடைய மனைவி, அவருடைய மகனுடைய தியாகம். மூணாவது, அவருடைய மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுக்க முன் வந்தாங்க. வாப்பா கேக்குறாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. மகன், உங்களை அறுப்பதாக நான் கனவுட கண்டேன். நீங்க கேக்கிறது கனவு தானே என்று சொல்லி, நபிமார்களுடைய கனவும் வஹி, ருயல் அன்பியாய் வஹியுன். நபிமார்களுடைய கனவுகளும் வஹி. எங்கட கூட கனவு வஹி இல்ல. நாங்க கனவுகள் ஏதாவது கண்டா அலட்ட வேண்டிய தேவையும் இல்ல. கனவு அத பெரிசா அலட்டி கொண்டு யோசிச்சு கொண்டு, சில பெண்மணிகள் நான் அப்படி கனவு கண்டேன், நான் இப்படி கனவு கண்டேன், அதுக்குத்தான் பேரு கனவு. கனவுல எல்லாம் வரும். நாங்க நினைவுல நினைக்கிறது எல்லாம் கனவுல வரும், அது அலட்ட தேவல்ல. ஆனா நபிமார்களுடைய கனவு வாஹி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகன்கிட்ட கேக்குறாங்க, மகன் உங்களை அறுப்பதாக நான் கனவுல கண்டேன். ஃபந்துர் மாதா தரா, என்ன சொன்னாங்க? யா அபதி இஃப்அல் மா துஉமர் சதஜதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். வாப்பா, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்க செஞ்சு முடியுங்க, பொறுமையாளர்களில் என்னை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. நான் பொறுமை செய்கிறேன். அந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணல. அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் நீங்க என்ன பெற்றுக் கொள்வீங்க, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்க. ஆனா வாப்பாவால புள்ளை அறுக்கிறது என்பது லேசான விடயமா? ஆனா அல்லாஹ்வுடைய சோதனைய பாருங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். நாங்க இப்ராஹிமுக்கு கொடுத்த சோதனை உண்மையிலேயே பெரிய சோதனை. சில நேரத்துல மாணவர்கள் எழுதிட்டு வந்து சொல்லுவாங்க, பேப்பர் கொஞ்சம் கஷ்டம் உண்டு. ஆனா அந்த பேப்பரை எடுத்த அந்த சேர்மாரோ அல்லது முக்கியஸ்தர்களோ சொல்றாங்க, இந்த தடவை நாங்க ஃபைனல் எக்ஸாம் கொஞ்சம் பாரமா தான் எடுத்தோம். கேள்வி கஷ்டமா ஈக்கும். அல்லாஹ்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். அல்லாஹ் கூறுகின்றான், அவரை நாங்க பெரிய ஒரு சோதனையை கொடுத்தோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் வருது ஹதீஸ்ல, நபிமார்களுக்கு சாதாரணமான 100 பேருடைய சக்தி. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சாதாரணமான 100 பேருடைய பலத்தை கொடுத்திருக்கிறான். அந்த 100 பேருடைய பலத்தை வைத்துத்தான் தன்னுடைய மகனை அறுக்குகிறார்கள். ஆனால் அவர் அறுபடல்ல. இதுதான் அல்லாஹ்வுடைய ஆக பெரிய ஒரு அன்போ இரக்கம் என்ன. அடியார்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், நீங்க சில தியாகங்களை செய்ய முன்னால வரணும், அந்த தியாகங்களை செய்ய ஒரு அடி எடுத்து வச்சு வந்தீங்க, இப்ப அந்த செய்ய தியாகத்தை செய்ய விடமாட்டான், அல்லாஹ் வேறொரு வழியில வந்து உங்களுக்கு இலகுவாக்கி தருவான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை கீழே படுக்க வைத்து குர்ஆன்ல வருது, ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லிஜபீன், ரெண்டு பேருமே வழிபட்டு மகனை கீழே புரட்டி அவரை அறுக்க நேரத்தில் அந்த கத்தி அறுபடல, குர்ஆன்ல தெளிவா வருது. நாங்க சொர்க்கத்திலிருந்து ஒரு செம்மறியாட்டை அனுப்பி அவருடைய நேர்ச்சையை அவருடைய அந்த கனவை நிறைவாக்க வைத்தோம் என்று குர்ஆன்ல வருது. அந்த ஒன்றுக்குத்தான் இன்னைக்கு துஹையாவுடைய அமல். அரபு நாட்டுல சவுதியில மக்கால எத்தனை மில்லியன் கணக்கான ஆடுகள், அது எத்தனை ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தனை நாடுகள் போகுது, எத்தனை ஆயிரம் ஒட்டகம், எத்தனை ஆயிரம் மாடு, முழு உலகத்துல எத்தனை ஆயிரம் மிருகங்கள் இந்த ஒரு மூன்று நான்கு நாளையில. அதனால நாட்டுடைய சட்டத்தையும் நாங்க மிச்சம் கவனமா ஃபாலோ பண்ணணும். இந்த எங்களோட உதகையாவுடைய நாட்கள் அவங்களோட பொசன் லீவும் வருது, அரசாங்கம் என்னென்ன உத்தரவுகளை போட்டு வைக்கிறாங்களோ அதை கண்டிப்பா நாங்க மதிக்கணும், அதுல நாங்க கவனம் செலுத்தணும். அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் எமேத்தோளமா உங்களுக்கு தருவாங்க. அதனால நாங்க எதை சொல்ல வரோம், இந்த பிறை பத்து, பிற பதினொன்று, பிற பன்னெண்டு, பிற பதிமூணு, இந்த நாலு நாளைக்குள்ளால உலகத்தில் எத்தனை லட்சம் மிருகங்கள் அறுத்து குர்பான் கொடுக்கப்படுது என்றா, அந்த ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தீனுக்காக நானும் நீங்களும் நினைக்கணும் தியாகம். நாங்க எங்கட பசாரல கடையில வியாபாரம் செய்யும் போது ஏமாத்தல் அல்ல, யாருக்கு மோசடிகள் செய்யறல்ல, சிறிய விலைக்கு உள்ளத்தை பெரிய விலைக்கு நாங்க விற்கிறல்ல, பழச புதுச்சின்னு சொல்லி கொடுக்கறல்ல, வியாபாரம் செய்யறவங்க நினைக்கணும் எனக்கு முன்னால் உள்ள தியாகம் இதுதான், நான் உண்மையாக நேர்மையாக நம்பிக்கையாக நாணயமாக நான் எடுக்கிற பணத்திற்குரிய பொருளை பூர்த்தியா கொடுக்கணும். குர்ஆன்ல வருது, அந்த கூட திஜாரத்தன் அந்த தராதி மின்கும், வியாபாரம் நடக்கும் பொழுது ரெண்டு பேருடைய பொருத்தம் இருக்கணும். நீங்க ஒரு பொருளை கொடுக்கிறீங்க, வாங்குறவர் உண்மையில திருப்தி இல்லாம வாங்கினா அந்த வியாபாரம் அது நூற்றுக்கு நூறு ஹலால் ஆகாது, சில வேளை 50% 60%. நாங்க யாருக்காவது எதையாவது விற்கிறோமா, அவர் திருப்தியாக எங்கள்கிட்ட எடுக்கணும். திருப்தி இல்லாட்டி ஏல குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அதனால வியாபாரம் செய்யறவர்களும் எங்கட வியாபாரத்தில் உள்ள தியாகம் என்ன, அவன் இவன் செய்யறான், பக்கத்து கடைக்காரன் செய்யறான், மாற்று மதத்தவன் செய்யறான், நான் அப்படி செய்யாட்டி எனக்கு பிசினஸ் நடக்காது, எனக்கு வியாபாரம் நடக்காது, எனக்கு கஸ்டமர்ஸ் பேஸ் இல்ல, அதை நாங்க நினைக்கணும். எங்களுக்குள்ள தியாகம் இதுதான். நான் முஸ்லிம், நான் இஸ்லாத்தை படித்தவன், தீனுடைய அடிப்படையில வாழ்றேன், நான் சட்டப்படி முறைப்படி நான் யாரையும் ஏமாத்தறல்ல, வார கஸ்டமர் ஏமாத்துறோம் இல்ல, அரசாங்கத்தை ஏமாத்துறோம் இல்ல, கஸ்டமருக்கு பொய் சொல்றோம் இல்ல, அரசாங்கத்துக்கு பொய் சொல்றோம் இல்ல, நான் நேர்மையா நான் செஞ்சா எனக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் தான், ஆனா அந்த கொஞ்சம் ப்ராஃபிட்ல அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வியாபாரியாக இருக்கலாம் அல்லது வர்க் பண்றவங்களாக இருக்கலாம், எங்களுக்குள்ள முஜாஹதா என்ன, நான் எனக்கு 8 hours இருந்தா, எனக்கு 10 hours இருந்தா, அந்த 10 hours முழுமையா அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும், அந்த பொஸ்ஸுக்கு கொடுக்கணும், அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கணும், அதுல நான் குறைவு செய்யலா, 8 hours 10 hours பூர்த்தியா கொடுத்தா தான் நான் எடுக்கிற சம்பளம், நாங்க நினைக்கணும். எனக்குள்ள முஜாஹதா இதுதான். இன்றைக்கு அநேகமாக மற்றவர்களை கம்பையா பண்ணுவாங்க, இல்லா அடுத்தவர்களை பார்த்து நாங்க எங்களை திருப்திப்படுத்தலாம், நாங்க ரப்பத்தான் சந்தோஷப்படுத்தணும், ரப்பத்தான் திருப்திப்படுத்தணும். அதனால பொஸ்ஸாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், ஃபேக்டரியில உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்யறவராக இருக்கலாம், அதுல எப்படி எப்படியான குவாண்டிட்டி, எப்படி எப்படியான குவாலிட்டிய நாங்க மெயின்டைன் பண்ணணும், இந்த எங்களுக்கு அரசாங்கத்தால வேற வழிகளால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த குவாலிட்டி அதை நாங்க மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் பெண்களோட தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க, அவங்க நினைக்கணும் இதுல நான் ஹராம் ஹலால், பெண்களோட உறவாடுறது, பேசுறது, கதைக்கிறது, அவர்களோடு தவறாக நடக்கிறது, இதெல்லாம் ஆகப்பெரிய பாவம். அதனால எனக்குள்ள முஜாஹதா என்ன, நான் இஸ்லாமிய முறைப்படி மேலான பெரியார்களே சகோதரர்களே, நான் எதை சொல்லி கொண்டு வரேன் என்று சொன்னா, இந்த பத்து நாளோட எங்கட விஷயம் முடியறல்லே. லைஃப் டைம் நாங்க அல்லாஹு ஆலம் எவ்வளவு காலம் எங்களை இந்த உலகத்துல வாழ வைப்பானோ தெரிய, அந்த காலம் எல்லாம் அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழணும், தியாகத்தோட வாழணும். காலையில ஃபஜ்ருக்கு எழும்பி மஸ்ஜிதுக்கு வர்றது ஆக பெரிய தியாகம். இரவையில நேர காலத்தோட படித்தா தான் மஸ்ஜிதுக்கு வரலாம். நாங்க ஃபஜ்ருக்கு வந்து ஜமாஅத்தோட நாங்க தொழுகிறோம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. நாங்க சில வருஷங்களுக்கு முன்னால யூஎஸ்ல ஜமாத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அநேகமா புளோரிடால ஒரு பள்ளியில வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். காலையில ஃபஜ்ர் தொழுததற்கு பின்னால ஒரு 6:30-7 மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் ஆண்களும் வராங்க, சில பெண்மணிகளும் வராங்க. ஆண்கள் வந்து ஒரு ரூம் உள்ள போறாங்க, பெண்மணிகள் யங் பெண்மணிகள் அவங்க கேர்ள்ஸ் வந்து அவங்க இன்னொரு ரூம் உள்ள போறாங்க. அப்ப அந்த பள்ளி ஹசரத்துல நான் கேட்டேன், இது என்ன இவங்க சொன்னாங்க, இந்த ஆண்கள் எல்லாம் போன ரூம்ல ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட இவங்க எல்லாம் கைஃபுது பண்றாங்க. இந்த ரூமுக்கு ஒரு பெண் ஹாஃபிதா இருக்கிறா, அவங்கள்ட்ட இந்த கேர்ள்ஸ் கைஃபுது பண்றாங்க. காலையில 10:11 மணிக்கு மாதிரி அந்த ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் வெளியில வந்து அவங்கள கொண்டு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட அந்த ஸ்நாக்ஸ அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour மாதிரி ஒரு பிரேக் கொண்டு எடுத்துட்டு மறுக்க போனாங்க. நான் ஹசரத்துல கேட்டேன், இது என்ன? இப்ப அவங்களோட ஹோம் ஸ்கூல், அவங்க ஆன்லைன்ல என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. நான் கேட்டேன், இங்க ஸ்கூல் போறல்லையா? சொன்னாரு, ஹசரத் இல்ல, இவங்க எல்லாமே கூட வாப்பமார் கொஞ்சம் பிள்ளைங்க கூட கவனமா வளர்க்கணும்னு சொல்லி காலையில ஒரு 3 hour 4 hour குரானு கொடுக்கறாங்க. அதற்கு பின்னால ஹோம் ஆன்லைன் ஸ்கூல் படிக்கிறாங்க. வருஷ கடைசியில எக்ஸாம் எழுத மட்டும் அந்த பகுதியில் உள்ள ஸ்கூல்ல உள்ள ஹெட் மாஸ்டரோட பேசி அங்க போய் எக்ஸாம அவங்க எழுதிட்டு வருவாங்க. அங்க ஃபுல் டைம் படிக்கிற மாணவர்களை விட பெருடைய பெருபேறுகள் நல்லம். ஏன் குரான் டைம் கொடுக்கறாங்க, ஃபஜ்ர் தொழுகுறாங்க. ஹதீஸ்ல வருது, மன் சல்ல சுபஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாஅத்தோட தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. எல்லா வகையான ஆபத்துகள், எக்ஸிடங்கள், அதாவது வேற விதமான பிரச்சனைகள், திருடர்கள், கொள்ளையர்கள் எல்லாத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான். ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாஅத்தோட தொழுதா. மீதான பெரியார்களே சகோதரர்களே, அதனால வெறும் இந்த 10 நாளோ அமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறல்ல. நான் இறுதியாக சொன்னேன், இஸ்லாத்திற்காக தீனுக்காக ஏதாவது ஒரு அடிப்படையில நாங்க தியாகம் செஞ்சோம், அந்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எப்படி ஹதரத் இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஒவ்வொரு தியாகத்திற்கு அல்லாஹ் இப்படி கூலிகளை கொடுத்தானோ, அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் நல்ல கூலிகளை உலகத்துல தருவான், மறுமையில தருவான். அதனால எந்த கட்டமாக இருந்தாலும் இதுல மார்க்கம், இதுல ஷரியா, இதுல தீன், அல்லாஹ் எதை விரும்புகின்றான் அதை நாங்க எடுத்து நஃப்ஸுக்கு, ஹவாவுக்கு, ஆசைக்கு, பணத்திற்கு வழிபட்டு தீனை விட்டுடாம அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை முன்னால வைத்து நாங்க வாழ்ந்தோம்னா எங்களோட வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்குவான், மறுமையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக்குவான். அந்த அடிப்படையில நாங்க எங்களோட வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாராக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை பெற்று வளர்த்து இந்த இடத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த எங்களுடைய அன்பிற்குரிய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களில் யார் யார் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய அவர்களுடைய ஆயுளை நீழ்த்தி வைப்பாயாக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் மரணித்து மண்ணறைகளில் வாழ்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக, அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. கடந்த காலங்கள் எங்களோட வாழ்ந்த பல நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்களை தெரிந்தவர்கள் பலர்கள் சின்ன சின்ன வயதிலேயே இறந்து விட்டார்கள். யா அல்லாஹ் நீ அவர்களையும் புரிந்து கொள்வாயாக, அவருடைய கபர்களை முழுமையமாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இதோ ஹஜ் மாதத்துடைய முதலாவது தினத்திலே இருக்கிறோம் யா அல்லாஹ், ஆசையோட வந்தோம் யா அல்லாஹ், விருப்பத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்தோம் யா அல்லாஹ். இந்த 10 நாட்களையும் அதற்கு பின்னால் உள்ள தினங்களையும் நீ விரும்புகின்ற மாதிரி நல்ல அமல்ல கழிக்க நீ நம் எல்லோருக்கும் தோத்தி செய்வாய். தந்திருவாயாக, நல்ல ஆசை ஆர்வங்களை தந்திருவாயாக, நல்ல விருப்பங்களை தந்திருவாயாக, எங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக, நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக, வழக்குகளில் வம்புகளில் பிரச்சனைகளில் மாற்றி இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விமோச்சனத்தை கொடுப்பாயாக, ஹலாலான சம்பாத்தியம் ஹலாலான வருமானத்தை தருவாயாக, சகல விதமான ஹராம்களை ஒட்டும் பாதுகாப்பாயாக. எந்தெந்த குடும்பத்தில் பிரச்சனையுடன் கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்குரிய பிரச்சனைகளையும் நீ நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக. விசேஷமாக பிலஸ்தீனத்தில் வாழக்கூடிய உறவுகளையா அல்லாஹ், கிட்டத்தட்ட 2 வருடமாக போகின்றது யா அல்லாஹ், அங்கே சீக்கிரமாக யுத்த நிறுத்தம் ஏற்படணும் யா அல்லாஹ், அவர்கள் பழைய நிலைக்கு திரும்பி வரணும் யா அல்லாஹ், இதற்கு பின்னாலும் தலை நிமிர்ந்து கண்ணியமாக வாழணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த சியோனிச உன்னுடைய விரோதிகள் யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயாக. இன்னும் ஆணவத்துடன் அவர்கள் தலை கணத்துடன் அவர்கள் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயாக, உன்னுடைய குதிரத்தை காட்டுவாய், அங்கே வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை நீ பாதுகாப்பாயாக, நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக, எல்லா இன மத மக்களுடன் சகவாழ்வுடன் வாழக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக, நீதமான நேர்மையான நல்ல தலைவர்களை அரசியல்வாதிகளை கொண்டு வந்து சேர்ப்பாயாக, எல்லா விதமான பொய் பித்தலாட்டம் ஊழல்வாதிகளை விட்டும் இந்த நாட்டை நீ சுத்தப்படுத்துவாயாக, ஹஜ்ஜுக்கு சென்றவர்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுடைய ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களை அழகான முறையில் செய்து முடிக்க நீ உதவி செய்வாயாக, எல்லா வகையான ஆபத்துகள் அவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தேவைகள் யா அல்லாஹ், அதை நீ அறிந்திருக்கிறாய் யா அல்லாஹ், அடுத்தவர்கள்ட்ட சொல்லி ஒண்ணும் நடக்காது யா அல்லாஹ், எங்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு வகையான தேவைகளை நீ நிறைவேற்றி தந்திருவாயாக, எங்கள் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக, கலிமாவுடன் பலனிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, நம் எல்லோரையும் ஜன்னத்தில் பிரிதோஸ் என்ற சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பாயாக, இந்த சிறிய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. جزاكم الله خيرا. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا
1: انت. இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள். நேர்கள் முஸ்லிம் வாழ்வியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாஷணைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161
3: www.muslimvanoli.com.
4: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
5: muslimvanoli.com.
6: உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
7: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான், ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் பெறக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீஸ், யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, செல்லதாளி செல்லுகிறார்கள் அவுரத்தை தொடர்றது சம்பந்தமாக வருகிற போது, அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே என்கக்கூடிய ஹதீஸை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனையவர்கள் இந்த ஹதீதை ஆதாரமாக கொண்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெளிப்படையாக அவுரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்கிறார்கள். இதில் 2 வகையான ஆய்வு இருக்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸ் அபு ஹனிஃபா இமாமினுடைய மதுஹபுக்காரர்கள் கூடிய இந்த ஹதீதை, இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலஹீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலஹீனம் என்று அதை சொல்லிவிட்டால், நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய அறிவிப்பாளர்களை மிக துல்லியமாக முடிந்த அளவிற்கு ஆய்வு செய்தவரையில் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் இமாம் அபு ஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலஹீனமாகத்தான் அதை காண்கின்றோம். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விடயம், அப்படி என்றால் இந்த மத்த ஹதீஸின் அடிப்படையில் அது சஹியாக கொள்ள வேண்டி வருகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி சொன்ன விஷயம், அவுரத்தை தொட்டவர் ஒது செய்யட்டும் என்று. இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது. எனவே இதற்கிடையில் இந்த ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுகிற மாதிரி இருக்கே என்று இரண்டை ஆதாரமாக கொண்டவர்கள் இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது, ஒன்று ஒருவர் அவுரத்தை தொடுகின்ற மாதிரி அவர் வேணுமென்றே அவுரத்திடம் கையை கொண்டு போகிறார், தொடணும் என்றதற்காக போகிறார். அப்படியான நோக்கத்தில் தொட்டால் அவர் அது இச்சையோடு தொடுகிறதுங்கிறது அல்ல, அவர் எப்படியோ தன் தேவைக்காக தொடுகிறார். ஒருத்தர் கடிக்கிறது அங்கே, அந்த கடித்ததால் சொறியணும் என்று செய்கிறார், அது அவராக தொடுகிறது. இன்னொன்று இருக்கிறது, இப்படியாக தொட்டால் அவர் அவுரத்தை அவர் தொட்ட மாதிரியாகவும் ஒது முறிஞ்சிடும். இன்னொன்று இருக்கிறது, உதாரணமாக ஒருத்தர் வந்து குளித்து விட்டு தனது உடம்பை அவர் துரைக்கின்றார், அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது, அப்போ நாம் அதை தொட்டென்று சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம். அப்படி தற்செயலாக பட்டுவிட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த அவுரத்தை தொட்ட எண்ணம் அதாக பாறுபடாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், அது ஒரு உறுப்பை தொட்ட மாதிரி நினைச்சுக்கோம். அது மாதிரி ஏதோ கைப்பட்டுது ஆனால் அவுரத்தில் பட்டுது என்றால் அது கைப்பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள் இமாம்களுக்கு இடையிலே முறியிறா முறியிற மாட்டாதா, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முறியும் என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே இதிலே நம் ஆய்வு செய்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டால் ஒது முறியும் என்று சொன்னதை, அதனால் ஒருத்தர் தொடணும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒது முறியும், தொழப்போரால் முறியும், ஆனால் படுதல் என்கிறது தற்செயலா படுதல் என்கிறது அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில் நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது, அது உட்பக்கம் என்றாலும் சரிதான் வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான் தற்செயலாக பட்டுவிட்டால் ஒது முறியாது என்கிற ஒரு கருத்தை தான் நாம் அதை சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு, சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்துவிட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள், அப்படியே அவருடைய கை தற்செயலாக அவர்கள் உடம்பை துடைக்கிற போது பட்டுவிடும், அதற்காக திருப்பி ஒது செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம். இதில் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன், இதில் அவுரத்துங்கிறது அவருடைய மர்மஸ்தானத்தின் முன்னுறுப்பு, அவருடைய ஆண் உறுப்பை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. சில இமாம்கள் பின்னுறுப்பின் பின்துவாரத்தில் கைப்பட்டால் ஒது முறியும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய விதை பகுதி இருக்கிறது, அதிலே கைப்பட்டால் அது அதிலே உள்ளடங்கும் என்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே அவருடைய ஆண் உறுப்பில் அங்கே அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை அவருடைய பொது ஆணுறுப்பண்டு நாங்கள் எதை சொல்வோமோ அந்த பகுதியைத்தான் அது தொடுவதால் தான் ஒது முறியும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரித்தான் பெண்களுக்கும் அவர்களுடைய மர்ம உறுப்பில் அவர்கள் தொட்டால், அவர்களாக நாடி தொட்டால் ஒது முறியும், இல்லாமல் தற்செயலாகப்பட்டால் ஒது முறியாது என்கிற அந்த ஒரு விடயத்தையே நாம் சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
6: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
1: முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது
3: அவர்கள். بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس

الناس. صدق الله العظيم. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வளமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கல்ல எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்திலே பேசுகிறோம், யார் இந்த ஷைத்தான். ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது, யார் இந்த ஷைத்தான். ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவன். இந்த உலகத்தை படைத்தல்லா மனு வர்க்கத்தை இதில் வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம்தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியபுதூன். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான்.
ஜின்னினத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன் ஆரம்ப மனிதர் ஆதம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழ விட்டார். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பித்தார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான். இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களில் சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர்தான் இந்த ஜின்னினத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பெயர் அசாசீல். ஜின்னாகி இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு, இனிமே நான் நல்லவனா வந்துடுவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல் மண்ணாதி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானான், வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோட அலா அவர் இருக்காரு. இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலேதான் அல்லாஹ் கேட்கின்றான், மலக்குமார்களே நான் எனக்கு பிரதிநிதிகளை, ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக இல்லை எல்லாம் பண்ணா போச்சு, இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்க போறேன் அப்படின்னு அல்ல சொன்னான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா காலு அதஜாலு ஃபீஹா மன் யுஸ்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு தீமா. மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜில்லு ஜிலாலு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். கால இன்னி ஆலமு மாலா தாலமு. அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிக்கிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைக்கும். மனித படைப்பு எப்படி உண்டானது, களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தான்.
அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹை ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டு சொன்னா, இது காலலில் மலாய்க்கத்திஸ் ஜுதூலி ஆதம். மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே, மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். சுஜூத் என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே, அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னான், ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னான். இல்லா இபிலீஸ். அப்போதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலீஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டலை பூசி மலக்கு மாறிய பூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மாறுகளோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்கு மாறுகளும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யாரை தவிர? இபிலீஸை தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபான்னு சொன்னால் மாறு செய்த ஆண்டவண்ட உத்தரவு, ஆண்டவண்ட உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை, ஏலா என கேலா, பாப்பமே என்றது ஷைத்தானுடைய குணம். அவன் சுஜூது செய்யவில்லை, வக்கான மினல் காஃபிரின். இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிருடைய ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், பிர்தௌசுனும் ஈகேலும், ஜன்னத்துல் பிர்தௌஸ் சொருக்கத்தில பேரை வச்சிருக்கிற மேலும், ஆனாலும் அவன் காஃபிருடைய லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் தானா குஃப்ரு, மாறு செய்ற. ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன், உனையால் ஏண்டிய செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத். அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறைய ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃப்ரு. மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும், மறுத்தவனை வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் தானே வந்த. கால மாமனாக அல்லாஹ் தஸ்ஜுத இது அமர்துக. அல்லாஹ் கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூது செய்யக்குள் அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏலா, நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? ஆல அன ஹைரும் மின்ஹு
خلقتني من نار وخلقته من طين. பாத்தீங்களா, பிக் பாஸ்க்கு முன்னாலே மாலிக்குல் முல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், انا خير منه. என்னத்தை இருந்தாலும் யா அல்லாஹ், அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற எண்ணம் இருக்கிறதே சைத்தானுடைய குணம். அங்கேதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தரி மின்னார், ஆண்டவனே நீ என்னை நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், ஹலத்தவுமின் தீன், அவரை நீ மண்ணால படைச்சியாய். மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பேய்த்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க யாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம், குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்த்த மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை, என்ன விட்டு ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில் வைக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே யாரு எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன்னு சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு, மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தோட ஆட்சியை கொடுக்கறதுக்கா? பாப்பமே என்ற நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க பாப்பமே மனுஷன். அப்படி மனுஷன் நினைவானதே, நாங்க தாருமஜா, நாங்க கமையான் இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா? எட்டையாவதுனா கொண்டெய்னர் லொரி, இது எட்டை இல்லை, இது இது நசீபு. உனக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், அவனுக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம், இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தமில்லை, அதான் சைத்தான், அவன் தான் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விலங்கிக் கொள்ளணும், யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான், எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான், யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்ல சாட்டியான், சைத்தானை. யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா, தங்கள் மீதுமா? ஆம், ஆனால் எனக்கு அல்ல அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்ல தந்துட்டான். புகாரியுடைய ஹதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு, அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், காலித் மின் அந்த வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இது சொர்க்கம், இந்த சொர்க்கத்தில் மாறு சேரவனுக்கும் அந்த கப்பரன்ஸ்னால் பெருமாடிக்கிற, பெருமாடிக்கிறவனுக்கு இங்க இடம் இல்ல, போ, தொலைஞ்சு போ வெளியே சொன்னான் அல்லாஹ். நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, முன்னுக்கும் நிக்கவானான். ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால், இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வாரார்கள். அது நாங்க அந்த நாள்ல இருந்தே எங்கட அப்பட அப்பட காலத்தில இருந்தே தான் அப்படி. அப்பட அப்ப எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்ல, அவரையா நீ ஃபாலோ பண்றவான்? பெருமானாம், எனக்கு தான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம், அவர் அவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம். அல்லாட முன்னுக்கு போ, தொலைஞ்சு போன்னு சொல்லி
அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கலாம். அப்படி தலை தூக்க இல்லாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த ஷைத்தான். எனவே வெளியே போகல, வெளியே போகல, ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னதானே, எங்களை போ சொன்னதானே,

எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும், போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் யாவது ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே. உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால இன்னக்க மினல் மும்பரீன், சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தாரப்போ, நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாயன்னு எல்லாம் சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும் உண்மையும் பொய்யும் சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கட ஒன்று இருக்கணும். எனவே எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், கால ஃபபிமா அகுவைத்தனி லாகூதன்னலவும் சிராத்தகல் முஸ்தகீம். ஆண்டவனே, ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே போண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நீரான வழியில போறானுளே அவனோட விட மாட்டேன் கெடுப்பேன். அக்கூதன்னு சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வோம், தடுப்பேன், ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக்கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், ومن خلفهم وعن ايمانهم وعن شمائلهم ولا تجد اكثرهم شاكرين. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ராவ் பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என்ற முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா ஆண்டவனே? வலா தஜிது அக்ஸரும் மின ஷாகிரி, அவனுள்ள 90% அதிகமான பேர், 90% செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு, நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானாலும் நீ பாரு, நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பைத்து சொன்னான், கால அஹ்ருஜு மின்ஹா மதுஊமன் மதுஹூரா. எனவே நாசமா போனவனே, நீ நிந்திக்கப்பட்டவனாகும் சபிக்கப்பட்டவனாகும், இங்கே இருந்து தொலைஞ்சு போ, ஏண்ட முன்னுக்கும் நிக்கவானாமல் சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக வதஆலா எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குள்ள முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதுங்கண்டா? ஏன் குர்ஆனை ஓதும் போதே தானும் இருப்பான், குரான் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆன் விளங்கின மாதிரி, குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கமும் சொல்லுவார். ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கார்மானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே, எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன், ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பெய்த்திரவானாம், போனா ரெண்டு பேருமே நாசமா போவீங்கோ. இந்த இருவரையும்

எந்த மரத்தின் அண்டையிலே அல்லாஹ் போவானம் உண்டானோ அவங்களை போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் அலை சலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செய்ய யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மா கிட்ட. உம்மம்மா லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பர்ண கொக்காரன பாருங்க, ஆம்பளையல் வெள்ளைக்கு பஜாருக்கு போக காட்டு மீன் தான் பூர்வானு. பொம்பளையால் பூரு பூரு பாவம், அவளை ஏமாத்தி நல்ல கல்சாலையும் அடிச்சுட்டு வைத்திரையிலும் இவன் கோட்டையும் கொண்டு போய் கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப்ப அந்தி படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 அடி அந்த கோட் இல்ல இல்ல அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான். அடி அதை கழட்டி பஞ்சமித்தாலுமே 3000 ரூபாய் விற்கலுமே அது உள்ளுக்குள்ள லைனிங். அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி. பெண்கள்கிட்ட ஒரு செய்தியை செல்லிட்டால் அவங்க தான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற மூ கெட்டுவாங்க டை கெட்டுவாங்க எல்லா வகையான அமைப்புகளும் ஷைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவருடைய மனம் அப்படிதான். ஏனென்றால் உம்மம்மாவை அல்லாஹ் படைச்ச அப்பாட விழா எலும்பிலேது. ஆதம் அலை சலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை அல்லாஹ் உற்பத்தி செய்தான். ரசூலுல்லா கூட சொன்னார்கள், உங்களோட பெண்களை எப்பையும் ஷைத்தானுடைய விஷயத்துல கோணமா இருந்துக்கோங்க, திருத்துக்கோ, புத்தி சொல்லுங்க, கண்காணிங்க. பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள், கோண புத்தி இருக்கும். ஒரே அடியா நிமித்த போவாதீங்க. பயான கேட்டு போனத்தோட அடியே இங்க வாசல்ல இண்டையிலேந்து நீ தாஜத் தொழணும் பரலு மாறி குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசரி ஓதணும். நீ நான் நானான்ற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப இப்படி அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பயந்தாதான் ஏண்ட வீட்டிலே கேளும், இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உம்மா வீட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அது ஏற்கனவே வளைவு தானே உடைஞ்சிரும். போ போ சரியா வரும்னு சும்மா விட்டால் நல்லாவே வளைஞ்சிரும். மாப்பிளை தெரியாம விட்டு வைத்து மாப்பிளை தெரியாம இந்தியாவுக்கு வைத்து இந்தியாவுக்கு இவனுக்கு தெரியாம பாஸ்போர்ட் சர் பண்ணிக்கொண்டு குவைத்துக்கு போயிட்டு இவர் செல்றாரு போ போ சரியா வரமா இனி எங்க சரிவர வளைஞ்சு வைத்திருக்கு. எனவே அப்படி பார்த்து கொண்டிருக்கவும் கூடாது, இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது. பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள். ஷைத்தான் ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலை சலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார். அப்போது ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், பாவம் நல்ல இந்த குடும்பம். ஆதம் அலை சலாம் ஹவ்வா அலை சலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள், சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின. காரணம் ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், அவங்களோட உள்ளத்தை குழப்பினான் ஷைத்தான். ஷைத்தான் குழப்பற கொல் ஆஊது பிரப்பின் நாஸ், நீங்க எல்லாத்தையும் பாதுகாவல் தேனப்பி ரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பு. மனிதர்களின் ரப்புண்டா ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் அவன் தான் ரப்பு, கிளின்டனுக்கும் அவன் தான் ரப்பு, ஃபஹதுக்கும் அவன் தான் ரப்பு. ஆனா என்ன பண்றது, புஷ்ஷும் கிளின்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிறலங்கிறதுனால இறைவன் இல்லை என்ற அர்த்தமா? இல்லை, அல்லாதான் அவனுக்கு ரப்பு, அவன் ஏத்துக்கிறல. எனவே மனித கோடிகள் எப்படி ஓர் இறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம்

0: தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மன்னன்றாங்கோ, பிரசிடன்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுரவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியில் உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்திலே கேட்க வேண்டும். இலாஹின்னாஸ், மனிதர்களின் இறைவனவன். இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே. எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், ஷைத்தானுக்கு அல் கன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேர் அவனுக்கு. அது என்ன அர்த்தம்? உள்ளங்களில் பதுங்கி அல் கன்னாஸ் என்றதுதான். வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்வில போட்டு கொலை போடுற, பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வாரல்ல, இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும் சில நேரம் அப்படி மீக்கும் கொலைப்புற. அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதனுடைய உள்ளத்தை கொலைப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னினத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்க இந்த ஏற்கனவே விலகி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலைப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலைப்புறவன். எனவே அல்லாஹ் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்னான், சைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான்? சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு? முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா? வக்கால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து ஷைத்தான் சொன்னான், மா நஹா குமா ரப்புகுமா அன் ஹாதி ஷஜரத இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் காலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் போய் சொல்லியான். இங்க வாங்கோ, மா நஹா குமா ரப்புக்குமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவானம் நிப்பாட்டின்னு என்ன தெரியும் உங்களுக்கு? பெரிய ரகசியமா செல்றாரு. தாசரி இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு, ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தலை கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தான். அப்ப வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்ல அந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான். ஏய் மொனாந்த அப்பா பண்ணு கேட்டேன், கேக்காண்டேப்பா என்ன இது வந்து? மீப்பனி, அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீப்பனி. எளிய காட்ட விக்குண்டப வெளியாருக்கும் விக்கலாம், அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்கு சொல்லி மறு வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியாலும் பீர்ச மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முகல பலன் என்ன கௌரவி பலனோ கேள தருவா கௌரவிக்கு இல்ல கியூவானா இவர ஜப்பேக்க கிளவிலாயி. நான் அப்ப முள்ள ஒரு போத்தல தூக்கினேன், அல்லாவுடைய கிருபையினால தேனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு சொன்னேன், அடோ காட்டத மீன் இப்ப எனக்கு ஏண்டாவே என்ன மாத்த கண்ணோன கண்டன எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய எக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய எத்த மீறி கடைக்கு வருவான் அஜர், இல்ல சாம கொஞ்சம் இருக்குது ரெண்டு சென்ட் அறிக்கு உங்களுக்கு சீப்பா போட்டு தாருன்னு முறை வைக்க என்னடா பாக்குறேன், இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறான்னு, அதுதான் நான் பார்த்தேன் உங்களுக்கே தாரு இவர் பாப்பாராட்டி ரகசியமா வந்து சொல்றானே, என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியுது, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல, வாங்கி கட்டின போற பார்த்தா லொரி லொரியா ரோட்டெல்லாம் சீரழிவு. ரெண்டு பேர்ட்டையும் சொல்றான் பிரபு, அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவான் அப்படி சொன்னான் தானே, என்ன தெரியுமா அர்த்தம்? இல்ல அந்த கூணா மலக்கை, நீங்க ரெண்டு பேரும் மலக்கா ஆவிராமிக்கிறது, இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில் யாரும் மலக்காவது புரியுதானே, மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறது தானே. அது மாத்திரமல்ல, தக்கூணாமினல் காலினின், நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாமிக்கிறது, சொர்க்கத்தில் இல்லாமிக்கிறதுக்கும் மலக்கா போவாமிக்கிறதுக்கும் தான் இந்த பிளான், உங்களை மரத்துக்கிட்ட போவான்னு சொன்ன சொன்னால் பாருங்க சைத்தான் கோலம் எல்லாம் நடக்குது. அம்மான அம்மான நம்புக, இது சத்தியமா சொல்றேன், உங்களோட தலையில சத்தியம் சொல்றான், சத்தியமா சொல்றேன், இன்னி லக்குமாமின் நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்துல தான் புத்தியா செல்ல வந்தேன், அம்மா உங்களுக்கு ஓணும்னா நீங்க ஏத்து போங்க, தாரு செல்லி தர மாட்டார், நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா, உங்க உமா மேல சத்தியமா, உங்க தலைமையில சத்தியமா, இவன் மனத்துக்கிட்ட போவானமன்றது உங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமாக்கும். எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான், இந்த பிளான்ல சைத்தான் வெற்றி பெற்றான், அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு. அப்படியானால் அல்லாக்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மரத்துக்கிட்ட போவோம், மரத்துக்கிட்ட போவோம், அப்ப எங்களுக்கு மலக்கா வேலும் எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கேலும் போனார்கள். மறுபக்கம் சென்னவன் நேர் மறுபக்கம் சென்ன, இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள். அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் வ தஆலா மண் உலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, உம்மா பதார் எல்லாம் சொல்லியாச்சு. கொள்ளாதவன் இன்ன ஷைத்தான எஜிரி மஜ்ரத்தம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் எங்கிற ஷைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும், உங்களின் ரத்த நரம்பு ஓடும் இடம் எல்லாம் ஓடுற, அவன் நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற, ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் இடத்துல வாக்குறுதி கொடுத்தது போல அல்ல, அக்கூதன்ன சிராத்தக்கல் முஸ்தகீம், போன்ற நேரான வழியில போவிடாம நான் நடுவுல உட்கார்ந்து அவனை குழப்பிக்கொண்டே இருப்பேன், முன்னாலும் குழப்புவேன், பின்னாலும் குழப்புவேன், இடதிலும் குழப்புவேன், வலதிலும் குழப்புவேன், அவர்களை நேர்வழியிலே செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே, அதைத்தான் அந்த ஷைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே ஷைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க, ரசூலுல்லாஹை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாஹுக்கு முன்னால் வந்து ஒரு நக்கல் விடுறார். நக்கல், முகம்மதே நீங்க ஏன் சதாவும் ஷைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க? அவுது பில்லாமின் ஷைத்தான் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். கொட்டாவி போதிலையா கொட்டாவி விடுறாங்களே, வாய பிளந்துட்டே, அது ஷைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார், ஷைத்தானுடைய குணம். உடனே அவுது பில்லாமின் ஷைத்தான் ரஜீம் என்று சொல்லுங்கள். நாய் கத்தும் போதும் கழுதை கத்தும் போதும் சொல்லுங்கள், அவைகள் சைத்தானை பார்க்கின்றது. கழுத கண்ணுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும், சேவல் கூவுகின்ற போதே அல்லாவை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் சைத்தானுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவனுக்கு பயப்படுறதே கிடையாது, சைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும் அரை அருகில் இருந்து அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. உனக்கு இந்த பொடி பயலுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, இந்த கோலை என்ன போட்டு அடிப்பண்டா, ஏன்னா உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பான்டா. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டைல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னாரு. பார்த்தார்கள், பார்வையில் புரிந்து கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பிரட்டிக்கிட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளைக்கு வாழலாம் சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர் எல்லாம் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி அவன்கிட்ட திடீர் அபூபக்கர் சித்திக் ரலி கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறி வைப்பானா பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டில் தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் ஏன் போகணும் அப்படின்னாம. அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. ஷைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ளப்பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஔது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், ஔது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். அதுக்கு பிறகு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவனுடைய நெஞ்சில சொன்னார்கள், இது பாலடைஞ்ச வீடு, இங்க ஒன்றுமில்ல குடல் மட்டும்தான். எனவே சைத்தான் என்ற கல்லனுக்கு இங்க வாரணும் இஷ்டமே தேவையில்லை, நீங்க பயப்படும் வாரம், அவன் மரப்போறோம் இல்லாத பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே சைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். சைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ஷைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு யஅதுக்கு முல் ஃபக்ர், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். ஷைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் ஷைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் இப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப 2க்கு 3 ஆவிட்டு, 3க்கு 4 ஆவிட்டு, இப்படி போனா என்ன கதை, குரான் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க. ஆசாமி வந்திருக்கார், ஆள் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற வயமருக்கும் மானக்கேடான விஷயங்களை கல்பல போடுறதுமா வந்தான். படம் ஒன்று பாப்பமா, பிலிம் ஒன்று பாப்பமா, எடால் சொல்லி ஒன்று பாப்பமா, பாட்டு ஒன்று கேப்பமா, விஷல் ஒன்று அடிப்பமா, தராபி தொழுதுட்டு போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவமா, இதெல்லாம் சைத்தான் பொல்லாதவன். எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், சைத்தான் வந்துட்டான் நினையுங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே சைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான். விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல் சாராயமும் சாராயம் டோப் டோப், அதுவும் மைசர் என்றால் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டுல பம்பளை பிட்டுல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் சொல்றார், ஒரு வகையான சூது. அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது, எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே, அம்மைக்காக வேண்டி அம்மன் கிட்ட போறார்கள், அதுக்கு பிறகு அம்மனத்தோட அல்லாஹ் கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அவன் தான் கூப்பிடுற, வாங்க போவோம் வாங்க போவோம், நீங்க அல்லாஹ் வணங்கத்தானே செய்றீங்க, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல பைத்து வந்துடும் வாங்க. வல் அஸ்லாம் என்பதை குறிப்பார்த்தல், அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்த பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பதை தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள், அதுல நம்பர் போடுவார்கள், ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள், அந்த அம்புகளை கையில கொடுப்பார்கள். அது போயிட்டு அங்க சரியா ரெண்டாம் நம்பர்ல உணர்ந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க, ரெண்டாம் நம்பர் உங்களுக்குன்னு கொடுப்பாங்க. சில நேரத்தில் அந்த நம்பரை இல்ல, ஈட்டு போய் அதுல குத்தும். என்ன கதை, என்ன கதை, ஒன்றுமில்ல, உங்களுக்கு தோத்துடுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்டு வேணும். எனவே சைத்தான், இது சைத்தானுடைய செயல்கள். கல் குடிக்க சொல்றது அவன் தான், சூதுவலாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்வதும் அவன் தான். வாப்போ அதுல இருந்து தவிந்து கோங்கோ, அப்பதான் தலை தூக்குவீங்க. அப்பதான் தலை தூக்குவீங்க. இந்த மாயுரைது ஷைத்தானு அய்யூக்கிய பைனக்கும் அல் அதாவத வல் பகலாக ஃபில் ஹம்ரி வல் மைசரி வயசுத்துக்கும் அன்னிக்கிறில்லாயி அனிசலா. இந்த சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறத்தாலையும், அது சைத்தாண்டே மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம், நோக்கம் என்ன, நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற ஒரே கூட்டாளி மாறு, நகமும் சதை மாறி, ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டுதான் குடிச்சான். பத்து பத்து ரூபாய் மொத்தம் இருபது ரூபாய், வெண்ட பத்தம் வெண்ட பத்து குடிச்சு கொஞ்சத்துல இவன் கழுத்தை அவன் கடிச்சு, அவன் கழுத்தை இவன் கடிச்சு, ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர்னார்கள், அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார்கள். சூதை அல்லாஹ் சொல்லுகின்றான், வயசுத்துக்கும் அன்பிக்கிறில்லா. சூதுன்ற நீங்க டிவியில மேட்ச் பாக்குறீங்க, ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது.
1: அதுல உங்களை உட்கார வச்சு அல்லாட நினைவை விட்டு உங்களை அப்படியே டேர்ன் ஆக்குறான். உங்களுக்கே தெரியா, இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்கத்தானே ஒண்ணு. நாங்க இப்ப நாங்க தோது மாறி அழிக்கிற உண்ட அப்பா எல்லாம் இதெல்லாம் பார்க்கவா செஞ்சாரு. அவர் நான் உலகத்தில் தோதாவா இருந்தாரு, கோமணம் கட்டிக்கிட்டா வாழ்ந்தாரு, பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டு போனானப்பா. உங்க அப்பாட கால் பெருவிரல் தூசிக்கும் ஒப்பாகாதவர்கள் தான் இப்ப இருக்கார்கள். அப்ப அவங்கெல்லாம் வாழலையா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? இவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் அவருக்கு. டிவி பார்க்க வந்த ஒருத்தன் அவன் பொண்டாடியோட லைன் ஆயிட்டான். இவர் சொல்றாரு வேர்ல்ட்ல என்ன நடக்குது பார்க்கணுமா? வேர்ல்ட்ல அட வேர்ல்ட்ல பார்க்கலாம்டா, வேர்ல்ட்ல இங்க உள்ள பாரு. அவங்க வீட்டுல டிவி இல்லன்னு டெய்லி வந்தாரு. காசிம மாவட்டில் போயிட்டு பார்ப்போம், ஜப்பான் மாமா வீட்டுல பார்ப்போம்னா கடைசிக்கு ஜப்பான் மாமா வீட்டு மாமியா அனுப்பிச்சு போயிட்டான். அன்னைக்கு வந்து ஆத்திரத்தில் கூரையில் ஏறி என்டனாவை பிச்சுறாரு. அட மட சாம்பிராணி, இப்ப என்டனாவை பிச்சு என்ன செய்ய, என்ன செய்ய? அப்பவே உன் பொண்டாட்டி தலை மச்சரை பிடிச்சு பிச்சிருந்தான். இந்த காரியம் நடந்திருக்குமா? எனவே எல்லாம் சொல்லுவது பொருத்தமா இருக்கு. சைத்தான் பொல்லாதவன் வாணிசலா தொலைகளிலே மண்ணை போடுவான். சூதண்டு உட்கார்ந்துட்டால், மெச்சண்டு உட்கார்ந்துட்டால் தொழுகையெல்லாம் சரி வராது, தொழுகையில் கூட கவனம் இருக்காது. சைத்தான் மிக பொல்லாதவன், மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான், திட்டமிட்டு எடுக்குவான். யாரும் அதுல பழியாவாங்களே தவிர அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் தான் சைத்தான். ஷைத்தன் தான் சில பேர் சொல்வார்கள் இவருக்கு மௌத்தா போன அப்துல் மீனானா பிடிச்சான், அப்துல் மீனானா போல சுருட்டு குடிக்கிறாரு, அப்துல் மீனானா போல கண்ணை பரட்டி பரட்டி பாக்குறாரு. அப்படின்னா அப்துல் மீனானோட மனங்கட்டி ஒண்ணும் இல்லை, ஷைத்தான் செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகளின் அசிங்கத்தோடு இவர்களோடு தொடர்பு கொள்வதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். கெட்ட ஆவியா இருந்தாலும் நல்ல ஆவியா இருந்தாலும் கபருக்குள்ளே போனதன் பின்பு அவர்கள் வருவதில்லை. அதற்கு சில படிப்புகள் எல்லாம் இருக்குது, அதை வச்சு செய்தானதான் கலற்றார்கள். அதே போல சில பேரு செய்தானை இந்த மக்கத்துக்கு எடுக்கிறாங்களே நாலு மாசத்துக்கு, அது மாதிரி செய்தான கண்ட்ராக்ட் எடுக்கிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். ஷைத்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையில சில சம்பாஷணைகள் நடக்கும். இவர் அப்படி போவார், ஒருத்தால பேய்த்து ரெண்டு மூணு செய்தியை கேட்டு வருவார். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நட்சத்திரங்களை நாங்கள் ஷைத்தானுக்கு பாம்பை ஆக்கியோம், எரிபந்தங்கள். இந்த ரகசியத்தை கேட்க வரக்குள்ள நாங்கள் நட்சத்திரத்தால் அடிக்கிறோம் என்று குர்ஆன் சொன்னது. நீங்க சில நேரத்தில் அனுபவத்தில் பார்த்திருப்பீங்க இல்லையா, சில நட்சத்திரங்கள் அப்படி வந்து உழுவுமா. சில பேர் சொன்ன நட்சத்திரம் உழுவுறது கண்ட என்ன கண்டா அவன் பாட்டுக்கும் வேலைக்கு போப்பா இல்ல சரியில்லைன்ற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சைத்தானுக்கு தான் சரியில்லை, அவன் அடிபட்டிருக்கான், நீ அதை பார்த்திருக்கிற அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எனவே சைத்தானுக்கு எரிபந்தம் தான் அது. கடலிலே செல்பவர்களுக்கு வழிகாட்டி சைத்தான்களுக்கு எரிபந்தம். அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த போய் அட்டிய பட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க, அப்ப ரெண்டு செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சரியா கம்ப்ளீட்டா கேட்க கிடைக்கல, இவரு காதல வச்சிருவார். இவரு காதல வச்சத்தோட அவர் உங்களுக்கு இவன் எந்த காரியத்தில் கை வச்சாலும் சரி வாரல, இவனை பார்த்தா நானும் சொல்லுவேன்டா அனுபவசமா இருக்கான், எந்த காரியத்தில் கை வச்சாலும் சரி வராது. முதல்ல பல்ல விளக்க சொல்லு, கொண்டை வெட்ட சொல்லு, முடிய வெட்ட சொல்லு, உடுப்ப மாத்த சொல்லு, நானும் சொல்லுவேனே. அவனு சொல்ல சரியா சொல்றாட்டா, சரியா சொல்றாட்டா. அவன்கிட்ட கேட்கிறான், இப்ப அவனுக்கு வயசு 61 வயசு, எத்தனை வயசு 61 மறதி கூடவா இல்லையா, எனக்கு 21 மறக்கிறான், 21 மறக்கிறான், 61 மறதி இருக்குமா இல்லையா. அவன்கிட்ட கேட்கிறான், 9 வயசுல ஊட்டு வாசல் படியில விழுந்து உங்களோட தலைப்பட்டுச்சான்னு கேட்கிறான். அவனுக்கே காலையில என்ன சாப்பிட்டேன்னு நினைவில்லை, அவன் பயத்திலே இறுக்கி மிரிக்குவோ. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த முசீபத்து ஆரம்பமாச்சு. எனவே பூசணிக்கா ரெண்டு கொண்டாங்க. இவர் கேட்காரு, என்னப்ப நீ உழுவல்லி, அப்படியெல்லாம் உழுவல்லியே, புழுந்தி பண்டா. சில நேரம் எங்களுக்கு மறந்து மறந்தியும் இதுதாங்க செய்தான். இத நம்பி அல்லாவே பணத்தை சொல்ல சொல்லையா கொண்டு போய் கட்டும். சுபால் தொழுவாதவனுக்கு அன்னை பூரா தரத்திரியம் தானே. இதை போய் சாஸ்திரக்காரன் கேட்டான், அவன் சொல்லுவான், உங்களுக்கு இன்னும் 41 நாளைக்கு இப்படித்தான் நிக்கும். அவன் எப்படாச்சு சொல்லுவானா, நீங்க சுபோ தொழுவீங்களா, அதனாலதான் அந்த முசிபத், நாளையில இருந்து தொழுது பாருங்க சொல்லுவானா, சொல்ல மாட்டான், அவனே சொல்ல மாட்டானே. எனவே சைத்தான் மிக பொல்லாதவன். மாவியார் அவர்கள் வழமையாக நடுவிசி தொழுகைக்கு எழும்புவார்கள். ஒரு நாள் கண் அயர்ந்து தூங்கிட்டார்கள். நடுவிசி தொழுகன்னா தஹஜ்ஜத் தொழுகை. கண் அயர்ந்து அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது. சப்தம் வந்ததும் எழும்பி பார்த்தார்கள். சைத்தான் மாவியார் அலியலாவிடத்தில் சொல்லுகின்றான், நான் உங்களை தாஜதுக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா, நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா, தாஜது தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள், உணவருந்த மாட்டீர்கள், நீர் அருந்த மாட்டீர்கள், உங்களின் உணர்வை பார்த்தால்தான் இப்படி மடியார்களா. மாவியா, இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்து விட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதெல்லாம் வானா இதோட போட்டு தான் உங்களை எழுப்பாட்டினேன். பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிரெயின், நல்லதை சொல்லுவது போலதான் சொல்லுவான். எனவேதான் இமாமுன் அபூசீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்க எப்பையும் ரெண்டு பேருக்கு மாறு செய்யும், நஃப்ஸுக்கும் சைத்தானுக்கும். அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் வழிபடணும், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் எகேன்ஸ்டா போகணும், நேர் மாத்த நம்போ. அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் மாற்று செய்யறான், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் அவங்க வழிபடுறாரு. இன்னைக்கு எப்படித்தானே இருக்கு, அந்த ரெண்டும் நஃப்ஸும் சைத்தானும் நல்லவைகளை நல்ல நல்ல யோசனைகளை சொன்னாலும் நீ அதுல கவனமா தான். எப்படி யோசனை சொன்னான் அப்பாக்கு சுரக்கத்தில் வச்சு. எனவே சைத்தானும் நஃப்ஸும் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும், ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், கெட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்குகின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான். அவைகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள ஷைத்தானின் அடையாளம் தெரிந்து வாழ வேண்டும். ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருநா ஷைத்தானை கேட்டாங்க, பேட்டி கண்டார்கள். எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்க இல்லையா, ரசூலுல்லா சைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், சைத்தானே உன்னுடைய படுக்கை தோழன் யார்? சைத்தான் பதில் சொன்னான், டோப்காரன், போதை உள்ளவன் அவன்தான் என்னுடைய படுக்கை தோழன். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃபென்தோ, உன்னுடைய கூட்டாளி தார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழுகையே புறவு தொழுவோமே என்று தொழுற சுனங்கி தொழை விட்டுறல சுனங்கி தொழுற அவர் தானே இந்த கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி, களவெடுக்கிறானே அவன் என்னுடைய விருந்தாளி. உனக்கு விருப்பமான நண்பன் யார்? சில நேரத்துக்கு இதிலையும் கேட்கிறாங்க இல்லையா, எதுல இந்த ரேடியோல என்னது 99 அதெல்லாம் 103 அவன் நம்பர் தான், 103 சூரியன் எஃப்எம் 103 அதுல கேட்கிறாங்க, கதிஜா உங்களுக்கு புரியுமான பாட்டு. இவங்க சொல்றாங்க புரியுமான பாட்டு, புடிச்சுக்கோ கெட்டிக்கோ கெட்டிக்கோன்னு சொல்றாங்க. அப்படியானால் ஜரீனா இப்போது கேளுங்கள், நீங்கள் பிரியமான கெட்டிக்கோ பிடிச்சுக்கோ பாட்டு அண்ணா. ஜி அப்பா, யார் யார் கேட்கறீங்க ஜரீனா இந்த பாட்டை? நானும், இந்த வாப்பாவும், அவனை வெட்டாலும் அவனை, இந்த மம்மியும், இந்த நானாவும், இந்த உக்கும் தம்பியும். ஜி அப்பா, எவ்வளவு பேர் கேட்கறாங்க, நான் சமா போச்சா? சைத்தான் இப்ப டீ உள்ளுக்கால வந்து அங்கிருந்து எடுக்கிறான், வீட்டுக்குள்ள மரியாதையா இருந்த பொம்பளையில அந்த மிஷன்ல எடுக்கிறான். எனவே விரும்பிய நண்பர் யார் என்று கேட்ட போது சைத்தான் சொன்னான், பாட்டுக்கார், பாட்டு படிக்கிறவன் ரொம்ப பிரியமான கூட்டாளி. உன்னுடைய தூதுவன் யார்? உன்னுடைய தூதுவர் யார்? சைத்தான் சொன்னான், சூனிய காரணம் சாஸ்திரம் சொல்றவன். உனக்கு கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது என்று கேட்டபோது சைத்தான் சொன்னான், பொஞ்சாதிய தலாக் சொல்றானே அவனோட நான் சரியான கண் குளிர்ச்சின்னு சொன்னான். இப்ப அப்படித்தானே ஆச்சு, எவ்வளவு அழகா எப்ப சொன்னாங்க பாருங்களே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் கொடுக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச 6 மாசத்துல 2 வாரத்துல ஒரே ராத்திரியில இருந்துட்டு தலாக் கொடுக்கிறாங்க. தலாக் என்பது அல்லாஹ்வுடைய அரசை கொடுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு பிரியமில்லாத ஒன்று. அவனுடைய அரசும் நடுங்கிறது பூமியிலே ஒரே ஒரு பாவம் தலாக்கு தான் என்று சொல்லுதா சொன்னார். தலாக் சொல்லாதீர்கள், அல்லாஹ் பிரியப்படவில்லை என்று சொல்லுதா சொன்னார். சைத்தானுடைய லைன் அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி அதுதான். உன்னுடைய நேசன் யார்? தொழுகை அறவே தொழாம இருப்பவன் என்னுடைய நேசன் என்று சொன்னான். மனிதர்களில் உனக்கு ரொம்ப பிரியமானவர் யார் என்று கேட்டபோது சைத்தான் சொன்னானா, அபூபக்கரையும் உமரையும் திட்டவன் தான் எனக்கு புரியவில்லை. சைத்தானின் அடையாளம் கண்டு அவர்கள் ஆட்சியிலே சைத்தானின் கூத்துகள் வீட்டுக்குள்ளே நடைபெறுகிறது தெரிந்த போதும் மாறு வேடத்தோடு போய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஆடலை பாடலை மது அருந்துவதை மது போதையில் நடனமாடியதை எல்லாம் வெறுத்தார்கள், நிறுத்தினார்கள். சைத்தானுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்கள், குழப்பங்கள், எண்ணங்கள், செயல்கள் அத்தனை விட்டு நம்மையும் நம் மனை மக்கள் பிள்ளை குட்டிகளையும் பாதுகாப்பானாக.
2: For more lectures, visit slhub.com.
3: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹும் நியாஸ் முகமது அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி, உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளி வாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாஷணைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161
1: www.muslimvanoli.com.
2: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிம்மதி எங்கே என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தெரிவு செய்யப்படுவதற்கு மிக

கூடாது. இந்த மரத்திட்ட நெருங்கிட்டீங்க வழி தவறி போயிருவீங்க, அநியாயக்காரனா போயிருவீங்கன்றாங்கல்ல. அவர் என்ன பண்றாரு, சைத்தான் வந்து வஸ்வாசம் உண்டாக்குறான். அந்த கூணா மலக்கைனே, இதை சாப்பிட்டீங்கன்னா மலக்கா போயிருவீங்களே, ஏன் இதை நீங்க சாப்பிடாம விடுறீங்க அப்படின்னு சைத்தான் வந்து உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஊசலாட்டத்தை உண்டாக்குறான். அவர் அந்த காய்களை அந்த மரத்தை நெருங்கிறார், அதை சுவைக்கிறார். அல்லாஹ் என்ன பண்றான், குல் நஹ்பித்து, இறங்கு இங்கிருந்து, இங்கிருந்து இறங்குங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எங்க இறங்குறாங்க, இந்த உலகத்துக்கு இறங்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, சுபஹானல்லாஹ், இந்த மண்ணுடைய தன்மையை சொல்லுகிறான் அல்லாஹ். இதுவரைக்கும் திருமறை குர்ஆன் அப்படி பேசவே இல்லை, அந்த வரலாறு அப்படியே படிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் எல்லாம் சொல்லுவான், இந்த உலகத்துக்கு இறங்குங்க, இதுக்கு மேல இங்க உங்களுக்கு இருக்க இயலாது, இங்க வசிப்பிடம் இல்லை. குல் நஹ்பித்து, நாங்கள் சொன்னோம் இறங்குங்கள் என்று. இறங்குன்னு சொன்ன உடனே ஃபயம்மா யத்தியன்னக்கும் மின்னிஹுத, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்னிடம் இருந்து ஒரு வழி வரும், ஹுதா, ஒரு கைட், ஒரு வழி வரும். சும்மா வாழ இயலாது. அந்த அங்க இருக்கிற நேரத்துல சொல்லவே இல்லை, நான் ஒரு வழி காட்டுவேன், இது மாதிரிதான் வாழணும் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க, அது அங்க உள்ள சட்டம். இந்த உலகத்துக்கு இறங்கின உடனே அல்லாஹ் சொல்றான், இந்த மண்ணில நீ நினைச்ச மாதிரி வாழையலாது. ஃபயம்மா யத்தியன்னக்கும் மின்னி உதன், என் புறத்திலிருந்து நேரான ஒரு பாதையை நான் உனக்கு காட்டுவேன். ஃபமன் தபிய உதாய, யார் அந்த நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ, வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கு இறங்க சொல்லிட்டு ஹிதாயத்தை தர்றேன், ஹுதா நேரான பாதையை காட்டுறேன், இதுல பயணிங்க, இதுல பயணிச்சா உங்களுக்கு சுவர்க்கம் தர வேண்டு வரணுமா இல்லையா குருவான்ல, இந்த நேரான பாதைகளை போனா சுவர்க்கம் கிடைக்கும், நீ போகாட்டி நரகம் வரும், இதுதான் குருவான் ஸ்டைல். நீங்க குருவானை எடுத்து பாத்தீங்கன்னா, குருவான்ல அல்லாஹ் பேசுற ஒரு முறை இருக்கிறது, அந்த நடையோட ஒட்டி பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் அப்படித்தான் பேசுவான். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா, நேரான பாதையில் நீ பயணித்தால் மறுமை லாபம் என்று ஒன்றையும் குர்ஆன் பேசும், இம்மை லாபம் என்றதும் பேசும். நீங்கள் தொழுதால் அந்த தொழுகை மறுமைக்கு உங்களுக்கு பயனளிக்கும், அது உங்களுக்கு மறுமை பாக்கியங்களை அள்ளித்தரும். அதே தொழுகை இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன செய்யும், இன்ன சலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தை துன்யாவிலிருந்து உங்களுக்கு பாதுகாக்கும். நீங்கள் தொழுதவராக இருந்தால் கெட்ட காரியம் மானக்கேடான காரியம் அதெல்லாம் உங்களுக்கு தடுக்கும். உலகத்தில் என்ன பெனிஃபிட், மறுமையில் என்ன பெனிஃபிட், ரெண்டையும் அல்லாஹ் பேசுவான். நேரான பாதை என்று ஒன்றை காட்டுவேன், அதுல பயணித்தால் இந்த மண்ணிலே ரெண்டு இருக்கிறது சொல்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறான். சைக்காலஜி படி நிம்மதி சந்தோஷத்தை அப்படியே பரட்டினான், நிம்மதி அப்படி பரட்டினால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பயம் என்றுவாங்க. பயம் கூடினால் நிம்மதி குறைஞ்சிரும், நிம்மதி கூடினால் பயம் குறைஞ்சிரும். இதான் அந்த ரெண்டும். அடுத்தது என்ன, கவலை சந்தோஷம். சந்தோஷத்துடைய ஆப்போசிட் கவலை. சந்தோஷம் கூடினால் கவலை குறைந்து விடும், கவலை கூடினால் சந்தோஷம் குறைஞ்சிரும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிம்மதி சந்தோஷம் என்ற அந்த ரெண்டு பதத்தை, ரெண்டு வார்த்தையை அப்படி பரட்டி பேசுறான். என்ன பேசுறான், வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்தனூன், அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. யாருக்கு பயமே இல்லையோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லாட்டி அவங்க நிம்மதியே இருக்கிறாங்க. எவ்வளவு பயம் இருக்குதோ அவ்வளவுக்கு நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். எந்த பயம், துன்யாவில் உள்ள பயம். இந்த மண்ணை தொட்டாலே அது வந்து விடும். ஆதம் நபிக்கு எல்லாருக்கும் வரும், ஆதம் நபியுடைய சந்ததிக்கே வரும். என்ன பயம் என்று கேட்கிறீர்களா, நல்ல வாழ்வீர்கள், உங்களுடைய பிள்ளையோடு அமர்கலமாக வாழ்வீர்கள், சாப்பிட்டு இப்ப முடிச்சு கடைக்கு போயிட்டு வாரன்னு வெளியே போவான், போனவர் திரும்பி வரமாட்டா. ஆக்சிடென்ட்ல மௌத்தானால் அந்த நேரத்தில் ஏற்படுமே, ஒரு சந்ததியை விட்டு என் பிள்ளைக்கு ஏதாவது நடக்குமா, ஹாஸ்பிட்டல்ல கூட்டி போய் ஐசியூல போட்ட உடனே மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டின உடனே என்ன ஆகும் என்று பதறுவீர்களே. இந்த பயம் சுவர்க்கத்தில் இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவில் தான் இந்த பயம் வரும், இந்த கவலை இந்த மண்ணிலே வரும். இது ரெண்டையும் அழிப்பதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த உலகத்தில் எந்த அறிவாளிக்கும் இதுக்கு மருந்து தெரியாது, இதுக்கு மருந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மனிதன் எல்லாத்தையும் கண்டுபிடித்து விட்டான், மனிதனுக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் என்ன நினைக்கிறாங்க தெரியும், மனுஷனுக்கு தெரியாது என்ன, இன்றைக்கு எங்க போயிருக்கிறான் மனிதன், அல்லாஹ் அக்பர்.

0: மனிதன் பறக்கிறான், எங்கெங்கயோ போறான் என்று நம்புகிறார்கள். ஆனால் மனிதனுக்கு எது தெரியாது தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமாக நானும் நீங்களும் மனிதனாக வாழணும் என்றால் இந்த இரத்தம் தேவை. மனுஷன மனிதன் பெருமையாக பேசுறான் தெரியுமா? அங்கே அதை கண்டுபிடித்து விட்டான். அவனுக்கு மூளை இல்லை, இருக்கிறது வேற உண்டு. இதை கண்டுபிடித்து விட்டான், அதை கண்டுபிடித்தாண்டாங்க. எதை தெரியாது தெரியுமா? இந்த இரத்தம் அது எதால் செய்யப்பட்டது என்று யாருக்குமே தெரியாது. எல்லா மூலப்பொருளையும் கொண்டு வந்து கலக்கி பார்த்தாலும் இது வராது. ஓ பாசிட்டிவும் வராது, ஏ பியும் வராது, பி நெகட்டிவும் வராது. உனக்கு இரத்தம் வேணுமா, குருதி வேணுமா, இன்னொருவன் எடுத்து நோ எக்ஸ்பயர் டேட், எக்ஸ்பயர் டேட்டே இல்லை. அதை போய் சேவ் பண்ணி தேவைப்படுற நேரம் அள்ளி போடுங்க. எது நீ ஓ பாசிட்டிவா, என்ன வர்க்கம் என்று பார்த்து அந்த வர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், வெளியேற்றுவதற்கும் வழி வைத்திருக்கிறான், உள்ள இறக்கிறதுக்கும் வழி வச்சிருக்கிறான். வேண்டிய நேரம் கொடுக்கலாம், வேண்டிய நேரம் எடுக்கலாம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த உலகத்தில் எந்த அறிவாளிக்கு மேல? நீங்கள் மனிதனை எப்படி பார்க்கணும் தெரியுமா? பிரம்மாண்டமாக அதை கண்டுபிடித்து ரொக்கட்டில் பறக்கிறார்கள், விமானங்கள் பறக்கிறது, கப்பல் எங்கேயோ போகிறது. உனக்குள்ள ஓடுற ரத்தம் தெரியாது. ஒபாமாவுக்கு முக்கிய ரத்தம் தான். ஏனண்டா அவனோட கார்டு டயக்ரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நெட்ல உங்களுக்கு புரியும். எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பான், பின்னாடி ஒரு பட்டன் அமைக்கினா பென்டகனுக்கு போயிடும். எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இருக்கும். ஹெட்லைட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேங்க் இருக்குது பிளட். அமெரிக்கா பிரசிடென்ட் என்ன பிளட் குரூப்போ அந்த டேங்க் அப்படியே அந்த வெஹிக்கிள் இருக்கு.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: தெரியாதது அதிகமாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால், இந்த நிம்மதி இது எங்கே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், நேரான பாதையில் யாரு பயணிக்கிறார்களோ அவர்களை தவிர வேற யாருக்கும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். மற்ற எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுப்பான். நீங்கள் வேணுமா, இந்த உலகம் வேணும்ன்ட்டு யாரு யாரு நாடுறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். உஃபி இலையும் ஆமாலும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். துனியா வேணும்ன்ட்டு ஒருத்தர் படிக்கிறார், அவர் வந்து அக்கவுண்டன் ஆயிட்டார், எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு, அவருக்கு வேண்டிய பிராடம் வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். முஸ்லீமா காஃபிரான்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான். மன்கான யுரீதுல் ஹயாத்து துனியா வஸீனத்தஹா, உலகம் வேண்டும் அதனுடைய அலங்காரம் வேண்டும் என்று ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து விஞ்ஞானியானால், நீ முஸ்லீமா காஃபிரா என்று அல்லாஹ் பார்த்து அவனுக்கு சொத்தை கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், நுவஃபி இலையும் ஆமாலஹும் ஃபீஹா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறானோ அவ்வளவுக்கு இந்த துனியாவில் அவனுக்கு நான் கொடுப்பேன். வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன், அவனுக்கு கொஞ்சமும் குறைவு செய்யப்பட மாட்டான். அவன் ஹிந்து என்று நான் பார்த்து குறைக்க மாட்டேன். அவன் படுகிற கஷ்டத்துக்கு, அவன் சிந்திக்கிற சிந்தனைக்கு, அவன் எவ்வளவு படித்திருக்கிறானோ அதற்கேற்ப எல்லாத்தையும் கொடுப்பேன். மறுமையில் வருவான், ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். மறுமையில் உனக்கு ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். துனியாவுக்கு கஷ்டப்பட்டால் துனியா கிடைக்கும், ஆகிராவுக்கு கஷ்டப்பட்டால் ஆகிரா கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதியை மட்டும் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பானே. ஒரு டாக்டருக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான், ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான், ஆனால் அவன் தேடி திரிகிற நிம்மதியை மட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அது யாருக்கு என்று சொன்னால், யாரு நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான், இந்த நேர்வழி அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிம்மதி என்று சொன்னால், அதை எப்படி அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதைத்தான் இந்த உரை மூலமாக உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்துடைய முதல்ல, இந்த உலகம் இதுக்கு முன்னாடி கூட அந்த ஆயத்தை ஓதிருக்கிறாங்க போல, வலை நபுல்வண்ணுக்கும் பிஷையும் மினல் ஹவுஃப், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் சொன்னால், யாருக்குமே பிரச்சனை வராது அப்படின்ட்டு யாருமே இல்லை. பேசுகிற எனக்கு கேட்குற உங்களுக்கு அடுத்த நிமிஷம் பிரச்சனை எதிர்பார்க்குது. இந்த உலகத்தில் பிரச்சனை வராமல் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாம் சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? பயத்தால் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம். திடீரென்று ஒரு பயத்தை தந்துடுவோம். உங்களுக்கு கேன்சர் வந்துவிடும், திடீரென்று ஒரு அச்சம் வரும், என் குடும்பம் என்னாகும், இவ்வளவு நாள் கட்டி காத்த சொத்து என்னாகும், இவ்வளவு நாள் பாடுபட்டது என்னாகும், இந்த கேன்சர் சுகமாகுமா இல்லையா, திடீர் என்று ஒரு பிரச்சனை வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு கூட ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஹஜ் டிராவல்ஸ் நடத்தி இலங்கையிலிருந்து நிறைய ஹாஜ்மார் நிறைய பேரை கொண்டு வந்திருக்கிறார், ஆனால் இலங்கையில் அவருக்குத்தான் மிக கெட்ட பேர். அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் சொன்ன விஷயத்தை சொல்கிறேன், நிறைய பதுவாக்களை சம்பாதித்திருக்கிறார், வருவார் ஏமாத்துவார் பல வருடங்கள், அதாவது பல மாசங்கள் சல்லியை ரோல் அடிச்சு ரோல் அடிச்சு இலங்கையில நிறைய பப்ளிசிட்டி பண்ணி மக்களை கொண்டு வந்து சேர்த்தவருக்கு என்னாச்சாம்? பெரிய கோடீஸ்வரர், அவர் தான் டிராவல்ஸ்ல முன்னாடி நிற்கிறவர். அவருடைய உள்ரங்கங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், பேசின விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒருவர் சொல்லுகிறார், கண்ணு முன்னாடி கண்டேன், பதுவாக்கள் என்றால் அப்படி பதுவா, 6 மாதமாக சல்லி எடுத்து அனுப்புறேன் அனுப்புறேன் அனுப்பாமல் மோசடி செய்ததெல்லாம் கண்ணால் பார்த்தோம் என்றார். அப்படி சொன்னவர் சொன்னார், நான் அவருக்கு 50 லட்சம் கடன் கொடுத்திருந்தேன், அந்த 50 லட்சம் கடனை நான் எப்படியோ திருப்பி எடுத்து விட்டேன், ஆனால் எனக்கு கவலையாக இருக்கிறது, உண்மையாக ஏன் கடனை எடுத்துட்டு எனக்கு தரத்துக்கு அவ்வளவு பாடுபட்டார், அவ்வளவு இதாயினார், பெரிய கோடீஸ்வரர், கோடிக்கணக்கில் 4 கோடிக்கு வீடை வித்தார், எல்லாத்தையும் வித்து விட்டு இப்ப என்ன நிலைமை தெரியுமா, பிச்சைக்கார நிலைமையில் நிற்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய மகன் விளையாட போன நேரம் கைப்பட்டு இந்த சந்து உடைந்து வீங்க ஆரம்பித்தது. எல்லா வகையிலும் ட்ரீட்மெண்ட் பண்ணினார், என்ன வீங்கிருக்கிறது, அது போலமா இது வேண்டுமா, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ண பிறகு கடைசியில் தான் சொன்னார்களாம் டாக்டர்ஸ்மார்கள், கேன்சர் என்று. அதற்காக இன்றைக்கு எல்லா சொத்தையும் செலவழித்து ஒன்றும் இல்லாமல் நிற்கிறார்கள். எல்லாவுடைய நிலையார்களே, பதுவா டேஞ்சரானது. இந்த உலகத்திலே நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த உலகத்தில் நிம்மதியை தேடி பயணிக்க கூடியவர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. நானும் நீங்களும் விரும்பிய மாறி வாழ்ந்து இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நிம்மதியை தேடுபவர்கள் ஏராளமானவர்கள். எல்லாரும் ஏழைகள் நினைப்பார்கள், பணக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு தானே அப்பா பிரச்சனை, நீங்க நினைப்பீங்க இந்த சவுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த அரபிகளுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு தானே தலைக்கு மேல பிரச்சனை நினைப்பீர்கள். இல்லை அல்லாஹ்வுடைய அருளே, உங்களுக்கு ஒரு விதத்தில் பிரச்சனை, அவர்களுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனை, மன்னர் சல்மானுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அவர்கள் வேற ஒரு, அவர்கள் இந்த துனியாவிலே இல்லை, அவர்கள் ஜன்னாவில் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். அப்படின்னு அப்படி இல்லை, அப்படி என்றால் என்ன பிரச்சனை? பெரிய கோடீஸ்வரர் அவர்கள் நினைப்பார், நம்ம நாட்டில் பெரிய கோடீஸ்வரர் இன்றைக்கு இப்பொழுது அவர் ஜெயிலில் இருந்து கடுமையாக பிரச்சனையில் இருக்கிறார். தேசமானி லலித் கொத்தலாவில் 2004, 2005, 2002, 2003 இவர் தான் இலங்கையிலே நம்பர் ஒன் பணக்காரர். அந்த அளவுக்கு 460-460 மேற்பட்ட கன்சாலிடேட்டட் கம்பெனி டைரக்டர் அவர், அவ்வளவு பெரிய சொத்துக்காரர், அந்த அளவுக்கு சொத்து உள்ளவர். அவரிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்கிட்ட போய் கேட்டால், என்னப்பா உனக்கு என்ன, எல்லாமே இருக்கிறேப்பா உனக்கு, இலங்கையிலே நம்பர் ஒன் பணக்காரர் நீ தானே, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் அவர் சொல்லுவார், எனக்கு எல்லாம் இருக்கிறது, புள்ளை இல்லை என்றுவார். அவருக்கு அல்லாஹ் எதை கொடுக்கல தெரியுமா? எல்லாத்தையும் கொடுத்தான். குழந்தை பாக்கியம் பிள்ளையோட அந்த டைல்ஸ் அரண்மனையில கொஞ்சம் இந்த செல்லமாக பிள்ளையோட பேசுறது, அதோட விளையாடுறது, அது ஒரு பாக்கியம் அல்லாஹ் நிலடிகார்களே. அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு பிள்ளையை அல்லாஹ் கொடுக்காமல் விட்டான். அவருடைய மனைவி வைத்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிருப்பார். இலங்கையில நம்பவன் பணக்காரர் என்றால் அவர் போவாத இடம் இருக்குமா? அல்லாஹ்வுடையார்களே, எல்லா ட்ரீட்மெண்ட் முடிவு என்ன தெரியுமா? இப்பொழுதும் அவர் இருக்கிறார், கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஆனால் அவருக்கு இன்னமும் பிள்ளை இல்லை. அல்லாஹ்வுடையார்கள், இப்பொழுது அவர் இரண்டாவதுக்கு பின்னாடி போய்விட்டார். ஹரி ஜெயவர்தன் என்ற ஒரு ஆள் முன்னாடி வந்து விட்டார். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? ஒரு வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனை, இன்னொரு வீட்டில் எட்டி பார்த்தால் அவருக்கு புள்ள பிரச்சனை. 10 பிள்ளையை பெத்து போட்டிருப்பார், அந்த 10 புள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும். திரும்பி பார்த்தால் ஸ்கூல் ஃபீஸ் வந்து நிற்கும். இங்கால பார்த்தால் அவருக்கு ட்ரெஸ் வாங்க வேண்டி வரும். இதிலே தலையை பிப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு புள்ளையை கொடுக்கிறான், கொடுத்து போட்டு அவனுக்கு பால்மா வாங்க சல்லி இல்லை. இன்னொரு ஆள்கிட்ட போனீங்கன்னா, கம்பெனியே நடத்துற எனக்கு ஒரே ஒரு புள்ள கிடைக்குமா, என் ரத்தத்தில் எனக்கு ஒரு புள்ள வேணும், என் மனைவியோட என் புள்ள வேணும், இந்த புள்ளைக்காக நான் எதையும் கொடுக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பிரச்சனை, இதுதான் உலகத்துள்ள பிரச்சனை. இன்னொரு வீட்டுக்கு போய் பாருங்க, அவர் பெரிய ஆள், என்ன பிரச்சனை அவருக்கு? எல்லாம் இருக்கிறது. என்னோட நெருக்கமான உறவு வைத்த ஒருவர், பெரிய ஒரு ஆஜியார், திடீர்னு பேசுற நேரம் ஒரு நாள் அவர் எனக்கு சொல்றாரு, எனக்கு பஞ்சம். நான் சொன்ன இல்லை, அப்படி பேசாதீங்க, பஞ்சம் என்று பேசாதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்த சொத்து சாதாரண சொத்து இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், உட்கார்ந்து கொண்டிருப்பார், நிமிடத்துக்கு நிமிடம் அவருடைய அக்கவுண்ட்ல வந்துட்டே இருக்கு. அப்படி பெரிய கார்மெண்ட்ஸ் ஒரு பெரிய கம்பெனிக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு வீட்டு முன்னாடி நிறைய வெஹிக்கிள்ஸ் நிற்கும். எல்லா 4 வெஹிக்கிளுக்கு மேல எல்லாம் வைத்து எல்லாம் கொடுத்துட்டு அவரை உட்கார வைத்து ஒரு சேர்ல உட்கார வைத்திருந்தான். அந்த அளவுக்கு சொத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான். அப்படி கொடுத்த ஒருவர் பேசுற நேரம் என்னோடு பஞ்சம் என்று சொன்னார். எனக்கு புரியவில்லை. நான் சொன்னேன், இல்லை அப்படி சொல்லாதீர்கள், அல்லாஹ் இவ்வளவு தந்து பஞ்சம் என்று பேசுவது சரியான்னு கேட்டேன். அவர் உண்மையை தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய மூத்த மகன், அவருக்கு டவுன்ஸ், எட்வர்ட் டவுன் சிண்ட்ரோம் என்றால், பிறக்கிற பிள்ளைகளுக்கு திடீரென்று என்ன ஆயிரும், சில நேரம் பிறப்பிலேயே எச்சில் வடியும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு எஸ்டிஹெச் என்ற ஹார்மோன் இருக்கிறது, அது சுரப்பாது. சுரப்பாமல் பிறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு உலகத்தில் எந்த முக்குக்கு போனாலும் மருந்து இல்லை, எங்க போனாலும் மருந்து இல்லை, அறிவு வளராது. அந்த பிள்ளைகள் 10 புள்ள ஒரு 4 மாறி நிற்கும். அப்படியான ஒரு பிள்ளைகளை நீங்கள் நிறைய பணக்கார வீடுகளில் பார்க்கலாம், நிறைய பணக்கார வீடுகளில் பார்க்கலாம். எட்டி பார்த்தீங்கன்னா காலையில பிள்ளைய தடாவிட்டு கண்ணால ஓடும். இந்த புள்ளைக்கு மருந்து இல்லையா, என் மத்த புள்ள ஸ்கூல் போச்சு, இந்த புள்ள சாப்பிட முடியலையே, இப்படி தேம்பி தேம்பி அழுகிற பணக்காரர் உண்டு தெரியுமா? இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிடைக்கிற புள்ள எப்படி கிடைக்கும் என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொத்தை கொடுத்தான், வீடை கொடுத்தான், பிள்ளையை கொடுத்தான். ஒரு புள்ளை ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொடுத்துட்டான். உலகத்தில் மருந்து இதுவரைக்கும் அதுக்கு தெரப்பி மட்டும்தான் கொடுப்பார்கள், தெரப்பிஸ், மருந்து இல்லை. அந்த ஹார்மோன் சுரப்பாட்டி வேற ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விடுவார்கள் எல்லா டாக்டர்மார்கள். இவர் எல்லா இடத்துக்கும் போய் வந்து நின்று விட்டு சொன்னார், எனக்கு மருந்து பஞ்சமா இல்லையா, என்னுடைய எல்லா சொத்தையும் கொடுத்து காப்பாற்ற முடியுமா? அவருடைய பஞ்சத்தை அல்லாஹ் இன்னொரு விதத்தில் ஒரு பஞ்சத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார் அல்லாஹ்வுடையார்களே? சில நேரம் நினைப்பீர்கள், இன்னும் சிலர்களை பார்த்தீர்கள் என்றால், ஓஹோ அவருக்கு வீடு இருக்கிறது, புள்ளை இருக்கிறது, சொத்து இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, இவருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள். அப்படி எங்க ஊர்ல மாஷா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு பல லட்சம் செலவழித்து ஒருவர் இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய வீட்டுக்கு சர்வசாதாரணமாக போயிட்டு வருகிற நேரம் அவருடைய கவலை எனக்கு புரிந்தது. என்ன, அல்லாஹ் அப்படி கொடுத்து வைத்திருந்தான். அவருடைய வாப்பா பென்ஸ் பிரியர், நாலு பென்ஸ் வீட்டில் நிப்பாட்டி வைத்திருக்கிறார். ஒரு பச்சை கலர் பென்ஸ், ரெண்டு பிளாக், ஒரு பிரவுன். பென்ஸே வாங்கி அலங்கரித்து வீட்டில் பிள்ளைகளை செல்லமாக வளர்த்தவர். அந்த அவருடைய மகன் தான் என்னோட தோழமை வைத்தவர். அவரும் பெரிய ஆள், பெரியவர், கல்யாணம் முடித்து விட்டார், பிள்ளைகள் கிடைத்து விட்டது, எல்லா சொத்தோடும் இருக்கிற நேரம் திடீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சின்ன குழந்தைகளோடு இருக்கிற நேரம் அந்த குழந்தைகளுடைய உம்மாவை அல்லாஹ் அந்த தாயை தன்னிடத்தில் எடுத்து விட்டார். பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கும், அவருடைய எல்லா சொத்தையும் கொட்டி இந்த தாயை விலக்கி வாங்கி கொடுக்க முடியுமா? அந்த பிள்ளைகள் தாய் தாய் உம்மி உம்மி என்று அழுகிற நேரம், என் உம்மா வேணும் என்று அழுகிற நேரம், எங்க இருந்து அந்த தாயை கொண்டு வந்து கொடுப்பது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலே நிம்மதியை தேடி மனிதர்கள் அலையுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். புது கடையிலே பெரிய செல்வந்தர், அவருடைய மகன், அவரும் பெரிய செல்வந்தர், அவர்களுக்கு நல்ல அமர்கலமாக வாழுகிற நேரம் சின்ன சின்ன குழந்தைகள் திடீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்ணை அந்த வீட்டிலே உள்ள அவருடைய மனைவி அல்லாஹ் எடுத்து விட்டார். எடுத்தால் ஒரு மாசம் தான் கணவர் இருந்தார். அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? பிள்ளைகள்லாம் அன்பாக ரொம்ப அமர்கலமாக அந்த குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் சிரிப்பும் அமர்கலமாகவும் இருந்தது. நினைத்து பார்க்காத நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உயிரை எடுத்து விட்டார். எடுத்த உடனே அந்த பிள்ளைகள் அழுகிறது. இவர் சைக்காலஜிக்கலி எஃபெக்ட் ஆகிறார். இவருக்கு வீட்டுக்குள் போனால் டைனிங் டேபிள் பொண்டாட்டி உட்கார்ற மாதிரி ஃபீலிங், பெட்ரூம்ல உட்கார்ந்து தலையை சீவுற மாதிரி இவருக்கு தெரிகிறது. அடுப்பங்கரைக்கு போனால் அங்கே சமைப்பது மாதிரி தெரிகிறது. பிள்ளைகள் கூட்டி விடுவது மாதிரி இவர் கண்ணுக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி மௌத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் அழுகிறது, கவலை தாங்க முடியவில்லை. அவரும் மௌத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பிள்ளைகள் அனாதைகளாக இந்த பூமியிலே மிகப்பெரும் பணக்காரருக்கு பிறந்து அனாதைகளாக உலா வருகிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன், யாருக்கு யார் எழுதி சைன் வைத்து தந்திருக்கிறார்களே, யார் யாருக்கும் உத்தரவாதம் இல்லை, யாருக்கும் எந்த உறுப்புக்கும் உத்தரவாதம் இல்லை. எப்பொழுது யாருக்கு கிட்னி போகும், எப்பொழுது யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும், யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடையார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த துனியாவில் இந்த தலைப்பு ஏன் பேசப்படுகிறது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். கிறிஸ்தவர்கள் ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களுக்கு நன்றாக புரியும். வீட்டுக்கு வீடு அவர்கள் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள், இந்த நிம்மதி வேண்டும் என்று அழுகிறார்கள், சந்தோஷத்தை தேடி அழைகிறார்கள். இந்த சந்தோஷம் எங்கே, இந்த நிம்மதி எங்கே, இவர்களுக்கு எப்படி நிம்மதி கொடுக்க முடியும்? அதற்காக இந்த வேலைகளை இந்த மாதிரியாக ஒருவர் மௌத்தாகுவதை நிப்பாட்ட முடியுமா? வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரத்தை நிப்பாட்ட முடியுமா? ஹார்ட் அட்டாக் வரதை நிப்பாட்ட முடியுமா? சொத்து செல்வங்கள் அழிவதை நிப்பாட்ட முடியுமா? இல்லை, அல்லாஹ்வுடையார்களே, எதையும் நிப்பாட்ட இயலாது. அப்படி என்றால் அவைகள் நடக்கிற நேரத்திலேயே நானும் நீங்களும் நிம்மதியாக இருக்கணும். என்னுடைய வீட்டிலும் நடக்கலாம், அத்தனையும் கண்ணு முன்னாடி நடக்கலாம். அந்த நேரத்தில் நானும் நீங்களும் இந்த கல்வை உறுதியாக, மிகவும் உறுதியாக இந்த கல்வை வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம்? உண்மையாக சஹாபாக்கள் ஆச்சரியமான வாழ்க்கை, பசிக்கிறது, அல்லாஹ்வோடு நிறைய உறவு வைத்தவர்கள், அவர்கள் சிரித்தார்கள். அஹ்லு சுஃபாக்களை பார்த்தால் அஹ்சபுல் ஜாஹில், தெரியாதவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் முற்ற வெளியில் 70க்கு மேற்பட்ட தோழர்கள், அவர்கள் கூரை முகடி இல்லாமல் அங்கே இருப்பார்கள். இரண்டு ஈச்சப்பழத்தோடு வயிறை நிரப்பார்கள். அவர்களை யாராவது தெரியாதவர்கள் பார்த்தால் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, பெரிய பணக்காரர்கள் போல இவங்கெல்லாம் முகத்தை பார்த்தால் பெரிய பணக்காரர்கள் நினைப்பாங்களா? அந்த அளவுக்கு பிரகாசம் வீசுகிறது அல்லாஹ்வுடையார்களே முகத்தில். உண்மையாக சொன்னால் அல்லாஹ் மீது ஆணையாக, நீங்கள் தேடுகிற நிம்மதி இந்த மார்க்கத்தில் இருக்கிறது, நீங்கள் தேடுகிற சந்தோஷம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கல்புகளை அமைதியாக்கி கொண்டு இந்த நிம்மதிக்கான பயணம், என்னுடைய வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனை வருகிற நேரம் நாம் எப்படி முகம் கொடுப்பது? சில வீடுகள் இருக்கும் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தகப்பன் ஒரே ஒரு நோக்கம், வீட்டிலே என்னுடைய பிள்ளை நல்ல இருக்கணும், என்னுடைய பிள்ளைகளை நல்ல வாழ வைக்கணும். நீங்கள் கூட சில நேரம் இந்த நோக்கத்தோடு இங்கே வந்திருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அர்ப்பணிப்புகளை நீங்கள் நிறைய சிரமப்பட்டிருப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக. பெரிய ஹாஜியார் எல்லாத்தையும் செய்திருவார் அல்லாஹ், பிள்ளைகளை கூட அள்ளி கொடுத்திருப்பான், எந்த பிரச்சனையும் இல்லை, சொத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருப்பான், செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஒரே ஒரு பிள்ளை, பாப்பா முகத்தில் கரிய பூசுற மாதிரி ஹெரோயின்ல இருந்து எல்லா போதைப் பொருளும் யூஸ் பண்ணக்கூடிய, நீங்கள் நினைத்து பார்க்காத நேரத்தில் உங்கள் கையை விட்டும் உங்கள் பிள்ளை பெயரும், அந்த நேரத்தில் தேம்பி தேம்பி அழுகிற எத்தனை பேரை நான் கண்டிருக்கிறேன். நல்லா கூட இல்லையார்களே, நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? அழுவார், நான் எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்தேன் என் மகனுக்கு, இவன் இப்படி என் கண்ணு முன்னாடி நாசமாகுவான்னு நான் நினைக்கவில்லையே. அவன் போதையை அடித்து விட்டு குடிச்சிட்டு வருவான் வீட்டுக்கு, கண் கலங்கி பாப்பாவுக்கு ஓடும், கண்ணு முன்னாடி சிகரெட் அடிப்பான், பாப்பாவுக்கு கண்ணு முன்னாடி பிரச்சனையா இருக்கும், போன்ல தப்பான விஷயங்களை எல்லாம் பார்ப்பான், மனசு பதறும். நான் செல்லவாக கொஞ்சி தலைய தடாவி நிறைய கனவு கண்டு மடியில போட்டு சுத்தி சுத்தி விளையாடி எத்தனை கனவு கண்டு இந்த இடத்தில் நீ இருக்கணும் என்பதற்காக என் இரத்தத்தை எல்லாம் இந்த அளவுக்கு என் வேர்வையை வடித்து உன்னை வளர்த்து ஆளாக்கிய பிறகு ஒவ்வொரு நாளும் நெஞ்சை பிடிப்பார், ஒவ்வொரு நேரமும் நெஞ்சை பிடிப்பார், அவருக்கு வேதனையாகவே இருக்கும். இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையிலே ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி இலங்கையிலே ஒரு மிக சோகமான ஒரு சம்பவம் என்ன, வீட்டில் அதாவது 20 வருடம் ஒரு பெண்ணுக்கு அதாவது ரிமாண்ட் பண்ணினார்கள், ஜெயிலில் போய் அடைத்தார்கள். என்ன பிரச்சனை? 20 வருடம் தண்டனையா? என்ன பிரச்சனை தெரியுமா? தாயை கொடுமை செய்த பிரச்சனை. இது எல்லா பேப்பர்களில் நாளிதழ்களும் தலைப்பு செய்தியாக வந்தது. என்ன செய்தார்கள்? வீட்டிலே 3 நாய்கள் உலா வருகிறது, நாய்க்கூடை வீட்டில் உள்ள நாய்க்கூட்டில் பெத்தெடுத்த தகப்பன், தாயல்ல தகப்பன், 73 வயது, 73 வயது தகப்பனை கொண்டு போய் அடைச்சி ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல போலீஸுக்கு புகார் கிடைக்கிறது 6 மாதத்துக்கு பிறகு, 6 மாதமாக தகப்பனாரை கொண்டு போய் அடைத்து வீட்டில் வெளிநாட்டு 3 நாய்களை உலாவிட்டிருக்கிறார். பிடித்து போலீசார் விசாரிக்கிற நேரம், அந்த விசாரணை நடந்து அண்மையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில், 20 வருடம் தண்டனை என்று. என்ன விசாரிக்கிற நேரம் அவள் சொல்லுகிறாள், ஏனப்பா போய் உன் பாப்பாவை கொண்டு போய் இந்த மாதிரி நாய்க்கூட்டில் அடைச்சான்னு கேட்டா, அந்த பெண் சொல்றாள், என்ன சொல்றாள் தெரியுமா? இவர் ஆங்காங்கே சிறுநீர் கழிப்பாராம் வீட்டுல, அங்கிட்டு சிறுநீர் கழிப்பாரா, இங்க சிறுநீர் கழிப்பாராம், அதனால கொண்டு போய் 6 அடிச்சு வைத்திருக்கிறேன், இந்த நாய்கள் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நாய்களை உலாவிட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வேறெங்கும் நடக்கவில்லை, நம்முடைய நாட்டு இலங்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்று சொன்னால் இந்த துன்யா எங்கே போகிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துன்யா அதிபயங்கரமான ஒரு நிலைமை. பெற்றெடுத்த தாயின் தகப்படையும் எத்தனை தாய்மார்கள் வேதனையோடு அழுகிறார்கள் தெரியுமா? அந்த தாய்மார்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? 50 வயது மகன் வெளிநாட்டிலே உம்மாவோடு பேசினால் சிரித்து பேசுவார்கள், எங்கப்பா என் மகன் ஆஸ்திரேலியால, என் மகன் யூகேல, என் மகன் சவுதியில, அரை மணித்தியாலம் உட்கார்ந்து பேசினால் மலமலை என்று கண்ணீர் வடியும், ஏம்மா அழுகிறீங்க என்று கேட்டால், போன் எடுத்து பேசி சோமா இருக்கிறீங்களா என்று கேட்டானா, என்னுடைய மகன் என்னோட பேசவில்லை என்று தாய் அழுகிறாள், என்னுடைய மகன் என்னை பார்க்கவில்லை என்று அழுகிறாள், பேசாட்டியும் பார்க்கலையே என்னை, எனக்கு மாதாந்தம் ஒரு கணக்கை தந்து என்னை பார்க்கவில்லை, என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன். இப்படி அழுகிற தாய்மார்கள் உண்டு. அவர்களுக்கு கொண்டு போய் நிம்மதியை சேர்ப்பது யார்? இந்த உலகத்தில் எந்த மாத்திரை அவர்களுக்கு நிம்மதி கொடுக்கும்? ஒரு தாயும் தகப்பனும் அற்புதமாக குழந்தைகளை பெத்தெடுத்து வளர்த்ததுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனையில் நீங்கெல்லாம் ஒரு உமா சி என்று துப்பினால், ஒரு தாய்க்கு ஒரு அடிபட்டால் அந்த காயம் காய்ந்ததுக்கு பிறகு அந்த வேதனை குறைந்துவிடும். தாயும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் மனசில் ஏற்பட்ட காயம் சாப்பிடுவதற்கு கையை எடுத்து வாய்க்கிட்டு போகிற நேரம் அந்த நெஞ்சு வலிக்க ஆரம்பித்து விடும். என்னுடைய மகன் நீங்கெல்லாம் ஒரு உமா சி, நீங்கெல்லாம் ஒரு வாப்பா சி என்று துப்பினது 1 வருடம் அல்ல பல வருடத்துக்கு அவனை போட்டு ஆட்டி படைக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? அல்லாஹ்வுடையார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த துனியா எனக்கும் உங்களுக்கும் எதிர்பாராத நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடையார்களே, நிறைய பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கிறது. நிம்மதி எங்கே, நிம்மதி எங்கே என்று மனிதர்கள் எல்லா இடத்தையும் தேடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைகளை நீட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் அலை அலையாக ஓடினார்களே, அவர்கள் கிடைத்தது இந்த நிம்மதி. ரசூலுல்லாஹ்வோடு பக்கத்தில் வந்து நின்று, யா ரசூலுல்லாஹ், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டார்களே, அவர்கள் நிம்மதி இந்த துனியாவில் பெற்று கொண்டவர்கள். கவலையும் இல்லை, பயமும் இல்லை, கவலையும் இல்லை, பயமும் இல்லை. அல்லாஹ்வுடைய பாதத்தில் வேகமாக போராடினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். நான் ஏன் இந்த முகப்பை சொன்னேன் தெரியுமா? ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள் நானும் நீங்களும் வந்துவிடும். இங்க பல கேட்டகரியில இருப்போம். ஏதாவது உண்டு, வெளிநாட்டிலிருந்து நீங்கள் வீடுகளுக்கு போகிற நேரம் சில நேரத்தில் என்ன ஆயிருக்கும், அதே மாதிரி புலன்னர்வு பகுதி அல்லது அன்றாதபுரம், எனக்கு ஞாபகம் இல்லை, கஷ்டப்பட்டு ஒரு இளமை, இளமையில் அவன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சொத்துக்களை சேகரித்துக் கொண்டு திடீர் என்று வந்து எங்களுடைய ஒரு கவுன்சிலரை அழைப்பு தொடர்பு கொண்டார். என்ன பொண்டாட்டியை கொஞ்சம் பார்க்கணும், என்ன பிரச்சனை, மாப்பிள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் இருந்து வந்தால் சொத்துக்களை சேகரித்து கொண்டு வந்தார், வந்தால் மனைவி மனைவியாக இல்லை, போகிற நேரம் அழுது, எப்படி ஏர்போர்ட் வரைக்கும் வந்து அனுப்பினாரோ அந்த மனைவிக்கு இப்பொழுது கள்ள உறவு வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி அங்கே காத்து கொண்டிருப்பால் கணவனுக்கு கள்ள உறவு வந்துவிடும். அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அந்த குடும்பத்தில் பிரச்சனை வடிக்கிறது. அனாதையாக நிற்பது அந்த பிள்ளை, அவருக்கு உண்மையான தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. தகப்பன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு தகப்பன் கேவலமாக இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படியான பிரச்சனைகள் வரும். இப்படி பல திசைகளும் சிந்தித்தால் எங்கேயாவது ஒரு இடத்தில் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை திடீரென்று சம்பவித்தால் நானும் நீங்களும் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், எப்படி சொல்கிறான் தெரியுமா? துன்யாவுடைய மண்ணை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த மண் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வல நபுலுவன்னக்கும் பிஷயம் மினல் கௌஃபி வல் ஜு வனக்ஸி மின் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பயத்தால் உங்களை சோதிப்போம், பசியால் உங்களை சோதிப்போம். காலி கோட்டையிலே சுனாமி நேரத்தில் நான் போயிருக்கிறேன். சுனாமி நேரத்திலே அந்த இடத்திலே சுனாமி அடித்ததுக்கு பிறகு அங்கே நான் தங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதுக்கு முன்னாடியும் காலி கோட்டைக்கு போயிருக்கிறேன். இலங்கையிலே காலி கோட்டை பெரிய, அந்த கோட்டையில் உள்ளவர்கள் பலர்கள் பெருமை பிடித்தவர்கள், மிக அகம்பாவத்தோடு நடப்பார்கள். அல்லாஹ் எனக்கு கண்களால் காட்ட வைத்தார். என்ன சுனாமி நேரம், அவர்களுக்கு எவ்வளவு சளி இருந்தாலும் என்ன இருந்தாலும் எல்லாம் க்ளோஸ், ஒன்றுமில்லை, சாப்பிடுவது கொண்டுமில்லை. அவர்கள் போய் ஒரு லொரியிலே சாப்பாடு பார்சல் கொடுக்கிறார்கள். பெரிய கோடீஸ்வரர்கள் பின்னாடி நின்று சாப்பாடு பார்சலை எடுத்துட்டு தான் போகணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பசியால் என்னையும் உங்களையும் சோதிப்பான். கோடீஸ்வரர்களுக்கும் அந்த பசி வரும். அந்த நேரத்தில் ஒன்றுமே இருக்காது, கார்டு ஒர்க் பண்ணாது, பர்ஸ் தொலைந்திருக்கும், பசியாக அவர்கள் பட்டியலில் இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு பட்டினி வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், திடீரென்று அப்படி உனக்கு தருவேன் அப்பா, உனக்கு பசியை தருவேன், உனக்கு கவலையை தருவேன், குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினரை கலட்டி எடுத்து விடுவேன். எடுத்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ் ஒரு மருந்தை சொல்கிறான். என்ன மருந்து தெரியுமா? ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய எல்லையால் இதுதான் தலைப்பு. பொறுமை என்று ஒரு வார்த்தையில் முடித்தால் உங்களுக்கு புரியாது, இதை விவரமாக சொன்னால் தான் புரியும். பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ் நோயையும் தந்து மருந்தையும் சொல்லிவிட்டான். நோய்க்கு என்ன நோய்? இதுதான் நோய். இப்படி நோய் வந்துட்டே இருக்கும் இந்த துனியாவிலே. வருகிற நேரம் யாரு பொறுமையாக நிற்கிறார்களோ நபி அவர்களுக்கு போய் சொல்லுங்கள், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். பொறுமை என்று சொன்னால் நம்முடையவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொறுமண்டா, அதாவது நாங்கள் கொஞ்சம் கோபம் வர்ற நேரம் ரொம்ப அடக்கிட்டு இருந்தா பொறுமைசாலி, இதுதான் பொறுமைன்னு நினைக்கிறார்கள். அது பொறுமை இல்லைன்னு சொல்லலை, பொறுமையின் ஒரு பகுதி. பொறுமை என்று சொல்லுவது ஒரு விரிந்த, ஒரு பரந்த ஒரு விஷயம். எதெல்லாம் பொறுமைன்றான், அவனுக்கு கவலை வருமா, அவனுக்கு பிரச்சனை வருமா, கண்ணு முன்னாடி சொத்து செல்வங்கள் பறிக்கப்படுமா? அல்லாண்டுவானா? அல்லாஹ் அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுக்கிறான். அது லேசாக யாருக்கும் சொல்ல இயலாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அந்த மாதிரி நடக்கிற இஸா அஸாபத்துஹும் முஸீபத், அப்படி அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிட்டு வாரான். அப்படி நடக்கிற நேரம், முசீபத்துகள் அவனுக்கு வர்ற நேரம், சோதனைகள் அவனை பிடிக்கிற நேரம், அவன் சொல்லுவானா, பொறுமை என்ற எது பொறுமையாம்? காலு இன்னால் இல்லாகி இன்னா இளைகிராஜுகள் யாழ்லா, நான் உனக்கு சொந்தம் யாழ்லா. இது நிறைய பேர் புரியவே இல்லை. நான் உனக்கு சொந்தண்டா, வை இன்னா இளைகிராஜுன், நான் உன் பால் திரும்ப வர இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா? இதுதான் பொறுமையா? பொறுமைக்கு நான் விளக்கம் கொடுக்கல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி தொடர்ந்து சொல்றா. எப்படி சொல்றா? அல்லதீன இஸா அஸாபத்ஹும் முஸீபா. யார் பொறுமையாளர்கள் தெரியுமா? கவலைகள் துன்பங்கள் அவர்களை பிடிக்கிற நேரம் அவர்கள் சொல்லுவார், நினைக்க மாட்டாங்களா? லண்ணுவோடு வரல, அவங்க நினைப்பாங்க, நினைக்கலையா? போறவனை கூப்பிட்டு சொல்லுவாங்களா? போச்சு தானே, ஒழிய மாட்டான், எல்லாம் போயிடும். காரில் போனவன் நடந்து போவான், ஒண்ணு இருக்காது, ஒழிய மாட்டான். அல்லா தந்தா, அல்லா அல்லா எடுத்துட்டான், அது நிலவு நிலவு வச்சிருப்பான் போல, ஏதோ நடக்குது, நிலவு இருக்குது போல, இப்படி என்று சொல்லுவானாம். காலு இன்னால் இல்லாஹி, நாங்கள் அல்லாவுக்கு சொந்தம். வை இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாவின் பால் திரும்ப இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னால் இல்லாஹி என்று சொன்னால் இதுதான் மெயின் சைக்காலஜியில தியரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஒரு மனுஷனுக்கு கவலை எப்படி உண்டாகுது? இந்த மைக் இல்லை ஏதாவது என் ஃபோன் உடஞ்சிட்டு உடஞ்சா எனக்கு கவலை வரும். ஏன் கவலை வருகுது? என் ஃபோன் உடஞ்சதுனால எனக்கு கவலை வருகுது அப்படின்னு நினைப்போம். இல்லை, ஏண்ட என்பதுனால கவலை வருகுது. ஃபோன் உடஞ்சதுனால கவலை வரல, இன்னொரு நாள் ஃபோன் உடையுது, கவலை வருமா? வராது. ஏன் ஃபோன் உடைந்தால் கவலை வரும்? இந்த லைட் உடையுது, எனக்கு கவலை வரல, இதில் யார் உரிமை சொந்தக்காரரோ அவருக்கு கவலை வரும். ஏனென்றால் என்னுடையது, இந்த துனியாவில் ஏண்ட என்று கொண்டு வந்தால் அப்பதான் அந்த கவலை ஆரம்பிக்குது. இதுக்கு புத்த மதம் என்ன சொல்வது தெரியுமா? அவன் புத்தர் யோசிக்கிறார் போல, சிரிச்சு பார்க்கிறார், ஓஹோ அது சாதாரண விஷயம் தானே, ஏண்ட ஏண்ட கவலை வருகுது. அப்ப புத்தர் என்ன நினைக்கிறாரு? ஏண்ட ஏண்ட கவலை வருகுது, வேணாம், அது வேணாம், அது தலையிரு, இது வேணாம், அது வேணாம். எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டார். துறவரம் காட்டுக்கு போனா இதுக்கு சொல்லுவாங்க சிங்களத்துல, துஷ்ணாவை நத்திக்கிறீம, ஆசைகளை இல்லாமலாக்குறது. ஆசை இல்லாமலாக்கின புத்த மதத்தில் அடிப்படை தெரியுமா? கவலை இல்லாம இருக்கணுமா? கல்யாணம் முடிச்சிடாது, கல்யாணம் முடிச்சா புள்ள குட்டின்னு வரும், கொண்டே பிப்பான், தாடியை பிப்பான், பிரச்சனையா போயிடும், நாளைக்கு தலையை பிக்க வேண்டி வரும், வேண்டாம். அதை விட்டு எப்பெல்லாம் உனக்கு ரிலேஷன்ஷிப் வருகுதோ எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் விட்டு நீ ஒதுக்கு புறமா ஒதுங்கி, இப்போ உனக்கு ஒண்ணு இல்லை தானே, நீ ஒன்று உன் உடம்பு ஒன்று தானே, அதை நினைச்சிடாது அவ்வளோ பெருசா. இப்போ உனக்கு கவலை இல்லாமல் போயிரும். கவலை இல்லாமல் ஆக்கிறதுக்கு இதுதான் சித்தாந்தமாக சொன்னார்கள். இது புத்தர்கிட்ட இருந்து, அதாவது உலகம் எங்கு இந்த சித்தாந்தம் ஏன் பரவி சென்றா, அசோகா மன்னர் இந்தியாவில் அவர் பெரிய ராஜா, அவருக்கு நிம்மதி இல்லை, இப்படியே நிற்கிறார். அப்போ ஒரு நீக்ரோதன்னு ஒரு சாமி போறார் ரோட்டில், போறனர், இங்கே வாப்பா, நான் பெரிய மன்னர், இவ்வளோலாம் பண்ணிட்டு நிற்கிறேன், நீ இப்படி அமைதியாக நடக்கிறீ, எனக்கு அமைதி இருக்க முடியலை, நீ பெருசு அமைதியாக இருக்கிறேன்னு கூப்பிட்டு என்னப்பான்னு கேட்கிறாரு. அவன் என்ன பண்ணுறாரு? புத்தர் இப்படி தான் சொன்னாரு, ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தார் புத்தர், அவர் சொன்ன தத்துவத்தை சொன்ன உடனே அசோகா மன்னர் தான் இதை பரத்துறாரு. புத்தர் பரத்தல, அசோகா மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு நிம்மதி வர்ற மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் சரிதானே. ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க, நீங்களே நினைப்பீங்க, ஓஹோ சின்ன பொசிஷன்ல இருக்க போல நல்லா இருந்துச்சு போல, வாட்டாம் போல வந்து பெரிய சம்பளத்தை தந்து மேல உட்கார வச்சு நிம்மதியை கடத்துட்டானே, இதை விட இல்லாம தான் நல்லமே நினைப்பாங்க. ஒவ்வொரு பொசிஷனுக்கு பொசிஷன் ஏற நேரம் கிடைச்சா நல்லமான்ப்பான், அங்க போன போற இறங்கினா நல்ல பண்ணுவான். இது மன்னருக்கு அப்படி நடக்கும், அங்க மேல போன பிறகு இதை விட அமைச்சராவே இருக்கலாமே சிலர் நினைப்பான். அங்க இருந்த தலைவலியே இல்லையே, எல்லாம் ஏன் தலையை பிக்க வரான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு? அவர் மகன் பேர் தான் மகிந்த, மிகிந்து நம்ம நாட்டு இலங்கைக்கு வந்தது அசோகா மன்னன் மகன், அவர் இருந்து 6 பேர் அனுப்பி நிம்மதியை பரப்பு. இப்ப நிம்மதி கிடைச்சிட்டா ஒரு நிம்மதி இல்லை, அதான் குடிக்கிறான் அவ்வளவு. நம்ம நாட்டில் குடி ஏன் கூட இருக்குது? ஜனாதிபதி இதுக்கு முன்னாடி வந்த மகிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து மத்தட்ட தித்தேண்டார், இதுக்கு பிறகு வந்தா குடிச்சதுக்கு நானா முற்றுப்புலி, குட்டியை நிப்பாட்ட போறேன், அவர் கண்டுதான் செவந்து கொண்டிருக்கேன். அவர் தான் குடிப்பாரு, நீங்க பாத்தீங்கன்னா ஒழுங்க வழங்கும். அவர் ஜனாதிபதி மேடைக்கு ஏற முன்னாடி விட கண் செவந்து இருக்கு. ஏன் கண் செவக்குது? தூக்கம் இல்லையா? என்ன பிரச்சனை? இலங்கை வரலாறு சொல்லுது, அண்மையில வந்து மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார்களே, அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சி நேரம் காலத்தோடு முடிஞ்சிடும், 10 மணிக்கு போயிட்டாங்க. அமைச்சரவை வந்து எல்லாம் இது பண்ணிட்டு நேரத்தோடு போயிட்டாங்க. ஏண்டா அன்றைக்கு தான் குடிக்க கொடுக்கலையா? அப்ப அதுக்கு முன்னாடி இருந்து குடிக்க தான் வந்திருக்கிறான். அவ்வளவு பேரும் கவலையில தான் வந்திருக்கிறான். வைட் அண்ட் வைட்டா கொடுத்துட்டு பெரிய ஆட்கள்னு பார்த்தா இங்க வந்து அவன் கள்ளச்சாரத்தை இப்படி காத்துக்குள்ள பூந்து கசப்பா கஷ்டப்பட்டு எங்க கவலை மறக்கலான்னு குடிக்கிறானோ, இவன் ஹில்டன் ஹோட்டல்ல போய் குடிக்கிறான், இவன் இங்க வந்து குடிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அப்ப புத்த மதம் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? எல்லாத்தையும் உற்றண்டா இது கண்டுபிடிச்சிருப்பான மனுஷன். எங்களுக்கு ஆடு மாடுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. இது தேடுது, ஒவ்வொரு கொள்கையும் தேடுது. நிம்மதி என்ன? எப்படி பாய் இந்த நிம்மதி? ஜப்பான்ல எப்படி நிம்மதி? எல்லாம் டென்ஷனா? நீங்க பெரிய ஹால்ல லைட் மியூசிக்க போட்டு தூங்க வைக்கிறது நிம்மதி தூக்கம். அட தூங்குறதுக்கு நிம்மதியா ஏழைய பார்த்துருப்பீங்க, பேமெண்ட்ல பிறண்டு பிறண்டு தூங்குவான். இவன் ஏர் கண்டிஷன் போட்டு டபுள் கிங் சைஸ் பெட் போட்டிருப்பான், கிங் சைஸ் பெட்லயே அவன் தூக்கம் போவாது. எல்லாம் தூக்கத்தை எடுத்திருப்பான், பெட்டை கொடுத்திருப்பான், எல்லாம் போத்தி படுக்கிறதுக்கு அது இது எல்லா ஐட்டம் இருக்கும், எல்லாத்தையும் கொடுத்துட்டு தூக்கம் இல்லை அவனுக்கு. இவனுக்கு பெரிய நிம் பிரச்சனையா தான். அவனை போய் பார்த்தீங்கன்னா வாகனம் போ, அது போ, தூசி போ, எல்லாம் அதுலயே பிறண்டு பிறண்டு தூங்குவார், நல்ல தூக்கம் போயிருக்கும். அவனுக்கு நிம்மதி எல்லாம் அங்க கொடுத்துருப்பான், அவனுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கிங் சைஸ் பெட் கிடைச்சிட்டா தூக்கம் கிடைக்கணுமே, தூக்கம் கிடைக்காட்டி எல்லாம் பிரச்சனையா இருக்கு. அப்ப இதனால ஒவ்வொரு கொள்கை இதை விசாரிச்சு பாக்குது. அப்ப புத்த மதத்தில் அவங்க எடுத்த கொள்கை என்ன? மனுஷனை முன்னேற்ற இயலாது. என்ன முன்னேற்ற இயலாது? எல்லாரும் கல்யாணம் முடிக்காம இருந்தா யாரு பிள்ளை பெறுவா? அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும்? ஒன்னும் இல்லாம போயிடும். அவங்க வாப்பா அப்படி நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப உள்ள தேரர்கள தகப்பன்மார்கள் நினைச்சிருந்தா என்ன ஆகும்? ஒன்னும் பண்ண இயலாம போயிருக்கும். அப்படி என்று சொன்னால் அதை வந்து என்ன பண்ண இயலாது? அந்த சித்தாந்தம் வந்து நம்ம அறிவுக்கு படுகுது இல்லை. இதுக்கு மக்கள் சார சாரையாக போனவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அறத்துல பாத்தீங்கன்னா கூடுதலா இந்தோனேஷியாக்கள் இருப்பாங்க. இலை உலகத்திலேயே பெரிய புத்த மத நாடு அப்படி இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகுது. இன்னைக்கு பெரிய முஸ்லீம் நாடு என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த மலேசியா பக்கம் அது இது எல்லாமே அப்படியே மாறுகிறது என்று சொன்னால் நிம்மதியை தேடி திரிந்தார்கள். இந்த சித்தாந்தம் பிழை என்பது சாதாரணமாக புரிஞ்சிடும். கல்யாணம் முடிக்காம எப்படி இருக்கலாம்? அவன் யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்பான், இந்த சித்தாந்தம் ஒத்து வராது. அப்ப மனுஷன் ஏர் கண்டிஷனை கண்டுபிடிக்க மாட்டான், பிளைட்டை கண்டுபிடிக்க மாட்டான், என்ன ஒண்ணுமே இல்லாட்டி இலக்குலையே சாப்பிட்டா எங்களுக்கு சிங்கத்துக்கு என்ன டிஃபரன்ட், எங்களுக்கு ஆடுக்கு என்ன டிஃபரன்ட்? பசி வரும், இலைய சாப்பிடும், தூங்கிரும். நாங்களும் பசி வரும், சாப்பிடுவோம், புழுக்க போடுவோம், முடிச்சாச்சா? அப்படி இல்லை. இந்த அறிவால உண்டா கண்டுபிடிக்கலாம். 10 தட்டு 100 தட்டாகும். உலகத்திலே பெரிய மாளிகை, பெரிய டவர் ஜித்தால வரப்போகுது. உலகத்திலே வந்து எல்லாம் இங்க வருகுது. ஏன் வருகுது? அறிவு சிந்திக்கிறான் மனுஷந்த. இந்த அறிவு வேலை செய்யவும் வேண்டும், நிம்மதியாகவும் இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் இந்த ஒரு தத்துவம் பொருந்தணும். ரெண்டுக்குமே மனுஷனை கொண்டு போய் மொட்டமாக்கி கைய காலெல்லாம் கட்டி போட்டு நிம்மதியே இருப்பா, நீ ஏதோ கிடைக்கிறத எடுத்து சாப்பிடு, ஒரு பிரச்சனை இல்லை அப்படி நினைப்பான். யார் நினைப்பான்? மூளை இல்லாதவன் நினைப்பான். ஓ சிம்பிள் தானே, ஒன்னும் இல்லை, பொண்டாட்டி வேணாம், புள்ளை குட்டி வேணாம், 10 நாள் ஓடி வந்துடும். 10 நாள்ல அப்படி நினைப்பீங்க. உங்களுக்கு வீட்டு போயிட்டுறீங்கன்னு வைங்களேன், நீங்க இங்க இருந்து ஏதோ ரூம்ல இருந்து போயிட்டுருவீங்க, வீட்டுக்கு போய் ஒரு மாசம் சிரிச்சிட்டு இருப்பீங்களா, அதுக்கப்புறம் சல்லி கொஞ்சம் கை கிடக்குதா, பிரச்சனை வருதா, இதை விட சவுதிக்கே போயிருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. வந்து மறுபடி ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு 2 கிழமைக்கு பிறகு புள்ளட சவுண்டு கேட்கலாது, பொண்டாட்டி ஞாபகம் வரும். மனுஷன் அப்படிதான். அந்த நேரத்தில் நிம்மதி என்ற ஒரு ஒரு தலைப்பை தான் புத்தர் பார்த்தாரே தவிர அவங்க வரலாறு தெளிவா எழுதுது. அவன் பொண்டாட்டி பேர் யசோதரா, மகன் பேர் ராகுல. ஒரு நாள் புத்தர் பிண்ட பார்த்துவார்கள், சட்டியை இப்படி வச்சுட்டு பசிக்குதுண்டா யாராவது போடணும், ஏன்னா ஒன்றும் இல்லையே, பசிக்கிறதுக்கு எவனாவது ஒன்று போடணும், அவன் சமைப்பான். அப்போ அவனுக்கு இவர் சமைக்க மாட்டார், என்ன சமைச்சா நிம்மதி கெட்டு போயிடும், அதனால வரணுமே. வந்துட்டு இப்படி வர்ற டைம்ல யாராவது அள்ளி போடணும், அள்ளி போடுற டைம்ல காட்டிலேருந்து வருவாராம், அவன் எழுதி வச்சிருக்கிறான், இது நான் படித்தது. அப்ப மகன் நிற்கிறார், பொண்டாட்டி நிற்கிறார், இவர் வர்றார், இப்படியே பாத்திரத்தை எடுத்துட்டு வர்றார். வந்தவர் சிரிச்சு ஒரு முத்தம் கொடுத்து, நான் போயிட்டு வர மகன், நல்லா இருக்கணும் சொல்லலை, திரும்பிட்டார். அதை பெருசாக பேசுவார், பார்த்தீர்களா பிள்ளைய கூட போய் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரத்தில் உச்சகட்டம். அட இது இது மனித அபிமானமா? யானைக்கு அன்பு காட்டினார், பூனைக்கு அன்பு காட்டினாரண்டா, புள்ளைக்கு அன்பு காட்டலண்டா. உன் புள்ள ஏங்கி தவிக்குது, உன் புள்ள சின்னது நிக்குது. நீங்க சொன்ன வரலாறுகள். அப்ப நிம்மதிக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட கொள்கையில் பெரிய ஓட்டை இருக்கிறது. அவர்கள் ஒழுங்கான கொள்கை எடுக்கல. இந்த நிம்மதிக்கு தான் ஆசிரமத்தை அமைக்கிறார்கள். இந்தியாவிலே சாய்பாபாவுக்கு பின்னாடி ஏன் இவ்வளவு பேர் போனார்கள்? போஸ்டன்ல இருந்து ஒரு பெரிய டாக்டர் சாய்பாபா பின்னாடி போனது யாரு இல்ல, சாதாரண ஆள் இல்ல. போஸ்டன், அமெரிக்காவில் போஸ்டன்ல பெரிய டாக்டர் வந்து உட்கார்ந்து சாய்பாபாவை கும்பிடுறார், நம்புறார். இந்தியாவுடைய பிரதமர் காலில் விழுகிறார் சாய்பாபா. அந்த டைம்ல சாய்பாபா மாலை கொடுக்கிறார். மாலை கொடுக்கணுமா, அது கொடுக்கணுமா, இது கொடுக்கணுமா? அந்த ஆசிரமத்தை சாய்பாபாவை தேடி போனது அழகுக்கா, சாய்பாபா பார்க்கறதுக்கா? நிம்மதி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள், நிம்மதியை தேடி போகிறார்கள். நிம்மதி கிடைக்கிறதா? கோடி கோடி கணக்கான ஊழல். நிம்மதி நிம்மதி என்று மனிதன் சம்பாதித்த எல்லாம் கொட்ட ஆரம்பிப்பான். கிடைக்குமா? அங்க கிடைக்குமா? இங்க கிடைக்குமா? போவான். ஆனால் ஏமாந்ததுதான் கூட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒவ்வொரு கொள்கைகளும் தலை தூக்கி வருவதற்கு, பெரிய பெரிய மகான்களாக ஒருவர்களை பார்ப்பதற்கு என்ன காரணம் என்றா, மனிதன்ட உள்ள பலகீனம் தான் காரணம். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிம்மதி இந்த சந்தோஷம் உலகத்தில் எடுத்த எல்லா கொள்கையும் பிழை என்றால், இஸ்லாம் இந்த ரிலேஷன்ஷிப் தியரியை எப்படி சொல்லுகிறது, எவ்வளவு அழகாக நிரூபிக்கிறது. நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகை தொடர்ந்து நடக்கும். இந்த உரை முடிந்து போகிற நேரம் அந்த சித்தாந்தங்களை படித்தவர்கள் மட்டும் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தி நிம்மதியோடு இந்த சபையை விட்டும் பிரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறேன். அன்பிக்கினியவர்களே, நிம்மதி எங்கே என்ற தலைப்புடைய இரண்டாவது அமர்வில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அதாவது உலக வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் அல்லது பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இன்று ஒரு விதத்தில் வரக்கூடிய பிரச்சனை நாளை இன்னொரு விதமாக வரும். எப்படி அலைகள் ஓயாமல் அடிக்கிறதோ அதே போன்று பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிரச்சனைகள் நேரம் நாம் எப்படி நடக்க வேண்டும், இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்ற பாடத்தை இந்த அமர்வில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்லித்தருகிறார். என்ன தத்துவம் என்று சொன்னால், நமக்கு பிரச்சனை வருகிற நேரம், துன்பம் வருகிற நேரம், நாம் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று நாம் சொல்ல வேண்டுமா? ஏன் அப்படி சொல்லணும் என்றா, இப்போ ஒருவருடைய காரில் ஒரு ப்ராப்ளம், டேமேஜ் ஆகிட்டு, கார் என்னுடையது, நான் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்றால் இந்த காரும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று அர்த்தம். எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் மனசில் ஏற்படுற நிலைமை, உளவியல் அடிப்படையில் ஒருவர் கவலைப்படுகிறார் என்றால் என்னுடைய பர்ஸ் காணல, என்னுடைய ஃபோன் உடைஞ்சிட்டு ஏண்டே என்று வருகிற நேரத்தில் தான் கவலை உதிக்கிறது, அது உண்மை. நான் உங்களுக்கு சொன்ன புத்த மதத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை இல்லாமலாக்க ஏண்டே எதுவுமே இல்லைன்றாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லலை. என்னுடையதுன்னு நினைங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அத்தனைக்கும் உரித்தானவன் அல்லாஹ், இந்த எல்லா பொருட்களும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்பதை நீ நம்பி, நம்பினது மட்டுமில்லாமல் நீ நடைமுறைப்படுத்தணுமா? அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்ற நேரம், அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வை நினைத்தால் நன்மை கிடைக்கும் என்றா பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வை நினைத்தால் உங்களுக்கு சுவர்க்கங்களை தருவேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ்வை நினைத்தால் அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற நேரம் மனசுல உள்ள சஞ்சலங்கள் பெயருமா, மனசுல உள்ள கவலைகள் பெயருமா,
2: மனசு அமைதி பெறுமா? இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தத்மைன் எப்படி வருதெல்லாம் சொல்றான், அலா பி திக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். இப்ராஹிம் நபி அதே மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. சூரா பக்ரால எல்லாம் சொல்றான், அவர் வந்து கேட்டாராம் இப்ராஹிம் நபி, ரப்பி அரினி கைஃபத் துஹில் மௌதா, யாரெல்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டிறேன், எப்படி யாரெல்லாம் செத்ததெல்லாம் உயிர்ப்பிக்கிறேன் அதை கொஞ்சம் காட்டிறேன். அல்லாஹ் கேட்டானே, காலா அவலம் துமின், இப்ராஹிம் நம்பலையா, நான் இவ்வளவு சொல்றேன், நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன் உயிர்ப்பிக்கிறேன், கால அவலம் தூமின், நீங்கள் நம்பவில்லையா இப்ராஹிம்? காலபலா நம்புறேன் யாருலா, நான் நம்புறேன், நீ தான் உயிர்ப்பிக்கிறாய், நீ மரணித்ததை நீ தான் உயிர்ப்பிக்கிறாய். வலா கிள் எத்துமை என்ன கல்வி, என்றாலும் என் மனசுல என்ன கொஞ்சம் சஞ்சலம், மனசுக்குள்ள ஒரு மாறு இருக்குது, மனசை இது பண்ணுவதற்கு தான் நல்லாவே உன்ட்டு கேட்கிறேன். அப்ப மனசுல ஒரு பிரச்சனை, என்னமோ வாயால சொல்லாத ஒரு பிரச்சனை, நான் நம்புறேன் நீ தான் உயிர்ப்பிக்கிறான் தெரியுது, எல்லாம் கரெக்டா இருக்குது யாருலா, ஆனா கொஞ்சம் காட்டினா நல்லமே, செத்தத உண்ட உசுராக்கு மறுபடி காட்டினா நல்லமே, ஏன்னா கொஞ்சம் காட்டின யாருலாம். இப்ராஹிம் நபி வந்து அந்த மாதிரி ரொம்ப விசாரிச்சு விவாதம் பண்ணி அந்த மாதிரி ஏத்துக்கொள்ளக்கூடியவர் தான் இப்ராஹிம் நபி. ஒரு கொள்கை ஏத்துக்கொள்கிற நேரம், அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துறானோ அதே வார்த்தையெல்லாம் சொல்றான். சஞ்சலங்களை நீக்கிறதுக்கு, கவலைகளை நீக்கிறதுக்கு, மனசுல உள்ள நிம்மதி இல்லாத தன்மைகளை நீக்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணுமா? அப்ப நீங்க கேட்பீங்க, நாங்க சுபஹானல்லாஹ் சொல்றோமே கவலை போகுது இல்லையே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமே கவலை இல்லாமலாகுது இல்லையே, நிம்மதி நம்மளை வந்து சூழ்ந்து கொள்ளலையே, நாம் தொழுகிறோமே நமக்கு நிம்மதி வரவில்லையே. அப்படி என்றா தொழுகையில பிரச்சனை இல்லை, நாம தொழுறதுல பிரச்சனை இருக்குது. சுபஹானல்லாஹ்ல பிரச்சனை இல்லை, நாம சொல்ற சுபஹானல்லாஹ்ல பிரச்சனை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், ஒரு மூமின் ஒரு குடலுக்கு சாப்பிடுவான், ஒரு காஃபிர் ஏழு குடலுக்கு சாப்பிடுவான். அப்படின்னா காஃபிருக்கு ஏழு குடல் அர்த்தமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு ஆள் வர்றார், கடுமையான பசி, இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ளல, அப்பதான் இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்தவரு தாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு சஹாபியை கூப்பிட்டு இவரை கொஞ்சம் கொடுங்க பால் கொடுங்க, கறந்து ஒரு பெரிய ஆடு, அந்த ஆட்டோட பாலை இவ்வளவு குறவுது, அந்த ஆட்டு பாலை கொடுக்குறாங்க. ஒரு தடவை குடிக்கிறாரு, குடிச்சிட்டு மறுபடி கோப்பையை நீட்டுறாரு, மறுபடி தாங்க. இவர் பார்த்தாரு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரவாயில்ல கூட, மறுபடி கறந்து கொடுத்தாச்சு. இப்படி ரெண்டு தடவை மூணு தடவை இல்லை ஏழு வாட்டி குடிச்சிட்டார். ஏழு தடவை குடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இருந்தா கேட்க கேட்க கொடுப்பாங்க, இருந்ததுக்கு போற நமக்கு எல்லாம் கோவம் வரும். ஒரு தடவை தந்தா தான் இப்ப ஒரு ரெண்டு ரியால் தந்தா அது மேல கோவம் வரும், அது தர்மம் கொடுக்கிறவனுக்கே வராது. பெருமானார் வந்து கேட்கிற நேரம் கொடுப்பா, அதாவது அல்லாஹ் வந்து அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷலான தன்மை, பெருமானார் கொடுக்க சொல்லிட்டாங்களா அவருக்கு கோவம் வருது சஹாபிக்கு, இவர் இன்னும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை போறாரு. அல்லாஹ்வுடைய தூர் கொடுக்க சொல்லிட்டாங்க, ஏழு தடவை கொடுத்தாச்சா, அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு அஷ்ஹதன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து மறுபடி பசிக்குது அப்படின்றாரு. இவர் நினைச்சாரா, ஹோ இன்னைக்கு இஸ்லாத்தை வேற ஏத்துக்கொண்டுட்டு, இப்ப நேத்து ஏழு தானே, சரி பரவாயில்ல இன்னைக்கு ஏழு ரெடி பண்ணுவோண்டு, ஒரு தடவை கறந்து குடிச்சாச்சு, கொடுத்தா மறுபடி கோப்பியை நீட்டு வரன்னு பார்த்தா இல்ல தாங்க ரெண்டாவது தர்றேன் போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நேத்து அவர் காஃபிர் ஏழு குடல், இன்றைக்கு அவர் முஸ்லீம் ஒரு குடல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சக்கீனத், அல்லாஹ்வுடைய அமைதி இந்த கல்புகளுக்கு அது இறங்கினால் உண்மையாக அது நிதர்சனமாக அந்த சமூகம் கண்டது, அது நேரடியாக அவர்கள் கண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால தான் நான் சொல்றேன், ஆய் ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்றார்கள், பாப்பா எங்கன்னு கேட்கிறாங்க, பாப்பா இல்லை, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றார்கள் இல்லை, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை. வந்த உடனே வாப்பாட்ட சொல்லிடுறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனே உங்க மகள் வந்துட்டு போறாங்க, அவங்களுக்கு வந்து வேலைக்கு ஒரு துணை வேணுமா, வந்து சொல்லிட்டு போறாங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அவர்கள் வந்து அமரவில்லை, வந்தபடியே திரும்பினார்கள், என் மகள் பிரச்சனை. வீட்டுக்கு போனால் ஃபாத்திமா ரதியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸில் வருகிறது, அன்றைக்கு நானும் என்னுடைய கணவர் அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அவர்கள் ஒரே விருப்பில் அமர்ந்திருக்கிறோம். ஒரே விருப்பில் அப்படி அமர்ந்திருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தார்கள், வந்து என்னையும் அலி பின் அபி தாலிபினுடைய கணவரையும் பிரித்து நடுவில் உட்கார்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தொடையின் குளிர் என்னுடைய காலுக்கு தெரிகிற அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். இப்படி முகத்தை திருப்பி திருப்பி பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்னுடைய தகப்பன் நினைத்தார், எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை என்றே. பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு தான் என்னுடைய வாப்பா ஓடி வந்தது. ரசூலுல்லாஹ் வந்து பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு பல இடங்களில் ரசூலுல்லாஹ் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். வீட்டுக்கு வருவார்கள், என்னப்பான்னு பார்ப்பார்கள், மகள் பிரச்சனை, கணவர் இல்லை, அலி பின் அபி தாலிப் அலி ரதியல்லாஹு காணல. போனார்கள் ஒரு தடவை பள்ளிக்கு, மண்ணிலே பரண்டு பரண்டு தூங்குறார் அலி ரதியல்லாஹு, தட்டி சொன்னார், அபூ துராப் மண்ணின் தந்தையே, ஜோக்காக நாலு வார்த்தையை சொல்லி போங்கப்பா வீட்டுக்கு, மகளோட மருமகனை சேர்த்து வைப்பதில் ரசூலுல்லாஹ் மாதிரி நீங்கள் படிக்கவே மாட்டீர்கள், அவ்வளவு அற்புதமாக எந்த வேலை இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகனை பேரனை பேரன்மார்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பார்கள். அந்த மாதிரி வீட்டுக்கு போனவர் அல்லாஹ்வுடைய தூதர் மகள் மேல அவ்வளவு அக்கறை வைத்திருந்தார்கள். அக்கறை வைத்ததனால் ரசூலுல்லாஹ் திரும்பினார்கள், மறுபடி திரும்பினார்கள். ஃபாத்திமா ரலன் கேட்டால், என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹிடம் சொன்னார்கள், எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேலை செய்ய கஷ்டம், எனக்கு ஒரு வேலைக்காரன் வேணும், எனக்கு யாராவது துணைக்கு வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள், ஃபாத்திமா நான் சொல்லி தருகிறேன், சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் ஃபாத்திமா, உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இப்படி சொன்ன என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹுன்னு சொன்னார், வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் என்னுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, அல்லாஹ் இதை நான் சொல்லிக்கொண்டே வந்தேன், வருத்தங்கள் நீங்கிவிட்டது, எனக்கு எந்த துணையும் தேவையில்லை என்றார்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இது உண்மை, உளவியல் அடிப்படையில் தேடி பார்த்தால் உங்களுக்கு மனசில் கஷ்டம், உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, மனசில் பாரம் என்றால் படுக்கையிலிருந்து எழும்ப முடியாமல் இருக்கும், மனசுல கவலை, மனசு இப்பொழுது நீங்கள் நினைத்தது உங்க பிரச்சனை முடிந்தால் அரை ஒரு கிலோமீட்டர் வேகமாக நடப்பீர்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு நேரமாக காய்ச்சல் மாறி இருக்கும், உடம்புல வருத்தம் மாறி இருக்கும், நீங்கள் நினைத்த அந்த பிரச்சனை ஏதோ ஒன்று நீங்கிட்டா அந்த ஏற்பட்ட சந்தோஷத்துல காய்ச்சல் பறந்துடும், எல்லாம் பறந்துடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடம்புக்கு கிடைக்குது இல்லையா ஒரு பலம், ரஹ்மான் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கிறான், இந்த ஆறுதல் கிடைத்த உடனே, ரஹ்மானை நினைத்த உடனே, அந்த ஆறுதல் கிடைத்த உடனே அவனுக்கு நிம்மதி கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதை ஆச்சரியமாக பார்த்தார்கள். நான் பேசக்கூடிய இந்த தலைப்பு ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து எப்படி வந்தது தெரியுமா? அஜபன், ஆச்சரியமாக இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ். யாரை பார்த்து சொன்னார்கள்? மூமின்களுடைய விஷயங்களை பார்த்து சொன்னார்கள். மூமின்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஏனப்பா ஆச்சரியம்? காஃபிர்களை பத்தி எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை, மூமின்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியம் பண்ணார்கள். ஏன் ஆச்சரியம் பண்ணார்கள் தெரியுமா? அவர்களுக்கு ஏதாவது சோகம் நிகழ்ந்தால் அப்படியே பொறுமையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது சந்தோஷமான விஷயங்கள் நடந்தால் உடனடியாக அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்கிறார்கள், அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்லாஹ்வை பாராட்டுகிறார்கள், அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் உடனடியாக சபர். இந்த சபர் எப்படி பொறுமையாக இருப்பது என்பதை நம்மில் அதிகமானவர்கள் தெரியாததனால் தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆனில் வருகிறது, அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டுமா? தொழுது விட்டு மட்டும் உதவி தேட இயலாது. ஸ்தைனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். என்ன பொறுமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அப்படியான பொறுமை என்ன? என்ன பொறுமை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது? எதை இஸ்லாம் பொறுமை என்று சொல்கிறது? அப்படி என்று சொன்னால், பொறுமை என்பது சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வராது. நான் சொல்லக்கூடிய இந்த பொறுமை வருவதற்கு முதலாவது அடிப்படை, ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை நேசிக்கணும், தன்னுடைய எல்லா சொத்துகளும் தான் அல்லாஹ்வுக்குரியவன் என்பதை அவன் நினைக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நினைப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்ப தருகிறான் என்று சொன்னால், தொழுகை மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துறான். நன்றாக பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு ஒருவர் வருகிறார், வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து தொழுகிறார். தொழுது விட்டு வந்து ரசூலுல்லாஹ்விடம் சலாம் சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். பதில் கொடுத்து விட்டு சொன்னார்கள், இன்னக்கலம் துசல்லி ஃபர்ஜி ஃபசல்லி, நீ தொழவில்லையப்பா திரும்பி போய் தொழுது விட்டு வா, மறுபடி தொழுது விட்டு வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுது விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், துசல்லி, தொழவில்லை, தொழுது விட்டு வாண்டார்கள். மறுபடி போய் வந்தார், மூன்று முறைகள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தொழவில்லை என்று சொன்னார். அவர் சொன்னார், யார சொல்லலாம், இதுக்கு மேல் எனக்கு தொழ தெரியாது, யார சொல்லலாம், எனக்கு சொல்லித்தாருங்கள் யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து, நீ தக்பீர் கட்டியது பிழை, நீ கைகளை கட்டியது பிழை, அப்படி சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? நிதானமாக ருக்குவில் இரு என்றார்கள் ரசூலுல்லாஹ், நிதானமாக சஜதாவில் இரு என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையான நிம்மதி வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், இந்த நெருக்கம் யாருக்கு கிடைக்கிறதோ, இந்த நெருக்கம் எவ்வளவு கல்வியில் ஏற்படுகிறதோ, அந்த நேரத்தில் இந்த நிம்மதி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையில் இருக்கிறார்கள். சூரத்து தௌபாவை பரட்டி பாருங்கள், சூரத்து தௌபாவை பரட்டி பாருங்கள், சவுர் குகையில இருக்கிறார்கள். அல்லாஹ் நேரடியாக வகை ஏறுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரழியல்லாஹு சொல்றார்கள், யார ரசூலல்லாஹ், கால்கள் தெரிகிறது என்று சொன்னார்கள். அதான் முன்னாடி வருகிறார்கள் என்றார்கள். ஏன்றால் சவுர்ல இறங்கினால் அந்த ஓட்டையால் பார்த்தால் கால்கள் தெரிகிறது, வரக்கூடியவர் யார் என்று விளங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகஃப் யா அபூபக்கர், அபூபக்கரே பயப்படாதீங்க, வல்லாஹு மானா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா குர்ஆனிலே? அந்த நபி டென்ஷனாக இருக்க வேண்டும் அந்த நேரத்திலே. ஏன் டென்ஷனாக இருக்கணும்? நானும் அபூபக்கர் அவர்களும் மதீனாவுக்கு போக வேண்டிய வழி, யமனுக்கு போக வேண்டிய வழி பக்கம் ரசூலுல்லாஹ் வர்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஆப்போசிட் சைட்ல சவுர் குகை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று நாள் சவுர் குகையில் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், எந்த அளவுக்கு சிச்சுவேஷன் மோசம் என்று சொன்னால், மக்காவிலே ரசூலுல்லாஹை கண்டால் கொலை செய்து விடுங்கள், தலையை கொண்டு வாருங்கள், இவ்வளவு தருகிறேன் என்று அவர்கள் வந்து மக்காவிலே அறிவித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக மதீனாவுக்கு போக முடியாத நிலைமை. ரசூலுல்லாஹ் யமன் பக்கம் போகிறார்கள். சவுர் குகையிலே மூன்று நாள் இருக்கிறார்கள், மூன்று நாள் தங்குறார்கள் என்று சொன்னால், மதீனாவுக்கு வேற ரூட் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறார்கள் என்றால் எந்த அளவுக்கு டென்ஷன் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அபூபக்கர் ரழியல்லாஹு பக்கத்தில் இருந்து, யார ரசூலல்லாஹ், வந்து விட்டான் யார ரசூலல்லாஹ், கண்ணு முன்னாடி வந்து விட்டான் என்றால் எவ்வளவு பதறி இருக்கணும், எவ்வளவு டென்ஷன் ஆகணும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅன்ஸலல்லாஹு சகீனா, அல்லாஹ் சகீனாவை நபிக்கு இறக்கினான். நபி டென்ஷன் ஆகவே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த டென்ஷனும் இல்லை. அவர்கள் சொன்னார்கள், அவர் குர்ஆன் இருக்குதா, கொஞ்சம் குர்ஆன் தான், அல்லாஹ் என்ன சொன்னார்கள், 9:40, அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவுர், அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவுர்கு

0: ஒரு மனிதன் என்ன நினைக்கணும் என்றால்,
1: அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்து தௌபாவில், இத் ஹுமா ஃபில் காரி, அவர்கள் இருவரும் குகையில் இருக்கிற நேரத்தில், இத் யகூலு லிஸாஹிபிஹி, அவருடைய தோழருக்கு அவர் சொல்லுகிறார், லா தஹ்சன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹு மானா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த டென்ஷன் டைம்ல உங்க உயிரே பிரிய போகுது, நீங்க ரெண்டு பேரோட இருக்கிறீங்க, யாருக்காவது இந்த மாதிரி வார்த்தை வருமா? வெறுத்து ஓடும், மனசெல்லாம் பதறும், கண்கள் எல்லாம் அங்கிங்கும் பார்க்கும், கிட்டையே வந்துட்டானா, குவைக்குள் பூந்தா கதை காலி, கதை முடிந்து விட்டது. அவ்வளவு உறுதியாக நிற்கக்கூடிய அபூபக்கர் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடந்த சம்பவத்தை அப்படியே இறக்கிறான், உலக மக்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், இன்னல்லாஹ மானா ஃபன்ஸலல்லாஹு சகீனத்துஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி அவர்களுக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ் சகீனாவை இறக்கிறான். வஅய்யதுஹு பிஜுனூதின் லம் தரௌஹா வஜஅல கலிமத்தல் லதீன கஃபரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், என்ன செய்யறானா, அப்படியே சக்கீனாவை இறக்குறான், சக்கீனாவை இறக்கி ஐயதுஹு பிஜுனூதின், ஒரு படையை கொண்டு உறுதியாக்குறான், லம் தரவுஹா, காணாத ஒரு படை. நமக்கு பிரச்சனை வருகிற நேரம், சோதனை வருகிற நேரம், பொறுமையாக நின்று அல்லாவே உன்னிடம் எல்லாத்தையும் பொறுப்பு சாட்டுகிறேன், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புக்கிட்ட போற நேரம், எல்லாரும் தள்ளுற நேரம், அவர் சொன்ன வார்த்தை என்ன, யா அல்லாஹ் நீ எனக்கு போதும், யா அல்லாஹ் பாதுகாவலன், சிறந்த பாதுகாவலன், பொறுப்பு சாட்டுவதில் சிறப்பான பொறுப்பு சாட்டினால் உன்னிடம் தான் சாட்ட முடியும் யா அல்லாஹ் என்று தான் காலை வைத்தார். யானாரு கூனி பரதன் வஸ்ஸலாமன் அலா இப்ராஹிம், ஏன் நெருப்பே இப்ராஹிமுடைய மேனியை நீ தொடக்கூடாது, நீ சாந்தமாக இருக்கணும், குளிராக இருக்கணும், நெருப்பின் சூடை அல்லாஹ் மாற்றி விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணம், இந்த மதீனத்து பள்ளி, இந்த குபா பள்ளிவாசல், இந்த உம்மத் எழும்பக்கூடிய ஆரம்ப யுகம் இது, ஆரம்பம். இந்த இடத்தில் ரசூலுல்லாஹை கண்டு அவர்கள் ஏதாவது செய்தால் என்ன ஆகி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் டென்ஷன் ஆகாமல் இருப்பது சக்கீனாவை அல்லாஹ் இறக்கிறான். எனக்கும் உங்களுக்கும் சக்கீனா வர வேண்டும், எங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய வீட்டுக்கு சக்கீனா வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை இறக்குவான், ஃபான்ஸலல்லாஹு சக்கீனத்துஹு, அல்லாஹ்வுடைய சக்கீனாவை இறக்கினால் இந்த நிம்மதி அப்படியே சூழ்ந்து கொள்ளும். எவ்வளவு அக்கவுண்டில் இருக்கிறது அது கணக்கே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நினையாப்புறத்தில் இருந்து தந்து கொண்டே இருப்பான். வமையத்துக்கு இல்லாஹ யஜல்லஹு மஹரஜா வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப், அல்லாஹ்வுக்கு யார் ஹிஜ்ரத்துடன் நடக்கிறார்களோ அவர்களுக்கு வழிகளை திறந்து கொடுப்பான். வாழ்க்கையில் பிரச்சனை, எல்லா கதவுகளும் பூட்டிப்பட்டிருந்தால் தலையை பிச்சு கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறார்களோ வமையத்துக்கு இல்லாஹ யஜல்லஹு வருகிறது. விருப்பம் ஒரு ஆட்டு மந்தை ஓட்டிக்கொண்டு தலைவிரி கோலத்தில் ஒரு முஷ்ரிக் மினல் முஷ்ரிக் ஒரு முஷ்ரிக் வருகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், கேலியாக கேட்டார்கள், என்னப்பா இந்த ஆடு ஃப்ரீயா அல்லது விக்கிறியா? இது விக்க, இது ஃப்ரீ ஒண்ணு இல்லை, இது விற்பதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் வருகிறது, எங்களிடம் கோதுமை இருந்தது, ஆட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பணத்தால் ஒரு ஆட்டை வாங்கினார்கள். நாங்கள் 130 பேர், ஸஹீஹுல் புகாரியில் வருகிறது, என்ன 130 பேர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஈரலை எடுத்து வெட்டினார்கள், அந்த இறைச்சியை எடுத்து வெட்டினார்கள். வல்லதி நஃப்ஸே பியதிஹி, எவன் கரத்தில் எங்களுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, நாங்கள் எல்லோரும் அதை சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிந்த பிறகு ரெண்டு தட்டுக்கு மிந்தது, வராதவர்கள் கீரல் துண்டை ரசூலுல்லாஹ் பிச்சு கொடுத்தார்கள். 130 பேரும் நாங்கள் சாப்பிட்டோம், எங்களில் வராதவர்களுக்கு எடுத்தும் வைத்தோம். அப்படி ஒரு பரக்கத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மண்ணிலே கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான், வயர்சுக்கு மின் ஹைசு லா யஹ்தசிப், நினையாப்புறத்திலிருந்து அல்லாஹ்

0: நீங்களும் ஒழுங்கான இபாதத்தில் ஈடுபடாத வரை இந்த நிம்மதி கிடைக்காது, இந்த சந்தோஷம் வராது. நீங்கள் தேடுகிற பணத்தில் இது இல்லை, நீங்கள் தேடுகிற சொத்தில் இல்லை. அதுக்காக வேண்டி சேர வேண்டாம் என்று சொல்லவில்லை, நன்றாக தேடுங்கள், ஆனால் இதில் தான் நிம்மதி என்று கேட்காதீங்க. ஏன் தெரியுமா? சிரியாவுடைய படையை ஒரு தளபதி, ஒரு பெரிய மன்னர், அவர் வந்து சொன்னாராம், படையில அடுத்தது இதை பிடிக்க வேண்டும், அடுத்தது மெப்ப காட்டி இதை பிடிக்கணும். ஒரு படையில் ஒரு தளபதி எழுப்பினான், மன்னரே.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்
2: ஸதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

أنفسهم وتبين لكم كيف فعلنا بهم وضربنا لكم الأمثال وقد مكى

واحد تسقى بماء واحد ونفضل بعضها على بعض في الأكل

أما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث

0: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசி நேயர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

هارون أخي يشدد به أزري وأشركه في أمري كي نسبحك كثيرا ونذكرك.

ففسق عن أمر ربه أفتتخذونه وذريته أولياء من دوني وهم لكم عدو

0: ولا يشرك بعبادة ربه أحدا.
1: صدق الله العظيم. நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

நிகழ் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: يوسف أعرض عن هذا.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: அனுசரணை வழங்குவது
4: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: யூசுஃப ஹத்தா.
1: சதகல்லாஹு அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.